0: ஆண்டவரே, இந்த கொள்ளைகள் ஆண்டவரே, கொலைகள் ஆண்டவரே, இந்த மரணத்து செய்திகள் வராதபடிக்கு என் தேவன் இந்த தேசத்தின் மேலே உம்முடைய இரக்கத்தை நீர் வெளிப்படுத்த வேணுமா? நாங்கள் சபிக்கிறோம் ஆண்டவரே. மூதாதையர்கள் எவ்வளவு ஆயும் நேசித்தார்கள் ஆண்டவரே. பாலிமன்றுகளில் உம்முடைய வார்த்தைகளை சொல்லி வார்த்தைகளை அறிக்கை பண்ணித்தான் ஆண்டவரே பாலிமன்றுகளை ஆரம்பித்தார்கள், கூட்டங்களை ஆரம்பித்தார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேசம் இன்றைக்கு சோரம் போயிராதபடிக்கு என் தேவனுடைய கரம் இந்த தேசத்தின் மேலே வழிபடுவதாக, எல்லாருக்களும் ஒரு மனம் திரும்புதல் உண்டாவதாக ஆண்டவரே. தேச தலைவர்கள் மனம் திரும்புவார்களாக, தேசத்தின் குடிமக்கள் மனம் திரும்புவார்களாக, எல்லா பாசை பேசுகிற மக்களும் மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவனுமை நோக்கி பார்க்க என்னை கிருப பாராட்டணுமா? நாங்கள் சபிக்கிறோம் ஆண்டவரே. அமெரிக்கா தேசத்தோடு ஆண்டவரே நல்லதொரு உறவு இவ்வளவு காலமும் வளர்த்து வந்தார்கள் ஐயா ஆண்டவரே. நூற்றாண்டுகளாக இருந்த அந்த உறவு, பழைய உறவு மீண்டும் கட்டி எழுப்பப்படத்தக்கதாக தேச தலைவர்களோடு, தேசத்தின் குடிகளோடு, அமெரிக்க மக்களோடு, கனடா மக்களோடு என் தேவன் நீர் பேசும்படிக்கு நாங்கள் சொபிக்கிறோம் ஆண்டவரே. மிடக்கரத்தில் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும், எல்லைகளை பாதுகாத்துக் கொள்ளும். எந்த சத்துருக்களும் எந்த பயங்கரவாத செயல்பாடுகளும் இந்த தேசத்துல வராதபடிக்கு எல்லா பலமான இந்த தேசத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பலமானுடைய கிரியைகளை நாங்கள் கட்டை போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. மிடக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசத்தை ஆசீர்வதியும், தேச தலைவர்களை குடிமக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த தேசம் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு தேசமாய் மாற நீங்க கிருப செய்யணுமா? நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தி எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கனடா தேசத்தையும் குடிமக்களையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ பாஸ்டர் ஜான். இறுதி ஜப குறிப்பை பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்கள் இப்பொழுது ஜபிப்பார்கள். திருச்சபையில் உள்ள விசுவாசிகளின் இதயத்தை தேவன் ஆத்தும பாரத்தால நிரப்பும்படியாகவும், தொலைந்து போனவர் ரட்சிப்புக்கான அவசர தேவை உணர்ந்தவர்களாய் சுவிசேஷ பணியை மேற்கொள்ள தேவன் ஊழியர்களையும் விசுவாச மக்களை எழுப்பும்படியாகவும் விண்ணப்பம் செய்வோம். பாஸ்டர் ஆண்ட்ரூ இஸ் கோயிங் டு ப்ரே ஃபார் த பீப்புள் சோ மே தே மே பி ஃபில்ட் வித் த பேஷன் அண்ட் த பர்டன் ஃபார் த பீப்புள். So the church will go out to taking the gospel of the Lord to the people, to the unreached people. So the people are also filled with the spirit of the Lord so that they can carry out the mission that Jesus has given for the church. Pastor Andrew is going to pray.
2: Thank you, Pastor. Parishuddha Pidave, inda iravu nerivalukkaga nandri sollugirom. Ippozhudhum andavare nangal orumanappattu உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் கேட்டு நீங்கள் செய்ய போகிற எல்லா மகத்துவமான காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி அதனதன் காலத்திலும் அதனது நேரங்களிலும் செய்கிற கர்த்தர் நீங்கள். இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் ஜபிக்கிற ஜபத்தை ஆண்டவரே, எங்கள் எல்லோரும் நாங்கள் ஜபித்த ஜபத்தை கேட்டு தேசத்தில் ஒரு எழுப்புதலும், தேசத்திலே ஆண்டவரே மக்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை ஆராதிக்கிற ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை ஆண்டவரே, அதற்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே இந்த விண்ணப்பம் என்னவென்றால், ஆத்தும பாரங்கள் சபைகளிலும் விசுவாசிகளிலும் ஊழியர்களிலும் ஒவ்வொரு திருச்சபைகளிலும் என்னமாய் எழுப்பப்பட்டு புதிய மக்களை சந்தித்து சபைகளிலே ஏற்படுத்தும்படிக்காகவும், ஆண்டவரே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாக பாரப்பட்டு ஜெபிக்கவும், ஆண்டவரே கூட்டங்களை ஏற்படுத்தவும் கர்த்தர் நீங்கள் தயவு பாராட்டி ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொரு இருதயங்களோட ஆவியானவர் உந்தி தள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டவரே ஆத்தும பாரமுடைய சபைகளாக மாற்றப்பட்டு ஒவ்வொரு சபைகளிலும் இந்த ஆண்டில் புதிய ஆத்துமாக்கள் சேர்க்கப்படும்படிக்காக டொரண்டோ, மொன்ரியல், ஆண்டவரே ஓட்டோவா, வன்கூவர், எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரே ஆத்துமா சேர்க்கப்படும்படிக்காக இந்த கனடா தேசத்திலும் எல்லா திருச்சபைகளிலும் எல்லா பாசைக்காரர் மத்தியிலும் ஆண்டவரே சேர்க்கப்படும்படிக்காக ஆண்டவரே கிருப செய்வீராக. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோட கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே சுவிசேஷ பணிகளிலே ஆண்டவரே என்னுமாய் மக்கள் தொடர்ந்து செய்யவும், ஆண்டவரே என்னுமாய் உம்முடைய சுவிசேஷங்களை அறிவிக்கவும், உம்முடைய தேவ சத்தியங்களை மக்கள் அறிந்து கொள்ளவும் கர்த்தர் நீங்கள் செய்ய போறதுக்காக நன்றி. உம்முடைய சத்தியத்தை அறிந்தால் மக்கள் விடுதலையாவார்கள். நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற உம்முடைய வார்த்தைகளின்

0: ஆண்டவரே கேட்கிறோம், பூமியிலே ஒரு எழுப்புதலும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவும் ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டவரே ஆராதனைகளிலும் விடுதலை அடைந்து ஆண்டவரே மக்கள் சேர்க்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் விடுதலை அடையவும் கர்த்தர் செய்ய போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: ஆமென், ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ பாஸ்டர் ஆண்ட்ரூ. செய்திக்கு நேராய் கடந்து போகலாம். பாஸ்டர் யோகா தாமஸ் அவர்கள் இப்பொழுது பாஸ்டர் கல்யாண் அவர்களை அறிமுகப்படுத்துவார்கள். தேவ செய்தி நேரம், பாஸ்டர் யோகா தாமஸ் அவர்கள்.
2: ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அருமை போதுகர் பாஸ்டர் கல்யாணகுமார் ஜெகதீஷ் அவர்களை அறிமுகம் செய்வதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அவர் உங்கள் யாவருக்கும் அறிமுகமானவர், உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியன். அவரை நீண்ட நாட்களாக எனக்கு தெரியும். அவர் வந்து 98 இந்தியாவில் அந்த ஹார்வெஸ்ட் சபையை ஸ்தாபித்தாலும் அதற்கு முன்பாக சிங்கப்பூர் தேசத்திலே அவர் ஆத்ம பாரத்தோடு பல ஊழியங்களை செய்தது எனக்கு தெரியும். அந்த வேளையிலே அவர் நான் சந்தித்திருக்கிறேன், அவர் ஊழியம் செய்திருக்கிறேன். குறிப்பாக டாக்டர் சைமன் மகேந்திரன், ஒரு டென்டல் சர்ஜன், அவரோடு சேர்ந்து இந்தியாவிலிருந்து வந்து அங்கு வேலை செய்கிற ஜனங்கள் மத்தியிலே எவ்வளவோ பாரத்தோடு ஊழியம் செய்து எத்தனையோ ஜனங்களை ஆதாயம் செய்த ஒரு தேவ மனுஷன். எழுப்புதலுக்காக, ஆத்ம ஆதாயங்களுக்காக மற்றவர்களை கட்ட வேண்டும் என்பதற்காக பிரயாசப்படுற அந்த தேவ மனுஷன் இந்த நாளும் தேவ செய்தியை கொண்டு வருவது மிக மிக சந்தோஷமான ஒரு காரியம், ஒரு அரிய சந்தர்ப்பம். இந்த நாளிலே இந்த இடத்திலே கலந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் ஒரு ஜீவனை உண்டாக்கும், ஒரு எழுப்பதை உண்டாக்கும் என்பது சந்தேகமில்லை. ஆனபடியால் சந்தோஷமாக அந்த வார்த்தைகளை கேளுங்கள், வார்த்தைகளை கீழ்ப்படியுங்கள், ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்வார். பாஸ்டர் ஜெகதீஷ் கல்யாணகுமார், அன்போடு உங்களை வரவேற்கிறோம். தேவன் தாமே உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்களை உரம் ஆசீர்வதிப்பாராக. ஓவர் டு யூ.
3: தேங்க் யூ டியர் பாஸ்டர் யோகா தாமஸ். ஐ அம் கிளாட் யூ ரிமெம்பர் மீ. And you were in Singapore with Calvary Charismatic Church. I remember I have come and preached on one occasion in your church. உங்களுடைய சபையில வந்து ஒரு முறை சிங்கப்பூர்ல பேசியிருக்கிறேன். உங்களுடைய தம்பி மெல்பர்ன்ல பாஸ்டரா இருந்த அவருடைய சர்ச்சில் ஒரு யூத் கேம்ப்ல, சாரி, ஒரு சர்ச் கேம்ப்ல பேச போயிருந்தேன். அவரோட நல்ல ஒரு ஐக்கியம், அவருக்கு என்னுடைய அன்பை சொல்லுங்கள். And I have lost touch with him. Vandirukkira yavarukkum aandavar yesuvin naamathil vaazhthukal. Greetings to all of you in the name of Jesus. 2021 la idhe jabathile oru murai devanudaiya seidhiyai kodukka aandavar kirubai koduthaar. 2021 September ippa 5 aandugalukku piragu marubadiyumaga ungalodu kooda பேசுவதற்கு ஆண்டவர் கொடுத்த தருணத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தேவனுடைய செய்தியை நெகேமியா புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்கலாம். த புக் ஆஃப் நெகமியா. நெகேமியா எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு கேரக்டர். அவனுக்கு காரியங்கள், ஒருவேளை அவனுடைய காலம், அவனுடைய சூழ்நிலை, அந்நிய தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த ஜனத்தை குறித்ததான ஒரு பாரம் அவனுக்கு இருந்தபடியினால அவன் விட்டு வந்த எருசலேம் நகரத்தை குறித்து பாரப்பட்டு அந்த பட்டணத்தில் பல 10 காலமாக செய்யப்படாத காரியங்கள், வாட் ரிமைன்ட் இன் ரூயின்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 15 to 16 டிகேட்ஸ் in Jerusalem. He took it up and completed it in a very, very short span of time. ஒரு குறுகிய காலத்தில் அவன் 15, 16, 10 காலமாக நிலுவையிலே உள்ள செய்யப்படாத செய்யப்பட

0: வேண்டிய காரியத்தை அவன் போய் செய்தான். He did what was not done for decades in a very short period. நான் விசுவாசிக்கிற ஆண்டுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்கு ஆன அடையாளங்கள் ஏராளம் இருக்கிறது. பைபிள்ல, தீர்க்க தரிசன வசனங்கள்ல, ப்ராஃபெட்டிக் ஸ்கிரிப்சர்ஸ்ல, அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற யுத்தங்களும், இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற காரியங்களும் நாம் நன்றாக கூர்ந்து கவனித்தால், தீர்க்க தரிசன வசனங்கள், ப்ராஃபெட்டிக் ஸ்கிரிப்சர்ஸ், நான் சொல்லுகிறது தீர்க்க தரிசனம் அல்ல, தீர்க்க தரிசன வசனங்கள். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ப்ராஃபசிஸ், ஐம் டாக்கிங் அபவுட் ப்ராஃபெட்டிக் ஸ்கிரிப்சர்ஸ். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எப்படி இயேசுனுடைய முதலாம் வருகையை குறித்து ஏராளமான தீர்க்க தரிசன வசனங்கள் சொல்லப்பட்டு இருந்ததோ, அது துல்லியமாக இயேசுவிலே எப்படி நிறைவேறினதோ, அதே போல இயேசுனுடைய இரண்டாம் வருகையை குறித்தும் வேதத்தில் ஏராளமான இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இதில் நிறைவேற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் மத்தேயு 24:14, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படும். This gospel of the kingdom will be preached to all peoples and then the end will come. ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக நிறைய அடையாளங்கள் உண்டு. மத்தேயு 24 பார்த்தீங்கன்னா, முதலாவது வஞ்சகம், டிசப்ஷன். இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் ஏராளமான கள்ள உபதேசங்கள், ட்ரூத்துங்கிற பெயர்ல நிறைய காரியங்கள் நடக்கிறது. வஞ்சகம், ஃபர்ஸ்ட் ரிலிஜியஸ் டிசப்ஷன். நம்பர் டூ, கான்ஃப்ளிக்ட், பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், தேசங்களுக்கு விரோதமாய் தேசங்கள், பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட். மூன்றாவது இனக்கலவரம், எத்னிக் கான்ஃப்ளிக்ட், பீப்புள் அகேன்ஸ்ட் பீப்புள், பைபிள்ல போட்டிருக்குது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். ஃபர்ஸ்ட் ரிலிஜியஸ் டிசப்ஷன். மத்தேயு 24 ஆண்டவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லுங்கள் என்று இயேசுவிட்ட கேட்டப்ப இயேசு சொன்ன 6 அடையாளங்கள். முதலாவது ரிலிஜியஸ் டிசப்ஷன், இதை டீட்டெயிலாக பேச முடியும். ரெண்டாவது பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், அதை குறித்து சொல்லவே வேண்டாம். லாஸ்ட் 100 இயர்ஸில் 2 உலக மகா யுத்தம் நடந்திருக்கிறது. இப்பொழுதும் நிறைய இடங்களில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட். மூணாவது எத்னிக் கான்ஃப்ளிக்ட், இனக்கலவரம். நாலாவது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கை சீற்றங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இதெல்லாம் நடக்கும் என்று மிக தெளிவாக பைபிள்ல ரொம்ப கிளியரா வந்து இயேசு முன்னறிவித்தார். அடையாளத்தை குறித்து சொல்லும் பொழுது மேத்யூ 24. சோ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கை சீற்றங்கள். அதற்கு அடுத்து மத்தேயு 24:9-10-11 எல்லாம் பார்த்தீங்கன்னா, தீவிர உபத்திரவம், the next big thing that will happen in the world, prophetic scriptures irundhu na solren, global persecution, or ulagalaviya upathravam varum. Eppadi or ulagalaviya pandemic vanducho, kollai noy vanducho, adhe pola ulagalaviya or upathravam varum. Matthew 24:9-10-11, it will be global. Yerkanave ippozhudhu nariya paarkrom, kristava desam endru sollugira idangalileye நிறைய கிறிஸ்தவத்திற்கு விரோதமாக காரியங்கள் செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். சோ வி வில் ஹேவ் இன்டென்ஸ் பர்சிக்யூஷன், தீவிர உபத்திரவம், ஒரு குளோபல் பர்சிக்யூஷன் ஒன்று வரும். அது ஐந்தாவது அடையாளம். ஆறாவது மத்தேயு 24:14, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இன்றைக்கு உலகத்தில் 24,000 மக்கள் இனங்கள், அதுல 12,000 மக்கள் இனங்கள் சந்திக்கப்பட்டிருக்கிறது. 4,000 மக்கள் இனம் இன்னும் சந்திக்கப்படவில்லை, 8,000 மக்கள் இனம் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. I will repeat. There are 24,000 people groups in the world today. 12,000 are reached. 8,000 are being reached. 4,000 are unreached. இன்னும் உலகத்தில் 4,000 சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் உண்டு. ரொம்ப தெளிவாக என்று சொல்லியிருக்காரு, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். இட் வில் பி proclaimed to all peoples and then the end will come. அப்ப இந்த ஆண்டவருடைய பிரதான கட்டளை, உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்கள் என்று சொன்ன அந்த பிரதான கட்டளை, கிரேட் கமிஷன், இன்னும் நிறைவேறவில்லை. ஆனால் மத்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால நான் விசுவாசிக்கிறேன் எல்லா அடையாளமும் நிறைவேறி இருக்கிறது. தீர்க்க தரிசன வசனங்கள் 80-90% நிறைவேறி இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். 80-90% of the prophetic scriptures has been fulfilled. That is what Bible scholars say. If that is true, அது உண்மையானால் இன்னும் நமக்கு காலமும் ரொம்ப இல்லை, செய்ய வேண்டிய வேலையும் ரொம்ப இருக்கு. அப்படின்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பைபிள் ஃபுல்லாக இன்னொரு தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காட் ஆல்வேஸ் யூசஸ் ஃபேத்ஃபுல் ஃபியூ பீப்புள். ஆண்டவர் எப்பொழுதும் உண்மையான மீதியானவர்களை பயன்படுத்துவார். ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட் அப்படிங்கிற தீம் பார்த்தீங்கன்னா பைபிள் ஃபுல்லாக இருக்கும். கிதியோனின் 300, மேல் வீட்டு அறை 120, பாகாலுக்கு பணியாத 7,000. ஆண்டவர் எப்பொழுதுமே கொஞ்சம் பேரை கொண்டு, உண்மையான கொஞ்சம் பேர், த கமிட்டட் ஃபியூ, அவர்களை கொண்டுதான் அவர் செயல்படுகிறார். நம்பர் ஒன், செய்ய வேண்டிய வேலை ரொம்ப இருக்குது. செய்ய வேண்டியதற்கான காலம் அவகாசம் கம்மியா இருக்கு. சோ லிமிட்டட் டைம், ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட், பட் ஹெர்குலியன் டாஸ்க், செய்யப்பட வேண்டிய வேலையோ பெரிதாயிருக்கிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது, ஆனா ரொம்ப தெளிவா இருக்குது பைபிள்ல, இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 5:9, வெளிப்படுத்தின விசேஷம் 7:9, இதெல்லாம் பார்த்தா பீப்புள் ஃப்ரம் எவ்ரி டங், ட்ரைப், நேஷன் அண்ட் பீப்புள், எல்லா பாஷைக்காரர்கள், எல்லா மக்கள் இனம், எல்லா கோத்திரத்திலிருந்து மக்களுடைய பிரதிநிதிகள் நித்திய சிங்காசனத்திற்கு முன்பதாக இருந்து கர்த்தரை ஆராதிக்கிற காட்சியை யோவான் பார்த்து விட்டார். அப்படின்னா this gospel will be preached to all peoples. John already saw it finished. யோவான் ஏற்கனவே இது செய்து முடிக்கப்பட்டதை பார்த்து விட்டார். அப்படி என்றால் இது செய்து முடிக்கப்படும், காலம் கம்மியா இருக்கு, ஆண்டர் பயன்படுத்த போகிறது ஃபேத்ஃபுல் ரெமினன்ட், கொஞ்சம் பேரை. ஆண்டருடைய வேலை மிக துரிதமாக, அட் காட் ஸ்பீட், மிக வேகமாக, அளவில்லாத கிருபையை தேவன் கொடுத்து அவருக்காக செயல்பட விரும்புகிற நபர்களை ஆண்டவர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிற காலத்திலே நம்ம வாழ்கிறோம். இந்த காலத்துல ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கிறது என்பது பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ நெகேமியா அவனுடைய லைஃப பார்க்கும் பொழுது, நெகேமியா அவன் 52 நாள்ல செஞ்சு முடிக்கிறான். இன் அ வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் ஹி கம்ப்ளீட்ஸ் அ டாஸ்க் விச் வாஸ் நாட் டன் ஃபார் 15-16 decades. அந்த அலங்கம் இடிக்கப்பட்டு 15-16 காலம் இருந்த அந்த ஒரு ப்ராஜெக்ட, சிட்டி சைஸ் ப்ராஜெக்ட எடுத்து அவன் மிக குறுகிய காலத்திலே செய்து முடித்தான். So we are going to take inspiration from his story. இன்றைக்கு அவருடைய லைஃப்ல இருந்து நமக்கு சில பாடங்களை நாம் படிக்க போகிறோம். இந்தியாவை குறித்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். இந்தியாவில் எட்நூறுக்கும் அதிகமான டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. 800+ டிஸ்ட்ரிக்ட்ஸ் வி ஹேவ் இன் இந்தியா. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்தியாவில் 250 டிஸ்ட்ரிக்ட் தான் இருந்துச்சு. ஒரு 25 இயர்ஸ், 28 இயர்ஸ் பேக் நான் சிங்கப்பூர் தேசத்தில் இருந்து இந்தியாவிற்கு வரும்பொழுது 626 கிராமங்கள் டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு. கான்ஸ்டன்டா டிஸ்ட்ரிக்ட பைஃபர்கேட் பண்றதுனால, பிரிக்கிறதுனால த நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் இன்க்ரீஸ். இன்று ஒரு ஒரு 7 இயர்ஸ் பேக்கு 728 இருந்துச்சு, இன்றைக்கு 800+. நான் விசுவாசிக்கிறேன் ஒரு 2033 குள்ள, இன்னொரு 7-8 வருஷத்துக்குள்ள இந்தியாவில் ஒரு 1000 டிஸ்ட்ரிக்ட் வந்துடும். 1000 டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்தியாவை ரீச் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் ஊழியர்களாக கூடும் பொழுது பேசுவோம். அன்றைய கிருபையினால கடந்த ஒரு 7 வருஷமா ஊழியர்கள் தமிழ்நாட்டில், மோகன் சி அண்ணே, ஃபாதர் பர்க்மன்ஸ், பாஸ்டர் மோகன் மற்றும் ஜிபிஎஸ் ராபின்சன் அண்ணன், கார்த்திக் கமாலியல் பாஸ்டர், குர்பான் சிங், மதுரையில், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட் லீடர்ஸ், பாண்டிச்சேரியில் உள்ளவங்க சிலர் மற்ற நாடுகளிலிருந்தும் வருவார்கள். ஒரு 3 நாள் உபவாச ஜப முகாம் நடத்தும். பிப்ரவரி மாதம் கடைசி வாரம், எவ்ரி இயர் பிப்ரவரி லாஸ்ட் வீக் டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே வி டூ அ 3-day ஃபாஸ்டிங் ப்ரேயர் கேம்ப். 7 வருஷம் நடந்திருக்கு. அந்த கேம்ப்ல இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் நாங்க இந்தியா சந்திக்கப்படுகிறதற்கு என்ன செய்யணும், ஜெபிக்கிறது போக பேசுவோம். அப்ப ஒரு முறை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்தியாவில் இருக்கிற 800 டிஸ்ட்ரிக்ட், ஒருவேளை 2033க்குள்ள ஒரு 1000 டிஸ்ட்ரிக்ட் வந்துடும், 1000 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு நெகேமியாவை தாங்க ஆண்டவரே. லார்ட் கிவ் அஸ் அ நெஹமயா ஃபார் ஈச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இந்தியா. ஏன் அப்படி ஜெபித்தோம் என்றால், இந்தியாவில் 400,000 கிராமத்தில் இன்னும் சபை இல்லை. நல்லா கவனிங்க, 400,000 villages in India still does not have a church. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எத்தனை கிராமத்தில் சபை இல்லை என்ற கணக்கை எடுத்துக்கொண்டு வருகிறோம், ஆய்வு செய்து வருகிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் 8,500 கிராமத்தில் சபை இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் 8,500 கிராமத்தில் சபை இல்லை. பீகாரில் மட்டும் 38,000 கிராமத்தில் சபை இல்லை. யூபியில் 87,000 கிராமத்தில் சபைகள் இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டா சிவகங்கா டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் 334 கிராமத்தில் சபை இல்லை. புதுக்கோட்டை எடுத்துக்கொண்டா கிட்டத்தட்ட 600க்கும் அதிகமான கிராமத்தில் சபை இல்லை. பாண்டிச்சேரி எடுத்துக்கொண்டா 200 கிராமத்தில் சபை இல்லை. இப்படி நிறைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் பல கிராமங்கள் சபை இல்லாமல் இருக்கிறதுனால சபை இல்லாத கிராமங்கள்ல சபை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு புஷ நாங்கள் ஊழியர்கள் கூடும் பொழுது எங்களுக்குள் பேசிக்கொள்வோம். அப்பொழுது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு நெகிமை எழுமனா எப்படி இருக்கும், பல 10 ஆண்டு காலமா, பல 100 ஆண்டு காலமா இந்த கிராமங்கள்ல சபை இல்லை, இந்த கிராமங்கள்ல ஊழியங்கள் ஆரம்பிக்கணும், அதற்கு ஒரு லீடர் எழும்பணும், ஒரு தரிசன தலைவன் எழும்பணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, நெகிமையாவை எழுப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு நெகிமையாவை எழுப்புங்க, ஒரு 6 நெகிமையாக்களை இந்தியாவில எழுப்புங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உத்தரவாதம் எடுக்கிற நெகேமியாக்களை எழுப்புங்க என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஒரு 7 குறிப்புகளை சொல்லி ஜெபிப்போம். அதாவது நெகேமியான்னு சொன்னா நான் நெகேமியாவா இருக்கிறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கை தூக்கிடுவாங்க. எதுக்கு கை தூக்குறோம்னு தெரியாமலேயே கை தூக்கிடுவாங்க. எந்த உத்தரவாதம் இருக்கு அந்த பொறுப்புல தெரியாமலேயே கை தூக்கிடுவாங்க. லீடரா இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை, அதனுடைய உத்தரவாதம் என்ன தெரியணும்ல. அதனால ஒரு ஏழு காரியத்தை சொல்லி ஜெபிப்போம் வழக்கமாக. அந்த ஏழு குறிப்பை முதல்ல சொல்லிட்டு வேகமா இன்னைக்கு உங்களோடு கூட இன்னொரு ஏழு குறிப்புகளை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படின்னா எனக்கு இருக்கிற இன்னொரு அரை மணி நேரத்துல நான் உங்களுக்கு 14 குறிப்புகளை கொடுக்கணும். ஆகவே எழுதுகிறவர்கள், நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் உடையவர்கள் கொஞ்சம் கவனமா நீங்க கேளுங்க. இந்த முதல் ஏழு குறிப்பு வேகமா சொல்லிடுறேன். எப்படிப்பட்ட ஆட்களை தேடுகிறோம்? இந்தியாவில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எப்படிப்பட்ட ஆள் எழும்பணும்? ஆண்டவருடைய மனதில் இருக்கிற காரியத்தை, எத்தனையோ 100 ஆண்டுகள் ஆண்டவருடைய மனசுல இருக்கிற காரியத்தை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்படுகிற நபருடைய குணம் எப்படி இருக்கணும்? நெகேமியா அவனுடைய லைஃப்ல இருந்து நம்பர் ஒன், தகவல் அடிப்படையிலே காரியங்களை செய்வதற்கு முனைய வேண்டும். He or she must rise up to do things based on information. அனானி என்ற ஒரு மனுஷன் வந்து எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருப்பதையும், எருசலேமினுடைய வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டிருப்பதையும், எருசலேம் நகரத்திலே இருக்கிறதான அந்த ஒரு கண்டிஷனை வந்து சொன்னா அதுதான் பாரமாக மாறியது நெகேமியாவுக்கு. இப்ப ஒரு டிஸ்ட்ரிக்டுக்குள்ள போனா இதுல இன்னும் 334 கிராமங்கள் சபை இல்லாம இருக்கு, இத குறுகிய காலத்துல செய்யணும் அப்படிங்கிற ஒரு தரிசனம். ஆதாயத்துல சிலம்பம் பண்ணக்கூடாது. ஏம்லெஸ்ஸா நானும் ஊழியம் செய்யறேன், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னு அர்த்தம் தெரியாத ஒரு தடுமாற்றத்துல இருக்கக்கூடாது. தெளிவா கிளியரா இதற்காகத்தான் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார், இதை நான் செய்யணும் என்ற தெளிவா இருக்கிறதான லீடர்ஸ் கர்த்தர் எழுப்பணும். தகவல் அடிப்படையில எழுப்பும். நம்பர் டூ, அவன் தகவல் அடிப்படையில செய்கிற வேண்டியவனாக இருக்கிறது மட்டுமல்ல, அவன் ஒரு மன்றாட்டு ஜப வீரனாக இருக்கணும். The leader must himself be a praying person. நெகேமியா 4 மாத காலம் ஜபித்தான். அவன் செய்த வேலை 52 நாள் தான், 2 மாதத்திற்கும் குறைவு. ஆனால் அவன் ஜபித்து ஆயத்தப்பட்டதோ 4 மாதங்கள். A leader cannot delegate prayer. Leader must keep the prayer department with himself. He must be leading the prayer meeting. He must be leading. அவன் ஜபத்தை நடத்தணும். மோசே கையை உயர்த்தி இருக்கணும். மோசே கை தளர்ந்து போகிற மாதிரி இருந்தா கூட தாங்கி பிடிக்கிற ஆரோன் ஊர்கள் தான் வரணுமே கூட தவிர, ஆரோனுடைய கோல், ஆரோனுடைய கை உயர்த்த நான் கை தூக்கி இருக்கிறேன், இல்லை இல்லை, இந்த மோசே கை உயர்த்தப்பட்டிருக்கணும். ஜபத்திற்கும் வேத வாசிப்புக்கும் தடை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 6 அதிகாரத்துல தலைவர்கள் ஜபத்தை பிரித்து கொடுக்கவில்லை. பந்தி விசாரிப்பு வேலையை தான் பிரித்து கொடுத்தார்கள். Praying cannot, prayer cannot be delegated by a leader. அவன் ஜபிக்கணும். சோ நெகேமியா ஜபிக்கிறவனாய் இருந்தார். இந்த டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டா கர்த்தர் எழுப்புகிற தலைவர்கள், உத்தரவாதம் எடுக்கிறவர்கள் எப்படி இருக்கணும், தகவல் அடிப்படையில வேலையை செய்யணும்னு நினைக்கணும், அப்படிப்பட்ட ஆளா இருக்கணும். ரெண்டாவது, ஜெபிக்கிறவனா இருக்கணும். மூன்றாவது, இந்த ப்ராஜெக்ட் செய்வதற்காக நெகேமியா என்ன பண்ணார்னா, சௌகரிய அரண்மனையை விட்டு அவர் வெளியே வந்தார். He was willing to come out of his comfort zone. He was the palace. Life was comfortable for him. அவனுக்கு வாழ்க்கை சௌகரியமாக இருந்தது. அவன் தொடர்ந்து அரண்மனையிலேயே இருந்திருக்கலாம். எனக்கு என்ன, எரிசலம் எப்படி போனா என்ன, என் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, நான் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஐ ஆம் கம்ஃபர்டபுள் இன் அ ஃபாரின் லேண்ட். வாட் ஹேப்பன்ஸ் பேக் ஹோம் ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற நிலைமையில இருந்திருக்கலாம் நெகேமியா. இல்லை, அவன் அப்படி இல்லை. He said, I will leave my comfort zone. நான் வழக்கமாக செய்கிற ப்ரையாரிட்டிஸ் மாறுது, போக்கஸ் மாறுது. பாரம் வந்தவுடனே தரிசனம் வந்த உடனே சௌகரிய அரண்மனை விட்டான். நம்பர் ஃபோர். நாலாவது, இந்த ப்ராஜெக்டுக்கு நிறைய ஆட்கள் வேலை செய்தார்கள். லாட் ஆஃப் பீப்புள் ஒர்க். நெகேமியாவுடைய அந்த ஃபுல் புக் 13 அதிகாரம் இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. படித்து பார்க்கும் பொழுது 13 சாப்டர்ஸ்ல வந்து ஆங்காங்கே அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு, ஒவ்வொரு வாசல் அருகேயும் கட்டுவதற்கு ஆட்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். இந்த நெகேமியா எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஹீ இஸ் அ நெட்வொர்க்கர். He was able to network with people. He was a people mobilizer. ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு பொறுப்பெடுக்கிற தலைவர், ஒரு ரீஜனுக்கு பொறுப்பெடுக்கிற தலைவர், ஒரு காட்ஸ் ப்ராஜெக்ட பொறுப்பெடுக்கிற தலைவர் எப்படி இருக்கணும்? அவர் சொன்னா 4 பேர் கேட்கணும், இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். நெகேமியாவோட ப்ராஜெக்ட் ஆள் இல்லைங்கிறதுனால நிறுத்தப்படவில்லை. He was able to network with people. He was able to mobilize people for the project without any problem. He had the influence that is needed. He had the relationship with people that is required. மக்களோடு வேண்டிய உறவு, மக்களோடு இருக்கிற, மக்கள் சொன்னா கேட்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு, இதெல்லாம் இருந்த மனிதன். அப்படிப்பட்ட ஆள் தான் தேவை. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 1000 கிராமங்கள் தமிழ்நாட்டில். அப்ப 1000 கிராமத்துல 300-400 கிராமத்துல சபை இல்லை. அதை செய்யணும்னா அந்த வேலையை செய்வதற்கு மொபைலைஸ் பண்ணுகிற ஆள் தேவை. நாட் ஜஸ்ட் இந்தியா, எங்கேயான ஸ்ரீலங்காவா இருந்தாலும், நீங்க இருக்கிற எந்த இடமா இருந்தாலும், அந்தந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆண்டர் கொடுக்குறாருன்னா, ஆண்டர் கொடுக்குற ப்ராஜெக்ட் எப்பவும் பெருசா தான் இருக்கும். முடியாதுன்னு நம்ம சொல்லி திணறுகிற அளவுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் இருக்கும். பீப்புள் மொபைலைசரா இருக்கணும். நாலாவது, அஞ்சாவது, இந்த ப்ராஜெக்டுக்கு காசு தேவைப்பட்டிருக்குமா? ஒரு வீட்டுக்கு ஒரு நிலம் வாங்கினா அந்த நிலத்தை வீட்டை சுத்தி காம்பவுண்ட் வால் போடுறதுக்கு எவ்வளவு காசு ஆகும்? இது முழு சிட்டிக்கு காம்பவுண்ட் வால் போடணும். நான் இஸ்ரேல் தேசத்திற்கு ஒரு 13 முறை போயிருக்கிறேன். அங்க எருசலேம் நகரத்தை சுற்றி இருக்கிறதான மதில் இருக்குதே, அந்த மதில் மேல நடந்து போக முடியும். தே கால் இட் ரேம்ப் வாக். அந்த எருசலேம் நகரத்தை சுற்றி இருக்கிற மதில் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். அதுல ரெண்டு ஆளு கைப்பிடிச்சு நடந்து போகலாம், அவ்வளவு வைடா இருக்கும். அப்ப அவ்வளவு பெரிய சுவர் கட்டணும்னா, ஒரு முழு சிட்டி கட்டணும்னா எவ்வளவு காசு தேவைப்பட்டிருக்கும்? ஆனா பைபிள்ல நீங்க பார்க்கும்போது அங்க காசு இல்லைன்னு ப்ராஜெக்ட் நிறுத்தப்படவில்லை. He was also a resource mobilizer. அதாவது அந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான காசை சேகரிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது. ஒரு தரிசன தலைவன் எப்படி இருக்கணும்? தகவல் அடிப்படையில் செயல்படணும், ஜெபிக்கிறவனா இருக்கணும், சௌகரிய அரண்மனை விட்டு வெளியில வர தேவைப்பட்டால் வெளியில வரக்கூடிய மனப்பக்குவம், வில்லிங்னஸ் இருக்கணும். நாலாவது, பீப்புள் மொபைலைசரா இருக்கணும். ஐந்தாவது, ரிசோர்ஸ் மொபைலைசரா இருக்கணும். ஆறாவது, சன்பல்லாத், தொபியா போன்றவர்கள் வருவார்கள், எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் வருவார்கள், கிரிட்டிசைஸ் பண்ணுகிறவர்கள் வருவார்கள், அச்சுறுத்துகிறவர்கள் வருவார்கள். பீப்புள் ஹூ பிரிங் ஃபியர், பீப்புள் ஹூ கிரிட்டிசைஸ், பீப்புள் ஹூ அப்போஸ், வெல்கம் ஃபார் எனி வேலிட் லெஜிட்டிமேட் காட் ப்ராஜெக்ட். தேவனுடைய ஊழியத்துல கண்டிப்பா எதிர்ப்புகள் இருக்கும். அதுவும் தரிசன தலைவனாக ஒருவன் எழும்பி வரும் பொழுது கண்டிப்பா இருக்கும். அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல், ஹி ஷுட் ஹேவ் டெனாசிட்டி, ஹி ஆர் ஷுட் ஷி ஷுட் ஹேவ் த டெனாசிட்டி டு ஹேண்டில் பெர்சிக்யூஷன், ஷுட் ஹேவ் தி எபிலிட்டி டு ஹேண்டில் கிரிட்டிசிசம். அப்படிப்பட்ட ஆள் தான் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இன் இந்தியாவுக்கு. கடைசியா ஏழாவது, குறுகிய காலத்தில் ஷார்ட் டைம்ல செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்தார். He was able to complete the task within a short time. அப்ப இந்தியாவில் 1000 டிஸ்ட்ரிக்ட், இப்பொழுது 800 பிளஸ் இருக்கு. 1000 வந்துடும் இன்னொரு 7-8 வருஷத்துல. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த தன்மைகளை உடைய, இந்த 7 குவாலிட்டிஸ் உடைய ஒரு 1000 லீடர்ஸை எழுப்புங்க ஆண்டவரே என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் வாழுகிற தேசத்துல, நீங்கள் வாழுகிற பட்டணத்துல, நீங்கள் வாழுகிற வீட்டமைப்பு பகுதியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு கர்த்தர் இப்படிப்பட்ட தலைவரை எழுப்பணும் என்று ஜெபியுங்கள். உங்களில் யாரையாவது கர்த்தர் அழைத்தால் அப்படிப்பட்ட நபர்களாக இருக்க ஒப்புக்கொடுங்கள். நாம் நமக்கு மீதியாக இருக்கிற நேரத்தில் இன்னொரு 7 குறிப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இதே நெகேமியா புஸ்தகத்திலிருந்து, From the same book of Nehemiah, I'm going to give you 7 more points. இதற்கான தலைப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், 7 strong commitments required of an individual who wants to see kingdom purpose advance through them. தமிழ்லையும் சொல்றேன், இங்கிலீஷ்ல இன்னொரு முறை சொல்லிடுறேன். 7 strong commitments required in an individual who seeks to advance the agenda of God. தமிழ்ல, தேவனுடைய நோக்கம் என் மூலம் நிறைவேறணும் என்று ஆசைப்படுகிற ஒரு நபருடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய 7 குணாதிசயங்கள். இதே நெகேமியா புஸ்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு 7 குறிப்புகளை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். இருக்கிற நேரத்துக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு இந்த 7 காரியங்களை வைத்து உங்களுக்கு உங்களோடு கூட பேச நான் ஜெபிக்கிறேன். அதாவது ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். I want to be involved in the purpose of God. I want to be involved in the plan of God in this end times. இந்த கடைசி காலத்தில் நான் ஆண்டவருடைய வேலையில் நான் இருக்கணும் என்று ஆசைப்படுகிற விரும்புகிற நபர்களுக்காக ஒரு 7 காரியங்கள், 7 strong commitments required in an individual if he or she wants to be involved in the advancement of God's agenda. முதலாவது, ஆண்டவரால் நீங்க பயன்படணும்னா, ஒரு பெரிய தாக்கத்தை இந்த கடைசி காலத்தில் ஏற்படுத்தணும்னா, ஆண்டவருடைய திட்டத்தில் நோக்கத்தில் முதலாவது உண்மையான கரிசனையும் பாரமும் உடைய நபராக இருக்கணும். இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் பர்டன். He or she must have a genuine burden and compassion. ஒரு ஆதங்கம், ஒரு பாரம், ஒரு பேரார்வம், பொங்கி எழுகிற பேரார்வம், ஒரு ஆழமான கரிசனை, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து இது இப்படி இருக்கிறதே, இது இப்படி அல்லவா இருக்க வேண்டும், இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வரலாம் ஆண்டவரே என்று கதறுகிற ஒரு பாரம். நெகேமியா 2 அதிகாரம், நெகேமியா சாப்டர் 2, நீங்க பாத்தீங்கன்னா அரண்மனையில இந்த தகவல் எல்லாம் கேட்கிறான். முதலாம் அதிகாரத்துல நெகேமியா கேட்டு ஏற்கனவே அவன் உபவாசித்து அழுகிறது ஜெபிக்கிறான் துக்கிக்கிறான். நெகேமியா 1:4. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு முன்பதாக ராஜாவுக்கு இந்த திராட்சரசம் கொடுக்கக்கூடிய நிலையில வர்றான். வரும் பொழுது அவர் ராஜாவுக்கு முன்பதாக நீங்க துக்க முகத்தோட எல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க உங்களுடைய இமோஷன்ஸ் எல்லாம் கொண்டு போய்கிட்டு அங்க நிக்க முடியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அங்க போகும்போது நீங்க எல்லாம் ஒண்ணும் இல்லாத மாதிரிதான் இருக்கணும். ஆனால் இந்த முறை அவனால் அப்படி இருக்க முடியவில்லை. நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் நான் துக்கமா இருந்தது இல்லை. 2 வசனம் பாருங்க, 2 அதிகாரம் நெகேமியா. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? Your countenance seem to be different today, Nehemiah. உனக்கு வியாதி இல்லையே. இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல. இது மனதின் துக்கமே அல்லாமல் வேறொன்றும் அல்ல. பிரியமானவர்களே, கவனிங்க, உங்களுக்குள் ஒரு ஆதங்கம் பாரம் இருந்தது என்றால் அதை மறைத்து வைக்க முடியாது. அது உங்க பேச்சில் வெளிப்படும், அது உங்க முகத்தில் வெளிப்படும், அது உங்கள் செயல்களில் வெளிப்படும். ஜெனுவின் பேர்டன் கேரியர், ஜெனுவின் ஆத்மபாரம் உடைய நபர்களை நீங்க பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அவர்கள் அதை மறைக்க முடியாது. ஜெனுவின் பேர்டன் கேனாட் பி ஹிடன். அங்க பாருங்க, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன என்று ராஜா கேட்கிறார். ஆண்டவருடைய ஊழியத்தில் கிட்டத்தட்ட 40 வருஷம் இருக்கிறேன். ரொம்ப ஏர்லியா ரட்சிக்கப்பட்ட உடனேயே நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். I have seen people, I have seen leaders who carry burden. அவங்களோட கொஞ்ச நேரம் நீங்க பேசுனீங்கனாலே தெரிஞ்சிடும். நீங்க நார்மலா எல்லா கான்வர்சேஷன்லாம் இருக்கும் போகும், ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த பாரம் வெளிப்படும். இட் வில் ஷோ. 2 கொரிந்தியர் 5:14 பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. லவ் ஆஃப் காட் கம்பெல்ஸ் மீ, த லவ் ஆஃப் காட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் மீ. மத்தேயு 9:36-38 இயேசு திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறதை பார்த்து அவர்கள் மேல் மனது உருகி. The Bible says Jesus was moved with compassion. லூக்கா 10:10 சமாரியன், நல்ல சமாரியன் கதையில அவன் அந்த வழியிலே பாதிக்கப்பட்ட மனுஷனை பார்த்த பொழுது அவன் மேல் மனதுருகி என்று 33 வசனத்துல வாசிக்கிறான். லூக்கா 10:33. அந்த வழியா ஒரு ஆசாரியன் போனாங்க, அந்த வழியா ஒரு லேவியன் போனாங்க. அவனும் பார்த்தான், அவனும் பார்த்தான், ஆனா அவனுக்கு மனதுருக்கம் வரவில்லை. A priest passed by that side. Saw the same situation. A Levite passed by the same location. Saw the same situation. But they did not have the compassion. But the Samaritan had the compassion. That's what made the difference. மனதுருக்கம் இருக்க வேண்டிய பாஸ்டருக்கு இல்லை. மனதுருக்கம் இருக்க வேண்டிய சீனியர் பாஸ்டர் ஆசாரியனுக்கு இல்ல, லேவியனுக்கும் அப்படித்தான். அசிஸ்டன்ட் பாஸ்டரும் சீனியர் பாஸ்டர் மாதிரியே இருக்கிறார். அவருக்கும் பாரம் இல்ல. அந்த வழியா போன சமாரியன், இது யாரு சொல்றதுங்க இந்த கதையை? இயேசு சொல்றார் இந்த கதையை. ஜீசஸ் வாஸ் கிரிட்டிசைசிங் தி லீடர்ஸ் ஆஃப் ஹிஸ் டைம்ஸ். அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த மத தலைவர்களை அவர் சாடுகிறார். பணதுருக்கம் இல்லை, பதவி இருந்துச்சு, பாரம் இல்லை. அண்ணா காய்பா பிரதான ஆசாரியராக இருந்த காலத்தில் யோவான் ஸ்நானகனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது என்று நீங்கள் லூக்கா 3 அதிகாரத்தில் 2 வசனத்தில் வாசிக்கலாம். என்ன கான்ட்ராஸ்ட்! அண்ணா காய்பா பிரதான ஆசாரியராக இருந்தாங்கன்னா, ஆனா பிரதான ஆசாரியா காலத்துல கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு வருது? வனாந்திரத்துல யோவான் சனகனுக்கு உண்டாகுது. லுக் அட் தி கான்ட்ராஸ்ட் தேர். நான் ரொம்ப வேடிக்கையா சொல்லுவேன், அங்கி போட்டவனுக்கு வரல கர்த்தருடைய வார்த்தை, லுங்கி போட்டவனுக்கு வந்துருச்சு. இட்ஸ் நாட் இன் தி டிரஸ் சார், it's not in the title sir, it's not in the position sir, it's not in the city of Jerusalem sir, necessarily always it's not in the place, it is not in the dress, it is not in the position, it is not in the title, it is your dynamic relationship with God. yo kathrudeya vaartha varudhu eli aasariyana irukran 1 samuel la கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்துச்சான். ஏன் அப்படி இருக்கணும்? பிரத்யட்சமான தரிசனம் தேசத்துல இல்லையா? ஏன் அப்படி இருக்கணும்? பாரம் லூக்கா 15 அதிகாரத்துல அந்த கெட்ட குமாரன் கதையில அந்த அப்பா தூரத்துல மகன் வருகிறதை பார்த்து கண்டு மனதுருகி, லுக் 15:20. The father had compassion. மூத்த மகனுக்கு compassion இல்லை. அப்பாவுக்கு இருந்த மனதிருக்கம் மூத்த மகனுக்கு இல்லை. அப்பா வீட்டுக்குள்ள இருக்கிறான், ஆனா அப்பாவோட இருதயம் தெரியல. You can be in the father's house and not quite have the father's heart, you know. அப்பாவுடைய இல்ல குடியிருப்புல இருந்து கொண்டு அப்பாவுடைய இருதய துடிப்பு இல்லாத இருக்கிற மகன். அகைன் இயேசு சொன்ன கதை, யூ கேன் பி என்ஜாயிங் த ஃபாதர்ஸ் ப்ரொவிஷன் வித்தவுட் ஹேவிங் த ஃபாதர்ஸ் விஷன். யூ கேன் ஹேவ் த ஃபாதர்ஸ் பொசஷன் அண்ட் நாட் குவைட் ஹேவ் த ஃபாதர்ஸ் பேஷன். மூத்த மகன் பாரம் நெகேமியாவுக்கு அத்தரால் பயன்படணும்னா, நம்பர் ஒன் பாரம் இருக்கு, நம்பர் டூ சுயநலமற்ற மனநிலை. சுயநலமற்ற மனநிலை உடையவன் தேவைப்பட்டால் தியாகம் செய்ய ஆயத்தம். He or she must be selfless and where needed even be sacrificial. நெகேமியா 1 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. எருசலேமை குறித்து இவன் தான் விசாரித்தான், அனானி வந்து தானா சொல்லல. 1 அதிகாரத்துல நெகேமியாவில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் அங்கிருந்து வந்த பொழுது 2 வசனம், 1 அதிகாரம் 2 வசனம் கடைசி வார்த்தை, எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதாவது இவன் தகவலை தேடி கண்டுபிடிக்க விரும்புகிறான், இவன் விசாரிக்கிறான், இவன் இனிஷியேட்டிவ் எடுக்கிறான். இட் இஸ் நாட் அபவுட் ஹிம். என்னுடைய சொந்தக்காரங்க அங்க யார எப்படி இருக்கிறா, அது இல்ல. ஊர் எப்படி இருக்கு, ஓ இப்படி இருக்குதா, என்ன ஏதாவது செய்யணுமே, செல்ஃப்லெஸ். பிறகு அரண்மனையை விட்டே போறான். நீங்க பாருங்க 5 அதிகாரத்துக்கு வாங்க, நெகேமியா 5 அதிகாரம் வசனம் 14-18. நெகேமியா 5 அதிகாரம் 14-18. 4 அதிகாரம் இல்லையே, ஆமா, ஐந்தாம் அதிகாரம் 14-18. நமக்கு நேரம் இல்லை, ஆனால் உங்களுக்கு பிரீஃபா சொல்றேன். அந்த இடத்த உள்ளதை வாசிக்கல, அந்த வசனத்தை. நெகேமியா 52 நாள் அந்த ப்ராஜெக்டை கட்டி முடிச்சுட்டு அந்த இடத்துல 12 வருஷம் கவர்னரா இருந்தான். ஹி வாஸ் கவர்னர் ஆஃப் ஜூடேயா ஃபார் 12 இயர்ஸ். அந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னா, நான் அதிபதியாக அங்க வர்றதுக்கு முன்னால முன்னாடி இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், மக்களுக்கு பாரமா இருப்பாங்களாம், மக்கள்கிட்ட இருந்து திராட்சை ரசம் அப்பத்தெல்லாம் வாங்குவாங்களாம், அவங்க கிட்ட காசும் வாங்குவாங்களாம். 15-ஆம் வசனம், நானோ பாருங்க, 14-ஆம் வசனம் பின்பகுதி, நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிறபடி வாங்கி சாப்பிடவில்லை. செல்ஃபிஷ் கிடையாது, பாரம் இருக்கணும், இரண்டாவது சுயநலம் இருக்கக்கூடாது. பிலிப்பியர் 2:20-21, பிலிப்பியர் 2:20-21, பவுல் தீமோத்தேயை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறார் பிலிப்பி பட்டணத்திற்கு. அப்படி அனுப்பும்போது சொல்றாரு, வேற யாரையும் நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, பிலிப்பை தான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். மத்தவங்கன்னா கொஞ்சம் சுயநலவாதி, செல்ஃப்லெஸ்ஸா இல்ல மத்தவங்க, இவன் தான் செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறான், இவனை நான் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புறேன். பிலிப்பியர் 2:20-21, பிலிப்பியர் 3:17-19 படிச்சு பாருங்க. பிலிப்பியர் 3:17-19, சுயநலம் உள்ளவர்கள், அவர்கள் தேவன் வயிறு, சிலுவையை குறித்த காரியங்கள் அவங்களுக்கு பிடிக்கல. சுயநலமற்ற மனநிலை உடையவன். இரண்டாவது, மூணாவது, நீங்க ஆண்டவருக்காக பயன்படணுமா, தேவனுடைய ராஜ்யத்தின் பணியில இந்த கடைசி காலத்துல ஈடுபடணுமா? முதலாவது, பாரமுடையவர்களாக இருப்பீர்களாக, கர்த்தர் உங்களுக்கு பாரத்தை கொடுப்பாராக. பாரம் உள்ள மக்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், பாரம் வந்து இட்ஸ் இஸ் கண்டேஜியஸ், அது உங்களை பற்றி பிடிக்கும். இரண்டாவது, சுயநலமற்றவர்களாக இருங்கள், கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும். மூணாவது, கடின உழைப்பிற்கு அஞ்சாத ஒரு நபர், சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஆண்டவரால் பயன்படணும்னா, you must be committed to hard work and not be lazy. நெகேமியா 4-ஆம் அதிகாரம் 21-23. நெகேமியா 4-ஆம் அதிகாரம் 21-23 நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, கிழக்கு விழுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும், காலையில கிழக்கு விழுக்கும் முன்னே, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே வந்துருவாங்க, நட்சத்திரம் வந்ததுக்கு அப்புறமும் இருப்பாங்க. Look at the commitment. அப்புறம் 22-ஆம் வசனம் பாருங்க, ராஜாமத்திற்கு நைட் ஷிப்டுக்கு ஆள். அப்புறம் 23-ஆம் வசனம் பாருங்க, சட்டையை கழட்டி போடுறதுக்கு கூட நேரம் இல்லை. பாருங்க, ஹார்ட் ஒர்க். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா ஆண்டவருக்காக நம்ம வந்து சோம்பேறியா இருக்க முடியாது. அறுப்பு காலத்துல தூங்கினால் அது அவமானம். நீதிமொழிகள் 10:5, நீதிமொழிகள் 10:5, do not sleep during harvest time, that is disgrace, that leads to shame, that leads to poverty. நாலாவது, தேவனுக்காக பயன்பட வேண்டுமா? முதலாவது, பாரமுடையவர்களாக இருக்கும். இரண்டாவது, ஆண்டவருக்காக பயன்படணுமா? சுயநலம் இல்லாமல் இருக்கும். மூன்றாவது, ஆண்டவருக்காக பயன்படுகிறவர்களாக இருக்கணுமா? கடின உழைப்புக்கு அஞ்சாதவர்களாக இருக்கணும். நம்பர் 4, ஐ மஸ்ட் பி கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட். நான் ஒருமுகப்பட்டவனாக இருக்கணும், திசை திருப்பப்படக்கூடாது. ஐ மஸ்ட் பி ஹோல்லி கமிட்டட், ஐ மஸ்ட் பி ஹோல்லி ஃபோக்கஸ்ட். நெகேமியா 6:3, சன்பல்லாத்தும் தொபியாவும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுகிறார்கள். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? 3-ஆம் வசனத்துல, இந்த பெரிய வேலையை செய்யறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்கள் இடத்திற்கு வருகிறதுனால அதை மெனக்கெட்டு போவானேன். ஐ வோன்ட் கம். நல்லா கவனிக்கணும், 2-ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, அவங்க சும்மா பேச கூப்பிடல, அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள், டிசர்ன்மெண்ட். இவன் கூப்பிடுறது நல்ல காரியத்துக்கு இல்ல, நம்ம திசை திருப்புறதற்கு, பொல்லாப்புக்கு டிசர்ன்மெண்ட் லீடருக்கு தேவை. கத்தரால பயன்படுகிறவர்கள் நல்ல கவனமா இருக்கணும், போக்கஸ்டா இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க 4வது வசனம், 4 முறை சொல்லி அனுப்பினார்கள். The devil will pursue, the enemy will pursue to distract you. பிசாசு மறுபடியும் மறுபடியும் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவதற்கு பல காரியங்களை கொண்டு வருவான். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுபடி அனுப்பினேன். எத்தனை முறை கேட்டாலும் இதாண்டா ஆன்சர், நான் வரல அப்படின்ட்டான். அடுத்து பாருங்க அவன் என்ன சொல்றான் தெரியுமா, கூப்பிட்டு டிஸ்ட்ராக்ஷனுக்கு வரலன்னு உடனே குற்றச்சாட்டு, கிரிட்டிசிசம், சொல்லாததை சொன்ன மாதிரி, செய்யாததை செய்த மாதிரி. பாருங்க 6வது வசனம், நடக்காததை நடந்ததாக சொல்லும் குற்றச்சாட்டு. பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா, முதல்ல டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான், அதுக்கு நீங்க விட்டு கொடுக்கலன்னா உங்க மேல குற்றப்படுத்துவான். அது நடக்குது, குற்றப்படுத்துவதுன்னு நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னா பயமுறுத்துவான். நீங்க பாருங்க 9வது வசனம், பயமுறுத்தலாம். இதெல்லாம் பார்ட் ஆஃப் த ஜேர்னி. இன்றைக்கு இந்தியாவில் RSS அதான் பண்றான் எங்களை, இன்றைக்கு இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு அதான் பண்ணுது. பயத்தை கொண்டு வருவாங்க. ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் பயத்தை கொண்டு வந்தார்கள், ஆனால் சீஷர்கள் பயப்படல. ரிவைவல் டைம்ல பயத்தை கொண்டு வருவான் பிசாசு, பயப்படக்கூடாது. தட் டேக்ஸ் மீ டு 5th பாயிண்ட், 5வது பாயிண்ட், பயமில்லாத துணிச்சலான ஒரு நபராக இருக்கணும். தேவனால பயன்படணுமா, 1, பாரமுடையவர்களாக இருக்கணும். 2, சுயநலம் இல்லாமல் இருக்கணும். 3, சோம்பேறியா இருக்கக்கூடாது. 4, போக்கஸ்டா இருக்கணும். 5வது, பயப்படக்கூடாது. நெகேமியா 6:11-14, பயப்படக்கூடாது. Fear not. பயந்தம்னா நமக்கு மனது சரியா செயல்படாது, நம்முடைய கேரக்டர் ஒழுங்கா இருக்காது, காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம், நமக்கு பவர் இருக்காது, வீக் ஆயிரும். 2 தீமோத்தேயு 1:7, பயத்தினாவே ஆண்டர் கொடுக்கல, அன்பு பலம் தெளிந்த புத்தி, இது 3 இல்லாமல் போயிடும். பயம் வந்துச்சு. வி கேன் அன்பேக் திஸ் அண்ட் கிவ் டீடைல் எக்ஸ்பிளனேஷன், பட் வீல் மூவ் ஆன். ஜாஷுவாவை கத்தர் அழைச்ச உடனே, ஜாஷுவா 1வது அதிகாரத்தில், திடம் கொண்டு பலம் கொண்டு திடமானதாய், பி ஸ்ட்ராங், பி கரேஜியஸ் சொன்னார். God wants courageous leaders. Elijah, Yohanan Thanagan, Joshua, John the Baptist, all bold leaders. கத்தர் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் துணிச்சலா இருக்கணும், பயப்படக்கூடாது. வாட் எவர் கம்ஸ், ட்ரூத்த பேசணும். 6, 6வது, 7 பாயிண்ட் இதை முடிச்சிடறேன், 2 மினிட்ஸ் கிவ் மீ. 6வது, அசூசிப்படாமல் பரிசுத்த நிலையை காத்துக் கொள்ளுகிறவன். ஆண்டு உங்களை பயன்படுத்தணுமா, சுத்தமான பாத்திரமாக இருக்கணும், சுத்தமான பாத்திரமாக இருக்கணும். 2 வசனம் கொடுக்குறேன், நெகேமியா 1:6-7, நெகேமியா 1:6-7 குறித்துக் கொள்ளுங்கள். நெகேமியா 13:23-30, நெகேமியா 13:23-30, நெகேமியாவில் 13 சாப்டர் தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் லாஸ்ட் சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்திருந்தாலும் எங்களை மன்னியும், என் தகப்பன் நான் செய்த பாவங்கள், எங்கள் முன்னோர் செய்த பாவங்களை மன்னியும் என்று ஆரம்பிக்கிறோம், சுத்திகரிப்போடு ஆரம்பிக்கிறோம். 1வது அதிகாரத்துல 13வது அதிகாரத்துல வந்தீங்கன்னா அங்க பாருங்க, காம்ப்ரமைஸ் பண்றவங்க சன்பல்லாத்தோட அந்த ஒரு ஆசாரியர் அங்க சம்பந்தம் கலக்கிறான், அவனை விரட்டி அடிக்கிறான். சுத்திகரிப்பு பாருங்க, நீங்க படிச்சு பாருங்க, 23-30, 13வது அதிகாரம் முதல் சாப்டர்லயும் சுத்திகரிப்பு, கடைசி சாப்டர் சுத்திகரிப்பு, கமிட்மெண்ட். 7வது, சுத்திகரிப்பு, ஹோலினஸ், கமிட்மெண்ட். 6வது, 7வது, உதாரத்துவ மனநிலையும் முன்மாதிரியான ஜீவியமும், குறிப்பாக கொடுக்கிற காரியத்தை. Must be generous. அண்ட் லீட் பை எக்ஸாம்பிள் இன் கிவிங். சிங்கப்பூர் தேசத்துல இருந்து நான் 28 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவிற்கு திரும்பும் போது 98 பெரிய தரிசனத்தோடு ஆயிரக்கணக்கான சபைகளை இந்தியாவில் ஆரம்பிக்கணும்னு வந்தேன். அப்பொழுது எனக்கு எந்த ஒரு சபையும் என்ன பேக்கப் பண்ணல சிங்கப்பூர்ல இருந்து. என்னுடைய ஒய்ஃப் ஒரு மலேசியன் சைனீஸ். அங்கிருந்து நாங்க இங்க வரும்போது எங்களுக்கு செலவுகள் இருக்கும், பெரிய தரிசனம், யாரும் பேக்கப் பண்ணல. ஆனால் ஆண்டவர் சொன்னார், மற்றவங்க விதைக்கிறதுக்கு முன்னாடி உன் தரிசனத்தில் நீ விதைக்கணும். சிங்கப்பூரில் நான் 6.5 வருஷம் இருந்ததுனால எனக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருந்துச்சு, அதை கொண்டு வந்து முதல்ல ஆண்டர் முதலீடு செய்ய சொன்னேன். ஃபஸ்ட்டு 1.5 வருஷம் அதுதான் செய்தோம். வி ஸ்பெண்ட் எவ்ரி திங் வி ஹேட். இன்றைக்கு 28 வருஷம் ஆகுது. ஆண்டருடைய கிருபையினால ஒரு 400 ஸ்டாஃப் இருக்கிறாங்க. 4 ஸ்டேட்ல ஊழியங்கள் இருக்கு. 135 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் பைபிள் காலேஜில் சர்ச் பிளான்டிங்காக. கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். பட் லீடர் மஸ்ட் கிவ் ஃபர்ஸ்ட். இந்த இடத்துல ஆலயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மூடி கிடக்கு. ஆராதனை இல்லை, பலி செலுத்துறது இல்லை. நெகேமியா வந்த உடனே என்ன இப்படி இருக்குது, என்ன ஆச்சுன்னா இங்க இருக்கிறவங்கலாம் நம்ம வேலைக்கு போயிட்டான் வயலுக்கு. நீ படிச்சு பாருங்க நெகேமியா 13:10-12, நெகேமியா 13:10-12, நெகேமியா 10:39. மக்களும் தசமபாகம் கொடுக்கறது, ஆலயத்து கொடுக்கற காரியங்கள் எல்லாம் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. லீடர் சொல்ல திருப்பி வாங்கன்னு சொல்லி அந்த வேலையை நிறுத்தி மக்கள் மறுபடியும் கொடுக்க ஆரம்பித்தார்கள். 1 Samuel 29:2-6 படிச்சு பாத்தீங்கன்னா தாவீது முதல்ல கொடுக்கறான், பிறகு மக்களும் கொடுக்கிறார். ஆமென். 7 காரியம் சொன்னேன். பாரம் இருக்கணும், சுயநலம் இருக்கக்கூடாது, கடின உழைப்பு இருக்கணும், ஒருமுகம் இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது, பரிசுத்தம் இருக்கணும். உதாரத்துவமாக இருக்கணும். கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணும். முதல்ல ஒரு 7 காரியம் சொன்னேன், நெகேமியாவோட குணம். இப்போ ஒரு 7 காரியம் சொன்னேன். இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார் நம்மை. பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம், கொஞ்ச நாட்கள், பெரிய வேலை. துரிதமா ஆண்டவர் செய்ய விரும்புகிறார் சில காரியங்களை. அதற்காக ஆட்களை தேடுகிறார். கர்த்தர் உங்களை அப்படி விட்டு கொடுங்க. உங்களை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தணும். இந்த கடைசி காலத்துல பெரிய ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோமே, அதை கர்த்தர் பயன்படுத்தும். God bless you. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 5 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன், மன்னிச்சிருங்க. God bless you.
1: Amen, amen, amen. நன்றி. Thank you so much, Pastor. நெகேமியாவை எப்படியாய் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர் நின்ற வேளையில் அவரோடு அநேகரை இணைத்தார். ஆண்டவர் உங்களையும் பல தேசங்களிலே ஊழியக்காரராய் பயன்படுத்தி வருகிறார். இன்றைய நாளிலும் நாம் கேட்ட வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுத்த சிறிய ஜபத்தையும், அதே வேளையில் நமக்கு வார்த்தையை கொண்டு வந்த ஊழியக்காரருக்காகவும் நாம் ஒரு கணம் ஜபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்த தாசனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக எழுப்புதலை பார்க்கிற வழியிலே நெகேமியாவுடைய வாழ்க்கையில் எப்படியாய் அவன் ஒப்பு கொடுத்த கர்த்தாவே, ஆண்டவரே, ஜனங்களை ஒரு கையால் வேலை செய்து கொண்டு ஒரு கையால் ஆண்டவரை வாழை ஏந்தி கொண்டு அவர்கள் அந்த மதில்களை கட்டி முடித்தார்கள். ஆண்டவரே, அப்படியாக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஊழியங்களை ஆண்டவரே எப்படி பாஸ்டர் ஆண்டவரே எதிர்பார்க்காமல் எந்த காசும் இல்லாமல் தன்னுடைய காசை போட்டு ஊழியத்தை ஆரம்பித்து இப்படியாய் அவருடைய ஊழியம் வளர்ந்திருக்கிறது என்று சாட்சிகளை பார்க்கிறோம். அப்படியா அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் காணக்கூடியதாய் இன்னும் அதிகமாய் உம்முடைய வார்த்தையில வேறுன்ற உம்முடைய வார்த்தையை நிலைத்திருக்க உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை எப்படியாவது அறிவிக்க வேண்டும். கூடுமானால் ஆண்டவரே கட்டுண்டவர்கள் மரிக்க போகிறவர்கள் ஆண்டவரை விடுதலையற்றவர்களை விடுதலையாக்க கூடியதாக ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளும் ஆண்டவரை தொடர்ந்துமாய் அவருடைய ஊழியத்துக்காய் அவருடைய குடும்பத்துக்காய் அவர் செய்கிற காரியங்களுக்காக நாங்கள் எல்லாரும் தமிழ் பாச பலசிப்பாக இணைந்து ஆண்டவரை இணைந்திருக்கிற ஒவ்வொரு இந்த கனடா ரிவைவல் பிரேயர் ஊழியக்காரர்களாக இணைந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருந்து இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள

மத்தியிலும் கூட நான் 2 3 மாதங்களுக்கு முன்பாகவே உங்களோட தொடர்பு கொண்ட ஊழியர்கள் கூட வடமாநில ஊழியர்கள் நிமித்தமாக உங்களை பெற முடியல. 2 நாளுமாய் நேரத்தை கொடுத்து எங்களுக்கு வந்தது எங்களுடைய வார்த்தை பயனுள்ள பெரிய ஆசீர்வாதம். கத்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விசை இன்றைக்கு 96வது கனடா எழுப்பிய ஜெபத்துல இலங்கையிலிருந்து இந்தியாவிலிருந்து அப்படியாக மற்ற நாடுகளிலிருந்து டிவி கூடாக சமூக வீடியோ கூடாக இணைந்து கொண்டதான ஒவ்வொரு திருச்சபை போதுகளையும் பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். கத்திரசாமி ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதமும் நடக்கிற இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்வது நிச்சயமாகவே எங்களுக்கு பெரிய ஒரு உற்சாகம் ஊட்டுகிறது. தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம், எங்கள் வார்த்தையின்படி செயற்படுவோம். நிச்சயமாகவே எவ்வளவுல எழுப்பதை காணுகிறது கிருபை செய்வாராக. இந்த ஜெபமானது ஒவ்வொரு மாதமும் 3வது திங்கட்கிழமையில கரடு நேரப்படி மாலை 7 மணியிலிருந்து 9 மணியிலிருந்து நடைபெறுகிறது. நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்கள் இணைந்து உற்சாகப்படுத்துங்கள். நிச்சயமாகவே அது பெரிய ஒரு எழுப்பதில் காண

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய

உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகிழும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி கூடாக நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கு ஊடாக இணையும் போது நீங்களும் உம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 289978123. அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8665798866. வைபர் ஐஎம்ஓ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 4169175826 அல்லது 6076086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள். அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.

0: பார்த்து இவங்க வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போலாம்.
1: கிறிஸ்தவர்கள், ஆனால் நான் வளர்ந்தது ஹிந்து ஆசிரமத்தில். அந்த ஹிந்து சாஸ்திரங்களை எல்லாம் படித்து என்னை அவர்கள் பிராமணனாக்கி பூணு

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: யோசுவா மூன்றாம் அதிகாரம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். மூன்று நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நெல்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெருசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை. யோசுவா 4 அதிகாரம். ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளில் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது, நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். யோசுவா கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோட சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டவைகளெல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவே நின்றார்கள். ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள். ஜனமெல்லாம் கடந்து போன பின்பு கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது. ஆசாரியர் ஜனத்துக்கு முன்பாக போனார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் மோசே தங்களுக்கு சொன்னபடியே அணி அணியாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள். ஏறக்குறைய 40,000 பேர் யுத்த சன்னத்தராய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமனான வெளிகளுக்கு கடந்து போனார்கள். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானிலிருந்து கரையேறும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார். யோசுவா யோர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவிலிருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் கரையில் ஊன்றின போது யோர்தானின் தண்ணீர்கள் தங்கள் இடத்துக்கு திரும்பி முன் போல அதன் கரையெங்கும் புரண்டது. இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10 தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழ் எல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும், நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீருமட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று
1: ஏசாயா 9 அதிகாரம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. செங்கல் கட்டு இடிந்து போயிற்று. பொழிந்த கல்லாலே திரும்ப கட்டுவோம். காட்டத்தி மரங்கள் வெட்டி போடப்பட்டது. அவைகளுக்கு பதிலாக கேதுரு மரங்களை வைப்போம் என்று அகந்தையும் மன பெருமையுமாய் சொல்லுகிற எப்ராயிமரும் சமாரியாவின் குடிகளுமாகிய எல்லா ஜனத்துக்கும் அது தெரிய வரும். ஆதலால் கர்த்தர் ரேட்சியினுடைய சத்துருக்களை அவர்கள் மேல் உயர்த்தி அவர்களுடைய மற்ற சத்துருக்களை அவர்களுடைய கூட்டி கலப்பார். முற்புறத்தில் சீரியரும் பிற்புறத்தில் பெலிஸ்தரும் வந்து இஸ்ரவேலை திறந்த வாயால் பட்சிப்பார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே தலையையும் வாலையும் கிளையையும் நாணலையும் ஒரே நாளிலே வெட்டி போடுவார். மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால். இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய், அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாய் இருப்பதில்லை, அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதும் இல்லை. அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். எல்லா வாயும் ஆகமியம் பேசும். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. ஆகாமியமானது அக்கினியை போல எரிகிறது. அது முட்செடியையும் நெருஞ்சிலையும் பட்சிக்கும். அது நெருங்கிய காட்டை கொளுத்தும். புகை திரண்டு எழும்பும். சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் தேசம் அந்தகாரப்பட்டு ஜனங்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். ஒருவனும் தன் சகோதரனை தப்பவிடான். வலதுபுறத்தில் பட்சித்தாலும் பசித்திருப்பார்கள். இடதுபுறத்தில் தின்றாலும் திருப்தியடையார்கள். அவனவன் தன் தன் புயத்தின் மாம்சத்தை தின்பான். மனாசே எப்ராயிமையும் எப்ராயிம் மனாசேயையும் பட்சிப்பார்கள். இவர்கள் ஏகமாய் யூதாவுக்கு விரோதமாயிருப்பார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல்.
2: 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே? நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே? ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள். வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அந்தியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து

0: நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம், சங்கமம், சங்கமம்.
1: பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் நீங்கள் இழந்து போனவைகளை திருப்பிக் கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்துரு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உண்டான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சரீர பலனை, சமாதானத்தை, பொருளாதாரத்தை திருடிக் கொண்டு தான் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் இவைகளுக்காக திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டி தேவ சமூகத்தில் கண்ணீரோடும் விண்ணப்பங்களோடும் இடைவிடாமல் பதில் வேண்டி ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கான நற்செய்தி கர்த்தரிடத்திலிருந்து இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்களின் சாம்பலின் அனுபவங்களை மாற்றுகிறார். சிங்காரத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். மேலும் உங்களின் துயரங்களை மாற்றி மகிழ்ச்சியை தந்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நாம் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டவர்களை குறித்து வேதத்திலிருந்து தியானிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே தாவீதின் பட்டணமாகிய சிக்லாகுவை அமலேக்கியர் கொள்ளையடித்து அதை சுட்டெரித்து விட்டு அங்கிருந்த மக்களை சிறைப்பிடித்து போய்விட்டனர். இதையறிந்த தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுவதற்கு பலனில்லாது போகும் மட்டும் அழுதார்கள் என்று வாசிக்கின்றோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30:8 தாவீது தேவ சமூகத்திற்கு சென்று தன் நிலைமையை தேவனிடத்தில் முறையிடுகிறான், ஆலோசனையும் கேட்கிறான். அப்பொழுது கர்த்தர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலவத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அந்தபடியே 19 வாசிக்கின்றோம், கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைபடாமல் தாவீது திருப்பிக் கொண்டான் என்று. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையிலும் இதே போன்று எதிராளியாகிய சத்ரு உங்களின் ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை, சுகத்தை, பலனை, நன்மைகளை கொள்ளையாடி விட்டானே என்றும், இனி எப்படி பிழைப்போம், வெறுமையாயெல்லாம் இருக்கிறதே என்றும், உங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் அழுது கொண்டிருக்கிறீர்களா? தேவ சமூகத்தில் நீங்கள் இதுநாள் வரையில் கேட்டவற்றிற்கு பதில் இன்றைக்கு கடந்து வருகிறது. சகலமும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் செயல்களில் வல்லவர். ஆகவே நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் விரைவில் திருப்பிக் கொள்ளும்படி உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலும், சாம்பலின் அனுபவத்துடனும், ஒடுங்கின இருதயத்துடனும், துயரத்துடனும், என்றைக்கு விடுதலை கிடைக்கும் என் துயரங்களுக்கு என்று ஏக்கத்துடன் இருக்கிறவர்களே, இன்றைக்கு இயேசு உங்களை சந்திக்க வருகிறார். உங்களை சீர்படுத்துவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் இயேசுவை விசுவாசிங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32:8. பிரியமானவர்களே, தேவன் எம்மை இரண்டு விதமான வழிநடத்தல்களின் மூலம் நடத்துகிறவராக இருக்கின்றார். முதலாவதாக, அவர் தமது கண்களினால் எம்மை வழி நடத்துகின்றார். என் கண்களினால் நான் உன்னை நடத்துவேன் என்பதன் பொருள், நான் உன்னை கவனித்து அன்புடன் நடத்துவேன் என்பதாகும். எம்மை மென்மையாகவும் அன்பாகவும் வழி நடத்த வேண்டும் என்பதே தேவனின் வாஞ்சையாகும். இவ்விதமாகவே ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை நடத்தி செல்கின்றான். கர்த்தரே எம் நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன, அவைகள் எனக்கு பின் செல்கின்றன என்று அவர் கூறுகின்றார். இரண்டாவதாக, அவர் தம் அன்பான கரத்தினால் எம்மை நடத்தும் போது நாம் அதற்கு இணங்கி ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் ஒரு குதிரையையோ கழுதையோ நடத்தி செல்லப்படுவது போல அவர் எம்மை கோலினாலும் கடிவாளத்தினாலும் வழி நடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒருவர் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்யும் போது அது வலதுபுறமாக திரும்ப வேண்டுமாயின் அதை திருப்ப விரும்பும் திசைக்கு எதிர்ப்புறத்தில் சவுக்கால் அடிக்க வேண்டி இருக்கும். அதுபோல சிலர் தங்களுக்கு வியாதியோ அல்லது ஏதாவது போராட்டமோ ஏற்பட்ட பிறகே தேவனை தேட ஆரம்பிக்கின்றார்கள். ஆகையால் நாம் எம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருப்போமாக. நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருந்தால் அவர் எம்மை அன்பாகவும் தயவாகவும் மென்மையாகவும் வழி நடத்த தவறமாட்டார். இன்று உணர்வடைந்து அவரை துதிப்போமாக. தேவனுடைய வழிநடத்தலுக்கு எம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொள்வோம். அவருடைய தயமான வழிநடத்தலுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் எப்போதும் நடக்க வேண்டும். சுயசித்தம், தன்னலம், கீழ்ப்படியாமை போன்ற சுபாவங்கள் எம்மிலிருந்து கிரியை செய்யாதபடி எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவன் அவருடைய கண்களை எங்கள் மேல் வைத்து எங்களை சரியான வழியில் நடத்துபவராக இருக்கின்றார். கர்த்தருக்கு செவி கொடுத்து நடக்கிற இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுப்பாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.

0: Recording stopped.
1: கடைசி நாட்களிலே மக்கள் எல்லோரும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களா இருப்பார்கள் என்று 2 தீமோத்தேயு 3:2 எழுதியிருக்கிறபடி அப்பா அவர்கள் எப்படி ஏற்பட்டவர்களா இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறதே கர்த்தாவே. அடக்க ஒடக்கம் இல்லாத கிறிஸ்தவர்களே ஆண்டவரே, ஒரு எப்படியோப்பட்ட பாவங்களிலே ஈடுபட்டு விபச்சாரத்திலே ஈடுபட்டு அவர்கள் செய்கிறதான எல்லா பொல்லாப்பில் இருந்து அவர்களை நீர் விடுதலை ஆக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இது கடைசி நாள் என்று உணர்ந்து கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்வீராக. ஒவ்வொரு தாய் தகப்பனும் பிள்ளைகள் மேல கண்ணோக்கமாயிருந்து பிள்ளைகளை நேர்த்தியாய் நடத்தும்படியா வளர்க்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு விலகாதிருப்பான் என்ற வார்த்தையின்படி பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை விசேஷித்த ஞானத்தை நீர் கட்டளிடும்படியா ஜெபிக்கிறாப்பா. அப்படியாக ஆண்டவர் தாமே, வழி விலகி போற இந்த பாவத்திலே சிக்குண்ட யாவரையுமா இந்த வேலையிலே ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் பரிசுத்தருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அவர்களை விடுவிக்கிறோம்ப்பா. தேவன் நீர் விடுவிப்பீராக. நாங்கள் விடுதலையாக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் விடுதலை நாயகன் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த பாவ இச்சை காரியங்கள் அப்பா அதுல இருந்து நீர் விலக்கி போடுங்கப்பா. விபச்சார காரியங்கள் பெருகி கொண்டு இருக்கிறதே தகப்பனே, இந்த விபச்சாரத்தில் இருந்து எல்லா மக்களையும் நீர் அப்ப பற்றி பிடித்து அவர்களை நீர் அதுல இருந்து தூக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. முத வசனங்களை நீங்க அனுப்புங்க, உணர கிருவை செய்யுங்கப்பா. இது பாவம், இதிலே நாம் விழக்கூடாது என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை அவர்கள் இருதயத்திலே நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். பிசாசானவன் அவர்களுடைய இருதயங்களையும் கண் மனக்கண்களையும் மூடி இருக்கிறபடினாலே அந்த குருட்டாட்டத்திலிருந்து அவர்கள் வெளிவரும்படியாய் ஜெபிக்கிறோம். இச்சையினாலும் ஆண்டவரே சுகபோகத்தினாலும் அமைந்திருக்க எல்லோருமா ஆண்டவர் தாமே நீர்

0: இருந்து அவன் செய்த எல்லா காரியத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு குலையே கொலையே நடுங்கிற விஷயமா இருக்கிறது தகப்பனே. ஒரு யூதனாகிய இவன் ஆண்டவரே எப்பா இந்த மாதிரி அவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவனா இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கரத்தை நாங்கள் அந்த போன்ற ஆவிகள் எழும்பாதபடிக்கு தேவன் தாமே எல்லா மக்களையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்கப்பா. சிறு சிறு பிள்ளைகளை கொண்டு விபச்சாரம் செய்து அவர்களை அனுபவித்து அவர்களை எல்லாம் நாசமாக்கி கொண்டிருக்கிற அந்த ஆவிகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அந்த அப்பேற்பட்ட விபச்சார ஆவிகள் ஆண்டவரே தற்குறி ஆவிகள் எல்லாம் விலகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறாப்பா. அப்படியாக பிள்ளைகளை வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அநேக பெண் பிள்ளைகள் இந்தியால கூட காணாமல் போயிருக்காங்கப்பா. அவர்களை நீர் அறிவீர், அவைகளின் காரியங்கள் எல்லாம் நீர் அறிவீரப்பா. ஒரு விடுதலை கர்த்தர் அவர்களுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் தக. அப்படியாக இந்த சிறு பிள்ளைகள் கூட ஆண்டவரே அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவர்கள் சிக்கிக் கொள்றாங்க இது போன்ற விபச்சாரத்திலே. அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு விடுதலை தாங்க தகப்பனே. ஒரு விமோச்சத்தை தந்து நீர் ஆசீர்வதிங்க. பாதுகாப்பு கொடுங்கப்பா. போக்கை வரவையும் வரவிலும் தேவனுடைய கரம் இருக்கட்டும் அப்பா. அந்த பாலியல் வன்கொடுமையிலிருந்து எல்லா பெண்களையும் நீர் விடுவிக்கும்படியா இந்த நாளிலே உறுதியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு கர்த்தர் நீர் இந்த இச்சையின் வழியிலே இழுக்கப்பட்டு இருக்கிறவர்களையும் அப்படியாக சிக்கிக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தருடைய வல்லமையான கரம் தூக்கி எடுக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தேவன் அப்படியே எங்கள் ஜபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை முதல் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. தேவனாகிய கர்த்தர் இப்படியாக நாங்கள் கூடி ஜெபிக்க இந்த ஊடகத்தை நீர் ஏற்படுத்தி தந்தீரே உமக்கு சோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் யாவரையும் முதல் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சொந்த வந்த ஜனங்கள் எல்லோரையுமா ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த ஊடகத்தின் மூலியமா அநேகரப்பா ரட்சிக்கப்பட அப்பா உண்மையான தேவனை கண்டு கொள்ள ஆண்டவரே அவர்கள் மனம் திரும்பி பாவத்திலிருந்து விடுதலையாக நீர் கொடுத்த இந்த ஊடகத்துக்காய் நம்மை நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே. மற்றபடியாய் கூட அப்பா இவர்கள் இன்னும் அதிக அதிகமான ஊழிய பாதையிலே நடத்தி செழித்தோங்கி இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிடுங்கப்பா. முதிர் வயதிலும் கனி கொடுத்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி அப்பா தேவதாசனை அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து பெருகு செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே போல ஏசப்பா இந்த ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியரையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டி மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. இவர்கள் உமக்கு ஊழியத்தை செய்கிறபடி நாளே ஆண்டவரே இந்த குடும்பத்தை அப்பா ரத்த கோட்டையில் இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டையிலும் பரிசுத்தாவின் அக்னி கோட்டையிலும் ஓடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது அப்பு கொடுக்கிற தகப்பனே. அப்படியாக கூட கர்த்தாவே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான எல்லா ஜப வீரர்களையும் வீராங்கனைகளையும் ஆண்டவரே அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தின் தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியாக கூட சுராஜா அந்த வேலையிலே ஏமி புஷ்பராஜுக்கா சகோதரிக்கா ஜெபிக்கிறோம். அந்த மகள் ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபிக்கிற காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த மகளை இன்னும் ஊழிய பாதையில் எடுத்து அதிகமாய் ஆசீர்வதித்து குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக செய்து நோய் நொடியிலிருந்து விடுதலை ஆக்கி கர்த்தர் எல்லாவற்றிலும் அவர்களை நீ பாதுகாத்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்
0: ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: சத்துருக்களை எதிர்த்து சத்தியத்தை நிலைநாட்ட இந்த நாட்கள்ல எங்கள் தேச மக்கள் இருக்கிற அந்த திருச்சபையில இருக்கிற மக்கள் அப்படியாய் செயல்பட கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி அவர்களுக்கு தேவனுடைய பலம் இறங்க வேணும்.

0: சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: அன்பான பரலோக பிதாவே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, பிதாவே அப்பா, தகப்பனே அதிகாலையிலிருந்து இம்மட்டு நேரம் அப்பா நீங்க கண்மணி போல என்னை பாதுகாத்த அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இதுவரைக்கும் அப்பா நான் ஏதாவது அறியாமல் பிள்ளைகள் செய்திருந்தால் அவரின் சேனம் மன்னிங்க அப்பா. தந்தையே மன்னித்து கழுவி சுத்திகரிக்கும்படியாக தந்தையே அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்னப்பா. ஆண்டவரே அப்பா, ஆலயங்களுக்கு செல்லுகிற ஒவ்வொருவரும் சாட்சியாக வாழ கிருப செய்யுங்கப்பா. தந்தையே வார்த்தையின் படி நடக்க கிருப செய்யுங்கப்பா. தந்தையப்பா ஆவியிலே அனல் கொண்டு எழும்பத்தக்கதாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. தந்தையப்பா ஒருவர் கூட பால

நீங்கள் இறங்கும் போது எந்த மனிதரப்பா இருக்கிறார்கள் தெரியலையப்பா. தந்தையப்பா இவர் வரல அப்பா, இவர் அப்பா பூமிக்கு வரும்போது எந்த மனிதர் அப்பாவோட போவார்கள் என்று அறிய தெரியாமல் இருக்கிறதப்பா. அப்பாவை தேடுகிறத அதே சகப்பனை அரிதா இருக்கிறதப்பா. அப்பா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமே அப்பா ஆறு நாளைதப்பா தகப்பனை வீணாக செலவு செய்து விட்டு ஏழாம் நாள் அப்பாவின் ஆலயத்துக்கு கட்டாயம் வரணும் என அந்த வார்த்தையை கடைபிடிக்கிறார்கள் அப்பா. ஆனால் ஏழாம் நாள் மாத்திரமே அப்பா ஆலயத்துக்கு செல்லுகிறார்கள் தந்தையப்பா. அப்படி இல்லாத படிக்கு அண்ணலாக எந்த நாளும் விழித்திருந்து அப்பாவின் பாதத்திலே மரியாதை போலை பற்றி பிடித்து வாழ திருப செய்யுங்கப்பா. அண்ணனாக கொண்ட எழும்ப செய்யுங்கப்பா. தகப்பனை ஆத்மாக அறுவடை செய்கிறார். தகப்பனை ஆத்மா தாகத்தை ஒவ்வொருவன் மேலே ஊற்றும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. தந்தையே எப்பொழுதும் அப்பா 24 மணி நேரம் அப்பா மூன்று நேரமும் சாப்பிட மறக்காமல் சாப்பிடுகின்ற மனிதர்கள் அப்பா. மூன்று நேரம் தானியல் அப்பாவை நோக்கி ஜெபித்தது போலே அப்பா இவர்களும் ஜெபிக்க திரும்ப செய்யுங்க தந்தையப்பா. ஒவ்வொருவர் மேலேயும் அப்பா நீங்கள் ஐயப்பா ஆவியை ஊற்றும்படியாக

0: ஆண்டவரேயப்பா அவர்களும் சேர்ந்து வேற யாரோ மாதிரி நிற்கிறார்களே தந்தையப்பா. ஆண்டவரேயப்பா ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் போதப்பா வேதனை, நாமளே வேதனைப்படுற இந்த அப்பா, நீங்கள் கண்ணீர் விட்டு அழுகிறீங்கள் அப்பா. அப்பா தகப்பனே ஒவ்வொருதரையும் நீங்கள் தொரப்படுங்கப்பா, அவர்கள் அப்பாவை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. தந்தையேப்பா அப்பா தந்தையே ஆலயங்களை விட்டு தகப்பனே நீங்கள் வேறு இடத்துக்கு செல்லாதேங்கட்டு எங்களை ஆலயத்துக்கு வரணும்னு சண்டை போடுகிறார்கள் அப்பா. ஆனால் அப்பா அங்க உண்மை இல்லைன்னு தந்தையப்பா, அண்ணன் இல்லையப்பா, நோயாளர்களுக்கு சுகப்பற்ற வழியில ஒன்றுமே இல்லை தந்தையப்பா, ஒருவரில் கூடிய ஆவி இல்லையப்பா, அபிஷேகம் இல்ல தந்தையப்பா. தகப்பனே அப்பா அபிஷேகத்தினா நிரப்புங்கேன் தந்தையப்பா. ஒவ்வொருவரும் அப்பா தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலேயும் அப்பா ஆவிய ஊற்றுவதற்கு தகப்பனே அப்பாவை நோக்கி உபவாசம் இருந்து எபிக்க ஒவ்வொருவரையும் அப்பா அழையுங்கன் தந்தையப்பா. ஆவிய ஊற்றும்படியா சொல்லிக்கிறேன் அப்பா. அப்பாவின் வார்த்தையை வாசித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாசித்து வசனங்களை தியானித்து வாழ கிருபை செய்யுங்கப்பா. அப்பா சினிமா படங்கள் போலை தட்டியப்பா நின்றக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் தந்தையப்பா, அதை பார்த்து சிரிக்கிறார்கள் அப்பா, நகைக்கிறார்கள் என் தந்தையப்பா. அது இல்லை, என் தந்தையின் வார்த்தை அப்பா பூமியில வந்து வாழ்ந்து காட்டினது போலே அப்பா இந்த இனங்கள் வாழ கிருபை செய்யுங்க அப்பா. ஒவ்வொருத்தர் மேலே மாவிய ஊற்றுங்க தந்தையப்பா. அண்டவரே அப்பா அப்பா நமக்கு வேதனையா இருக்குதப்பா, இவர்களை பார்க்கும்போது நமக்கு வேதனையா இருக்கு தந்தையப்பா. அப்பா சொல்ல முடியல தந்தையப்பா. அப்பா நீங்க அறிகிற தேவாதி தேவன் அப்பா, ஒவ்வொரு தேவப்பில உலகம் முழுவதிலும் வாடுகின்ற ஒவ்வொருத்தரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு திருச்சபை இனங்களை இங்கு பொறுப்படுங்க அப்பா. தந்தையை பொறுப்படுத்து ஒவ்வொருவர் மேலே ஆவிய ஊற்றி அண்ணல் கொண்டு எழும் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் பொறுப்பிடுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. அறிஞரின் தந்தையின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: அமேன் அமேன். அங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி எல்லா தேவைகளையும் சந்திப்பாராக. அமேன். ஆமேன். நாங்க சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பேசலோட் சிசிலியாமா
2: பேசலோன்
1: பேசலோன். நீங்கள் எல்லா மக்களும் இந்த நாட்களிலே அவருடைய கரத்தினால் மூடப்படவும் காக்கப்படவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே இன்றைய நாள் உமக்குரிய நாள் அப்பா தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துறதுக்காக நன்றி அப்பா. ஆவியானவரே நாங்கள் எல்லோரும் அவரை துதிக்க வல்லமை செய்யும் தகப்பனே. இயேசுவே இந்த கடைசி காலங்களாக இருக்கிறது தகப்பனே. அப்பா தகப்பனே முதிர் வயதானவர்கள் இளம் வயதானவர்கள் எல்லோரும் உம்மை புகழவும் உம்மை துதிக்கவும் உமக்கு எந்த நேரமும் நமஸ்கரிக்கவும் வல்லமை செய்யும் தகப்பனே. ஆவியானவரே அவர்கள் திடங்கொண்டு எழும்பி ஜெபிக்க வல்லமை செய்யும் தகப்பனே. ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு செல்ல வல்லமையை கொடுத்த தகப்பனே. ஆவியானவரே உம்மால் கூடும் தகப்பனே. நீ நினைத்தால் எல்லாம் செய்ய முடியும் தகப்பனே. அப்பா அந்த சாத்தான் விரட்டி கொண்டிருக்கிறான் தகப்பனே இந்த பிள்ளைகளை. அப்பா விதாவே அவர்கள் ஓடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பவனே எவ்வளவு பிள்ளைகள் அநியாயமாக போகிறார்கள் தகப்பனே. எப்போது பத்துக்கும் அதுக்கும் அநியாயமாக போகிறார்கள் தகப்பனே. அப்பா அவர்கள் எல்லாம் கூட்டி சேர்த்து உமது பாதத்தில் வந்து சேர வல்லமை செய்யும் தகப்பனே. அப்பா தகப்பனே நீர் நல்லவரப்பா, வல்லவர் எல்லாவற்றுக்கும் மேலானவரப்பா. அப்பா தகப்பனே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா நாங்கள் முதிர் பயிர் சென்றும் உண்மை ஸ்தோத்திரிக்கவும் வணக்கவும் வல்லமே தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே எனக்கு நெஞ்சிலே பிளத்த தாரன் தகப்பனே. நான் அவருக்கு அவரை பார்க்க வல்லமையை தாரன் தகப்பனே, நீர் செய்கிற வல்லமையால் தான் தகப்பனே நான் கொண்டிருக்கிறேன். இயேசுவே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும். அப்பா தகப்பனே உமது வல்லமை நாங்கள் விடிய எழும்பியும் உண்மைதான் அப்பா சோதரிக்கிறோம் வணங்குகிறோம் தகப்பனே. எங்களுக்கு நீரே உதவியாயிருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த புஸ்தராணி அவரை ஆசீர்வதியும் தகப்பனே. அவோ இந்த நேரம் எங்களுக்காக ஜபிக்கிறா தகப்பனே. அவோ அவக்கு வல்லமையை கொடுந்த தகப்பனே. அவக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதை நீ தீர்த்து வைக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே அவரை ஆசீர்வதியும் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் அவருடைய தேள்விகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தோல்வியோ அவர்களை பெற்றுக் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் நல்ல விதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றியம்மா. எங்களுக்கு விளங்குது உங்களுடைய இளமையிலே உண்மையிலே கஷ்டம்தான், ஆனாலும் நாங்கள் ஜபத்திலே உங்களை தாங்குகிறோம். கர்த்தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. உபத்திரத்தின் பாதைகளிலே கர்த்தர் நல்ல கிருபைகளை தந்து உங்களுக்கு நடத்துவார், நல்ல பலனை தந்து நடத்துவார்.
2: ஆமேன். சிஸ்டர் கொஞ்சம் நடத்து, எனக்கு நெஞ்சு கொஞ்சம் பலவீனம் இல்லாம இருக்கு. அவரு தாங்கி நடக்க எனக்கு வல்லமித்திரோணம் ஜேசப்பா.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். அவர் தருவார் எல்லாம். உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு பலன் தந்து நடத்துவார். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் எபினேசர். எபினேசர் என்றால் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன் அம்மா.
2: ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். ஓகே, நாங்க கலாசிலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு
3: பேசலோட்
1: நீங்கள்
4: இரண்டிய இலக்கங்கள் 821-632-3612 பாஸ்கோட் 12345 என்ற இந்த இலக்கங்களுக்கு ஊடாக இணையும் போது நீங்களும் உம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. டொரண்டோ கலியக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 289-997-8123. அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-557-9886. வைபர் ஐஎம்ஓ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 416-917-5826 அல்லது 6476086700 இந்த இலக்கங்களிலும் இணைந்து கொண்டு இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள்.
5: ஐயா
6: அருமையா இருக்கு.
5: அட்டுமே இது இதுல இல்ல அவர் ஐயா. இது நான் என்னுடைய போன்ல தான் கதைக்கிறேன். இப்ப
6: சூம்ல நான் கேட்கிறேன்.
5: சூம்ல கேட்க நல்லா நான் கதைக்கிறேன். பாருங்க பாருங்க இது ஓ பண்றேன்.
6: என்ன
5: நடந்த
6: இப்ப ஓகேயா?
5: இப்ப சரியா இருக்கு.
6: சென்னை போட்டு அந்த சுமை போட்டு ஐபோனை ஓன் பண்ணிடுறேன். அந்த பிரச்சனை
5: சரியான லோவா வருது உங்களோட வாய்ஸ் என்னுடைய ரேடியோக்கு.
6: அப்ப உங்களே கூட
5: போன்ல சரியா வருது, நான் பேசுறது நல்லா கேக்குதா?
6: உங்கள்கிட்ட நல்லா இருக்கு.
5: ஓ, அதான் உங்கள்ட சவுண்டு வருது இல்லை ஜூம் கால.
6: எனக்கு வியாதி வந்துட்டு.
5: ஆ,
6: உங்களோட வியாதி எனக்கு வந்துட்டு. இல்லை, நான் மைக் போட்டு ஃபுல் வால்யூம்ல
5: நிற்கிறேன்.
6: மைக் போட்டு ஃபுல் வால்யூம்ல கலக்கிறேன் உங்களோட.
5: எனக்கு கேக்குது இல்ல,
6: நான்
5: நீங்கள் கதைக்கிறது வருது இல்லையா? ஹலோ,
6: நான் கேட்குறது கேட்குதோ?

0: Mike Romberg, no.
1: Ella. Ella.
0: Y Mike Romberg, no.
2: நல்லா வருது ஐயா, அதுக்குள்ள ஒரு சத்தம் வருகிறே.
0: இப்ப என்ன சத்தம் அப்படி இருக்கு?
2: இதுக்குள்ள போனுக்கு சரியா வருது ஐயா, கம்ப்யூட்டருக்குள்ள சத்தம் வருது.
0: என்ன
2: பிரச்சு
0: செட்
2: பண்ணி
0: சங்கமாய் வளர்க்கும் போல நான் கலைக்கிறேன்.
2: பாட்டு போடுறா? பாட்டு போடுவோம்.

கம்ப்யூட்டர் ஹெட்செட்டுக்கு வருது இல்லை. நீங்கள் மியூசிக் போடாம பாட்டை போடணும் ஐயா.

0: இருக்கு.
1: ஐயா இந்த இந்த சத்தம் வருது
0: உங்களோட
1: கதைக்கு
0: இப்ப கேக்குறது
1: கேக்குது. நான் ஃபுல்லா கூட்டி
0: விட்டுருக்கேன்.
1: விளங்கல
0: சனி நேரம் என்ன செய்வீங்க?
1: சனி நேரம் என்ன செய்யறோம்?
0: பார்த்தீங்களே Facebook,
1: YouTube. வருது
0: சந்திப்போம்.

0: இந்த தவறான எங்கள் இலங்கை தேசத்திலே தவறான பாதையிலே தவறான நட்பிலே தீய தாக்கங்களோடு திரிகிற மக்களுக்காக வாலிபர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் மாற்றம் அடைய கர்த்தர்தாமே இவர்கள் இருதயங்களே சிந்தைகளை மாற்ற வேணும். கர்த்தர் மாற்றினா மாறுதல் தான். ஆகவே அவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
1: ஆமாண்டவரே, இயேசப்பா அன்றைய நாளிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதத்திலே காத்திருக்கவும் உம்முடைய பாதத்திலே வரவும் நீ தந்த எங்களுக்கு தந்த பலனுக்காக சத்துவத்துக்காக நன்றி கூறுகிறோம் அப்பா. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே பரிந்து பேசுங்கள் என்று சொல்லுகிறபடி இந்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கண்கள் காண்கிறது, காது உத்து கேட்கிறது ராஜா, அப்படியாக வார்த்தை சொல்லுகிறது ராஜா. தகப்பனே, இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே இயேசையா நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே சமர்ப்பிக்கிறோம் தேவா. ஏசப்பா கத்தாவே, இந்த சிசிலி அம்மாவினுடைய கண்ணீரை நீங்கள் காண்கிறீர்கள் அப்பா. வயது போன நேரத்திலே ராஜா இவைகளுடைய தேவைகள் அநேகம் உண்டு, வேதனைகள் அநேகம் ராஜா, பலவீனங்கள் அநேகம் அப்பா. ஆண்டவரே இயலாமையினாலே தவிக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே இந்த சகோதரிக்கு நீர் நல்ல பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து நல்ல ஆண்டவரே அப்பா தேவ பலத்தை கொடுங்க ராஜா. எல்லோரும் அதிசயிக்கத்தக்கதாக ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆண்டவரே எலும்பு நரம்பு சதையிலே கையிட்டு செய்யற வீட்டு வேலைகளிலே ஆண்டவரே கணவனை பார்க்கிற ஆண்டவரே அந்த கதாவை காரியத்திலே வேலையிலே தேவன் நல்ல சாந்தம் பொறுமை அன்பை கொடுத்து தேவனை வெளிப்படுத்துகிற அந்த அற்புத நாட்களை கர்த்தர் தாமே இந்த சகோதரிக்கு நீங்க கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. கண்ணீரை துடைக்கிற தெய்வம், வேதனைகளை அறிகிற தெய்வம், எவ்வளவோ பேர் இருந்தாலும் அவதான் சுமக்க வேண்டும் என்று உம்முடைய சித்தமா இருந்தால் அந்த சுமையை நீர் பலத்தை கொடுத்து சுமக்க வையும் ஆண்டவரே, சுமக்க வையும் அப்பா. நீர் அப்படியான காரியங்களை ஆண்டவரே வேதத்திலே நிறை எத்தனையோ பேருக்கு அருள் இருக்கிறீர் ராஜா. நீரும் ஆண்டவரே எங்களுக்காக விடுதலை தர வேண்டும், எங்களுக்காக என்று இந்த பாரப்பட்ட சிலுவையை சுமந்து நீர் ஆண்டவரே அந்த வெற்றி சிறந்த தெய்வத்தை நாங்களும் பின்பற்ற அப்பா பிள்ளைகள் என்று ஆண்டவரே அதை நினைவு கூற இந்த சகோதரிக்கு உம்முடைய சிலுவையின் நிழலை ஆண்டவரே நீங்க கொடுத்து நல்ல பலத்தால் இடைகட்டி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா காலூன்றி நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. சகல வேலைகளையும் கணவனுடைய வேலைகளையும் ஆண்டவரே வீட்டு காரியங்களையும் செய்யத்தக்க பலன் சத்துவம் கொடுத்து ஆண்டவரே இந்த சகோதரியை நீங்க எழுப்பி விடுங்கப்பா. இந்த கண்ணீரை துடையுங்க இயேசப்பா, கண்ணீரை துடைத்து ராஜா சஞ்சலங்கள் தவிப்புகள் போய் சமாதானம் சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. இயேசுவின் ரத்தம் அதை செய்யும், இயேசுவின் நாமம் அதை நடத்தும், இயேசுவினுடைய வார்த்தை அவருக்கு அது பலனாகவும் சத்துவமாகவும் ஆண்டவரே உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது ராஜா. உம்மை நம்பி வந்த மகளப்பா நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். இந்த சகோதரியின் நிமித்தம் இந்த குடும்பம் பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும் உம்முடைய கர்த்தாவே தகப்பனே அந்த அன்பை இந்த குடும்பம் ஆண்டவரே அறிந்து கொள்ளவும் தழும்புகளால் சுகமானோம் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே தேவனே நீர் இவருக்கு அந்த பொறுமையை கொடுத்து குடும்பம் ரட்சிக்கப்படத்தக்கதாக ஒரு பாதையை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கணவனும் நல்ல அமைதியோடு மனைவியோடு சேர்ந்து அமைதியாக நாவை கர்த்தாவை காத்துக்கொண்டு புண்படுத்தாதபடி ஆண்டவரே கர்த்தாவே அவரையும் நீர் ரட்சித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அது மட்டுமல்ல ராஜா, இந்த சகோதரி பலவீனம் அடைந்திருக்கிற நேரத்திலே கழுகளை போல சிறகடித்து ஆண்டவரே உயர பறக்கிற அந்த பலத்தை இந்த சகோதரிக்கு கொடுத்து நல்ல சாட்சியை நாங்கள் காண கேட்க நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சகோதரியை போல எத்தனையோ சகோதரிமார்கள் குடும்பங்கள் வேதனையும் துன்பமும் நோயினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பா. நாங்கள் அறிந்தது கொஞ்சம் அறியாதது அநேகம், ஆனால் உம்முடைய ஏழு கண்கள் காண்கிறதே ராஜா. சுற்றி திரிந்து ஆண்டவரே குணமாக்கி சொஸ்தமாக்கி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தின இயேசுவின் நாமம், இயேசு என்ற நாமம், ஒரே நாமம் தான் ராஜா. தகப்பனே, அந்த நாமத்திலே இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் வைக்கிறோம் ஜேசப்பா. அது மட்டுமல்ல ராஜா, எங்களுடைய இலங்கை தேசத்தை நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்களப்பா. அங்க நடக்கிறதான அநியாயங்கள், அட்டூழியங்கள், பொய்யல், களவுகள், கொலைகள், கொள்ளைகள் அநேகம் ராஜா. இயேசுவே, விபச்சாரம் அநேகம் அப்பா. தகப்பனே, மது போதைகள் அநேகம் ஆண்டவரே. ட்ரக்ஸினாலே ஆண்டவரே பாதாள குழுக்கள் என்று அநேகம் பெருகி அப்பா உண்மை முத்தமாக ஆண்டவரே வேலை செய்து உழைச்சி சாப்பிடுகிறவர்களை எல்லாரையும் சுட்டு கொலை செய்கிறதை என் தேவனே நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்களப்பா. நீதியும் நியாயமும் உடைய தெய்வம் ஆண்டவரே, கர்த்தாவே, அது உம்முடைய சிங்காசனம் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த சிங்காசனத்தில் இருந்து இந்த நீதியையும் நியாயத்தையும் நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இந்த பிக்குகளினாலே வருகிற பொய்யல் ஆண்டவரே, பிரட்டுக்கள் ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் ஆண்டவரே கர்த்தாவே கொலையை விட்டு ஆண்டவரே வேண்டாத வார்த்தைகளினாலே அமைச்சர்களுக்குள்ளே அரசாங்கத்துக்குள்ளே ஆண்டவரே இந்த பாதாள குழுக்களுக்குள்ளே ஆண்டவரே அப்பா இந்த கஞ்சா விற்கிறதுகளினாலே இன்றைக்கு தேசம் ஆண்டவரே தென்னிலங்கை கலங்கி நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே வடமாகாணமும் தான் ராஜா. தகப்பனே, உலகத்தை அழிக்கிற இந்த பிசாசினுடைய சகல கிரியைகளும் இந்த விபச்சாரத்திலே விழுந்து அதனாலே பிள்ளைகளை கத்தாவே ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறதும், ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை தாக்குறதும், பிள்ளைகளை தாக்குறதும், இப்படியான அலங்கோலமான வாழ்க்கை வாழுகிற எங்களுடைய இலங்கை தேசத்தை இயேசப்பா நீங்க ஆண்டவரே ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்தை உயிர்ப்பித்து இந்த இரத்த களரியில் இருந்து, இந்த வேண்டாத இந்த யுத்த களத்தில் இருந்து இயேசப்பா நீங்க ஒரு விடுதலை கொடுக்க வல்லவர் அப்பா. உம்முடைய நாமத்துல இந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த பிக்குகளினாலே வருகிற தொல்லைகளும் பிரச்சனைகளும் ஆண்டவரே, இனவாத கரைச்சல்களும் கதைகளும் ஆண்டவரே அப்பா, இவ்வளவு பொய்யலை சொல்லி நீதிமன்றத்திலே ஆண்டவரே வழக்காடுகிறார்கள், ஜனங்களுக்குள்ளே வழக்காடுகிறார்கள் அப்பா. இந்த பொய்யின் ஆவி, இந்த விக்கிரகத்தின் ஆவி ஆண்டவரே, இந்த பௌத்த பிக்குகளினாலே வருகிற தொல்லைகள் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த 20ஆம் தேதி செய்ய போறதான ஆண்டவரே அப்பா, இந்த ஊர்வலங்கள் எல்லாம் இந்த தேசத்தை விட்டு அழிந்து சங்காரமா போகும்படி ஆச்சபிக்கிறோம் அப்பா. இளம் வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் தகப்பனே. கடந்த காலங்களிலே ராஜா இந்த குடும்பங்கள் ஆண்டவரே யுத்தத்தினால் சுனாமியினால் ஏழைகளாக ஆண்டவரே கத்தாவே, ஒவ்வொரு வருஷமும் இந்த டிசம்பர் மாசத்திலே வருகிறதான இந்த மழை ஆண்டவரே, இத்தனையோ புயல்கள் மத்தியிலே எல்லாம் அழிபட்டு அழிந்து சொத்துக்களை இழந்து தவிக்கிற இந்த வேளையிலும் இந்த பிள்ளைகளை தாய் தகப்பன் இவ்வளவு கவனமாக வளர்த்து எடுக்க இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய பாதைகளே செல்லுகிறார்கள், தாங்கள் விரும்புகிறபடி நடத்துகிறார்கள் ஆண்டவரே, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள் ஆண்டவரே, பொய்யின் ஆவியினாலே தாய் தகப்பனை வஞ்சிக்கிறார்கள், தகப்பனை பெரியவர்களை வஞ்சிக்கிறார்கள், வேலைக்கு போக விருப்பம் இல்லாதபடி வீட்டிலே இருந்து ஆண்டவரே இந்த கத்தாவே ட்ரக்ஸுக்கு அடிமையாகி தேசத்தையும் குடும்பத்தையும் தங்களையும் ஆண்டவரே சீர்குலைக்கிறதான இந்த கெட்ட ஆவிகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை விட்டு நீக்கி ஆண்டவரே ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஒரு பிரயோசனம் உள்ள, அன்புள்ள, உண்மையுள்ள, கீழ்ப்படிவுள்ள பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. குடும்பத்தின் கஷ்டங்களை காண, கேட்க, பார்க்க உதவி செய்யுங்கப்பா. இருதய கடினங்கள் வேண்டாம் இயேசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நவமான இருதயத்தை கொடுத்து தாய் தகப்பன் மேலே ஒரு அன்பு செலுத்தி, குடும்பத்தின் மேலே ஒரு அன்பு செலுத்தி, அது என்ன வேலையா இருந்தாலும், சிறு வேலையா இருந்தாலும், பெரு வேலையா இருந்தாலும், ஆண்டவரே மூட்டை தூக்கினாலும், சிமெண்ட் வேலை செய்தாலும், தோட்டம் செய்தாலும், அதை உண்மையாக செய்து பெற்றோரை கவனிக்கிற ஒரு கிருபைய ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சந்ததியை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. காலத்துக்கு முன்பதாக இவர்களுடைய வாழ்க்கை அழிந்து போகக்கூடாது, ஆத்மாக்கள் அழிந்து போகக்கூடாது இயேசுவே அப்பா. கர்த்தாவே, இவர்களுடைய பரம்பரை பாவ சாபங்கள் ஆண்டவரே, பிசாசு போடுகிற சதிகள் ஆண்டவரே, மனுஷர் போடுகிற கட்டுகள் ஆண்டவரே, எல்லா வலையிலும் இருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, விக்கிரக தோப்புகளில் இருந்து விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இலங்கை ஆண்டவரே விக்கிரகத்தினால் மூடிக்கொள்ளுகிறது ராஜா. ஒரு விசை ஆண்டவரே அப்பா, அப்பா நீங்க மன்னித்து இந்த நாட்கள் நாட்களிலே ராஜா முஸ்லிம் மக்கள் நோன்பு அன்றுகிறார்கள், பௌத்தர்கள் பிக்கு அண்டவரே அந்த சிலையலை கொண்டு வந்து நிரப்புகிறார்கள் அப்பா. அங்காலே சிவராத்திரி அந்த ராத்திரி இந்த ராத்திரி என்று கொண்டாடுகிறார். ஆனால் ஒன்றிலுமே விடுதலை இல்லாதபடி தவித்து ஆண்டவரே சின்ன பின்னமாகாதபடி ராஜா இலங்கை தேசத்தை மக்களை இந்த ஐரோப்பா தேசங்களை நீங்கள் பொறுப்படுத்தலுங்கப்பா. அங்கு மட்டுமல்ல இங்கேயும் வந்து அதுகளை நிரப்பி அதுகளினாலே சாபமும் ஆண்டவரே அப்பா விடுதலையும் இல்லாமல் குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே இந்த சுருபங்களுக்கு முன்னாலே எவ்வளவாக நிற்கிறார்கள் அப்பா. அதுக்கு ஆண்டவரே எவ்வளவு முதலிடம் கொடுக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த பிள்ளைகளை அவர் விசை மன்னித்து ஆண்டவரே இவர்களை உம்முடைய பாதையில இழுத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க இயேசப்பா. மனம் இறங்குங்கப்பா ஆண்டவரே. ஒரு நீதிமானின் நிமித்தம் ஒரு ஆத்மாவுக்காக நம்முடைய வருகை தாமதிக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்பா. நாம் அறியோம் ஆண்டவரே, ஆனாலும் நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கிறோம். இப்படிப்பட்ட பிள்ளைகள் குடும்பங்கள் ஆண்டவரே இந்த பௌத்த பிக்குகள் மார் ஆண்டவரே அரசாங்க அமைச்சர்கள் மார் கல்வி அமைச்சர்கள் மார் ஆண்டவரே பெற்றோர்கள் எல்லாம் மனம் திரும்பி இந்த ஆலயம் நிரப்பப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆலயத்திலே உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க ப்பா, பின்மாரியை ஊற்றுங்கப்பா, வெளிப்பாட்டை கொடுங்கப்பா ஆண்டவரே. சொற்பனங்களிலே பேசுங்க ஆண்டவரே. வரப்போர் ஆபத்துக்களை கிறிஸ்தவ ஊழியர்காரர்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அன்று ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் மோசேக்கு வெளிப்படுத்தின தெய்வம், நம்முடைய பிள்ளைகளை எப்படியாக நடத்த வேண்டும் என்று ஆண்டவரே நீர் மோசையை தெரிவு செய்து எப்படியாக நீர் பேசினீரோ அப்படியாக ராஜா எங்களுடைய சபை தலைவர்மார்களை ஊழியக்காரர்களை போதகர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இவர்கள் கத்தாவே அப்பா உமக்கு முன்மாதிரியை கொடுத்து ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி இந்த தேசத்தையும் மாகாணங்களையும் பட்டணங்களையும் குடும்பங்களையும் விசேஷமாக இந்த வாலிப பிள்ளைகளையும் இந்த பிக்குமார்கள் மனம் திரும்பவும் தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தோப்பனே. விசேஷமாக ஒரு விண்ணப்பம் ராஜா ஆண்டவரே கர்த்தாவே, அனுராவுக்கும் அவருடைய அரசுக்கும் எதிராக பிக்குமார்கள் ஆண்டவரே போட போடுகிற திட்டங்கள் ஊர்வலங்கள் எல்லாம் சங்காரமா போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 20ஆம் தேதி செய்ய போற அந்த சகல சதி திட்டங்களும் பொய்யின் காரியங்களும் பொய்யின் அவமான கர்த்தாவே எல்லாம் அவனம் அவமானமா போகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒன்றும் நிலைநிற்க முடியாது ராஜா. மனுஷ ஆவி ஆண்டவரே கெட்ட ஆவி ஆண்டவரே அப்பா எல்லாம் நிலைகுலைந்து காலங்களை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே இவர்களுக்கு மாற்றி கொடுத்து இவர்கள் அதிலே ஈடுபடாதபடி தேசத்தை குழப்பாத வண்ணம் நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதனாலே கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகள் இதுகளிலே ஈடுபட்டு அநியாயமாக மதுபானத்துக்கு கர்த்தாவே ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்குகிறார்கள் அப்பா. இயேசுவே ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா, நல்ல சிந்தனையை கொடுங்கப்பா, உண்மையான அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க இயேசப்பா, உம்முடைய ரத்தத்தை ஊற்றுங்கப்பா, ஊற்றி இந்த பிள்ளைகளை கர்த்தாவே விடுதலையாக்கி சமாதானத்தினால் நீர் கர்த்தாவே மூடிக்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். நீர் சமாதான பிரபு, சத்திய தேற்ற வாழ விடுதலையின் நாயகன் ராஜா அப்பா, உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இந்த ஜபங்களை கேட்டு ராஜா ஆமென்றும் ஆமேன் என்றும் தேவனே நீர் பதில் தரப்போறதற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லி செபித்து நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்
0: ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்களோடும் கூட இருப்பாராக. ஆமேன். இயேசுவின் நாமத்தை.
0: வினோ அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்லோட் வினோ அந்தவற்ற பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய கிருபையிலே வளர பாதத்திலே வளர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை ஆண்டவரே எங்களுக்கு தந்து எங்களை ஜீவனோடு எழுப்பி எங்களை மட்டுமாக வழி நடத்தி கொண்டு வருகிற பினேசரி ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நிமிடம் வரை ஆண்டவரே எங்களை பொறுப்படுத்தி ஆண்டவரே தகப்பனே எங்களோடு கூட இருந்து நடத்தி கொண்டு வருகிறீங்களையா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடி அப்பா தலை நிமிந்து நடக்க பண்ணி இருக்கிற கிருபைக்காக அப்பா நடத்துகிற அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தாவே ஆவியானவரே அப்பா நாள்தோறும் ஆண்டவர் எங்களை போஷித்து காத்து வருகிறீங்களே ஆண்டவர். அப்பா ஒவ்வொருவரோடும் உம்முடைய அன்பின் தயவை ஊற்றுகிறீங்களே ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தாவே உம்முடைய கிருபைக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்ந்து ஆண்டவர் அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிந்து கொள்ள ஆண்டவர் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் எங்களோடு கூட இருந்து நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவர். உம்முடைய அன்புக்கு பாத்திரராக நாங்கள் இருக்கும்படியாக தேவனே எங்களை ஒவ்வொருவரை நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவர். கர்த்தாவே ஆவியானவரை இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே இந்த ஜெபங்களை ஈரடித்து எந்தெந்த மூலைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ தகப்பனே அவர்களை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர். அப்பா கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை அறியவும் உம்முடைய வசனங்களை இந்த சகோதர சகோதரிகள் கை கொண்டு நடக்கவும் என் தேவனே அவர்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே பரலோக தகப்பனே ஐயா துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர் ஐயா அப்பா இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் அப்பா உம்முடைய நாமத்தை துதியின் மத்தியில வாசம் செய்யவும் ஆண்டவர் நீங்கள் அவர்களை பயன்படுத்தி நடத்துங்க ஆண்டவர். அப்பா கர்த்தாவே இந்த உலகம் போகிற போக்குகள் இந்த உலகத்தில் நடக்கிற அநியாய மட்டூழியங்களை அப்பா நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவர். அப்பா கர்த்தாவே இந்த பிள்ளைகள் இந்த உலகத்திலே உலக ஆசைகளில் ஈடுபட்டு போகாதபடி இந்த உலகத்திலே அப்பா நடக்கிற காரியங்களில் தேவனே இவர்கள் மாண்டு போகாதபடி என் தேவனே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய வருகையின் போது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தமாய் இருக்கும்படியாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவர். கர்த்தாவே நீங்கள் வருந்து ஆண்டவரே அப்பா நான் உங்களை அறியேன் பிள்ளைகளை என்று சொல்லாதபடிக்கு எந்த பிள்ளைகளும் விடுபட்டு அப்பா சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு சீரழியாதபடி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா இந்த ஜெபங்கள் ஒவ்வொரு மூலைகளும் கேட்கப்படட்டும் ஆண்டவர் ஒவ்வொரு காதுகளிலும் கேட்கப்படட்டும் ஆண்டவர். அப்பா கர்த்தாவே ஆம் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளும் விழிப்போடு விழிப்புணர்வோடு இருக்கும்படி கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் வாழுவது எத்தனை காலம் எத்தனை வருடம் என்று அவர்கள் எண்ணுகிற எண்ணிக்கையை எண்ணங்களே ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. வார்த்தைகளை வாசிக்க வார்த்தைகளை வாசித்து அறிய படிக்க ஆராய ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே வார்த்தைகளை அறியாமல் வார்த்தைகளை அறிய வாசித்தும் தெரியாமல் விளக்கம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விளக்கங்களை கொடுக்கிற ஒரு ஒவ்வொரு மனித தயவுகளை அனுப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை அனுப்புங்க ஆண்டவரே. பரிசுத்தமாய் அவர்கள் இந்த வார்த்தைகளை படிப்பிக்கும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே அவர்கள் அப்பா பாவிக்கிற ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நேரங்களும் தகப்பனே உமக்குரிய நேரங்களாக உமக்கு பயன்படுத்துகிற நேரமாக உமக்கு செலவழிக்கிற நேரங்களாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஞானத்தை கொடுத்து நடத்துங்காண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைக்குள்ள வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. காலங்களை தகப்பனே பரிசுத்த ஆவியானவரே உம்மை உம்மை உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே இன்னும் அதிகமாக உம்மை நோக்கி கூப்பிட அப்பா ஒவ்வொருவருக்கும் கிருபையை இந்தர்லுங்காண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே கிருபைகளை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல இறங்கி நீங்கள் அசைவாடும்படி ஆண்டவரே நாங்கள் வாஞ்சித்து கதறி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
0: ஒவ்வொருவரோட கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. சத்ருவானவன் அப்பா அவர்களின் இதயத்தை கெட்டுக்காதபடி, அவர்களின் இதயங்களை வேதனைப்படுத்தாதபடி அப்பா, கோபங்கொள்ள வைக்காதபடி, சமாதானம் இல்லாமல் ஆக்காதபடி தகப்பனே, ஒவ்வொருவருக்கொருவர் அன்போடும் கனிவோடும் ஒவ்வொருவருக்கொரு ஆறுதல் சொல்கிற பிள்ளைகளாகும் இந்த தகப்பனே நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா எத்தனையோ எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மை அறிந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த காலங்களில் தேவனே அப்பா எத்தனையோ வேதனைகளும் கண்ணீரோடும் கவலைகளோடும் அப்பா தகப்பனே நீங்க இருக்கிறதை காண்கிறீங்கள் ஆண்டவரே. அப்பா ஒருவருக்கொருவர் சமாதானமத்தோடும் சந்தோஷத்தோடும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து பேசுற பிள்ளைகளாகவும், தகப்பனே சமாதானத்தோடு நிலை நிற்கிற பிள்ளைகளாகவும், ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. வேதனைகளை கண்ணீரையும் அப்பா தகப்பனே நீக்கி போடுங்க ஆண்டவரே. இந்த வேதனைகளின் கண்ணீர்களினால் தகப்பனே ஒருவரோடுவர் பேசுவதை கூட நிறுத்தி விட்டார்கள் ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே, அப்பா இப்படியான எண்ணங்கள், இப்படியான சிந்தனைகள், இப்படியான வேதனைகளை ஆட்கொள்ளுகிற சத்ராதியில் அப்பா நீங்கள் அவர்கள் மத்தியில் இருந்து முறியடித்து போடுங்க பரலோக தகப்பனே. என் தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் இதயத்தில் இருக்கிற வேதனையை நீங்கள் மட்டுமே காண்கிறீர்கள் அப்பா. அப்பா ஆவியானவரே, ஒவ்வொருவரின் வேதனைகளை, ஒவ்வொருவரின் ஏக்கங்களை நீங்கள் ஆண்டவரே நிவர்த்தி செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரும் சமாதானத்தோடும் அன்போடும் நிறைவாக இருக்கும்படி ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீங்கள் உம்முடைய கிருபையினால வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, என்னென்ன காரியங்கள், என்னென்ன தேவைகள்னால் அப்பா கண்ணீரோடு அப்பா வேதனையோடு இருக்கிற அப்பா இந்த சகோதரிகளுக்கு நீங்கள் தானப்பா, சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் தானப்பா ஒரு ஆறுதலை கொடுக்க வேணும் ஆண்டவரே. தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் எடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ராஜ்யத்தில் நாங்கள் யாவரும் ஒன்று சேரும்படி ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே ஆவியானவரே யாவரும் உம்மை நோக்கி கூப்பிட, உம்மை நோக்கி நாங்கள் வழி நடக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தந்து பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் வீட்டிலும் அசைவாடும்படி தேவனே நீங்கள் இறங்குங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால உம்முடைய இரக்கங்களினால அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் முடிசூட்டி நீங்கள் வெற்றி கோடி பிடிக்க வைக்க போறதுக்காக தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியில் தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த வாலிப பிள்ளைகளை நீங்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்திலே கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தினால நடத்துங்க ஆண்டவரே. தேவனே என்னென்ன காரியங்கள், என்னென்ன தேவைகளினால் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்களோ அப்பா அந்த பெற்றோர்களுக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த காலங்களில் என் தேவனே இந்த வாலிப பிள்ளைகளினால் பெற்றோர்கள் எவ்வளவோ வேதனை ஆண்டவரே, கண்ணீர்கள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் படுகிற பாட்டுகளையும் இந்த பிள்ளைகள் படுகிற உபத்திரவங்களையும் இந்த பெற்றோர்கள் பார்த்து வடிக்கிற கண்ணீரை காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே இந்த குடும்பங்களுக்குள் எங்கள் குடும்பங்கள் யாவருக்கும் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே, மகிழ்ச்சியை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. நிறைவோடு இந்த உலகத்தில் வாழும் வரை ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக உம்முடைய பரிசுத்தவதி பரிசுத்தவான்களாக தகப்பனி ஒவ்வொருவரோட நீங்கள் இடைப்பட்டு நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள்ள வைத்து ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்கள் பெரியோர்கள் வாலிப பிள்ளைகள் யாவரையும் வைத்து நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபையினாலே நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கூட இருங்க ஆண்டவரே, கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோ தேவனே அந்த தேவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் உமக்கு சித்தமானதாக இருந்தால் ஆண்டவரே அவற்றை சந்தியுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நிலை நிறுத்தி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக அப்பா ஆவியானவரே ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்கிற பிள்ளைகளாக ஒருவருக்கொருவர் சுவிசேஷத்தினாலே அப்பா ஆறுதல் கொடுக்கிற பிள்ளைகளாக இந்த தகப்பனே ஒவ்வொருவரை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அப்பா வேதனைகள் கண்ணீர்களை நீங்கள் நீக்கி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே ஒவ்வொருவரோட கூட இருந்து பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் என் ஆவியானவரே சிசிலி அம்மாவை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. அப்பா அந்த தாயின் கண்ணீரை காண்கிற தகப்பன் ஆண்டவரே கத்தாவே அந்த தாயை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. தகப்பனை நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. அந்த வீட்டில் ஒரு நிறைவை சமாதானத்தை அப்பா நீங்கள் உருவாக்குங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் மனித தயவை கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை அந்த வீட்டுல உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே கவலைகளை போக்குற தேவன் நீங்கள் கூடவே ஆண்டவரே. அப்பா சொத்தகப்பனே அந்த தாயின் கண்ணீரை நீங்கள் கண்டீங்கள் ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே அந்த இரு தாயை இருவரையும் ஆண்டவரே தேவனே உம்முடைய போர்வைக்குல மூடி மறைத்து ஆண்டவரே நீங்களே அந்த இடத்திலே பரிகாரியாக இருந்து ஆண்டவரே என்னென்ன நோவுகள் என்னென்ன நோய்களினால் அப்பா வேதனையோடு கண்ணீரோடு கலங்கி நிற்கிறார்களோ தகப்பனே அவர்களின் மத்தியில நீங்கள் அந்த அந்த நோய்களை எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே ஆறுதலை கொடுத்து உம்முடைய கிருபையினால் அந்த குடும்பத்தை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகளுக்கும் அப்பா நேரங்களை ஒதுக்கி தகப்பனே அப்பா இவர்களோடு வந்து அப்பா சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழும்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே ரட்சிக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிகிற பிள்ளைகளாகவும் உம்முடைய வேதத்தை அப்பா எப்போதும் வாசித்து ஆண்டவரே ஞானத்தோடு நடக்கிற பிள்ளைகளாகவும் இந்த தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ரட்சிப்பு வேணும் ஆண்டவரே. குடும்பங்களில் ரட்சிப்பு ஆண்டவரே அப்பா ரட்சிப்பு தான் ஆண்டவரே சமாதானம் ஆண்டவரே. இந்த ரட்சிப்பு இல்லாத காரணங்களினால் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ கண்ணீர்கள் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் இருக்கிறது என் தேவனே. இவற்றை எல்லாவற்றையும் அப்பா இந்த பிள்ளைகள் உணர்ந்து ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ள வரும்படியாக என் தேவனே நாங்கள் வாஞ்சித்து கதறுகிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை நீங்கள் எடுத்து அப்பா இனி வரும் காலங்களில் இந்த பிள்ளைகளின் ஊடாகவும் அப்பா நீங்கள் வழி நடத்த போறதுக்காக பயன்படுத்த போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. சோசரம் ஆண்டவரே இந்த வேளையிலும் என் தகப்பனே கத்தாவே அப்பா சங்கம வானொலியை அப்பா நீங்கள் தந்து எங்களை இந்த இடத்திலே கூட்டி வந்து ஜெபிக்க வைத்த ஒரு அனுக்கிரகத்துக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே ஆவியானவரே இந்த சங்கம வானொலியை நடத்துற இந்த சகோதரனோடும் இந்த குடும்பத்தோடும் நீங்கள் கூட இருந்து மீண்டும் மீண்டுமாக இந்த சங்கம வானொலி எல்லா தேசங்களிலும் ஒலிக்கும்படி தகப்பனே இந்த சங்கம வானொலியில வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படி தேவனே இன்னும் இன்னும் ஆத்துமாக்களை இந்த இடத்துல வந்து பெருகி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வார்த்தைகள் வசனங்கள் இன்னும் இன்னும் அதிகமாக ஆண்டவரே தேவனே எல்லா தேசங்களிலும் ஒலிக்கும்படியாக ஆவியானவரே நீங்கள் இந்த சங்கம வானொலியை நடத்துங்க ஆண்டவரே. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மன்னித்து ஆண்டவரே தேவனே வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எவ்வளையிலும் அப்பா இந்த ஜன சகோதரியோடு கூட இருங்க ஆண்டவரே. தேவனே அந்த சகோதரியின் குடும்பத்தையும் நீங்கள் ஆண்டவரே உமக்காக பயன்படுத்த அப்பா நீங்கள் அந்த குடும்பத்துக்கு அனுக்கிரகம் கொடுத்திருக்கிறீங்கள் ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே இந்த குடும்பம் அப்பா உம்முடைய குடும்பம் ஆண்டவரே உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் நேர்த்தியாக வழி நடத்தி நீங்கள் பாதுகாக்கிற கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. இன்னும் இன்னும் அதிகமாக ஆண்டவரே ஆத்துமாக்களோடு அப்பா ஆத்து ஆதாயம் செய்யும்படி ஆண்டவரே நீங்கள் அவர்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் தேவனே இந்த சங்கம வானொலியில வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் இருதயத்தின் ஆழங்களை நீங்கள் அறிகிற தகப்பன் ஆண்டவரே, இந்த சகோதர சகோதரிகளுக்கு என்னென்ன காரணங்கள் என்னென்ன காரியங்களினால் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்களோ என் தகப்பனே, ஆவியானவரே இந்த சகோதரர்களுக்கு அப்பா நீங்களே இரக்கமாக இருந்து காண்டவரே, இவர்களை வழி நடத்துங்காண்டவரே, இவர்களின் வேதனை கண்ணீர்களை துடைத்து போடுங்காண்டவரே, சமாதானத்தை கொடுங்காண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுங்காண்டவரே, வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்தினாலே எடுத்து காண்டவரே, நீங்கள் ஆசீர்வதித்து தேவைகளை கொடுத்து காண்டவரே, அப்பா உம்முடைய கிருபையினாலே பயன்படுத்துங்காண்டவரே, தேவனே கர்த்தாவே, பெற்றோர்கள் நாங்கள் யாவரும் இந்த பிள்ளைகளுக்காக வேதனையோடு கண்ணீரோடும் இருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்களாண்டவரே, ஆம் தேவனே கர்த்தாவே, இந்த வாலிப பிள்ளைகளும் ஒவ்வொருவரையும் நீங்கள் தொட்டு பலப்படுத்துங்காண்டவரே, தகப்பனே ஏற்ற வேளையில் ஏற்ற நேரங்களில் எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடித்து எல்லாவற்றையும் அப்பா நிறைவாக்க போறதுக்காக ஐயா உமக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே, தேவனே உம்முடைய கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னையும் என் மகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா நீங்கள் கூட இருந்து நடத்துங்காண்டவரே, இதே போல கத்தாவே தேவி சகோதரியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே, விசேஷமாக தகப்பனே சகோதரி இந்த இடங்களில் வந்து எங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற சகோதரி ஆண்டவரே, கத்தாவே இந்த சகோதரியின் குடும்பத்தை நீங்கள் எடுத்து பயன்படுத்துறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த சகோதரியின் தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே, ஆவியானவரே எப்போதும் கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே, உமக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வ வல்ல தேவனே உமக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே, தேவனே கர்த்தாவே இன்றைய நாட்களிலும் ஆண்டவரே அப்பா இனிமேல் உபவாசம் இருந்து அப்பா 40 நாட்களில் உபவாசங்கள் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்காண்டவரே, தேவனே கர்த்தாவே இந்த உபவாசத்தினால் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட உம்மை நோக்கி நடக்காண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தொழுது கொள்ளாண்டவரே, உபவாசம் அப்பா மற்றவர்களுக்காக அல்லாமல் ஆண்டவரே அப்பா உமக்காக உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்முடைய பரிசுத்த நாமத்தை இன்னும் இன்னுமாக அறிந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற உபவாசங்களாக ஆண்டவரே அப்பா இந்த 40 நாட்களிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்கள் இருந்து நடத்துங்க ஆண்டவரே, தேவனே கர்த்தாவே ஆவியானவரே கர்த்தாவே இதயங்களில் அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே, ஆவியானவரே தனிய உபவாசம் உபவாசம் என்று சொல்லாதபடிக்கு இருதயத்திலே ஆண்டவரே அன்பையும் இருதயத்திலே ஆண்டவரே சமாதானத்தையும் கொடுங்காண்டவரே, அன்பின் சிகரங்களாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கும்படி தனிய உபவாசம் என்று இருந்து மற்றவர்களை வேதனைப்படுத்தாதபடி மற்றவர்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லாதபடி தகப்பனே ஒவ்வொருவரையும் மன வேதனைக்கு உள்ளாக்காதபடி ஆவியானவரே உமக்கு பயந்து உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இந்த உபவாசம் இருக்கிற பிள்ளைகள் அப்பா விழித்திருந்து ஜெபிக்கும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுங்காண்டவரே, உபவாசங்கள் வீணாகி விருதாகி போகாதபடி தகப்பனே இந்த உபவாசங்கள் உமக்கேற்ற உபவாசங்களாக அப்பா அன்பின் உபவாசங்களாக விடுதலையின் உபவாசங்களாக ஜபத்தின் உபவாசங்களாக அப்பா இந்த உபவாசத்திலிருந்து ஜபத்தோடு ஜெபிக்க ஜெயிக்க ஆண்டவரே ஒவ்வொருவரோடு கூட இருந்து அப்பா நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே, தேவனே இனி வருங்காலங்கள் உம்முடைய பாடுகளின் காலங்கள் ஆண்டவரே, இந்த பாடுகளின் காலங்களில் ஆண்டவரே ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுகிற பிள்ளைகளாக அப்பா ஆவியானவரே சமாதானத்தை நடத்துகிற பிள்ளைகளாக ஆவியானவரே ஒவ்வொருவருக்கொருவர் மன்னிப்போடும் மறந்து நடக்கிற பிள்ளைகளாக என் தேவனே ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே, ஆவியானவரே வார்த்தைகளை விடாதபடிக்கு ஆவியானவரே கர்த்தாவே நாவுகளை அப்பா சுத்திகரித்து போடுங்க ஆண்டவரே, சமாதானத்தை கொடுத்து எங்கள் யாவரை நீங்கள் நிரப்பி வழி நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே, எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி வினோ, கர்த்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து எல்லா காரியத்திலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்று

தேவனே. அப்பா பிதாவே, ஒவ்வொரு தேச தலைவர்கள் அப்பா, ஒவ்வொரு அதிகாரிகளையும் தேவனே, இராணுவத்தில் உள்ள ஒரு தேசத்து மக்கள் அப்பா, ஒவ்வொரு கரத்திலேயே ஒப்படைக்கிறேன் தேவனே. விசேஷமாய் தேசத்தை ஆளுகிற தேவனே, ஒவ்வொரு தலைவர்களையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. தேவனே, அவள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்க அப்பா என் தேவனே. சமாதானத்தின் ஆவிய ஊற்றுங்க அப்பா பிதாவே. ஒருமனத்தின் ஆவிய ஊற்றுங்க, ஐக்கியத்தின் ஆவிய ஊற்றுங்க என் தேவனே. தேச தலைவர் மீது அன்பின் ஆவிய ஊற்றுங்க அப்பா என் தேவனே. கல்லான இருதயங்களை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. எல்லா மாம்ச கிரியல் தேவனே, பிசாசின் கிரியல், உலக கிரியல் எல்லாம் தேச தலைவர் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் என்று சொல்ற தேவனே, விசேஷமா இந்த தேச தலைவர் மீது ஆவிய ஊற்றுங்கப்பா பிதாவே. எல்லா பிரிவினையின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல், தந்திரத்தின் ஆவியல், பொய்யின் ஆவியல் எல்லாம் தேச தலைவர் அதிகாரிகள் வெளியேறுவதாக தேவனே. இச்சைகளின் ஆவியல் வெளியேறுவதாக இயேசு ராஜாவே. ஓ நன்றி, இந்த ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா, ஒரு புதிய ஆவியை கொடுங்கலப்பா ஒவ்வொரு தேச தலைவர்களுக்கும், விசேஷமா யுத்தம் நடக்கிற இடங்களில் உள்ள தேச தலைவர் அதிகாரிகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்கலப்பா பிதா. தேவனே, உம்மை தள்ளி உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத தேவனே, ஒவ்வொரு தேச தலைவர்களையும் புறப்படுங்களப்பா பிதாவே. அவர்கள் அவர்கள் கட்டுகிறதவனே, எல்லா பாபேல் கோபுரங்கள் முடிந்து விழுவதாக. அவையானவரே, நீங்கள் தேசத்தை உம்முடைய வார்த்தையிலே கட்டுங்களப்பா. நீங்கள் தேவனே உம்முடைய வார்த்தையிலே தேவனே தேசத்தை கட்டாவிட்டால் கட்டு முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்னீங்க ராஜாவே. இதை உணரத்தக்கதாக ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளோடு பேசுங்க ஆவியானவரே. தேவனே, நடந்து வருகிற தேவனே சமாதானத்தை குறித்த பேச்சுவார்த்தைகளே தேவ ஆவியானவரே, நீங்கள் ஆளுக செய்யுங்கப்பா. சமாதானத்தின் தேவனே, நீங்கள் அந்த இடத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா பிதாவே. சமாதானம் பண்ணுகிறவள் தேவனே புத்திரன் சொன்ன தேவனே, ஒவ்வொருவருக்கும் அப்பா பிதாவே உம்முடைய ஆவிய ஊற்றி, உம்முடைய அன்பின் ஆவிய ஊற்றி, உம்முடைய ஞானத்தின் ஆவிய ஊற்றி அப்பா பிதாவே. சமாதானத்தை கட்டிடங்கள் ஐயா இயேசு ராஜாவே. தேவனே, உம்முடைய ராஜ்யம் தேவனே பூமி எங்கும் வருவதாக, ஒவ்வொரு தேசத்திலும் வருவதாக, உம்முடைய ஆளுகை ஒவ்வொரு தேசத்திலும் வருவதாக தேவனே. அப்பா கிருபை செய்யுங்க, உம்முடைய சித்தம் மாத்திரமே ஒவ்வொரு தேசங்களிலும் அதிகாரிகள் மத்தியிலேயுமே நிறைவேறுவதாக தேவனே. மான மண்டலங்கள்ல இருந்து தேவனே கிரிக சேர பொல்லாத ஆவியல், தேச தலைவர்கள் இருந்து கிரிக சேர பொல்லாத ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக. அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரியலும் தேவனே இந்த தேசத்தில் அதிகாரம் விட்டு வெளியேறுவதாக. விசாசாருடைய துணைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் தேச தலைவர் அதிகாரங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை தெளிக்கிறப்பா ஒரு தலைவர் மீதும். ஓ நன்றி அப்பா பிதாவே, உம்முடைய அபிஷேகம் தேவனே இந்த நுகத்தடிகள், உங்களுடைய கழுத்துகளுடைய நுகத்தடிகளை முறிப்பதாக இருந்தவனே, கட்டுக்களை அறுப்பதாக, உங்களுடைய அபிஷேகத்தால் கட்டுகள் அறுக்கப்படுவதாக ஆவியானவரே. இவனே நன்றி அப்பா பிதாவே, இவனே விடுதலை கொடுங்கப்பா. ஒரு மனத்தின் ஆவிய குளம் ஐயா தேசத்தில் அதிகாலுக்கு, ஐக்கியத்தின் ஆவி அன்பின் ஆவிய கொடுங்கப்பா பிதாவே. இவனே கிருப செய்யுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா பிதாவே. இவனே யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சமாதானத்தை கட்டுறங்கள் ஐயா இயேசு ராஜாவே. ஈரான் மக்களை ரட்சியுங்கப்பா பிதாவே, இந்த மக்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, விடுதலையை கொடுங்கப்பா பிதாவே. மதங்களுக்கு பின்னால் இந்த கிரிய சேர பொல்லாத ஆவியல் தேசங்களை விட்டு வெளியேறுவதாக, தேசத்து மக்கள் அதிகாரிகளை தலைவர்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஓ நன்றி அப்பா பிதாவே. தேவனே, முழங்கார்கள் யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக. நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை செய்வார்களாக என் தேவனே. அப்படியாக தேவனே நீங்க செய்ய போற்காய் நன்றி. தேவனே, இவருடைய பலத்தினாலும் அல்லப்பா, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆயுதத்தினாலும் அல்லப்பா, என் தேவனே உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை இந்த மக்கள் அறிய உணர தேவனே பிதாவே, இவளுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி, நீங்கள் அப்படியாக தேவனே ஒவ்வொரு தேசத்திலும் அப்பா நீங்கள் விட்டு போன சமாதானத்தை நீங்கள் கொண்டு வர போவதுக்காய் நன்றி அப்பா. பிசாசாரன் வெட்கப்பட்டு போவானா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஓ நன்றி அப்பா, மனக்கண்களை திறவுங்களாவியானவரே, ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கள் அப்பா ஒவ்வொருவருக்கும் அப்பா. மாம்சமான யாவர் மேலும் தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. பூமியுள்ள தேசத்தின் அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றுங்க அப்பா. தேசத்து மக்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா என் தேவனே. உம்முடைய

0: தேசங்களை நிரப்புங்க அப்பா என் தேவனே. சுவிசேஷம் பூமி எங்கும் அறிவிக்கப்பட, ஒரு தேசம் எங்கும் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியமான விடுதலாக சொன்ன தேவனே, உம்முடைய வார்த்தை அன்னிப்பு தேவனே, இந்த மக்களை விடுதலை செய்யுங்கப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. நன்றி என் தேவனே, பொறுப்படுங்கள் அப்பா. மதுக்கரத்திலே இந்த வேண்டுகோளை ஒப்படைக்கிறேன் அப்பா பிதாவி. விசேஷமாய் இஸ்ரவேல் மக்களை மூட்டு ரசித்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவி. தேவனே, உம்முடைய பரிசுத்த ரத்தம் சிந்தின பூமி தேவனே, அந்த பூமியில மக்கள் உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள தேவனே, இவளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவிய கொடுங்க, மனக்கண்களை திறவுங்கள் ஆவியானவரே. சத்திய வார்த்தை இவளுக்கு அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா பிதாவி. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. தேவனே, அதுபோல் தேவனே சங்கம ஊழியத்தை உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன்ப்பா பிதாவே. சில இடைந்திருக்கிறோம், ஒவ்வொருவரையும் பொறுப்படும் அப்பா. யார் யார் கண்ணீரோடு வேதனையோடு நோய்கள் வியாதிகளோடு தேவனே துக்கத்தோடு இருக்காளோ, நொறுங்கின்ற இருதயத்தோடு இருக்காளோ, என் தேவனே உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பியப்பா பிதாவே. காயம் கட்டுங்க இயேசு ராஜாவே, நொறுங்கின்ற இருதயங்களில் காயம் கட்டுகளையா, நோயோடு இருக்கிறோம் தூய தழும்புலாலே தொட்டு சோமனுங்கள் இயேசு ராஜாவே. என் தேவனே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆசீர்வதியுங்க, துக்கங்கள் யாவும் சந்தோஷமாய் மாறுவதாக. தேவனே, இந்த சிசிரி ஆசீஸ்வரரை ஆசீர்வதியுங்க, தேவனே துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க. கிருபை உள்ள கரபந்த தாயார் மீது அமர்ந்திருப்பதாக, காப்பிட பரிபூர்ண சுகத்தை கொடுமா அப்பா. அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் விட்டு போன சமாதானம் சுகம் ஆசீர்வாதம் உண்டாவதாக. அதே போல் யார் யார் வேதனையோடு இருக்காளோ, தேவனே கண்ணீரோடு இருக்காளோ, ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சுகத்தை கொடுத்து ஆறுதலை கொடுத்து ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. ஆசீர்வதியுங்க, செய் மூலியத்தை ஆசீர்வதியுங்க, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க அப்பா பிதாவே. அக்கினி மேலாய் இந்த குடும்பத்தை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்க அப்பா பிதாவே. அதே போல் ஜெனசிஸ் புறப்படுங்க அப்பா, கணவனை புறப்படுங்க, ரெண்டு பிள்ளைகளையும் புறப்படுங்கள் அப்பா பிதாவே. எதற்காக நீங்கள் அழைத்தீங்களோ அந்த அழைப்பின்படி ஓடத்தக்கதாக, தேவனே உம்முடைய கிருபை உள்ள கருவிகள் மீது அமர்ந்திருப்பதாக. பலவீனத்திலே பலமுடங்கள் அப்பா பிதாவே, அந்த பிள்ளைகள் கையிட்டு சேர காரியங்களை ஆசீர்வதியுங்க, எதிர்காலத்தை ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே, குடும்பத்தை ஆசீர்வதியும், செய் ஊழியங்களை ஆசீர்வதியும், அவர்களை குடும்பப்பா மரபொருட்களை வெளிப்படுத்துங்க, ரகசியங்களை வெளிப்படுத்துங்க அப்பா பிதாவே. நன்றி என் தேவனே, சோசனம் அப்பா. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் யாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே.
1: எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவார். நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா நம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தவப்பே, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெரிய பெஞ்சுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மர தாவை இழப்புக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆர்த்தி தேத்தி அரவணைத்து அந்த குடும்பத்தை நீங்க நடத்தும்படியா உமக்கு ஊழியம் செய்த பிள்ளைகள் குடும்பங்கள் ஆண்டவரே விடுதலை பெற்றுக்கொள்ள, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் அந்த ஒப்பு கொடுத்தேன் தகப்பனே. ஏமிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைய உச்சி இந்த உள்ளம் கால்வரை மூடி கணுக்கள் நரம்புகள் எலும்புகள் தசையாவிலும் உம்முடைய அக்னி வேலி ஆயுத வேலி போட்டு கத்தாவே நீ நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே உம்முடைய வார்த்தையை அனுப்பி இயேசுவின் நாமத்தினம் குணமாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தகப்பனே, நட்டம் எலும்புகளை பலப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளை மேல உம்முடைய அதிசயம் அற்புதம் நட்டக்கட்டும் ஐயா, சுகம் உண்டாகட்டும் ஐயா. அந்தவரை கத்தாவே என்னென்ன காரியத்திலே விலவீனத்திலே இருக்க கர்த்தாவே, அந்த பிள்ளைய நீங்க பொறுப்பேறுங்க. உம்முடைய கரத்திலே ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க வழி நடத்தி செல்லும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். சங்கம வானொலிக்காய், லேஸ்டி அண்ணாக்காய், மனைவி பிள்ளைகளுக்காய், சந்ததிக்காய் நாங்கள் சோதரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை, இந்த ஊழியத்தை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, பல்கி பெருக கர்த்தா, உம்முடைய அனுக்கிரகமும் உம்முடைய கிருபையும் எங்கள் மேல வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றும் இல்லையப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சங்கமானுள்ளே வந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களை வழிநடத்தினீர், ஜெபத்தை ஏறெடுத்தீர், அங்கீகரித்தீர். ஆண்டவரே, இன்னுமாய் அங்க நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகள், குடும்பங்கள், சந்ததிகள், சபைகள் எல்லாரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருக்கும் இருக்கிற குறைவுகள் நிறைவாகட்டும். ஆண்டவரே ஆசீர்வதியும் கர்த்தாவே. எல்லா இடத்திலும் பிள்ளைகள் நல்ல ஞானத்தோடு பாதுகாப்போடு இருக்க கர்த்தாவே. தீய நட்புகளுக்கும் தீய பாதைகளுக்கும் கர்த்தாவே, தவறான பாதைகளுக்கும் ஐயா தீய தாக்கங்களுக்கும் இந்த பிள்ளைகளை விலக்கி காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே. அந்த சாமுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், தஷாவுக்காய் பிள்ளைகளை கத்தாவே. ஒரு கணம் நீர் ஒரு விசை அவர்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஒரு விசை குணமாக்கும் அண்ணவரே. அந்த பிள்ளைகளை கத்தாவே நீங்க பொறுப்பேருங்க கத்தாவே. நீங்க தொட்டு குணமாக்குற தேவனாய் இருக்கிறீங்க கத்தாவே. அதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நேற்று ஜெபித்த ஆண்டவரே அப்ப அந்த லட்சுமி லாலாக்கா நாங்க ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளை ஆண்டவரே கத்தாவே அவருடைய இருதயத்திலே ஒரு ஆண்டவரே நல்ல எண்ணங்களே நல் சிந்தனைகளே நல் ஆலோசனையும் போட்டு கத்தாவே ஆண்டவரே அந்த நல்வழிப்படுத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். பிள்ளையோட எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்பெருங்க ஆண்டவரே. தீயான வழிகள் ஆண்டவரே, தீதான நட்புகள், தீயான தாக்கங்கள் எல்லாவற்றிலும் அந்த பிள்ளைய விடுதலையாக்கி விடுவிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா நீங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பிருங்க, என்னுடைய நாளை பொறுப்பிருங்க. இனி நடக்க போற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென்.
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த தொகுத்து வழங்கிய சௌரி ஜனத்தவர்களையும் அதே வேளையில் இணைந்து ஜபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களை கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடைய நிக்கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளைய நாளிலே திரும்பமாக சந்திப்போம். அதே வேளையிலே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலும் நாளைய நாளிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திர கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒவ்வொருவரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வழியிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கத்திர தாமை வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். எல்லா காரியங்களிலும் கத்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலை வெளிச்ச நேரத்தில் நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பாஸ்டர் விக்டர் ஜெயப்போல் அவர்கள் எடுத்து வரப்போகிற செய்திக்காக கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.
3: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
4: கிறிஸ்தவுக்குள் அன்புள்ள உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிப்ரவரி மாதம் 18-2-26 புதன்கிழமை இன்று உங்கள் வெற்றி வாழ்வுக்கான ஒரு நற்செய்தியை பகிர்ந்தளிக்க இருக்கிறேன். இந்த ஆடியோ முழுவதுமாக நீங்கள் கேட்பீர்களானால், கேட்டு அர்ப்பணிப்பீர்களானால், கேட்டு செயல்படுவீர்களானால், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வளமாகும், உங்கள் வாழ்க்கை செயமாகும், உங்கள் வாழ்க்கை வெற்றியாகும், உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் தலைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு வருடந்தோறும் கிறிஸ்தவ மக்களாகிய நாம் உலகம் முழுவதுமாக எல்லா சபைகளிலும் இந்த சிலுவை தியானத்தை குறித்து பல்வேறு சபைகள் பல்வேறு மக்கள் கொண்டாடுகிற ஒரு காலமாக இருக்கிறது. அது இன்றைக்கு 18 பிப்ரவரி 18 சாம்பர் புதன் என்ற துவக்கமாக துவங்கி இருக்கிறது என்பதை அன்போடும் தாழ்மையோடும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எனவே இந்த நாளிலும் வெற்றி உள்ள சிலுவை தியானமும் உபவாச ஜெபமும் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட இந்த வருஷத்தின் இந்த தவக்காலத்தை பத்தி உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு துவக்கம் சாம்பர் புதன். இன்னைக்கு 18-2-26 சாம்பர் புதன். முடிவு ஏப்ரல் மாதம் 5-4-2026 ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகையோடு முடிகிறது. 47 நாட்கள் மொத்தம், சரிங்களா? இன்று துவக்கி மொத்தம் ஈஸ்டர் தினத்தோடு 47 தினங்கள் ஆகிறது. 1 18 2 26 துவங்கி ஏப்ரல் மாதம் 5 4 2026 வரை 47 நாட்கள் ஆகும். இதில் மொத்தம் 7 ஞாயிற்றுக்கிழமைகள் வருகிறது. 7 ஞாயிற்றுக்கிழமையில 6 ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து 7வது ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்தல் ஈஸ்டர் பண்டிகை என கொண்டாடப்படுவோம். இந்த 6 ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை நாட்களாகும். சரிங்களா, 6 நாட்களும் ஆராதனை நாட்களாகும். 6 ஞாயிற்றுக்கிழமை மீதம் உள்ள மத்த நாட்கள் 40 நாட்களும் வேத வாசிப்பு, வேத தியானம், உபவாசம், ஜெபம், 40 நாட்கள் நாம் தொடர வேண்டும். இதுல 1 பிப்ரவரி 18 2 26 புதன்கிழமை சாம்பர் புதன் இன்று துவங்குகிறது. 2 ஏப்ரல் 3 4 2026 வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி, ஆண்டவர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை சபைகளிலே பகிர்ந்து கொள்வோம். சபைகள்ல, வீடுகள்ல, குழுக்கள்ல நண்பர்களாக அந்த 7 வார்த்தைகளை ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்டு அதை தியானிக்கிற காலம்தான் அந்த நாட்கள் தான் புனித வெள்ளி என்பது ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகும். 3 ஏப்ரல் 5 4 2026 ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளாகும். ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடுகிறோம். சரியா, இப்ப மேட்ருக்கு வருவோம். 2 தவக்காலத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். தவக்காலம், லெந்த காலம், இலை உதிர் காலம், தியான காலம், சிலுவையின் பாடுகாலம், பரிசுத்த காலம் என்றெல்லாம் பல்வேறு பெயர்களை வைத்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் எல்லா சபை தலைவர்கள், சபை குருக்கள், பிசப்புகள், ஊழியக்காரர்கள் பல்வேறு பெயர்கள்ல இந்த சிலுவை தியானத்துக்கு பெயர்களை வைத்துக் கொண்டு நம்ம தியானிக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். 1 புனிதமாகவும் கடைபிடிக்கிறார்கள், புரியாமலும் கடைபிடிக்கிறார்கள், பக்தியோடும் கடைபிடிக்கிறார்கள், கடமையாகவும் கடமைக்காகவும் கடைபிடிக்கிறார்கள், சடங்காச்சாரமாகவும் கடைபிடிக்கிறார்கள், எல்லாரும் கடைபிடிக்கிறார்கள், எனவே நாமும் கடைபிடிப்போம் என்று சிலர் கடைபிடிக்கிறார்கள். 7 உருக்கத்தோடும் உண்மையோடும் விசுவாசத்தோடும் கடைபிடிக்கிறார்கள். 7 விதமான கிறிஸ்தவ மக்கள் உலகம் முழுவதும். சிலர் வந்து புனிதமாக ஒரு புனிதத்தன்மையாக புரியாம செய்கிறாங்க, பக்தியோடு செய்கிறாங்க, கடமை உணர்வோடு செய்கிறாங்க, சடங்காச்சாரமாக சரி அவங்களும் செய்யறாங்க, நம்மளும் செய்யறோம், அப்படி செய்யறாங்க, வருஷந்தோறும் செய்யணுமே செய்யறாங்க, எல்லாரும் செய்யறதால நாமும் செய்வோம்னு சிலர் செய்யறாங்க, சிலர் உருக்கத்தோடும் உண்மையோடும் விசுவாசத்தோடு கூட செய்கிறாங்க. சரிங்களா, 3வது காலம், 3வது காரியம், தவக்காலம் என்றால் என்ன? தவக்காலம் என்றால் என்ன? கவனிங்க, தவக்காலம் மனம் திரும்பிய இதயத்தின் அமைதியில் தொடங்கும் நாட்களாகும். தவக்காலம் மனம் திரும்பிய இதயத்தின் அமைதியில் தொடங்கும் நாட்களாகும். 2 தவக்காலம் நம்மை ஒடுக்கும் காலம் அல்ல, ஒடுக்கப்பட்டவர்களை நினைக்கும் காலமாகும். தவக்காலம் நம்மை ஒடுக்கும் காலம் அல்ல, ஒடுக்கப்பட்டவர்களை நினைக்கும் காலமாகும். 3 தவக்காலம் உபவாசிக்கும் காலம் மட்டுமல்ல, உணர்வில்லாதவர்களை உபசரிக்கும் காலமாகும். தவக்காலம் உபவாசிக்கும் காலம் மட்டுமல்ல, உணவில்லாமல் தவிக்கிற மக்களுக்கு உணவளித்து உபசரிக்கும் காலமாகும். 4 தவக்காலம் பிறரை திருத்தும் காலம் அல்ல, தன் குறையை ஆழமாய் உணரும் காலமாகும். ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதுன்னு சொல்றாரு. 4வது தவக்காலம் பிறரை திருத்தும் காலம் அல்ல, தன் குறையை உணர்ந்து வாழும், ஆழமாய் உணர்ந்து வாழும் காலமாகும். 5 தவக்காலம் அமைதியாயிருக்கும் காலம் அல்ல, தேவனோடு அதிகமாய் உறவாடும் காலம். தவக்காலம் அமைதியாயிருக்கும் காலம் அல்ல, தேவனுடைய சத்தத்தை அதிகமாய் கேட்கும் காலமாகும். ஆறு, தவக்காலம் முடங்கி கிடக்கும் காலம் அல்ல, தோற்று போன ஊழியத்தை கட்டி எழுப்பும் காலமாகும். தவக்காலம் முடங்கி கிடக்கும் காலம் அல்ல, தோற்று போன ஊழியத்தை, தோற்று போன குடும்பத்தை, தோற்று போன வாழ்க்கையை கட்டி எழுப்பும் காலமாகும். ஏழு, தவக்காலம் தீய செயல்களை விட்டுவிடும் காலம் மட்டுமல்ல, நற்செயல்களுக்காக திறமைகளை வளர்க்கும் காலமாகும். தவக்காலம் தீயவற்றை, தீய செயல்களை, பாவத்தை விட்டுவிடும் காலம் மட்டுமல்ல, நற்பண்புகளை, நற்குணங்களை, நற்செயல்களை, திறமைகளை வளர்க்கும் காலமாகும். தவக்காலம் மக்களிடமிருந்து பிரியும் காலம் அல்ல, மக்களோடு ஒப்புரவாகும் காலம் அல்ல, காலமாகும். தவக்காலம் மக்களிடமிருந்து, பிள்ளைகளிடமிருந்து, மனிதர்களிடமிருந்து, அதிகாரிகளிடமிருந்து பகை உணர்வோடு பிரியும் காலம் அல்ல, மக்களோடும், குடும்பத்தோடும், பிள்ளைகளோடும், அறியாத அதிகாரிகளோடும், தம்மோடு பயணிக்கிற எல்லாரோடும் ஒப்புரவாகும் காலமாகும். தவக்காலம் இயேசுவின் சிலுவை அருகே சுற்றும் காலம் அல்ல, நம் சிலுவையை எடுத்துக்கொண்டு புறப்படும் காலமாகும். தவக்காலம் இயேசுவின் சிலுவை அருகே சுற்றும் காலம் அல்ல, நம் சிலுவையை எடுத்துக்கொண்டு புறப்படும் காலமாகும். தவக்காலம் இயேசுவின் மரணத்திற்காய் வருந்தும் காலம் மட்டுமல்ல, அந்த இயேசுவின் மரணத்திற்கு காரணம் என் பாவம் என்பதை உணரும் காலமாகும். தவக்காலம் இயேசுவின் மரணத்திற்காய் வருந்தும் காலம் மட்டுமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு காரணம் என் பாவம் என்பதை உணரும் காலமாகும். தவக்காலம் கடமைக்காக அல்ல, நாம் இழந்தவைகளை நாளாத்தனையாய் திரும்ப பெறும் காலமாகும். தவக்காலம் கடமைக்காக அல்ல, சடங்காச்சாரத்துக்காக அல்ல, எல்லாரும் செய்யறாங்க நாமும் செய்வோம்ன்றதுக்காக அல்ல, நாம் இழந்து போனவைகளை நாளாத்தனையாய் தேவனிடத்திலிருந்து திரும்ப பெற்றுக் கொள்ளும் காலமாகும். தவக்காலம் தோல்விகளை எண்ணி வருந்தும் காலம் அல்ல, லக்கை நோக்கி முன்னேறி செல்லும் வெற்றியின் காலமாகும். தவக்காலம் தோல்விகளை எண்ணி வருந்தும் காலம் அல்ல, லக்கை நோக்கி முன்னேறி செல்லும் வெற்றியின் காலமாகும். பதிமூன்று, தவக்காலம் வெறும் 40 நாட்கள் மட்டும் பயணம் அல்ல, தேவன் நமக்கு கொடுத்துள்ள காலங்கள் முழுவதும் நித்திய நித்தியமாய் தொடரும் காலமாகும். தவக்காலம் வெறும் 40 நாள் பயணம் மட்டுமல்ல, தேவன் நமக்கு கொடுத்துள்ள காலங்கள் முழுவதும் நித்திய நித்தியமாய் உபவாசத்தோடும், ஜபத்தோடும், தியானத்தோடும், விசுவாசத்தோடும், நற்செய்தி பணியோடும் தொடரும் காலமாகும். ஆமென். பிரியமானவர்களே, நான்காவது காரியமாக, தவக்காலத்தில் எப்படி தியானிக்க கூடாது. இந்த தவக்காலம் 40 நாள் தியானிக்க போறோம். இன்னைக்கு 18ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 5 வரைக்கும் நம்ம தியானிக்க போறோம், ஈஸ்டர் வரைக்கும் தியானிக்க போறோம். தவக்காலத்தில் விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், சபை மக்கள்கள் எப்படி தியானிக்க கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஒரு 7 காரியத்தை சொல்றேன். 1, வருத்தத்துடன் தியானிக்க கூடாது. இயேசுநாதர் செத்து போனாரு, அவரை அடிச்சாங்க, வெளுத்துட்டு போனாங்க, கொடூரமான வேதனை அப்படின்னு வருத்தத்தோடு தியானிக்க கூடாது. 2, கவலையோடு தியானிக்க கூடாது. 3, கண்ணீரோடு தியானிக்க கூடாது. 4, முறுமுறுப்போடு தியானிக்க கூடாது. என்ன வருஷம் வருஷம் தியானம் பண்ணி என்ன போல அப்படி முறுமுறுப்போடு தியானிக்க கூடாது. 5, புலம்போடோடு தியானிக்க கூடாது. உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுவேன்றாரு, ஆனந்தத்தோடு தியானிக்க பழகணும். 6, சந்தேகத்துடன் தியானிக்க கூடாது. இயேசுநாதர் அப்படி சொல்லவே இல்லை, என்ன நான் வருஷம் வருஷம் தியானித்தான் பார்க்கறேன், புனித வழிக்கு போய்த்தான் பார்க்கறேன், சந்தேகத்தோடு தியானிக்க கூடாது. 7, மனம் திரும்பாமல் தியானிக்க கூடாது. மனம் திரும்பணும், மனம் திரும்பி தியானிக்கணும், அதான் வெற்றி உள்ள வாழ்க்கையாகும். கடைசியாக 5, தவக்காலத்தில் எப்படியெல்லாம் தியானிக்க வேண்டும், இதை கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும். தவக்காலத்தில் எப்படி தியானிக்கணும், இன்னையில சாம்பர் புதன் துவங்கி ஈஸ்டர் புனித வெள்ளி வரைக்கும் ஈஸ்டர் வரைக்கும் எப்படியெல்லாம் நம்ம தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மகிழ்ச்சியோடு தியானிக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு தியானிக்கணும். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போதலுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவை பலனா இருக்கு. நான் ரட்சிக்கப்பட போறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட போறேன், என் குடும்பம் நல்லா இருக்க போது, நான் உயர போறேன், நான் வாழ போறேன், நான் நித்திய நித்தியமா வாழ போறேன் என்ற சந்தோஷத்தோடு தியானிக்கணும். 2, உற்சாகத்தோடு தியானிக்கணும். கொலோசியர் 2:14-15 உங்களுக்கு விரோதமாக இருந்த துறைத்தனங்களை அதிகாரங்களை உறிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ போறேன், ஒரு வெற்றியான குடும்பத்தை நடத்த போறேன், ஒரு வெற்றியான ஊழியத்தை செய்ய போறேன்னு சொல்லி உற்சாகத்தோடு கூட தியானிக்க வேண்டும். 3, மனம் திரும்பி தியானிக்கணும். மனம் திரும்பணும், ஐயோ நான் அந்த பாவம் செஞ்சப்பா அந்த பாவம் எல்லா பாவத்தையும் ஒன்னு ரெண்டு இல்ல, ஏசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல ஒரு பாவம் இல்ல ரெண்டு சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து விட்டது. மனம் திரும்பி தியானிக்கணும். மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமர்த்துன்னு சொல்றாரு. மனம் திரும்பி தியானிக்க வேண்டும். 4, விசுவாசத்துடன் தியானிக்கணும். விசுவாசத்தோட இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், இயேசு எனக்காகவே சிலுவையில பாடுபட்டார், என் நோய்களை சிலுவையில சுமந்தார், என் பாவத்தை சிலுவையில சுமந்தார், என் சாபத்தை சிலுவையில சுமந்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக 3ஆம் நாள் உயிர் தந்தார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார், இப்பொழுதும் என்னுடைய நல்வாழ்வுக்காக, என்னுடைய ஒளிமயமான எதிர்காலத்துக்காக பிதாவின் இடத்துல எனக்காக இப்பொழுதும் இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் சொல்லி விசுவாசத்தோடு கூட தியானிக்கணும். 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சரிங்களா? 5, நம்பிக்கையோடு தியானிக்கணும். நம்பிக்கையோட நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18 சரிங்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையோடு தியானிக்கணும். வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் சொன்னார். மத்தேயு 28:20 என்ன சொல்லுகிறாரு? இதோ உலகத்தின் முடிவு இருந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இயேசு சொன்னார். யோப்பு சொன்னார், யோப்பு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார், நான் கலங்க மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்குள் இருக்கிறார். கலாத்தியர் 2:20 நான் கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறித்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறித்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்படி நம்பிக்கையோடு வசனங்களை தியானிக்க வேண்டும். இந்த கல்வாரி பாடுகளை எனக்காக அவர் மரித்தார், எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார், அவர் மரித்தது எனக்காக, அவர் அழிந்தது எனக்காக, அவர் நொறுக்கப்பட்டது எனக்காக, அவர் தரித்திரமானது எனக்காக, நான் ஐஸ்வர்யம் உள்ளவன், அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யமாகுவேன், அவருடைய சாபத்தின் மூலம் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், அவருடைய நெருக்கப்படுதல் மூலம் நான் பெருக்கமா இருக்கிறேன். இப்படியாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு கூட தியானிக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு கூறிய அன்பான சகோதரனே, சகோதரிய ஊழியக்காரர்களே, கவனிங்க, நீங்கள் இந்த நாளிலும் நீங்கள் வெறுமையான கற்சாடிகளாக இருந்தாலும் சீவ தண்ணீராம் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் நிரம்பினால் உங்கள் வாழ்வு அநேகருக்கு ஆசீர்வாதமாகும். இந்த செய்தியை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, 40 நாள் நீங்கள் திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி ஆண்டவரோடு நீங்கள் டிராவல் பண்ணுங்க, ஆண்டவருடைய வசனத்தை தியானம் பண்ணுங்க, உண்மையோடு உருக்கத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு டிராவல் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் வெறுமையா இருந்தாலும் நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பாதமா இருப்பார்கள், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலமாக இருக்கும். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. செபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, இந்த விலையேறப்பட்ட இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி செலுத்துறோம். சாம்பர் புதனன்று துவங்குகிற இந்த பிப்ரவரி 18ஆம் தேதிக்காக நன்றி. இன்று துவைக்கி ஆண்டவரை கர்த்தாவே, ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவரை கர்த்தாவே, ஆண்டவர் ஏப்ரல் 3ஆம் தேதி புனித வெள்ளி தியானம் ஏப்ரல் 5ஆம் தேதி ஈஸ்டர் பண்டிகை. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த 47 நாட்களும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களை நீர் ஆண்டவரே நேர்த்தியாக அழகாக நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிரச்சனத்துல நம்முடைய வசனத்துல உபவாசத்துல ஜெபத்துல ஆண்டவரே கர்த்தாவே தியானித்து ஆண்டவரை பயணிக்கும்படியான கிருபையினால் ஒவ்வொருவரை நிரப்போம், நம்முடைய அபிஷேகத்தில் நிரப்போம், நம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே கர்த்தாவே. எல்லா சோர்வை உண்டு பண்ணுகிற சாத்தானுடைய வல்லமைகளை இயேசு நாமத்துல நிர்மூலமாக்கி ஜெபிக்கிற பலவீனத்தின் ஆவிகளை, நோயின் ஆவிகளை, பேயின் ஆவிகளை இயேசு நாமத்துல சபித்து நிர்மலமாக்குறேன். தரித்திர பிசாசுகளை இயேசு நாமத்துல நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். அந்தகர வல்லமைகளை இயேசு நாமத்துல சபித்து நிர்மலமாக்குறேன். தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய வல்லமைகளை இயேசு நாமத்துல தக்கவிழ்த்து விடுகிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, 47 நாட்களும் உடைய கரம் நித்திய நித்தியமா எங்கள் ஒவ்வொருவரும் அமர்ந்திருக்கிறதற்காக நன்றி. நீர் எங்க கூடவே இருக்கிறீங்கப்பா. நாங்க எதை குறித்தும் பயப்பட மாட்டோம், எதை குறித்தும் கலங்க மாட்டோம். நாங்கள் தைரியமா இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இயேசுவே நீர் பட்ட பாடுகளை விசுவாசிக்கிறோம், தியானிக்கிறோம், நம்புகிறோம், அறிக்கை செய்கிறோம். நாங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வோம், உமக்கு சாட்சிகளாய் வாழ்வோம் என்று எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். செபத்தை கேட்பால் கொடுத்ததற்காக நன்றி. எல்லா துதி கண மைமல்லாம குருவிற்கே செலுத்துறோம். என் மீட்பரச்சுவரமா இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் உள்ள நல்ல புதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து தியானிப்போம், தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து தொடர்ந்து ஆசீர்வாதமா இருப்போம், தொடர்ந்து ஜீவனுள்ள சாட்சிகளா இருப்போம், தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி, நன்றி, நன்றி.
3: Recording stopped. Recording in progress.
2: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் ஊழிய சௌரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து கத்தோட நாமத்தை உயர்த்தி துதிகள், ஜபங்கள், பாடல்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வாசிப்புக்கூடாக வழிநடத்துவார். இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறது ஊழியரை பரிசுத்தாவியானதாமே நிரப்பி ஆசீர்வத்து வழிநடத்துவார். இந்த வேளையிலும் அவரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் படைப்போம், அவர் வழிநடத்துவார். ப்ளீஸ் லோட்டம்மா வழி நடத்துங்க. காட் பிளஸ் யூ.
5: வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் வழக்கம் போல தேவனை ஆராதிப்பதற்காக தன்னுடைய பாதத்திற்கு ஒரு மனமாக கூடி வந்திருக்கிறோம். தேவனை ஒரு மனமாக நாங்கள் ஆராதிப்போம். தேவன் எங்களுக்காக செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் புதிய நாட்களை தந்து எங்களை நினைக்கிற தேவாதி தேவனை ஒரு மனமாக நாங்கள் அவருடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தை ஆராதிப்பதற்கு முன்பாக 40வது சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனைக்கூடாக கடந்து செல்லுவோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் ஓளியான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமா இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தேர். சர்வாங்க தகன பலியையும் பாவநிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல தேவனே, ஆவியானவரே, அன்பு இரக்கமும் மகா கிருபையும் கொண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்க வைத்தவரே உமக்கு நன்றி. உம்மை நோக்கி பார்ப்பதற்காக இந்த நாளையும் இந்த நேரத்தையும் எங்களுக்காக தந்தவரே உமக்கு நன்றி. உம்முடைய பாதபடியில் நாங்கள் வந்து நின்று எங்கள் இரு கரங்களையும் உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் கண்களை உம்மை நோக்கி நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் இரக்கம் நிறைந்த தேவன் என்றும் ஒவ்வொரு கணமும் நீர் எங்களை விசாரித்து நடத்தும் தகப்பன் என்றும் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். வாஞ்சியோடு உம்முடைய நாமத்தை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதித்து துதித்து நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களை ஆசீர்வதியும் உம்முடைய பாதத்தில் நின்று இந்த நேரத்தில் உம்மை ஆராதிக்க எங்களை தகுதி ஆக்கினவரே உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தில் நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள் ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பெண்களுக்குள்ள அசை வாடிக்கொண்டிருக்கும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் சிந்தனை சொல் செயல் ஒவ்வொன்றிலும் நீர் அசை வாடிக்கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் நினைவுகள் ஒவ்வொன்றிலும் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களை ஆளும் பரிசுத்த தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் பேச்சிலும் மூச்சிலும் நீர் கலந்திருக்கும் ஆவியானவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எங்களுக்காக தந்து உமக்கென்று எங்களை முத்திர போட்ட தேவன், ஒரு தாயினும் மேலாய் ஒரு தகப்பனிலும் மேலாய் எங்களை விசாரித்து ஆற்றி தேற்றி அணைத்து நடத்தின தேவன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்த ஆண்டவரே. நாங்கள் எங்கு சென்ற போதும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லுகிறதான் ஆண்டவரே. நாங்கள் பேசும் போதும் நாங்கள் என்னத்தை பேச வேணும் என்று எங்களுக்கு வழிகாட்டியாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொரு வார்த்தையாலும் எங்களை நீர் வழி நடத்தி கொண்டு வருகிறீர், ஒவ்வொரு வார்த்தையாலும் நீர் எங்கள் வழிகாட்டியாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் இருளை வெளிச்சமாக்கும் உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய முடிவில்லாத இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் மனதுருகும் தேவன் என்று உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, உம்முடைய அன்பிற்கு முடிவில்லை ஆண்டவரே. நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எல்லாமாக எங்களை நடத்தி கொண்டு வருபவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.

ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமான உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தர் நீரங்கள் மேய்ப்பரா இருக்கிறீர் என்றும் ஆராதிக்கிறோம். பசுங்குள் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்லுகிற தேவன் என்றும் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்காமல் உம்முடைய கரத்தின் பிடியில் வைத்து நடத்தும் தேவாதி தேவன் நீர் என்றும் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்தின தேவன் இனிமேலும் நீர் தாங்கி நடத்துவீர் என்றும் ஆராதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானமும் பூமியும் அழிந்தாலும் உம்முடைய வார்த்தைகள் அழியாது என்று அந்த இரக்கம் நிறைந்த அந்த உண்மையுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தேவனாய் அந்த வார்த்தைகளில் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீர் உயிருள்ள தேவனாய் அந்த வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்காகவே யாவையும் செய்து முடிக்கிற தேவன், சகலத்தையும் படைத்த தேவன், ஒவ்வொரு கணமும் எங்களை விசாரித்து நடத்துகிற தேவன், எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் இதுவரை சந்தித்து எங்களை தளரிமிந்து நடக்க செய்த தேவன் ஆண்டவரே. இந்த பொல்லாத உலகில், இந்த பயங்கரமான உலகத்தில் நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நாங்கள் உம்மை மட்டும் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கும் என்று நாங்கள் உம்மை மட்டும் நம்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் போகும் போதும் வரும்போதும் தூதர்களை அனுப்பி நீர் காத்துக் கொள்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட நடந்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்காகவே ஜீவனை தந்த தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்காகவே ஜீவனை தந்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு காலையிலும் உம்முடைய கிருபைகளை நீர் கேட்க பண்ணுவதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக தந்த வசனங்கள், நாங்கள் நம்பின ஒவ்வொரு வசனங்களையும் நாங்கள் இருக பிடித்து உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளாலும் நாங்கள் உயிர் பிழைத்து வாழ்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் உச்சரித்து நாங்கள் வியாதிகள் பலவீனங்களில் இருந்து விடுதலை பெற்றுக் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாற்றி தரும் உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்கள் காயங்களை ஆற்றும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை இந்த பொல்லாத உலகில் எங்களை நடத்தி கொண்டு வரும் உம்முடைய உண்மையுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் மூலம் நீர் எங்களுக்காக சொன்ன ஒவ்வொன்றையும் செய்து முடிக்கும் தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிற தேவன், எங்களை நினைவில் வைத்திருக்கிற தேவன், எங்களை எதிர்காலங்களை திட்டமிட்டு ஆசீர்வதிக்கும் தேவன் நீர் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் தலை சாய்த்து நிற்க நீர் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஐயா. உம்முடைய பாதத்தை நாங்கள் இறுக பிடித்து உம்முடைய பாதத்தில் நிற்க செய்தவரே உமக்கு நன்றி. கிருபையின் கண்களால் நீர் எங்களை காணுவதற்காக உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக அடிக்கப்பட்ட, எங்களுக்காக சிந்தப்பட்ட சுத்தமான அந்த திரு ரத்தம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும், எங்கள் குடும்பங்கள் மேலும், நாங்கள் வசிக்கும் இல்லங்கள் மேலும் தளிக்கப்பட்டு நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே.

நன்றி ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து இதுவரையும் எங்களை நடத்தி கொண்டு வந்த தேவன், எங்கள் அன்றாட வாழ்க்கையில் உம்முடைய வல்லமையான கரத்தை விளங்க செய்த தேவன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய உள்ளங்கரங்களில் நீர் எங்களை வரைந்து வைத்து ஒவ்வொரு நாளும் எங்களை காண்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள், பரிசுத்தம் நிறைந்த அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு போதுமானது. நீர் மட்டும் எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே. எங்கள் ஜீவனுக்கு பலனான தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய அன்பை மட்டுமே நம்பி உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ள தேவன் என்று உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம். நீர் மனதுருகும் தேவன் என்று உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் என்று உம்முடைய பாதபடியில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. எங்களை காத்துக்கொள்ளும் காவல் தெய்வமே, நாங்கள் போகும் போதும் வரும் போதும் எங்களை சுற்றிலும் நீர் நின்று கண்மலையாக நின்று எங்களை காத்துக்கொள்ளும் கிருபைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் வழியில் போகும் போதும் வரும் போதும் பிள்ளைகளோடு கூட உம்முடைய பரிசுத்தமான கரம் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக வாலிப பிள்ளைகளை நீர் உம்முடைய கிருபையின் கண்களால் காணுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொன்றும் உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க தகப்பனே. உம்முடைய பரிசுத்தமான இந்த நாமத்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உச்சரிக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசு அதிசயம் செய்கிறவர், இயேசு மட்டுமே எங்கள் தேவன் என்று உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளின் படியும் பிள்ளைகள் நடக்க உதவி செய்யுங்க தகப்பனே. உண்மையுள்ள தேவனாய் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். படிக்கிற படிப்புகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பாடங்களை படிக்கும் நேரங்களிலும் நீர் பக்கத்தில் நின்ற ஆவியான தேவனாய் நீர் பலமூட்டும் தேவனாய் ஞானத்தை கொடுத்து நீர் வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பரீட்சை எழுதும் பிள்ளைகள், எழுத இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை நீர் கைவிடாத தேவன் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையில் நினைத்து உமக்கு நன்றி சொல்ல உமக்கு கிருபை அளியும் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் பலமும் புகலிடமும் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கவங்களை உம்முடைய கிருபையின் கண்களால் கண்டு உம்முடைய பரிசுத்தமான கரத்தால் நீர் தரும் ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இரவும் பகலும் உம்முடைய உயிருள்ள வசனங்களை தியானிக்கும் எங்களுக்கு நீர் உயிர் தரும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. இதுவரையும் எங்களை கண்ட எபினேசரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பாதத்தில் நிற்க எத்தனையோ திரளான ஜனங்கள் மத்தியில் நீர் எங்களை மட்டும் தெரிந்தெடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனையோ ஜனங்கள் மத்தியில் நீர் எங்களை உம்முடைய பாதபடியில் நின்று உம்மை அப்பா என்று உரிமையோடு அழைக்க செய்த அந்த கிருபைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தமான உம்முடைய வார்த்தைகளால் எங்களோடு பேசி எங்களை அழிவுக்கு தப்புவித்த தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் கைகளை நீர் திடப்படுத்தி எங்கள் கால்களை மான்கால்களை போல ஓடை செய்த தலைவர்க்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நாமம் மகத்துவமானது என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உன்னதமான உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். இணையில்லாத உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். சத்துரு நடுங்கும் அந்த நாமத்தை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே.

நன்றி ஆண்டவரே. இதுவரையும் நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்த தேவன், இதுவரையும் உம்முடைய திட்டத்தின்படியும் உம்முடைய சித்தத்தின்படியும் வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசி எங்களை நடத்தி கொண்டு வந்த தேவன், அதிசயமான காரியங்களை நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை எல்லாம் நீர் எங்களுக்காக செய்த தேவன், நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களுக்கு கிருபை செய்த தேவன் ஆண்டவரே, முடியாத காரியங்கள் ஒவ்வொன்றையும் முடிய செய்த தேவன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்குள்ள எங்களை மேன்மை பாராட்ட செய்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும் நீராயிருந்து எங்களுக்கு வழிகாட்டிய அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனே, உம்முடைய கிருபைகள் சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னவரே, உம்மை நம்பி உம்முடைய பாதத்தில் வந்தவர்களை நீர் புறம்பே தள்ளிவிடாத தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தூயாதி தூயவர் என்றும் துதிக்கிறேன், நீர் சர்வ வல்லவர் என்றும் துதிக்கிறேன், நீர் துதிக்கு பாத்திரர் என்றும் துதிக்கிறேன், நீர் என் ஆராதனைக்கு தகுதியானவர் என்றும் துதிக்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் உமக்குரியது ஆண்டவரே, நீர் எங்கள் துதிக்கு பாத்திரமானவர், எங்கள் ஆராதனைக்கு தகுதியானவர், நீர் துதிகளில் மகிழும் தேவன் என்றுமே ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்தினால் எங்களை மூடி மறைக்கிற தேவன் நீர் என்றுமே ஆராதிக்கிறேன். உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் நேரம் எல்லாம் நீர் எங்களுக்காக இறங்கி வந்து உம்முடைய நிழலில் எங்களை மறைக்கிற தேவன் என்றுமே ஆராதிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆரோக்கியம் தரும் தேவனாக எங்களை நடத்தி நீரே உமக்கு நன்றி. சர்வாங்க சுகம் தந்து நடத்தி நீரே உமக்கு நன்றி. நிரந்தர சுகம் தந்து பரிபூர்ண ஜீவனை தந்தவரே உமக்கு நன்றி. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியை செய்தவரே உமக்கு நன்றி. வியாதிகள் பலவீனங்கள் விபத்துகள் பொல்லாப்புகள் மரண கட்டுக்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் இந்த நேரத்தில் நிர்மூலமாக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரடுமுரடான பாதைகள் எல்லாம் செம்மையாக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிகள் பலவீனங்கள் விலகி ஓடுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்தை சொல்லும் போது பள்ளமான பாதைகள் நிரப்பப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நீர் வாக்கு மாறாத தேவனாய் எங்களோடு இருந்து செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றும் பயங்கரமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளையும் இந்த நேரத்தையும் நீர் எனக்காக தந்து உம்முடைய பாதபடியில் நின்று நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லவும் பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமத்தை ஆராதிக்கவும் செய்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.

0: Recording stopped.
1: Praise the Lord, sister.
2: Praise the Lord.
1: Praise the Lord. முடிச்சிட்டீங்களா?
2: முடிச்சிட்டீங்களா?
1: ஓகே, கத்தர் ஆசீர்வதிப்பாராக. அம்மா, இந்த நாளிலே சரியான ஸ்னோவா இருக்கிறபடினாலே வெளியில ஸ்னோ வலித்து கொண்டு
2: நிற்கிறார்கள்.
1: அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். காட் பிளஸ் யூ.
2: நன்றி.
1: அருமையானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான மதிய நேர நேரடி ஒளிபரப்பின் விடுதலை வலிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 10:31. நாங்கள் தொடர்ந்து பாடல்களுக்குள்ளாய் கடந்து செல்வோம். மிகுதியான நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து எடுத்து வருவோம் என்று இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அன்போடு கூறிக்கொண்டு நாங்கள் பாடலோடு இணைவோம்.

0: Recording in progress.
1: அருமையானவர்களே, நீங்கிருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலை நொழிச்சு நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 11 மணி. இந்த வேளையில் எங்களிடந்து ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பின்னியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து அவருக்கும் இரவு வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். கடந்த கடைசி நேரத்திலே புதன்கிழமை நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன் பாஸ்டர், இந்த வீக்கில் மண்டே பேங்க் ஹாலிடே, அது ஃபேமிலி டே, அதனால இருக்காதுண்டு. நீங்க உங்களோட செய்தியில கடைசி
2: நான் மறந்துட்டேன் நினைக்கிறேன்ப்பா.
1: நாடுல உங்களுக்கு இன்று முழுக்க ஐஸ் மழை, ஐஸ் ஆக பெய்திருக்கிற வழியிலே நான் ஒரு பகுதியை கிளீன் பண்ணி போட்டு வந்திருக்கிறேன். மீதியானதுக்கு செல்ல வேண்டும். இன்று முழுக்க ஐஸ், ஸ்னோ அல்ல, ஐஸ். ஸ்னோ வலிக்கிறது ஈஸி, ஐஸ் என்றது மழையும் ஐஸும் சேர்ந்து வரணும் சரியான ஹெவியும்.
2: ஆமா,
1: ரோட்ல ஓடிலாத கார்கள் வழக்கம், அப்படியான காரியங்கள்.
2: கேர்ஃபுல்லா ஓட்டணுமே காரு.
1: ஆமா ஆமா,
2: ஐயோ
1: ஆமா. அந்த வேலை கத்திரதாமை வழி நடத்தி வராங்க. இந்த வேலையில் உங்களிடம் பிடிக்கிறோம் பாச, வழி நடத்துங்கள். ஆமீன், காட் பிளஸ்.
2: ஆமீன், தேங்க்யூ பிரதர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நெசவனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய இஸ்ரவேலின் தேவன், அவர் என்றும் மாறாதவர், என்றும் ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ளவர். அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்க கர்த்தர் கொடுத்த இந்த மகத்துவமான கிரியைக்காக நான் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம், உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம். இந்த மாறாத நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு கிருபையாய் கொடுக்கின்ற மிகப்பெரியதான ஆசீர்வாதம். சமாதானம் என்ற வார்த்தை மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் சமாதானம். கர்த்தர் இந்த உலகத்தில் மனிதனை படைத்த பிறகு அவர்கள் வாழ்ந்த இடத்தில் அவர்கள் தெய்வீக தெய்வத்தோடு சமாதானத்தை பெற்று வாழ்ந்திருந்தார்கள். சமாதானத்தின் தேவன் தான் அவர்களை முற்றிலுமாக ஆதரித்து வந்தார். எல்லா ஞானத்தையும் கிருபையும் அன்பையும் கொடுத்து முற்றிலுமாக அவர்களுக்கு ஆதரித்து வந்தார் என்பதை வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் சமாதானம் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான சமாதானம். அவருடைய சமாதானத்தை பெற்று வாழ வேண்டும். அவருடைய சமாதானத்தை பெற்று வாழ்கிறோம் என்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் சமாதானத்தின் பிரபு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தினுடைய அடிப்படையில் அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து அவருடைய வார்த்தையின் மீது வைக்கிற நம்பிக்கையின் நிமித்தமாக நாம் அவரோடு ஐக்கப்பட்டிருக்கிற காரணத்திற்காக இந்த சமாதானம், தெய்வீக சமாதானத்தை தெய்வத்தோடு சமாதானமாய் இருக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிக பெரிய கிருபை அவர்களுக்கு அந்த நாட்களில். கர்த்தரோடு தினமும் பேசுவது, உரையாடுவது எல்லாம் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஏதன் தோட்டத்தில் கிடைத்த ஒரு மிகப்பெரியதான கிருபை. பாவம் செய்கின்ற வரையிலும் கீழ்ப்படியாமையினுடைய ஆவி அவர்கள் உள்ளத்தில் நுழைகின்ற வரையிலும் அவர்கள் தெய்வத்தோடு நூற்றுக்கு நூறு சமாதானத்தோடு வாழ்ந்தார். அந்த வாழ்க்கையே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. குற்றம் செய்த பிறகு அவ்விதமான வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையில் திரும்பி வரவே இல்லை. அந்த தெய்வீக சமாதானத்தை இழப்பதற்கு காரணமாயிருந்தது அந்த குற்றம். ஆண்டவர் போட்ட அந்த கட்டளையை மீறியவுடன், அந்த கட்டளையை உடைத்த பிறகு பாவம் அவளுடைய சரீரத்தில் பிரவேசித்தது. அவர்களுடைய ஆத்மாவை ஆளுகை செய்ய பிரவேசித்தது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சொத்துறதாக அங்கேயே அவர்கள் சமாதானத்தை இழந்தார்கள். இந்த உலகம் சமாதானம் இல்லாமல் அநேக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து வந்தது. சமாதானத்தின் தேவன் அவர்களோடு அருளின கிருபையாக அருளின அந்த சமாதானத்தை அவர்கள் இழந்த பிறகு அதை பெற்றுக் கொள்ளுவதற்கு பூமியிலே அவர்கள் தள்ளப்பட்டார்கள். எவ்விதமாய் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சமாதானத்தை, சமாதானத்தினுடைய பலி செலுத்த வேண்டும். ஏதென் தோட்டத்தில் பாவம் இல்லாதவர்களாய் தெய்வத்தோடு தினமும் அவர்கள் உரையாடி வந்தது, ஆண்டவருடைய சமாதானத்தில் வளர்ந்தது, வாழ்ந்தது, அவருடைய சமாதானத்தை ருசித்து பார்த்தது, அவருடைய சமாதானத்தினாலே இதயமும் ஆத்மாவும் நிரப்பப்பட்டதை அந்த அனுபவமே அவளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரியதான ஒரு கிருபை பெற்றவர்களாய் ஏதென் தோட்டத்தில் வாழ்ந்தார்கள். அவர்கள் இந்த சமாதானத்தை இழப்பதற்கு காரணம் கர்த்தர் கட்டளையை உடைத்தார்கள். கர்த்தருடைய கட்டளையை உடைத்த பிறகு அங்கு உடனடியாக சமாதானம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. சமாதானத்தை அதாவது இழந்தார்கள். சமாதானம் இல்லாதவர்களாய் சமாதானத்தோடு வாழ்ந்த, கர்த்தரோடு வாழ்ந்த அந்த இடத்தை விட்டு வெளியேற்றப்படும் போது எவ்வளவு நோவு இருந்திருக்கும், எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு துக்கமானது. குற்றம் தொடர்கிற குற்றம் ஒரு நாள் ஒரு மனிதனை அவமானப்படுத்தும். ஒரு நாள் அது பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். அதனுடைய விளைவுகள் அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அருளப்படுகின்ற இந்த கிருபையை பெற்று வாழக்கூடிய கிருபை நமக்கு போதம் என்று வாழ்ந்திருந்த வாழ்க்கை தலைக்கீழாய் மாற்றப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அது ஒரு பெரிய இழப்பு. இனி அவர்களுடைய வாழ்நாள்ல அந்த இடத்தில் போய் அவர்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் வேலி அடைத்து விட்டார். ஆதியாகமம் 3:23 இவ்விதமாக சொல்லுகிறது, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். நன்றாக யோசிக்க வேண்டியது என்னவென்றால், எவ்வளவு நாட்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்த, எல்லா சுதந்திரத்தின் மூலமாக அனுபவித்த எல்லாம் அனுபவித்தார்கள். ஒன்றே ஒன்று அவர்களுக்கு ஆண்டவர் கட்டளை, இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கட்டளை, இந்த கட்டளை தான் உடைக்கப்பட்டது. இந்த கட்டளையை தான் மீறினார்கள். அவர்கள் மீறிய உடனே அவர்களுடைய ஆத்மா கரைப்பட்ட பிறகு தெய்வத்தோடு சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமாதான வாழ்க்கை தலைக்கீழாய் மாற்றப்பட்டது. அந்த தெய்வீக சமாதானம் அவர்களில் இருந்து எடுத்து கொள்ளப்பட்டது. எவ்வளவு பரிதாபமான நிலை, எவ்வளவு கைவிடப்பட்ட நிலை. மனிதன் விலை கொடுத்து ஒரு ஆட்டை வாங்கி அது பலி செலுத்திய பிறகு அந்த ஆட்டின் இரத்தத்தின் பலியின் மூலமாக சமாதானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு மிக பெரியதான தேவனுடைய கட்டளையை எங்கு பார்க்கிறோம். எனக்கு அருமையானவில் ஆண்டவர் அவருக்கு நன்றாக தெரியும், அவருடைய படைத்த படைப்புகள் பசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் விருப்பப்படுகிறார். கரைப்பட்ட பிறகு அந்த கரையிலிருந்து வெளியேறுவதற்கு அவர்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் சாதாரணமானதல்ல. ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் பலி செலுத்தி அதன் மூலமாக பாவ மன்னிப்பு பெற்று சமாதானத்தின் பலி செலுத்திய பிறகு சமாதானத்தினுடைய வழி நமக்கு அருளப்படுகிறது. சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆகவே அவர்களை தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். எத்தனை ஆண்டுகள் அவர்கள் உள்ளே வாழ்ந்தார்கள் என்ற டீட்டெயில்ஸ் இல்லை. ஆனால் நியாய தீர்ப்பு உடனே வந்தது. எப்பொழுது அவர்கள் செய்த குற்றத்தின் மூலமாக உடனே கர்த்தருக்கு தெரியப்பட்டது. கர்த்தரால தான் ஆகும். அதற்கு ஆண்டவர் இவ்விதமான ஒரு கட்டளையை கொடுத்தார். பலியின் மூலமாக என்னோட ஐக்கியம் குவித்துக் கொள்ளுங்கள். பலியின் மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்திற்கு கடந்து செல்லுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இந்த இடத்திலே நாம் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் செய்த குற்றத்திற்காக அவர்களை வெளியே அனுப்பினார். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறபடி 3:23 ரோமர், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாகி, பாவம் செய்த பிறகு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இழப்புகள் அதிகம். அவன் சமாதானத்தை மாத்திரம் இழக்கவில்லை, தெய்வீக அன்பையும் இழக்கிறான். இந்த தெய்வீக சமாதானத்தை வைத்துத்தான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவராயிருந்து வல்லவராயிருந்து மாறாதவராயிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாவம் நம்முடைய சரீரத்தை ஆளுகை செய்யாமல் இருப்பதற்கு அவர் உறுதுணையாய் நமக்கு இருக்கிறார். கரைப்படக்கூடாது, பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தெய்வ பக்தியோடு வாழ வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு. இதுதான் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பு. இங்கே பலி செலுத்தினால் ஒழிய உனக்கு பாவ மன்னிப்பு இல்லை என்ற கட்டளையை போட்ட கர்த்தர் அவர். இந்த உலகத்தார் யார் என்றால் சமாதானத்தின் வழியை அறியார்கள். அவர்கள் நடக்கையில் நியாயம் இராது. தங்கள் பாதைகளை தாங்களாகவே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கின்ற ஒருவனும் சமாதானத்தை அறியான். இந்த உலகத்தில் வாழுகிற மனிதனுக்கு சமாதானம் இல்லை, தெய்வீக சமாதானம் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. தெய்வீக சமாதானம் அவனுடைய வாழ்க்கையில் இவ்வொரு பெரியதான இழப்பு. நித்தியத்திலே நித்திய காலம்

ദൈവിക സമാധാനത്തോട്. അത് താൻ അവശ്യം എന്നതേ കർത്തരുടെ ആവിൻ മൂലമാക അരുളപ്പെട്ടിരിക്കുന്ന இந்த வார்த்தைகள் யாவரையும் கவனிக்கிறோம். சமாதானத்தின் வழியை அறியார்கள் யார்? உலகத்தோடு வாழுகிறவன், பாவத்தோடு வாழுகிறவன், குற்றம் தொடர்கிறதோடு வாழ்கிறவன், பயமில்லாதபடி பாவம் செய்கிறவன், துணிந்து பாவத்துக்கு அடிமையாகிறவன். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். நாவினால கரைப்படுவது, கண்களினாலே கரைப்படுவது, தன் சரீரத்தினாலே கரைப்படுவது, இவையெல்லாம் பார்க்கும் போது இந்த பாவம் மனிதனை ஆட்கொள்ளுகிறது. வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி பாவம் உங்கள் சரீரங்களை ஆளுகை செய்யக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்மியானவர்களே, இந்த தேவ வசனத்தின் மூலமாக எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், ஏதேன் தோட்டத்தில் இலவசமாய் கொடுக்கப்பட்ட அந்த சமாதானம், ஏதன் தோட்டத்திலே வைக்கப்பட்ட அந்த கனியை அது உடைக்கப்பட்ட நிலையில் கொண்டு வந்த பிறகு பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தம் அடைவதற்கு, தெய்வீக சமாதானத்தை திரும்பி பெற்றுக் கொள்வதற்கு உதவி செய்வது தேவனுடைய வசனம். ஆகவே மற்றவர்கள் சமாதானத்தை பற்றி அறிய மாட்டார்கள், அது அவர்களுக்கும் புரியாது. தன் குற்றம் தொடர்கிற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு கிருபையாய் தன் வாழ்க்கையில் எதிர் நோக்கி செல்லுகின்ற எந்த காரியத்திலும் தோல்வி அடையாதபடி கத்தர் காத்து கொள்ளுகிறார். கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஒரு மனுஷன் ஜெபத்திலும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதிலும் கத்தருக்கு சித்தமானதையே செய்ய வேண்டும். அப்போது தான் குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர்கள் பாவம் செய்த பிறகு அநேகத்தை இழந்தார்கள், இடத்தை இழந்தார்கள், தோட்டத்தை நடந்து உலாவுகின்ற நேரத்தை இழந்தார்கள், தோறும் பேசுவதை இழந்தார்கள், அவருடைய அன்பை ருசித்து பார்ப்பார்கள் அதுவும் இழந்தார்கள். ஒன்றின் பின்னாக இழப்புகள் அதிகமாக கூடிக்கொண்டே போகும் பொழுது நடந்தது என்னவென்றால், திடீரென்று பல குழப்பங்கள் மதில் தள்ளப்படும் பொழுது நீ நம்ப வேண்டியது கிறிஸ்து என்னும் கர்த்த நம்மோடு கூட இருக்கிறார், அவர் வழி நடத்துவார் என்ற தைரியத்தோடு இந்த விசுவாச வாழ்க்கையை தொடர வேண்டும். இந்த சத்தியம் என்பது பத்தியம் என்று சொல்வார்கள் என் தந்தையார். இந்த தேவ வசனத்தை நீ காத்துக் கொள்ளும் போது அது உன்னை காத்துக் கொள்ளும். இந்த தேவ வசனத்தை காணாமல் தன் இச்சையினாலே தன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தினுடைய காரியத்தினால வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் தன்னிச்சையாக போகின்ற வாழ்க்கையில் அநேக உபத்திரங்கள், சோதனைகள், வேதனைகள் இருப்பது நிச்சயம். இருந்த போதிலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கிருபையாய் கொடுக்கின்றார்.
அந்த கிருபையாய் கொடுக்கப்படுகிற வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த குற்றம் செய்த பிறகு ஒன்றின் பின்னாக இழப்புகள் வந்து வேதனையோடு வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, வாழ்ந்த இடத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி, இனி அவர்கள் அங்கு வாழாதபடி இருப்பதற்கு முற்றுப்புள்ளி வைத்த கர்த்தர். ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் குற்றம் செய்து இருந்தாலும் குற்றத்தை மன்னித்து காப்பாற்றுகின்ற கர்த்தர் அவர் கைவிடவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவிக்கிற நாமம், அவருடைய ஜீவனுள்ள நாமத்தை தோது கொள்ளுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். இந்த சமாதானம் இழப்பு ஏற்பட்ட பிறகு, இந்த சமாதானத்தை இழந்த பிறகு அநேக ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவருடைய கட்டளை சமாதானத்தின் பலி கர்த்தருக்குரிய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஒழிய தெய்வீக சமாதானத்தை பெற்றுக் கொள்ள முடியாது என்பதை திட்டவட்டமாக தேவ வசனம் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால், மீண்டும் நம்முடைய புதிய ஏற்பாட்டில் அவருடைய சமாதானத்தை நாம் பெற்று வாழ வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மீது விசுவாசத்தை வைக்க வேண்டும். இப்போதான் புதிய சமாதானத்தினாலே ஒன்னு நிரப்புகிறார். நம்ம சமாதானத்தை இழந்தோம், ஆனால் கிறிஸ்து என்னும் கர்த்தர் அவருடைய சமாதானத்தையே உனக்கு எனக்கும் கொடுக்க வந்தார். என்னுடைய சமாதானம் என்று உரைக்கிற வார்த்தைகள் இருக்கிறது. அவருடைய சமாதானத்தில் நிலைத்து நிற்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், அதை பற்றிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மாறாத கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை வைத்து நாம் பார்க்கும் போது இந்த பாவம் தின் மூலமாக கர்த்தருடைய கட்டளை உடைத்தது நிமித்தமாக அவர்கள் ஏற்பட்ட இழப்பில் ஒன்று மிகப்பெரியதான இழப்பு ஆண்டவருடைய சமாதானம். சமாதானத்தை இழந்தார்கள். அப்போ இந்த சமாதானத்தை நீயும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் வரையிலும் பலிகள் செலுத்தப்பட்டது. இயேசுவானவர் இந்த பூலோகத்திற்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்து மனம் திருந்தி வாழ வேண்டும் என்ற ஒரு மேலான சத்தியத்தை நமக்கு விழைத்து சென்றிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது விசுவாசத்தை வைக்கும் பொழுது அந்த விசுவாசம் நமக்கு ஆதரவை கொடுக்கிறது, விசுவாசம் நம்மை காப்பாற்றுகிறது. எபேசியர் எழுதின புத்தகத்தில் பவுல் அதிக அருமையாக எழுதியிருக்கிறார். 2:17, அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கு சமயமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். தூர
தூரமாயிருந்த நம்மை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அருகாமையில் வருவதற்கு கிருபை பெற்றோம். அவருடைய சமாதானத்தை பெற்று வாழ்கிற பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். அவருடைய சமாதானம் நம்முடைய இதயத்தை ஆளுகை செய்யதான் இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமத்தின் மீது விசுவாசத்தை வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இலவசமாய் இந்த விலையேறப்பெற்ற சமாதானத்தை அருளுகிற கர்த்தரவர். அதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். அப்போ விசுவாசத்தை அவர் மீது வைக்க வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். பூரண சமாதானம் கிடைக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு தெய்வத்திற்கு நேராய் திரும்பும் போது அவனுடைய வாழ்க்கையில் சமாதானமாய் வாழ்வதற்கு கட்டளை இடுகிறார் கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இந்த வேலையிலே அவரை மாத்திரம் நம்பி வாழ்கிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். அவருடைய நாமம், அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தை விசுவாசிக்கிற நமக்கு தேவைகளை சந்தித்து எல்லா வழிகள் நிற்கிற தடைகளை உடைத்து அவருடைய கிருபை நமக்கு தொடர வேண்டும் என்றால் அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று நமக்குள்ளே காணப்பட வேண்டும். கொலோசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவுது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். தேவ சமாதானம் உங்களுடைய இதயங்களில் ஆள கடவுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இடத்தில் எதை பார்க்கிறோம் என்றால் நம்முடைய இதயத்தில் சமாதானம் இருக்க வேண்டும் என்றால் நம்மை உருவாக்கின, நம்மை படைத்த, நமக்காக ஜீவனை கொடுத்த, நமக்காக இரத்தத்தை சிந்தின அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமும் அவருடைய நாமத்தின் வல்லமையும் எல்லா தடைகளை உடைத்து நமக்கு வெற்றியை கொடுக்கிற ஒரு நாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. விசுவாசத்தை வைக்கும் போது இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நான் சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறேன். சமாதானத்தோடு வாழ்வதற்கு இன்றைக்கு எத்தனை பேர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்காதபடி அவர் வேண்டாம் என்று தள்ளிவிட்டு என் குல தெய்வமே போதும் என்று வாழ்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள் இவையெல்லாம் பார்க்கும் பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஜபமும் தேவை, ஒரு ஐக்கியத்துக்குரிய ஒரு ஜபமும் தேவை.
கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரண்டா. இந்த இடத்துல ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு கொண்டு வந்த எல்லா விதத்திலும் அவருக்காக பணி செய்ய வந்திருக்கிற ஒவ்வொருவரும், அவருடைய பிள்ளையாயிருக்கிற ஒவ்வொருவரும், இதுல என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒரு நாள் கண்ணீரை விதைக்கிறவன் கம்பீரத்தோட இருக்கும். இன்றைக்கு காண்கின்ற எகிப்தரை நீங்கள் இனி காண்பதில்லை. அதுதான் இவ்வளவு நாட்கள் சமாதானம் இல்லாதபடி வாழ்ந்த, இன்றைக்கு எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். அது என்னுடைய இதயத்தை, தெய்வீக சமாதானம் என் இதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம்டா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் ஜீவிக்கிறவர். கிறிஸ்துவினுடைய அவருடைய தியாகத்தின் மூலமாக நாம் கிடைக்கப்பட்ட

அப்போ கிறிஸ்துவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. அப்போ தேவ வசனம் எங்கு வாசமாய் இருக்கிறதோ அங்கு தெய்வீக சமாதானமும் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவன் உள்ள தேவன். அவருடைய நாமத்தை உயர்த்தி துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க கிருபை பெருகும். அவருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க நன்மை பெருகும். அவருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க கிருபை பெருகும். அப்போ இந்த கிறிஸ்துவினுடைய அன்பை விசுவாசத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ளுகிற நாம் நம்முடைய இதயத்தில் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய ஆத்மாவில் அவருடைய வசனம் வாசமாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் மாறாத நாம், ஜீவிக்கிற நாம, ஜீவனுள்ள நாம். ஆகவே இந்த வசனத்தின் மூலமாக நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், கர்த்தருடைய கட்டளை உடைக்கிறவன் ஒரு காலமும் தெய்வீக சமாதானத்தை பெற்றவனாய் வாழ முடியாது. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த அவருடைய அன்பில் நிலைத்து நிற்கின்ற ஒவ்வொருவரும் தேவ வசனமோ அவருடைய சமாதானமோ உங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவானவர் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9:6 ஏதோ ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர் சமாதானத்தின் பிரபு என்று. ஆகவே சமாதானத்தின் தேவன் தாமே. தேவ தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு வெளிப்பட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். அப்போ உன்னதத்தில் இருக்கிற பிதாவுக்கு ஒரு மகிமை செலுத்திய பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமிக்கு கத்தர் கொடுக்கின்ற வார்த்தை என்னவென்றால், பூமியிலே சமாதானம். என்றைக்கு பாவம் வந்து சமாதானத்தை இழந்தார்களோ, ஒட்டுமொத்தமாக உலகம் 5 கண்டத்தில் வாழ்ந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் சமாதானமும் கிருபையும் தொடரும். கர்த்தருடைய கட்டளை உடைத்து வாழ்வோமானால் அது நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரியதான பிரச்சனைகளை கொண்டு வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கின்றதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்தில் எதை பார்க்கும் போது, ஆண்டவராகிய தேவன் கிருபையாய் அவர் கொடுக்கின்ற அவருடைய தெய்வீக சமாதானத்தை வைத்து வாழ வேண்டிய வாழ்க்கையில் இருக்கிறோம் நாம்.

ஆகவே இந்த தெய்வீக சமாதானத்தை நமக்குள்ளே வைத்துக் கொள்ளாதபடி அது மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். என்ன உண்மையான சமாதானம்? உண்மையான சமாதானத்தை பெற்று வாழ வேண்டும் என்று தான் இவ்வளவு பெரிய பிரயாசங்கள். ஆகவே இந்த காரியத்தை இன்றைக்கு துவங்கி இருக்கிறோம் அப்பா. இந்த காரியத்தின் மூலமாக எங்களுக்கு கிருபை கொடு, ஞானத்தோடு வழிநடத்த, ஞானத்தோடு காப்பாற்ற, ஞானத்தோடு தேவ வசனத்தை மயமாய வைத்து குடும்ப வாழ்க்கை துவங்கும் போது நீரே கர்த்தராய் வல்லவராய் இருந்த ஆசீர்வதி. ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். புருஷன் மனைவி ஒரே வீட்டில் வாழ்வார்கள், ஒன்றும் பேச்சுவார்த்தையே கிடையாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவர் மாறாதவராய் இருந்து கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தெய்வீக சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஐயா,
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: ஆமீன், ஆமீன். கர்த்தர் கிருபையா எங்களுக்கு விட்டு சென்ற சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே விட்டு போகிறேன் என்று தந்திருக்கிறார். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, ரட்சிப்பிக்கூடாக நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக, பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக அடுத்த வாரத்திலே திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். காட் பிளஸ் யூ.
0: ஓகே, காட் பிளஸ் யூ பிரதர். தேங்க் யூ.
2: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போலூயிஸ் கரன் அவர்கள் பெரிய திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கத்திரி வார்த்தைகள் எடுத்து வந்து விதத்திருக்கிறார். கத்திர சாமி அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. உங்களுக்கு பாஸ்டர் பெனிய தெரியுமா? பாஸ்டர் ஊழியம் செய்கிறார் கன காலமா. அவர் பாஸ்டவை, இன்றைய நாளிலே பாஸ்டவை. எங்களோடு நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 வருடத்துக்கு முன்னதாக வந்து ஊழியம் செய்தார். இந்த சுவீனமாக போக இப்பொழுது அவருடைய மகன் பென்சன் அந்த ஊழியத்தை செய்கிறார். அதற்காக ஜெபிக்க கொள்ளுங்கள் அந்த குடும்பத்துக்காக. காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமென்.
0: Okay. Thank you, brother. Say it and say it. Okay.
2: Amen.
0: Thank you, brother.
2: Amen.
0: God bless you.
2: God bless you. Amen.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: அதிகாரம். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனுடைய துணையாக கூட்டினதுமன்றி, ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பனிமுட்டுகளையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகளையும் சுத்தமான குத்துவிளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த தைலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும், ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது, அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை உண்க கடவன், அதில வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஆறு நாளும் வேலை செய்யலாம், ஏழாம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது, ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். சீனாய் மலையில் அவர் மோசேயோட பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை. யாத்திராகமும் 32 அதிகாரம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிப்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து, அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள், அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்தே புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இறைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையில இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியால் சுட்டரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் இவர்களோ, அவர்கள் அதை கலற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாயிருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரே, அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம்.
1: 89 சங்கீதம். இஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர்.
2: சேலா.
1: கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்த வான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனைப் போல நொறுக்கினீர். உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பீரிக்கும். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலதுகரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுக்கு ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். என் கிருபையை என்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சன்னதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களுக்குள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சன்னதி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர்.
2: சேலா.
1: ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் உக்கிரமானீர். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். தன் அயலாருக்கு நிந்தையானான். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர். அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர்.
2: சேலா.
1: எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்கினியைப் போல எரியுமோ? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்?
2: சேலா.
1: ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால் கர்த்தாவே,
2: உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும்
1: வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.
3: Recording in progress.
4: முதலாம் நிருபம், முதலாம் அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்புவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கு
3: 16 அதிகாரம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம், நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அவள் இடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனம் ஆனார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதை நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்ஞானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட

0: Recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்குறித்த காரியங்களில் கோணலானவைகளை செவ்வையாக்கி வெற்றியை தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தாங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளின் நிமித்தமாய் சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல், எனது காரியமாய் யார் போவார்கள், யார் என் சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டு எடுப்பார்கள் என்று விடாய்த்து போய் ஆத்துமாவிலே சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் காற்றையும் கடலையும் கண்டு பயந்து போய், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை மீட்கும்படி யாரும் இல்லையே என்று எண்ணியவர்களாய் உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டதை போல இன்றைக்கு அநேகர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். என் ஜபத்தை இயேசு கேட்கிறாரா, என்னை பற்றி கவலை இல்லையா என்று? இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருப்பேன், கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்கிறார். ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பவுலை குறித்து பார்ப்போமானால், கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாக செய்து வருகின்ற வேளையில் பல தடைகள், எதிர்ப்புகள், இயற்கை சீற்றங்களினால் வந்த பாடுகள் இவைகளை கடந்து போக வேண்டிய கட்டாயத்திலும் சூழ்நிலையிலும் ஆளாகின்றார். ஆனாலும் கர்த்தர் பவுல் கடந்து போகின்ற வழிகளில் காணப்படுகின்ற தடைகளில் எல்லாம் முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக மாற்றி முன்னேறி செல்லும்படி உதவுகின்றார். கப்பல் பிரயாணத்தில் பெருங்காற்று மழையினால் அடிபட்டபடியினால் இனி தப்பிப்பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகின்ற வேளையில் கர்த்தர் பவுலோடு பேசுகின்றார். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் நான் தயவு பண்ணினேன் என்று உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லுகின்றார். பவுல் தேவனுக்காய் போகின்ற காரியங்களில் கோணலாய் எவையெல்லாம் காணப்பட்டதோ அவற்றை சரி செய்து பாதுகாத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். அப்படியாகவே இன்றைய நாளிலும் நீண்ட நாட்களாய் நீங்கள் நினைத்திருக்கின்ற, ஆலோசனை செய்து வைத்திருக்கின்ற எந்த காரியமானாலும் அவற்றில் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றி தயவையும் இரக்கத்தையும் கிடைக்க செய்கின்றார். மேலும் எந்தெந்த காரியங்கள், சூழ்நிலைகள் மறித்து போய் காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் உயிரோடு எழும்ப பண்ணுகின்றார். எந்த சூழ்நிலைகள் உங்களை இதுவரையில் ஆளுகை செய்து அடிமைப்படுத்தியதோ, சிறுமைப்படுத்தியதோ, சிறைப்படுத்தியதோ, அவற்றை இன்றைக்கு இயேசுவானவர் தம்முடைய வார்த்தையின் அதிகாரத்தினால், தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் சூழ்நிலைகளுக்கு முன்பாக தரிசனமாகி அவற்றை கடிந்து விலக்கி போடுகின்றார். மேலும் கர்த்தர் உங்களை உலகிற்கு சாட்சியாகவும் ஒளியாகவும் வைத்து சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் இருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். பரலோக சுதந்திரமே மெய்யான மகிழ்ச்சி. அந்த பாதையை தெரிந்தவர்களும் அதன்படி நடப்பவர்களும் உண்மையான மகிழ்ச்சியை தினமும் ருசிப்பார்கள். தேவன் இவைகளை முன்குறித்தாரோ, அவைகளை முன்னறிந்தாரோ, அவைகளை அழைத்தும் இருக்கிறார். சிலர் அழைப்பை உணராதவர்களாய் உலகத்தோடு ஜீவிக்கலாம். அந்த வாழ்க்கை தற்காலிக மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். ஆனால் தேவனோடு நெருக்கமாக வாழும் போது நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வீர்கள். ஆதி மனுஷன் சத்துருவிற்கு செவி சாய்த்ததால் ஆதி அன்பை இழந்தான். கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார் அல்லவா? உண்மையான மகிழ்ச்சியை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்ளும்படியாக தேவனுக்கும் மனுஷருக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களாய் இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் ரட்சிப்பையும் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.
0: புனித பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைய நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். நல்ல சங்கீதம் 51 10 வசனம் வாசிக்கலாமா? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலையரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை சங்கீதக்காரன் சொல்லும் போது சுத்த இருதயம், நிலையரமான ஆவி ரெண்டையும் கேட்கிறார் இல்லைங்களா? இன்னைக்கு உலகம் வந்து சுத்த இருதயத்தோடு இருக்க விரும்ப மாட்டேங்குது. ஏன்னா அந்த சுத்தமான இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இன்னைக்கு பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனாலும் கூட அந்த இருதயத்துல சுத்தம் இல்லாம இருப்பதுல நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு பாருங்க. அந்த தாவீது சொல்றான், நான் ஏதோ தவறி போய் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு பாவம் தெரிந்து கூட நான் செஞ்சுட்டேன்னா என்ன மன்னிச்சு எனக்கு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. இதுதாங்க ஆண்டவர். இன்னைக்கு மன்னிப்புக்காக மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு காரியத்துல அவர் வந்து நிற்கிறார். என் பிள்ளை தெரியாம பண்ணிடுச்சு, ஆனா திரும்ப வந்தா நான் சேர்த்துக் கொள்வேன் அப்படிங்கிற இறுதி ஆண்டவருக்குள்ள இருக்கு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நம்ம பாவம் பண்ணிட்டோம் பாவம் பண்ணிட்டோம் பாவம் இல்ல, அந்த பாவத்தை மன்னிக்க அவர் தயை பெருத்தவர். ஆமேன். இன்னைக்கு தாவீது கேட்கிறாரு, சுத்த இருதயம். ஆமேன். எனக்குள்ள வேற சிந்தனையே வரக்கூடாதுப்பா. எந்த சிந்தனையும் எனக்குள்ள வேணாம், அசுத்தமானது எனக்குள்ள வேணாம், ஆவியானவருக்கு விரோதமான காரியம் எனக்கு வேண்டாம். எனக்குள்ள ஒரு நல்ல இறுதி தாங்கப்பா. சிஸ்டம் என்னங்க, உருவாக்குங்க அப்படின்னு அர்த்தம். உருவாக்குங்கப்பா. எனக்குள்ள என் இருதயம் கெட்டு போய் கிடக்கிறது, என் இருதயம் அழுக்கானது, அதெல்லாம் எடுத்துருங்க. ஒரு நல்ல இருதயத்தை எனக்குள்ள உருவாக்குங்க. அது மட்டும் இல்ல, நிலைவரமான ஆவி. அல்லேலூயா. ஒரு ஆவி நமக்குள்ள, ஒரு ஆவி இருக்குதானுங்க. அந்த ஆவிதான் தேவனை தொழுது கொள்ளுகிறது. அந்த ஆவி மட்டும் நமக்கு இல்லைன்னா இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது இல்லைங்களா? இந்த ஆவிதான் அந்த ஆவியானவரை நோக்கி கூப்பிடுகிறது, ஆழத்தை ஆழ நோக்கி கூப்பிடுகிறது இல்லைங்களா? இந்த ஆவி எப்படி இருக்குன்னா, நிலையில்லாம இருக்கிறது. சில சமயம் நல்லது பண்ணுது, சில சமயம் கெட்டது பண்ணுது, சில சமயம் பரிசுத்தத்தை விரும்புது, சில சமயம் அசுத்தத்தை விரும்புது. இந்த ஆவி வந்து மாறி மாறி இருக்குங்க, அது ஒரு நிலையா இல்லை அப்படின்னு தாவீது சொல்லுகிறார். அதனாலதான் கேட்கிறாரு, நிலைவரமான ஆவிய என் உள்ளத்திலே புதுப்பித்து தாங்க. அது எனக்கு புதுசா தாங்க, புதுப்பித்து தாங்க. என் ஆவி அது ஒரு விதமான அழுக்கான தோற்றத்தோட இருக்குமானால் அது புதுப்பித்து தாங்க. ஆமே. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்துல இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி? இன்னைக்கு நம்ம ஆவியை நிதானிக்க கற்றுக்கொள்ளணும். என் ஆவி ஆண்டவரோடு கூட உறவாடுகிறதா இல்ல உலகத்தோடு கூட உறவாடுகிறதா நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆமே. நம்ம நினைக்கலாம் நம்ம நல்லா தான் இருக்கோம், ஜெபிக்கிற ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம், நம்ம வந்து இப்படிதான் இருக்கிறோம். இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆவியை டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள ஒரு ஆவியை டெஸ்ட் பண்ணணும். இந்த ஆவி ஆண்டவர்கிட்ட இணைஞ்சிருக்குதான்னு பாருங்க. அதுதான் ஒரு புதுப்பித்தல் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு வந்து ஒரு ரெனிவல் வேணும் இல்லைங்களா? ரெனிவல் கட்டாயம் வேணும். அது இருந்தா மட்டும்தான் தேவ சமூகத்துல நம்ம புதுப்பிக்கப்பட்ட ஆவியோடு கூட வாழ முடியும். அல்லைங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, எனக்கும் சுத்த இருதயமும் நிலைவரமான ஆவியும் வேணும். கேட்கலாமா? இது இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? ஒருவேளை இந்த சுத்த இருதயம் நிலைவரமான ஆவியும் எனக்கு வேண்டும், அதுக்கு நான் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தெய்வ பாதம் மட்டும்தான், சிலுவையின் அடிவாரம் மட்டும்தான் அதுக்கு துணை. அங்க வந்துருங்க, நிச்சயம் அது ரெண்டு உங்களுக்கு நடக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம் இந்த நாள்ல எங்க கூட பேசி இருக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இந்த சுத்த இருதயம் நிலைவரமான ஆவியும் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். அப்பா, அதை சித்திங்க, இதை புதுப்பீங்க, இதுக்குள்ள நாங்க வாழ உதவி செய்யுங்க. இதை கேட்கிறேன், கேட்க போக்குற பிள்ளையில ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமீன். God bless you all. Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். இன்று 19ஆம் தேதி 2ஆம் மாதம் 19ஆம் தேதி மாசி மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது டொரண்டோ நேரம் 8:02. இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாயிருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம். ஸ்கை பிரைம் மினிஸ்டர் செய்கின்ற ஊழியங்கள் அதனைத் தொடர்ந்து 7 மணி முதல் 10 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி நடைபெறும். அந்த வகையிலே சிறுவ செய்திகள், துதிகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கு ஊடாக, வேத வாசிப்புகள் ஊடாக வழி நடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தெலுங்கிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்டர் ஊழியர்கள் வழி நடத்துவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்நாளிலே விசேடமாக பட்டிமன்றம் இருக்கிறது, 10:30 மணிக்கு அந்த வகையில் இணையுங்கள். கதர் வழி நடத்துவாராக. கத்தடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஜபங்களுக்காக எல்லோரும் நன்றிகளை கூறுகிறார்கள். கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம். விசேடமாக சுயினமாக இருக்கிறவர்கள் அவர்களுக்காக ஜெபித்தீர்கள். கத்தர் அந்த ஜபங்களை கேட்டார், அதற்கான பதிலை தந்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சௌரி சுபாக்காக, சுபா இளங்கோக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய மாமியார் இலங்கையிலே நித்திரை அடைந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனாலே அவர் நேற்றைய நாளிலும் முந்தைய நாளிலும் இணைய முடியாத நிலைமை. கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் இணைந்து வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று பிலிப்பியர் 4:4 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக் கொள்வோம். நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க, சமாதானமாக இருக்க கத்தரங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் எங்களை சந்தோஷம் சமாதானத்துடன் வழிநடத்துவார். கத்தரி கலத்திலே போய்ப்போம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யாத்திராமம் 30, சங்கீதம் 87-88, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து மார்க்கு 15-16 வெற்றி நேற்றைய நாளை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வழியில் இன்றைய நாளிலும் பதிவு செய்திருக்கிறோம். நாளைய நாளுக்கான அதிகாரங்களை அதே வேளையிலே உங்களுக்கு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை இவற்றையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். மற்றவர்களுக்கும் அந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும். அதே வேளையிலே அவர்களும் கத்தரை ஏற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். ஜபங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அந்த ஜபங்களை பலர் கேட்கிறார்கள், பலர் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த மக்கள் தங்களுக்காக ஜபிக்கிறார்கள், நாட்டுக்காக ஜபிக்கிறார்கள். மற்ற மதத்தில் இருப்பவர்களுக்கு அது விளங்காது, தெரியாது. ஆனால் அவர்கள் இவற்றை கேட்கின்ற பொழுது அவர்களும் கத்திரண்டை திரும்புவார்கள். அந்த ஜபங்கள் அவர்களுக்கு ஊடாக கிரியை செய்யும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. அதனாலே ஜபங்களிலே உறுதியாயிருப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். மற்ற மதங்கள் உள்ளவர்களுக்கு ஜபிப்பது எப்படி என்று தெரியாது, ஜபம் என்றால் என்னென்று தெரியாது. அவர்கள் கைகூப்பி கும்பிட தெரியும், அவ்வளவுதான். கத்தர் வழி நடத்துகிறார். ஜபங்களுக்கூடாக நாங்கள் பேச எங்களை ஆயத்தப்படுத்துகிறார் கத்தர். நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜபங்களுக்கூடாக கடந்து செல்வோம். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் பெற்ற அந்த விண்டர் ஸ்ட்ரோமை நாங்கள் நேற்றைய நாளிலே முழு நாளும் பெற்றோம். கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய நாளிலே பனி அல்ல, ஸ்னோ அல்ல, ஐஸாக நேற்று முழுக்க எங்களுக்கு கொட்டுண்டது. அதை அது ஸ்னோ சுகமாக நாங்கள் தள்ளி கொண்டு போய் விட முடியும், சாஃப்டாக இருக்கும். இது ஐஸ். ஆமேன் ஆமேன். என்னுடைய கார்லே மட்டும் ஒரு 50-100 ராத்தல் ஐஸ் இருந்தது. ஆமேன். அப்படியாக கடந்து செல்கின்ற பொழுதும் கத்தர் வழி நடத்துவார். ஆமேன் ஆமேன். நாங்கள் அதிகால வேளையிலே பாஸ்டர் ஆண்டன் ராசனம் அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. மாலை வேளையில் எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வேயிலிருந்தும், சௌரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையில எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூரிலிருந்தும், அதே வேளையிலே சகோதரி தயா அவர்கள் ஓவனியா பகுதியிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு காரியம், நீங்கள் ஜெபம் முடிந்த பிறகு பேக்ரவுண்டை பார்த்துக் கொள்ளுங்கள், பேக்ரவுண்ட்லே பேசாமல் இருக்க உதவி செய்யுங்கள். பேக்ரவுண்டிலே வெவ்வேறு சத்தங்கள் வருகிறது, அதனால் ஜெபம் முடிந்த பிறகு பின்பகுதியை பார்த்துக் கொள்ளுங்கள், மியூட்டிலே போடுங்கள். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். மன்னிக்க வேண்டும், ஜபங்களுக்கு தடை இல்லாமல் மற்றவர்கள் இவற்றை பதிவு செய்கிறோம், அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். பதிவு செய்து பலர் கேட்கிறார்கள். நீங்கள் பின்னுக்கு போடுகின்ற சத்தம், ஒரு குண்டூசி விழுந்தாலும் இங்கு சத்தம் கேட்கும். நீங்கள் பைபிளை புரட்டும் போதும் அந்த சத்தம் இங்கு கேட்கும். அது பதிவு செய்யப்படுகிறது. அதனாலே மற்றவர்களுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் இல்லாமல் அவர்கள் கேட்கத்தக்கதாக, ஜெபிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்கள். நாங்கள் இந்த வழியிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். உங்கள் எல்லோரையும் குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வழியிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரீசலோட்டமா
1: என்னுடைய வாழ்த்துக்கள். தேவன்தாமே அவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய நா குடும்பத்தையும் அவர் சந்ததியையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்திய நாளில் நாங்கள் பிரதான ஆசாரியரின் உடையின் அடையாளத்தை குறித்து, அந்த வேத ஆழத்தை குறித்து பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் ஆரோனின் அணிந்த ஆடை தேவன்தான் அங்கு வடிவமைத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அருங்கள், அங்கு ஒரு மனுஷனை தாண்டி அந்த உடையும் ஒரு மகிமையை கொடுக்கிறதை வேதத்தில் இருந்து நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அவர்களின் தோள்களில் இரண்டு கற்கள், இது இரண்டு கற்கள், அதில் 12 கூத்திரங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதை வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. அதன் அர்த்தம், அவர் முழு இஷ்டவேலையும் அங்கு தோளில் சுமந்து தேவனுக்கு முன்பாக நிற்கிறார் என்று சொல்லி, அந்த ஆசாரியர் நிற்கிறார் என்று சொல்லி அந்த அர்த்தமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மார்பிலே 12 வில உயர்ந்த கற்கள் அங்கு பதியப்பட்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்த இரண்டு கற்கள், 12 கோத்திரத்தின் பெயர்கள், முழு இஷ்டவேலரையும் சுமக்கும் பணி, 12 கற்கள் அங்கு சுமந்து கொண்டு விலகியந்த கற்களை சுமக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீல அங்கியிலே அங்கு பொன்மணி அங்கு கோக்கப்பட்டிருக்கிறது. அது நடக்கும் போது அதனுடைய ஓசை கூட தேவனை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அங்கு விளிம்பில் பொன் மணிகள், ஒவ்வொரு அடியிலும் ஓசை, அவர் உயிரோடு தேவ சன்னதியில் இருக்கிறார் என்பதற்கு அது அடையாளமாயிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நெத்தியிலே

0: பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டியவர்களாய், கிரியம் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இது தேவனின் முன்னிலையில் இருக்கும் அடையாளம், அது வேத ஆழங்களாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேத ஆழங்களில் இருந்து தான் நாங்கள் எங்கள் கத்தருக்கென்று பரிசுத்தத்தை நாங்கள் கடைப்பிடிக்க முடியும். ஏனென்றால் ரெண்டு கற்கள், 12 கோத்திரங்கள், முழு இஸ்ரவேலரை சுமக்கும் பணி, 12 விலையுயர்ந்த கற்கள், நீல அங்கி, அதிலே அங்கு பொன்மணி, நடக்கும் போது அது ஓசை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அது அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும். நெற்றியிலே பொன், அது கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். இந்த அடையாளங்கள் வேத ஆழங்களை அங்கு குறிக்கிறது. ஏனென்றால் ஆரோன் அணிந்த ஆடை தேவன் தான் வடிவமைத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், எப்படியாய் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார் என்பதையும், அந்த நேசத்தின் ஒரு அடையாளமாய் அந்த உடுப்பின் காரியங்கள் எங்களுக்கு அங்கு முன்னணியாய் நிற்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. எவ்வளவோ மகிமை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தும் நாங்கள் அந்த மகிமையை இழக்காதபடி காத்து கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு நாங்கள் உபவாச நாட்களை காத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன் அந்த கோரை சிலுவையிலே சிந்தப்பட்டோம் ரத்தம் இத்தனையும் அடங்கி இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அன்றைக்கு ஆசாரியன் ஆடையிலே சுமந்தான், ஆனால் இன்றைக்கு எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ரத்தத்தை, தன்னுடைய ஜீவனை எல்லாம் முழுசா கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். அந்த மகிமையை நாங்கள் எந்த நாளும் நினைத்து நினைத்து வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றா வாழ்வு தருகிற தேவன் ஒரே ஒரு தேவன், அவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்லும் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு தேவன் கொடுத்த மகிமையை இன்றைய நாட்களிலே பயபக்தியோடு அங்கு திருச்சபைகள்லே ஆராதனைகள்லே அந்த மகிமையை காண்பிக்க கூடியதா. பாருங்கள், தேவ மகிமை ஒரு சபையில இறங்கினால் அந்த இடத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும். அந்த அடையாளங்களும் அற்புதமும் தேவனுக்கு சமன் அல்ல, தேவன் ஜீவிக்கிறார் என்பதை அந்த இடத்திலே காண்பிக்கும். அதற்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை உருவாக்கினவரே, எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவரே, எங்களை வாழ வைக்கிறவரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே, நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர், நீர் ஒன்றான மெய்த்தேவன். இந்த உலகத்தில் உள்ள 5 கண்ட மக்களையும் மக்களை நீர் படைத்த தேவன், உம்மை துதிப்பதற்காக உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக எங்களை படைத்து பின் நோக்கமே உம்மை உயர்த்துவதற்காக, உம்மை உயர்த்த உயர்த்த எங்களுடைய அனைத்து தேவைகளையும் சந்திக்கிற தேவன் நீர் ஒருவரே. பரலோக ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், எங்களுடைய தேவைகளை எல்லாம் தருகிறவரே. நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது பரமபிதா இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மகிமையினால உம்முடைய பிரசன்னத்தினால இந்த நேரத்தில் நிரம்புவார்களாக. எங்களுக்கு கணுக்கால் அளவு அபிஷேகம் போதாது, முழங்கால் அளவு அபிஷேகம் போதாது. உம்முடைய நீச்சல் ஆழத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி உம்முடைய அன்பின் அன்பில உம்முடைய நீச்சல் ஆழத்தில் எங்களை அமிழ்த்தி பரிசு

செய்கிற நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஏசாயா பரலோகத்துக்கு தரிசனம் கொடுத்த பொழுது ஏசாயாவின் நாவை தொட்டவர் நீர். இந்த இடப்பில இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய நாவையும் தொட்டு உமக்கு உம்முடைய வசனத்தை கொடுத்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆவியானவர்

ஒவ்வொரு மக்களையும் இழுத்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. அன்று மோசே கற்பனையில கொடுத்த கற்பனைகளின் மோசே உம்மை சந்தித்த பொழுது அவனுக்கு மகிமையை காண்பித்தீரே. அன்பும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்பதை கடந்து போக காண்பித்தீரே உம்முடைய மகிமையை. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறவர்கள், கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கடைசி காலத்துல உம்முடைய மகிமையை காண்பிப்பீராக. உம்முடைய மகிமையை நாங்கள், உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்துகிறது, உம்முடைய வார்த்தை மூலமாக நடத்துகிறது, எங்களை பரிசுத்தமாக்குகிறது. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் உம்முடைய மகிமையை காண, உம்முடைய பிரசன்னத்தில மூழ்க. அதுதான் மெய்யான இன்பம். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு அந்த மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் நீர்தான் இந்த ஐந்து கண்ட மக்களை உருவாக்கிறவர் என்பதை, உருவாக்கி ஜீவ சுவாசத்தை தந்தவர் என்பதை ஐந்து கண்ட மக்களும் உணர்ந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. அவருடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தைகளை வைப்பீராக. அவருடைய கடினமான இருதயம் தசியான இருதயமாக மாறி உம்மை கொண்டான் அமைத்தவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நேசிக்க, பிறரை நேசிக்க கிருபை செய்வீராக. எங்களோடு இருக்கிற கிருபைக்காக மக்கள் நாம் செலுத்துகிறோம். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி ஏற்ற வார்த்தைகளை கொண்டு உம்முடைய மகிமையை இன்னும் அதிகமாக விளக்கப்படுவீராக. இந்த

வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவன் அல்லவா நீ இருக்கிற குடும்பத்தோடும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், உம்முடைய மகிமை இருக்கட்டும், தொடர்ந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த ஜெபி புஷ்பராஜாவுக்காக ஜெபிக்கிறோம், அந்த மகளுக்காக, அந்த மகள் உம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் அல்லவா. அந்த மகளுக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. பலத்தோடு சுகத்தோடு உம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க அந்த மகளுக்கு கிருபை செய்வீராக. சிஸ்டர் சுபா இளங்கோவுக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய கணவருக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த சுபா இளங்கோவின் அந்த அந்த இழப்பில சமாதானத்தை கொடுப்பீராக. அந்த குடும்ப உறுப்பினருக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கு, பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம்,

0: உற்சாக உம்முடைய ஊழியத்தை இன்னும் உற்சாகமாக செய்ய நீர் கிருபை செய்வீராக. துதி கன மகிமை நந்தானமை தேவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என் இருதயத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி பாஷா. கர்த்தர் எல்லாருக்குள்ளும் தன்னுடைய மகிமைய அனுப்ப உங்கள் ஜெபங்கள் கர்த்தர் கேட்டு வழி நடத்தி அங்கீகரிக்கிறது அவனுக்கு ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமையும் அவருக்கு செலுத்தி கொண்டு நாங்கள் அடுத்த காரியங்களுக்கு கடந்து செல்வோம்.
0: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: எங்கள் தேவன் அநீதிக்கு தேவன் இல்லை, நீதிக்கு தேவன். ஆகவே எங்கள் தேசத்திலே இருக்கிற எல்லா ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், பிக்குமார்கள், இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அநீதிகள், அநியாயங்களை கர்த்தர் கண்டு அவர்களை மனம் திருப்பி நீதிக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பரிசுமான கொடுத்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்ப. இந்த கால நேரம் ஆண்டவரே எல்லாருக்குள்ளையும் ஆண்டவரே உங்களுடைய நிகழ்ச்சியினாய் மலையிலிருந்து இறங்கி வந்தவரே இப்பொழுதும் எங்கள் மத்திய கிரிகை செய்ய போற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. இலங்கை தேசத்தை தாண்டி ஒரு மனப்பட்டு ஜபிக்கிறதுக்கு வர கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அப்பா அங்க உள்ள ராஜாக்கள், அதிபதிகள், அங்க உள்ள மக்களுக்குலாம் ஆண்டவரே எல்லாருக்குள்ளையும் ஆண்டவரே நீதியாக நடப்பதற்கு அப்பா உங்களுடைய அன்பை அனுப்பி அவங்களை இருதயங்களை சுத்திகரிக்கும்படியாக ஜபிக்கிறனப்பா. அப்பா அவர்கள் அந்தவரை அங்கு உள்ள எல்லா விதமான அசுத்தமான ஆவியில இருந்து அவர்களை விடுதலை ஆக்கி அவர்களை அப்பா காத்து கொண்டு ஆண்டவரை அவர்கள் நீதியா நடப்பதற்கு ஒரு உன்னதத்தின் அன்பை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. என்னை நோக்கி கூப்பிடி நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி அப்பா அவர்கள் நீங்க பாவில ரசிக்க வந்தீங்க. இவர்கள் அப்பா இவர்களுக்குள்ள ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவர்கள் நீதியான வேலை செய்வதற்கு அநீதியான உள்ள மக்களுக்குள்ள பேசும்படியாக ஜபிக்கிற அநீதி உள்ளவர்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பையும் தேவ பயத்தையும் உங்களுடைய அபிஷேகத்தையும் அனுப்பி அவர்களுக்கு ஒரு பிரதான ரட்சிப்பை கொடுத்து வழி

இரட்சித்து வழி நடத்தின கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அவர்கள் மன தாழ்மையாக நடப்பதற்கும் அவர்களுக்கு ஆண்டவரே அநீதியான எல்லா விடுதலை ஆக்கினபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா நீங்க நோய்களை குணமாக்கி அப்பா, அப்ப நெருக்கத்தில் உள்ளவர்களை

0: எங்களோட நீதியின் தேடும் பொழுது சக நீங்க அவர்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராயிருக்கீங்க. அந்தபடி இந்த ராஜாக்கள் அதிபதிகளுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. நீங்க உண்மையில தேவன் என்று அவர்கள் அறியத்தக்கதாக உங்களோட உன்னதத்தின் அன்பையும் பரிசுத்தையும் அவர்களுக்கு அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்ப அந்த நாடு செழிப்பா வாழ்வதற்கு அவங்க உள்ள மக்கள்கள் செழிப்பா வாழ்வதற்கு ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை அவங்க மத்தியில் செய்வதற்கு வல்லவர் நிறைந்த தகப்பனா இருக்கிறீங்கள். அதுக்கு அவனை நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. கண்ணீர் அவரை யாவற்றையும் துடைக்கிற தகப்பன் அப்பா அவர்களே உங்களுக்குள்ள மகிழ்ச்சியாக அந்த தேசத்தில் உள்ள மக்கள் வாழ்வதற்கு உங்களுடைய அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரை இரத்த கொட்டைக்குள்ள மறைத்துவிங்க. உங்களுடைய ரத்தத்தினால் மட்டுமே ஒவ்வொரு விடுதலையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கிறது. அப்படி அவர்கள் நீங்க விடுதலையாக்கி உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. இன்னைக்கு ஒரு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். விடுதலை ஸ்ரீ சிஸ்டர் ரீட்டா நடத்துற மறைவுளை நடத்துற ஊழியங்கள் ஒன்னாயில இருக்கிற ஊழியங்கள் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் கத்தரே அவர் எங்களுக்குள்ள கிரியை செய்கிறார். நன்றி செலுத்துறேன் சாரி நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க உண்மையில தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட கரத்தை அவங்களுக்குள்ள நீக்கி அவங்களை பாதுகா ஸ்னோ ஸ்டார்ம்ல இருந்து அப்பா ஒரு ஆக்சிடென்டும் இல்லாத வண்ணமாக்க உங்களோட பிள்ளைகளை நீங்க காக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. திரு ரத்தத்துக்குள்ள மறைத்து வைங்க புட்டபால ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் தேம் அப்பா. அவங்களுக்கு எதிராக வருகிற எந்த விதமான ஆயுதமும் வாய்க்காத வண்ணமாக உங்களை கீழே மறைத்து வைத்து அவர்களை இன்னும் அதிகமாக அநேகருக்கு சாட்சியா இருப்பதற்கு அவர்களை ஆசீர்வதிக்க போற கிருவேலுக்கு நன்றி சிஸ்டர். தினத்துக்கான வருகிற நாடுவரே அவர்கள் ஒதுக்கி உங்களுக்கென்று ஊழியன் செய்யற ஒவ்வொரு நிமிடத்தை நீங்க பாக்குறீங்க. அவங்க செய்யற ஊழியம் அவங்க இப்ப நடத்துற செப வேலை நேரங்களை எல்லாத்திலையும் நீங்க உங்களுடைய அன்பை ஒரு கிருபியினால சுற்றும்படியாக ஜெபிக்கிறேன். மகனில் தூரத்தில் இருந்தாலும் உங்களுடைய அன்பின் மூலமாக மகனை நீங்க ஆசீர்வதித்துக் கொண்டு வர்ற கிருபேலுக்கான நன்றி. போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க, மகள் கூட இருங்க, ஹஸ்பண்ட் கூட இன்னும் அவர்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நான் என்னை தாழ்த்தி இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக எங்கள் யாவருக்கும் வரப்புற சிஸ்டர் பிரதர் கொடுக்கிற வார்த்தையிலையும் அப்பா எல்லாத்திலையும் ஆண்டவரே புதிதான அபிஷேகத்தினால நீங்க நிரப்பி புதிதான அபிஷேகத்தினால அவர்கள் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வரப்புற சிஸ்டர் பிரதர்ஸ் யாவருக்கெல்லாம் ஒரு புதிதான கிருபையை கொடுத்து அவர்களுடைய தேவையை சந்தித்து உங்களுக்குள்ள மறைந்திருப்பதற்கு மறைந்திருந்த உங்களோட ஊழியத்தை செய்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உங்களுக்குள்ள நாங்கள் பல அதிகமாக உங்களுடைய கிருபையின் மூலமாக முழுசீட்டி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் ஜபங்களை கேட்டு வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. உங்களை நாம மட்டுமே பயப்படுவதா ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம்
1: எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் கத்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேசங்களிலே அங்கு குழப்பங்களும் கலக்கங்களும் சண்டைகளையும் ஏற்படுத்த நினைக்கிறவர்களை கத்தர் நாமே சந்திக்க வேண்டும், அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வருகிறவர உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக மன்னிப்புகளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த விண்ணப்பத்துக்காக உம்முடைய சமூகத்துல வந்தனிக்கிறோம் ஆண்டவர. இதோ ஆண்டவரே ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. இந்த தேவ குடும்பங்கள் கத்தாவே ஆண்டவரே இந்த வேத வசனத்தை எங்களுக்கு விளங்கத்தக்க வழிகளில நீங்க எழுதி தந்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த காலகட்டம் இந்த உலகத்துல நடக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு தெளிவுள்ள காலங்களா இருக்கிறபடினால ஆண்டவரே தகப்பனே, அநேக ஆண்டவரே இடர்கள் உண்டு, அநேக குடும்பங்களில் நடக்கிற காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அநேக ஞானங்கள் வெளிப்படுகிறது, மற்ற குடும்பத்துல நடக்கிறது போல எங்களோட குடும்பத்துல இல்லை என்பதை பார்க்கிற பொழுது எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே பிரிவினைகளும் ஆண்டவரே வாக்குவாதங்களும் தர்க்கங்களும் ஆண்டவரே தகப்பனே எத்தனையோ பிரிவினைகள் ஆண்டவரே டிவோர்ஸுகள் என்று சொல்லி உலகத்துல கணக்கெடுத்து பார்க்கிற பொழுது கிறிஸ்தவ மக்களுக்குள்ள அநேகங்கள் அநேகங்கள் அநேகங்கள் ஆயிருக்கிறது. இப்பொழுதும் எங்களுடைய தேவ மக்களுக்காகவுமே நோக்கி பார்க்கிறேன் ஐயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய ஜீவ வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எங்களுடைய மனக்கண்களை திறந்து கர்த்தாவே தகப்பனே நீர் எங்களுடைய தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர், எங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனா இருக்கிறீர் என்கிற ஆண்டவரே அந்த பயபக்தியோடு கூட நாங்களும் கர்த்தாவே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒழுக்கங்களோடு ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒரு நல்ல சமுதாயமாக, நல்ல தேவ குடும்பங்களாக, கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி நாங்கள் வாழுகிற வாழ்க்கை கர்த்தாவே உமக்கு முன்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கர்த்தாவே ஒரு பயபக்தியோடு கூட நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல ஞானம் தெளிவுகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே மன்னித்து ஒருவரை ஒருவர் மன்னித்து சேர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அவர்களுடைய இதயத்தில் இருக்கிற கசப்புகள் வெறுப்புகள் கோபங்கள் தர்க்கங்கள் பெருமைகள் எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டவரே ஆவியின் கனியாகிய அன்பின் சுவைகளினால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த ஆவியின் கனியாகிய அன்பின் சுவையாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், ஆண்டவரே விசுவாசம், இச்சி அடக்கங்களோடு கூட கூடிய குடும்பங்களாய் நாங்கள் காணப்பட ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே எங்களுடைய நாவுகளை அடக்கி வேண்டாத வார்த்தைகளை எங்களை விட்டு அகற்றி பிரிவினைகள் வராதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே இந்த குடும்பங்களை பிரிச்சு போடாதபடிக்கு எங்களுடைய வார்த்தைகளில கவனமாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல கர்த்தாவே தகப்பனே இந்த தேவ உலக மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், இந்த இலங்கை தேசத்துல இருக்கிறதான மக்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகளை கொண்டு வருவதற்காக வேண்டாத பேச்சுக்கள், தார்மாரான பேச்சுக்கள், கட்டு கதைகள், வம்ச வரலாறுகள் என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே தகப்பனே தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிற மக்கள் மனம் திரும்பி குடும்பங்களை பிரித்து விடாதபடிக்கு ஞானமாய் செயல்பட கத்தர் அவர்களுக்கும் ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களும் தங்களுடைய குடும்பங்களை காத்துக் கொள்ளத்தக்கதான அந்த உணர்வுகளோடு பொறுப்புகளோடு வளர என் ஆண்டவர் தாமே அந்த தேசத்துக்கு கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த குடும்பங்கள் பிரிகிற காரணங்களா இருக்கிற ஆண்டவரே பிற ஆண்டவரே ஆண்டவரே தவறான பழக்க வழக்கங்கள், தவறான உறவு முறைகள்

குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கிறதை கத்தர் அறிகிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆவைகளில் இருந்து இந்த குடும்பங்கள் எல்லாம் கத்தாவே ஒரு வாழ்வியல் முறை இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரே இதுதான் ஒரு குடும்பத்துக்குரிய வாழ்க்கை முறை என்பதை உணர்ந்து அந்த குடும்பங்கள் ஒரு கட்டுப்பாடுகளோடு கூட ஆண்டவரே தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கரத்தில் இந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிரிவினைகளை கத்தர் அகற்றுவீராக. இந்த மக்களுக்கு பின்பாக நின்று கிரிகை செய்கிற சத்துருவன் திட்டங்களும் குடும்பங்களை பிரிப்பதற்காக பிரிவினைகளால் செயல்படுகிற ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. கத்தர் தாமே இந்த குடும்பங்களை காத்துக் கொள்வீராக செவிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக செவிக்கிறோம். இந்த ஊடகத்தின் மூலம் எடுத்து செல்லப்படுகிற தேவ வார்த்தைகள், ஆண்டவரே தேவ செய்திகள், பாடல்கள், ஆண்டவரே ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆயுமை சோதரிக்கிறோம். ஆண்டவரே எந்தெந்த வீடுகளில் இந்த வார்த்தைகளும் தேவனுடைய சத்தங்களும் கேட்கப்படுகிறோம், அந்த குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு கர்த்தாவே தகப்பனே எண்ணம் கிடனுடைய உதவி செய்வீராக செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் மாற்றங்கள் காணப்படுத்தும் செவிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பங்கள் எல்லாம் மனவாட்டி காயத்தம் உள்ள குடும்பங்களாக, மனவாட்டியானுடைய சாயலுடைய குடும்பங்களாக காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக செவிக்கிறோம். அது எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே பறந்து செல்ல உதவி செய்வீராக. இதோ அதற்கு அதை நடத்துகிற லேஸ்லி அண்ணனுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்துக்காகவும் செவிக்கிறோம். கத்தர் தாமே அந்த குடும்பங்களையும் பாதுகாத்து தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் பெலப்பட்டு வழிநடத்த உதவி செய்வீராக செவிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுவதாக செவிக்கிறோம் ஆண்டவர. அவர்களுடைய இதயத்தின் விருப்பங்களை தேவன் ஆண்டவரே தங்கள் நிறைவேற்றுவாராக செவிக்கிறோம் ஆண்டவர. அது மாத்திரமில்ல ஐயா, இந்த ஜேனட் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செவிக்கிறோம் ஆண்டவர. அவங்களுடைய அர்ப்பணிப்புகளுக்காகவும் கத்தாவே தகப்பனே அவங்களுடைய தாகத்துக்காகவும் உமை நோக்கி பார்க்கிறோம். கத்தர் தாமே எண்ணம் செலப்படுத்துவீராக. எண்ணம் அவர்களுக்குள்ளே தேவ கிருபையினால் நிறைந்து ஆண்டவர் வாஞ்சைகளையும் வைராக்கியங்களையும் ஆண்டவரே பக்தி விருத்திகளையும் கொடுத்து இதோ அவர்களை எண்ணம் வைராக்கியத்தோடு ஓட உதவி செய்யும்படியாக செவிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் நிறைவாயிருக்கட்டும் என்று செவிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படுவதாக செவிக்கிறோம் ஐயா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாத வாதையும் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன உங்களுடைய வசனத்தின்படி அந்த வீடு வாதைகளுக்கு விலக்கி காக்க

0: துக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாகிய கர்த்தர், இதோ அந்த மனதுருக்கத்தின் தேவனுங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை கிருபைகள், எத்தனை இரக்கங்கள், எத்தனை மன்னிப்புகள் அனுதினமும் தந்து எங்களை வழி நடத்துகிறவரே. இதோ தொடர்ந்து எங்களை வழி நடத்தி கர்த்தாவே, உம்மோடு கூட நாங்கள் தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய உள்ளத்தின் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே தகப்பனே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இதோ ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் எண்ணம் பெற நடைந்து கர்த்தாவே, எண்ணம் உம்மோடு கூட நடக்கவும் சாட்சிகளா இருக்கவும் ஆண்டவரே, அநேகரை கர்த்தாவே உம்மண்டையில கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே ஸ்திரப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துகிறாக. எங்களுடைய தேவைகள் யாவையும் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே. எங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனாயிருந்த எங்களை வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. மறுபடியுமாய் நாங்கள் குடும்பமாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இந்த நாளையும் கடந்து உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென்
0: ஆமென் அக்கா. அப்படி உங்களையும் உங்களோட குடும்பங்களையும் குடும்பங்களையும் வழி நடத்துவாராக.
1: நாங்க நிர்மலா மெடியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். ஓகே, எங்கள் தேசத்தின் அநீதிகள், அநியாயங்கள், துன்மாக்கங்கள், கொலைகள், கொள்ளைகள், இப்படிப்பட்ட தீய வழிகளை செய்யற மக்கள் மனம் திரும்பி ரட்சிப்பை காண கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: கர்த்தர் நல்லவர், வல்லவர், மாறாத தெய்வமா இருந்து எங்கள் வாழ்வின் தலனா இருந்து ஆண்டவர எங்களை வழி நடத்துகிற தெய்வமே. இந்த வேளையிலும் ஆண்டவர அப்பாவுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க தந்த தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோங்க தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவர இலங்கை தேசத்தை ஆண்டவரும சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் ஐயா. அங்க இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம் கர்த்தர் தாமே. அந்த தேசத்தின் மேல் ஆண்டவர உம்முடைய தயவு இருந்து அப்பா நீர் அந்த தேசத்தை ஆண்டவர் காத்தாடும் வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் போதுமானவராயிருந்து அவர்கள்

சொல்லுகிறது. அப்படியா ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு நீதிமான்களா இருக்கவும் ஆண்டவரே அப்பா, அவர்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா இருந்து அவர்களை வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம் கர்த்தராகிய

நோக்கி நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம். அவர்கள் எல்லாம் அந்த அநீதியான காரியங்களை விட்டொடித்து உண்மையும் உத்தமமாய் நடக்கவும் உண்மையான தேவனை தொழுது கொள்ளவும் கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறவும் ரட்சித்து அடையவும் கர்த்தர் அவர்களை ஆண்டவர நீர் ஆண்டவர அப்பாவுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் நீர் ஆண்டவர் அவர்களை வழித்திருப்பும்படியாய் சொல்லியிருக்கிறோம். அப்படியாய் கூட கர்த்தாவே நீர் அவர்களோடு கூட இடைப்படுங்க அப்பா. அவர்கள் வார்த்தை கேட்டால் மட்டும் அநேக ஜனங்கள் வார்த்தையை கேட்டு ஆண்டவரே ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டு ஆண்டவரே மறுபடியும் தீமையான காரியங்களே அவர்களை ஆண்டவர வாழ்க்கையிலே நடத்தி கொண்டிருக்கிறபடியா அப்படியா இவர்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் தாமே நீ பரிசுத்த தெய்வமாயிருந்து ஆண்டவரே உன்னை தொழுது கொள்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தமாயிருக்க நீர் ஆண்டவரை விரும்புகிறபடியா இந்த

ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே உசுபீட்டி கொண்டிருக்கிற அவனை ஆண்டவரே வழி நடத்துகிற இந்த சாத்தானுடைய சதி ஆலோசனைகள் எல்லாம் நிர்மூலமாக்கும்படியாய் சுபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே ஆண்டவரே அதெல்லாம் நிர்மூலமாக்கி தேவ பிள்ளைகளாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். பா கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த நாளில் அங்கே வாழ்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஆண்டவரே பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் குடியிருப்பீர்கள் என்ற

0: கேட்டு அதற்கு தக்க விடயங்களை தந்து ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. யாரெல்லாம் வருத்தத்தோடும் ஆண்டவரே இந்த துரோகத்தின் மூலமாய் வருத்தத்தோடும் வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவரே மிக கவலையோடும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே தேவனாதி கர்த்தர் இன்று நாளிலே அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு சோறு ஆண்டவரே ஒரு ஆறுதலை தந்து ஆண்டவரே இந்த வேளையில் அந்த பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆண்டவரே வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேச எல்லை எங்கும் என் தேவனுடைய கரம் அங்கு இருக்கட்டும் கர்த்தாவே. அந்த தேசம் முழுமையா என் இயேசுக்காய் மாற்றப்படட்டும். அநேக ஜனங்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு தான் சபையிலே சேர்ந்து ஆண்டவர அந்த இலங்கை தேசத்திலே ஆண்டவர அப்பா ஒரு ஆண்டவரை எழுப்புதலை கொண்டு வரும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியா என் தேவனாதி கர்த்தர் அந்த தேச எல்லை எங்கும் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர தன் துஷ்டதனங்களை எல்லாம் விட்டு ஆண்டவர மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் அப்பா உடைய வசனங்கள் ஜீவிக்கிற வசனமா இருக்கிறபடியா அந்த ஜீவிக்கிற வசனத்தின் மூலம் அவர்களை எல்லாம் அப்பா அவர்களை ஆண்டவரை நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். அப்படியே தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலே வழிநடத்தி அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கென்று ஜீவிக்கவும் உமக்காக வாழவும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கவும் உம்முடைய ஆண்டவரே வேத வசனத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் படித்த தியானிக்கவும் கர்த்தர் அவர்களை உருவாக்கும்படியாக சொல்லிக்கிறோம். அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே நன்மைகள் மூலமாய் அவர்களை நீ திருப்தியாக்கி அந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளையாய் இருந்து ஆண்டவர மனம் திரும்பி வாழவும் அவர்கள் ஆண்டவர் மறுபடிமாய் ஆண்டவரே அதை ஆண்டவரை விட்டு ஆண்டவர போகாதபடிக்கு நீர் ஆண்டவரே தேவன் என்பதை அவர்களுக்கு காண்பித்து அவர்களை எல்லா ஆண்டவரை வழிநடத்த முடியாது சொல்லிக்கிறோம். அப்படியே தேவன் ஆண்டவர இல்லைங்க தேசத்தை நீ ஆசீர்வதித்து வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற தாவு கர்த்தர் தாமே. அப்படியா இனி வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவர செபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆண்டவர உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. அவன் செய்கிற ஊழியத்தையும் அவன் வாழ்கிறதான இடத்திலும் ஆண்டவர அநேக ஜாதி ஜனங்களை தந்து ஆண்டவர அவர்கள் உயர்த்தும்படியாய் செபிக்கிறோம். தேவையில் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க துணையாயிருங்க. ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளுடைய ஊழியத்தையும் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தரை கனப்படுத்தி இவர்கள் எல்லாம் ஆண்டவரை ஓங்கி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். தேவன் அப்படியா நீ செய்ய போவதற்கா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவர இந்த ஜெப வேளையை நடத்தி வருகிறதான சங்கமும் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான லிஸ்லி சகோதரரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு ஆண்டவரே நீங்க துணையா இருங்கப்பா. நீர் நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தாங்கப்பா. அவர் கையிட்டு செய்யற வேலையெல்லாம் விருத்தியான கர்த்தர் உதவி செய்யுங்க. அவருக்கு எதிர்ப்பாய் செய்யப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படியாய் அந்த பிள்ளைகளை அந்த இடத்துல நீர் ஆண்டவரை பிரகாசித்து அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியா நிறுத்துங்கப்பா. அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் எதிர் ஜன பந்துகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரை உம்முடைய கூடார மரவிலை வைத்து பாதுகாத்து கொண்டு வழிநடத்த முடியாய் வைக்கிறோம். இந்த வேலை ஆண்டவரே இந்த ஜப வேலை ஆண்டவரை அப்பா தொகுத்து வழங்குறதான அருமையான ஜானட் மகளையும் ஆண்டவர உடைய சர்வ சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா. இந்த மகளுக்கு நீங்க துணையா இருங்கப்பா. அப்பா தன்னுடைய காரியங்களை எல்லாம் விட்டு ஆண்டவர இதற்காக ஆண்டவர அப்பா ஒவ்வொரு நாளும் இடைவெடுகிறபடியால் இந்த மகளுக்கு நீங்க துணையா இருங்க. இவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் காரியங்கள் எல்லாம் அறிந்த ஆண்டவரை உதவி செய்யுங்க. அநேக ஆத்மாக்களை ஆண்டவரே கொள்ளை பொருளா கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒருவரு கூட இருக்கிறவர்களுடைய கணவரை ஆண்ட ஆசுவதிங்க. மகனை ஆண்டவரே நீங்க ஆண்டவரை நேசிக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட மகளையும் மகனையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை கொடுக்க தாவு அப்பா சாத்தான் மலையை விரித்தாலும் இந்த பிள்ளைகள் தப்பித்துக் கொள்ள கர்த்தர் நீங்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஓங்கி வளர கர்த்தர் நீரே இவர்களை வழிநடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வழிகளத்துல தயவுக்கும் கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இந்த ஜபத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீங்க ஆண்டவரே, அப்பா கிரியை செய்கிறவர் நீர் ஆண்டவரே, பதிலை தருகிறவர் நீர் ஆண்டவரே, எங்களால் கேட்க மட்டும் முடிய ஆண்டவரே, செயல்படுகிற தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே, இதுக்கு நல்ல விடைகளை தந்து ஆண்டவரே, நல்ல காரியங்களை செய்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் பப்பா. துதியும் கனம மகிமை யாவற்றையும் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென். உங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். நாங்கள் நிர்மலா மேரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் வியாதி படுக்கையிலே வேதனையிலே தவிக்கிற உபதற்காகவும் அவர்கள் இந்த நாட்களிலே சுகமடைய குணமடைய கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க எய்மிக்காக ஜெபமண்ணுங்கள். அவர் சுயினமாயிருக்கிறார்கள். அந்த சுகத்தின் சுகத்தை விரும்புற தேவன் அந்த பாத்திய அனுப்பி சுகம் கொடுக்க வேணும் என்று நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹாலேலூயா. ஸ்தோத்ரப்பா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அப்பா. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து கண்ணின் மணியை போல நீர் வழி நடத்தின முது கிருவைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்ரம். தாயை போல தேற்றி தகப்பனை போல சுமந்த உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத நல்ல தகப்பனாயிருக்கிறீர். ஜெபங்களை கேட்கிற தேவன் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அநேக விதமான வியாதிகள் ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் அப்பா, மருந்துகள் கூட கண்டுபிடிக்காத நிலையா இருக்கிறபடினாலே வேதனையோடு இருக்கிற மக்களுக்காய், வியாதியோடு இருக்கிற மக்களுக்காய் உமது பாதப்படியை பற்றி நிற்கிறோம் ராஜா. இல்லப்பா அந்த எல்லா வியாதியில எந்தெந்த விதமான வியாதியினாலே அவர்கள் அக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர் தாமே அவர்களுக்கு நல்ல விமோசனத்தை கொடுத்து அவர்களை எல்லா பொல்லாப்பிலிருந்து விடுவித்து தேவன் வார்த்தைகளை அனுப்பி உன் வியாதியை நான் குணமாக்குவேன் என்றீரே. அப்படியே உடைய வார்த்தையப்பா அனுப்பி அந்த வியாதிகளை எல்லாம் குணமாக்கும்படியா முத கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்படியே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளின் காரியங்களை கூட நீங்க பொறுப்பிடுங்க ராஜா. வேதனையும் நீங்கி சுகமாயிருப்பாயாக என்ற வார்த்தையின்படி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளின் வேதனைகளை எல்லாம் நீக்கி சுகமடைய கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒரு பிள்ளைகளையும் குணமடைய மது கிருபை நாளே நீர் அவர்களே ஆசிர்வதிங்க. முதானி பாய்ந்த கரம் ஆண்டவரே, தழும்புள்ள கரத்தை நீர் அந்த வியாதியஸ்தர்கள் மேலே நீர் வைத்து நீ ஜெப் ஒப்பு கொடுத்து அவர்களை நீ ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் அவர்களை சுகமடையும் குணமடையும் செய்யறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீ வாழ்ந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாளிலே எல்லா வியாதியஸ்தர்களையும் அப்பா சுகமாக்கி நீரே ஆண்டவரே. அப்படியாக இந்த நாளிலும் தகப்பனே உம்முடைய கைகள் குறுகி போகவில்லைப்பா. ரட்சிக்கப்படாத படிக்கு உம்முடைய கைகள் குறுகி போகவில்லை, கேட்க கூடாத படிக்கு உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த நேரத்திலே வார்த்தையை அனுப்பி எல்லா பிள்ளைகளின் வியாதிகளை நீர் விலக்கி போடுங்கப்பா. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து கர்த்தர் நீர் அவர்களுக்கு நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை கட்டளிடும்படியா இந்த வேலையிலே உமது பாதத்திலே நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் நல்லவரும் வல்லவரும் மகா பெரியவருமாயிருந்து பரிகாரியாயிருந்து அப்பா சூத்திர ராஜா பரம வைத்தியனாயிருந்து கர்த்தாவே நீர் அவர்களை சுகமாக்கும்படியாய் உங்களுக்கு கரத்திலே பலம் கொண்ட கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே தேவன் வியாதிஸ்தர்களின் வேதனைகள் எல்லாம் நீக்கி சுகமடைய குணமுழுவைக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. வியாதிஸ்தர்கள் எல்லாம் எழுந்து உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே அவர்கள் சாட்சியின் பிள்ளைகளாய் நிற்க செய்வீராக அப்பா. அவர்களுடைய காரியங்களிலும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக வியாதியிலும் வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு ஆத்துமாக்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. அவர்களுக்கு உதவி செய்யக்கூட ஆண்டவரே அவர்களுக்கு தேவையானவைகளை மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கவும் அவர்களுடைய காரியங்களிலே பொறுப்பெடுக்கவும் ஆத்துமாக்களை நீர் எழுப்பி தரும்படியாய் வல்லமையான கரத்திலே நாங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் அப்படியே ஜபங்களை கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு விசை கூட ஏமி புஷ்பராஜுக்கா ஜபிக்கிறப்பா, அந்த மகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உமது சமூகத்திலே வந்து எல்லோருக்கா ஜபிக்கிற அந்த மகளின் அப்பா இந்த வேலையிலே பலவீனத்தை நீர் விலக்கி போட முடியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா நாங்கள் ஜபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒருவன் என்னை கனப்படுத்தி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி அந்த மகளை தெய்வன் நீர் இந்த வேலையில தொட்டு சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மகள் உச்சன் தலை முதல் உள்ளம் கால்வரை நாடி நரம்புகள் தசைகள் எலும்புகள் உறுப்புகளிலே உமது ஜீவன் இறங்குபடியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகளுடைய வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. ஊழிய பாதையில் உமக்காய் ஓடுகிற மகள் ஆண்டவர், கால்களை எல்லாம் மான் கால்கள் போல் ஆக்கி காண்டா மிருகத்து கொத்த பெலன் கொடுத்த ஆண்டவரே, கழுகு போல செட்டைகளை அடைத்து அடித்து உயர எழுமி பறக்க கர்த்த நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக கர்த்தாவே மகள் உமக்கு ஊழியம் செய்கிறபடி நாளே ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறேன் தேவன். அந்த மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளை இடுவீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜபிக்கிறோம்ப்பா. அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்திக்கிறோம். அதே வேலையிலே எசப்பா இந்த நாளிலே கூட ராஜா இப்படியாக நாங்கள் கூடி ஜெபிக்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த சங்கமும் ஊழியத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் யாவரையுமாய் சொந்த ஜனங்கள் எல்லோரையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அந்த குடும்பங்களிலே ஒருவேளை யாருனா வியாதிப்பட்டிருந்தா இந்த வேலையில ஆண்டவரே சுகமளிக்கும் வல்லமை கடந்து சென்று சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம் தேவதாசனை இன்னும் எடுத்து அதிக அதிகமாய் நீ பயன்படுத்துங்கப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்க. எந்த சத்ருவும் பிள்ளைகளை தொடாத படிக்கப்பா. நீ கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தின்படி நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்படியாக இணைந்து பணிபுரிகிற ஒருவர் ஊழியக்காரரையும் அவர்கள் உமக்கு செய்கிற ஊழியத்தின் தேவன் நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்து வழிநடத்துவீராக தகப்பனே. குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க சந்திக்கும்படியா ஜபிக்கிறோம் அப்பா. இவர்களுடைய குடும்பங்களிலும் யாரான நோய்வாய்ப்பட்டிருந்தால் ஆண்டவர் ஆகிய தேவன் அந்த நோய்களை எல்லாவற்றையும் தேவன் நீர் சுகமாக்கும்படியா இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை கூட ஆசீர்வதிங்க. என்ன வாதை என் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை வேலி போட்டு அக்கனி கோட்டையிலும் பரிசுத்த ரத்தத்தின் கோட்டையினாலே மூடுபடியா ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. மற்றபடியாய் கூட ஆண்டவரே ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பங்களிலும் ஒருவேளை ஆண்டவரே ஏதாவது அப்பா நோய்வாய் பட்டிருந்தால் கர்த்தர் அந்த நோய்களில் இருந்தெல்லாம் விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். இருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உமது கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் கர்த்தர் நீ ஆசீர்வதித்து பெருக செய்வீராகப்பா. இந்த குடும்பங்களிலும் எவரானாலும் வியாதிப்பட்டிருந்தாலும் உடைய ஆணிப்பாய்ந்த கரத்தை நாளை தொட்டு அவர்கள் எல்லோரையுமாய் சுகமாக்க முடியாது அந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட ஏமியும் அது கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகளே நீங்க பொறுப்பெடுங்க எல்லா காரியத்தையும் அப்பா. தேவரீர் உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்களும் சித்தத்துக்கு நேர ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நீர் எடுத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: என்னங்க ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
2: ஆமேன். உங்களே அப்படியே ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் நீங்கள் யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ரத்தம் சிந்திர நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே இந்த நிலைமை அவர்கள் மாற்றம் அடைய மாறுதல் அடைய அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
3: அன்பான பரலோக பிதாவே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. பிதாவே அப்பா, அதிகாலையிலிருந்து இம்மட்ட நேரம் அப்பாவின் ஊழிய பாதையிலே நடந்தன், ஆனாலும் விழுந்தன் அப்பா. ஒரு சாட்சி ஆண்டவரை நாம் விழுந்தோம் அப்பா, சின்ன ஒரு சிறு காயத்தோடப்பா என்ன எபத்துக்கு நீங்க அழைத்து வந்திருக்கிறீங்க அப்பா. இதுல நன்றி எபிக்க தந்தைக்கு நேரத்துக்கும் நன்றி அப்பா. என் தந்தை அம்மோடு இருக்கும் வரைக்கும் நமக்கு எதுக்குமே இல்லையப்பா, நீங்க நல்லவர் அப்பா. அப்பான்னு கூப்பிடும் போது அப்பான்னு ஓடி வந்த அப்பா என்னை தூக்கி விட்டீங்களப்பா. ஊழியத்துக்கு சென்று வரும்போது அப்பா தகப்பனே நான் விழுந்து விட்டேன், ஆனால் என் தந்தை நீங்க பாதுகாத்திருக்காய், நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. யுத்தங்கள் நடக்கிற ஒவ்வொரு தேசத்தையும் நீங்கள் பொறுப்பெடுங்க, காத்துக்கொடுங்க, வழி நடத்துங்க அப்பா. தந்தையப்பா, யுத்தத்துக்கு ஆயுதங்கள் ஏந்திகின்ற கரங்களிலே என் தந்தையின் வார்த்தையை வைவிடை அவர்கள் ஏந்த கிருபை செய்யுங்க அப்பா. தந்தைய ஆயுதங்களை போட்டுவிட்டு அவர்களின் கரங்களிலே பைபிள் வார்த்தைகளை அவர்கள் எடுத்து செல்ல கிருபை செய்யுங்க அப்பா. தந்தையே வார்த்தை வாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க சமாதான பிறகு அப்பா, நீங்க சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா. தந்தையேப்பா, இந்த யுத்தங்களை ஆரம்பிக்க ஒவ்வொரு இருதயத்துக்கும் அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பியப்பா. நீங்க சமாதானத்தை கொடுக்கும்படியாய் செய்கிறேன் அப்பா. தந்தையே, யுத்தங்கள் நிறுத்தப்படட்டும் அப்பா. அந்த தேசத்திலே வாழுகின்ற எல்லா இனங்களையும் நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க அப்பா, வழி நடத்துங்கப்பா. நிறைய சமாதானத்தையே கொடுங்கப்பா. ஒருவரை ஒருவர் கொன்று குவிக்காத படிக்கு நிறைய சமாதானத்தோடு அன்போடு வாழப்பா. ஒவ்வொரு தேசத்தையும் அப்பா நல்ல ஞானத்தோடு அவர்கள் நடக்கவும் தந்தையே. நாட்டிலே அப்பா எல்லா சமாதானத்தையும் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. நீடிய சமாதானத்தை கொடுக்க போற கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆயுதங்கள் ஏந்துகின்ற கரங்களுக்கு அப்பா பைபிளை அவர்கள் ஏந்த செய்ய போற கிருபைக்காக நன்றி தந்தையப்பா. எல்லாவற்றையும் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையே, நீங்கள் வானொலியை பொறுப்படுங்க அப்பா. தந்தையே, வானொலியை பொறுப்படுத்துகிற தகப்பனை இன்னும் இன்னும் அப்பா உலகம் முழுவதிலும் மூங்கியோ ஒளிர கிருபை செய்யுங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பாவின் பாதத்தை பற்றி பிடிக்கிறவர்களாக மாற கிருபை செய்யுங்கப்பா. மதம் மாற்றம் அல்ல, இது மனம் மாற்றம் அப்பா. தந்தையப்பா, ஏழு கண்டங்களிலும் வாழுகிற அனைவரும் அப்பா இதை கேட்டு அப்பாவின் பாதத்துக்கு வர கிருபை செய்யுங்கப்பா. தந்தையின் பாதத்துக்கு வர்ற ஒவ்வொரு மரியாதை போல இருக்க ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் உங்கள் வார்த்தை அனுப்பியப்பா. அவர்களை இப்ப அமர்ந்திருக்க தகப்பனின் ஆசீர்வதிங்கப்பா. எபித்திட்டு போறவர்களையும் எபிக்க வந்திருக்கிற இனி எபிக்க போறவர்களையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அவர்களையும் அப்பா எந்த சத்திரமும் மேற்கொள்ளாத படிக்கு தந்தை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக உங்கள் செட்டிகளை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தந்தையப்பா, அனைவரையும் அப்பா திரைக்கரத்தினை ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி அப்பாவை உயர்த்தி நாங்கள் சொர்க்கவும் என் தந்தை பெருகணும் அப்பா. எல்லாவற்றையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
3: ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ, நீங்கள் ஏழைகள், விதவைகள், திக்கெட்ட பிள்ளைகள், உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற ஆத்துமாக்கள் உதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கத்ததாமே அவர்களை ரட்சித்து நடத்த வேணும், ஆசீர்வதிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆண்டவரே, மகாண்பு பிறக்கும் கிருபையில் நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே எங்களை வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவரே ஜீவனை தந்தீங்களே ஆண்டவரே, சுகம் தந்தீங்களே ஆண்டவரே, பாதுகாத்தீங்களே ஆண்டவரே. இம்மட்டுமாக நடத்துகிறேன் இப்பினேசரே, இனிமேல நீங்கள் எங்களை நடத்தி காக்க போறதுக்காக தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி என்று செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை தூக்கி எடுத்து காத்து வருகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவர். கத்தாவே, ஆவியானவரை இம்மட்டுமாக நடத்தி நீங்களே அப்பா. இப்போதும் ஆண்டவரே தகப்பனே இந்த சகோதரியோடு கூட இருந்து இந்த சகோதரி வருகிற வேளையில, ஜெபத்துக்கு வருகிற வேளையில் ஆண்டவர் தகப்பனே இந்த சகோதரி விழுந்து போன நேரங்களிலும் தூக்கி எடுத்தீங்களே, கிருபை கொடுத்தீங்களே, சுகம் தந்தீங்களே, சாட்சியாக இருக்க பண்ணினீங்களையா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே கத்தால் இந்த ஜெப வேலைக்காக வருகிற ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்துற கிருபைக்காக தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே இந்த மூலைகள் எந்தெந்த காதுகளில் எந்தெந்த மக்களுக்கு கேட்கப்படுகுதோ தகப்பனே, இந்த ஜெபங்கள் கேட்கப்படுதோ என் ஆவியானவர், அந்த மக்கள் ஒவ்வொருவரை நீங்கள் தொட போறதுக்காக என் தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே கத்தாவே, இந்த சங்கம வானொலி உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அறிக்கையிட அப்பா இந்த சங்கம வானொலி நடைபெறுகிறதை அப்பா நாங்கள் யாவரும் காண்கிறோம். நீங்களும் ஆசீர்வதித்து வருகிறீங்களே ஆண்டவர், நடத்தி வருகிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவர். கத்தாவே இந்த ஜெபங்களை யார் யார் கேட்டு அப்பா இதை அப்பா அலட்சியம் பண்ணாதபடி தகப்பனே அவர்கள் தங்களுடைய சிரசுகளில் பதிந்து என் தேவனே உம்முடைய வார்த்தைகளை அறிய அப்பா தகப்பனே ஒவ்வொருவருக்கு நீங்கள் கிருபையை கொடுக்க போறதுக்காகவா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே இந்த நாட்களிலும் என் ஆவியானவரே அப்பா உலகத்தில் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ எத்தனையோ பெருமையான மனிதர்கள் ஆண்டவரே கத்தாவே இவர்கள் எல்லாவற்றிலும் தகப்பனே நீங்கள் அப்பா எல்லாவற்றை நேர்த்தியாக நடத்தி ஒவ்வொரு பெருமைகளையும் ஒவ்வொரு மனிதர்களின் பெருமையான எண்ணங்களை நீங்கள் நீக்கி போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே அப்பா தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஏழை எளிய மக்கள் திக்கற்றவர்கள் விதவைகள் அனாதைகள் புறக்கணிக்கப்பட்டோர் எல்லோரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. கத்தாவே ஆவியானவரே எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர். ஆம் தேவனே கத்தாவே நீங்கள் சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே, எல்லோரையும் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன் என்று. ஆம் தேவனே நீங்கள் வரைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்து நடக்கிற தேவன் ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே திக்கற்றவர்களாக விதவிகளாக அப்பா ஒன்றுக்கு உதவாதவர்களாக இருக்கிற நீங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் பயன்படுத்தி நடத்த போறதுக்காக அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே ஏழை எளிய மக்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே உன்ன உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் அப்பா ஆவியானவரை வழி இல்லாமல் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு குழந்தைகள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் கூட இருந்து நீங்கள் போசித்து நடத்துங்காண்டவர். ஆம் தேவனே கத்தாவே அப்பா பறவைகளுக்கு கூட நீங்கள் போசிக்க ஆகாரம் கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவர். ஆம் தேவனே உம்முடைய சாயலாக படைத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்க மாட்டீங்களோ அப்பா? உம்மை இறந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆண்டவரே நீங்கள் அவர்களை உற்று நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறீங்களே ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே அப்பா இந்த ஏழை எளிய மக்களுக்கு உம்முடைய கிருபையை உற்றுங்காண்டவரே. தகப்பனே கத்தாவே இந்த மக்களும் ஆண்டவரே நன்றி உள்ளவர்களாக நன்றியோடு நடக்கிற பிள்ளைகளாக தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிட்டு வர ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து அனுக்கிரகம் பண்ணுங்காண்டவரே. தேவனே கத்தாவே எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி உம்முடைய வருகையின் போது நீங்கள் யாரையும் அறியேன் என்று சொல்லாதபடிக்கேன் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பு நிறைந்த பிள்ளைகளாக ஒருவருக்கொருவர் அன்பை ஊற்றுகிற பிள்ளைகளாக அப்பா தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் இருந்து காத்து கொள்ளுங்காண்டவரே. உம்முடைய கிருபையினாலே மூடுங்காண்டவரே. உம்முடைய இரக்கங்களினாலே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் முடிசூட்டுங்காண்டவரே. தேவனே கத்தாவே அப்பா அடைக்கலம் கொடுக்கிற தகப்பனும் நீங்கள் தானே ஐயா. தகப்பனே அடைக்கலம் இல்லாத பிள்ளைகளுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு அப்பா எல்லோருக்கும் ஆண்டவரே நீங்கள் அடைக்கலம் கொடுங்காண்டவரே. ஆவியானவரே திக்கற்று போய் இருக்கிற பிள்ளைகள் என்ன என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்தேன் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவருக்கும் கிருபையை ஊற்றுங்காண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் எதுவும் ஆகாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை உம்முடைய சமாதானம் உம்முடைய அன்பு இல்லாவிட்டால் எதையும் நாங்கள் சாதிக்க முடியாது தகப்பனே. கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்முடைய வசனங்களை கை கொண்டு நடக்க அப்பா தகப்பனே தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும்
5: மக்களோடும் நீங்கள் கூட இருங்காண்டவரே. எந்த ஒரு பிள்ளைகளும் சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு போகாதபடி, அவன் வெற்றி கொடி பிடிக்காதபடி என்றவனே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டெடுத்துக் கொள்ளுங்காண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாவியானவரே விழுந்து போகிறார்கள் ஆண்டவரே, சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, யார் விடுவிப்பார் என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு அப்பா உம்முடைய வசனங்களோடு நடந்து வர ஆண்டவரே. அப்பா தகப்பனே அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை கை கொண்டால் விடுவிப்போம், விடுவிக்கப்படுவோம் என்ற உணர்வை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அறியாமல் மாண்டு போகிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் சத்ருவானன் பிடியில் அகப்பட்டு போகிறார்கள் ஆண்டவரே, உலக ஆசைகளுக்கு ஈடுபட்டு இணங்கி போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே கத்தாவே, இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, இந்த உலகில் வாழ்வது எத்தனை காலம் என்று ஒவ்வொருவரும் உணரும்படியான உணர்வை கொடுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கத்தாவே, உம்முடைய ராஜ்யத்திலே வாழுகிற பிள்ளைகளாக வாழப்போகிறோம் என்கிற உணர்வோடு அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சத்ருவானவனின் அப்பா சத்ருவானவன் பிடியிலிருந்து நாங்கள் விடுவித்து அவனின் பாவங்கள் சாபங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு நாங்கள் வாழ ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா ஞானத்தை தந்து காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் நடக்கிற காரியங்களில் தேவனே நீங்கள் அடித்து அப்பா, நீங்கள் எங்களை அடித்து புடமிட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாமல் எதுவும் இல்லை ஆண்டவரே, எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபையோடு நாங்கள் யாவரும் நடக்கும்படி என் தேவனே எங்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி ஜெபிக்கிற வேளையில் வருகிற தடங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே, சமாதானமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து ஜெபிக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே கத்தாவே, இந்த சங்கம வானொலியினூடாக இன்னும் இன்னும் அதிகமான மக்கள் அப்பா விடுவிக்கப்பட வேணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்க வேணும் ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை கை கொண்டு அப்பா தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஊடாக நடக்க வேணும் ஆண்டவரே. தேவனே ரட்சிக்கப்பட கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே, இந்த வேளையிலும் ஆவியானவரே அப்பா, இந்த சகோதரியோடு கூட இருந்தாண்டவரே, ஜன சகோதரியோடு கூட இருந்து அந்த குடும்பங்களோடு கூட இருந்து நீங்கள் நடத்துங்காண்டவரே. உங்களுக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே, உங்களுக்காக ஜெபிக்க அனுமதித்திருக்கிறீங்களாண்டவரே. தேவனே கத்தாவே ஆவியானவரே, இந்த குடும்பத்தை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆவியானவரே இன்னும் இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை இவர்கள் மத்தியிலே சேர்க்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே நீங்கள் ஆண்டவரே இந்த குடும்பத்தோடு செய்வாடி இந்த குடும்பத்துல நன்மையான காரியங்களை நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே, இதே போல இங்கு வந்து செபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, இந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீங்கள் வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. மலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரம் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆண்டவரே, ஆவியானவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி, வழி விலகி போகாதபடி அப்பா நேரான பாதைகளில் நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. அப்பா இனி வருங்காலங்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக தகப்பனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை அப்பா தகப்பனே நீங்கள் அனைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கத்தாவே, வர முடியாத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் கூட இருங்காண்டவரே. கூட இருந்து அவர்களையும் வழி நடத்துங்காண்டவரே. ஏமி சகோதரி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. கத்தாவே, அந்த சகோதரியோடு கூட இருங்காண்டவரே. அந்த சகோதரிக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்காண்டவரே. அப்பா ஒவ்வொருவருக்காகவும் உம்முடம் பரிந்து பேசி ஜெபிக்கிற சகோதரி ஆண்டவரே. கத்தாவே, இந்த சகோதரிக்கு வந்திருக்கிற எல்லா தடைகள் தடங்கள் எல்லாவற்றையும் நீங்க
4: அவர்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே மீண்டுமாக இந்த இடங்களில் வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியான கிருபையை அந்த சகோதரிக்கு கொடுங்க ஆண்டவரே. தேவனே நல்ல சுகத்தையும் நல்ல சமாதானத்தையும் கொடுத்து ஆண்டவரே பாதுகாத்து அந்த குடும்பத்தை வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய அடைக்கலத்துல அப்பா வைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நேற்று மின்றும் என்றும் மாறாதவரையா மகன கூட்டி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் ஐயா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
2: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. வினோ கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். அங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் உலக தலைவர்களுக்காகவும் ஐக்கிய நாட்டு தலைவர்களுக்காகவும் யுத்த நாடுகளிலே இருக்கிற தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாருக்குள்ளும் தேவனுடைய ரட்சிப்பு இறங்க வேண்டும், தேவனுடைய சமாதானம் இறங்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆயுதங்களை உற்பத்தி ஆக்குறவர்கள், ஆயுதத்தை விற்பனை ஆக்குறவர்கள் இவர்கள் மத்தியிலும் கத்த பேச வேணும் என்று சொல்லி நீங்க எல்லா ஐந்து கண்டத்திலும் தேவனுடைய ரட்சிப்பு பரிபூர்ணப்பட கத்தர் உதவி செய்ய வேண்டும் ஜபத்திலே வழி நடத்துங்க. சிசிலி அம்மாவுக்காக ஜபம் பண்ணுங்க.
6: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி அப்பா. பிதாவின் தேவனே பொறுப்படுங்க, பரிசுத்த ஆவியானவரே பொறுப்படுங்க அப்பா. பிதாவே தேவனே பொறுப்படுங்க அப்பா, தேவனே பொறுப்படுங்க. ஆவியானவரே நீங்கள் ஜபம் பண்ற ஆவியானவர்ப்பா, நீங்கள் பாக்க கிடங்காத பெருமூச்சுகளோடு தேவனே அப்பா இந்த வேண்டுகளுக்காக நீங்கள் ஜபம் பண்ற தேவனப்பா. பிதாவே தேவனே இந்த தேசங்களிலே தேவனே ஒவ்வொரு

எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமந்து சேர்ந்து போவதாக, அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரியைகளும் சேர்ந்து போவதாக, பிசாசாருடைய திடத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் வெளியேறுவதாக விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திடையும் கொல்லையும் அழிக்க மற்ற ஆவியல் தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே, இவள் இந்த கிரியை சேர பொல்லாத ஆவியல் பாகால் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, இந்த பிதா இயேசுவின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, அந்தி கிறிஸ்துடைய ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, என் தேவனே, ஓ வலிசற்பத்துடைய ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நன்றி பிதாவே, நன்றி இயேசு ராஜாவே, என் தேவனே, நன்றி அப்பா பிதா. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்தேன் சொன்ன தேவன் அப்பா பிதாவே, ஒன்று உங்களை சேதப்படுத்தான் சொன்ன தேவனே, நன்றி ராஜாவே. அப்பா, உலகத்திலே இருப்பவர்களும் உங்களுக்குள்ளே இருப்பவர் பெரியவன் சொன்ன தேவனே, நன்றி அப்பா பிதாவே. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லையன் சொன்ன தேவனே, நன்றி அப்பா பிதாவே. சேவானோடு இருந்த தேவனே, நன்றி ராஜாவே, என் தேவனே பிதாவே. அப்படியா இந்த கடைசி நாளிலே ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிய தேவனே பிதாவே, முகமூடிகளை நீங்கள் கிழிப்பதற்காக, நன்றி இயேசு ராஜாவே, என் தேவனே. அரசு குடும்பங்களுடைய முகமூடிகளை நீங்கள் கிழிப்பதற்காக, நன்றி இயேசு ராஜாவே, என் தேவனே. எதை விதைத்தார்களோ அதை அறுக்கிற காலம் அப்பா இயேசு ராஜாவே. உம்முடைய நீதியை சரிக்கின்ற வேலை வந்தான் சொன்ன தேவனே, நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய தேவனே பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை உம்மை தள்ளி, உம்முடைய வார்த்தைகளை தள்ளி இயேசு ராஜாவே, தாங்கள் கட்டுகிற பாபேல் கோபுரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இடிந்து விழுவதாக, சங்கீதம் ஜெண்டிலே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற போவதற்காக, நன்றி இயேசு ராஜாவே, என் தேவனே. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகளும் ஒழிந்து போனால் இயேசு ராஜாவே, ரெண்டு நாளாகவும் 20:22 சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்ற போவதற்காக நன்றி, நீங்கள் யுத்தம் செய்வதற்காக நன்றி அப்பா பிதாவே, நன்றி. உம்முடைய ஆளுகை வருவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த தேசபங்கம் வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறுவதாக இயேசு ராஜாவே. ராஜாதி ராஜனே, ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாதி ராஜனே, கத்தாதி கத்தாவே, உம்முடைய உம்முடைய நீதிய சரிக்கட்டும் வேலை வந்ததுக்காய் நன்றி அப்பா. யுத்தம் செய்யுங்களப்பா ஒவ்வொரு தேசங்களுக்காக, பலக்காரர்களையா ஒவ்வொரு தேசங்களுக்காக, நீதி செய்யுங்களப்பா ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளுக்காக, எவரே கொண்டு குவிக்கிற ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளை போறப்படும் அப்பா பிதாவே. எவரே பொல்லாத பிசாலே கிரிகளை விட்டு வெளியேறுவதாக, இருதயங்கள் சிந்தைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, உம்முடைய கல்லான இருதயத்தை அறிந்தவனே, சதையான இருதயத்தை கொடுங்களப்பா பிதாவே. எவனே இந்த மக்களை மட்டும் ரட்சியுங்களப்பா பிதாவே. பாதாளம் செல்லாதவன் இந்த தேச தலைவர் அதிகாரிகள் எவனே இவளை மட்டும் ரட்சியுங்களையா இயேசு ராஜாவே, என் தேவன். ஓ உம்முடைய அக்கிரியை போல வந்தேன் தேவனே அப்பா, உம்முடைய அக்கிரியை போடுங்களையா. ஓ தேவனே, எல்லா அசுத்தங்களை சுட்டறிப்பிதாவில் அதை சுட்டறியுங்கப்பா பிதாவே. தேசத்து மக்களை பாதுகாக்க தேவனே நீங்கள் ஏற்படுத்தின தேச தலைவர் அதிகாரிகள் அப்பா, தேசத்து மக்களுக்கு எதிராக பாதுகாப்பு இல்லாம இருக்கிற நீங்கள் பாக்குறீங்க இயேசு ராஜாவே. நீங்கள் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை நீங்கள் ஏற்படுத்த போவதுக்காக நன்றி அப்பா பிதாவே, நன்றி. அந்த தேவனே சோஸ்தம் ஐயா, தேவனே சோஸ்தம் ஐயா. இதை அனே தேவனே, பூமியில் கண்கள் எல்லாம் இதை காணப்போவதுக்காக நன்றி அப்பா பிதாவே. தேவனே, வெளிப்படாத மரபொருளும் அல்ல அப்பா பிதாவே. தேவனே, அறியப்படாத ரகசியங்களும் இல்லை இயேசு ராஜாவே. எல்லாவற்றையும் நீங்கள் வழியிலே கொண்டு வந்ததுக்காக நன்றி ராஜாவே. தேவனே, 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவனே நடந்த ஒவ்வொரு காரியம் இஸ்ரவேல் தேசத்திலே அப்பா, பாகால் வழக்கங்கள், பிள்ளைகளை பலி கொடுப்பது, தகலைக்குவது, சகல கிரியம், காலானிய தேசத்துல கிரிய கொல்லாத ஆவியல் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த இரத்தத்தை இஸ்ரவேல் தேசத்தின் மீது தெளிக்கிறேன். பாகால் ஆவியால் சுட்டரிக்கப்படுவதாக, இயேசுவின் ஆவியால் சுட்டரிக்கப்படுவதாக, இஸ்ரவேல் தேசத்தின் வானமண்டலங்கள் அந்த கிரியா செய்வ பொல்லாத ஆவியுடைய சேவையெல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக, இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படுவாராக. தேவனே, உம்முடைய பரிசுத்த இரத்தம் அப்பா பிதாவே, சிந்தின பூமியில தேவனே நடக்கிற ஒவ்வொரு கிரியாவும் சுட்டரிக்கப்படுவதாக, சோதாம் குமரா பாவங்கள் சுட்டரிக்கப்படுவதாக, எல்லா தேவனே எல்லா கோட்டுகள், பிசாசின் கோட்டுகள் இஸ்ரேல் இருந்தால் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற சகல கிரிகளும் சுட்டரிக்கப்படுவதாக, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் கத்ராய் கிரேசுடைய நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக, எந்த ஒரு பிதாவே. இஸ்ரேல் மக்களுடைய முழங்கால் யாவும் கத்ராய் கிரேசுடைய நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக,
ഈശ്വര ദേശം പരിശുദ്ധ പർവ്വതമായ യേശു രാജാവ് നമ്മുടെ പരിശുദ്ധ രക്തത്തെ

0: அமெரிக்க கிழக்கு மேற்கெங்கும் பலத்தினாலும் அல்ல, ஆயுதத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அறியத்தக்கதாக, உணரத்தக்கதாக, தேசம் வசைக்கப்படுவதாக, முழங்கால் முழங்குவதாக தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனே பவுல் சொல்லுவார்கள் ரோமர் 10:1. இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்னுடைய விண்ணப்பம், என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய விருப்பம் என்று தேவனே. அதை நீங்கள் இந்த கடைசி நாட்களே செய்ய போர்க்கா நன்றி, கடைசி நாட்களே செய்ய போர்க்கா நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி அந்தவனே. அக்னியை போனுங்கள் ஐயா, உம்முடைய சுட்டறிப்பினாவின் சுட்டறியும் அசுத்தங்களை, தேசங்களில் நடக்கிற சகல காரியம், தேச தலைவர் மத்தியில் நடக்கிற சகல காரியங்களும் சுட்டறிப்பினாவினாலே சுட்டரிக்கப்படுவதாக ஒரு பக்கப்பற சந்தரணியும். நன்றியாவியானவர் கோடுவையா, உம்முடைய அக்னியை புதிய இதயத்தை கொடுங்க, புதியாவிய கொடுங்க. தேசம் அனைத்தும் முழங்காக முழங்குவதாக. சமாதானத்தின் தேவன் தானே சாத்தானு தேவன், சாத்தானுடைய சகல கிரியரை உங்களுடைய கரணங்களே நசுக்கி போடுவான் சொன்ன தேவன் நன்றி அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் கொடுத்தீங்க அப்பா பிதாவே. 45:11 நீங்கள் கட்டளையிடுகிற ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறப் போவதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் மூட விருந்து நீங்க சேர காரியம் பயங்கரமா இருக்கும் சொன்னதுக்காக நன்றி அப்பா. ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த ஜப குழுவின் மூலமா நீங்க செய்ய போவதற்காக நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவர். யோவான் 14:12 சொன்னீங்களப்பா, நான் செய்த கிரிகளை செய்வீங்கள், அதற்கு மேலான கிரிகளை செய்வீங்கப்பா பிதாவே. இந்த கடைசி நாட்கள் எபேசியர் 6 சொன்னது போல் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை, வான மண்டலங்கள் இருந்து கிரிய செய்கிற பொல்லாத ஆவியுடைய சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. தேவனே உம்முடைய பிள்ளைகளை அக்கினி ஜுவலராய் மாற்றும் ஐயாந்தவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. அவர்களிருந்து வாழ்ந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையாலும் அப்பா பிதாவே அக்னியாய் கலந்து செல்வதாக, உம்முடைய நாமமன்றே பயப்படுவதாக. நீங்கள் பெருகோம் ஐயா, அடியன் சிறுகோம், ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறுகோம் ஐயா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. ஓ நன்றி அந்தவனே. போடுவையா உடைய அக்னியை வைராக்கிய வாஞ்சே விடுங்கப்பா ஒரு உடைய பிள்ளைகளுக்கும். அவியானவரே ஓ வைராக்கிய வாஞ்சனாலே நிரப்புங்கப்பா பிதாவே. அன்று அத்தனை பட்டணத்திலோ தேவனே பிதாவே தமிழ் சென்ற போலப்பா தேவனை விக்கிரங்களை கண்டு அவர் ஆவியிலே வைராக்கியம் அடைந்தாள். அந்த வைராக்கியத்தை இந்த கடைசி நாள்ல இந்த பிசாசுகளுக்கு எதிராக கிரிய செய்ய, யுத்தம் செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனே பிதாவே நீங்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்களப்பா. அதை பயன்படுத்த பலப்படுத்த ஆவியானவரே கிருபை செய்யுங்கப்பா பிதா. உச்சிமையாவுடைய ஆவியே. ஓ நன்றி ராஜாவே. நீங்கள் அக்னியா இறங்குவதற்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, உம்முடைய அக்னி இறங்குவதாக, உம்முடைய வைராக்கியம் இறங்குவதாக. அக்னி ஜுவாலை மாற்றும் ஐயா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே. நன்றியை எடுத்து பயன்படுத்துங்கள் ஐயா உம்முடைய ஊழியத்துக்கு. பலப்படுத்துங்க வரங்களினால், வல்லமையினால், அபிஷேகத்தினாலே நிரப்புங்கப்பா. கத்ரா ஏசு கிரேசு அப்போஸ்தலர் 10:32 சொன்ன போல் தேவன் கத்ரா ஏசு கிரேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் படினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளை சுமத்துகிறவராயும் நோயை சோப்பிடுதான் சுற்றி திரிந்தாண்டு. அப்படியாக கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. தேவனே நோய்களை சுவப்படுத்த, பிசாசுகளை திறத்த, நன்மை செய்ய தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதா. நன்றி அந்தவனே சோசனம் அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பொறுப்படுங்களப்பா தேவனே. இந்த சிசிலியா தாயாரை பொறுப்படுங்க தேவனே பிதாவே. இருதயத்தை பார்க்கிறதுவனப்பா, நொறுங்கின்ற இருதயத்துக்கு நீங்கள் காயம் கட்டுகிறவனப்பா. எஸ்ஐ 57:15 சொன்னது போல் நொறுங்குண்ட இருதயத்தினுடைய ஜபங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கல. அந்த தாயார் இருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுங்கள் ஐயா. உம்முடைய சித்தத்தின்படி தேவனை ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பதில் கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்கிறீங்கள் ஐயா. இயேசு ராஜா தேவனே புறப்படும் அப்பா பிதா. தேவனே புறப்படுங்க. ஜபத்துக்கு தடையா இருக்கிற சகல அக்னிகளும் ஓ அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. இன்று நீங்கள் பரிசுத்தப்படுங்கள், நாளைக்கு அற்புதத்தை காண்பீங்கண்டு யோசுவா 3:5 சொன்னீங்கப்பா. தேவனே பரிசுத்தப்படுத்துங்கள் ஐயா இயேசு ராஜா, பரிசுத்தப்படுதுங்க ஆவியானவரே தேவனே. ஜபத்தை கேளுங்களப்பா பிதாவே. ஓ நீ அக்கிரம சிந்தை கொண்டிருந்தாயானால் உன் ஜபத்துக்கு பதில் இல்லைன்னு சொன்னீங்கப்பா பிதாவே. தேவனே இதயத்தை பார்க்கிற தேவனே இந்த தாயாருடைய ஜபத்தை கேட்டு பகடுங்கள் ஐயா. தேவனே அந்த அல்பம் சூழலுக்கு பரிபூர்ண சொல்லத்தை கொடுங்களப்பா. கணவன் மனைவிக்கு அவர்கள் இருவர் அல்ல ஒருவர் சொன்னீங்க, ஒரே இருதயத்தை கொடுங்க, ஒரே சிந்தையை கொடுங்கப்பா. எங்க இருவரோ மூவரோ உம்முடைய நாமத்தில் ஒருமனப்பட்டு கூடி ஜபிக்கும் பொழுதுப்பா, கணவனும் மனைவியும் அல்போன் சுதரம் சிசிலியா சிஸ்டரும் ஒருமனப்பட்டு கூடும் பொழுதப்பா, ஒருவன் 1000 பேரையும் ரெண்டு பேர் 10000 பேரையும் சொல்லுவான் சொன்னீங்களப்பா. அதே போல உடைய வல்லமை இறங்குவதாக அந்த வீட்டுக்குள்ளே, சர்வத்திலே வல்லமை இறங்குவதாக, சகலரையும் வெளியேறுவதாக, விசாசம் கொடுக்கிற நோய்கள் வெளியேறுவதாக, பாரம்பரிய நோய்கள் வியாதிகள் வெளியேறுவதாக, வருஷ திருத்தத்தாலே கழுவுங்க ஒவ்வொரு உறுப்புகள் நலம்புகள் எலும்புகள் தசைநார்கள் கத்தக்குழாயம் உள்ளுறுப்பழங்கும் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய அக்னி உம்முடைய சுவனுக்கும் வல்லமை இறங்குவதாக என் தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி பரிசுத்தாவியானவரே, பொறுப்படுங்கள் ஐயா என் தேவனே பிதாவே, ஓ பரிசுத்தாவியானவரே என் தேவனே அப்பா, ஏமி சிஸ்டர் பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே, தேவனே இந்த மாளுக்கு பரிபூர்ண சுவத்தை கொடுங்கள் அப்பா, உம்முடைய ஊழியக்காருடைய தேவனே ஜபங்களை கேட்டு தேவனே நீங்கள் பலனெடுக்கிறவர் அப்பா பிதாவே, உம்முடைய ஊழியக்காருடைய நோயை சுவப்படுத்துற தேவனப்பா பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கொடுக்கப்பட்டு போவதில்லை அப்பா பிதாவே, தேவனே நீங்க சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனா இருக்கிறீங்க, உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி இந்த மகளை சுவப்படுத்துங்க, உம்முடைய தழும்புகளாலே குணமாண்ட வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்களப்பா பிதாவே, தேவனே மன்னியுங்கள் ஐயா இயேசு ராஜாவே, நோய்க்கு காலம் இருக்கிற சகல கிரிகளே மன்னியுங்க, தேவனே புதிய அறிவத்தை புதிய ஆவிய கொடுங்க, புதிய சரத்தை கொடுங்கப்பா, ஒவ்வொரு உறுப்புகள் நரம்புகள் எலும்பு தசைநார் ஓ தேவனே ஓ உள்ள உறுப்புகள் எங்கும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக, என்னென்ன உறுப்பு செயல்படாம இருக்குதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை செயற்படுவதாக என் தேவனே, உம்முடைய நாமம் மகிழப்படுவதாக, நீங்களே அற்புதம் செய்யறதவனப்பா, உம்முடைய வார்த்தை வறுமையா திரும்பாது தேவனே, சோஸ்ரம் குடும்பத்தை ரட்சி ஓ அக்கினி மேலா சூழ்ந்து கொள்ளும் ஐயா இந்த ஓ அது சீக்கிரத்து அவன் திரும்பமாய் வந்து இந்த ரேடியோ தேவனே கிருபா செய்யுங்கப்பா பிதா, நன்றி என் தேவனே சோஸ்ரம், வேறு யாருக்கு சொன்னீங்க ப்ரே பண்ணணும், வேறு யாருக்கும் ப்ரே பண்ணணும் சொன்னீங்க சிஸ்டர், ஹலோ நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே, இந்த தேவனே பொறுப்படுங்களப்பா, இந்த ஊழியத்தை பொறுப்படுங்கள் ஐயா, ஊழியத்தை சேர்ந்த லெஸ்லி பிரதர் பொறுப்படுங்களப்பா பிதாவே, இந்த வருஷத்திலே நீங்கள் பெரிய காரியங்களை இந்த ஊழியத்தின் மூலமாக செய்ய போற்காய் நன்றி அப்பா, சரியான நேரத்திலே சரியான ஊழியத்தை நீங்கள் அப்பா ஏற்படுத்துவீங்களப்பா, அதே போல் சரியான நேரத்திலே சரியான வேளையிலே அப்பா இந்த ஊழியத்தின் மூலமாக தேவனே தேசங்களை ஐயா எவரே 11:33 சொல்றப்பா, உங்க விசுவாசத்தினாலே தேசங்களை ஜெயித்தாவன்றேசு ராஜா, தேசங்களை ஜெயிக்கத்தக்கதாக தேவனே பிதாவே, உம்முடைய விசுவாசத்தினாலே ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா பிதாவே, ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜபிக்க திறப்பின் வாசல் என்று ஜபிக்க தேவனே, ஜப ஆவியினாலே நிரப்புங்கப்பா, வல்லமையினாலே நிரப்புங்கப்பா இயேசு ராஜாவே, தேசங்களை அசைக்கவளாய் மாற்றுங்கள் ஐயா இயேசு ராஜாவே, ஓ நன்றி அப்பா பிதாவே, தேவனே லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியும் அப்பா, குடும்பத்தை ஆசீர்வதி, மலை பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா, இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் தேவனே பிதாவே, அதே போல் ஜெனசிஸ் பொறுப்படுங்களப்பா, கணவனை பொறுப்படும் பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா, ஆசீர்வதிங்களை அக்னி ஜுவாலையா மாற்றி எதற்காக அழைப்பீங்களோ அந்த அழைப்பிலே பார்த்தாவே தேவனே ஓடத்தக்கதாக ஒரு புதிய பலத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியினாலே நிரப்புங்க, தானியலுக்குள்ளே ஒரு விசுவாசித்த ஆவிய கொடுத்தீங்கள் ஐயா தேவனே, தானியல் தீர்மானம் எடுத்தால் ஐயா இயேசு ராஜாவே, தானியல் உண்மையாயிருந்தால பாப்பிதாவே அவருடைய காரியங்கள் அனைத்தும் முடிவிலே ஜெயமாயிருந்தான்னு சொன்னீங்களப்பா, அதுபோல் தேவனேந்த சிஸ்டர்ஸுடைய குடும்பத்தை ஜெயமாக மாற்றுங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஓ தேவனை ஜெயமாய் மாற்றுங்களப்பா பிதாவே, ஓ நன்றி ராஜாவே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தினால் வரும் சொன்ன தேவனே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஐயா உம்முடைய ஜெயம் வருவதாக இயேசு ராஜா, ஓ நன்றி ராஜாவே, நன்றி உம்முடைய பிள்ளைகளப்பா ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா, ஓ உம்முடைய அக்கினிக்காய் நன்றி, உம்முடைய ஆவிக்காய் நன்றி, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா, ஓ நன்றி ராஜா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் யாவையும் கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக, நாங்க ஆமீன் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் திருச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அடுத்தோடு எங்கள் தேசத்தின் சாபத்தை தேவன் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், யுத்தங்கள் முடிந்தாலும் அங்கு கொலைகள் நிமித்தம் ரத்தங்கள் சிந்தப்படுகிறது, அங்கு விபத்துக்கள் ஊடாக ரத்தம் சிந்தப்படுகிறது, இது தேவனுக்கு அங்கு சாபமாய் எங்கள் தேசத்துக்கும் மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் இருக்கிறது. இந்த சாபங்களை நீக்கும்படி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்புமிரக்க நிறைந்த எங்கள் அருமை ரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஜபங்களை கேட்கிறவரே, உமக்கு நன்றி ராஜா. கத்தாவே, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறபடி ராஜா, நாங்கள் திடன் கொண்டு கத்தாவே உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் இந்த ஜபங்களை ஒவ்வொன்றையும் ஏறெடுக்கிறோம். தேவனே இயேசப்பா, கர்த்தர்தாமே ஆண்டவரே இந்த நாட்களிலே எழுந்தருள வேண்டும் இயேசப்பா. இந்த நாட்களிலே ராஜா, இந்த 40 நாள் உபவாச தவசு நாட்கள் என்று ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே சொல்லப்படுகிறது. கர்த்தாவே அதை ஆராதனைகளாக வைக்கிறார்கள் அப்பா. முஸ்லிம்கள் ஆண்டவரே நோன்பு என்று கொண்டாடுகிறார்கள் ஆண்டவரே அப்பா. சைவாக்கள் ஆண்டவரே வேற வேற காரிய விக்கிரகங்களுக்கு முன்னாலே நிற்கிறார்கள் அப்பா. நாங்களோ ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்ட ராஜா ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்களிலே ராஜா இலங்கை தேசத்தை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த இலங்கை தேசம் ஆண்டவரே எல்லா விதத்தினாலும் தள்ளப்பட்டு சபிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா சகலத்தினாலும் ஒரு ஏழை நாடாகவும் ஒரு விக்கிரகத்தின் நாடாகவும் திகழ்ந்து வருகிறது ராஜா. இந்த நாட்களிலே கர்த்தாவே அங்கு நடக்கிறதான அலங்கோலமான மரணங்களை நீங்கள் பார்க்கிறீங்க இயேசப்பா. ஆண்டவரே கடந்த காலங்களிலே கர்த்தாவே எத்தனையோ விதத்திலே ராஜா இந்த மரணங்கள் ஓலங்கள் வந்ததப்பா ஆண்டவரே. ஆனாலும் இப்பொழுது அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதப்பா. ஏழை என்று கர்த்தாவே, பிச்சைக்காரன் என்று ஆண்டவரே அப்பா, பணக்காரன் என்று எத்தனையோ விதமான பாகுபாடு பார்த்து ஆண்டவரே இந்த இலங்கை தேசம் ஆண்டவரே இன்னும் இன்னுமாய் ஆண்டவரே பின்தங்கி சாபத்துக்குள்ளாக போகிறதே ராஜா. ஆனால் ஆண்டவரே இந்த 40 நாள் உபவாசம் இருக்கிற இந்த திருச்சபைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. திருச்சபையிலே ஆண்டவரே இந்த 40 நாளும் ஆண்டவரே போதிக்கிற வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே இந்த நாட்களிலே ராஜா ஆண்டவரே இது ஒரு பரம்பரையாக இல்லை அப்பா, ஆனால் நீர் உயிர்த்தெழுந்த தெய்வம் என்பதை ஆண்டவரே இந்த திருச்சபைகள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த திருச்சபைகளிலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா. விக்கிரகங்களை விட்டு உயிர்த்தெழுந்த தெய்வத்தையும் வார்த்தையையும் பிடித்து பரிசுத்தாவியினாலே சபைகள் நிரப்பப்பட்டு தேசத்தையும் குடும்பத்தையும் மக்களையும் விடுதலையாக்குகிற ஆராதனைகளாக மாறப்படுவதாக ராஜா. தேவனே நீர் செய்ய வல்லவர் அப்பா. உயிர்த்தெழுந்த தெய்வம் அல்லவோ சிலுவையை சுமந்து ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜன் உலகத்தில் இருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்ற அந்த பயமும் அந்த விசுவாசமும் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளிலும் மூட்டப்படுவதாக. சபைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் சபைகளுக்கு தூண்களாக மாறட்டும் ஆண்டவரே. ஏனோ தானோ இல்லையப்பா, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே இயேசப்பா. நீர் நடத்தி முடிக்க போறதற்காய் நன்றி. சபைகளிலே உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய ஆண்டவரே அப்பா அளவில்லாத மேக ஸ்தம்பமும் மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்திலே இருக்கிறதான சிங்கள சபைகள் தமிழ் சபைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. சபைகளிலே எழுப்புதல் தீ பரவட்டும் ஆண்டவரே. சிங்கள மக்களுக்குள்ளே எழுப்புதல் தீ பரவட்டும். தென் இலங்கை ஆண்டவரே உம்மை சந்திக்கட்டும். உம்முடைய நாமம் தென் இலங்கையிலே ஆண்டவரே பிரஸ்தாபப்படட்டும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே ரோட்டிலே முழங்கால் படியிட்டு ராஜா உம்முடைய நாமத்தை துதித்து பாடி சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள் அப்பா. அதை கேட்கிற இருதயங்களாக சிந்தனைகளாக ஆண்டவரே அப்பா தேவனே இந்த ஜனங்களை நீங்க மாற்றுங்கப்பா. கடினங்கள் வேண்டாம் முகத்தாவே, வீணான முரண்பாட்டங்கள் இல்லையப்பா. தகப்பனே நீர்தான் ஆண்டவரே இந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் எழுந்து பிரகாசித்து குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் விடுதலை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் செய்து முடிக்க வல்லவர், காண காக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர் அப்பா. இந்த கர்த்தாவே இந்த ரத்தங்கள் சிந்தி ஆண்டவரே மரணிக்கிறதான இந்த வாலிப பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறீங்களப்பா. அதிகாரிகளும் சுடுகிறார்கள் அப்பா, ஒருவரை ஒருவர் சுடுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே பயிரே வேலியை மேயிற மாதிரி ஆண்டவரே நீ சொல்லப்பட்டது போல ராஜா அதிகாரிகளும் ஜனங்களை சுடுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா நீதி நியாயம் விசாரிக்கிற எங்கள் சிங்காசனத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த இலங்கை தேசத்தை உடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. நீ நடத்தி முடிக்க போற கிருபைக்காக நன்றி, வழி நடத்துகிற மகா இரக்கத்திற்காய் நன்றி, சபைகளை நிரப்ப போறதற்காய் நன்றி. இந்த கட்டுகள், இந்த சாபங்கள், இந்த விக்கிரக கோயில்கள், விக்கிரக தோப்புகள், என்னுடைய ஆராதனைகள் யாவும் அழிந்து போவதாக இயேசப்பா. தகப்பனே, இந்த பிக்குமாரை பொறுப்படுத்தருளுங்கப்பா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. நீரே செய்து முடிக்க போறதற்காக நன்றி அப்பா. கருத்தோடு உண்மையோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஜெபமே ஜெயமாக மாறட்டும் ஆண்டவரே. ஆமென்றும் ஆமென்று நீர் தர போறதற்காக நன்றி அப்பா. தேசத்தை பாழாக்க நினைக்கிற சிதறப்பட வைக்கிறான் எல்லா கெட்ட ஆவிகளும் சின்னங்களும் ஆவிகளும் அரும் பேச்சுக்களும் கத்தாவே, இந்த ஜனங்களை விட்டுங்கும்படியா ஜெபிக்கிறோம். உண்மை உள்ளவர்களோ தீவைகளோ ஆறு ஏழு காரியங்களை சொல்லுகிறீரப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் அடைத்து இந்த தேசத்துக்கு வரும்படியாக, சபைக்கு வரும்படியாக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற துதியின் மத்தியிலே வாசம் பண்ணி துதியிலே ஆண்டவரே கட்டைக்கும் ஜெபித்து ஆண்டவரா பூமி இலங்கை தேசம் எங்கும் உம்முடைய நற்செய்தி பரவும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொலையின் ஆவிகளை நீர் கத்தாவே எடுத்து போட வல் அலங்கோலமான வாழ்க்கைகள் வாழாதபடி ஆண்டவரே, நேர்த்தியான உண்மையான ஆண்டவரே வாழ்க்கை வாழ பிள்ளைகளை நீங்க சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் அப்பா உமக்கென்று எழும்பட்டும் ஆண்டவரே. வருங்கால சமுதாயம் ஆண்டவரே அப்பா கத்தாவே, ட்ரக்ஸினாலும் மதுபானத்தினாலும் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே, இந்த பொல்லாத இந்த பாதாள குழுக்களினாலும் ஆயுதங்களினாலும் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் பாவிக்கப்பட்டு வீணாய் போகிறார்களே ராஜா. ஏசப்பா, நீர் நீதியின் சூரியனா இருந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கூணலானவைகளை சுவையாக்கவும் கரடு முரடானவைகளை நேர்த்தியாக்கவும் நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. பிள்ளைகளுடைய சிந்தனைகள் நினைவுகள் வீணாய் போய்விடாதபடி நீர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நித்திய பிதாவே, நித்திய கண்மலையே, எங்களுக்காக சிலுவை சுமந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களுக்காக ஆண்டவரே அப்பா உயிர்த்தெழுந்த தெய்வம் நீர் ஒருவரே தானப்பா. எல்லா நாமத்திலும் விட மேலான நாமம் நீர் ஒருவரே அப்பா. அல்பாவும் ஒமேகாவுமாக ஆண்டவரே கத்தாவே, உம்முடைய நாமம் கத்தாவே மகிழப்படுகிறது ஆண்டவரே. அல்பாவும் ஒமேகாவுமாக உம்முடைய நாமம் உயர்த்தப்படுகிறது அப்பா. தகப்பனே, உன்னத மாணவரின் வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று பார்க்கிறோம். சர்வ வல்லவருடைய நிழலிலே இந்த தேசமும் மக்களும் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் செய்து முடிக்க வல்லவர், விடுதலையாக்க வல்லவர், சமாதானப்படுத்த வல்லவர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இந்த பிக்குகளும் ஆண்டவரே மற்ற ஜனங்களும் எடுக்கிறதான எல்லா காரியங்களும் நிர்மூலமாக போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும். வாலிப பிள்ளைகள் மூப்பர்கள் தீர்க்க தரிசனம் சொற்பனங்களை கண்டு தேசத்தும் தேசம் நடுங்கும்படியாக சபைகளை நீர் கத்தாவை உயர்த்தும்படியாக ஆண்டவரே. சபைகளிலே உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயமாகி அந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா எழுந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த ஜபங்களை கேட்டு விடுதலையாக்கி சுகம் சுகபலம் ஆரோக்கியம் ஆண்டவரே சமாதானம் வெற்றி ரட்சிப்பு கிடைக்க உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய ஜபங்களையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல தகப்பனே.
1: நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவையே நாமத்தினா உடைய சமூகத்திலே எங்களை தாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று வந்து தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீர், எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, நீர் கூட இருந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். ஐயா, வந்து உயவித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வளர்ச்சியிலும் பெருக்கத்திலும் அவர்கள் உயர்ந்து நிமிந்து நிக்க செய்வீராக. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். சங்கமா வானொலிக்காய் லேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அவர்களுடைய நல்வாழ்வுக்காய் உண்மை துதிக்கிறோம் ராஜா. உண்மை ஸ்தோத்திரித்து துதித்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த சங்கம வானொலி ஊழியன் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சந்ததிகளையும் ஆசீர்வதியும் அப்பா. அந்த கனடா தேசத்திலும் உம்முடைய ரட்சிப்பு வருவதாக கத்தாவே, உம்முடைய அன்பு பெருகுவதாக கத்தாவே. ஆண்டவரே, நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஏமிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைக்கு இருக்கிற எல்லா வியாதிகளும் ஆண்டவரே, சரீர பலவீனங்களும் பிள்ளைய விட்டு வெளியேறும்படிக்கு நாங்கள் வல்லெடுக்கிறோம் தகப்பனே அப்பா. பிள்ளைய உச்சிந்து உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நிரம்பல் இலும்பல் தசையாவிலும் உடைய பரலோக வல்லமை சுகமாக்கும் வல்லமை பிள்ளைக்குள்ளே இறங்கி சுக பலம் ஆரோக்கியம் கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சுபாலங்குக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், உற்றார் உறவினர் சகோதரங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, இழப்பின் மத்தியிலும் கத்தாவே உம்முடைய கிருபையின் கரம் பிள்ளைகளை தாங்கி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஆண்டவரே அவர்களை தொடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே. சுசிலியாமாக்கு இருக்கிற அந்த வியாதியில் இருந்து அந்த பலவீனங்களில் இருந்து கத்தாவே அவர்களை விடுதலையாக்கி அந்த ஆண்டவரே கத்தாவே அந்த கடவரோடும் கூட இருந்து ஒரு நல்ல நிதானத்தை கொடுத்து அவர்களை சமாதானமான வழியிலே நடத்துங்க ஆண்டவரே அப்பா. புள்ளைய ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, சுவாசப்பைகளை ஒப்பு கொடுக்கிறேன், நேரம் எலும்புகளை ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே. நீங்க பொறுப்பேற்று வழி நடத்துங்க ஆண்டவரே. அந்த ஷேமுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், தர்ஷாவுக்காய் ஜெபிக்கிறோம் என்ற தேவனே, அவர்களுக்கு இருக்கிற கவலை கண்ணீர் கஷ்டம் துன்பம் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. தொட்டு குணமாக்க நீர் வல்லவராயும் நல்லவராயும் போதுமானவராயும் இருக்கிறீர் கத்தாவே. உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. பிதாவே, அந்த லட்சுமி லதா லலாக்கா ஜெபிக்கிறோம் கத்தாவே. அந்த பிள்ளை ஆண்டவரே கத்தாவே மனம் திரும்ப கத்தாவே, அன்பு வாசங்கள் பெருக கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே, தனிமேலே தவறான பாதையிலே தவறான நட்பிலே இணைக்காதபடி கத்தாவே இந்த பிள்ளையை நீர் பிரித்தெடுத்து உம்முடைய சமூகத்திலே கொண்டு வரும் ஆண்டவரே, உமக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பேறும் கத்தாவே ஆண்டவரே, நீர் வழி நடத்தும் கத்தாவே. ஒவ்வொரு காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னாலுமே நீ நடக்க போற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதியும் தொடக்கத்தின் முடிவரை எங்கட ஆவியானவரங்களை நடத்தி சென்றீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம்
3: கேட்டார். அதுக்கு பதில் தந்தார். விசுவாசத்தோடு கத்தர் சகலத்தை நடத்தி தருகிறார். ஜபங்கள் கேட்கப்பட்டது. வாஞ்சியோடு இணைந்து ஜபித்து அதிகால வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சுபாக்காக ஜபித்தீர்கள், சௌரி தர்ஷாக்காக ஜெபித்தீர்கள், லூஜாக்காக ஜெபித்தீர்கள். அதே வேளையிலே சௌரி சுயினமாக இருக்கிற சௌரி என்ன பெயர் மறந்துட்டு அவருக்காக ஜெபித்தீர்கள். கத்தர்தாமே அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக, திரும்பமாக இந்த ஊழியங்களை செய்ய இன்றைய நாளிலே தடைப்பட்டிருக்கிறவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் அடுத்து சிசிலி அம்மாக்காக ஜெபித்தீர்கள், ஒரு கணவருக்காக ஜெபித்தீர்கள். ஒரு சில தடைகளாக சௌரி ஐரீன் அவர்கள் சில வாரங்களுக்கு வரமாட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். சௌரி ஏமி புஷ்பராஜா சுவீனமாக இருக்கிறார், அடுத்த வாரத்தில் இணைவார் என்று விசுவாசிக்கிறோம். கத்தடி கருத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். உங்கள் எல்லோரைக்கும் நினைவு கூறுகிறோம். உங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். உங்களையும் ஜபத்திலே தாங்குகிறோம். இணைந்து ஜபித்தீர்கள் மற்றவர்களுக்காக. அதே வேளையிலே மற்றவர்களுக்காக ஜபிக்கின்ற பொழுது உங்களையும் கத்தர்தாமே காண்கிறார், வாஞ்சிகளை காண்கிறார், இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார். பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே கத்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ கத்தர் உதவி செய்வாராக. கத்தடி கரத்திலே போய்கிறோம். 10:30 மணிக்கு நாங்கள் ஒரு பட்டிமன்றம் செய்ய இருக்கிறோம். ஜூமுக்கூடாக இணைய முடியுமானோ இணையுங்கள். இன்றைய நாளிலே பலர் இணைகிறார்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு இந்த வருடத்திலே முதல் பட்டிமன்றம், அதுக்காக வழி நடத்தப்படுங்கள், இணையுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபை ஊழியங்களை கூட கடந்து சென்று சகோதரி ஜான்சி ஆண்டனியுடைய வேர்ஷிப் கூட கடந்து சென்று அந்த பட்டிமன்றத்தை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். சகோதரி ஜானட்டும் அவர்கள் நினைவார்கள், அவருடைய கருத்தையும் எடுத்து வாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தலைப்பு: ஒளி வரும்போது இருள் போய்விடுகிறது, அது எங்கே போகிறது, அதுதான் பிரச்சனை. அதற்காக பலர் இணைகிறார்கள், பல ஊழியர்கள் இணைகிறார்கள், இந்தியாவிலிருந்தும் கனடாவிலிருந்தும் இணைகிறார்கள். அவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட்டுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம், திரும்பமாக சந்திப்போம். ஆமீன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களை கூட கடந்து செல்வோம். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம்.
4: விட்டுட்டு நானும் என் கணவரும் இருக்கிறோம். ஹலேலூயா. நேற்றைய நாளிலும் வருகிறேன் பாருங்கள். நேற்றைய நாள் பாஸ்டர் வீட்டில் இருந்தவர் நானும் மெர்சியும் தான் வேலைக்கு போனாங்க. அப்போ வருகின்ற வேளையில என்னென்ன சாமான்கள் பொருள்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் வாங்கினது வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவருக்கு தெரியும், நான் அவரைத்தான் நம்பி இருக்கிறேன். ஹலேலூயா. அவரைத்தான் என்னுடைய குடும்பத்தேவைகளுக்கு அவரைத்தான் நம்பி இருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். அவருடைய அவர் என்ன செய்யறார், என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனே, நீர்தான் என்னுடைய ஆதாரம். ஹலேலூயா. நீர்தான் என்னுடைய மேய்ப்பர், நீர்தான் எனக்கு ஆண்டவர், நீர்தான் எனக்கு அப்பா என்று நீங்க சொல்லுகின்ற வேளையிலே, நீங்க வாய திறந்து சொல்லுகின்ற வேளையிலே, ஹலேலூயா, அறிக்கை பண்ணுகிற இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி எபிரேயர்ல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அறிக்கை பண்ணப்படுகிற இயேசு கிறிஸ்து, ஹலேலூயா. அப்ப நீங்க வார்த்தை அறிக்கை, இயேசுவும் வார்த்தையும் ஒன்று. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இந்த சத்தியத்தை விட்டாங்க எங்களை விலகாதீங்க அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹலேலூயா. வசனம் நான் பாருங்கள், இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்தது எனக்கு வர தொடங்கினது அன்புக்குரியவர்களே. எப்போ எனக்கு புத்தகம் வர தொடங்கினு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 2005 பிற்பாடுதான் இந்த புத்தகங்கள் என்றது கையில எனக்கு வர தொடங்கினது. அதுக்கு பிற்பாடுதான் புத்தகங்கள் எனக்கு கிடைக்க தொடங்கினது. அதுக்கு முன்பாக புத்தகங்களே இல்லையே அன்புக்குரியவர்களே. இந்த வேத புத்தகம் மட்டும்தான், இந்த பைபிள் மட்டும்தான். அப்ப இந்த பைபிள்ல இருக்கிற வசனங்களை எடுத்து எடுத்துத்தான் நான் என்ன செய்வேன், ஹலேலூயா, அதை நான் என்னுடைய சூழ்நிலைகளில நான் சொல்லுவேன், ஹலேலூயா. அதுபடி நான் பலவித சத்தியங்கள் அல்ல, ஒரே சத்தியம்தான் எனக்கு கிடைத்திருக்கிற ஒரே சத்தியம், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் சேனைக்குள்ள பாய்ந்து செல்லுவேன். அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப நீங்கள் அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, இயேசுவை அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, வார்த்தையை அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, நீங்க இயேசுவைத்தான் அறிக்கை பண்ணுகிறீர்கள். ஹலேலூயா. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். ஹலேலூயா. என்ன அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஹலேலூயா. அது மட்டுமல்ல, அங்கே அதுக்கு முன்பாக போடப்பட்டிருக்குது, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாகிய மகாசரியர் நமக்கு ஒருவர் இருக்கின்றபடியினால். ஹலேலூயா. மகாசரியர் ஒருவர் நமக்கு இருக்கின்றபடியினால், துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹலேலூயா. அதுபடி நான் உள்ளவர்களே, இந்த சத்தியம் ஒன்று போது. என்ன சத்தியம்? நான் தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுகிறேன். ஹலேலூயா. அவர் வாக்கு தத்தம் பண்ணவர், அவர் எனக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹலேலூயா. பாருங்கள், ஒரு கணவன் மனைவி உறவில், ஒரு கணவனுக்கு மனைவி என்ன செய்யறாள், உண்மை உள்ளவளா இருக்கிறாள். அதுபோல மனைவிக்கு கணவன் என்ன செய்யறான், உண்மை உள்ளவனாயிருக்கிறார். வேறு பெண்ணை பார்ப்பதில்லை, வேறு ஆணை பார்ப்பதில்லை. ஹலேலூயா. அதே போல தானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்திருக்கின்றபடியா, வேறு அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுப்பதில்லை. ஹலேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் அந்நிய தேவர்களை கையெடுத்திருந்தேனானால் நீர் அதை கண்ணோக்கி பார்க்காமல் இருப்பீரோ அல்லது. அப்ப எங்களுடைய இருதயத்தை நான் அடிக்கடி ஜெபிப்பேன், ஆண்டவரே இருதயத்தை திறந்து வரும் ஆண்டவரே, நீர் உருவத்தான் எனக்கு இருக்கிறீர் ஆண்டவர், நீர் தான் எனக்கு ஆதாரம் ஆண்டவரே, ஹலேலூயா. ஆனபடி நான் அன்புள்ளவர்களே, இந்த அறிக்கை செய்கின்ற வேளையிலே, வேத வசனத்தை நாங்கள் அறிக்கை செய்கின்ற வேளையிலே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தேவனுடைய தேவனே எனக்கு ஆதாரம் சொல்லி நான் என்ன செய்கிறேன், ஹலேலூயா அறிக்கை பண்ணுகிறேன் அன்புக்குரியவர்களே, ஹலேலூயா. என்னுடைய ஆதாரம், என்னுடைய தேவைகளை சந்திப்பது அவர் தான், ஹலேலூயா. அவரை தவிர எனக்கு எப்படி வீட்டிலே ஒரு குடும்பத்திலே ஒரு கணவனை, அவர் தான் எனக்கு ஹலேலூயா. அவர் என்னுடைய சரீரத்துக்கு மணவாளர், இவர் என்னுடைய ஆத்மாவுக்கு மணவாளர், ஹலேலூயா. ஆத்மாவின் நாயகர், ஹலேலூயா. ஆத்மாவை தேற்றுகிற அந்த சங்கீதத்துல 23 பாருங்கள், அவர் என் ஆத்மாவை தேற்றி, ஹலேலூயா, என் ஆத்மாவை தேற்றி என்ன நீதி, தம்முடைய நாமத்து நிமித்தம் என்ன நீதியின் பாதைகளை நடத்துகிறார், ஹலேலூயா. என் ஆத்மாவை தேற்றி வேதனைகள் எத்தனையோ பிரச்சனைகள், ஹலேலூயா. ஆத்மாவுக்குள்ள போய் ஆத்மா என்ன செய்யும், நித்திர உள்ள விடாது, ஆத்மா வேதனைப்படுத்தும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. அன்படினால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்மாவை அவர் தேற்றுகிறார், ஹலேலூயா. பில்லுகள் கட்ட முடியாம இருக்கிறா எல்லாத்தையும் ஆண்டு, மனுஷராலே உங்களுக்கு விடுதலை வரவே முடியாது அன்புக்குரியவர்களே, எந்த மனுஷனும் உங்களை விடுவிக்கவே முடியாது, ஆண்டவர் ஒருவர் தான் உங்களை விடுவிக்க முடியும். அந்த சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. என் ஆண்டவர் எனக்கு ஆதாரமாயிருக்கிற, என் ஆண்டவர் என்னை தேற்றுகிற, என் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிற, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற, ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவர் என்னை நடத்துகிற, ஹலேலூயா. ஆண்டவர் என்னை அங்கே தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஹலேலூயா. அப்படி அவரையே நமக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம், ஹலேலூயா. என் சங்கீதம் 121:2 பாருங்கள் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 121:2, ஹலேலூயா. அன்புக்குரியவர்களே, அங்க வாசிங்க பாலகுமாரி, சங்கீதம் 121:2, ஹலேலூயா. என்னவா சிறந்த சங்கீதம்
5: 121:2,
4: வானத்தையும்
5: பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்.
4: ஆமென், ஒத்தாசை வரும், உதவி வரும். இதை பாருங்கள், இது இந்த வேத புத்தகத்தை கண்ணால் காண்பது மட்டுமல்ல, ஹலேலூயா, வாயால வாசிச்சு அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேணும், ஹலேலூயா. எனக்கு ஒத்தாசை வருகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு உதவிகள் ஒத்தாசைகள் வருகிறது, வில்லுகளை கட்ட உதவிகள் ஒத்தாசைகள் வருகிறது, ஹலேலூயா. என் சரீரத்துக்கு உதவி ஒத்தாசை வருகிறது, ஹலேலூயா. நீங்கள் அப்படி சொல்லுகின்ற வேளையிலே ஆண்டவருக்கு தெரியும், ஹலேலூயா, நீங்கள் அவரைத்தான் நம்பி இருக்கிறீங்கள், ஹலேலூயா. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் விசுவாசியாக இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன், ஹலேலூயா. ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் விசுவாசியாக இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் அன்புக்குரியவர்களை, இந்த ஒவ்வொரு நாளும் இந்த ஜூம் பிரேயர்ல நடத்துகிறோம் அன்புக்குரியவர்களை, 3 பேர் 4 பேர் தான் வருகிறார்கள், ஹலேலூயா. ஆனாலும் கூட பவுல் சொல்லுகிறான், ஹலில் எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு நான் என்ன செய்தேன், உபதேசித்தேன், ஹலேலூயா. நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு என்ன செய்ய வேணும், மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்த வேணும், அந்த ஆறுதல் உங்களுக்கு தான் வரும். நான் உங்களை ஆறுதல் படுத்திக்க அந்த ஆறுதல் எனக்கு வருகிறது, அதே போல நீங்க மற்றவர்களை ஆறுதல் படுத்துகின்ற வழியிலே ஆறுதல் உங்களுக்கு வருகிறது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனபடினால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது, அவர் என்னுடைய ஆதாரம், ஹலேலூயா. அந்த சங்கீதம் முழுவதையும் நாங்க வாசிக்கலாம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற, அப்ப ஒத்தாசை உதவியும் என் தேவனிடத்தில் தான் வருகிறது, ஹலேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, அதாவது வானத்தை அவன் பார்க்கிறான், பூமியை அவன் பார்க்கிறான், இதை உண்டாக்கினவர் என்னுடைய பிரச்சனையை தீர்க்க மாட்டாரோ, ஹலேலூயா. அதான் சங்கீதக்காரனுடைய நினைவு, ஹலேலூயா. வானத்தை பார்க்க அந்த அண்ட சராசரம் எப்படிப்பட்ட வானம், விரிந்திருக்கிற வானம், ஹலேலூயா. எனக்கு சிலவட ஆச்சரியமா இருக்கும் பாருங்கள், இந்த இரவு நேரத்துல இந்த சந்திரன் நாங்கள் பார்க்கின்ற வேளையில நீங்க எங்க போனாலும் பாருங்கள், சந்திரன் அங்கேயே வருகிறது போல இருக்கும், ஹலேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை பார்த்திருக்கிறீங்களோ தெரியவில்லை. எந்த இடத்துக்கும் போனாலும் பின்பக்கம் போனாலும் அந்த சந்திரன் வந்து எங்களோட வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். எங்க போனாலும் அது ஊர்ல போய் பார்த்தாலும் இன்னும் நல்லா இருக்கும். ஹலேலூயா. அப்போ சங்கீதக்காரன் எல்லாத்தையும் பார்த்திருப்பார். ஹலேலூயா. இயற்கைய பார்த்திருப்பார். ஆனபடி நான் இந்த வானத்தை எப்படி ஆண்டவர் படைத்த, சூரியனை எப்படி படைத்த, சந்திரனை எப்படி படைத்த, எப்படி அந்த முதல் நாளிலே சிருஷ்டிப்பு நடந்தது. ஹலேலூயா. எப்படி மிருகங்களை படைத்தார், எப்படி மரங்களை படைத்தார், எப்படி பூக்களை படைத்தார், ஹலே எப்படி சுடர்களை படைத்தார். ஹலேலூயா. அவர் சிருஷ்டித்தார், அவர் சிருஷ்டிகர். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தராலே எனக்கும் சிருஷ்டிப்பு நடக்கும், என் பிள்ளைகளுக்கு சிருஷ்டிப்பு நடக்கும், என் பிள்ளைகளுக்கு வாழ்வு நடக்கும். ஹலேலூயா. என் குடும்பத்திலே அதிசயம் நடக்கும். முடியாத காரியங்களை முடிய பண்ணுவதுதான் கிருபை. ஹலேலூயா. என்னாலே ஒன்றும் முடியவில்லை ஆண்டவரே, ஆனாலும் கூட உம்மாலே முடியும். ஹலேலூயா. அதை நான் வெளிப்படுத்துவது. ஹலேலூயா. நாங்களும் பாருங்கள், தமிழ் ஜனங்கள், இலங்கை, மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர், அதை நான் சொல்லவில்லை. நாங்களோ எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு வெளிப்படுத்துவதில்லை. என்னோட வெக்கம் சூழ்ந்து கொள்ளும். ஹலேலூயா. கணவன் மனைவி உறவு இல்லை நாங்க போய் சொல்லுறோமா, ஐ லவ் யூன்னு சொல்லுறோமா, நாங்க சொல்றதில்லை. ஹலேலூயா. ஆனா அந்த அந்த அன்பு சில காரியங்கள் மூலம் வெளிப்படுத்தப்படும். ஆனா இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். அது வந்து அன்பை வெளிப்படுத்துவது, அந்த வார்த்தை மூலம் அவர்கள் வெளிப்படுத்துவது அன்பை வெளிப்படுத்துவர். ஹலேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு தெரியும். அவரை விசுவாசிக்கிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார், அவரை நம்பினவர்களே அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நாங்கள் அவரைத்தான் நம்புகிறோம் என்று அறிந்திருக்கிறது, அவருக்கு தெரியும். ஹலேலூயா. ஆனால் அதை நாங்கள் எங்கள் வாயால அதுக்குத்தான் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நாவில வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடி நான் ஒவ்வொரு சூழ்நிலைகள் வருகின்றவர்களிலே கலங்கி போகாதீங்கோ. ஹலேலூயா. வேதனைப்படாதீங்கோ. தேவனுடைய வார்த்தையை உச்சரியுங்கோ. இந்த சத்தியத்திலே நில்லுங்கோ. ஹலேலூயா. இந்த சத்தியத்திலே நில்லுங்கோ. என்னோட வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஹலேலூயா. பாருங்கள், என்ன மருத்துவ அறிக்கை சொல்லுவதற்கு காரணம் என்ன சொல்லிட்டுனா, எல்லா வியாதிகளுக்கும் பயம்தான் முக்கிய காரணம். ஹலேலூயா. 80% வருத்தங்கள் எல்லாம் இந்த பயத்தின் அடிப்படையில தானே வருகிறது. ஹலேலூயா. பயம் மனுஷர்களை கொல்லும். ஹலேலூயா. பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ, பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ, இந்த மோக்கேஜ் எப்படி கட்ட முடியுமோ, இந்த பில்லுகளை எப்படி கட்டுவது, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள். ஹலேலூயா. ஆனால் பயத்தை உதறி தழுவணும். பயத்தை உதறுவதற்கு ஒரே ஒரு காரணம், வசனம்தான், வேத வசனம்தான். ஹலேலூயா. அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவரை நான் நம்பி பாவி சொல்கிறான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நீங்கள் எப்படி என்னை மலைகளுக்கு மேலாக பறந்துவோம் சொல்லுகிறீர்கள். ஹலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பிரச்சனை சவாலை விட்டு போவது கோலத்தரம். ஹலேலூயா. ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையிலே அதை விட்டு அல்லது ஷோர்ட்கட்ல போவது அது கோலத்தனம். அதுல நின்று முறியடிக்க வேண்டும். ஹலேலூயா. சத்துருவை நாங்கள் முறியடிக்க வேண்டும். ஹலேலூயா. பில்லுகளை முறியடிக்க வேண்டும். கடன்களை முறியடிக்க வேண்டும். குடும்ப உறவுகளிலே பிறக்கிற பிரச்சனைகளை முறியடிக்க வேணும். குடும்ப உறவுக்கு கூட நான் சொல்றேன், ஹலேலூயா. அங்கே அன்றைய எபேசியர் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் அந்த பகியை அங்கே கொன்று, சிலுவையிலே கொன்று அவர்களை ஒப்புரவாக்கினாரா? குடும்ப உறவுல பிரச்சனையா? வசனம் தான் அன்புக்குரியவர்களே. வசனம் உங்களை பிரச்சனைகளை மேற்கொள்ளும். ஹலேலூயா. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்க. அப்போ பயம் வேதனை வருகிறவர்களில் என்ன செய்யும்? காலில் தளர்ச்சி வரும். அலைவ நடக்க முடியாது அன்புக்குரியவர்களே. ஆனா வாசனம் சொல்லுவது, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்கார். இதோ இஸ்ரவேல காக்கிற, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹலேலூயா. அதனுடைய எலியா அந்த பாகாலுடைய தீர்க்க தரிசிகளுக்கு அங்கே அவர் பரிகாசம் பண்ணினார். அவர் தூங்க போயிருப்பார், அவர் கயணமா போயிருப்பார் என்று சொல்லி பாகாலுடைய தெய்வங்களை குறித்து அவன் பரிகாசம் பண்ணினார். என்ன அவனுக்கு தெரியும்? என்ன? கர்த்தரங்களை காக்கிறவர், கர்த்தரங்கள் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறார். இதோ இஸ்ரவேல காக்கிற, உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. அவர்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஹலேலூயா. அவர் காண்கிறவராகத்தான் இருக்கிறார். ஹலேலூயா. தன்னுடைய நன்மைகளை வெளிப்படுத்தும்படி ஹலேலூயா. ஒரு கூட்ட ஜனங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வசனங்களை சொல்லுங்கள், வசனங்களை எழுதுங்கள், வசனங்களை வாசியுங்கள், வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பர். எல்லா தீங்குக்கும், எல்லா தீங்குக்கும் ஹலேலூயா. அழுது அழுது வார்த்தையை சொல்லுங்கள், சிரிச்சு சிரிச்சு வார்த்தையை சொல்லுங்கள். ஹலேலூயா. வேதனையோடு கண்ணீரோடு தேவன் வார்த்தையை சொல்லுங்கள். ஹலேலூயா. அங்கே அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முகற்கொண்டு ஒன்றொன்றைக்கும் காப்பார். மறுபடியும் இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை சொல்லி செவியுங்கள். விசேஷமாக இந்த தேசத்துக்காக செவியுங்கள். ஹலேலூயா. இந்த தேசத்திலே நடக்கின்ற காரியங்கள், ஹலேலூயா, பொருளாதார காரியங்கள், அநேக ஜனங்கள் வீடுகளை வைத்திருக்கிறவர்கள் எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்குள்ளாக போகிறார்கள். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த மார்ச்சில் வருகின்றவர்களே இன்னும் ட்ரோப் பண்ணப்படும் சொல்லப்படுகிறது. ஹலேலூயா. அது ட்ரோப் பண்ணப்பட வேணும். பொருளாதார காரியத்திலே குரோசரிகளினுடைய விலை, கேஸினுடைய விலைகள் குறைக்கப்பட வேண்டும். ஹலேலூயா. தேசம் நல்லா இருந்தா தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே தேசத்து ஜனங்கள் நன்றாயிருப்பார்கள். ஹலேலூயா. ஆனபடினா அதற்காக செபியுங்கள், தொடர்ந்து செபியுங்கள். கர்த்த பெரிய காரியங்களை செய்வார். உங்களை நான் நிப்பாட்டுகிறேன். ஹலேலூயா. நீங்க செபிக்க தொடங்க உபரிதரம் சுருக்கம் சுருக்கமாக செபியுங்க.
6: அந்த வேலைக்காக துதிக்கிறோம் ராஜா. கிருபை இறக்கணும் தெய்வமே. ஒரு திருக்கரத்தை நாங்க எங்க எல்லாரையும் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இது நித்திய வெளிச்சத்துல இருக்கிற பங்கு கொள்ற பிள்ளைகள், அது லஸ்லி சகோதரர், அவங்களோட குடும்பங்கள், தகப்பனே அப்பா, இன்னுமா கண்டவர சகோதரி நகமியை ஒரு கொடுக்குற மெசேஜ்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, அவருடைய உறுப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த ஊழிய பாதையில நீங்க எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தப்பட நன்றி. இது கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம், நலனும், நல்ல ஆலோசனையுமா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, சகோதரி சொன்னது போல நாங்கள் வர வர விருத்தியாக்கி நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். நாங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன நாம் முத்தரித்துக் கொண்டு அது வாழ்க்கையில வருகிற எல்லா காரியங்களையும் ஜெயத்தை எடுக்க, அதை தாண்டி வர, அது கடந்து வர அப்பா நீர் எங்களுக்கு மாலுமையாகவும் சுக்காரப்படுத்தி ஓட்ட முடியாத காரியத்தை நீ செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எங்க கண்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்றதுக்காக நன்றி அப்பா. தகப்பனே, நாங்க என்ன செய்வது, எதை பேசுவது, எப்படி பழகுவது என்று நீ கற்றுக் கொடுக்கிறேன். தீமை எங்களை அணுகாதாண்டவரை பொல்லாப்ப எங்களுக்கு நேரிடாது. எங்க ஆத்மா வாழ்க்கப்போ நாங்க எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருப்போம் சொன்ன ஒரு வாக்குத்தத்தை நாங்க எருகப்படுத்திக் கொள்ளுகிறோம் தகப்பனே. ஆண்டவர் ஜீவனங்கள நல்லா நன்மை கிருபை மாத்திரம் எங்க தொடரும் என்று நாங்க அறிக்கை பண்ணுகிறோம். வாலிப பிள்ளைகளை சந்திக்க இருக்கிறாச்சா அதாவே எல்லா சபைகளும் வாலிப பிள்ளைகள் நிறம்பட்டும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற கருத்து வற்றும் நீங்கி சமாதானம் உருவாகட்டும். ஒருவரை புரிந்து கொள்ள தேவனுடைய வசனங்களை கற்பிக்கிறதுல பெற்றோர்கள் கவனமா இருக்க, குழந்தைகளை சரியான பாதையில நடத்தி செல்ல, கர்த்தாவே ஆலயத்துக்கு போகுது தடை செய்யாதபடிக்கு கர்த்தர் சமூகத்தில இருந்து ஆராதிக்க, எல்லா காரியமும் ஆண்டவர் உங்களுக்கு பிரியமா நடந்து உங்களோட வார்த்தைகள் ஆண்டவரை இருக்க பிடித்துக் கொள்ள உதவி செய்தாலும் எல்லாவற்றையும் சிறுகரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஜீவனில நல்ல பிதாவே. ஆமீன்.
7: சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம் ஆண்டவரே. அன்பு விளக்கம் ரெண்டு அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறீங்க ஆண்டவரே. சொந்த குமாரனே உங்களோட அன்பினால பிடிச்சிருக்கிறீங்க ராஜா. அதுக்கா நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அவர் செல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினார் ஆண்டவரே. அவருடைய உடம்பு பிக்கப்பட்டு அதனால நாங்கள் சமாதானம் சந்தோஷம் செழிப்பாக இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, பரிசுத்த ஆவியானவர் அன்னதினம் எங்களோடு விடப்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவி

0: அருமையான நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர
1: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
0: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர் சோரி ஜான்சி அன்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜபங்கள் பாடல்கள் சாட்சிகளுக்கூடாக வேத வாசிப்புக்கூடாக வழிநடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இணைந்திருக்கிறோம், எல்லோரையும் வரவேற்கிறோம். வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து மறுவலிப்பை கேட்க போகிற ஒருவரையும் கர்த்தர் வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம், கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சகோதரி ஜான்சி அன்டன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை வழிநடத்துவார். கத்தர் தாமே அவருக்கூடாக வழி நடத்துவாராக. கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தட நாம மைமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் பாடல்களுக்கூடாக வேத வார்த்தை கொடுக்க சாட்சிகளுக்கூடாக ஜபங்களுக்கூடாக வழி நடத்தப்பட கத்தர் தாமே உதவி செய்வாராக. இந்த ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சகோதரி ஜான்சி அன்டன் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோட்டம்மா.
2: பிரைஸ் லார்ட் பிரதர்.
0: ஆமீன். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த முறை நேர மாற்றம் மார்ச் 3 வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள், வெளியாக செய்கிறார்கள் நினைக்கிறேன். அந்த வகையில் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. God bless you. Amen. Amen.
2: ஆமேன். தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய பாதத்தில் நாங்கள் ஒருமனமாக கூடி வந்திருக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். அவருடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தை ஆராதிக்க போகிறோம். அவர் தந்த இந்த நல்ல நாளுக்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஒவ்வொரு கணமும் எங்களை விசாரித்து நடத்துகிற எங்கள் தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து ஆராதிப்பதற்கு முன்பாக 103 சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனைக்குடாக கடந்து செல்ல போகிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் அவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நானும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் எங்களை நினைத்து பரிசுத்த ஆவியானவராய் எங்களை ஆளுகை செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால நேரத்திற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கால நேரத்திலும் எங்களை உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க வைக்கிற இந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் வல்லமை உள்ளவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகத்துவமான தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ளவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கிருபைகளால் எங்களை அலங்கரித்து நடத்தி கொண்டு வார தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் மகத்துவமானவர், நீர் மேலானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் கண்மலையான தேவன், நீர் துதிக்கப்படுவீராக. எங்கள் ரட்சிப்பின் தேவன், நீர் உயர்த்தப்படுவீராக. நீரங்கள் கண்மலையும் கோட்டையுமாயிருக்கிற தேவன் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நம்பும் துருகமும் எங்கள் கேடகமும் எங்கள் உயர்ந்த அடைக்கலமும் நீரென்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் வேலனாகிய கர்த்தர் நீரென்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உண்மை மட்டுமே நாங்கள் தேவன் என்று நோக்கி பார்க்க வைத்த அந்த தயவிற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் நம்பிக்கைக்குரிய தகப்பன் நீரென்று உம்மை நம்பி வாஞ்சியோடு உம்முடைய பாதத்துக்கு வர செய்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சத்ரு எங்களை நெருக்கும் போதெல்லாம், சத்ரு எங்களை எதிர்க்கும் போதெல்லாம் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆதரவாயிருக்கும் தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒடுக்கமான பாதையில் நடந்து வந்திருந்தாலும் எங்களை விசாலமான பாதைகளுக்கு கொண்டு வந்த தேவன் ஆண்டவரே, சத்ருவின் கரத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்த தேவன் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான கரத்தை நீட்டி எங்களை ஆசீர்வதிக்கும் எங்கள் நல்ல தேவனே, பள்ளத்தாக்கில் இருந்த எங்களை உம்முடைய பரிசுத்தமான கரத்தால் தூக்கி எடுத்த தேவன் நீர் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கால்களை மான்கால்களை போலாக்கி உயர்ந்த தலங்களில் எங்களை நிறுத்தின தேவன் நீர் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இரக்கம் நிறைந்தவர், நீர் இம்மானு வேளன் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எண்ணில் அடங்காத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்தவர் நீர் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் மேலான உம்முடைய நாமம், முழங்கால்கள் யாவும் முடங்கும் அந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமம், இணையில்லாத இந்த நாமம், வல்லமை உள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, இரக்கமுள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, மகத்துவமான அந்த நாமம் போற்றப்படுவதாக, வல்லமை உள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, எங்களுக்காக சத்ருவோடு போராடும் அந்த நாமம் போற்றப்படுவதாக, எங்களை ஆற்றி தேற்றும் அந்த நாமம் போற்றப்படுவதாக, உம்மை நம்பி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய பாதத்துக்கு வந்தவர்களை புறம்பே தள்ளிவிடாத நல்ல தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.

நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமான உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காகவே ஜீவன் தந்த தேவனுடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்த சகல விதமான நன்மைகளையும் நினைத்து உம்மை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுகத்தோடும் பலத்தோடும் இருப்பதும் உம்முடைய கிருபை என்று நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் நிழலில் நீரங்களை வைத்திருக்கிறபடியால் பரிசுத்தமான உம்முடைய திருக்கரமங்கள் தலைகள் மேல் எந்த நேரமும் அமர்ந்திருக்கிறபடியால் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வியாதிகள் பலவீனங்களில் இருந்து விடுதலை பெறுகிறோம் தகப்பனே. நாங்கள் ஆற்றி தேற்றி அரவணைக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய நிழலில் வாழ செய்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நிழலில் எங்களை நீர் மறைக்கிற தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சட்டைகளின் நிழலில் எங்களை கலிகூற செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை காணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை என்று உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்க செய்பவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த வார்த்தைகளை தந்து வல்லமையுள்ள அந்த வார்த்தைகளால் எங்களை தேற்றி நடத்தி கொண்டு வருகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் நேரத்தில் எல்லாம் உம்முடைய பரிசுத்தமான பிரசன்னம் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. அந்த சமூகத்தில் நீரங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரங்கள் துணையாளனாயும் நீரங்கள் இணையாளனாயும் இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் பலவீனமாய் சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு பலம் தந்து நடத்தும் ஆவியான தேவன் நீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கமுள்ளவர் என்று உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் சோர்ந்து போய் நிற்கும் நேரங்களில் வார்த்தைகளால் எங்களோடு பேசுகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நினைக்காத நன்மைகளை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் தருகிற தேவன் உம்மை

தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய தேவாதி தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக ஜீவனை தந்தவர் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தன தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு துளி ரத்தத்தாலும் நாங்கள் பலவீனம் இல்லாமல் வியாதிகள் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இதுவரையும் எங்களை நடத்தின தேவன், இதுவரையும் எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை மட்டும் செய்த தேவன், தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றி தந்த தேவன், நீர் ஆச்சரியமான தேவன் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. அதிசயமான தேவன் நீர் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதம் நிறைந்த உம்முடைய கரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே.

நன்றி ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். முழு இருதயத்தோடு உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் உண்மையுள்ள தேவன் என்று உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ளவர் என்று உண்மை ஆராதிக்கிறோம். நீர் இம்மானு வேலன் என்று உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் அடியாளத்தில் இருந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்.

நீர் மேலானவர் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் பரிசுத்தர் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்காக சிலுவையில் அழைக்கப்பட்ட தேவன் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கம் நிறைந்தவரே, எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் இந்த எங்கள் நல்ல தேவனே, இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவன், நீர் ஒருவரே பரிசுத்தர் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்லும் எங்கள் மேய்ப்பராய் இருப்பவரே, நீர் எங்கள் மேய்ப்பராய் இருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் மேய்ப்பராயிருக்கும் போது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் ஆயனாயிருக்கும் போது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. எங்கள் சத்ருவுக்கு முன்பாக எங்களை எண்ணியால் அபிஷேகம் செய்பவர் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தராகிய நீரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் என் ஜீவனுக்கு பலனாயும் நீர்.

பரிசுத்தாதி தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி பரிசுத்தர் நீரென்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தூயாதி தூயவர் நீரென்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உயிருள்ள வார்த்தைகளால் எங்களோடு பேசுபவர் நீரென்றுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் எந்த அடைக்கலமே நீரே எங்கள் பலமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனங்கள் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரொருவராய் பெரிய அதிசயங்களை செய்யும் தேவன், நீரொருவராய் பெரிய அதிசயங்களை செய்யும் தேவன். ஆண்டவரே, வானாதி வானங்கள் போற்றும் தேவாதி தேவன் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யுமங்கள் தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யுமங்கள் தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரம் நாமங்களை கொண்ட எங்கள் தேவாதி தேவனே, ஆயிரம் நாமங்களாலும் நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆயிரம் நாமங்களாலும் நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஆயிரம் நாமங்களை கொண்ட தேவனை ஆயிரம் நாமத்தினாலும் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மகத்துவமும் உன்னதமுமான நாமத்தை கொண்டவர் நீர். எல்லா நாமத்திலும் மேலான தேவன் நீர். சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். வான தூதர்கள் இந்த நேரத்தில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்றுமை துதித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் எல்லாம் உம்முடைய பாதபடியில் நின்று நாங்களும் உம்மை பரிசுத்தர் என்று போற்றுகிறோம், பரிசுத்தர் என்று துதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எல்லாம் வல்லவர் என்று துதிக்கிறோம், நீரே மேலானவர் என்று துதிக்கிறோம், நீரே மகத்துவமானவர் என்று துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீரங்கள் மேய்ப்பராயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீரங்கள் ஆச்சரியமான தேவனாயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மேலான தேவன் என்றுமை துதிக்கிறேன். நீர் மேலானவர், நீர் மேலானவர், நீர் போதுமானவர், நீர் மகத்துவமானவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள், எங்கள் மேலான தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள், பரிசுத்தருடைய கரத்தின் நிழலில் நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள், கிருபையின் கண்கள் எங்களை காண நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே.

துதிக்கு பாத்திரதான் எங்கள் தேவாதி தேவனே, நீர் மேலானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவன், நீர் எங்களுக்கு எந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். சத்துருவின் வல்லமைகளை எல்லாம் வெல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் தந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபைகளை எங்களிடம் விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவாதி தேவன் நீர் என்றுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்த நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவாதி தேவரீர் நீர் எங்கள் துணையும் எங்களை விடுவிக்கிற தேவனுமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவனா தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கே ஸ்தோத்திரம். நீரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவன் நீர். பூமி அனைத்திற்கும் ஒரே தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். பூமி அனைத்திற்கும் மேலும் உன்னதமானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நீர் மகத்துவரும் அதிசயமான காரியங்களை செய்கிறவருமாயிருக்கிற ஒரே தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை தவிர எங்களுக்கு வேறு தேவன் ஏது யாரும் இல்லை என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் எங்களை தப்ப வைக்கிறவரே உமக்கு நன்றி ஐயா. பொல்லாப்பு எங்களை அணுகாமலும், பாதி எங்கள் கூடார் எங்களை அணுகாமலும், விபத்து பொல்லாப்புகள் எங்களை நோக்காமலும் நீர் காத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் நீர் அவனவன் செய்கைக்கு ஏற்ப பலனளிக்கும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. தேவரீர் நீர் எங்களுக்கு எந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்காகவே நீர் யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்கள் எல்லாம் எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிமடுக்கும் தேவன் நீர். எங்கள் விண்ணப்பங்களுக்காக உம்முடைய செவிகள் திறந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எக்காலத்திலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம். எப்போதும் உம்முடைய துதி எங்கள் நாவில் இருக்கும். ஆண்டவரே, அந்த கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்த தேவன் அல்லவோ? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்று. இதுவரையிலும் எங்கள் பலவீனங்களை நீக்கி வியாதிகளை நீக்கி எங்களுக்கு சுகம் தந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எந்த நேரத்திலும் வியாதிகள் பலவீனங்களோடு இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தமான அந்த தழும்பான கரத்தில் தருகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் கிருபையின் கண்களால் காணும் தேவன், கிருபையின் கரத்துக்குள் அணைத்துக் கொள்ளும் தேவன் ஐயா. ஒவ்வொருவரின் பலவீனங்களை நீர் நீக்கி பலத்தை கொடுத்து நீர் நடத்த போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. பரிசுத்தர் நீர் போற்றப்படுவீராக. கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என்னாவில் இருக்கும் என்ற வார்த்தைகளின்படி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீரே பரிசுத்தர், நீரே அற்புதமானவர், நீரே வல்லமையுள்ளவர். உம்முடைய கரத்தின் செய்கைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானது என்று ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் வாஞ்சியாயிருக்கிற எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து விடுவிக்கும் தேவனே, நீரே எங்கள் தேவன் என்றும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மை மட்டுமே நாங்கள் துதிப்போம். ஆண்டவரே, நாளுள்ளளவும் நாங்கள் உம்மை கீர்த்தனம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே.

0: நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நானுமே ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் உம்முடைய பாதத்தில் என்றுமே ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜெபங்கள் பாடல்களோடு வேத வார்த்தைகளோடு வேத வாசிப்புகளோடு வழி நடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் கர்த்தர் சொந்த தாளந்துகளை அவருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்கும் எடுத்து வந்து இந்த இரவு நேரத்திலும் வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே சுகமான நித்திரை தந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமோ அதுவரை தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரிகரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியையும் ஒப்பித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். God bless you, அம்மா. ஆமேன், வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. கத்தர் தந்த தாளந்துகளை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சியை கடந்து செல்ல இருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி?
2: Recording in progress.
1: பட்டிமன்றம். பிரதர், பிரதர், பிரதர்,
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஒரு பட்டிமன்றம் நடத்த போறோம். நீங்கள் அதுல நிக்கிறேன்னா நில்லுங்கோ, அல்லது 5 மணிக்கு பிறகு வாங்க ஐயா.
3: உங்கள்ட்ட 5 மணிக்கு பிறகு? ஓகே பிரதர்.
1: ஓகே
3: ஓகே ஓகே. தேங்க்ஸ்.
1: தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமே. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: நாங்கள் இந்த வேளையிலும் பட்டிமன்றம் ஒன்று கூட கடந்து செல்கிறோம். வல்லமையாக நாங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த நேரத்திலே நடைபெறுகிறது. ஆனாலும் இன்றைய நாளிலே விசேடமாக பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயா தொகுப்பாளராக பொறுப்பார், வழிநடத்துவார். நாங்கள் ஆயத்தமாகவும் கத்தடி கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த பட்டிமன்றம் தலைப்பு ஒளி. ஒளி வருகின்ற பொழுது இருள் விலகிவிடுகிறது. அந்த இருள் எங்கே போகிறது? ஆமேன். அதுதான் இன்றைய நாளிலே பட்டிமன்றம். எங்களுடைய ஊழியர்கள் நேர்கிறார்கள், வேத ஆகமத்திலிருந்தும் எடுத்து வருவார்கள், பொதுவான மரமளியையும் எடுத்து வருவார்கள். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் ஒரு மைந்தன் ஐயாவை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா.
4: பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட்.
1: ஆமே. இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறோம் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். எங்களுடன் சகோதரி ஜானத் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து, மாலை வேளையிலும் சகோதரர் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து, அதிகால வேளையிலும் காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசனாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து பாஸ்டர் ஞானவண்ணன் இணைந்திருக்கிறார் டொரண்டோவிலிருந்து. அந்த வகையிலே உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு உழைப்பை கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்னும் ஒருவரையும் கத்தர் தாமே நேரத்துக்கு இணைத்து வழிநடத்துவாராக. பாஸ்டர் வானர் அவர்கள் முனைவார்னு விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் சௌரம் மாயந்தன் ஐயாவிடம் ஒப்படைப்போம், வழி நடத்துங்கள். God bless you.
4: ஆமேன். இன்றைய நாளிலே சங்கமா வானொலியிலே பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு, நாங்கள் லைட் போடைக்க இருள் போகின்றது, அந்த இருள் எங்கே போகின்றது? அதாவது இரவு நேரங்களில் அரையிலவே லைட்டை போடும் பொழுது அந்த இருள் டக்குன்னு போய்விடுது, அந்த இருள் எங்கே போகின்றது? ரெண்டாவது கேள்வி, உங்களோட ஹோலில் உங்களோட மேசையிலே சோஃபாவுக்கு இருள் இருக்கின்றது, அப்படியானால் இந்த வெளிச்சத்தில் இருந்து கொண்டு அந்த இருள் ஏன் அருக்கில் இருக்கின்றது? 8 நிமிடங்கள் ஒருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் அதில் ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம வானொலி நிலையத்திலே இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை சுவாமி உமது பாதபடியிலே வந்திருக்கிறேன் ஐயா. உமது ஊழியக்காரர் அநேகர் வந்திருக்கிறார் சுவாமி, வேதாம ரீதியில உலகக்காரின் ரீதியிலே விட சொல்ல கத்தாவே வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி ஐயா. நான் கற்றுக்கொள்ற நேரம் ஆண்டவரே, இந்த பட்டி மண்டலத்தில் அநேக காரியங்களை வேதாகமத்தின் மூலமும் உலக உலக சிந்தனைகள் மூலமும் கற்றுக்கொள்ள ஒரு நேரத்தை தந்தீரே இந்த சுவாமி அந்த கிருபைக்கா நன்றி. பரிசுத்த ஆவியானவரே இந்த நேரத்தில் ஒரு பிரசன்னம் ஒரு வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும், சங்கம வானொலியை மூடட்டும், கலந்து கொண்ட ஊழியர்கள் கலந்து கொண்ட பிள்ளைகள் எல்லோரும் பிரசனத்தால் மூடி கத்தாவை நீர் வலியுறுத்த வேண்டுமாக ஐயா. இன்றைய நாளே சுவாமி நடத்துகின்ற இந்த பட்டிமன்றம் உமது நாம் ஒன்றை மகிமைப்பட்டும் ஆண்டவரே இந்த வார்த்தையில் விளக்கப்பட கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் இல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென் ஆமென். இன்றைய நாளிலே பட்டிமன்றத்தின் தலைப்பு அரையும் பொழுது சூச் போடும் பொழுது வெளிச்சம் வேற இருள் அகன்றது, இருள் எங்கே போகின்றது? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீங்க ஹோல் இல்ல போக மேசைக்கு கீழே இருள் சோகா குளிர்கள் ஆனா வெளிச்சம் இருக்கு அதே நல்ல இருள் இருக்கு. இந்த கேள்வி எட்டு நிமிடங்கள் ஓடுதன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய முதலாவது வந்த பாஸ்டர் ஞானவர்தன் தான் முதலாவதா வந்திருந்தார். நாங்க அவருடைய என்ன அவருடைய என்ன கூறுகள் என்பதை கேட்போம். அதற்கு பிறகு பாச ஆண்டாசன் வருவர். நான் முதலாவது பாச ஞானவன் அவர்களை அழைப்போம் பட்டிமன்ற தலைப்பிலே. முதலாவதாக பிரைஸ் லார்ட் பாச ஞானவன்.
5: பிரைஸ் லார்ட் அங்கிள், நான் பேசுகிறது கேட்கிறதா?
4: அருமையா கேட்கின்றது.
5: ஆமென் ஆமென், நன்றி. தேங்க்யூ, உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. அருமையான ஒரு ஜெபம் செய்தீர்கள். நான் ஆரம்பிக்கலாம் தானே?
4: ஆமா, உங்களுக்கு எட்டு நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. எட்டு நிமிடங்களுக்குள் உங்களுடைய வீரத்தை சொல்லுங்கள். ஆமேன்.
5: சரி, அந்த எட்டு நிமிடங்களுக்குள் ஆண்டவர் படைத்த இந்த பெரிதான வெளிச்சத்தையும் அவருடைய படைப்பையும் சுருக்கமாக சொல்லும்படியாக எனக்கு சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை விளங்கப்படுத்த வேண்டியவர் பரிசுத்த ஆவியானவர். நான் பேசுகிற வார்த்தைகள் ஒலிபயமாக உங்கள் மத்தியிலே வந்தாலும் உங்கள் இருதயத்துக்குள்ளே சுமந்து செல்ல வேண்டியவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இதை இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயங்களில் பதிய பண்ணுவாராக. உலக பிரகாரமாக நாங்கள் இதுக்கு பதில் அளிக்க வேண்டுமே ஆனால் சயின்டிபிக்கலி, அதாவது விஞ்ஞான ரீதியாக அல்லது பௌதிகவியல் ரீதியாக, ஒளி வந்து வரும் பொழுது இங்கே வந்து என்ன செய்கிறது, நிழலானது உருவாகுகிறது என்பது மிகவும் ஒரு அடிப்படை உண்மையாக இருக்கிறது. என்றால் ஒளி நேர்கோட்டிலே பயணம் செய்கிறது. அதற்கு நேர்கோட்டிலே அதற்கு மத்தியிலே தடையாக இருக்க வருகிற காரியங்கள், அதற்கு பின்பாக இருக்கிற இடங்கள் எல்லாம் அதன் நிழலே அதற்கு இருளாக இருக்கிறது. நாங்கள் ஒருவேளை ஐயா சொன்னது போல வீட்டிலே நாங்கள் சுவிட்சை போடும் பொழுது ஓரளவுக்கு நாங்கள் இருளை பார்க்கக்கூடியதாக இருந்தாலும், ஆனால் பெரிய அளவில் பார்க்கும் பொழுது, பூமியை பார்க்கும் பொழுது, சூரியன் ஒரு திசையில் உதிக்கும் பொழுது அந்த பூமியின் மறுபக்கமே பூமியின் நிழலே இருளாக இருக்கிறது விஞ்ஞான ரீதிப்படி. ஆனால் நாங்கள் வேதாகம ரீதிப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாமே வெளிச்சத்தை படைத்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே எங்களுக்கு இருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகத்திலே முதலாம் அதிகாரத்திலே இருக்கிறது. இரண்டாவது வசனம் இருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகவே ஒரு காரியத்தை இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும், வெளிச்சம் உருவாகுவதற்கு முன்பாகவே இருள் இருந்தது, அது அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டிருந்தது என்று வேதாகம ரீதியிலே நாங்கள் காண்கிறோம். ஆகவே அந்த பூமியிலே முதல் இருந்தது வெளிச்சம். ஆனால் அந்த ஆதியாகம புஸ்தகத்திலே இருளை ஆண்டவர் உருவாக்கினார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் நாங்கள் வேதாகமத்திலே அது உண்டு, ஆனால் இந்த சிருஷ்டிப்பின் காலத்திலே உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் இதை ஏசியா தீர்க்கதரிசி அதை சொல்லுகிறார். ஏசியா 45:7 வசனம், ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கினே, வருகிறவர் நானே என்று அவர் சொல்லுகிறார். அப்ப ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒளியை ஆண்டவர் படைத்து அது நல்லது என்று சொல்லி ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கினார். ஆனால் அதற்கு முன்பாகவே இருள் இருந்தது, அதையும் உருவாக்கியவர் ஆண்டவர் தான். அது நீங்கள் இந்த வேதாகமத்திலே இல்லாவிட்டாலும் ஜூதர்கள் மத்தியிலே, அறிஞர்கள் மத்தியிலே, அவர்கள் ஜூத எபிரேய அறிஞர்கள் மத்தியிலே இந்த சிருஷ்டிப்பை குறித்து அவர்கள் ஆண்டு கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் இந்த முதலாவது வசனத்துக்கும் ஆதியாகமும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே பெரிய எத்தனையோ ஆண்டுகள், பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் போயிருக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இது அவர்களுடைய ஆராய்ச்சியிலே, வேதாகம ஆராய்ச்சியிலே இருக்கிறது. இதை சொல்லுவார்கள் கேப் தியரி, இடைவெளி, ஒரு இடக்கிளை உள்ள தியரி. அது ஒரு தியரியாக இருக்கிறது, ஆனால் நிறுவனம் ஆக்கப்படாததாக இருக்கிறது என்றால் எப்பொழுதுமே ஒரு தியரி, ஒரு தியரி, ஒரு கூற்று என்பது விஞ்ஞான ரீதியாக சரி, ஆராய்ச்சி ரீதியாக சரி, அது கூற்று கூற்றாகவே இருக்கும். அதனாலதான் கூற்று எனப்படுகிற, அதாவது மனிதனை உருவாக்கி மனிதன் குரங்கிலே இருந்து உருவாக்கப்பட்டான் விஞ்ஞானம் சொல்லுகிறது கூட ஒரு ஒரு தியரி, ஒரு கூற்றாகவே இருக்கிறது, நிரூபிக்கப்படாதது. எத்தனையோ ஆதாரங்கள் இருந்தாலும் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அதே போலதான் பாருங்கள், இதுவும் வந்து இருக்கிறது. ஆனா விஞ்ஞானத்திலே தீர்க்க தரிசிகள் வேதாகமத்திலே தீர்க்க தரிசனிகள் மூலமாகவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவர்கள் தேவனை அறிந்து அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது இந்த வெளிச்சத்தை குறித்து அதிகம் சொல்லும் படிம்படியாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே பூமியிலே இப்பொழுது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமே ஆனால் இருளானது எப்பொழுதுமே இருக்கிறது. ஆனால் அந்த இருள் வெளிச்சம் வரும் பொழுது இருள் அங்கே இருந்து ஓடி போகிறது. இன்னும் அழகாக சொல்ல வேண்டுமே ஆனால் வெளிச்சம் வரும் பொழுது இருள் செயலற்று போகிறது, ஒரு இடமும் ஓடி போவதில்லை, அது செயலற்று போகிறது. அதனாலேதான் பாருங்கள், இருளிலே எவ்வளவு ஆபத்துக்கள் இருந்தாலும் ஒரு இருட்டு அறைக்குள்ளே ஒருவனை விட்டு பூட்டி அதுக்குள்ள எத்தனை பாம்பு, எத்தனை தேள், எத்தனை பல்லி இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஆபத்து அவனுக்கு தெரியாது. எப்பொழுது வெளிச்சம் வருகிறதோ அப்பொழுது அவனுக்கு தெரிகிறது எந்த திசையிலே தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்கள், அதனாலேதான் பாருங்கள், கர்த்தர் உருவாக்கி அவர் படைத்த இந்த அண்ட சராசரங்களில் பூமியை மாத்திரம் இல்லை, பூமியையும் அதை சேர்ந்த இந்த அந்த கொஸ்மிக் வேர்ல்டு, இதை சூழ இருக்கிற அனைத்து காரியங்களிலும் அவருடைய படைப்புக்குள்ளே வந்தது. அவர் இதை நாங்கள் காணும்படியாக என்ன செய்தார்? வெளிச்சம் நல்லது உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, அது நல்லது என்று சொல்லி எங்களுக்கு கண்டார். அதன் பிற்பாடாக என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டால் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இருளானது இப்பொழுது என்றுமே இருக்கிறது என்றால் ஆண்டவர் தான் இதை உருவாக்கினார். அதுக்கு ஆதாரங்கள் ஆவியானவர் தான் உங்களுக்கு படுத்த வேண்டும். ஆனால் இந்த இருள் இல்லாத ஒரு காலம் இருக்கிற ஒரு இடம் உண்டு. அது வெளிப்படுத்தல் அதிகாரத்திலே 21:25 இங்கே சொல்லுகிறது, அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. இது பரலோகத்தை பற்றி, தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற நேரத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அங்கே ராக்காலம் இல்லை. ஆண்டவர் இருளை உண்டாக்கி இரவுக்கு, அந்த இருண்ட நேரத்துக்கு இரவு என்று பெயரிட்டார், ஒளி வருகிற நேரத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். ஆகவே அந்த இரவானது இராக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே அந்த இருளான காரியம் ஒரு இடத்துல இருக்காது எங்க என்றால் அந்த பரலோகத்தில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருக்கு அதை ஒரு பூமியிலே அவர் எங்களுக்கு, நாங்கள் ஒரு சில காரியங்களை கண்டுகொள்ளும்படியாகவும் அந்த இருளுக்கும் ஒரு குணாதிசயங்களை கொடுத்திருக்கிறார். இருளுக்கும் வெளிச்சம் உண்டு. ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு போதுமானபடி காரியங்களை வெளிப்படுத்துகிற குணாதிசயம் கிடையாது. அதனாலதான் பாருங்கள், சரீரப்பிரகாரமான அந்த இருளை யாருக்கு வெளிச்சமாக இருக்குமென்றால், ஒருவேளை கண் பார்வை தெரியாமல் பிறந்தவர்களுக்கு வெளிச்சத்துக்கு வெளிச்சத்தை அவர்களுக்கு நாங்கள் இதுதான் வெளிச்சம் என்று சொல்ல முடியாது. அதை அவர்கள் உணர முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு பார்வை இல்லை. ஒருவேளை அவருடைய நினைவுகளிலே ஏதாவது படம் ஓடுமோ அதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அதனால் பாருங்கள், ஆண்டவருக்கு மத்தியிலே அந்த பார்வை இல்லாதவர்களுக்கு இருக்கிற பார்வை இல்லை உள்ள இருள், அவர்கள் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவர்களுக்கு இருள கூட கருப்பு என்று சொல்ல முடியாது. என்ற அவர்களுடைய ஆரம்பமே அதுதான். அதன் மத்தியிலும் அவர்களுடைய பார்வை இருக்கிறது, ஆவிக்குரிய பார்வை. அதனாலதான் பாருங்கள், ஆண்டவர் அந்த இரவை கூட ஒரு நோக்கத்துக்காக படைத்தார். அதனாலேதான் பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடையும் பொழுது அவர்கள் மத்தியிலே வருகிற அந்த வெளிச்சத்தின் மகிமை என்பது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை மிகவும் வல்லமை உள்ளதாக அவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த இரவையும் இருளையும் ஒரு நோக்கத்துக்காகவே உருவாக்கினார். ஏனென்றால் சங்கீதம் சொல்லுகிறது 104:20, நீர் இருளை கட்டளையிடுகிறீர், இராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். ஒரு சில மிருகங்கள் காட்டு ஜீவன்கள் பார்த்திருந்தால் அவைகள் நடமாடுகிற நேரமே இராக்காலம்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பகலிலே தூங்கி இரவிலே நடமாடுவதற்காக அவருடைய அந்த படைப்பின் கரங்கள் இதை ஒரு நோக்கத்துக்காகவே செய்தது. இது வாழ்க்கை சுழற்சி என்று சொல்லப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் உள்ள உறவு இந்த சுழற்சிக்குள்ளே அடங்குகிறது. ஆனால் இதன் மத்தியிலும் இந்த இரவு, அந்த வெளிச்சம் வர போகிற இரவு வந்து வெளிச்சம் வரும் பொழுது நீங்கி போகிற இருள் என்பது உலகண்ணாலேயே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இருதயத்திலே ஒரு இருள் உண்டாகிறது ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல். அது அந்தகாரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். என்றால் அங்கே எல்லார் மத்திலும் இப்பொழுது இருள் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவருமே கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது. பகற்காலம் இருக்க மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார் ஆண்டவர் இயேசு, யோவான் 9:4. ஆனால் ஒரு நேரம் வருகிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம், நேரம். அது வந்து அந்தகாரப்படுத்தப்பட்ட இருளாக வெளிப்படுத்துகிறது வேதம். என்றால் அந்த அந்தகாரம் இருள் என்பது அதற்குள்ளே ஒரு மனிதனுடைய இருதய சிந்தனைகளும் மிகவும் ஆழமான செயலற்று போன ஒரு காரியமாக அது ஆகிறது. பாருங்கள், சங்கீதம் 105:28, அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார், அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. அதை உருவாக்கினார் ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 9:4, அந்த பகற்காலம் இருக்கு மட்டும் அந்த ஆவிக்குரிய காரியங்களை, அந்த வெளிச்சத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பாருங்கள், வெளிச்சத்திலே நடப்பவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் பூர்ண பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த வெளிச்சம் ஒவ்வொரு மத்தியிலும் உதிக்க வேண்டும் என்று விதிக்கிறார். அதை விரும்புகிறார். அந்த வெளிச்சம் வராவிட்டால் எப்படி இருள் நீங்கி போகும்? இருள் நீங்குவது கிடையாது. வெளிச்சம் இல்லாத இடமே இருளாக தோற்றமளிக்கிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த நேரத்துக்கு நன்றி. அவ்வளவுதான் நேரம் நினைக்கிறேன். ஆமென்.
4: அப்படியே லைன்ல பாஸ்டர், இதுவரை நேரம் பாஸ்டர் ஞானவண்ணன் அவருடைய செய்தியிலே ஆழமான சத்தியங்கள் இருக்கின்றது. அப்படியே நின்று கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இந்தியாவில இருந்த ஒரு சகோதரி இதுக்கு அனுப்பி இருந்தால் அதை கேட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் போயிடலாம். ஆசிரியர்கள் இந்தியாவில இருந்து நான் கேட்ட கேள்விக்கு ஒரு சகோதரி விடை கொடுத்திருக்கார். இது அதை கேட்போம்.
6: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலியில் இருந்து மகேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். ஒரு அறையிலே சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் வரும்போது அந்த அறையில் இருந்த இருள் எங்கே போயிடுச்சு? சுவிட்ச போட்டோடனே அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அதுதான் கேள்வி. ஐயா அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். இந்த கேள்விக்கு வேத புஸ்தகத்தை சிருஷ்டிக்கும் போதே அவர் முதலாவது இந்த வானத்தை இந்த பூமியில இருந்த ஒரு காரியம் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:2 இவ்வாறு போடப்பட்டிருக்கும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அருமையானவர்களே, இங்க எழுதப்பட்டிருக்குது இருள் அங்க இருந்துதான், ஆழத்தின் மேல இருள் இருட்டு அங்கதான் இருக்கு. ஆண்டவர் வாய திறந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். பாருங்க, வெளிச்சம் உண்டாயிற்று, அப்ப அந்த ஆழத்தின் மேல் இருந்த இருள் எங்கே போயிற்று? அதுதான் கேள்வி. வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அந்த இருட்டு எங்க போயிருச்சு? ஐயா ஒரு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், ஒரு அறையில கட்டிலோ அல்லது சோஃபாவோ சேரோ அதற்கு அடியிலே வெளிச்சம் போகாமல் இருட்டாகத்தானே இருக்கிறது, அப்ப அந்த அறையில முழுவதுமாக வெளிச்சம் இருக்காது அப்படித்தானே அர்த்தம்? அந்த பொருட்களுக்கு அடியில வந்து வெளிச்சம் வந்து போகாதே, இருளானதுதான் அங்கே பரவி கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள். சரியான கேள்வி ஐயா கேட்டிருந்தார்கள். இதுல போடப்பட்டிருக்கும் பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அப்ப அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அருமையானவர்களே, அந்த இருள் தேவன் வந்து சொன்ன வார்த்தை பாருங்க, அந்த இருட்டை விழுங்கி விட்டது. அருமையானவர்களே, ஏன் அப்போ ஒரு அறையிலே இருக்கும்போது ஒரு பொருள் வந்து மேல இருக்கும்போது பொருளுக்கு மேலே வெளிச்சம் இருக்கும், பொருளுக்கு அடியில மறுபடியும் இருள் சூழ்ந்தே இருக்கும்? அப்படி என்றால் என்ன, இந்த பொருள் வந்து வெளிச்சத்தை உள்ளே வந்து என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை, மறக்கிறது. ஆனா சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே அந்த அறை முழுவதும் வெளிச்சம் வந்து விட்டது. ஆனால் ஒரு பொருளுக்கு அடியில இருக்கும் இருள் ஏன் மறையவில்லை? அது மறைக்கப்பட்டதா இருக்கிறது, வெளிச்சத்தை அது மறைத்து கொண்டிருக்கிறது. அது போலதான் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், பூமி முழுவதும் அன்றைக்கு வெளிச்சமாகவே மாறிவிட்டது. அப்ப அந்த இருட்டு எங்க போச்சு? அதற்கு பாருங்க, வேத வசனம் பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 25:8 இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25:8, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இருட்டு, அந்தகாரம், காரிருள். பாருங்க, அந்த இருட்ட அந்த மரணத்தின் சக்திய ஜெயமாக விழுங்குவார். அப்ப வெளிச்சம்ன்றது பாருங்க, நம்முடைய தேவனுக்கு ஆதாரமா இருக்கிறது வெளிச்சம்னாலே இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அப்ப இருட்டுனாலே பிசாசானவன் மட்டும்தான். அப்ப வெளிச்சம் வர்ற இடத்துல இருட்டுக்கு இடமே இல்லாம போயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் வருகிற அந்த இடத்துல இருளானது பாருங்க அவருடைய பாதத்திற்கு கீழே வருகிறது, இருட்டு அவருடைய பாதத்திற்கு கீழே வந்து விடுகிறது, அவருடைய வார்த்தையின் ஆளுகைக்கு கீழே பாதபடியாக்கி போட்டு விடுகிறார். அதற்கு எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள முடியும்? யோவானின் புஸ்தகம் 1:4-5, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எப்படி வந்து ஒரு அறையில இருக்கிற கட்டிலோ சோஃபாவோ வெளிச்சத்தை மறைச்சுக்கிட்டு இருக்குதோ தவிர, இந்த இருட்டு வந்து சுவிட்ச போட்ட மாத்திரத்துல வந்த அறை முழுவதும் வீசி கொண்டிருக்கிற வெளிச்சத்தை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. பாருங்க, இருள் வந்து வெளிச்சத்தை கவிக்கொள்ள முடியாது, ஆனா வெளிச்சம் இருளை விழுங்கி விடுகிறது. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த மாத்திரத்திலே பாருங்க, அவர் சிலுவையிலே பாருங்க அந்த 7 சொல்லி முடிந்த பின்பு தலையை சாய்த்து தன் ஆவியை பாருங்க பிதாவிடத்திலே ஒப்படைக்கிறார். ஒப்படைத்து அங்கே போடப்பட்டிருக்கும், தன் தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. அப்ப அந்த ஜீவனை விட்ட அந்த நேர நொடிப்பொழுதில் இருந்து பாருங்க, இந்த பூமி முழுவதும் அந்தகாரம் உண்டாயிற்று, காரிருள் சூழ்ந்து கொண்டது. அருமையான அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஜீவன் பாருங்க, ஜீவன் போன மாத்திரத்திலே, ஒளி போன மாத்திரத்திலே இந்த பூமி முழுவதும் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பாருங்க, அவரை வந்து வெளிச்சத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறதோ அதே போல அநேகருடைய மனதில் இருக்கிற பாரம்பரியமான கட்டுக்கதைகளும் பாருங்க அநேகருடைய குருட்டாட்டமான எண்ணங்களும் தவறான புரிந்து கொள்ளுதலும் கர்த்தரை குறித்த பாருங்க சரியான தெளிவான ஞான அறிவு இல்லாதமையினாலும் அநேக பாரம்பரிய கதைகள் கட்டுக்கதைகள் அது போன்ற காரியங்கள் இருட்டாங்க வந்து இருந்தா கூட அந்த வெளிச்சத்தை காண விடாதபடி அவருடைய கண்களை குருடாக்கி போட்டு வைத்து போட்டு விடுகிறான் என்று ஒன்னு குழந்தைய புஸ்தகம் 4 அப்போஸ்தலன் பவுலடியரால் எழுதியிருப்பார். பிசாசானவன் எதற்காக பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் பாருங்க. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்கிறோமா அன்றைக்கே நம்முடைய இருதயத்தில் இருந்த இருள் நீங்கி ஒளியை ஏற்றி விட்டார். மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது பாருங்க. என்னைக்கு ரட்சிப்பு ஜீவன் அவருக்குள்ள இருந்த ஜீவன் நம்மளுடைய ஜீவனோட ஒளியேற்றப்படுகிறதோ நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஏன் நம்ம பிரகாசிக்க முடியல அந்த இருட்டு நம்மளை வந்து பற்றி கொள்கிறது. எப்படி இந்த கட்டில சோஃபாவும் இதுவும் மறைத்துக் கொண்டிருக்கிறதோ அது போல இயேசு கிறிஸ்துவை குறித்த இங்க சரியான வெளிப்பாடும் சரியான ஞான அறிவும் இல்லாதமை அவரை குறித்து பாருங்க காண்கிற விதத்திலே நம்மை காணக்கூடாதபடிக்கு பிசாசானவன் மனக்கண்களை பாருங்க அந்த இந்த பாரம்பரியமான கதைகள் அநேக காரியங்களினாலே மறைத்து விடுகிறான். அதற்காக இந்த கட்டில சோஃபாவும் மறைச்சு இந்த இருட்ட அந்த வெளிச்சத்தை வந்து மறைச்சு வச்சிருக்கிறதே தவிர வெளிச்சமே இந்த அறையில இல்லை என்று அர்த்தம் இல்லை. அங்கதான் வெளிச்சம் இருக்கு. வெளிச்சத்தை போட்ட மாத்திரத்திலே சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் இருளை கவி கொண்டதை இருளை விழுங்கி விட்டது. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். அருமையானவர்களே இந்த கேள்விக்கு விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அது மாத்திரமல்ல ஐயா அவர்கள் அருமையாக கேள்வியை ஒன்றை தொடுத்தார்கள். நம்முடைய மனக்கண்களிலே ஜீவாதிபதியாகிய ஒளியாகிய கிறிஸ்து எனும் ஒளி நம்முடைய வாழ்க்கையில ஏற்றப்படும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் வருகிறது. வாழ்க்கையில இருக்கிற இருட்டு அந்தகாரம் எல்லா சுகவீனம் பலவீனம் மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்கள் பாருங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல ஒருத்தர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் அநேக வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து தியானியுங்கள். உதவிக்கு பாருங்க ஆண்டவரே சத்திய ஆவியானவரே நீர் எனக்கு போதியும் என்று அவரிடத்துல கேளுங்கள். பாருங்க எல்லாரை பார்க்கலாம் மிகப்பெரிய டீச்சர் பெரிய போதகர் பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்கு விளக்கு போட்டு காமிப்பார். பாருங்க நன்றாக இந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே. அருமையானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த வினாவை கேட்டவர்கள் எல்லாருக்கும் பாருங்க இந்த வேதத்திலிருந்து ஆதாரத்தோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம் என நம்புகிறோம். இதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் அது அடுத்த வசனத்தோடு உங்களை அனைவரோடும் கூட நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா நன்றி.
4: இதுவரை நேரம் எஸ்தர் ரூபி இந்தியாவில் இருந்து அனுப்பியிருந்தால் அநேகர் இந்தியாவில் இருந்து அனுப்பியிருக்கிறார்கள் நாங்கள் கேட்போம். அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் அஞ்சன் தாஸ் நாயம் காபர் உண்டாரியோட கேட்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அஞ்சன் தாஸ் நாயம் பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் சத்தம் வரையில பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அஞ்சன் தாஸ் நாயம்
7: ஓ பிரைஸ் மகேந்திரன் ஐயா
4: பாச இந்திய நாளே கேள்வி ஒரு அறையில சுவிட்ச போட்ட உடனே இருள் மறைகிறது அந்த இருள் எங்கே போகின்றது. ரெண்டாவது கேள்வி ஹோலிலே சோபா மேசை இருக்கின்றது வெளிச்சம் இருக்கு ஆனா சோபாவுக்கு இருள் இந்த மேசைக்கு இருள் எப்படி அந்த இருள் இருக்குது. 8 உங்களுடைய விளம்பரத்தை தாங்க பாச
7: ஆமீன். ஒரு சிறிய ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் ஆவியானவரே இந்த நேரத்துல மக்களுடைய இருள் அகன்று உம்முடைய ஒளி பரிசுத்த ஆவியானவருடைய ஒளி ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்தில் நிரம்புவதாக நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே ஆமீன். நாங்கள் ஏசாயா 45:6 வசனத்துல சொல்லப்படுகிறது என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, ஒன்றான மெய்த்தவன் தான் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள் அடுத்த வசனத்துல, ஒளிய படைத்து இருளையும் உண்டாக்கினேன், எல்லாவற்றையும் செய்கிறவர் எங்களுடைய தேவன். இந்த தேவன் எங்களுக்கு நன்மை தீமையை ஆதாம் ஏவாளுக்கு தெளிவாக கொடுத்தார். இன்றைக்கும் எங்களுக்கும் நன்மையையும் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார், தீமையையும் வைத்திருக்கிறார், மரணத்தையும் வைத்திருக்கிறார், தெரிவை மக்களிடத்துல கொடுத்திருக்கிறார். இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த ஒளியை தெரிந்து கொள்ளும் பொழுது நன்மையை தெரிந்து கொள்கிறீர்கள், இராக்காலம் இல்லாத ராஜ்யத்தில் வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்கிறீர்கள், மரணத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது இருளை தெரிந்து கொள்கிறீர்கள். இப்படியாக இருளான நரகத்தில வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்கிறீர்கள். பாருங்கள், அவர்தான் ஆமோஸ் 5:8 இருளை விடியற்காலமாக மாற்றுகிறவர், பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர், காற்றை உருவாக்கினவர், சூரியன் சந்திரனை படைத்தவர் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். ஒளியை சிருஷ்டித்தவர், இருளை உண்டாக்கினவர் எங்களுடைய தேவன். பாருங்கள் சங்கீதம் 74:16 சொல்கிறது, பகலும் உம்முடையது இரவும் உம்முடையது, தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். இப்படியாக படைப்பின் தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள் இன்றைக்கு நரகத்தையும் அவர் தான் படைத்தவர். படைத்ததற்கு அவர் அந்த தூதர்களுக்காக நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 25 சொல்லப்படுகிறது, அந்த விழுந்து போன தூதர்களுக்காக தான் நரகத்தை படைத்திருக்கிறார். அது மனிதர்களுக்கு படைக்கப்பட்ட இடம் அல்ல. யோவான் 3:19 சொல்லுகிறது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறது, அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இன்று மக்கள் மதங்கள் மூலமாக, பாவங்கள் மூலமாக, சாபங்கள் மூலமாக தீமையை விரும்புகிறார்கள், மரணத்தை விரும்புகிறார்கள். இப்படியாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், நாங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், ஜீவனை விரும்புகிறோம், நித்திய ஜீவனை விரும்புகிறோம். சங்கீதம் 104:20 நீ இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும். இப்படியாக கட்டளையிடுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எல்லாவற்றையும் அதன் காலத்தில் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள் 2 Samuel 22:12 ஆகாயத்து மிருகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்க கூடாரமாக்கினார். இருளை பாருங்கள், கார் மிருகத்தை அப்படியே முகில்களுக்கு மேலே சுற்றி அது மல்லியாக தண்ணீரை உள்ளுக்கு அடைத்து வைத்திருக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களுடைய வாழ்வில கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறேன், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். நாங்கள் இயேசு உடத்தில் வரும் பொழுது, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது எங்களுடைய கண்களில இருள் இருக்கும். இந்த கண்களை ஒளியாகிறவர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். இருள் வெளிச்சமாகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள் அவர் யோபு 12:22 அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். இன்றைக்கு மரண இருளுகிற வாழுகிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுதான் அந்த வெளிச்சம். இயேசு இந்த உலகத்துல வந்து சிலுவையில மரிக்காவிட்டால் எல்லோரும் மரண இருளில தான் வாழ்ந்து நரகத்துக்கு போயிருப்போம். இயேசு அந்த இருளை ஒளியாக, ஒளியுள்ள ராஜ்யத்தில், ராக்காலமில்லாத ராஜ்யம் எங்களை வாழ அழைத்திருக்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள் நாங்கள் யோபு 29:3 பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன். இந்த வாழ்வில் இருக்கிற மரண இருள், பாவ இருள், அவருடைய தீபம் எங்களுக்குள்ள வந்து எங்கள் அந்த இருளை கடந்து போக பண்ணுகிறது. பாருங்கள் யோபுவை தேவன் அறிந்திருந்தார். சூத்தமன், சன்மார்க்கன், இப்படியாக இருளான காலங்கள் வந்த பொழுது கூட

தேவன், இந்த உலகத்துல ஒவ்வொருவருக்கும் கட்டளை இடுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்க, நாங்கள் பார்க்கும் பொழுது பிரசங்கி 2:13 பார்க்கும் பொழுது, இருளை பார்க்கலாம் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கலாம் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். பாருங்கள், இருளில் ஒன்றுமே செய்ய முடியாது. திருடர்கள் பிசாசுகளின் காரியங்கள் தான் அதிக அளவு இருளில் நடக்கிறது. இப்படியாக ஒரு ஒளியான ராஜ்யத்துக்கு வரும்படியாக உங்களை அழைப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில வந்திருந்தார். பாருங்கள், ஏசாயா 5:20 பார்க்கும் பொழுது, இந்த உலகம் தீமைக்கு அடிமைப்பட்டிருக்கிறது, நன்மைகளை வெறுக்கிற உலகமாக பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், தீமையை நன்மை என்றும், ஏசாயா 5:20 தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாய் பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்னைக்கு மதத்தில் இருக்கிறவர்கள், பாவத்தில் வாழுகிறவர்கள், சாபத்தில் வாழுகிறவர்கள் இதுதான் அவர்கள் செய்கிறார்கள். நன்மையான ஒளியை விட்டு விடுகிறார்கள். இயேசுதான் அந்த மெய்யான ஒளி. அந்த நன்மையை அவர்கள் தீமையாக அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா மதங்களிலும் எல்லா பாவத்தில் வாழுகிற மனிதர்களும் இதைத்தான் செய்து கொண்டு வருகிறார்கள். நன்மையை தீமை என்று சொல்லி இருளை கொண்டு போய் வெளிச்சமாக காட்டுகிறார்கள். பாவ இருள், இப்படியாக பாவம் செய்வதை இந்த மாம்ச பாவை கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இவரத்தின் பெருமையை அவர்கள் நன்மை என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேவனுடைய பார்வையில எங்களை உருவாக்கின அந்த ஒன்றான மெய்த்தவனுடைய பார்வையில் அது இருளாக இருக்கிறது. பாருங்கள், இவர்கள் குருடர்களை வழி நடத்துகிறார்கள். குருடர்களை அவர்கள் போகும் பாதை தெரியாது. அதற்காகத்தான் இயேசு அந்த மன கண்களை எங்களுக்கு திறந்திருக்கிறார். இப்படியான பாருங்க, நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:18 இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீர் அவர்களை கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். பாருங்கள், இப்படியாக மத்தேயு 25:41 இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுகளுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய

0: இயேசு வரும் பொழுது அந்த ஒரு ஒளி வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் இணைகிறோம். பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரோட பெணத்தினால நாங்கள் இணைகிறோம். அதே போலதான் ஒரு சுவிட்ச் போடும் பொழுது அந்த அந்த ஃபேக்டரியில இருந்து வருகிற லைட் அந்த ஒளி வெளி ஒளி ஒளியை கொடுக்கிறது. ஆமீன். தேங்க்யூ பிரதர் மகேந்திர ஐயா. காட் பிளஸ் யூ எவ்ரிபடி. காட் பிளஸ் ஆல்.
1: இதுவரை நேரமும் பாஸ்டர் ஆண்டன் ஸ்காபரோ என்று தன் வழிபாட்டை கொடுத்திருந்தார். இதுவரை முதலாவது பாஸ்டர் ஞானவர்தன், இரண்டாவது சிஸ்டர் எஸ்தர் ரூபி இந்தியா, மூன்றாவது பாஸ்டர் ஆண்டன் ஸ்காபரோ ஒன்டாரியோ, அடுத்த சிஸ்டர் ஜெனத்தை அழைக்க போறோம். ஜெனத்துக்கு பிறகு எஸ்தர் பிரைஸ்வர் சிஸ்டர் ஜான். ஒரு முறை இதுக்கு விடை அடுத்த வியாழக்கிழமை. நான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து எவர் சொன்னது சரி, எந்த முடிவு சரி என்று நாங்கள் கூறுவோம். சிஸ்டர் ஜெனட் பிரைஸ் லார்ட்.
2: பிரைஸ் லார்ட். அண்ணா
1: பிரைஸ் லார்ட். சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி, இன்றைய நாளில் இந்த பட்டிமன்றத்தில் கேள்வி நன்றாக கேளுங்கள். உங்கள் அறையிலே சுவிட்சை போட்டோன்னு வெளிச்சம் வருகிறது, அந்த இருள் எங்கே போகிறது? முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி, உங்களுடைய ஹோல் மேசை இருக்கின்றது, சோபா இருக்கின்றது, லைட்லாம் இருக்கிறீங்க, ஆனா சோபாக்குள்ள இருள், கடலுக்குள்ள இருள், அந்த இருள் ஏன் போகவில்லை? இதான் கேள்வி. உங்களோட எட்டு நிமிடம் உங்களுக்கு தருகிறேன், தொடர்ந்து வெளிப்பாட்டை தாருங்க சிஸ்டர்.
2: நாளிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்களோடும் கூட இருந்து நடத்துவாராக. அறையின் இருளை போக்க வெளிச்சம் தேவை. உண்மைதான், வெளிச்சத்தில் இருந்து மறைவில் நிற்கும் இருளுக்கு காரணம் மறைந்திருக்கிற பொருளாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. வேதாகமத்தின் படி ஆழத்தின் மேல் அங்கு இருள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஆழம் அங்கு ஏலோகிம் என்று சொல்லப்படுகிற அந்த தேவன் அதன் மத்தியிலே வெளிச்சமானார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வெளிச்சம் வந்தபோது முதல் வேலை எங்கள் ஆண்டவர் தேவன் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரித்தார். ஏனென்றால் பிரிவு அங்கு தேவையாயிருக்கிறது. இருட்டு அங்கு எங்கள் தேவனுக்குரியது அல்ல, எங்கள் தேவனுக்குரியது வெளிச்சம். எல்லா புகழும் இறைவனுக்கே. தொல்லை தருகின்ற இந்த இருள் வந்த போதிலும் எங்கள் தேவனுடைய எல்லை மாறாது, அதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த இறைவனுக்கு முன்னால் வெளிச்சம் தோக்காது. வெளிச்சம் எப்பொழுதும் வெற்றிதான். வெளிச்சம் வந்தால் இருளோடி செயலிழந்து போகிறது. அது மறைவிடங்களில் தான் நிற்க முடியுமே தவிர வெளிச்சத்தில் முன்னால் நிற்க முடியாது. இருள் இருள் தான், வெளிச்சம் வெளிச்சம்தான். இந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மெய்யான ஒளி

என்னை பார்க்கிறது என்ன, எங்களுடைய பெரிய தேவனுடைய வெளிச்சம் பெரிதாயிருக்கிறது. அதை பாருங்கள், வீட்டுக்கு வெளிச்சம் மின்சாரத்தில இருந்து அந்த அடித்தளத்தில இருந்து இருளை போக்க எத்தனை பெரிய இணைப்புகள் ஒன்றொன்றாய் இணைக்கப்பட்டிருக்கு. வீடுகளுக்கு எல்லாம் ஒன்றொன்றாய் அங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த மின்சார வயர்கள். அதனால் தான் நாங்கள் அங்கு வெளிச்சத்தை பெறுகிறோம். அதே போல எங்கள் மெய்யான ஒளியாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் இணைக்கப்பட்டிருந்தால்தான் அந்த வெளிச்சத்தை பெற முடியும். ஏனென்றால் உலகம் இருளுக்குள் இருக்கிறது என்பது வேதம் கற்றுத்தருகிறது. பாருங்கள், ஞான கண்ணில் பார்த்தால் சுத்தமான வெளிச்சம், ஊனக்கண்ணில் உங்களுடைய ஊனக்கண்ணில் பார்த்தால் இருளின் குற்றம் தெரியும். ஏனென்றால் யோபு சொல்லுகிறார், யோபு 38:9 வசனத்திலே சொல்லுகிறார், மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதுக்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் என்று சொல்லி தேவன் யோபை கேட்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், யோபு அறிவில் குறைவு பட்டிருப்பதையும் தேவனால் உருவாக்கின ஒரு சிறிய காரியத்தை கூட செய்வதற்கு அவனால் இயலாது. எந்த மனுஷனாலும் வெளிச்சத்தை உருவாக்க முடியாது, இருளையும் அங்கே உருவாக்க முடியாது. ஆனால் ரெண்டுக்கும் அதிகாரி என்ன, இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அவன் வெளிச்சத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கிறார், இருளுக்கு நரகத்திலே அங்கு தேவனை மறுதளிக்கிறவரை அங்கு தள்ளுகிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த அவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உலகிலே இருளை போக்க சர்வ ஞானமுள்ள சர்வ ஞானிக்கே முடியும் என்பதை நாங்கள் கண்டுகொண்ட உண்மைகள். அவரால் உருவாக்கப்பட்ட ஒன்றுக்கும் கேள்வி கேட்க முடியாது. அதனால் உங்கள் வினாக்களுக்கு இன்றைக்கு இயற்கை நமக்கு தாழ்மையான பாடங்களை கற்றுத்தரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கொலோசியர் 2:13 இருளின் அந்தகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் இருளின் அதிகாரம் எங்களுக்கு அதிலே இருந்து அந்த இருளிலே இருந்து எங்களுக்கு வெளிச்சம் தர எங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை எல்லா மக்களும் அறிய வேண்டிய ஒரு தருணமாய் இருக்கிறது. ஏனென்றால் உலகத்திலே பகலும் இரவும் இருப்பது போல இரண்டு ராஜ்யமும் இருக்கிறது, தனி மனிதனும் இருக்கிறான். இவ் ரெண்டுக்கும் ஒன்றுக்கு நாம் வாழுகிறோம், ஒன்றில் இருளிலே வாழுகிறோம் அல்லது வெளிச்சத்திலே வாழுகிறோம். இந்த ரெண்டும் இந்த பூமியிலே இருக்கிறது. அதனால் தான் அந்த சோபாவுக்கு கீழே அந்த இருள் இருக்கிறதை நாங்கள் காண்பிக்க கூடியதாய். இந்த இருள் இருக்காதபடிக்கு நீங்க தேவனிடத்திலே வந்தால்தான் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே பிரகாசிக்கும். அப்பொழுது நீங்க வெளிச்சமானவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இருள் எங்கே போகும் என்றால் அந்தகாரத்துக்கு போகும். அதை இருளின் ஆதிக்கம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இருளின் ஆதிக்கம் அகல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவாகி அந்த வெளிச்சத்திலே எல்லாரும் வர வேண்டும். ஏனென்றால் அங்கு இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்று எங்கள் ஆண்டவருடைய விருப்பம். அதனால் தான் அந்த வெளிச்சம் வரும்போது இருள் அகல வேண்டும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த பூமியில இருளும் வெளிச்சமும் இருக்குது. ஆனால் எங்களுடைய நிரந்தர இடமாகிய பரலோகத்திலே அங்கே வெளிச்சம் மட்டுமே இருக்கும்.
அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கும் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டும். அவரோடு நாங்கள் அந்த வெளிச்சத்திலே கலை கூறவே

0: வேண்டும். அதுதான் உண்மையான சத்தியமாய் சுவிசேஷ ஆரம்பமாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், யோவான் 6:17 இதோடு முடிக்கிறேன். சீசர்கள் படகில் ஏறி கடலில் அக்கறையில் உள்ள கப்பர்நாமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருளாயிருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. கடல்ல பெருங்காற்று அடித்தபடினா கடல் கொந்தளித்தது. சீசர்கள் இயேசு கடல் மேல் நடந்து வருகிறதை கண்டு பயந்தார்கள். ஏன் பயந்தார்கள்? அங்கே இருள் இருந்தபடியால் சீசர்களுக்கு கூட வெளிச்சம் தெரியல. அந்த இருளிலே ஏதோ ஒன்று வருதென்று பயந்தார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நடந்து வந்த இயேசு கிறிஸ்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னதும் அவர்கள் பயம் நீங்கி அங்கு போக வேண்டிய துறைய பிடிச்சு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இருள் மனிதனை இழைப்பாரத்தான் ஆண்டவர் பறைச்சிருக்கிறார். இரவிலே அவன் தூங்க வேண்டும். ஆனா மிருகங்கள் வெடிக்கிட்டு தங்களுடைய உணவை சில எடுக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். ஆனால் அது நாளளவில் அது அங்கு இருளுக்குரிய மனிதர்களாய் மாறிவிட்டார்கள். ஏனென்றால் தேவன் வெளிச்சத்துக்குரியவர் என்பதையும் இருள் அங்கு மூடி இருக்கிறது என்பதையும் அங்கு கூட்டுத்தன்மை அங்கு வெளிப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இருள் மனிதனை இழைப்பார நல்ல நோக்கம்தான் இருந்தது. ஆனால் அந்த இருள் அங்கு அந்தகாரப்பட்டபடியால் அங்கு மனுஷனுக்குள்ளே இந்த இருள் வந்து விட்டது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இயேசு என்ற வெளிச்சம் வரும்போது இருள் மறையத்தான் செய்யும். இன்னும் நாங்கள் பரலோகத்திலே நாங்கள் காலடி வைக்கும் போதுதான் அந்த வெளிச்சம், உண்மையான வெளிச்சம் வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த கண்கள் குருடா இருக்கிற கண்கள் இன்றைக்கு வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 119:105 சொல்லப்படுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களின் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இந்த பூமியிலே நாங்கள் இருளா இருந்தாலும் அவருடைய வசனம் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியா எங்களுடைய கால்கள் அந்த வெளிச்சத்திலும் அந்த பாதையிலும் தீபமாய் எங்களுக்கு நிற்கிறபடியா நாங்கள் பிழைத்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி இத்துடனும் என்னுடைய காரியத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இதுவரை நேரமும் சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனிலிருந்து தன்னுடைய வெளிப்பாட்டை கொடுத்தால் அவர் காரியத்தை சொன்னால் இருளோடு செயலற்று போகுது. செயலற்று போற இடம் அங்கே ஒரு கேள்வி அங்கே உண்டு. இரண்டாவது, வெளிச்சம் வரும்போது இருள் போகுது. இருள் போற இடம் அங்கே ஒரு கேள்வியும் வருகின்றது. அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தார். தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமைதான் இந்த முடிவெல்லாம் தெரியும். அடுத்த பாச வானறியா வந்து அவருப்போம். பிரஸ்லோட் பாச வானறியா,
2: பிரஸ்லோட் ஐயா சொல்லுங்க ஐயா.
1: இன்றைய பட்டிமன்றத்தின் கேள்வி, ஒரு அறையிலே சுவிட்ச் போகும் பொழுது வெளிச்சம் வருகிறது, இருள் மறையுது. அந்த இருள் எங்கே மறையுது? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, உங்கள் வீட்டு ஹோல மேசை இருக்கு, சோபா நீங்க வெளிச்சத்துல இருந்து கொள்றீர்கள், ஆனா மேசைக்கு கீழே சோபாக்கள் இருள் இருக்கு, அந்த இருள் ஏன் இருக்கு? இதுதான் கேள்வி. உங்களுடைய வெளிப்பாட்டை தாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக. ஆமா.
2: என்ன மாதிரி வெளிப்பாடா? ஆவிக்குரிய வெளிப்பாடா அல்லது
1: நீங்க ஆவிக்குரிய வெளிப்பாட்டையும் கொடுக்கலாம், உலகத்துறை வெளிப்பாட்டையும் கொடுக்கலாம்.
2: ஏன்னா இதுல ரெண்டு வகையான இதுல ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஐயா. இதுல பாக்குற இதுல வந்து இந்த வெளிச்சம் இருள் என்று சொல்லப்படுகிற காரியத்தை நாங்க பார்ப்போமா இருந்தால், இங்க வேதத்திலே ஐயா பக்தராகிய யோபு சொல்லுகிறார். யோபு 38:18 நாங்கள் பார்க்கிற வழியில வேதம் சொல்லுகிறது ஐயா, 38:19, வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? கேள்விக்குறி. இரண்டாவது, இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்படி என்று சொல்லி சொன்னால் அதனுடைய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த வெளிச்சம் எங்கே இருந்து வருகிறது, அதனுடைய வழி எங்கே என்று கேட்கப்படுது. ரெண்டாவது, இருளுடைய இருள் எங்க தங்கி இருக்கு என்பதை தான் இந்த இடத்துல கேட்கப்படுது. இப்ப நீங்க சொல்லுற பிரகாரம் ஐயா கேக்குதா? நான் சொல்றது நான் சொல்றேன், நீங்க சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்கள்ல ஒரு வீட்டுக்குள்ள நாங்கள் வந்து லைட்டா போடுகிற வேளையிலே அந்த வெளிச்சம் அதாவது எங்க இருந்து வருகிறது என்பது நீங்க ஒரு கேள்விக்குறியாக அவர் கேட்கிறார். இரண்டாவதாக, நீங்க சொல்லுகிற பிரகாரம் அந்த இருக்கிற

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: உபாகமம் முதலாம் அதிகாரம். சேயிர் மலைபலியாய் ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயாவிலிருந்து சூப்புக்கு எதிராகவும் பாரானுக்கும் தோப்பேலுக்கும் லாபானுக்கும் ஆசரோத்துக்கும் திசாஹாபுக்கும் நடுவாகவும் இருக்கிற யோர்தானுக்கு இக்கரையான வனாந்தரத்தின் சமனான வெளியிலே வந்தபோது மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்களாவன: எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும், எத்ரேயின் அருகே அஸ்தரோத்தில் குடியிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனையும் மோசே முறிய அடித்த பின்பு 40வது வருஷம் 11வது மாதம் முதல் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிற மோவாபின் தேசத்தில் மோசே இந்த நியாயப்பிரமாணத்தை விவரித்து காண்பிக்க தொடங்கி, ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்த போதும் நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலைநாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டுக் கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார். அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வருத்தத்தையும் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி? நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக நீர் செய்ய சொன்ன காரியம் நல்லது என்றீர்கள். ஆகையால் நான் ஞானமும் அறிவும் உள்ள மனிதராகிய உங்கள் கோத்திரங்களின் வம்ச பதிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு தலைவராயிருக்கும்படி 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரிகளாகவும் ஏற்படுத்தி வைத்தேன். அக்காலத்திலே உங்களுடைய நியாயாதிபதிகளை நான் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாச்சியங்களை கேட்டு இரு பட்சத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். நியாயத்திலே முகதாட்சிணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படுவீர்களாக. நியாயத்தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவையும் அக்காலத்திலே கட்டளையிட்டேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரேபை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியரின் மலைநாட்டிற்கு நேராக நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழி முழுவதும் நடந்து வந்து காதேஸ் பர்னேயாவிலே சேர்ந்தோம். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் மலைநாடு மட்டும் வந்து சேர்ந்தீர்கள். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும் நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். அது எனக்கு நன்றாய் கண்டது. கோத்திரத்திற்கு ஒருவனாக 12 மனிதரை தெரிந்தெடுத்து அனுப்பினேன். அவர்கள் புறப்பட்டு மலைகளில் ஏறி எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அதை வேவு பார்த்து அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். அப்படியிருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளாவும் மதில் உள்ளவைகளுமாய் இருக்கிறதென்றும் ஏனாக்கியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றையும் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவனை மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை, உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்தி அவனை அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள், அவர்களுக்கு அதை கொடுப்பேன், அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீங்களோ திரும்பிக் கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்தரத்திற்கு பிரயாணப்பட்டு போங்கள் என்றார். அப்பொழுது நீங்கள் எனக்கு பிரதியுத்தரமாக கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவோம் என்று சொல்லி நீங்கள் யாவரும் உங்கள் ஆயுதங்களை தரித்துக் கொண்டு மலையின் மேல் ஏற ஆயத்தமாயிருந்தீர்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் நடுவே இறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ செவிகொடாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக துணிந்து மலையின் மேல் ஏறினீர்கள். அந்த மலையிலே குடியிருந்த எமோரியர் உங்களை எதிர்க்கும்படி புறப்பட்டு வந்து தேனீக்கள் துரத்துகிறது போல உங்களை துரத்தி உங்களை சேய தொடங்கி ஓர்மா மட்டும் முறிய அடித்தார்கள். நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள். கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவில்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. இப்படியே காதேசிலே தங்கி
1: நீதிமொழிகள் 28 அதிகாரம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போலே தைரியமாய் இருக்கிறார்கள். தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராய் இருக்கிறார்கள். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அதன் நற்சியை நீடித்திருக்கும். ஏழைகளை ஒடுக்கிற தருத்திரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்துக் கொண்டு போகிற மலையைப் போல் இருக்கிறான். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள். துஷ்ட நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். இரு வழிகளில் நடக்கிற கிரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானாயிருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற கருத்தரன் அவனிலும் வாசி. வேத பிரமாணத்தை கை கொள்கிறவன் விவேகமுள்ள புத்திரன். போஜன பிரியருக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் பரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான், உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள். ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான், புத்தியுள்ள தருத்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். நீதிமான்கள் களி கூறும் போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். துன்மார்க்கர் எழும்பும் போதோ மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கெர்ச்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். பிரபு புத்தியினனாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். இரத்த பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குளியில் ஒழிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐசூரியவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். முகதாட்சணியம் நல்லதல்ல. முகதாட்சணியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். வன்கண்ணன் செல்வனாகிறதற்கு பதறுகிறான். வறுமை தனக்கு வருமென்று அறியாதிருக்கிறான். தன் ஆவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிற முடிவில் அங்கீகாரம் பெறுவான். தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். பெருமை வழக்கை கொழுவுகிறான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். துன்மார்க்கர் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள். அவர்கள் அழியும் போதோ.
0: யோவான் 11 மரியாளும் அவள் சகோதரி ஆகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்துக்கு போவோம், வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோட கூட மறிக்கும்படி நாமும் போவோம், வாருங்கள் என்றான். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக் கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு, அவள் கல்லறை இனிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை இவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடிவர செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். அப்பொழுது அவர்களில் ஒருவனும், அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன், அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாத படிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்திரத்துக்கு சமீபமான இடமாகிய எப்ராயும் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷருடனே கூட தங்கி இருந்தார். யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவரை ஒருவர் நோக்கி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக் கொண்டார்கள். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து, அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அது

நீங்கள் இணைந்திருப்பது கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15 மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: இன்று 17ஆம் தேதி 4ஆம் மாதம் 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி சித்திரை மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். இப்பொழுது டொரண்டோ நேரம் காலை 7:26. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய வசனம், இன்றைய நாளுக்கான வசனம், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் என்று ஏசாயா 12:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஏசாயா 12:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள், எண்ணாகமம் 36, நீதிமொழிகள் 27, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து யோவான் 9:10 இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். விசேடமாக பரிசுத்த வேதாக புத்தகம் இல்லாதவர்கள், மத்திய கிழக்கு நாடுகளிலே வேத புத்தகத்தை கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சத்தியவேத திருச்சபையிலிருந்து அவர் முதல்ல அபிஷேக ஆராதனைகளூடாக, ஜபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். அதனை தொடர்ந்து 8 மணி முதல் நாங்கள் இலங்கைக்கான, உலக நாடுகளுக்கான ஜபங்களுக்காக கடந்து செல்வோம், ஆயத்தமாவோம். எங்களுடன் அதிகால வழியிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஷாமலா அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் 8 மணிக்கு அந்த ஜபங்களை ஆரம்பமாகும். இப்பொழுது பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஜபங்களை கூட கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் காலை வேளையிலே இணைந்திருக்கிற பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்களை வரவேற்போம். அவர் மீதான காரியங்களை பொறுப்பெடுப்பார். ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். புதிய நாளின் ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்மா, பிரைஸ் லோட் பாஸ் நஹோமி லோகன். மன்னிக்கணும், பிரைஸ் லோட் பாஸ் நஹோமி
1: லோகன்.
0: ஆமேன், ஆமேன். உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களேம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: Praise Lord, Hallelujah. Hallelujah.

தரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, எந்த கோர் எந்த துணையாளரே, சாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எந்த கோர் எந்த துணையாளரே.

0: ஆவியானவரே பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. ஹாலேலூயா. சிம்சோன் மேல் தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். ஹாலேலூயா. அவனுடைய எதிரிகளுக்கு முன்பாக ஒரு தாடு இனம்பை கொண்டு 1000 எதிரிகளை அவன் சிதறடித்தான். ஹாலேலூயா. எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகிறது. எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, எங்கள் வருமானங்களுக்கு விரோதமாக, நாங்கள் இருக்கின்ற தேசத்துக்கு விரோதமாக, எங்கள் சொந்த ஜனங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகிறது. ஹாலேலூயா. பாதாளத்தின் வல்லமைகள் எங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் திருச்சபையோ மேற்கொள்வதில்லையோ சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா. ராஜா தேவனே, அப்பா பரலோகத்தின் திறவுகோள்களை உனக்கு தருவேன் என்று சொன்னவரே. ஹாலேலூயா. பூமியிலே எதை நாங்கள் கட்டுகிறோமோ அது பரலோகத்திலே கட்டப்படும் என்று சொன்னீங்கள் ஐயா. பூமியிலே நாங்கள் எதை கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்னீங்கள் ஐயா. ராஜா என் ஆண்டவராய கர்த்தாவே, பூமியிலே ஆண்டவரே சண்டைகள், ஆண்டவரே கலகங்கள், போர்கள், ஆண்டவரே விபத்துகள் இயேசுவின் நாமத்தில நாங்கள் கடிந்து கொள்கிறோம் தகப்பனே. தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய விடுதலை, தேவனுடைய வெளிச்சம் வரும்படி செபிக்கிறோம் தத்தாவே. எமக்கு சூத்திரம் ஐயா. ராஜா.
1: இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு.
0: வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர்,

தரும் போது என்னை கேட்பவரே சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றேர். சத்துவமில்லா வேளைகளில் பெருக செய்கின்றேர். சோர்ந்து போன நேரத்திலும் பலனை தருகின்றேர். சத்துவமில்லா வேளையில்லாதை பெருக செய்கின்றேர். பிளனடைந்திடுவேன் உயர பறந்திடுவேன். பிளனடைந்திடுவேன் உயர பறந்திடுவேன். புது பிளனடைந்திடுவேன் உயர பறந்திடுவேன். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய சிட்டங்களின் மறைவிலே வந்த ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய நிறைவான அடைக்கலம் உண்டாவதாக. தகப்பனே ஆண்டவரே, நீ எங்கள் அடைக்கலம், எங்கள் கூட்டை, நாங்கள் நம்பி இருக்கிற தேவன் நீரே. எங்களுக்கு எல்லாம் தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. ஓரவகரது வர வர வர வக்கருவர் தகப்பனே. அப்பா, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. உண்மை ஆராதிப்பதுதான் எங்கள் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்காக உடைய ஆண்டவரே சமூகத்திலே கையெடுக்கிறோம். எங்கள் திருச்சபைக்காக உடைய கரத்தில் உடைய சமூகத்தில நாங்கள் கையெடுக்கிறோம். எங்கள் தேசங்களுக்காக, பொருளாதார காரியங்களுக்காக ஆண்டவரே உடைய ஆண்டவரே சமூகத்திலே நாங்கள் கையெடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவனே, ஜனங்களுடைய வியாதிகள் பிரச்சனைகளுக்காக உங்களுடைய பாதத்திலே நின்று நாங்கள் கையெடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நிராசட்டை பண்ணப்பட்டவரும் ஆண்டவரே, மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாயிருந்தார் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அதை எண்ணாமல் போனோம். நாங்கள் தேவனால் சிறுமப்பட்டவர் என்று எண்ணினோம். ஹல்லேலூயா. எங்கள் பாடுகளை நீர் ஏற்றுக் கொண்டீரையா. எங்கள் துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின் உண்மையில வந்ததையா. உங்களுடைய தழும்புகளால் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கைகளுடைய வாழ்க்கையிலே சுகம் உண்டாகிறதையா, விடுதலை உண்டாகிறதையா. ஆண்டவரே, வெற்றி கொடி நீங்கள் தான் ஐயா. ராஜா, கிறிஸ்துவுக்குள் எங்களை நற்கந்தகமாக வைத்திருக்கிறதற்காக சூத்திரம் ஐயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம். நன்றி நன்றி நன்றி ஐயா. என் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருப்பது இவ்வளவு பெரிய சிலாக்கியம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்குள் இருப்பது இவ்வளவு பெரிய சிலாக்கியம் ஐயா. உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்படுகிற ராஜா. பெரியவராகி எங்கள் நல்ல தேவனே, வானத்தையும் பூமியை உண்டாக்கி எங்களுடைய கர்த்தாவே, நீர் எங்களுக்குள் இருப்பது அது இவ்வளவு பெரிய சிலாக்கியம் ஐயா. ராஜா, ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ராஜா, கர்த்தாவே சூத்தரிக்கிறோம் ஐயா. ராஜா, ஹாலேலூயா. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் ஐயா. ராஜா, ஹாலேலூயா. தகப்பனே முக்கு சூத்திரம் ஐயா. உந்த நாடி ஐயா, என்னை காப்பாற்றும் கடமையும் மக்கையா. உந்த நாடிமை நான் ஐயா, என்னை காப்பாற்றும் கடமையும் மக்கையா. உவாஸ் போவாஸ், போர்வையால் என்னை மூடுமையா. எசையா எசையா, உமன்பினால் என்னை மூடுமையா. உவாஸ் போவாஸ், போர்வையால் என்னை மூடுமையா. எசையா எசையா, உமன்பினால் என்னை மூடுமையா. உந்த நாடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமையும் மக்கையா. உந்த நாடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமையும் மக்கையா. உம் போர்வையால் என்னை மூடுமையா.

ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீரே எங்களுடைய வாழ்வின் பங்குன்னு சொல்லி நாங்கள் உங்களிடத்திலே ஆண்டவரே சொல்லுகிறோம் தகப்பனே. எசப்பாமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திரளான தண்ணீர் நிறைச்சலை பார்க்கிறோம், வலிமையான சமுத்திரத்தின் அலைகளை பார்க்கிறோம். உன்னதத்திலே கர்த்தர் ஆண்டவரே நல்லவர் தகப்பனே. ஆண்டவரே வல்லம உள்ளவர் அப்பா ராஜா. ஹாலேலூயா. மகிமையானவர் நமக்கு ஆண்டவரே தேவனே. ஆண்டவரே மகிமைய செய்தீரையா. இது முதல் கொண்டு எல்லோரும் உங்களை பாக்கியவான் பாக்கியவர் என்று சொல்லுவார்கள். ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு ஸ்தோத்திரம். ஆராதிக்கிறோம் ஐயா தகப்பனே. நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் ஆண்டவரே. நேரங்களை நன்மையினால் நிரப்பி இருக்கிறீர்கள் ஐயா. உன் வாயை ஆண்டவரே விரிவாய்த்து அப்பொழுது உன்னை நன்மையினால் நிரப்புவே சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே எங்கள் வாயை ஆந்து சொல்லி நாங்கள் ஆண்டவரே திறக்கிறோம். எங்களை நீர் நன்மையினால் நிரப்புவீராக. உங்களுடைய நன்மை நல்லது ஐயா. ஆண்டவரே உடைய விருப்பம் நல்லது ஐயா. உடைய சித்தம் நல்லது தகப்பனே. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதிசயங்களை இந்த நாளிலே காண செய்கிற தேவன். பராக்கிரமன் கையில் இருக்கிற கொள்ளப்பொருளை பறிக்க கூடுமோ? அல்லது நீதியாய் சிறப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? பராக்கிரமன் கையில் இருக்கிற கொள்ளப்பொருளும் விடுவிக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவனோடு நான் வழக்காடுவின் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் சிற தேவன். ஹாலேலூயா. விருதாவாய் உழைப்பதில்லை, துன்பம் உண்டாக நாங்கள் பிள்ளைகளை பெறுவதும் இல்லையா ஆண்டவரே தகப்பனே. மக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா.

அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்னை பாக்கியவதி என்று சொல்ல வைத்தார். வல்லமையானவர் மகிமையானவை எனக்கு செய்

தைலமையான தைலம் இயேசு நாமம்

தைலம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே விசுவாச குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தூரமாய் போன பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. உண்மை அறியாத பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே திருச்சபைக்கு வந்தும் வராத பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. வியாதியோடும் பிரச்சனைகளோடும் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உம்முடைய உடன்படிக்கை ரத்தத்தை எடுத்து விசுவாச குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேல் நாங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உலக தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய விசுவாச தமிழ் பிள்ளைகள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் ரத்தத்தை தெளிக்கிறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகள் மேல் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஆண்டவரே ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் மேலுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா மாயை பேசும் வாயின் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரர் கைகளுக்கு ஆண்டவரே விசுவாச குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிக்கும்படி செவிக்கிறோம். உடைய உடன்படிக்கையின் ரத்தத்தை எடுத்து பிள்ளைகள் மேல் தெளிக்கிறோம். ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன்னு சொன்னீரே ஐயா ராஜா. ஆண்டவரே உடைய இரக்கத்தை ஆண்டவர் அந்த பிள்ளைகள் மேல் ஊற்றுகிறபடியால் உமக்கு சோத்திரம். தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகிறதுன்னு சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. அறிக்கை பண்ணுகிற ஆண்டவரே அப்போஸ்தலராகிய இயேசுவே நாங்கள் ஆராதிக்கிறோமே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுக்கு பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம். நாங்கள் இருக்கின்ற பட்டணத்திலே ஆண்டவரே உமக்கு பயப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உங்களை சுற்றி இருக்கிற ஆண்டவரே ரட்சிக்கப்படாத மக்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. எங்களை எப்படி அழைத்தீங்களோ ராஜா அதே போல அந்த பிள்ளைகளை நீங்க அழைக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. பாவத்திலே இருக்கிற ஜனங்கள், அபியூஸ் பண்ணப்படுகிற ஜனங்கள் ஆண்டவரே, திக்கு திசை தெரியாத ஜனங்கள் ஆண்டவரே, திருமணம் செய்து கைவிடப்பட்டிருக்கிற ஜனங்கள் அப்பா ராஜா, எந்த அகப்பனே ராஜா, குடும்பங்களிலே ஐயா ராஜா, உறவுகளிலே ஆண்டவரே பிரச்சனையோடு இருக்கிற ஜனங்கள், ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டும் ஆண்டவரே, தேவனே கணவன் ரட்சிக்கப்படாமல், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தில் ஐசுனுடைய தெய்வமே நீர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்ருன் பிடியிருந்து எங்களை விடுவித்தவரை துதியுங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவனுடைய சேனைகளை சிவந்த சமுத்திரத்தை

மேல், எங்கள் திருச்சபைகள் மேல், ஆண்டவரே விசுவாச குடும்பங்கள் மேல் நம்முடைய கிருபையை ஊற்றுகிறீர் ஐயா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவர் மேலும் நம்முடைய கிருபையை ஊற்றுகிறீர் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, மக்கள் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே தேவனே, ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் இந்த ஆராதனையை முடிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீங்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு நல்லவர் அப்பா. ஆண்டவரே அப்பா, மகிமையான காரியங்கள் எங்களுக்கு செய்கிற தேவனையா, நீர் எப்பொழுதுமே நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹாலேலூயா. ஆண்டவரே மக்கள் சூத்திரம் ஐயா. இந்த நாளிலே கூட இந்த யாத்ராகமத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போறோம். ஹாலேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவராய் இருக்கிற. ஹாலேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா. அங்கே யாத்ராகமம் 3 அதிகாரத்திலே 7 வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் எழுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமன தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஹலேலூயா. இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திராகிய என் ஜனத்தை எகிப்திருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்ற. ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட ஹாலேலூயா, இந்த வாழின்படியும் ஆண்டவர் எல்லோருடைய உபத்திரவங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் அவர் காண்கிற தேவர். ஹாலேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் பாருங்கள் ஒரு கண் மூடி ஒரு கண் திறக்கிறவர் அல்ல. ஹாலேலூயா. அவர் நம்மை விடுவிக்கிற தேவர், நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவர். ஹாலேலூயா. அப்படின்னா இந்த ஜனங்களுடைய பெருமூச்சை கூட அவர் பார்த்தாரா. ஹாலேலூயா. அந்த ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் படுகிற கூக்குரலை கேட்டிருக்கிறார். ஹாலேலூயா. அப்படின்னால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே கூட அங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் ஆண்டவர் எல்லாவற்றையும் காண்கிறார். ஆகாருடைய கண்ணீரை கண்ட. ஹாலேலூயா. ஆகாருக்கு அந்த இடத்திலே சொல்வதற்கு யாரும் இல்லை. ஆனால் அவள் பட்ட பாடுகள், இருதயத்திலே பட்ட வேதனைகளை தேவன் அறிந்த. ஹாலேலூயா. அதே போலதான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஹாலேலூயா. எதுவரைக்கும் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை அவர் தீர்க்கும் வரைக்கும் அவரே நாங்கள் எங்கள் கண்கள் நோக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஹாலேலூயா. அது மட்டுமல்ல பாருங்கள், அவர் சொல்லுகிற அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திருந்து அழைத்து வந்தபின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஹாலேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் பிரச்சனையிலிருந்து கஷ்டத்திலிருந்து துக்கத்திலிருந்து உபத்திரவங்களிலிருந்து தூக்குவதற்கு ஒரே காரணம் அவரை நாங்கள் ஆராதனை செய்வது. ஹாலேலூயா. நன்றி உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹாலேலூயா. பிரச்சனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், கஷ்டங்களை கொண்டு வரலாம். அது கர்த்தர் கொண்டு வருகிற காரியம் அல்ல. ஹாலேலூயா. பார்வோனும் அவனுடைய சேனைகளும் சத்துருவும் அவனுடைய சேனைகளும். ஹாலேலூயா. அங்கே ஆண்டவர் ஆகிய இயேசு சொல்லுகிறார், திருடனானவன் கொல்லவும் அழிக்கவும் வகதிடுகிறான். ஹாலேலூயா. அப்படினால் என்ன உபத்திரவமோ என்ன கஷ்டமோ என்ன துன்பமோ என்ன துக்கமோ எதுவாக இருந்தாலும் கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், கர்த்தரை துதியுங்கள். ஹாலேலூயா. நேற்றைய நாளிலும் நான் நேற்றைய மெசேஜில சொன்னேன், என்ன சொல்லி சொன்னால், ஹாலேலூயா, இத்தனை வருஷ ஊழிய காரியங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் வரும். ஹாலேலூயா. நான் ஆராதனையை மட்டும்தான் விடுவதே இல்லை. காலையில் எழும்பி ஹாலேலூயா தேவனை ஆராதிப்பேன். எந்த ஒரு காரியம் சில உள்ள ஆராதனை டைம் குறையலாம், ஆனா ஆராதனையை விட்டு விடுவதில்லை. ஹாலேலூயா. ஆனபடினா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம எப்பொழுதுமே விடுவிக்கிறார். மோசேக்கு சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன், அது மட்டுமல்ல நான் இருக்கிறவரா இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லுன்னு சொல்லி சொல்லுங்க. அவர் எப்பொழுதுமே நமக்கு இருக்கிறவரா இருக்கிற. ஹாலேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அந்த திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அங்கே அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள், ஆண்டவரா இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அதாவது அவர் இருக்கிறார். ஹாலேலூயா. கவலைப்படாதே, அவர் இருக்கிறார். அவர் உன்னை தப்புவிப்பார், அவர் உன்னை விடுவிப்பார், அவர் உன்னை காண்கிறார், உன்னை பார்க்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் பலமான சாட்சியை கொடுத்தார்கள். ஹாலேலூயா. அவர்கள் மேல் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. இன்றைக்கு கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே,

0: ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை விடுவிக்கிற தேவன், நம் தலையை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆனபடினால் அவரே நமக்கு செங்கடலை பிளக்க செய்வார், யோர்தானை கடக்கவும் அவர்தான் உதவி செய்வார். அவருடைய அவரை நாங்கள் ஆராதிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம். உடைய துதி எப்பொழுதும் எங்களிடம் ஆவிலே இருக்கட்டும் ஐயா ராஜா. ஆண்டவர் எல்லாமே, ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளும் எங்களை விட்டு கடந்துதான் போவோம், கடந்துதான் போவத்து வேணும் ஆண்டவரே. ஏனென்றால் உடன்படிக்கின்ற தங்களோடு கூட இருக்கிறது, நீர் எங்களுக்குள் வாசம் பாடுகிறேன். ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும், ஊழிய பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய ஊழியங்களையும் ஆசீர்வதியும், இந்த தேசத்தை ஆசீர்வதியும், நாங்கள் விட்டு வந்த தேசத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே உடைய கரம் கூட இருப்பதாக ராஜா. தகப்பனே ஆசீர்வைத்து வழிநடத்தும் சங்கமும் ஊழியங்களையும் அருமையான சௌரனையும் ஆண்டவரே சௌர ரீட்சாவையும் ஆசீர்வதியும். உடைய கரம் இத்தனை வருஷ காலமாய் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. தேவனே முக்கு ஸ்தோத்திரம். டிவைன் ஆண்டவரே தேவன ரிலேஷன்ஷிப் எங்கள் பக்தியில கொடுத்திருக்கிற இதற்காக நன்றி சொல்லுவோம். தேங்க்யூப்பா. ஆண்டவரே தெய்வீகமான தொடர்புகள் இந்த நாட்களிலே அதிகமாய் தொடரும்படி செபிக்கிறோம். உமக்கு பயந்த பிள்ளைகள் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய ஆண்டவரே ராஜ்யம் விரிவாக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பெருமண்டலங்கள் செய்யப்படுவது போல் எங்கள் வாழ்க்கையில செய்யப்படும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகளோடு, பாடல்களோடு,
0: ஜெபங்களோடு,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் எங்களுடன் இணைந்து தேவ செய்திகளோடு, பாடலோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, அதோடு இமானுவேல் அங்காளி மியூசிக்கை கொடுத்தார். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம். கடந்த 36 வருடமாக நாங்கள் ஆலயத்துக்கு சென்றோம். கத்தர் வழி நடத்துகிறார். அந்த கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். எங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துகிறார். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருடைய கரத்திலே உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும் திரும்பமாக சபையும் ஒப்புவித்துக் கொண்டு உங்கள் பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கடந்து செல்லுகின்ற பொழுது இன்றைய நாளையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. இரவு நேரத்திலே நாங்கள் திரும்பமாக நித்திய வளர்ச்சி நேரத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். God bless you, அம்மா. ஆமென்.
0: ஆமென் ஐயா. ஒரு சாட்சி உங்களை குறிச்சு சொல்ல விடும் நான்.
1: சொல்லுங்களா.
0: என்னென்றால் ஐயா, அதான் வேசி பண்ணுற வழியிலே அந்த சாட்சியா நினைவு கூர்ந்தார். என்னன்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் ஒரே திருச்சபையில இருந்தோம் தானே, அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஊழிய பாதையில வந்துட்டோம். அப்போ ஊழிய பாதையில வருகின்ற வழியிலே ஒரே ஒரு குடும்பம் எங்களை சந்திக்க வந்தது, அது நீங்க தான்.
1: என்னுடைய
0: மகன் பிறந்திருந்த நேரம் தெரிந்தான மகனுக்கு எத்தனையோ பிரச்சனைகள். நீங்க கொண்டு வந்த, நீங்களும் ரீச் ஆகும் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இடத்துல நாங்கள் இருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு சின்ன ஸ்டூடியோ ரூம்ல நாங்கள் இருக்கிற வழியில நீங்கள் ஒரு பேக்கையும் பிள்ளைக்கண்டு சொல்லி ஒரு பேக்கும் கொண்டு வந்து சந்தீங்கள். ஹலிலியானபடியத்தான் பாருங்கள், எந்த காரியத்திலும் நாங்கள் தைரியமா நிக்கின்ற வழியில ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு பெரிய ஊழியத்தை தந்திருக்கிறார், உங்களுக்கும் ஒரு பெரிய ஊழியத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் இப்பொழுது நல்லவர் ஐயா. காரியங்கள் எல்லா காரியங்களும் தூக்கப்படும் கேட்க நீங்க அந்த இடத்துல வந்தீங்க. ஆண்டவராத எப்பொழுதும் பாருங்கள் ஐயா, நாங்கள் செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களை கூட கர்த்தர் நினைவில வைத்திருக்கிறேன். கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர்.
1: ஆமீன். அருமையான சாட்சி கூட ஆகும். அடுத்து கடந்து சென்றீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்து வராங்க. நாங்கள் திரும்பமாக இரவு நேரத்திலே சந்திப்போம். God bless you. Amen.
0: Amen. Bless you. Bless you ஐயா.
1: Amen. அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேது திருச்சபையில் இணைந்து துதி ஆராதனை வழிநடத்தினார். தேவ செய்திகளோடு, பாடல்களோடு, இவங்களோடு வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே கூடுகின்ற பொழுதும், சபையிலே பிரசங்கப்படுத்த நிற்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம், ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக.
2: Recording in progress.
1: ஆமீன். இன்று 17ஆம் தேதி, 4ஆம் மாதம் 17ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி, சித்திரை மாதம் 2026 வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் தொடர்ந்து நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு என இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இரவு வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே ஊழியர் வசனஹோமி லோகன் சகோதரி டாலி அவர்கள் கூட, அதோடு பாஸ்டர் அன்றன் ராசனம் அவர்கள் கூட செய்திகளை கொண்டு வருகிறார். அந்த வேளை அவர்களை திரும்பவும் சந்திக்க இருக்கிறோம். இந்த கால வேளையிலும் கத்தரங்களுக்காக தருகிற வார்த்தை, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன், கத்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதவுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஆமீன். ஏசாயா 12:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. நாளுக்காக பரிசுத்த வேதாபுத்தத்தை 365 வாசித்து முடிக்கிறதுக்கான அதிகாரங்கள் எண்ணாகவும் 36, நீதிமொழிகள் 27, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலும் யோவான் 9-ஆம் 10-ஆம் அதிகாரங்களை வெற்றி நீங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாளைய நாளுக்கான அந்த அதிகாரங்களை பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். விசேடமாக பரிசுத்த வேதாபுத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் உள்ளவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக ஜெபிப்பதற்காக ஆயத்தமாக கொண்டிருக்கிற உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார். வாஞ்சியோடு ஜெப ஊழியர் காலையிலே ஆராதனை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நடத்தி வந்த ஆராதனை தடைப்பட்டு விட்டது காலையிலே. அதனாலே என்னுடன் கேட்டுக்கொண்டார், நானும் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று. அந்த வகையிலே அவருக்கும் அந்த நேரத்தை கொடுத்திருந்தோம். அதிகால வேளையிலே எந்த ஒரு மற்ற நிகழ்ச்சிகள் தடைப்படாமல் அவருக்கு அந்த நேரத்தை நாங்கள் காலையிலே அவருக்கு கொடுத்திருக்கிருந்தோம். கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம். இந்த வேளையிலும் வாஞ்சியோடு இணைந்திருக்கிற உங்களையும் கத்தர் வழி நடத்துகிறார். சோரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். அதிகால வேளையிலே, காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனயம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி வினு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஷர்மிளா அவர்கள் இணைந்தார்கள், சென்று விட்டார்கள், திரும்பமாக இணைவார்கள் விசுவாசிக்கிறோம். கத்தர் கரத்தில் இணைய போகிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார். கத்தருக்கு ஊழியம் செய்ய வாஞ்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். ஒரு வேர்ட் ஆஃப் வார்னிங். நாங்கள் நேற்றைய நாளிலே ஒரு ஹேக்கர், அதாவது ஸ்கேம் ஆர்டிஸ்ட் இணைந்தார். இணைந்து எல்லோரையும் அவர் இன்னொரு மினிஸ்ட்ரி நாங்கள் செய்கிறோம், அதில் குரூப்பாக இருக்கிறோம். அந்த குரூப்பிலிருந்து அவர் அழைத்து காசு அனுப்பும்படி அப்படியான காரியங்களை செய்கிறார். அப்படியாக உங்களுக்கும் ஏதாவது வருமா இருந்தால், யாராவது உங்களுக்கு தெரியாதவர்கள் அழைத்து இந்த நம்பரை வாசியுங்கள் என்று சொன்னால், அல்லது கம்ப்யூட்டரில் எழுதுங்கள் என்று சொன்னால், நீங்கள் அந்த இணைப்பை உடனடியாக துண்டித்து விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் அந்த நம்பரை போடும்போது, அந்த இந்தியாவிலே சொல்வார்கள் ஓடிபி நம்பர் என்று, அதுபோல இங்கேயும் செய்கிறார்கள். அவர் இங்கிலாந்திலிருந்து அழைத்திருக்கிறார். அவர் ஒரு பாஸ்டர் என்று சைன் பண்ணியிருக்கிறார். சைன் பண்ணி அந்த குரூப்புக்கு வந்து இந்த காரியங்களை செய்கிறார். ஒவ்வொருவருக்கும், அந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பணம், அவர் போல யாரை ஹேக் பண்ணுறாரோ அவர் போல எனக்கு பணம் அனுப்புங்கள் என்று கேட்பார்கள். அப்படி ஹேக் பண்ணுற ஆக்கள் இருக்கிறார்கள். எனக்கு அனுப்பியிருந்தாங்க, நான் உடனே கட் பண்ணிவிட்டேன். அதனாலே என்னை ஹேக் பண்ணவில்லை என்று விசுவாசிக்கிறோம். அந்த ஹேக் பண்ணினால் உங்களுடைய ஃபோனில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் அதிலும் காசு எடுத்து விடுவார்கள். அப்படியாக மிகவும் அவதானமாக இருங்கள். யாராவது உங்களுக்கு தெரியாதவர்கள் அதில் கால் பண்ணினால் எடுக்காதீர்கள். மற்றது அந்த ஓடிபி நம்பர் என்று ஒரு நம்பரை தருவாங்க, அந்த நம்பரை நீங்கள் தொலைபேசியிலே பஞ்ச் பண்ணாதீர்கள், அல்லது அவர்களுக்கு திருப்பி சொல்லாதீர்கள். திருப்பி சொல்லுகின்ற பொழுது அவர் உங்களுடைய நீங்களாக மாறிவிடுவார். அன்படியால் அவதானமாக இருங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஊழியர் சௌரி ஜானட் அவர்கள் வழி நடத்துவார்கள். எங்களுடன் நிர்மலா மரியா சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் இரவு நேரத்திலே பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு சௌரி ஜானட் அவர்கள் மீதியானவற்றை புறப்படுப்பார்கள். கத்திரதாமை வழி நடத்துவாராக. இன்றைய நாளில் வாலிபர்களுக்கான ஜப வேலை விசேடமான ஜபனங்களாக இருக்கும். அவற்றுடன் நினையுங்கள். கத்த பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். இந்த வேலையில் சௌரி ஜானட் நம்ம படிப்போம். பிரைஸ் லோட்டமா
0: பிரைஸ் லோட்டமா
1: ஆமீன். இந்த வேலையில் உங்களிடம் படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: தங்கம்மா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடு கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசிய நான் குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளிலே நாங்கள் வாலி வஜுவதிகளுக்காக நாங்கள் ஜபிக்க போகிறோம். ஏனென்றால் வாலிபர்கள் தேவ சமூகத்தில் நிற்கக்கூடியவர்களாய் ஒரு பலசாலிகளாய் அவர்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய விருப்பமும் அது எங்களுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றார்களாய் இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கும் போது எவ்வளவாய் கஷ்டப்பட்டிருப்போம் என்றால் அந்த கஷ்டம் இன்றைக்குத்தான் சந்தோஷமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வாலிப பிள்ளைகள் எந்த இடத்திலும் இந்த வாலிப பிள்ளைகள் நிச்சயமாகவே உயர்ந்து நிமிந்து நின்றால் அங்கு பெற்றோருக்கு சந்தோஷம். இல்லாவிட்டால் அநேக பெற்றார் இன்றைக்கு கண்ணீர் வடித்து கொண்டு அங்கு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், அந்த நேரமே நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்படியா எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் காத்து வழி நடத்துகிறார் என்று சொல்லி ஆகவே நாங்கள் இந்த மாலிவ ஜுவதிகளுக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் அவருடைய பரிசுத்தங்கள் அவருடைய காரியங்கள் எல்லாம் முக்கியமாய் இருக்கிறது. நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எங்கள் வாலிபர்களுக்குள்ளே ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக வாலிபர்கள் தங்களாய் தாங்களே ஒடுங்கி இருக்கிறார்கள், மற்றவர்களால் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த வாலிப ஜுவதிகள் ஒரு விடுதலையே மனம் திரும்புதலே உண்டாக வேணும் என்று சொல்லி அங்கு நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர்.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, நீர் இந்த உலகத்துல வாலிபனாக இருந்த பொழுது பரிசுத்தத்தோடு வாழ்ந்தீரே. தேவனுக்கு பிரியமாக ரா முழுவதும் ஜெபத்துல கழித்திருந்தீரே. ஆண்டவரே, இந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரும் உம்மை போக்கஸ் பண்ண நீர் எப்படி வாழ்ந்தீரோ, எப்படி பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தார் அந்த ஒன்றான மெய்த்தேவனும் பரிசுத்தார் பரிசுத்தார் பரிசுத்தராயிருக்கிறது போல நீர் பரிசுத்தமாக வாழ்ந்து அந்த காலங்களில தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை பெற்றுக் கொண்டீரே. மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்பணிந்தவராக வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயித்தீரே. எமக்காக எம்முடைய வாலிபர்கள் ஜெயிப்பதற்காக இப்படியாக ஒவ்வொரு மனிதர்களும் ஜெயிப்பதற்காக இந்த பிசாசனுடைய உலகத்திலே இருந்து உலகத்தின் அதிபதியாக சாத்தானிடத்திலே இருந்து ஜெயம் பெற்றுக் கொள்வதற்காக எங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தந்தீரே. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான், நீரோ எங்களுக்கு வாழ்வு தரவும் அந்த வாழ்வு பரிபூரணப்படவும் அந்த தேவன் உம்மிடத்திலே இருந்து இயேசு எப்படி ரா முழுவதும் பகல் முழுவதும் உம்மோடு உறவாடி எல்லா மக்களுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அதே போல இந்த காலத்தில் வாழுகிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்களோடு நீர் இடைப்படும்படியாக உம்முடைய கரம் வாலிபர்களோடு கூட இருக்கும்படியாக வாலிபர்களை கெட்டித்தனமான வாலிபர்களை அரசாங்கம் தங்களுக்கு வேலை கெடுத்துக் கொள்கிறது. ஆனாலும் இந்த பாப வாழ்விலே சாப வாழ்விலே இந்த ரக்ஸ் அடிமைத்தனம் குடி பழக்கம் ஒரு பொல்லாத சாத்தானுடைய கிரிகைகள் அந்த வாலிப பிராயத்தில மனிதனை வாட்டி வதைக்கிறது ஆண்டவரே, இப்படியான வாலிபர்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. கர்த்தரே, ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு ஆண்டவரே. அந்த வாலிபர்கள் எல்லோரும் அபிஷேகம் உள்ள சபைகளுக்கு போய் உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்று அந்த விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக. பாவத்தில் இருந்து ஒடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் ஜபிக்கிறேன். அந்த ஒடுக்கப்பட்ட வாலிபர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும் பொழுது விடுதலை அடைகிறார்கள். அந்த வாலிப பிராயத்தில எங்களை கிரியேட் பண்ணின அந்த சிருஷ்டிகரை நினைக்கும்படியாக அந்த ஒடுக்கப்பட்ட வாலிபர்கள் இயேசுவுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக விடுதலை பெற்று எழும்பி பிரகாசிக்க பொல்லாங்கானை ஜெயிக்கிற பலத்தை நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்வது, இயேசு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதன் மூலமாக ஒடுக்கப்பட்ட வாலிபர்கள் விடுவிக்கப்பட்ட

0: செய்கிறேன். இந்த ஒடுக்கப்பட்ட வாலிபர்கள் தான் உம்முடைய பிள்ளைகளாக எழும்பி உம்முடைய பரிசுத்தாவியை பெற்று மெய்யான தேவனை இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்பதை இந்த உலகங்களுக்கு அறிவிக்க இந்த ஒடுக்கப்பட்ட வாலிபர்களை பயன்படுத்துவீராக. ஒடுக்கப்பட்ட மக்களு வாலிபர்கள் விடுதலை பெற உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை உம்முடைய ஓட்டத்தில் இந்த கடைசி கால ஓட்டத்தில் இணைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இந்த யுத்த கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும், யுத்தங்கள் வரும். இந்த யுத்தங்களில் இந்த வாலிபர்கள் போய் இந்த அரசாங்கங்களால் ஏமாற்றப்பட்டு இந்த நாடுகளில் இந்தியாவில் உள்ள வாலிபர்கள் இந்த யுத்தங்களில் ஈடுபட மற்ற நாடுகளுக்கு போகாதபடி ஒரு தடையை போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பணம் இல்லாமையினால அந்த முகவர்கள் மூலமாக ரஷ்யா இப்படியான யுத்த நாடுகளுக்கு போய் அவர்கள் மறித்து போகிறார்களே, தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிறார்களே. ஆண்டவரே, இந்த வாலிபர்களுக்கு ரட்சணியம் என்னும் தலைச்சிராயையும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் சத்தியம் என்னும் அரக்கச்சியையும் சமாதானம் என்னும் பாதரட்சியையும் விசுவாசம் என்னும் கேடகத்தையும் ஆவியின் பட்டயத்தை கொடுத்து இயேசுவை அறிவிக்கிற போராளிகளாக மாற்றுவீராக. இன்றைக்கு சிறைகளில் அடைக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிபர்களும் மனம் திரும்பி இயேசுவை போதிக்கிற போர் செவகனாக அவர்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மதுபானங்களில ஆவியும் மதுபானங்களினால பலத்தை பெறாமல் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருந்து பலத்தை பெற்று பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் பலத்தோடு ஒரு விடுதலை உள்ள வாழ்வு, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற வாழ்வு, ஒடுக்கப்பட்ட வாழ்வு, ஒரு விடுதலையை கொண்டிருக்கிற வாழ்வாக ஒவ்வொரு வாலிபர்களையும் மாற்றுவீராக. ஒவ்வொருவரோடும் உடன்படுவீராக. வாலிப பிராயத்தை பாவங்கள் இல்லாத வாழ்வாக ஜோசேப்பு எப்படி வாழ்ந்தானோ, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தானே, அதே போல ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட வாலிபர்கள், ஒவ்வொரு சிறைகளில் அடைக்கப்பட்ட வாலிபர்கள், யுத்தத்துக்கு போக ஆயத்தமாயிருக்கிற வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. அந்த ரக்ஸ் பழக்கங்கள் பாவ பழக்கங்களில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் தான் விடுதலை கொடுக்கிற தெய்வம் என்பதை ஒவ்வொரு வாலிபர்களும் ஒடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிபர்களும் உணர்ந்து கொள்வார்களாக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பத்தில் உள்ள வாலிபர்களை உம்முடைய ஊழியத்துக்கு அவர்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பொல்லாங்கானை வெல்லுகிற பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெனட் சிஸ்டருக்காக, அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய மகன் மகளை உம்முடைய ஊழியத்துல இன்னும் அதிகமான அபிஷேகத்தின் வல்லமையை கொண்டு உம்முடைய போராடி ஜெபிக்கிற பிள்ளைகளாக அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து அவர்களோடு கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய வருகை வரைக்கும் உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ உதவி செய்வீராக. இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருடைய சுகத்தையும் விரும்புகிற தேவனாக இருக்கிறது. அவருடைய குடும்பங்களில் உள்ள, அவர்களுடைய சபைகளில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களையும் நீர் இயேசுவை போல ஊழியம் செய்ய இயேசு சொல்லி, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. அந்த காரியங்கள் அந்த வாலிப பிள்ளைகளுக்கு கூட இந்த காலத்துல நடக்க கிருபை செய்வீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கேட்கிற காதுகளை கொடுத்து இருதயத்தில் உங்களுடைய வார்த்தைகளை நிறைந்து வைக்க அந்த குடும்பங்களில் உள்ள வாலிபர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை போல வாழ கிருபை செய்வீராக. அவருடைய நண்பர்கள் எல்லோரும் இவர்களுக்குள்ள இயேசு இருக்கிறார், இவர்களுக்குள்ள ஒரு நன்மையான காரியங்கள் இருக்கிறது, இவர்கள் தேவனை அந்த ஒன்றான மெய்த்தேவனை விசுவாசிக்கிற குடும்பம் என்பதை அந்த வாலிபர்களை காணும் பொழுது, அந்த குடும்பங்களை காணும் பொழுது நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்று வல்லமையில உம்முடைய ஓட்டத்தில ஓடி முடிக்க எப்படி தீமத்தையும் பவுல் அவர்கள் ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள். அதே போல ஒவ்வொரு வாலிபர்களும் பவுல் தீமத்தையும் போல ஓட்டங்களை ஓடி முடிக்க நீ கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரோடு கூடையிலும் துதி கன மகிமை உண்டான அமைத்தவனாயும் மக்கள் செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு வாலிபர்களையும் வாலிப குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: அமேன், அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் சபையோடும் சபை மக்களோடும் எல்லா பரிசுத்த புள்ளியலோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன், ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் செய்யற வாலிபர்களுக்காக நீங்க ஜபம் பண்ணுங்க. இவர்கள் அங்கு இருளிலே இருக்காதபடி அங்கு ஒளிக்கு வர அவர்கள் ஒரு நல்ல உணர்வுள்ள பிள்ளைகளாய் மாற கர்த்தர் உதவி செய்ய வேணும்னு சொல்லி நீங்க ஜபத்திலே வழிநடத்துங்க.
2: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் நாங்கள் ஒருமிழந்தோடு இந்த வாலிபர்களுக்காண்டி ஜபிக்க வந்து நிற்கிறோம். ஆண்டவே கர்த்தர், என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனின் யாருக்கு அஞ்சுவேன். ஆமீன் ஆண்டவரே, நாங்க உங்களை நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவரே இந்த வாலிபர்களை நீங்க காக்க வல்லவரா இருக்கிறீங்க. நீங்களே ரட்சிப்பேன் அப்பன் அப்பா. அந்த வாலிபர்கள் அழிந்து போகாத வண்ணமாக ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதமான உங்களோட ரட்சிப்பை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ரட்சிப்பை கொடுக்கும்படி ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த வாலிபர் வழி தப்பி போகாத வண்ணமாக இந்த கடைசி காலத்திலேயா உங்களை மட்டுமே நம்பி வாழ்வதற்கு அவர்களுக்கு ஒரு தேவ பயத்தை உங்களோட தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். நீங்க பயமுள்ள ஆவியை கொடாம பலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுக்கிற தகப்பனா இருக்கபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. அவங்க வழி தப்பி போகாத வண்ணமாக அவங்களை இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. நீங்களே தகப்பன் என்று அவர்கள் அறியக்கூடியதாக உங்களோட கரத்தின் மேல் வைத்து உங்களோட கரத்தை அப்பா நீட்டி அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஐயா. வாக்கு தத்தம் செய்தவரே, உங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது, கிருபையின் மூலமாக எங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்த அந்த கிருபையின் அப்பா, கிருபை கிருபை கிருபை உங்களோட கிருபையை கொடுத்து நீங்க இந்த வாலிபர்களை ரட்சிக்கும்படி வேண்டிக் கொள்றேன் ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி அப்பா. அப்பா நாங்க சோத்திர பலி செலுத்தும் பொழுது ஆண்டவரே எரிகோ பட்டணம் விழுந்தது போல ஆண்டவரே இந்த பிள்ளையாள்கள் மத்தியிலும் ஆண்டவரே இந்த வாலிபர் மத்தியிலும் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான தயவம் இரக்கத்தையும் கொடுத்து அவர்களோட மன கண்களை திறந்து அவர்களுக்கு புதிதான வாழ்க்கையை வாழ்வதற்கு, கிறிஸ்துவுக்கு புதிதான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களை இரத்தத்தினால் அவங்க பாவங்களை கழுவி ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறனப்பா. அப்பா உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும். மனுஷரால முடியாத காரியங்கள் உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும். ஆண்டவரே அப்பா இரக்கமுள்ள தகப்பனே, இந்த கடைசி காலத்துல இந்த வாலிபர்கள் அழிந்து போகாத வண்ணமாக உங்களோட ரட்சிப்பை கொடுத்து அவர்களை வழி நடத்துங்க. தேவ பயத்தோடு அவர்கள் இந்த கடைசி காலத்துல ஒரு தேவன் ஒரு ஆண்டவர் இருக்கிறார் இந்த உலகத்துல என்று கூறு என்று நினைக்கக்கூடியதாக உங்களுடைய அன்பையும் அபிஷேகம் அவர்களுக்கு அவர்களுக்குள்ள அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். புதிதான வாழ்க்கையை நீங்க கொடுத்ததுக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா வழி தப்பி தெரியும் பொழுது ஆண்டவரே நீங்க அவர்களை அணைக்கிற தகப்பனா இருக்கிறீங்களா ஆண்டவரே அப்பா, அதுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே அப்பா. உங்களோட அன்பும் அகலமும் நீளமும் உயரவும் அறியக்கூடியதாக நாங்க எப்படி அறிந்தோமோ அதுபடி அவர்களுக்கு அந்த அன்பு அப்பா நீங்க வெளிப்படுத்த வல்லவரா இருக்கு. இப்பொழுதும் யாவரை மாணவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு அவங்களோட பெற்றோர் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இலங்கை தேசத்துல மட்டுமில்ல, உலகம் எங்கும் வாலிபர்கள் அதிகமாக மூழ்கி போயிருக்கிறார்கள். களவு போய் தேவையில்லாத அசுத்தமான ஆவியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கான வருகிறேன். அந்த வாலிபர்களையும் தொடுங்க ஐயா, உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும் அப்பா. நீங்க ரட்சிப்பு கொடுத்த அகப்பன், கடைசி காலத்துல ஆண்டவரே அவர் உங்களை ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு கொடுத்த அந்த மகாபிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், முதலாவது உங்கள் ராஜ்யத்தை நாங்க தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனா இருக்கு.
3: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: யோசுவா 5 அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றிப்போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2 விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண்மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். அவர்களுக்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான். வழியிலே அவர்களை விருத்த சேதனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாகும் மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது.
1: யோசுவா 6 அதிகாரம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து, உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி, பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றான். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொனிக்கும் ஏழு எக்காலங்களை பிடித்திருக்கிற ஏழு ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னத்தரானவர்கள் நடந்தார்கள். பின்தண்டு எக்காலங்கள் ஊதப்படும்போது பெட்டிக்கு பின் சென்றது. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளை இட்டிருந்தான். அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்திலே வந்து பாளையத்தில் ரா தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் ஏழு எக்காலங்களை பிடிக்கிற ஏழு ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின்தண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. இரண்டாம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தப்படி ஆறு நாளும் செய்தார்கள். ஏழாம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வந்தார்கள். ஏழாம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாவென்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்கிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்திலிருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். யோசுவா தேசத்தை வேவு பார்த்த இரண்டு புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியால் சுட்டரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார்.
0: ஏசாயா 10 அதிகாரம். ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும் என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ, விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பால் கடுப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள்? கட்டுண்டவர்களின் கீழ் முடங்கினால் ஒழிய கொலை செய்யப்பட்டவர்களுக்குள் விழுவார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபம் மூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றை போல் மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். அவனோ அப்படி எண்ணுகிறதும் இல்லை, அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை. அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதிலே நினைவு கொள்ளுகிறான். அவன் என் பிரபுக்கள் அனைவரும் ராஜாக்கள் அல்லவோ? கல்னோ பட்டணம் கர்கேமிசை போல் ஆனதில்லையோ? ஆமாத் அர்பாத்தை போல் ஆனதில்லையோ? சமாரியா தமஸ்குவை போலானதில்லையோ? எருசலேமையும் சமாரியாவையும் பார்க்கிலும் விசேஷித்த சிலைகளுள்ள விக்கிரக ராஜ்யங்களை என் கை கண்டுபிடித்திருக்க, நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்தது போல் எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறான். ஆதலால் ஆண்டவர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலை எல்லாம் முடித்திருக்கும் போது அசீரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டுமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். அவன் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன். நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டக சாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனை போல் குடிகளை தாழ்த்தினேன். ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல் என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக் கொள்வது போல் பூமியை எல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் செட்டையை அசைத்ததும் இல்லை, வாயை திறந்ததும் இல்லை, கீச்சென்று சத்தமிட்டதும் இல்லை என்று சொல்லுகிறான். கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? வாடானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினாற் போலவும், கோலானது நான் மரக்கட்டையல்லவென்று எழுமினாற் போலவும் இருக்குமே. ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சேர்ந்த கொளுத்தவர்களுக்குள்ளே இழைப்பை அனுப்புவார். பட்சிக்கும் அக்கினியைப் போலும் ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்த அக்கினி ஜுவாலையுமாகி ஒரே நாளிலே அவனுடைய மூச்செடிகளையும் நெறிஞ்சில்களையும் தகித்து பட்சித்து அவனுடைய வானத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும் உள்ளும் புறம்புமாய் அழிய பண்ணுவார். கொடி பிடிக்கிறவன் களைத்து விழுவது போலாகும். காட்டில் அவனுக்கு மீதியான மரங்கள் கொஞ்சமாயிருக்கும். ஒரு சிறு பிள்ளை அவைகளை எண்ணி எழுதலாம். அக்காலத்தில் இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின்னொரு போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். மீதியாய் இருப்பவர்கள் யாக்கோபில் மீதியாய் இருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தினையாய் இருந்தாலும் அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோட புரண்டு வரும். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்துக்குள்ளெங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வரை செய்வார். ஆகையால் சியோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரை போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சஞ்சரிக்க போகிறதினால் என் கோபமும் தீர்ந்து போம் என்று சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். ஓரேப் கண்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல் சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வரப்பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார். அந்நாளில் உன் தோளின் என்று அவன் சுமையும் உன் கழுத்தின் என்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். அவன் ஆயாத்துக்கு வந்து மிக்ரோனை கடந்து மிக்மாசிலே தன் ரஸ்துக்களை வைத்திருக்கிறான். கணவாயை தாண்டி கேபாவிலே பாளையம் இறங்குகிறார்கள். ராமா அதிர்கிறது. சவுலின் ஊராகிய கிபியா ஓடிப்போகிறது. காலிம் குமாரத்திய உரத்த சத்தமாய் கூப்பிடு. ஏழை ஆனதோத்தே லாயிஸ் ஊர் மட்டும் எட்ட சத்தமிட்டு கூப்பிடு. மத்மேனா வலசை வாங்கிப்போம். கேபிமின் குடிகள் தப்பி ஓட கூட்டம் கூடுகிறார்கள். இனி ஒரு நாள் நோபிலே தங்கி சியோன் குமாரத்தியின் பர்வதத்துக்கும் எருசலேமின் மேட்டுக்கும் விரோதமாய் கை நீட்டி மிரட்டுவான். இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் வெட்டுவார். ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டுமையானவைகள் தாழ்த்தப்படும். அவர் காட்டின் அடர்த்தியை கோடாரியினாலே வெட்டி போடுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் முதலாம் அதிகாரம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கிறது. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாயிருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாயிருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறதே. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்த வான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று. 2 தெசலோனிக்கேயர் 2 அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு

0: அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். இரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 62:12 வாசிக்கலாமா? கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர், அவன் அவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். ஆமென், அல்லேலூயா. கிருபை எப்பவுமே ஆண்டவருடையதான் இல்லையா? நோவாக்கோ கண்ணில் தேவனுடைய கண்ணில் கிருபை கிடைச்சி, கிருபைனாலே நம்ம நோவா ஞாபகம் தான் வந்துடல. ஆனால் பரிசுத்தவன்கள் எல்லோரும் கிருபைனால தான் வாழ்ந்திருக்கிறாங்க. இது கிருபையின் காலம், கிருபையின் காலம் இப்போ சொல்கிறேன்ல, இல்லவே இல்லை. உலகத் தோற்றமே கிருபையின் காலம்தான். கிருபையின் காலம் இருந்ததுனால தான் உலகம் தோன்றியது, இல்லைன்னா தோன்றி இருக்காது இல்லை. அப்போ கிருபை அவருடையது, தேவரீர், அவன் அவன் செய்கைக்கு தக்கதாக. என்ன செய்கை? செய்கைனா என்னமா? செய்கைனா என்னப்பா அப்படின்னா, நம்ம ஆண்டவரை குறித்த செயல்பாடுகள், உலகத்தை குறித்த செயல்பாடுகள், ரெண்டு விஷயமா பிரிக்கலாம். செய்கைகள், செய்கைகள் அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா, நான் நல்லது செய்யறேன்னா அது ஒரு செய்கை, கெட்டது செய்யணும் அது ஒரு செய்கை இல்லையா? நான் செய்யற நல்லதானாலும் கெட்டதானாலும் அவருக்கு தான் நான் பதில் சொல்லணும், அதுக்கு தான் ஒரு பலன் உண்டாகும். அவன் அவன் செய்கிற நன்மை தீதாக பலன் என்னோடு கூட வருகிறது சொல்றாரு. நம்ம என்ன செய்யறோமோ அதற்கான பலனை எங்கிருந்து கொடுக்கறானா? அவர் கொடுக்கறதா வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு பூமியில வாழும் பொழுது எப்படி வேணா வாழலாம், துன்மார்க்கமா வாழலாம், நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம், பாவம் செய்து வாழலாம், மற்றவர்கள் ஏமாற்றி பிழைக்கலாம், என்னென்ன நடக்கலாம், என்னென்ன செய்து உலகத்துல நம்மை பெரிய ஆளா காட்டிக்குள்ள வாஞ்சிக்கலாம். இது ஒரு செய்கை தான். இதை நம்ம எப்படி வேணா வாழ்ந்து, நம்ம எப்படி வேணா மத்தவங்க முன்னாடி ரொம்ப ராயல் ரைட்ஸா வாழ, நமக்கு எல்லா தகுதியும் எல்லாம் என்ன இருக்குங்க, எல்லா மன தைரியமும் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் யோசிக்கணும், இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அங்கே ஒரு பலன் இருக்கிறது, அந்த பலனை பார்க்கணும் இல்லையா? ஒருவேளை நான் இங்கே முரட்டாட்டமாக வாழ்ந்துட்டா அங்கே எனக்கு எந்த பலனும் இல்லை, நேராக அக்னி கடல் தான். ஆனால் இங்கே நல்லா வாழ்ந்துட்டேன், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்துட்டேன், ஆண்டவர் நினச்சபடி வாழ்ந்துட்டேன், ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குங்க? ஜீவ கிரீடம், நித்திய ஜீவன், பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம், அவர் அருகில் இன்னும் ஊழியம் செய்தா அவர் அருகில் எனக்கு ஒரு இடம், இதெல்லாம் உண்டு இல்லைங்க. அப்போ அந்த பலனை குறித்து யோசிக்கணும். இன்னைக்கு சாப்பிட்டா போதும்னு யோசிக்காம எப்போவுமே என்ன செய்யணுங்க? எல்லா நேரத்து குறித்தும் யோசிக்கணும். இதுதானே கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஈசாக்கு அந்த நாளிலே கிடைச்ச வேதனை இல்லை, அவன் மட்டும் சாப்பிட்டு குடும்பம் திருப்தியா

0: இருக்கலாம். ஆனா அப்படி இல்லாம அது பஞ்ச காலத்துல கொண்டு போயிட்டு விதைச்சான் பாருங்க. அது அவனுக்கு மட்டும் இல்ல, நேயருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கு அந்த நாட்கள்ல. அதனால இன்றைக்கு நாம என்ன செய்யறோம், நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது, அதுதான் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நீங்க நன்மையை விதைச்சா நன்மையை அறுப்பீங்க, தீமையை விதைச்சா தீமையை அறுக்க போறீங்க. அதனால இந்த நாள்ல கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இந்த வாழ்க்கைக்காக மட்டும் நம்ம அர்ப்பணிக்காம இன்னொரு வாழ்க்கை இருக்கே அதுக்காகவும் சேர்த்து நம்ம அர்ப்பணித்து வாழலாம். இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசிருக்கா, ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள்ல ஆண்டவர் எங்க கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. அந்த வார்த்தைகள் எல்லாம் முடியுது ஆண்டவரே. தேவனுடைய மகிமை இருக்கிறதே அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்க ஆளுக இருக்கட்டும் ஐயா, காத்துக்கொள்ளுங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமே. God bless you all.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:20. என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களை விசாலமான இடத்திலே வைத்து தீமை நின்று விலக்கி தப்புவித்து காத்து ஆசீர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கு மனிதருடைய வாழ்க்கையில் சத்துருவானவன் சில பாதைகளை நீங்கள் முன்னேறி செல்ல விடாதபடிக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும் அடைத்து வைத்து இருக்கின்றான். அது உங்களின் எதிர்கால கனவுகள், குடும்பத்தை குறித்த திட்டங்கள், ஊழியத்தில் மற்றும் பணியிடங்களில் அடைத்து வைத்ததோடு மாத்திரமல்லாமல் அதன் வழியாய் பல உபத்திரவங்கள், தடைகள், போராட்டங்கள், வியாதி இவைகளில் கட்டப்பட்டு அவிழ்ப்பார் யாரும் இல்லையே என்றும் தப்புவிப்பார் உண்டோ என்றும் தினம் தினம் தேவனை நோக்கி காத்திருக்கிற, கண்ணீர் வடிக்கிற உங்கள் மேல் கர்த்தர் மனதுருக்கமாய் பிரியமாயிருந்து இன்றைக்கு உங்களை அவற்றிலிருந்து விடுதலையாக்கி தப்புவித்து விசாலமான இடத்திலே வைத்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனத்தின் மேல் பிரியம் வைத்து ஆசீர்வதித்ததை குறித்து தியானிப்போம். முதலாவதாக விடுதலை தருகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:18 வாசிக்கையில், அங்கே என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார் என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். தாவீதை கர்த்தர் கோலியாத் என்கிற பலங்கொண்ட அசுரனிடமும் சிங்கத்தின் கரடியினிடமும் இருந்து விடுவித்தார். அதோடு மட்டுமல்லாமல் தாவீதின் ஜீவனை வாங்க தேடின ஆயுததாரியான சவுலிடமிருந்தும் தன் மகனான அப்சலோமிடமிருந்தும் விடுவித்து காப்பாற்றி ஆசீர்வதித்தார் என்பதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களின் சூழ்நிலைகள் கோலியாத்தை போன்றோ, சிங்கத்தை கரடியை போன்றோ, அல்லது நம்பினவர்களே உங்களுக்கு எதிராக காணப்பட்டாலும் இன்றைக்கு அவைகளிலிருந்து விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார். உங்களுக்கு எதிரான எல்லா பகையும் தீமைகளையும் இன்றைக்கு மேற்கொள்ளும்படிக்கு உங்களுக்கு பலனையும் தந்து ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக விசாலத்தில் வைக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:20, விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து தப்புவித்தார் என்று உள்ளது. ஈசாக்கை குறித்து பார்ப்போமானால் அவன் தன் தகப்பனின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டி பல வகையில் முயற்சிக்கின்றான். எல்லாம் தடைகளும் எதிர்ப்புகளும் பகையுமாக வருகிறது. ஆனாலும் அவன் விசுவாசத்துடன் தொடர்ந்து செயல்படும் பொழுது கர்த்தர் ரெகோபோத்தை கட்டளையிடுகிறார். அத்துறவின் மூலம் எதிரிகள் சமாதானம் பண்ணப்பட்டார்கள். பகைகள் அமைதலானது. பலகி பெருகி இருக்கும்படி ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற போராட்டங்கள், பகைகள், எதிரான தடைகள் எவைகளிலெல்லாம் காணப்படுகிறதோ அவைகளில் இன்றைக்கு சமாதானத்தையும் அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்தும் மனித தயவு, அதிகாரிகளின் தயவு கிடைக்க பண்ணி பலகி பெருகி இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக வெளிச்சமாக்குகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:29 வாசிக்கையில், அங்கே தாவீது இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர் என்று. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் இருளாய் காணப்படுகிறதோ, அது ஒருவேளை நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் தோல்வி, கையின் பிரயாசங்களில் பற்றாக்குறை, சரீரத்தில் உள்ள பலவீனம், வியாதி இவற்றினால் உங்களின் எண்ணங்கள், யோசனைகள் போன்றவற்றில் இருளாய் காணப்பட்டு மேற்கொண்டு முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு சோர்வுகள், விடாய்த்து போன நிலைகள் இவற்றில் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருளான சூழ்நிலைகளை வெளிச்சமாக்கி ஆசீர்வதிக்கிறார். நான்காவதாக வெற்றியை தருகிறார். 2 சாமுவேலின் புத்தகம் 22 அதிகாரம் 33 வசனத்தில் அவர் என் வழியை செவ்வையாக்குகிறார் என்று உள்ளது. மற்றும் ஏசியாவின் புஸ்தகம் 45 அதிகாரம் 2 வசனத்தில் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்றும் உள்ளது. என கருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு எதிராக மலை போன்ற சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அவற்றின் மத்தியில் கர்த்தர் உங்களுக்காய் எழும்பி நின்று அவைகளை எல்லாம் தகர்த்து நிர்மூலமாக்கி கோணலான எல்லாவற்றையும் செவ்வையான வழிகளாய் மாற்றி உங்களுக்காய் அவரே அரணும் கோட்டையும் கேடகமமாக இருந்து ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நீங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் கலங்காமலும் பயப்படாமலும் திகையாமலும் இருங்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறபடியினால் அவர் உங்களின் சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை தந்து விசாலமான இடத்திலே வைத்து உங்கள் இருளை வெளிச்சமாக்கி வெற்றியை தந்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் ஒருவராலும் விடுவிக்க முடியாத கடினமான சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போவீர்களானால் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிற இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்களை விடுவித்து விசாலமான இடத்திலே வைத்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பு
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 1:4. பிரியமானவர்களே, இவ்வுலகில் மனிதனாக பிறந்த இயேசு சகலவிதமான உபத்திரவங்களையும் அனுபவித்து சிலுவையில் எங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து மறித்து உயிர்த்தெழுந்தவர். அவர் பரிசுத்தர். எமது பலவீனங்களில் எமக்காக பரிதபிக்கிறவராக அல்ல, எம்மை பலப்படுத்தும் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் எமது ஆறுதலின் தேவனாய் இருப்பது எவ்வளவு பெரிய ஆறுதல்! அது மட்டுமல்ல, தேவன் அருளும் ஆறுதலானது நாம் மட்டும் ஆறுதல் அடைவதற்காக அல்ல, உபத்திரவப்படுகிற மற்றவர்களையும் ஆறுதல் படுத்தக்கூடியதான ஆறுதலாகும். அப்போஸ்தலனான பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கை இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மீது நம்பிக்கை வைத்தோம். எங்களுக்கு மரணமே நேரிடப் போகிறது என்று நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். மேலும் நீங்கள் எங்களோட பாடுபடுகிறது போல ஆறுதலிலும் பங்கு கொள்வீர்கள் என்றும் கூறுகின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் பாடுகளை கண்டு பயப்படுகிறோம். எப்போதும் சுகமான வாழ்க்கையே விரும்புகிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சமத்தை வாழ்க்கை அல்ல, அது உபத்திரவங்களின் ஊடாக வெற்றியை அடையும் வாழ்க்கை. இந்நாட்களில் இன்னும் அதிகமாக எம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், கிறிஸ்துவுக்குள் பலப்படுவோம். ஏனெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் இந்நாட்களில் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கும் வரும் ஆறுதலும் பெருகுகிறது. ஆகையால் நாம் ஆறுதலின் தேவனை பற்றி கொள்வோமாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
3: கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை, இன்றைய நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான கால வேளையிலும் 19 செவ்வாய்க்கிழமை மே மாதம் 2026 அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்குள்ளே இப்படியாக இந்த நாட்களில் வருகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 46:13 வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, நான் சியோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன் என்று என் ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இந்த காலை வேளையிலும் நம்முடைய தேவன் நீதியை குறித்து இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த ஆண்டவருடைய நீதி எப்படியாக இருக்கிறதாம், அது இந்த நாட்களிலே தூரமாக இருப்பதில்லையாம், அது சமீபமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே திருவுளம் பற்றுகிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீதி மட்டுமில்ல, என்னுடைய ரட்சிப்பு கூட இந்த நாட்களிலே உங்களுக்கு இந்த நாட்களிலே தாமதிப்பதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறார். ஏனென்றால் நான் சியோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். சியோன் என்று சொல்லப்படுகிற இடம் தேவன் வாசம் செய்கிற இடம், தேவனுடைய சபையை இந்த நாட்களிலே குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது சியோன் குமாரத்தியே எழுந்து கழிகூற என்று சொல்லி சொல்லுகிற வார்த்தை இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் சியோன் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகள் கூடியிருந்து அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை அவருடைய மகிமையிலே மகிழ்ந்து கழிவுற இடமாக இந்த நாட்கள் இந்த இடத்திலே சொல்லப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய சபையிலே தான் வாசம் செய்கிற இடத்திலே தன்னுடைய பிள்ளைகள் கூடுகிற இடத்திலே தேவனுடைய ரட்சிப்பை இந்த நாட்களில் என்ன செய்கிறாராம், இந்த நாட்களில் கட்டளிடுகிறாராம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படி ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், நீங்கள் வேதத்திலே அநேக இடங்களிலே நீங்கள் எடுத்து பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் கூடியிருக்கிற வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்திலே இறங்கி அவர்களை நிரப்புகிறதை பார்க்கிறோம். ஆதாரமாக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற காரியம், அவர்கள் பெந்தேகோஸ்து நாளிலே இந்த நாட்களிலே ஒருமனப்பட்டு இந்த நாட்களில் இருந்தார்கள், தேவனுடைய பிரசன்னத்தைக்காக காத்து கொண்டு இந்த நாட்களில் இருந்தார்கள். 120 பேர் மேல் இந்த நாட்களிலே பரிசுத்தாவினுடைய வல்லமை இந்த நாட்களிலே இறங்கினது, ரட்சிப்பின் வல்லமை என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வல்லமை இந்த நாட்களிலே பாருங்கள், அவர்களுடைய முகங்களை உடைத்தது மட்டுமல்ல, அவர்களுக்குள்ளே இருக்கிற தாளந்துகளை இந்த நாட்களில் வெளிப்படுத்தினது என்று சொல்லி வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அமைதியாக பயத்தோடு இந்த நாட்களில் இருந்த பேதுரு கூட இந்த நாட்களில் அந்த வல்லமையை பெற்ற உடனே பாருங்கள், தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறது மட்டுமல்ல,
4: Recording stopped.

0: Recording in progress.
1: ஆமீன் ஆமீன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. இன்று 19ஆம் தேதி, 5ஆம் மாதம், 19ஆம் தேதி, மே மாதம், 19ஆம் தேதி, வைகாசி மாதம், 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. ஒப்பிப்போம். இந்நாளுக்கான வசனம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமேன். பாகம் 31:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளுக்கான 365 நாளில் பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் யோசுவா 3:4, ஏசாயா 9, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தங்கள், நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்திய வேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை நேர அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்துவார். கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஜபங்களோடு, பாடல்களோடு, துதிகளோடு, வேத வார்த்தைகளோடு இணைந்திருக்கிற தேவ ஊழியரை வாழ்த்தி வரவேற்று கொண்டு, அதே வேளையிலே அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அதே வேளையிலே எங்களுடன் சௌரி தயா அவர்கள் வவுனியா இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மீதியான நிலை இணைய போகிற ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிப்பிலை கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வேளையில் நாங்கள் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையோடு ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார். அவரை வரவேற்போம். காலை வணக்கங்களை கூறுவோம். பிரைஸ்லோட்டம்மா. ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமே.
2: ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே, எமக்கு சூத்திரம். தகப்பனே அப்பா, தகப்பன் என்று கூப்பிட ஆண்டவரே, வாயார கூப்பிட ஆண்டவரே, தகப்பன் என்ற ஆண்டவரே, தேவனே உரிமை எங்களுக்கு அளித்தவரே, பேர் சொல்லி அழைத்தவரே, எமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. தேவனே, தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி வாக்களித்த தேவனே, ஆண்டவரே, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்களித்த எங்களுடைய தகப்பனையும் சூத்திரம் ஐயா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெய்தாலும், என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று எங்கள் மேல் மனதுருக கர்த்தாவே மக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, 1000 நாளை பார்க்கலும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கிறோம், கர்த்தருடைய தேவனுடைய வாசல் படி தங்கியிருப்பதே நலம். ஹாலேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா. தேவனே, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என்னுடைய அடைக்கலம், என்னுடைய கோட்டை, நான் நீர் என் தேவன் என்று சொல்லுவேன். நீர் எங்களை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கு கொள்ள நோய்க்கும் தப்புவிக்கிறவர். உம்முடைய ஆண்டவரே தேவனே, தயவினால் எங்களுடைய கொம்பு உயரும் அப்பா ராஜா. உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவர்களாக மாற்றும் ஆண்டவரே, முக்கு சூத்திரம். தகப்பனே, நீரே எங்கள் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர் அப்பா ராஜா. ஆண்டவர் ஆகிய தேவனே, முக்கு சூத்திரம் ஐயா. நீர் எங்கள் பெலன், எங்களா ஆண்டவரே அடைக்கலம், எங்கள் ஆரோக்கியம் ஆண்டவரே, எங்களுடைய கிருபை, எங்களுடைய தேவன், எங்கள் தயவு ஆண்டவரே, முக்கு சூத்திரம். ஆராதிக்கிறோம். அதிசயங்களை காண செய்கிற தேவனையும் நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை எங்களுக்கு காண செய்கிறவரே, முக்கு சூத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, சுதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் இரக்கத்தின் பிதாவே ஆண்டவரே, கண்ணீரோடு நன்றி சொல்லுகிறோம், கண்ணீரோடு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தகப்பனே எமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. தகப்பனே எமக்கு சோத்திரம் மக்கு சோத்திரம் மக்கு சோத்திரம் ஐயா. தகப்பனே எம துதிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐசிடுள்ள தேவனே அப்பா, நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு அனுபவித்தவரும் துக்கம் நிறைந்தவருமாயிருந்தீர் ஆண்டவரே. தேவனே நீர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தீர், அது நாங்கள் எண்ணாமல் போறோம். எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். ஹாலேலூயா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். ஹாலேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிரம் இயேசு மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். தகப்பனே நீரங்கள் பேலம், நீரங்களுடைய அடக்கலம் அப்பா ராஜா. ஆண்டவரே சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. ஆண்டவரே சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. இவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்களின் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரேன். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரேன். நன்றி நன்றி ஐயா.

கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. ஹாலேலூயா, நன்றி சொல்லுகின்ற பொழுதே தேவனுடைய இருதயம் அங்கே பிரியப்படுகிறது. ஹாலேலூயா, நன்மை செய்கிறதிலும் தான தர்மம் செய்கிறதிலும் எங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறதிலும் தேவன் எங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரமுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. சுகவிலன் ஆரோக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. உண்ண உணவை உடுக்க உடைய கொடுத்திருக்கிறீர் ஐயா ராஜா. ஆண்டவர் ஆகிய தேவனே, எங்கள் தேவைகளை நீர் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையாய் நிறைவேற்றுகிறீர்களுக்காக சூத்திரம். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லி சமாதானத்தை அருளின தேவனே, ஹாலேலூயா. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரேன்.

கணக்கில்லா நன்மை செய்தீரே. நீங்களும் கூட பாடலாம். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. ஹாலேலூயா. நன்றி சொல்லுகிற இறுதியை நமக்கு இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நன்றி சொல்ல நாங்கள் மறவாதிருங்கள் என்று சொல்லி. ஹாலேலூயா. ஆண்டவரே, முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரத்தினால் தேங்க்யூ சொல்லுவதனால் தேவ கிருபை எங்கள் மத்தியில பெறுகிறது ஐயா. ஹாலேலூயா. உங்களை அறியாமலே அதை பயிற்சி பண்ண வேண்டும் அன்புக்குரியவர்களே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் துதிக்கிறோம் ஐயா. இந்த நாள் காலை நேரத்திலே ஐயா எல்லா காரியங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை நன்மையாய் முடிகிறதப்பா. அதுக்காக சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. நிர்தானங்களுக்கு முன்பாக போகிறவரப்பா, கோணலானவைகளை செவ்வியாக்குறவரப்பா ராஜா. ஆண்டவராகிய தகப்பினியமுக்கு சூத்திரம் ஐயா. எங்கள் வழிகளை செவ்வப்படுத்துகிறவர், எங்கள் வழிகளை ரூபாகாரம் பண்ணுகிறவர் தேவன் ஒருவர் தானப்பா ராஜா. நீர் அதிசயங்களை காண செய்கிற தேவன் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே எங்கள் மேல் மனதுருகிற கர்த்தரப்பா, எங்கள் மேல் மனதுருகிற கர்த்தரப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, குஷ்டரோகியையும் பெரும்பாடுள்ள ஸ்திரீயையும் கண்டு மனதுருகி ஆண்டவரே அவர்களை குணமாக்கின தேவனையா. கானானிய ஸ்திரீயினுடைய பிள்ளைக்கு உயிர் கொடுத்த தேவனையா ராஜா. ஆண்டவரே தேவனே, அப்பா என்னை விசுவாசிக்கிறவன் என்னுடைய காரியங்களை செய்வான், என்னை விட பெரிய காரியங்களை செய்வான்னு சொன்னவரே முக்கு சூத்திரம். நீரங்களை அடைக்கலம், உங்கள் கோட்டை நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீரங்கள் தேவனப்பா. நீதான் எங்களுக்கு எல்லாம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் சாய்ந்து கொள்ள ஆண்டவரே அப்பா, தகப்பனே ராஜா, எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறீர், அரணாயிருக்கிறீர், ஆதாரமாயிருக்கிறீர், அரவணைப்பாயிருக்கிறீர், விடுதலையாயிருக்கிறீர், விண்ணப்பங்களை கேட்கிறவராயிருக்கிறீர், வேண்டுதல்களை கேட்கிறவராயிருக்கிறீர், உதவி செய்கிறவராயிருக்கிறீர், உயர்ந்தவராயிருக்கிறீர், தேவனாயிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே தடைகளை நீக்கி போடுகிறவராயிருக்கிறீர், மகாதேவனாயிருக்கிறீர், மகிமையாயிருக்கிறீர், இன்பமாயிருக்கிறீர், சந்தோஷமாயிருக்கிறீர். ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவா என்னை உயர்த்தினீரே, உந்த நண்பை என்ன சொல்லுவேன். தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளம் கையில் வரைந்து வைத்தீர், உந்த நண்பை எண்ணி பாடுவேன், உந்த நண்பை எண்ணி பாடுவேன்.

வா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கால்கள் அயராமல் பாதுகாத்தீர், கண்மலை மேலே நிறுத்தி வைத்தீர். உந்த நன்மை என்ன சொல்லுவேன், போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தீர். உந்தன் சிறகால் மூடி வைத்தீர்.

செய்தீரே. ஹாலேலூயா. பெருமண்டலங்கள் இருக்கிறவர்களுடைய நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யங்கள் மத்தியிலே வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்கள் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் திருச்சபைகளிலே ஆண்டவரே, எங்கள் சகோதரர்கள், எங்கள் சொந்த வாழ்க்கையிலே எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு தாரும், இன்றைக்கு கட்ட வேண்டிய பில்லுகளை கட்ட இன்றைக்கு உதவி செய்யும் அப்பா ஆண்டவரே. தேவனே அப்பா, நாங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் சோதனையிலிருந்து எங்களை விடுவித்து காத்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் ஒன்றென்றைக்கும் உம்முடைய வேகலை. ஹாலேலூயா. மரபான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானமுடைய சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. எங்கள் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவர் ஊன்ற கட்ட, மற்றவர்களை ஊன்ற கட்ட உதவி செய்வதாக ராஜா. ஆண்டவராகிய தேவனே அப்பா பிதாவே, முக்கு சூத்திரம் ஐயா, ஹாலேலூயா. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவளாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவளாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கத்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவளாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. ஹாலேலூய தகப்பனே, ஹாலேலூய. உறவகர துருவரவர வரவ கருமணி, ஓரவகர துருவரவர வரவகர துருவரவர வரவ கருமணி. ஹாலேலூய. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எந்த ஆவியானவரே, தேற்றர வாழவரே, ஸ்டாண்ட் பையாண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களுக்கு துணை நீக்கிறவரே, எங்களுக்கு உதவி செய்கிறவரே ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீர் இதுவரையில், பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பா

உயர்த்துகிறேன். உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனதுருகி சுகம் தந்தீர். உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனதுருகி சுகம் தந்தீர். உதவி தேடி நோக்கி கூப்பிட்டேன், மனதுருகி சுகம் தந்தீர். சாவு குழியில் இறங்க விடாமல் உயிரை காத்து தப்புவித்தீர். சாவு குழியில் இறங்க விடாமல்

எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். கர்த்தாவே நீர் என்னை கைதூக்கி எடுத்தீர், போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். பரிசுத்தவான்களே துதிகீதம் பாடுங்கள், பரிசுத்தர் நாமம் உயர்த்திடுங்கள். பரிசுத்தவான்களே துதிகீதம் பாடுங்கள், பரிசுத்தர் நாமம் உயர்த்திடுங்கள். பரிசுத்தவான்களே துதிகீதம் பாடுங்கள், பரிசுத்தர் நாமம் உயர்த்திடுங்கள். கர்த்தரின் தயவோ வாழ்நாளெல்லாம் நீடிக்கும் என்பது நிச்சயமே. கர்த்தரின் தயவோ வாழ்நாளெல்லாம் நீடிக்கும் என்பது நிச்சயமே. கர்த்தரின் தயவோ வாழ்நாளெல்லாம் நீடிக்கும்.

0: அழுகிறேன். அழுகை என்றாலும் விடியல் காலையில் ஆனந்தமே.
1: இரவு நேரம் அழுகை என்றாலும்
0: விடியல் காலையில் ஆனந்தமே. உங்கள் தயவால் எனது ஜீவன் மலை போல் உறுதியாய் நிற்க செய்தீர். உந்த தயவால் எனது ஜீவன் மலை

கதறிக்கொண்டிருந்தேன், கண்ணோக்கி பார்த்தீர், களிப்புடன் நடனம் ஆட செய்தீர். கதறிக்கொண்டிருந்தேன், கண்ணோக்கி பார்த்தீர், களிப்புடன் நடனம் ஆட செய்தீர். துயராடையை தூக்கி எறிந்து மகிழ்ச்சியுடையாயுடுத்தினிலே, துயராடையை தூக்கி எறிந்து மகிழ்ச்சியுடையாயுடுத்தினிலே, துயராடையை தூக்கி எறிந்து

0: தீர் போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறேன். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த நாட்களிலே ஐயா உடைய கரம் இலங்கை தேசத்தை தொடும்படி செவிக்கிறீங்க தாவே. இலங்கையே நடக்கின்ற அசம்பாவிதங்கள் எல்லாவற்றையும் காண்கிற தேவனையா, இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அதிகாரிகள், போலீஸ்காரர்கள், டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர்கள், பிக்குகள், ஆண்டவரே அரசாங்க ஆண்டவரே பார்லிமெண்ட்ல இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக ராஜா. என் தகப்பனே, தாங்கள் மேன்சர் என்பதை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே அப்பா உதவி செய்வீராக ராஜா. என் தகப்பனே, இப்படி அடிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்து ஆண்டவரே அப்பா கரத்திலே எடுத்துக்கொண்ட ஐயா ராஜா, அப்படி அடிக்கப்பட்ட ரத்தத்தை, எங்களுக்காக சிந்தின ரத்தத்தை, ஆண்டவரே வெளியேற பெற்ற ரத்தத்தை எடுத்துக்கொண்டு இலங்கை தேசம் முழுவதும் நடக்கிறோம் ஆண்டவரே. இலங்கை தேசம் முழுவதும் நடந்து நடந்து நடந்து இப்படி ரத்தத்தை ஆங்காங்கு தெளிக்கிறோம் ஐயா ராஜா. மலைநாட்டு பக்கங்களிலே ரத்தத்தை தெளிக்கிறோம், கரையோர பகுதிகளில் எல்லாம் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. வட மாகாணம் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே, கீழ் மாகாணம் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம், மத்திய மாகாணம் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே, தகப்பனே ராஜா, ஆண்டவரே தேவனே அப்பா, நம்முடைய தமிழ் ஜனங்கள், சிங்கள ஜனங்கள், பரகி ஜனங்கள் எல்லோரும் இருக்கிற இடத்திலே ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மனிதர்கள் ஐயா ராஜா, ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, இழந்த ஜனங்கள் அப்பா ராஜா, ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் கரங்களுக்கிடை கொடுக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா அந்த ஜனங்களுக்கு வேண்டிய ஆறுதலை கொடும், சமாதானத்தை கொடும் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, உடைய கரத்திலே ஐயா ராஜா அந்த நினைவுகள் எல்லாம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போவதாக ராஜா. அந்த வேதனைகள் அவருடைய சரீரத்திலே அழிக்கப்பட்டு போவதாக. என் ஆவியானவர் அசவாடுவீராக ராஜா. ஆண்டவரே எங்கே ஆண்டவரே தேவனே ஒழுங்கின்மை இருந்ததோ, எங்கே இருள் இருந்ததோ, அங்கே ஆவியானவரே நீங்க அசவாடினீங்களா ஐயா ராஜா. அதே போல நம்முடைய இலங்கை தேசத்திலே நீங்க அசவாட வேணும் ஐயா. என் தகப்பனே மொக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. ஆண்டவரே அநியாயத்துக்கு, கொடுங்கோல்களுக்கு ஆண்டவரே, கொடுமைகளுக்கு கை நீட்டாதபடி ஐயா ராஜா, ஒவ்வொரு ஜனங்களின் ரட்சியும் ஐயா ராஜா. அந்த தேசத்திலே ஆண்டவர் கிரியசீர் அந்தகாரத்தின் வல்லமைகள், கொலவெறிகளின் ஆவிகள், மன்னிக்க முடியாத ஆவிகள், கசப்பின் ஆவிகள், ஆண்டவரே தேவனே தகப்பனே அதிகாரத்தின் ஆவிகள், ஆண்டவரே துன்மார்க்கத்தின் ஆவிகள் அப்பா ராஜா, ஆண்டவர் எல்லாவற்றையும் இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்துல கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இலங்கை தேசம் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம், சத்துடைய வல்லமலம் உறியடிக்கிறோம், சத்ருவனுடைய கரத்தை இயேசுவின் நாமத்துல விட்டு கட்டளை கொடுக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா ராஜா. யோசுவா அன்றைக்கு ஆண்டவரே ஆயலோன் மேலும் கிதியோன் மேலும் சூரியனே சந்திரனே நில் என்று சொன்னவளே, அது அப்படி ஆயிட்டு ஐயா. அந்த நாளிலே ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய ஆண்டவரே வார்த்தையை கேட்டு ஐயா, என் தகப்பனாகி எங்கள் ஆண்டவர் ஆண்டவரே அந்த இடத்திலே ஐயா கிரிய செய்தீர். இயேசுவின் நாமத்தினால் ஐயா சகல அந்தகாரத்தின் வல்லமைகளும் பட்டு போவதாக. ஆண்டவரே அசுத்தாவிகள் இயேசுவின் நாமத்தினால் பட்டு போவதாக. ஒருவருக்கொருவர் விரோதமாக ஆண்டவரை எழும்புகிற பகைகள், பதவி மோகங்கள் இயேசுவின் நாமத்தினால் பட்டு போவதாக. என் ஆவியானவர் அந்த தேசத்திலே அசவாடுவீராக ராஜா. தகப்பனே, பாவம் எங்கே பெருகி இருக்கிறதோ அங்கே கிருபை பெருகுமோ சொல்லப்படுகிறது ஐயா. பாவம் எங்கே பெருகி இருக்கிறதோ அங்கே கிருபை பெருகுமோ சொல்லப்படுகிறது ராஜா. உம்முடைய கிருபிய ஊற்றும், உம்முடைய கிருபிய ஊற்றும், உம்முடைய கிருபிய ஊற்றும், உம்முடைய கிருபிய ஊற்றும். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, இரக்கம் உண்டாவதாக, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். உன்னதத்திலிருந்து ஆவியானவர் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே வனாந்திர செழிப்பாக மாறும் ஆண்டவரே. அப்பா விதாவே தேவனே அப்பா, எல்லா இடங்களும் வயல்வெளியாக மாறப்படும், காடாக எண்ணப்படும், செழிப்பு உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, ஆசீர்வாதம் பெருக்கமடைவதாக. அப்பா இந்த அரசாங்கத்தோடு நீங்க இடப்படும்படி செவிக்கிறோம், நீதி நியாயம் வாசம் பண்ணும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பதவி மோகங்கள், லஞ்சங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒழிக்கப்படுவதாக. ஆண்டவராகிய தேவனே முக்கு சூத்திரம் ஐயா. பழி வாங்குதல் எனக்குரியது, நீர் பதில் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம். அப்பா நீதியின் நியாயத்தை தேசத்திலே முளைக்க பண்ணும் ஐயா, தேசத்தின் தேவர்களை சந்தியும் ஐயா ராஜா. ஆண்டவரே இலங்கையிலே ஐயா ராஜா விவசாயம் பெருகட்டும் ஆண்டவரே, பிசினஸ்கள் பெருகட்டும் காணட்டும் ஆண்டவரே, அப்பா பிதாவே ஐயா தேசங்கள் தன்னிறைவை காணட்டும் ஆண்டவரே, அப்பா பிதாவே உடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பரே. ஆண்டவரே தேவரீரங்களை ஆசீர்வைத்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே உடைய கரமங்களோடு கூட இருந்து தீங்குகளை துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்தருளும்படி செவிக்கிறோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். ஆண்டவரே தேவனே நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறோம் ஐயா. கர்த்தாவே ரட்சியம், கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ணும். தகப்பன் நீங்கள் எங்களோடு கூட இருக்கின்ற வேளையிலே ஆண்டவரே அப்பா ராஜா ஆண்டவரே எங்களுக்கு வேறு என்ன வேணும் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். சங்கம மூடி எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே, உடைய கரம் கூட இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் ஐயா ஆண்டவரே நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆண்டவரே ஜனங்கள் விடுதலையாவார்களாக ராஜா, முடவர்கள் நடப்பார்களாக ஆண்டவரே, குருடர்கள் பார்ப்பார்களாக ராஜா. தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொருவருடைய தேவைகளும் சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே, உடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினா. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் காலை வேளையிலே அதிகால வேளையிலே இணைந்து ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். இலங்கைக்காக விசேடமாக ஜெபித்திருக்கிறீர்கள். துதிகளோடு பாடல்களோடு கத்துடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள். வேத வார்த்தைகளோடு வழி நடத்தப்பட்டிருந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்துடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இதே அபிஷேகத்தோடு உங்களுடைய காரியங்களை காலை வேளையிலே பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்களோ ஒன்றிலும் கர்த்தர் வழி நடத்துவாராக, ஆசீர்வாதத்தை பொழிவாராக, சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாந்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் காலை வேளை அபிஷேக ஆராதனை நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் இலங்கை இந்திய உலக நாடுகளுக்காக ஜபங்களுக்கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்று 19ஆம் தேதி 5ஆம் மாதம் 19ஆம் தேதி வைகாசி மாதம் 19ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிறவங்களில் ஒரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள், ஆயத்தமாகவும் கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன்.
2: Recording in progress.
1: இந்த நாளுக்கான வசனம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமேன். உபாகமம் 3:31-8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். யோசுவாக்கு கொடுத்த அதே காரியங்களை எங்களுக்கும் கர்த்தர் தருகின்றார். ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு முன்னதாக போகிறவராக இருக்கிறார், அவர் எங்களை விட்டு விலகுவதுமில்லை, எங்களை விட்டு கைவிடுவதும் இல்லை. ஆமேன். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் யோசுவா 3:4, ஏசாயா 9, பழைய பாளுந்தும் புதிய பாளுந்தும் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் வெற்றி நாங்கள் நேற்று நாளை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கும். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் radio.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். காலை நேர விடுதலை நுழைச்சி நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம் ஸ்கை பிரே மினிஸ்ட்ரி ஊழியர்கள் செய்கிற ஊழியங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தெலுங்கிலும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல சுய நிகழ்ச்சி நினாள்லி சகோதரன் மகேந்திரன் ஐயாவும் சகோதரி ரஞ்சினி அலங்காரமணியும் இணைந்து செய்வார்கள். இரவு நேரம் நித்திய வெளிச்ச நேரம் 7 மணி முதல் 10 மணி வரை. எல்லாவற்றிலும் இணையுங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இணைய முடியாதவர்கள் நீங்கள் சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக 24 மணித்தியாலவும் கேட்க முடியும். அதே வேளையிலே நேரடி ஒலிபரப்பையும் மறு ஒலிபரப்பையும் பாடல்கள் புதிய பாடல்களோடு வழி நடத்துவார்கள். அந்த வேளையில் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்றுக் கொண்டு சௌரி ஜானத்திடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் வழி நடத்துவார். ஆமேன். ஆமேன். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்ட்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்றன் தாசனயம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து. மாலை வேளையில் எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி தயா அவர்கள் பவனியாவிலிருந்தும் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கவங்களை வாழ்த்துகிறோம். மீதியாக இணைய போகிறவர்களையும் கத்திரதாமே தங்கு தடையின்றி இணைந்து ஊழியங்களை செய்ய கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமாம். நேற்றைய நாளே சௌரி ஜானட் அவர்கள் வழி நடத்தினார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி டோலி அவர்கள் இணைந்து கனடா ரிவைவல் பிரேயரில் இணைந்திருந்தார். அந்த காரியங்களை நாங்கள் உங்களை அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், வழி நடத்துங்கள். எப்படி நேற்றைய நாள் செய்தி இருந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நெகேமியாவை போல நாங்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். சௌரி ஜனர் கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மீதியான இணைந்தவர்கள் யார் என்று தெரியவில்லை. ஆனாலும் கர்த்தருந்த வார்த்தைகளுக்கூடாக ஊழியருக்கூடாக வழி நடத்தினார். உங்களுக்கு தந்த அந்த 14 குறிப்புகளையும் நீங்கள் நினைவு கொண்டு உங்களுடைய பகுதியை நீங்கள் கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தவிர்த்து வழங்குவார். பிரைஸ் லோட்டமா?
0: பிரைஸ் லோட்டனா?
1: ஆமேன். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. குடும்பங்கள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். உன்ன உணவையும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடத்தையும் தந்து அது வழியிலே சந்தோஷம் சமாதானம் சுபீட்சமான வாழ்வுக்காக நாங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். உங்களுக்கு தந்த அதே சுபீட்ச நன்றி நன்மைகளை நாங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களாம். God bless you. Amen.
0: சங்கம வானொலி நேயர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டு இருக்கிற குடும்பத்தை சந்ததியின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேயத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து உங்கள் தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இன்றைய நாளிலே நாங்கள் கோத்திர பிராக்களை குறித்து பார்த்து விட்டு நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். அந்த காலத்திலேயோ அல்லது அந்த நேரத்திலேயோ என்ன காரியம் நடைபெற்றதோ அப்படியே அந்த இஷ்டவேலர்கள் பேரின் அர்த்தத்தை வைப்பார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் முற்பிதாக்களின் வரிசையிலே ஆபிராம் ஈசாக்கு மற்றும் யாக்கோபு என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆபிராம் கிறிஸ்தவ விசுவாச தந்தையாயும் தேவனுடைய அழைப்பு ஏற்று வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி அங்கு புறப்பட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவருடைய மகன் ஈசாக்கு இரண்டாவதாக வருகிறார். ஆபிராமின் மகன் தேவனின் வாக்குறுதியின்படி அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கு கேட்டு தருகிறது. பாருங்கள், ஈசாக்கின் மகன் அங்கு இவரது பெயர் யாக்கோபு. இவர் பிறந்த போது தன் அண்ணனின் குதிக்காலை பிடித்து கொண்டு வந்தவர். இவரின் பெயரின் அர்த்தம் எத்தன் அல்லது சூழ்ச்சிக்காரன் என்று சொல்லி நாங்க பார்த்தோம். அண்ணனின் ஆசீர்வாதத்தை வஞ்சகமாக பெற்று கொண்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனாலும் அங்கு ஆதிகாமம் 32:28 இவர் தேவனுடைய தூதனோடு போராடி வென்றதினால் இஷ்டவேல் என்ற புதிய பெயர் சூட்டப்பட்டது. ஏனென்றால் யாக்கோபு என்ற ஏஸ்தன் அந்த இடத்திலே மரித்து அங்கு இஷ்டவேல் என்ற பேருக்குரிய ஆசீர்வாதமாய் அவர் மாறுகிறதை
2: நாங்கள் வேதத்திலே காணக்கூடியதா இருக்கிறது. அவருடைய சுபாவம் மாற்றப்பட்டது. ஏனென்றால் தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை யாக்கோவினிடம் உறுதி செய்யப்பட்டதை வேதம் அங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அவர் வல்லமுள்ள தேவன். எபிரேயத்திலே எல்சடா என்று சொல்லப்படுகிற காரியமாய் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய பாவை இருளையும் சத்துருவின் அடிமைத்தனத்தையும் மேற்கொள்ள தேவன் சர்வ வல்லவர் என நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த இஷ்டவேலுக்கு 12 பிள்ளைகள், 12 கோத்திர பிதாக்களாய் அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அதிலே யார் மீது தகப்பன் இஷ்டவேலின் ஆசீர்வாதம் வைக்கப்பட்டது என்றால் யோசேப்பின் மேல்தான். யோசேப்பு யாக்கோவின் செல்ல மகன், மிகவும் தகப்பனால் நேசிக்கப்பட்டவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவனுடைய சகோதரர்கள் விடும் பிள்ளைகளை கூட தகப்பனிடத்திலே சொல்லி கொடுப்பான். அதனால் சகோதரர்கள் யோசேப்பை அடிமைக்கு போடுகிறார்கள். பாருங்கள், யோசேப்பிலேதான் இந்த அபிஷேகம் ஆசீர்வாதம் இருந்தது. அந்த அபிஷேகம் இஷ்டவேல் என்று அந்த பேர் மாற்றத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளையாய் இந்த யோசேப்பு இருந்தது. அதை அவர்கள் அங்கு சகோதரர்கள் அடிமையாய் விற்று போட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். முதலாவது பாலங்குழியிலே தள்ளினார்கள், இரண்டாவது அதை தூக்கி அங்கு அவர்கள் எகித்துக்கு போகிறவர்களிடத்திலே அதை அவரை விற்று போட்டார்கள். அவர் அங்கு இஷ்டவேல் எகித்து தேசத்துக்கு போகிறார், அவரோடு கூட ஆண்டவரும் போகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யார் மேலே இந்த அபிஷேகம் இருக்குதோ, அந்த ஆசீர்வாதம் இருக்குதோ, அவர் மேலே எப்பவும் ஆண்டவர் கண்ணோக்கமா இருப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் யோசேப்பு கனிதரன் திராட்சை செடி 4வது தலைமுறையிலே வருகிறதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. ஏனென்றால் மூன்றாம் தலைமுறையை விசாரிக்கிற தேவன், 4ஆம் தலைமுறையை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ சில 7:10 தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உத்திரத்தில் இருந்தும் அவனை விடுவித்து எகித்து ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இந்த யோசேப்போடு எகித்து தேசத்துக்கு அவனுடைய ஆசீர்வாதமும் கடந்து செல்லுகிறது. அங்கு எகித்து தேசத்திலே அவன் போகிற நாட்டிலே ஆசீர்வாதம், அவன் போகிற இருந்த வீட்டிலே ஆசீர்வாதம் அங்கு வருகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அதனால் அவன் அதிகாரியாகிறான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அவன எந்த மனுஷனிடத்திலே ஆசீர்வாதம் இருக்குது என்பதை நாங்கள் கண்டுபிடித்து அந்த மனுஷனை கொண்டுதான் ஆண்டவர் நடப்பிப்பார் சில காரியங்களை என்று நாங்கள் கண்ணோக்கமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நாங்கள் கண்ணோக்கமாய் இருந்து பல்கோம் பெருகோம் பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த யோசேப்பு அந்த இடத்திலே அவன் அநேக உபத்திரப்பட்டாலும் தேவன் அவனோடு கூட இருந்து அங்கு பிழைப்புக்காக வேந்து எகித்து தேசத்திலே பஞ்சம், அந்த இஷ்ட கானான் தேசத்திலும் எகித்து தேசத்திலும் பஞ்சம் உண்டாகிறது. அதனால் யாக்கோபு அங்கு தன்னுடைய பிள்ளைகளை அங்கு அனுப்புகிறார். அதிலே அங்கு யோசேப்பு தெரிய வருகிறது அங்கு. அதனால் அவனுடைய ஆசீர்வாதம் அங்கு இங்கே இருந்து அங்கு எகித்து தேசத்துக்கு போகிறார். கானான் தேசத்திலிருந்து எகித்து தேசத்துக்கு போகிறார்கள். அவர்களிடத்திலே பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் இஷ்டவேல் என்று பெயர் பெற்றவர்கள். ஆனால் இந்த அன்று அந்த எகித்து தேசத்திலே கையேந்தி நிற்க வேண்டியவர்களாய் மாறிவிட்டார்கள். ஏனென்றால் யோசேப்பை அந்த ஆசீர்வாதத்தின் பிள்ளையை அடிமைத்தனமாய் விற்றுவிட்டபடியா. ஆகவே இன்றைக்கும் அந்த அடிமைத்தனங்கள் சபைகள்லயோ சில கா, ஏனென்றால் அடிமைப்படுத்துறவர்கள் ஆக்கின தீப்புக்கு உள்ளாவார்கள் என்று இந்த அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்கு சபைகள்ல சரி எந்த இடத்திலும் நாங்கள் ஆரையாவது அடிமைப்படுத்துவோமாய் இருந்தால் ஆக்கின தீப்புக்கு நாங்கள் தப்ப முடியாது என்பதை நாங்கள் கண்ணோக்கமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் யோசேப்பின் மேலே இருந்த கர்த்தர் மற்ற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேலும் இருப்பார், அதனாலே நாங்கள் அந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து யாரையும் நாங்கள் அடிமைப்படுத்தி போடாதபடி எங்களையும் மற்றவர்கள் அடிமைப்படுத்த நாங்கள் விடக்கூடாது. போன கிழமையில கூட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக ஒரு காரியம் வந்தது. அப்பொழுது நான் நேரடியா சொன்னேன், நீங்க பொய்யின் ஆவி தாறுமாறின் ஆவி உங்களிடத்திலே இருக்கிறது என்று நான் யாருக்கு மேல போதகருக்கு சொன்னேன். உங்கள்கிட்ட இருக்கிறது, இதனால் இந்த சபையில ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னேன். அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் தங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டார்கள். என்னோடு உனக்கு முன்பாக நாங்கள் நிக்க முடியாது என்பதை என்னுடைய பள்ளிய அங்கு ஊரில இருக்கிற அந்த பள்ளிய ஒரு ஒரு ஆக்கள் மூலம் தாங்கள் அறிந்து கொண்டதாக சொன்னார்கள். பிறகு நாங்கள் வந்து விட்டோம், டெலிபோன் அடித்து எங்களுக்கு அப்படி கதைத்தார்கள். பாருங்கள், ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது, யாரிடத்திலே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, அங்கு சொல்லும் போதும் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், இல்லாவிட்டால் அது நாங்கள் நம்முடைய பொறுப்பில். நாங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய காரியத்தை நாங்கள் சொல்லி வர வேண்டும் என்றதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் உபதரும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் போதகர் எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, எனக்கு அதிகாரம் இருக்கண்டு அடிமைப்படுத்தினா ஆக்கின தீப்பென்றதை நாங்கள் வடிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். இந்த நாளிலே கர்த்தரங்களோடு கூட இருந்து எங்கள் ஜபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து அவர் நடத்துவாராக. நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த தேவ அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்கக்கூடியவர்களாயும் அந்த ஈசாக்கு எப்படியாய் வாக்குறுதியிலே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட மகனாய் பிறந்தார் என்றும், அங்கு யாக்கோபு எப்படியாய்

0: எழுப்புதல் நடந்து கொண்டு வருகிறது. வாலிபர்கள் எழும்பி நிற்கிறார்கள். உண்மையிலேயே பார்க்கும்போது மிக மிக சந்தோஷமாயிருக்கிறது. எத்தனையோ வெளிய அரங்கங்களிலே கூட்டங்களை நடத்துகிறார்கள். அநேகர் போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாரும் தேவனுடைய நாமத்தை அங்கு பிரஸ்தாவப்படுத்துகிறார்கள். ஆகவே இன்றைய நாட்களில் நாங்கள் எங்கள் திருச்சபை எங்களது மக்கள் தேவ அழைப்பு கேட்டவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யணும் என்று பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜபத்திலே வழிநடத்தினார்.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த கடைசி நாட்களில உம்முடைய சித்தம் இந்த பூமியில நடப்பதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக ஆண்டவரே நீர் எல்லாரையும் அழைத்திருக்கிறீர். ஆனால் சிலரை நீர் பெரிய அழைப்புக்கு அழைத்திருக்கிறீர். ஆனாலும் நீர் அந்த அழைப்பில்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் விசுவாசிகளும் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நடக்க, நாங்கள் மற்றவர்களை அடிமைப்படுத்தாதபடிக்கு உம்முடைய அழைப்பை நோக்கிய பாதையில வாழ நிற்கிறப செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யோசேப்பு எப்படி கீழ்ப்படிந்து நடந்தானோ, பலர் அடிமைப்படுத்தினார்கள், ஆனாலும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்த யோசேப்பை நீர் உயர்த்தி நீரே தரிசனத்தை கொடுத்தவர். நீர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக அந்த யோசேப்பை கூடாக அந்த தரிசனத்தை நிறைவேற்றினீரே. அதே போல ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரரும் விசுவாசிகளும் அந்த அழைப்பில நிலைத்திருக்க, யாராவது அடிமைப்படுத்தினால் ஆண்டவரே தாழ்மையாக பொறுமையாக இருந்து தேவனுங்களோடு கூட இருக்கும் பொழுது யாரும் அடிமைப்படுத்த முடியாது. ஆண்டவரே, நீர் ஏற்ற காலத்தில ஏற்ற நேரத்தில அடிமைத்தனத்துல வாழ்த்த போது நீர் கூட இருக்கிற தேவன். அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி ஒரு நாள் பெரிய காரியங்கள் நீர் செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த அழைத்த அழைப்பில ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமாக தேவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் மற்றவர்களை பற்றி தகாத எண்ணங்கள் எங்களுடைய வாய்களில சிந்தனைகளில வராதபடி எங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் விசுவாசிகளையும் காத்துக் கொள்வீராக. உமக்கு பிரியமாக எப்பொழுதும் வாழ உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் மாற்றுவீராக. அன்று பார்வோனின் அடிமைத்தனம் இருந்த பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பல்கை பெருக செய்தீரே, தயவை காண்பித்தீரே. அதே போல இந்த ஊழியங்களில் நடைபெறுகிற இந்த அடிமைத்தனங்களை நீக்கி அந்த சபைகளை மக்களை பல்கி பெருக உடைய அபிஷேகத்தினால இந்த கடைசி காலத்துல யூரோப்பில ஒரு எழுப்புதலை போல, அமெரிக்கா தேசத்துல ஒரு எழுப்புதலை போல, ஒவ்வொரு தேசங்களிலேயும் உம்முடைய எழுப்புதல் பரவி அந்த தேசங்கள் எல்லாம் இயேசுவை அறிகிற அறிவை அடைய நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சபைகளில மாற்றம் வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு எப்படி ஊழியம் செய்தாரோ அதே போல ஒரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் அந்த இயேசுவை போல அபிஷேகத்துல நிறைந்து ஊழியம் செய்கிறவர்களாக, மாம்சத்துல செயற்படாதபடிக்கு ஆவியில ஜீவனோடும் சமாதானத்தோடும் அந்த ஊழியங்களை செய்து ஓடி முடிக்க இந்த கடைசி காலத்துல நீர் உதவி செய்வீராக. பேர்கள் மாற்றப்பட்டு ஆபிரகமாக மாற்றப்பட்டு அவனை ஆசீர்வதித்தீரே. சாராளை சாராயாக மாற்றி ஆசீர்வதித்தீரே. பேர் மாற்றப்பட்ட இடங்களில மாற்றி எத்தனை இஸ்ரவேலாக மாற்றினீரே யாக்கோபை. அதே போல பேர் மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் நீரேற்ற பேர்களை கொடுத்து ஒவ்வொரு ஊழியக்காரரோடும் விசுவாசிகளோடும் பழைய பாவ சுபாவம் அகன்று புதிய சுவாசம் ஆசீர்வாதத்தின் சுவாசம் உம்முடைய இயேசுவை போன்ற சுவாசத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் கூட இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள உமக்கு பிரியமாக ஒரு ஊழியக்காரரும் விசுவாசிகளின் நடக்க கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து உமக்கு இன்னும் பிரியமாக வாழ, இன்னும் உம்முடைய ஊழியங்கள் ஒரு எழுப்புதலை இந்த ரேடியோவுடாக ஒரு தேசத்தில் உள்ள மக்களும் அந்த எழுப்புதல்களை இணைந்து கொள்ள நீர் கிருபை செய்வீராக. ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கொடுத்த ஞானத்திற்காக அந்த தீர்க்க

0: நமக்காக தொடர்ந்து ஜனசிசனோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக தொடர்ந்து கூட இருந்து அந்த எழுப்புதல்களில பிள்ளைகள் பங்கு பெற கிருபை செய்வீராக. இந்த ஊழியத்தில் இடத்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் இயேசு தேவனுக்கு பிரியமாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளும் மாற நீர் கிருபை செய்வீராக. இந்த எழுப்புதல் உங்க பிரியமான எழுப்புதலாக, ஐந்து கண்டங்களிலே வருகிற எழுப்புதல்களாக மாற வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மைத்தவனாய் மக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: எங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கத்தரங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு உயர்த்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பாவத்தனத்திலும் அங்கு சத்ருவின் அடிமைத்தனத்திலும் இருக்கிற மக்கள் விடுதலையாக்கப்பட, விடுவிக்கப்பட, சத்தியம் அவர்களுக்குள்ளே காதுகள் வழியாக இருதயங்கள் சிந்தையிலே ஆளுக செய்யப்பட நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் புதிதான கிருபையிலோட எங்களை அழைத்து வந்த கிருபேலுக்கு நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே அப்பா, எபெனேசர், எபெனேசரே இதுவரையும் உதவி செய்தீர் ஐயா. இனிமேலும் நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராகவும் போதுமானவராகவும் இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த இந்த இந்த பாவத்தில் சூழ்ந்து, இந்த பாவத்தில் முழுந்து கொண்டிருக்கிற இந்த பாவிகளை இரட்சிக்க வந்தவரே, உங்களுடைய உங்கள் தெய்வ அன்பை அவர்களுக்கு ஊற்றி அவர்களுக்கு ஆண்டவரே எல்லா விதமான அசுத்தமான ஆவிலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்கள் ஒரு தேவ பயத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவரே அவங்களுடைய கண்களை திறந்து அவங்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். இந்த மக்களுக்கு ஆண்டவரே நீங்க அப்பா உலகத்துக்கு வந்து ஆண்டவரே எங்களை மீட்டுக்கொண்ட தகப்பனே அப்பா, உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தினால இந்த உள்ளங்களை கழுவி அவர்களுக்கு அப்பா உங்களுக்கென்று பாய்ந்து வாழ்ற மக்களாக ஜீவிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான பெரிதான அன்பை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த சபையில் மாண்டவரே அப்பா அன்பு குறைந்து போகாத வண்ணமாக எல்லா மக்களும் எல்லா உலகமங்கும் இருக்கும் சபைகள் ஆண்டவரே உங்களுடைய அன்பை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்ஸ் கூறியபடி அந்த இலங்கை அந்த லண்டன்ல எவ்வளவு அந்த மிஷனரிஸ் எல்லாம் போயிட்டு ரோட்ல இருந்து ஸ்ட்ரீட்ஸ்ல இருந்து ஜெபித்து ஆத்துமாக்கள் வந்து சேர்றார்கள். அழிந்து போன ஆத்துமாக்கள், யங் அடல்ட்ஸ், யங் டீனேஜர்ஸ் யாவரும் வந்து சேர்ந்து கொள்றார்கள். அதுபடியான ஒரு பிதியான அன்பை இலங்கை தேசத்துல, இந்தியா தேசத்துல, கனடா தேசத்துல, ஜெர்மன் தேசத்துல அப்பா, எல்லா நார்வே எல்லா இடங்களும் ஆண்டவரே உங்களோட ஆவியை இந்த கடைசி காலத்துல ஊற்றும்படியாக ஜெபிக்கிற மிஷனரி ஊழியர்கள் மேலும் ஊழியர்கள் பெறுவதற்கு ஆண்டவரே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர். உங்களுடைய குரல்களை கேட்பதற்கு அவங்களோட கண்களை, அவங்களோட செவிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் குரல்களை கேட்டு இன்று மறுவாழ்வு வாழ்வதை வாழ வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. பாவிகளுக்கு ஒரு பெரிதான அன்பை கொடுத்து இந்த சபைகளுக்கு ஆண்டவரே ஒரு பெரிதான ஒரு வாக்குவாதம் இல்லாத வண்ணமாக அப்பா நீங்க அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதங்களை நீங்க பரிசுத்தர் என்று கூறி அப்பா பாவிகளை ரட்சித்த தகப்பனே நீங்க எங்களை ரட்சித்தீங்க. அது மட்டும் இல்லாண்டவரே நாங்க இன்னும் அதிகமாக உங்களுக்கு வாழ்வதற்கும் பரிசுத்தமான ஆவியின் மூலமாக பரிசுத்தமாக வாழ்வதற்கு யாவரே நீங்க அழைத்தீங்க. உலகத்துல அப்பா இயேசு எங்களுடைய ரத்தத்தை சிந்தி எங்களுக்காக அந்த பாவங்களை மன்னிக்க செய்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. மக்களுக்குள்ள எந்தெந்த விதத்துல மக்களுக்குள்ள அப்பா அவர்கள் குறை குற்றங்களை மன்னித்து அவர்கள் அப்பா இன்னும் அதிகமாக உங்கள் வருவதற்கு ஜபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை நேரம் ஆண்டவரே எங்கள் அனைத்து வந்த உங்களோட சித்தத்தின் படி செய்ய தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறோம். மன உருக்க முடியவரே, மன்னிப்பதில் வல்லவரே அப்பா, நாங்கள் அறிந்து மரியாதை செய்த அப்பா குற்றம் குறைகளை மன்னித்து இன்னும் அதிகமாக நாங்கள் இலங்கை தேசத்திலும் இந்தியா தேசத்திலும் உலகம் எங்கும் அப்பா நீங்க பரிசுத்தரா இருக்கிற போல யாவரையும் பரிசுத்தமாக்கி இந்த கடைசி காலத்துல உங்களோட ஆதி அன்பை அனுப்பி ஆண்டவரே அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க, சித்தம் என்று சித்தம் உண்டு சுத்தமாகு என்று கூறியபடி ஆண்டவரே அப்பா மனதுக்க முடியவரே உங்களோட மனதுக்கம் தயவையும் கொடுத்து யாவருக்குள்ள ஒரு பெரிதான அன்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அவர்கள் செய்யற ஊழியத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்பா. இன்னும் அதிகமான ஊழியர்கரரை கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவர் உங்களோட வார்த்தையில சங்கம் வானொலி மூலமாக அநேகர் அறிந்து கொள்வதற்கு புதிதான ஊழியர்கார்களையும் அப்பா வழி தப்பி அழிந்து போ இருக்கிற ஊழியர்கார்களையும் சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறான். இவரே அவர்களை இரத்த கோட்டைகளை வச்சுக்கொள்ளுங்க. யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த மகா பிரிதான அழைப்புகளுக்கு நன்றி செய்கிறேன். நீங்க அழைத்த ஊழியர்கார்களை உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து தினமும் ஆண்டவரே ஒரு புதிதான கிருபையினால முடிசூட்டி ஆண்டவரே நீங்க அப்ப உங்களோட அன்புக்குள்ளபடியாக ஜபிக்கிறார். செய்தவர் வாக்கு மாறாதவர், அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது அவர்களுக்குரியது என்று கூறிய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை அதிகமாக ஒவ்வொருவர்களையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுதா சிஸ்டர் ஜெனட், பாஸ்டர் நயோமி, பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம், அதுல ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே நீங்க தெரிந்தெடுத்தீங்க. அந்த அபிஷேகம் குறையாத வண்ணமாக அவர்களும் கூட இரத்த கோட்டைகளை மறத்து வைங்க. கெச்சிக்க சிங்கம் போல பிசாசானவன் வந்தாலும் ஆண்டவரே உங்களோட அபிஷேகம் எங்களுக்கு தங்கி இருக்கும் பொழுது அது எங்களை அணுகாது ஆண்டவரே. ஆபத்து காலத்துல உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க எங்களுக்கு உங்களோட வல்லமையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்த வல்லவரா இருக்கிறீங்க, எங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. இப்பொழுது நாங்கள் ஜெபித்த ஜபங்களுக்கு பதில் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி நன்றி. God bless you all. Amen.
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். God bless you all.
1: ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரீன்,
3: பிரைஸ் தி லார்ட்.
1: வீட்டிலே அடிமைப்பட்டார், உபத்திரப்பட்டார். ஆகவே இப்படியா என்ற நாட்கள்ல எந்த தேசத்திலயோ இந்த மக்கள்லயோ அடிமைப்பட்டு உபத்திரப்பட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் விடுதலையாக்கப்பட, இவர்கள் தேவனால் ரட்சிப்பை கண்டுகொள்ள, தேவனுடைய வல்லமை அவர்களுக்குள்ள இறங்க நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா கிருபையின் தேவனே, மக்கூடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கிருபையினாலே எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஜனங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் இருக்கிறதான ஜனங்களை தேவன் நீங்க பொறுப்படுத்த கொள்ளுங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடிமைத்தனத்திலே இருக்கிறதான கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் நல்ல ரட்சிப்பை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக இடங்களிலே கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா இனத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க கர்த்தாவே. அப்பா இன்னும் அநேக காரியங்களுக்கு ஒவ்வொருவரும் அடிமைத்தன வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கான சுதந்திரம் கிடைக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த அப்படியாய் அடிமைத்தனத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பை உணர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒரு தேசங்களிலே கர்த்தாவே, அப்பா கிறிஸ்தவர்கள் அடிமைத்தனமாய் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அப்படியான பிள்ளைகளை தேவன் உயர்த்தும்படியா ஜெபிக்கிறேன். அப்படியான தேசங்களை எல்லாம் தேவன் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறாங்க. இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அடிமைத்தனத்தில் இருக்காத படிக்கு கர்த்தாவே ஒவ்வொருவரும் சுதந்திரமாய் கர்த்தாவே அப்பா இருக்கத்தக்கதாய் தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இனங்களுக்கிடையே மதங்களுக்கிடையே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அடிமை வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீ தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இத்தனையோ சபைகளிலே கூட கர்த்தாவே பிள்ளைகள் அடிமையா இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்ப இப்படியான பிள்ளைகள் எல்லாம் தேவன் நீங்க தொடும்படியாச்சு. பீக்கிறேன் ஆண்டவரே, கத்தாவையப்பா நீங்க ஒன்றுக்குமே உதவ மாட்டீங்கன்னு சொல்லி எத்தனையோ பேரை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. கத்தாவையப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்படியான அடிமைத்தனத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியாச்சு. பீக்கிறேன் ஆண்டவரே அப்பா, அவர்கள் எல்லாரும் ரசிக்கப்படணும் ஆண்டவரே அப்பா. அந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வருகையிலே ஒவ்வொருவரும் வரத்தக்கதாய் தேவன் கிருபை செய்யும்படியாச்சு. பீக்கிறேன் ஆண்டவரே, நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவை ஒவ்வொரு கர்த்தாவை விசுவாச பிள்ளைகள் கர்த்தாவை ஒவ்வொருவரையும் தேவைப்பட்டுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிக்க பண்ணப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவை யாருமே கைவிடப்படாத படிக்கு தேவன் காத்து கொள்ளும்படியாச்சு. பீக்கிறேன் ஆண்டவரே, நன்றி தகப்பனேப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்து வழி நடத்த போற கிருபிக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனேப்பா. ஒவ்வொரு அடிமைத்தனத்தில் இருந்தும் பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும்படியாச்சு. பீக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அசுத்தாவிகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்களை தேவன் மீட்டுக் கொள்ளும்படியாச்சு. பீக்கிறேன் ஆண்டவரே, எத்தனையோ அடிமைத்தனங்களிலே இருக்கிறாங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா, எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த இடத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி ராஜாவே. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க நிறைவாய் சந்திக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி நன்றி, நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி உங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பேர குழந்தைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. யாராவது வியாதியோடு இருப்பார்களானால் அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் விடுதலை கிடைக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் புகழும் ஒருவருக்கே செலுத்தி என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜபம் கட்டு நிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன். உங்களோடும் கூட இருப்பாராக.
1: ஆமேன். நாங்கள் டயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளிலும் சோதனைகளிலும் சிறை வாழ்விலும் இருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தணும்.
3: அன்பான பரலோக பிதாவே, சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. தந்தையேப்பா, இம்மட்டு நேரம் அப்பா நீங்க உண்மை கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்கு நன்றி அப்பா. தந்தையே ஒரு விசையப்பா, என்னை உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கழுவி சுத்தி அறிங்கப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தந்தையப்பா, இப்படியான மனிதர்கள் அப்பா எங்கெங்க எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தேவனப்பா. தந்தையப்பா, இவர்களை நீங்கள் சந்திங்கப்பா. தந்தையப்பா, உண்மையான மனிதர்கள் வெளியிலையும் அப்பா, தகப்பனேப்பா அப்பாவிகள் உள்ளுக்குள்ளையும் அப்பா. தந்தையப்பா, வதைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பொறுப்படுத்து காத்து வழி நடத்துங்க தந்தையப்பா. தந்தையேப்பா, நீங்கள் பொறுப்படுங்கப்பா. இவர்களுக்கு நீங்க தானப்பா அப்பா, உங்கள் ஒருவராலே மாத்திரம்தானப்பா தகப்பனே நீதி வழங்க முடியும் அப்பா. பிதாவே அப்பா, நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. தந்தையேப்பா, நீங்கள் கூட இருக்கும்படியா சுபிக்கிறனப்பா.
1: சிஸ்டர், உங்களின் இந்த மைக் ஓபில இருக்கு.
3: ஆமாப்பா தகப்பனே அப்பா, சிறைச்சாலைகள்லே அப்பா வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா. உண்மையாக குற்றம் செய்தவர்கள் வெளியிலே அப்பா சுதந்திரமாய் திரிகிறார்கள் அப்பா. ஒரு குற்றமுமே செய்யாமல் அப்பா கண்ணால் பார்த்தது பெரிய ஒரு குற்றம் என்று சொல்லி அப்பா அவர்களை அப்பா தகப்பனே கொன்று போய் அப்பா உணவில்லாமல் அப்பா அவர்களை செய்யாத சித்திரவதைகள் செய்து கொண்டிருக்கிற மனிதர்களை நீங்கள் சந்திங்க அப்பா. பிதாவே அப்பா, ஒரு பாவமும் செய்யாத என் தந்தையே அப்படியான அப்படி இந்த மனிதர்கள் அப்பா ஆண்டவரே, மனிதர்கள் அப்பா வதைத்துக் கொண்டிருக்கிற மனிதர்களை நீங்கள் சந்திங்க தந்தையப்பா, தகப்பனேப்பா நீங்கள் சந்தித்து எல்லா பாவங்கள்ல பாவ கட்டுக்கள்ல இருக்கிறவர்கள் அப்பா, தகப்பனே அப்பாவிகளே அப்பா நீங்கள் விடுதலையாக்குங்க அப்பா, தகப்பனே அப்பா சீலாவும் பவுலும் அப்பா எபிக்கும் போது சிறை கதவுகள் அப்பா உடைத்து உடைபட்டது போல அப்பா தந்தையே, அதே போல அப்பா எபிக்கிற எபங்களுக்காக சிறைச்சாலைகள் கதவுகள் உடைக்கப்படணும் அப்பா, சிறையில இருக்கிறவர்கள் வெளியில வரணும் அப்பா, அப்பாவியான மக்கள் எல்லாரும் வெளியில வர ஓ நீங்களே அப்பா, நீங்க தான் அப்பா தந்தையை வழி நடத்தும்படியாக அப்பாவே அப்பா நீங்கள் தான் எல்லாவற்றையும் அப்பா செய்து முடிக்க வல்லவர் அப்பா, தகப்பனே மனிதன் முகத்தை பார்ப்பான் அப்பா ஆனால் என் தந்தை நீங்கள் ஒவ்வொரு இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா, இருதயத்தை மட்டும்தான் அப்பா என் தந்தை கேட்கிறீங்களப்பா, தந்தையே அப்பா தகப்பனே இவர்கள் ஆராய்ந்து அறியாமல் அப்பா மற்றவர்கள் சொல்வதை கேட்டு செய்யாமல் அப்பா, தகப்பனே அப்பா தீர விசாரிப்பதே மேலப்பா அப்பா, தகப்பனே விசாரித்தப்பா எல்லாரையும் அப்பாவிகளை விடுதலையாக்கும்படியாக என் தந்தையின் திருக்கரத்தில ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, தகப்பனே உலகம் முழுவதிலும் அப்பா இப்படியாக இருக்கிற ஒவ்வொருதனும் அப்பாவின் பாதத்தில ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, நீங்கள் பொறுப்படுத்து காத்து வழி நடத்துங்க அப்பா, அனைவரையும் என் தந்தையின் திருக்கரத்தில ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், கர்த்தர் உங்களோடும் எல்லா காரியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆமேன்
3: ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். நாங்கள் சிசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலி அம்மா
5: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் ஒரு ரட்சிப்பு அல்லது மறுவாழ்வு கிடைக்கக்கூடியதாய் தேவனை அறிகிற அறிவிலே அவர்கள் நிரம்பக்கூடியதா நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி, இன்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. பிதாவே நாங்கள் ஜெபிக்கும் போது அப்பா எங்களுக்கு நீர் உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே சுவாமி அப்பா பிதாவே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொன்றும் அப்பா பரிபூர்ணமாக உமக்கு வந்து சேருகிறதப்பா. அப்பா பிதாவே இந்த நாட்டிலே சமாதானத்தையும் ஒற்றுமையும் நீர் தருவீர் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன் அப்பா. அப்பா இந்த இடம் பிள்ளைகள் அப்பா ஜெபிக்கிறது என்று சொல்லி கேட்கும் போதே எங்கள் மனம் இவ்வளவோ சந்தோஷப்படுகின்றது. தகப்பனே தகப்பனே உதவி செய்யும் தகப்பனே, ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பத்திலே நீரே போய் உதவி புரியும் தகப்பனே, பரிசுத்தாவி அவர்கள் மேலே ஊற்றும் தகப்பனே, அக்கினியை அவர்கள் மேல அனுப்பி அவர்களை தேவசாட்சிகளுக்குரிய குடும்பங்களாக மாற்றும் தகப்பே, ஒவ்வொரு குடும்பமும் தேவசாட்சிகளுக்குரிய குடும்பமாக மாற்றும் தகப்பே. அப்பா பிதாவே நாங்கள் கேட்கும் போது எங்களுக்கு நீ குரல் கொடுக்கிறீரப்பா, உதவி செய்கிறீரப்பா. அப்பா பிதாவே நீ செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு சாட்சிகளும் எங்களை கேட்கும் போது மன சந்தோஷமாக இருக்கின்றது தகப்பனே. அப்பா ஒரு குடும்பத்திலே நீர் நீர் நீர் அனுப்பி அப்பா பரிசுத்தாவியாலே அவர்கள் அறிவுடன சந்தோஷம் ஆனந்தமும் கொள்ள நீர் வழி செய்வீர் என்று நம்பி இருக்கிறேன் பிதாவே. ஆவியானவரே நாங்கள் சிறுசவம் ஒரு சிறுசவன் செய்கிறதுனாலே எங்களுக்கு எவ்வளவோ பலன் கிடைக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பன். அப்பா எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தகப்பன், பரிசுத்தப்படுத்தும் தகப்பன். அப்பா பிதாவே எல்லா குடும்பத்திலேயும் உமது அக்னியை அனுப்பும், ஆவியை அனுப்பும், அவர்கள் மேலே உமது ஆவியை போடும் தகப்பனே. அப்பா ஒரு குடும்பமும் பரிசுத்தப்படுத்தப்பட செய்யும் தகப்பனே, ஒவ்வொரு குடும்பமும் பரிசுத்தப்பட்டால் உலகத்திலே பல நன்மைகள் கிடைக்கும் தகப்பனே. ஆவியானவரே குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. நாட்டிலே சமாதானத்தையும் ஒற்றுமையும் பெருகப்படும் தகப்பனே. ஆவியானவரே இந்த பாவுபாடுகள் எல்லாவற்றையும் நிலக்கும் தகப்பனே. அக்னியானவரே அவர்கள் மேல் உமது அன்பை பொழியும் தகப்பனே. அப்பா பிதாவே நாங்கள் இவ்வளவு மட்டும் இருக்கிறதுக்கு நீர் தான் அப்பா எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறீர் பரிசுத்தரே. பரிசுத்தாவியானவரே நாங்கள் கேட்கிற ஜெபம் ஒன்றுக்கும் நீர் பதில் அளிக்கிறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே லீசியனா குடும்பத்தை ஆசிர்வதியும் அப்பா இந்த சங்கம வானொலியை ஆசிர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே நாங்கள் ஒரு வார்த்தையை மதிலே வந்து ஜபிக்கும் போது எங்களுக்கு மன சந்தோஷமா இருக்கின்றது தகப்பனே. ஆவியானவரே கனாசிச்சர் குடும்பத்தை ஆசீர்வதி அப்பா. அவ ஒவ்வொரு நாளும் வந்து எங்களுக்கு ஜெபம் தரும்போது எங்களுக்கு மன சந்தோஷமாக இருக்கின்றது தகப்பனே. ஆவியானவரே அவை உன் பிள்ளைகள் இருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவ குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் நல்ல விதாவே. ஆமீன். ஆமீன்.
1: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திர நன்றி அம்மா. உங்களுக்கும் வீட்டிலும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து வழி நடத்துவாரா. நாங்க டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்.
6: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். நீங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் அங்கு எல்லா ஆளுநருக்காகவும் ஆளுநர் பதவிகளை வகிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே ஞானமும் அறிவும் அங்கு ஜனங்கள் மத்தியில ஒரு இரக்கம் தயவு மனதுருக்கம் அவர்களுக்குள்ளே உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: அன்பும் கிருபையும் பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனே, நன்றி ராஜாவே. ஒவ்வொரு தேச தலைவருடைய இருதயங்களே அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் மாற்றுகிற தேவனப்பா பிதாவே. நீங்க சொல்ல ஆகும் கட்டிடம் நிற்கும் என் தேவனே. விசேஷமாய் ஒவ்வொரு தேச தலைவர்களையும் அதிகாரிகளையும் உமது கரத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா. தேவனே இவர்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, புதிய ஆவியை கொடுங்கப்பா என் தேவனே. கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்கப்பா, ஒரு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்களப்பா பிதாவே. இந்த தேசங்களை ஆள உம்முடைய நீதியின்படி உம்முடைய வார்த்தையின்படி அப்பா பிதாவே, உம்முடைய அன்பின் படி தேவனே தேசத்து மக்களை ஆளத்தக்கதாக தேவனே. இந்த தேச தலைவர் ஒவ்வொருவருக்கும் அப்பா பிதாவி ஒரு புதிய இதயத்தை கொடுங்க, புதிய ஆவிய கொடுங்கப்பா. எல்லா மாம்ச கிரிகள், மாம்ச சிந்திகள், பிசாவுடைய கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் இவர்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஓ நன்றி ராஜாவி, நன்றி. உங்களுடைய வார்த்தை அன்னிப்பி தேவனே இவளை விடுதலை செய்யுங்கப்பா. உடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக, களத்துள்ள நுகத்தடிகள் உடைய அபிஷேகத்தாலே முறிக்கப்படுவதாக. எல்லா பெருமையின் ஆவிகள் தேவனே, பதவி ஆவிகள், ஆயுதத்தின் பலன்கள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக தேவனே. உம்முடைய உம்மை போல் தேவனே பிதா அவிகளை மாற்றுங்க இயேசு ராஜாவே என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே. அன்று சலமோன் கட்டது போலப்பா இந்த தேசத்து மக்களை ஆளத்தக்க ஞானமுள்ள இருதயத்தை விழுந்து கொடுங்களப்பா என் தேவனே பிதா. தேவனே நீங்க சொல்றீங்களப்பா, ஆயுத பலத்தினால் அல்ல, ஒரு ஞானத்தினாலே தேசத்தை ஆளத்தக்கதாக தேவனே அந்த ஞானத்தை கொடுங்களப்பா இயேசு ராஜாவே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய அன்பினாலே விளை இருதயத்தை நிரப்புங்கப்பா. ஓ உம்முடைய தேவனே பிதாவே, தேவனே இவர்களுக்கு முன் உம்முடைய சமூகம் முன் செல்வதாக என் தேவனே. ஓ நன்றி, இவர்கள் விடுதலை கொடுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்களப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கனியினால் என்றப்பங்கப்பா பிதாவே. உம்முடைய பார்வையிலே ஒரு ஆத்மா ஓபளவு தேவனே வெளியேறப்பட்டது என் தேவனே. அதுபோல் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் அப்பா இவள் தேவனே அப்படியாக யோசிக்க தேவனே பிதாவே, அவளை பாவிக்க தேவனே பிதாவே, தேவனே கிருபை செய்யுங்கப்பா என் தேவனே. நன்றி அப்பா பிதாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. தேவனே இவிட முழங்கால் யாவும் உடைய நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக, தேவனே இவ்விட நாமங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவைக்கத்தை என்று அறிக்கை செய்வதாக என் தேவனே. உம்முடைய ஆவியை இவள் மீது, ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதா. உம்முடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றுங்க என் தேவனே. ஓ நன்றி, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. தேச மனத்திலும் சமாதானம் உண்டாவதாக. ஓ நன்றி அப்பா பிதாவே. தேவனே விழுந்து கிரிய சேர பொல்லாத ஆவியல், வானமண்டலத்திலிருந்து கிரிய சேர பொல்லாத ஆவியல், இந்த தேசத்திலே கிரிய சேர பொல்லாத ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. ஓ நன்றி ராஜாவே. அந்தகார இருளின் ஆவியல் தேவனே விழ விட்டு வெளியேறுவதாக, திடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவிகளை விழு விட்டு வெளியேறுவதாக. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி அப்பா. எல்லைகளை பொறுப்படும் ஐயா இயேசு ராஜாவே. ஒவ்வொரு எல்லைகள் நம்முடைய தேசத்தை எல்லைகள் நம்முடைய பரிசுத்தரத்தை தெளிக்கிறேன் தேவனே. இந்த எல்லை உள்ள மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க என் தேவனே பிதா. இந்த கடைசி நாட்கள் என் தேவனே, விசுவாசமாய் தேவனே, ஈரான் தேசம் தேவனே புறப்படும் அப்பா, அந்த எல்லையுடைய பரிசுத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா பிதாவே. அந்த ஈரான் தேசத்து வான மண்டலங்கள் கிரியாசர பொல்லாத ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போதாக தேவனே. அந்த மனதில் இருந்து அந்த அதிகாரிகள் இருந்து கிரிய சிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக, மதங்களுக்கு பின்னா இந்த கிரிய சிற ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக தேவனே. கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடியல் முறிக்கப்படுவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே ஈரான் தேசத்திலே நிறைவேறுவதாக, இஸ்ரேல் தேசத்திலே நிறைவேறுவதாக, அமெரிக்கா தேசத்திலே நிறைவேறுவதாக, ஒவ்வொரு தேசங்களும் தேவனே பிதாவே உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறுவதாக, உம்முடைய ஆளுகை மாத்திரமே வருவதாக. ஓ நன்றி ராஜாவே, தேவனே அப்படியா நீங்க செய்ய போதுக்கா நன்றி அப்பா. ஜபத்தை கேட்கிற தேவனே கிருப செய்யுங்க அப்பா. மனதன் போடுகிற எல்லா திட்டங்களும் உம்முடைய வார்த்தைக்கு எதிராக, உமக்கு எதிராக, உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக போடுற திட்டங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாம் சேர்ந்து போவதாக, எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. கட்ட தேசங்களை கட்டாவிட்டால், தேவனுடைய வார்த்தையிலே தேசங்கள் கட்டுப்படாவிட்டால், கட்டையில முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்னீங்களப்பா பிதாவே. இதை இதை குறித்து அவளுக்கு கண்டித்து உணர்த்துங்களாவியானவரே, உம்முடைய வார்த்தை அனுப்பி கண்டித்து உணர்த்துங்களப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. உம்முடைய தேவனே, இந்த மக்கள் தேவனுடைய அறிவில்லாமல் சங்காரமாற மக்களை பாக்குறீங்களப்பா. தேச தலைவர் அதிகாரிகள் உம்முடைய அறிவில்லாமல் சங்காரமாறதை பாக்குறீங்களே ராஜாவே. நீங்கள் ஒவ்வொரு தேசத்தலைவருடைய இருதயங்களை நீதிமொழி 21:1 சொன்னது போல், ஒவ்வொரு ராஜாக்குடைய இருதயங்கள், ஒவ்வொரு அதிகாரிய இருதயங்களை தேவனே பிதாவே, பிரசிடன்ட் பிரைம் மினிஸ்டர் இருதயங்களை உம்முடைய சித்தன்படி திருப்புங்கப்பா என் தேவனே. ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா என் தேவனே, நீங்க சொல்ல ஆகும் என் தேவனே. பொறுப்படுங்களப்பா பிதாவே. நீதிமொழி 21:1 சொல்றீங்களப்பா பிதாவே, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் புடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே நாசமாவான். தேவனே கடின இருதயங்கள் எல்லாம் உடைக்கப்படுவதாக, கல்லான இருதயங்கள் எல்லாம் சதியான இருதயங்களாய் மாறுவதாக என் தேவனே. ஓ நன்றி ராஜா. ஒவ்வொரு தேசத்திலும் அதிகாரியுடைய இருதயங்கள் எல்லாம் மாறுவதாக ராஜாவே. அழிவில் நின்று தேவனே இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. உம்முடைய அன்பின் கருத்தினாலே இவளை அணைத்துக் கொள்ளுங்களே ராஜாவே என் தேவனே. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை ஒவ்வொரு தேசத்தையும் கொடுங்களப்பா பிதாவே. இந்த தேசத்து மக்களுடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் ஐயா ஓரத்த பழிகளை என் தேவனே மன்னியுங்க இயேசு ராஜாவே, மன்னியுங்கப்பா என் தேவனே. நீங்கள் மன்னிக்கிற தேவனே பாபிதாவே, நீங்கள் அன்பின் தேவனே இயேசு ராஜாவே. ஆவியானவரே உம்முடைய கனியினாலே ஒவ்வொரு தேச தலைவர்களையும் அதிகாரிகளை நிரப்புங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோஸ்ரம் அப்பா, நன்றி ராஜாவே. நீங்கள் அப்படியா செய்ய போக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் பார்க்க கிடங்காத பெருமுகத்தோடு தேவனே இந்த தேசங்களுக்காக மக்களுக்காக இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்காக நன்றி ஆவியானவரே. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் பிதாவுடைய வலது பாசத்திலிருந்து இந்த தேசங்களுக்காக மக்களுக்காக பிதாவுடன் பரிந்து பேசுவதற்காக நன்றி அப்பா. ஜெபத்தை கேட்கிற தேவனே அப்பா, நீங்கள் பதிலளிக்க போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேற அனைத்து மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம் என் தேவனே பிதாவே. எல்லா மக்களையும், பூமியுள்ள அனைத்து மக்களையும் நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்க அப்பா, மீட்டுக் கொள்ளுங்கள் என் தேவனே பிதாவே. நன்றி, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. ஊற்றுமையா உம்முடைய ஆவியை பூமியுள்ள மாம்சமான யாவர் மேலும் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா, மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா, ஆயுதங்களினாலும் அல்ல, தேச தலைவர்களால்ப்பா பிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை இந்த தேசத்து மக்கள் அனைவரும் காணத்தக்கதாக வானத்திலும் பூமியிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்யுங்கப்பா பிதாவே. ஓ முழங்காமல் யாவும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே நாமத்துக்கு முன்பாய் முடங்குவதாக. நாங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் அறிக்கை செய்வாராக. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாவுடைய முழங்கால்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவே நாமத்தினாலே முடங்குவதாக. இந்த மக்களை மட்டும் ரட்சியுங்கப்பா. ஓ நன்றி. இந்த மக்கள் சங்காரமாகாதபடி தேவரே இந்த மக்களுக்கு உடைய வார்த்தை அனுப்பி இந்த மக்களை மட்டும் ரட்சியுங்க. அனைத்து மக்களுக்கும் தேச தலைவர் அதிகாரிகளுக்கு உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருப செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. சத்தியத்திலே தேசங்கள் கட்டுப்பட, குடும்பங்கள் கட்டுப்படுதவனே கிருப செய்யுங்கப்பா. நன்றி ராஜாவே. தேவனே இந்த ஜபத்தை கேட்டப்பா உம்முடைய சித்தத்தின்படி ஏறக்குள்ள ஜபங்களை கேட்டு நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா. அதே போல தேவனே லெஸ்லி பிரதரை ஆசீர்வதிங்க அப்பா, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்க அப்பா. அதே போல் ஜெனசிஸ்டர் பொறுப்பு ஆவியானவரே உம்முடைய பலத்தினாலே அந்த மகளை என்றப்புங்க, கணவன் என்றப்புங்க, பிள்ளை என்றப்புங்க அப்பா, உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய வைராக்கியத்தினாலும் ஓ நிரப்புங்க ஆவியானவரே, உம்முடைய கல்வாரி அன்பினாலே என்றப்புங்க அப்பா பிதாவே. தேவனே இந்த மகளுடைய நீங்கள் பேசுங்க அப்பா பிதாவே. இந்த எரேமியாவுக்கு சொன்னது போல் நீ பயப்படாமல் பேசன்னு சொன்னீங்க இயேசு ராஜாவே. அதே போல் இந்த தாயாருக்கு உம்முடைய பலத்தின் ஆவியினால் அப்பா நிரப்புங்க. ஓ நன்றி தேவனை, ஏற்ற வேளையில ஏற்ற வார்த்தையை கொடுத்து தேவனே ஒவ்வொரு மக்களோடும் ஊழியக்கார விசுவாசிகள் ஒவ்வொரு மக்களோடும் பேசுங்க அப்பா, தேசத்திலோட பேசுங்க ஆவியானவரே. ஓ நன்றி ஆவியானவர், நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளை தேவனே ஆசீர்வதியுங்க, எதிர்காலத்தை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. தேவனே இந்த குடும்பத்தை உம்முடைய அக்னி மதனாலே சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இயேசு ராஜாவே. இந்த குடும்பத்துக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக, நன்றி ராஜாவா. அதே போல ஒவ்வொரு குடும்பங்களை பாதிரி எழுந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வந்து கருத்தில் ஒப்படைக்கிறேன் தேவன். தேவனே நீங்கள் பட்சவாதம் இல்லாத தேவனப்பா, மனிதர்கள் மூத்தை பார்க்கிறார், நீங்கள் இதயத்தை பார்க்கிற தேவனப்பா, இதயத்தின் வேண்டுகோளை வேண்டுதலை நீங்கள் பார்க்கிறீங்களா ஐயா இயேசு ராஜா. நொறுங்குண்ட இருதயங்களுக்கு நீங்கள் காயம் கட்டுங்கப்பா பிதாவே, அவருடைய தேவைகளை சந்தியுங்கப்பா பிதாவே. அந்த குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்களப்பா. இந்த தேவனே இந்த குடும்பங்களுடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே இப்போது பார்க்கலும் ஆயிரம் மடங்கு தேவனே இவளை ஆசீர்வதியுங்கப்பா. நன்றி ராஜாவே. இந்த வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் சோஸ்திரங்கள் யாவை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே.
1: நன்றி பிரதர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா ஜெபத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்
6: ஆமீன். அப்படியே உங்கள் அனைவரோடும் இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன்.
1: நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
7: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் ஜனட்.
1: இன்றைக்கு இந்த துன்மாக்கமாய் அங்கு மனிதர்களை எழும்ப பண்ணுகிற பொல்லாத வானமண்டல அதிபதிகள், தரமாக்கு அதிபதிகள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கு கண்டு அவர்களை கடிந்து போடும்படி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: அன்பு மிரக்கம் நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். தேவாவியானவரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுகிற எங்கள் மகாராஜாவே, உம்முடைய கரங்களிலே பாதத்திலே ஆண்டவரே எங்களையும் ஜபங்களையும் ஆண்டவரே அப்பா துதிகளையும் ஆண்டவரே அப்பா சகல விண்ணப்பங்களையும் உமக்கு முன்பாக உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, நீர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறீர், சுற்றி தெரிகிற தேவனாயிருக்கிறீர், நீர் பரிசுத்தராயிருக்கிறீர், பரம தேவாதி தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நன்மை தீமை அறியத்தக்க ஆண்டவரே கண்களை உடையவர் நீங்க தானே தகப்பனே ராஜா. தகப்பனே இந்த வேளையிலே கர்த்தாவே இந்த விண்ணப்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை ஒரு மனதோடு ஆண்டவரையோடு கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாடுகளிலே அடிமைத்தன ஆவியை உடைந்து வைராக்கியம் கௌரவம் ஆண்டவரே வீணான கடின இருதயங்கள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே நல்லோரை பகைத்து சமாதானத்தை உடைத்து ஆண்டவரே சின்ன பின்னமாக்குகிற இவர்களுடைய வைராக்கிய எண்ணங்கள் சிந்தனைகள் நடத்தைகள் கூடி வருகிற காரியங்கள் யாவையும் ஏசப்பா நீங்கள் அள்ளித்து போட வல்லவர் அப்பா, அள்ளித்து போட வல்லவர் அப்பா. அன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே எகிப்தியர் செய்த அநியாயங்களை ஆண்டவரே உம்முடைய கண்களிலே ஆண்டவரே அப்பா ஏறிட்டு பார்த்தவரே ஆண்டவரே கர்த்தாவே இவ்வளவு வேதனையோடு துன்பத்தோடு அடிமைத்தனமாக வைத்திருந்ததை தேவனே உமக்கு வந்தது ராஜா. அதனாலே நீர் ஒரு மோசேயை ஏற்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை எப்படியாக வழி நடத்தினீரோ முறுமுறுத்தாலும் ஆண்டவரே அவர்களை மன்னித்து வழி நடத்தின தெய்வமே. இந்த நாடுகளிலே ராஜா விசேஷமாக இலங்கையிலே அட்டிமைத்தன ஆவியையும் அகங்கார ஆவியையும் பொய்யின் ஆவியையும் ஆண்டவரே, இந்த கர்த்தாவே இயேசப்பா, இந்த அதிகாரிகள் மத்தியில் இருந்து அழிந்து சாம்பலாய் போக வைக்கிறவர் நீர் ஒருவரே தான் ராஜா. இலங்கையிலே நடந்த ஆண்டவரே அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் பொய்யலையும் பிரட்டுகளையும் ஆத்துமாக்கள் அழித்ததையும் என் தெய்வமே இயேசப்பா, குழந்தைகள் அழிக்கப்பட்டது, வாலிப பிள்ளைகள் அழிக்கப்பட்டது, பெண் பிள்ளைகள் சீரழிக்கப்பட்டது இயேசுவே. இப்படியாக தத்தளித்த குடும்பங்களை இன்றைக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஒரு சமாதானத்தோடு நடத்துகிறீரே. ஆனாலும் ஆண்டவரே தொடர்ந்து கத்தாவே நடக்கிற காரியங்களை பார்க்கிறீங்களப்பா. சிங்களவன் தமிழனை அடிமையாகவும் ஆண்டவரே அப்பா இவ்வளவு அவதூறமான பேச்சுக்களை பேசி பொய்களை பேசி அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிற எல்லா விதமான தந்திரங்களும் பொய்யான பேச்சுக்களும் தந்திர காரியங்களும் எடுக்கிற முயற்சிகளும் பேசுற பேச்சுக்கள் யாவும் அழிந்து சாம்பலாய் போவதாக ராஜா. ஏனென்றால் கர்த்தாவே நீர் ஒவ்வொரு ஜாதியையும் ஒவ்வொரு தேசங்களுக்கு பலதரப்பட்ட பாஷைகளை பிரித்து ஆண்டவரே சிருஷ்டித்த தெய்வம் ஆண்டவரே அப்பா, இவர்களை மனுஷருக்கு மனுஷர் அடிமையாக வைத்து ஆண்டவரே அப்பா ஏரோது ராஜாவின் போல ஆண்டவரே பார்வோனை போல இன்றைக்கு அகங்காரம் கொண்ட ஆவிகள் அநேகம் எழும்பி இருக்கிறத என் தெய்வமே நீங்க காண்கிறீங்க ராஜா. இவைகளில் இருந்து என் இயேசு ராஜா ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் பரலோகத்திலே எப்படி உருவாக்கப்படுகிறதோ அப்படியாக பூமியிலும் உருவாக்கப்பட வேண்டும். அடிமைத்தனம் அகங்கார ஆவிகள் பொய்யின் ஆவிகள் ஏசப்பா, எத்தனையோ விதமான தேசத்தை ஆண்டவரே அழிக்க நினைக்கிற போத வஸ்துக்கள் ஆண்டவரே அப்பா, இனத்துக்கு இனம் அழிக்க வைக்க நினைக்கிற காரியங்கள் யாவும் அழிந்து சாம்பலா போகும்படியாக ஜபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பாதத்திலே ராஜா யாரும் ஆண்டவரே அடிமைத்தன வாழ்க்கை இல்லையப்பா. நீர் அதற்காகவே சிலுவை சுமந்து வெற்றி சிறந்து ஆண்டவரே ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்த தெய்வம், ஒரு விடுதலை, சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றேதான் ராஜா நீர் உண்மை ஒப்பு கொடுத்தீங்களப்பா. உலகத்துக்கு வந்தீங்க, பிதாவின் சித்தத்தை செய்தீங்களப்பா. ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு மனுஷன் மனுஷனை ஆண்டவரே சரியான ஒரு அடிமைத்தனத்திலும் ஆண்டவரே அப்பா அகங்காரத்திலும் வழி நடத்தி ஆண்டவரே அவர்களை கர்த்தாவே எவ்வளவோ கர்த்தாவே வேதனை கூடாக நடத்துகிறதை பார்க்கிறோம் ஐயா. தேவனே நீர் செய்து கர்த்தாவே இந்த காரியங்களை முன்னின்று வழக்காடி செய்து முடிக்க வல்லவரப்பா. மனுஷருக்கு மனுஷர் விரோதமாக செயல்படுகிற சகல காரியங்களிலும் என் தேவன் ஒருவரே முன்னின்று தேவாதி தேவனாக நின்று ராஜாதி ராஜாவாக நின்று தேவ சேனையாக நின்று ஆண்டவரே யுத்தம் பண்ணி அப்பா இவர்களுடைய இருதயங்களிலே உம்முடைய அன்பை சமாதானத்தை வெளிச்சத்தை ஊற்றி பாதுகாத்து ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் தூய அன்பு பரிசுத்த அன்பு ஆண்டவரே அப்பா தேவனே எல்லாம் சமனென்று சொல்ல ஆண்டவரே தேவனே நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பொழுது ஆண்டவரே ஆத்துமாக்கள் ஆண்டவரே மாமிச எண்ணங்கள் எல்லாம் அழிந்து சாம்பலா போகுமே ராஜா. தகப்பனே நாங்கள் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிப்பதற்கு முன்பதாகவே எந்தெந்த கண்டங்களிலே என்னென்ன தேசங்களிலே அடிமையாக வாழுகிறார்களோ பாவத்திலே வாழுகிறார்களோ ஆண்டவரே அப்பா அது போல ராஜா எத்தனையோ விக்கிரக தோப்புகளுக்குள்ளே வாழுகிறார்கள் ஆண்டவரே. பாரம்பரியமாக கடைபிடிக்கிறதான சகல காரியங்களையும் காண்கிற தெய்வமே இது நூடாக பாவ சாபங்கள் நாடுகளுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே தனி நபர்களுக்குள்ளே வருகிறதே ராஜா. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் ஆவியில் இருந்து விடுதலையாக்கி தேவ சமாதானத்தோடு தேவ விடுதலையோடு ஆட்டுக்குட்டியானவருடைய மகா பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி காலூன்றி நிற்கத்தக்கதாக என் தேவாதி தேவனே இவர்களை ஒரு விசை மன்னித்து இவர்களை அரவணைத்து பாதுகாத்து விடுதலையாக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா சுயாதீன ஆவியை கொடுத்தவரே அடிமைத்தனத்தின் ஆவியை எடுத்து போடுங்க ஆண்டவரே. சபைகளிலே கூட இன்றைக்கு அப்படியான அநேக நிறைய காரியங்கள் நடக்கிறதுனாலே உம்முடைய சபையானது வளர முடியாமல் தடுக்கப்பட்டு இருக்கிறதே ராஜா. ஆண்டவரே இப்படிப்பட்ட சகல காரியங்களிலும் என் தேவன் ஒருவரே கூட இருந்து ஆண்டவரே விடுதலையாக்கி சமாதானப்படுத்த வேண்டுமாக எங்கள் பரிசுத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தின் இரத்தத்தினாலே இந்த அடிமைத்தனத்தின் ஆவியை பூமியிலிருந்து இட்டுத்து போட வேண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாமே இந்த நாளோடு கூட இருந்து வழி நடத்தினார். நாங்கள் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பதில் கொடுத்தவரே, தடகளை நீக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்து ஆண்டவரே கர்த்தாவே உடைய ஜெபித்த ஒவ்வொரு அவருடைய வீட்டு காயுமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர்களை நீ சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கம வானொலிக்காய், தேசிய அண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய், அங்கு ஊழியன் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உடைய ஞானம், அறிவு, புத்தி, கெட்டித்தனம், வல்லமை பெருக கத்தாவே. சத்தியத்தை கேட்கவும் சத்தியத்தை விடுதலையாக்கவும் அநேகர் எழுந்து ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா சத்துடையின் திட்டங்களும் ஆண்டவரே பாவ இர்களும் ஆண்டவரே அகற்றிய கரத்தில் என்றிய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும் ஏமியையும் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. பிள்ளையோடு கூட இருந்து கத்தாவே பிள்ளை ஜெபிக்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள், துதிய ஆசீர்வதித்து குறைவுகளை நிறைவாக்கி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதே உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே.
8: ஆமேன், ஆமேன். இறக்குமில்ல கத்தாவே, நன்றி தகப்பனே. சுவாமி தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே சோத்திரம். துணிக்கு பாத்திரரே சோத்திரம் அப்பா. இந்த புதிய நாளிலும் இந்த புதிய வாரத்திலும் ஆண்டவரே இந்த ஊழியத்திலேயே நீங்கள் தந்த தருணங்களுக்காய் நேரங்களுக்காய் தகப்பனே எங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே வானொலியில் எவர போன்ற ஒரு ப்ரோக்ராம்ஸோடும் இலைக்கணம் கூட இருக்கமனுமாய் கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அந்த இடத்திலேயே சப்பா இந்த ப்ரோக்ராம்ல கலந்து கொள்கிறது பிள்ளைகள் ஆண்டவரே சுவாமி. பத்தோடு வருகின்றது பாடலை பாடுகின்றது பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சௌதரி ஜெனட் மீது நீங்கள் கொடுத்து இருக்கின்ற அபிஷேகத்துக்காய் நன்றி சுவாமி. இன்னும் ஆண்டவரே நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் சரீரத்தின் பலத்தோடு இந்த ஊழியத்தை இன்னும் தொடர்ந்து செய்ய நீங்க உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த புதிய நாளிலும் கத்தாவே எங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சோதரி நிர்மலா மரியா பாச சாஸ் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகளை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் இலைக்கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சாமி சோதரி டாலி சிஸ்டருக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சோதரி டாலி சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. சோதரி தாயார் சிஷியா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவளுடைய சரீர பலவீனங்களிலிருந்து விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். சோதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவள் எடுக்கின்ற விண்ணப்பங்கள் ஜெபங்கள் ஸ்தோத்திரங்களும் ஒன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சோதரி ரவி பாலசிங்கம் குடும்பத்தாருக்காய் நன்றி. அவளுடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் அப்பா. பிரத குணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவளோட ஊழியங்களுக்காய் பிசினஸ் காரியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளிலும் பிரதனாலே ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தார் அவருடைய ஊழியங்கள் எடுக்கின்ற ஜெபங்கள் ஆண்டவரே ஒன்றுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் அப்பா. அதே போல ஆண்டவரே இந்த தாயாரின் ராஜா அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ப்ரோக்ராம் ஒன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளும் அவ கூட நீங்க தரப்போன்ற தெய்வ செய்திகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சத்திய விடத்திருச்சபை பாச சகோதரி நகோமி லோகன் பாச இசா லோகனை ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய ப்ரோக்ராம்ஸ் ஒன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்கள், பிசினஸ் காரியங்கள், வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி தகப்பனே. அதோட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், பிற குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி சகோதரி தாயார் குழந்திரனம்மா தாயார் பன்மாதி ஜேம்ஸ் அம்மா இவர்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீங்க சந்திருக்கும் எந்த தாய்மாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஊழியர் பின்வானவர்கள் அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர் கூட தருகின்ற வார்த்தைகள் வாக்குத்த வசனங்கள் செய்திகளுக்காய் ஸ்தோத்திரம். அனைகரதை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி கூட இருந்து வழி நடத்த வேணுமாய் சோதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் இன்னுமாக ஊழியங்களை ஒன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சோதரி கான்சிக்காய் சோதரி ஐரினுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். சாதிரி பினோவை ஒப்பு கிடக்கிறோம், ஜசிமாவை ஒப்பு கிடக்கிறோம். அவளுடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்கவனுமாய் அவர்களை ஆசிர்வதித்து ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தி நீங்கள் நடத்தவனுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் தாப்பனே நித்திய வெளிச்ச நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இணைகின்றது பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சாதன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இன்னும் ஆண்டவரே பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்கார மணிக்காய் நன்று சொல்லுகிறோம். சகோதரி கருணாவுக்காய் நன்று சொல்லுகிறோம். பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சங்கமம் வானொலி சாபகர் தேவோழியர் லஸ்லி எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை உடைய பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உடைய ஊழியங்கள் இன்னுமாக இவர்கள் செய்த காரியங்கள் இருக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் வெற்றியடைய நாங்கள் ஜபிக்கிறோம். கத்தாவே சுவாமி மகனை குடும்பமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். பேர குழந்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். மகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மருமகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேலை இடத்து உள்ளியங்களுக்கா இந்த வேலை இடத்திலே இன்னமாக உங்களுடைய வார்த்தைக்கா நன்றி சொல்லுகிறோம். அந்த வார்த்தை கூடாக அநேகர் அந்த இடத்திலே ரட்சிக்கப்பட வேணுமா ஜபிக்கிறோம். அப்பா இன்னமாக சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளையோட கூட இருந்த சாலைக்கு போன்ற நேரங்கள் வீட்டிலே இருக்கின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்தவனுமா ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி ரோமானா குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காய் ஒரு இழப்புகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளும் சகோதரி ஷர்மிளா குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த தேசத்துல செய்த ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுத்து இந்த நேரத்தில் இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காக நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம். மங்கள் நல்ல தாப்பனே. ஆமேன்.
9: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அன்னிய முடியாதவர்களையும் கர்த்தர் தாமே இணைத்து வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. சமர் காலங்களிலே, ஸ்ப்ரிங் காலங்களிலே, லாங் வீக்கெண்ட் ஹாலிடேயாக எல்லோரும் சென்று விடுவார்கள். அப்படியாக அல்லது வழி வேலைகளாக நிற்பார்கள். அப்போ அந்த வகையிலே கர்த்தர் தாமே ஒருவரையும் வழிநடத்துவாராக, இணைத்து வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நிறைய விஜயங்களை எடுத்து வந்த சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜெனட் அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில் உபயோகிக்கிறோம். அந்த ஜபங்களை கத்தர் கேட்டார் அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். காட் பிளஸ் யூ சிஸ்டர் ஜெனட், காட் பிளஸ் யூ சிஸ்டர் ஏமி. ஆமேன்
8: ஆமேன்.
9: கத்தருடைய கரத்தில் உபயோகிக்கிறோம். கத்தர் தாமே உள்ள ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கதிரை கரத்திலே போய்ப்போம். கதிர தாமே உழவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலேயோ போய்ப்போம். ஆமேன் ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிவிடைபெறுவோம். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். ஆமேன். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கருத்திலே போய்ப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நாளுக்கான

நாளுக்கான வேத வாசிப்புடன் இணைய இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்தி ஆசீர்வதித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வேத வாசப்படுத்தி இருக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.

அமேன். வேத வாசிப்புடன் கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் அமை வழி நடத்துவாராக. அமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமும் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்சு நேரம். நாங்கள் இந்த வேளையிலும் வேத வாசிப்புடன் கடந்து செல்ல இருக்கிறோம். 20 தேதி நாளைய நாளுக்கான வேத வாசிப்பு கேட்போமா? ஆமேன்.

0: நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம்
1: கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப இரண்டாம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண்மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். அவர்களுக்கு பதிலாக அவர் எழும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான். வழியிலே அவர்களை விருத்த சேதனம் பண்ணாததினால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாகும் மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்து மாதத்தின் 14 அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே

0: அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது.
1: யோசுவா 6 அதிகாரம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும், நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும், ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து, உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி, பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றான். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னத்தரானவர்கள் நடந்தார்கள். பின்தண்டு எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளை இட்டிருந்தான். அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்திலே வந்து பாளையத்தில் ரா தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின்தண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாவெனும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும், நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை

0: பிடித்து பட்டணத்திலிருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். யோசுவா தேசத்தை வேவு பார்த்த இரண்டு புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினியால் சுட்டரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார்.
1: ஏசாயா 10 அதிகாரம். ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும் என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும் விதவைகளை சூறையாடவும் திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும் அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ, விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பால் கடுப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைத்து விடுவீர்கள்? கட்டுண்டவர்களின் கீழ் முடங்கினால் ஒழிய கொலை செய்யப்பட்டவர்களுக்குள் விழுவார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபம் மூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றை போல் மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். அவனோ அப்படி எண்ணுகிறதும் இல்லை, அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை. அநேகம் ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதிலே நினைவு கொள்ளுகிறான். அவன் என் பிரபுக்கள் அனைவரும் ராஜாக்கள் அல்லவோ? கல்னோ பட்டணம் கர்கேமிசை போல் ஆனதில்லையோ? ஆமாத் அர்பாத்தை போல் ஆனதில்லையோ? சமாரியா தமஸ்குவை போல் ஆனதில்லையோ? எருசலேமையும் சமாரியாவையும் பார்க்கிலும் விசேஷித்த சிலைகளுள்ள விக்கிர ராஜ்யங்களை என் கை கண்டுபிடித்திருக்க, நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்தது போல் எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறான். ஆதலால் ஆண்டவர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலை எல்லாம் முடித்திருக்கும் போது அசீரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டுமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். அவன் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன். நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டக சாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனைப் போல் குடிகளை தாழ்த்தினேன். ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல் என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியை எல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் செட்டையை அசைத்ததும் இல்லை, வாயை திறந்ததும் இல்லை, கீச்சென்று சத்தமிட்டதும் இல்லை என்று சொல்லுகிறான். கோடாரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினாற் போலவும் கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எழுமினாற் போலவும் இருக்குமே. ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சேர்ந்த கொளுத்தவர்களுக்குள்ளே இழைப்பை அனுப்புவார். பட்சிக்கும் அக்கினியைப் போலும் ஒரு அக்கினியை அவன் மகிமையின் கீழ் கொளுத்துவார். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்த அக்கினி ஜுவாலையுமாகி ஒரே நாளிலே அவனுடைய மூச்செடிகளையும் நெறிஞ்சில்களையும் தகித்து பட்சித்து அவனுடைய வானத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும் உள்ளும் புறம்புமாய் அழிய பண்ணுவார். கொடி பிடிக்கிறவன் களைத்து விழுவது போலாகும். காட்டில் அவனுக்கு மீதியான மரங்கள் கொஞ்சமாயிருக்கும், ஒரு சிறு பிள்ளை அவைகளை எண்ணி எழுதலாம். அக்காலத்தில் இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின்னொரு போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். மீதியாயிருப்பவர்கள் யாக்கோபில் மீதியாயிருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தினையாயிருந்தாலும் அவர்களில் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோட புரண்டு வரும். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்துக்குள்ளெங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வரை செய்வார். ஆகையால் சியோனில் வாசமாயிருக்கிற என் ஜனமே, அசீரியனுக்கு பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடித்து எகிப்தியரைப் போல் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரமும் அவர்களை சஞ்சரிக்கப் போகிறதினால் என் கோபமும் தீர்ந்து போம் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஓரே கண்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல் சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வரப்பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார். அந்நாளில் உன் தோளின் என்று அவன் சுமையும் உன் கழுத்தின் என்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். அவன் ஆயாத்துக்கு வந்து மிக்ரோனை கடந்து மிக்மாசிலே தன் ரஸ்துக்களை வைத்திருக்கிறான். கணவாயை தாண்டி கேபாவிலே பாளையம் இறங்குகிறார்கள். ராமா அதிர்கிறது. சவுலின் ஊராகிய கிபியா ஓடி போகிறது. காலிம் குமாரத்திய உரத்த சத்தமாய் கூப்பிடு. ஏழை ஆமதோத்தே லாயிஸ் ஊர் மட்டும் எட்ட சத்தமிட்டு கூப்பிடு. மத்மேனா வலசை வாங்கிப்போம். கேபிமின் குடிகள் தப்பி ஓட கூட்டம் கூடுகிறார்கள். இனி ஒரு நாள் நோபிலே தங்கி சியோன் குமாரத்தியின் பர்வதத்துக்கும் எருசலேமின் மேட்டுக்கும் விரோதமாய் கை நீட்டு மிரட்டுவான். இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் வெட்டுவார். ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டுமையானவைகள் தாழ்த்தப்படும். அவர் காட்டின் அடர்த்தியை கோடாரியினாலே வெட்டி போடுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் முதலாம் அதிகாரம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கிறது. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறதன் நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாயிருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாயிருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறதே. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்த வான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று. 2 தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாயிருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: Recording stopped.
1: யோசுவா ஏழாம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே புரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன்

அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சையோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, வேதத்தை நன்கு அறிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பு. இந்நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இன்றைய செய்தியின் கருத்துக்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.

0: கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று முதல் எபிரேய நிருபத்தின் சிறந்த அதிகாரமாகிய 11 அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். இதை விசுவாச வீரர்களின் பட்டியல் என்றும் விசுவாசத்தின் அதிகாரம் என்றும் நாம் சொல்லலாம். இதிலே விசுவாச ஓட்டத்தை வெற்றியாக ஓடி முடித்தவர்களிலே சிறந்தவர்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. எவ்வாறு? 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் அன்பின் அதிகாரமாக காணப்படுகிறதோ, அதுபோல எபிரேயர் 11 அதிகாரம் விசுவாசத்தின் அதிகாரமாக இருக்கிறது. மேலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 28 அதிகாரம் நிறைவு பெறாமல் இருப்பது போலவே இந்த அதிகாரமும் இதில் உள்ள பட்டியலும் இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அதிகாரத்திலிருந்து இந்த நிருப ஆக்கியோன் விசுவாச வீரர்களை அந்த எபிரேய விசுவாசிகளுக்கு மாதிரியாக நினைவிலே கொண்டு வருகிறார். பின்னர் 12 அதிகாரத்தின் துவக்கத்திலே இந்த 11 அதிகாரத்தின் தொடர்ச்சியாக இவ்வாறு கூறுகிறார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம் என்று சொல்கிறார். இந்த 11 அதிகாரத்தை படிக்கப் போகும் நம்மிடத்திலேயும் தேவன் இதையே எதிர்பார்க்கிறார். அந்த வீரர்களின் பட்டியலையும் தேவனுக்கென்று அவர்கள் சாதித்த சாதனைகளையும் நம் முன்னர் ஒரு ஓவியம் போல காண்பித்துவிட்டு உங்களை குறித்து என்ன என்று கேட்கப் போகிறார். எனவே இந்த 11 அதிகாரத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது மிக கவனமாக கருத்தோடு கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிற மற்றொரு சத்தியம், கிறிஸ்து விசேஷித்த ஆசீர்வாதங்களையும் பணிகளையும் கொண்டு வருகிறார். எபிரேய நிருபத்தின் 2வது பெரும் பகுதிக்குள்ளே 11 முதல் 13 அதிகாரங்கள் வரை காணப்படுகிறது. இதுவரையிலும் பொதுவாக சமய கோட்பாடுகளை குறித்த தத்துவங்களையே பார்த்தோம். 11வது அதிகாரம் முதல் நடைமுறை வாழ்க்கையிலே நாம் எப்படி ஆண்டவரோடு நெருக்கமாக வாழ வேண்டும் என்பதை குறித்து பார்க்கப் போகிறோம். விசுவாச அதிகாரம் என்று கூறப்படுகிற இந்த அதிகாரத்துடன் இந்த பகுதி துவங்குகிறது. நடைமுறை வாழ்க்கையிலே விசுவாசம் பயன்படுவதில்லை என்ற பொதுவான கருத்து நிலவுவதால் இந்த அதிகாரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நடைமுறை வாழ்க்கையிலே விசுவாசம் பயன்படுகிறது என்பதை இந்த அதிகாரத்திலே நாம் உறுதியாக தெளிவாக பார்க்கப் போகிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் விசுவாச நாயகர்களின் பட்டியல் என்றும் கூறப்படுகிறது. விசுவாசம் என்பதையே கருப்பொருளாக கொண்டு விசுவாசமானது ஆண்கள் மற்றும் பெண்களின் வாழ்க்கையிலே எல்லா காலங்களிலேயும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் ஏதேன் தோட்டம் முதல் இன்று வரையிலுமாக நிறைவேற்றியது என்ன என்பதை குறித்து பார்க்கப் போகிறோம். பல சட்டத்திட்டங்கள் கட்டுப்பாடுகள் அடங்கியதாக கிறிஸ்தவ வாழ்க்கையை மாற்றுவது மிகவும் எளிதாகும். மனிதர்கள் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாடுகளையும் விரும்புவதால்தான் அவர்கள் 10 கற்பனைகளையும் மலைப்பிரசங்கத்தையும் விரும்புகிறார்கள். சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அவைகளை மீறாமல் நடப்பது எளிதென்று மனிதன் எண்ணுகிறான். பலர் தங்கள் வாழ்க்கையிலே சில சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்பட்டு வாழ்வதையே விரும்புகிறார்கள். ஆனால் இங்கு முற்றிலும் மாறுபட்ட வழியிலே சென்ற மக்களை குறித்து பார்க்கப் போகிறோம். அவர்கள் விசுவாசத்தின் கீழே வாழ்ந்தவர்கள். இவ்விதமாகவே நாமும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, அவிசுவாசமே ஒரு மனிதன் செய்யக்கூடிய மோசமான பாவம் என்றும் இந்த அதிகாரம் கூறுகிறது. அவிசுவாசம் தவிர மற்ற எல்லா பாவங்களுக்குமான பரிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மன்னிக்கப்பட முடியாத பாவம் ஒன்று உண்டு என்பதல்ல, தேவனால் மன்னிக்கப்பட முடியாத பாவம் என்று எதுவுமே இல்லை. ஆனாலும் அவிசுவாசத்திலேயே தொடர்ந்து நிலைத்திருப்போம் என்றால் அதற்கு பரிகாரமே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் சம்பாதித்த ரட்சிப்பின் வழியை குறித்தும் நீங்கள் பல காலமாக அறிந்திருந்தாலும் அதை உங்களுக்கு என்று விசுவாசியாமல் அதை குறித்த ஒரு அவிசுவாச எண்ணத்திலேயே நாம் சென்று கொண்டிருப்போம் என்றால் நித்தியத்தை இழந்து போவோம். விசுவாசம் அத்தனை முக்கியமானது. விசுவாசத்தின் வரையறை என்ன தெரியுமா? விசுவாசம் என்றால் என்ன என்பதை முதலாவது வசனம் சொல்கிறது. பாருங்கள், எபிரேயர் 11 அதிகாரம் 1வது வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. மனிதர்கள் இரண்டு வழிகளில் தேவனிடத்திலே வருகிறார்கள். முதலாவதாக நாம் நமது செயல்களின் மூலமாக இயேசுவினிடத்திலே வரலாம். உங்களுடைய பணிகளிலே எல்லாம் முற்றிலும் சரியானவர்களாக இருந்தால் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார். ஆனால் இதுவரையிலும் எவரும் அப்படி காணப்படவில்லை. ஆபிரகாம், தாவீது, தானியேல் ஆகிய ஒருவரும் பரிபூர்ணராக காணப்படவில்லை. எனவே இது தேவனை சென்றடைவதற்கான ஏற்ற வழி அல்ல. அடுத்ததாக உள்ள ஒரே வழி விசுவாசத்தின் மூலமாக கர்த்தரண்டை வருவதேயாகும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. எனவே விசுவாசம் ஸ்திரமான ஒரு அஸ்திவாரமுடையதாக இருக்கிறது. நம்பப்படுகிறவைகள் என்பது தேவனுடைய வார்த்தைகள். உங்கள் விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்ததாக இல்லை என்றால் அது வேதாகமும் கூறுகிற விசுவாசம் அல்ல, உண்மையில் தேவனை நம்ப வேண்டும் என்பதாகும். தேவனுடைய வார்த்தைகளில் நின்று மனிதனை பிரிப்பது பாவமேயாகும். தேவனிடம் மனிதனை நெருங்க விடாமல் செய்வது அவனுடைய பாவம். உங்கள் பாவங்களை நீங்கள் விட்டுவிட ஆயத்தமாக இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை உங்கள் வாழ்க்கையிலே உண்மையானதாக்குவார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசேய பட்டணத்து விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது கொலோசியர் 1:9 இவ்விதமாக எழுதுகிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். கொலோசியர் 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். வேதவசனங்களை அறிந்து கொள்வதிலே தேவனின் சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். எனவே விசுவாசம் தேவ வார்த்தைகளை சார்ந்ததாயிருக்கிறது. எனவேதான் நாம் ஒவ்வொரு நாளும் வேதவசனங்களை கவனமாக வாசிக்க வேண்டும், அதை புரிந்து உள்ளத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசம் வளர்வதற்கு அடிப்படை வேதவசனம். இதைத்தான் எபிரேயர் 10:39 நாம் வாசிக்கிறோம். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். அதாவது இரண்டு வழிகள் மாத்திரமே உண்டு. ஒன்று முன்னோக்கி செல்ல வேண்டும், இல்லையென்றால் நாம் பின்னே செல்ல வேண்டும். காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அங்கே நிச்சயம் என்றால் திட நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாகும். நீதிமன்றத்திலே நமது வழக்கு தொடர்பாக நாம் கூறுகின்ற சாட்சிகளை குறிக்கிறது. வர்த்தகங்கள் முழுமையும் ஒருவர் மேல் ஒருவர் கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இயங்குகிறது. வங்கிகளில் பணம் பெற்றுக் கொள்வதும் பணம் முதலீடு செய்வதும் ஒரு மனிதனுடைய கையெழுத்தை நம்பியே செயல்படுகிறது. எனவே விசுவாசம் என்பது உறுதியும் நிச்சயத்தையும் உடையதாயிருக்கிறது. நமது விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஏற்கனவே கூறியது போல வசனங்களை நாம் ஆழமாய் கற்றுக்கொள்ள தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் மேலே நமது விசுவாசமானது வளர்ச்சியடைகிறதாயிருக்கிறது. எபிரேயர் 11:2 வாருங்கள். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். மூன்று விதமான முன்னோர்கள் காணப்படுகிறார்கள். வயது முதிர்ந்த பெரியவர்கள் முன்னோர்கள் என்று கூறப்படுகிறார்கள். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டு சபையிலே நிர்வாகம் செய்கின்றவர்கள் முன்னோர்கள் என்று கூறப்பட்டார்கள். பவுல் இள வயதியனான தீத்துவிற்கு எழுதும் பொழுது சபையிலே முன்னோர்களை அமர்த்த வேண்டும், அதாவது மூப்பர்களை அமர்த்த வேண்டும் என்று சொல்வதையும் நாம் வாசிக்கிறோம். மூன்றாவதாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் முன்னோர்கள் என்று கூறப்படுகிறார்கள். இந்த பரிசுத்தவான்களை குறித்து எபிரேயர் 1:1 சொல்கிறது. வாசிக்கிறேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். ஆம், பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள் தேவனை நம்பினார்கள். அவர்கள் விசுவாசம் காணப்படாதவைகளை பற்றிய நம்பிக்கையாக அல்லாமல் கண்களால் காண்கின்ற சாட்சிகளை சார்ந்ததாயிருந்தது. நோவா விசுவாசத்தினாலே பேழையை கட்டினான். இது எவ்விதமான விசுவாசம்? தான் கண்ட சொப்பனத்தை நம்பி பேழையை கட்டினானா? இல்லை பிரியமானவர்களே, தேவன் அவனுக்கு ஏராளமான சாட்சிகளை காண்பித்தார். ஏனென்றால் நோவா பல வருடங்கள் தேவனோடு கூடவே நடந்தவன். துன்பம் நேரிடும் பொழுது நாம் முழுவதுமாக தேவனையே சார்ந்து அவரையே பற்றிக்கொள்ள வேண்டிய வேளையில், அவிதமாக முழுவதுமாக நம்பாமல் தேவன் மேல் நம்பிக்கை கொள்ள முடியாமல் போய்விடுவதே பிரச்சனையான ஒன்றாயிருக்கிறது. நாம் எப்போதும் நம் வாழ்க்கையிலே தேவனை சார்ந்து ஜீவிக்கும் ஜீவியம் இல்லாமல் புதிதாக அப்படிப்பட்ட அனுபவம் நேரிடும் பொழுது அது நமக்கு கடினமானதாக இருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்பமான காலங்களிலும் தேவன் மேல் நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருப்போம் என்றால், துன்பங்கள் நம்மை தாக்கும் பொழுது இருள் சூழ்ந்த வேளைகளிலேயும் தேவனை நம்புவது லகுவானதாக இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். அநேகர் இன்பமான வேளைகளிலே தேவனை மறந்து இஷ்டம் போல தங்கள் வாழ்க்கையை செலவு செய்கிறார்கள். ஒவ்வொரு இன்பமான சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி அந்த சந்தோஷத்தை ஆண்டவரே நமக்கு தருகிறார் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட அவருக்கு நன்றி செலுத்த பழகிவிட்டோம் என்றால், துன்பம் நம்மை சூழ்ந்து வரும்பொழுதும் நாம் கலங்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்மை சந்திக்கும் பொழுதும் நாம் அவரை விசுவாசிப்பது நமக்கு எளிதானதாக இருக்கும். இங்கே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று வாசிக்கிறோம். ஏன்? முன்னோர்கள் முழுவதுமாக தேவனை நம்பினதினாலே அவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஆபிரகாம் மிகவும் சிறந்த தனிப்பட்ட மனிதனாக காணப்படுகிறான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தேவனை நம்பினான் என்று கூறப்படுகிறது. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று ஆதியாகமம் 15:6 வாசிக்கிறோம். ஆபிரகாம் செய்த நற்செயல்களை அவனுக்கு நீதியாக எண்ணாமல் அவன் தேவனை விசுவாசித்ததை அவனுக்கு நீதியாக எண்ணினார். முன்னோர்கள் தாங்கள் தேவன் மேல் கொண்டுள்ள விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதையே கர்த்தர் விரும்புகிறார். ரட்சிப்பிற்காக மட்டும் விசுவாசம் போதும் என்பதல்ல, அனுதின வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு விசுவாசம் தேவையானதாயிருக்கிறது. கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும்படியாக மரித்தார். நாம் அதை நம்பி விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறோம். அதாவது விசுவாச வாழ்க்கை வாழ்கிற நாம் ஜீவிக்கிற கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள விசுவாசத்தோடு நாம் இந்த உலக வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதையே கர்த்தர் விரும்புகிறார். எபிரேயர் 11:3 வாருங்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த அண்ட சராசரம் எவ்விதமாக ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து இரண்டு விதமான கருத்துக்கள் கூறப்படுகிறது. முதலாவதாக ஊகித்து உத்தேசமாக ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்வது, அடுத்தது வெளிப்பட்ட ரகசியம். இரண்டு விதமான கருத்துக்களையும் நாம் விசுவாசத்தினாலேதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்று விசுவாசிக்கிறோம். வேதவசனங்கள் இருபுறமும் கருக்குள்ள எந்த ஒரு பட்டயத்தை காட்டிலும் கூர்மையானது என்று ஏற்கனவே நாம் படித்தோம். ஆதியாகமம் 1:1 நாம் வாசிப்பது என்ன? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இது வெளிப்படுத்தப்பட்டுள்ள ரகசியம். ஒன்று இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது ஊகித்து கற்பனையாக கூறப்படுகிற கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிறு சிறு அணுக்களிலிருந்து வளர்ச்சி பெற்று மனிதன் தோன்றினான் என்ற இயற்பியல் கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஏற்றதாக இல்லை. ஏனென்றால் எல்லா விஞ்ஞானிகளும் கூட இதனை ஏற்றுக்கொள்வதில்லை. விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்ததாக இருக்கிறது. எனவே உலகமும் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்பதையே நாம் விசுவாசத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறோம். வெள்ளம் ஏற்பட்ட காலத்திற்கு முன்பாக வாழ்ந்த 3 தனிப்பட்ட நபர்களின் அனுபவம் இங்கே கூறப்பட்டுள்ளது. அவர்களுள் ஒருவர் வெள்ளம் ஏற்பட்டிருந்த காலத்திலும் அதற்கு பின்பும் வாழ்ந்தவர். அவர்களிலே முதலாவதாக ஆபேல் என்னும் மனிதன் காணப்படுகிறான். அவன் மூலமாகவே விசுவாசத்திற்கான வழி ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது மனிதனாக ஏனோக்கை நாம் பார்க்கிறோம். அவன் விசுவாசத்திலே தேவனோடு நடந்தான் என்று வாசிக்கிறோம். மூன்றாவது மனிதனாகிய நோவாவின் வாழ்க்கையிலே விசுவாசத்தின் சாட்சியை நாம் பார்க்கிறோம். இவர்கள் பூமியிலே ஜலப்பிரளயம் ஏற்படுவதற்கு முன்பாக வாழ்ந்தவர்கள். இவர்கள் விசுவாச நடை நடந்து விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து விசுவாசத்தினாலேயே ரட்சிக்கப்பட்டார்கள். ஆபேலின் விசுவாசத்தை குறித்து சற்றே பார்ப்போம். தேவன் ஆபேலுக்கு கொள்கையை ஒருமுறை கொடுத்து அதன் அடிப்படையிலேயே மனிதர்கள் தன்னை அணுக வேண்டும் என்பதை தெரியப்படுத்தினார். அந்த கொள்கை விசுவாசம். கிறிஸ்துவின் மேல் கொண்டுள்ள விசுவாசத்தினால் ரட்சிப்பு கிட்டுகிறது. ஆபிரகாம் மாத்திரமல்ல, ஆபேலும் கிறிஸ்துவின் நாளை கண்டு களி கூர்ந்தான். எபிரேயர் 11:4 பாருங்கள். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆதியாகமத்தில் காயின் ஆபேல் என்ற இரண்டு சகோதரர்களை பற்றி பார்க்கிறோம். ஆபேலின் இடத்திலே காணப்பட்டு காயினிடத்திலே காணப்படாத காரியம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த இரண்டு சகோதரர்களுக்கும் இடையிலுள்ள வேறுபாடு என்ன? ஆதியாகமம் 4:1 இவ்விதமாக சொல்லுகிறது, கவனியுங்கள். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கற்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். ஏவாள் உண்மையில் கர்த்தரால் அந்த மனுஷனை பெற்றேன் என்று கூறுகிறாள். ஏவாள் எந்த மனிதனை குறித்து பேசுகிறாள்? ஸ்திரீயின் வித்தானவர், உன் சந்ததியிலே தோன்றுவார் என்பதை தேவன் ஏற்கனவே ஏவாளிடம் தெரிவித்து விட்டார். சாத்தானிடம் கர்த்தர், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பாவத்தோடு உள்ள போராட்டம் இவ்விதமாக நீண்ட காலமாக நீடிக்கும் என்பதை ஆதாமும் ஏவாளும் அறியவில்லை. அவர்கள் தங்கள் முதல் குமாரனே சாத்தானை தோற்கடிக்க வருகிற மனிதன் என்று எண்ணினார்கள். ஆனால் காயின் ரட்சகன் அல்ல, அவன் ஒரு கொலைகாரன். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த உலக தோற்றத்தை குறித்த இந்த இரண்டு கருத்துக்களிலே நீங்கள் எதை நம்புகிறீர்கள்? உலகம் தானாகவே தோன்றிவிட்டது என்று நம்புகிறீர்களா, அல்லது தேவாதி தேவனால் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இந்த உலகம் வெறுமையாயிருந்து தேவனுடைய கட்டளையால் உருவாக்கப்பட்டது என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. இன்று அறிவியல் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறது என்றால் அது வெறுமையிலிருந்து எதையும் உருவாக்கவில்லை. ஏற்கனவே தேவன் படைத்த இந்த உலகத்திலிருந்து சில பொருட்களை எடுத்து ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தி கலந்து புதிதாக ஒன்றை உருவாக்குகிறார்கள். ஆனால் தேவன் ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து இந்த உலகத்தை படைத்தார். இது எவ்வளவு ஆச்சரியமான காரியம் இல்லையா? ஆம், இந்த உலகம் தேவனால் படைக்கப்பட்டது. அதே வேளையிலே இது நித்தியமானதல்ல. தேவன் இந்த உலகத்தை தம்முடைய செயல்படும் சித்தத்தின் அடிப்படையிலே தன்னுடைய வார்த்தையாலே உருவாக்கினார். நாம் இதை விசுவாசத்தினாலே புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம். விசுவாசம் உலகத்தின் முடிவு மட்டும் பார்க்கிற ஒன்றல்ல, உலக துவக்கத்தையும் பார்க்கிற ஒன்றாகும். நாம் நமது விசுவாச வாழ்க்கையிலே எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் என்பதை சற்றே எண்ணி பார்ப்போமா? தேவனே இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்பதை விசுவாசிப்பது அடிப்படையான விசுவாசம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேலான பலியை தேவனுக்கு செலுத்தினார். எந்த ஒரு விசுவாசமும் ஒரு செயலுக்கு நம்மை வழிநடத்த வேண்டும். சில வேளைகளிலே விசுவாசத்தினாலே நாம் துணிவுடன் முன் செல்ல வேண்டியது இருக்கும். சில வேளைகளிலே விசுவாசத்தினாலே நாம் அமைதலோடு காத்திருக்க வேண்டியது இருக்கும். வில்லியம் கேரி தனது வாழ்க்கையிலே கொண்டிருந்த கொள்கை, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய், தேவனிடத்திலே பெரிய காரியங்களை எதிர்பார் என்பதாகும். இந்த விசுவாசத்தினாலேதான் தனது சொந்த தேசத்தையும் தனது உற்றார் உறவினர்களையும் விட்டு இந்திய மண்ணை தேடி வந்து கர்த்தருக்காக பெரிய காரியங்களை அவர் செய்து முடித்தார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை நாம் எந்த அளவு விசுவாசிக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமானது. அடுத்ததாக, நமது விசுவாசம் நம்மை விசுவாச கிரியைகளுக்கு நேராக நடத்துகிறதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு 2:20 சொல்கிறது. நமது வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கர்த்தரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் அந்த விசுவாச கிரியை ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையிலே காணப்படுகிறதா என்பதை சற்றே நாம் எண்ணி பார்ப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று முதலாம் வசனத்திலே நாம் வாசித்தோம். விசுவாசம் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் உறுதியானது என்பதை நம்முடைய உள்ளம் நம்பும் பொழுது அது விசுவாசமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதேபோல காணப்படாத காரியங்களை குறித்த நிச்சயமுள்ளவர்களாக நாம் செயல்படும் பொழுது அது தேவன் மேலே நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் என்பதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள நடக்கையிலே தொடர்ந்து வளர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உலகம் உம்முடைய வார்த்தையினாலே உண்டானது என்பதை விசுவாசிக்கும் அடிப்படை விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட காத்துக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற யாருடைய உள்ளத்திலாவது இந்த அடிப்படை சத்தியத்தை விசுவாசிக்க முடியாதவர்களாய் காணப்படுவார்கள் என்றால் நேரே அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நாங்கள் உலகம் உம்மாலே உண்டானது என்பதை விசுவாசிப்பது போல எங்களுடைய பாவத்திற்கான தண்டனையை இயேசு சுமந்து தீர்த்தார் என்பதையும் விசுவாசிக்கும் விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட நேரே காத்துக்கொள்ளும். அந்த விசுவாசத்தோடு கூட நாங்கள் நின்று போகாதபடி அனுதின வாழ்க்கையிலே நாங்கள் உண்மை விசுவாசிப்பதனாலே செயல்படுகிறவர்களாக, உண்மை விசுவாசிப்பதனாலே நாங்கள் முன்னேறி செல்கிறவர்களாக, ஆண்டவரே உண்மை விசுவாசிப்பதனாலே சில வேளைகளிலே உம்முடைய நேரத்திற்காக காத்திருக்கிறவர்களாக காணப்பட நீரே எங்களுக்கு துணை செய்யும். நாங்கள் இறுதி வரைக்கும் இந்த விசுவாச ஓட்டத்திலே முன்னேறி செல்ல உம்முடைய ஆவியானவரின் மூலமாக, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். யாத்திராகமம் 23:26. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். யாத்திராகமம் 23:26.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கிருபை மேல கிருபை உன் கிருபை உம்முடைய கிருபை மேலானது. Oh, we thank you so much for your grace, oh Master. உம்முடைய கிருபைக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். அப்படி அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தலாம். என்னை பாதுகாத்த கிருபை மேலானது, என்னை வழி நடத்தின கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது. Hallelujah, oh hallelujah, என்னை வழி நடத்தின கிருபை மேலானது, என்னை பலப்படுத்தின கிருபை மேலானது, என்னை பாதுகாத்த கிருபை மேலானது, என்னை சுகப்படுத்தின கிருபை மேலானது.

அல்லேலூயா. உம்முடைய கிருபை மேலானது அல்லவா? என்னுடைய ஜீவனை பார்க்கலும் அது மேலானது அல்லவா? நான் நிற்பது, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை அல்லவா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நாம் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். எப்பொழுது சிந்தினோம், எதற்காக சிந்தினோம், அவை ஒவ்வொன்றையும் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். பதிலும் அளிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு

0: Recording in progress.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, மறு ஒலிப்பிலை கேட்கப் போகின்ற, ஃபேஸ்புக் ஊடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைய இருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்தில் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து கத்தோடு நாமத்தை உயர்த்தி துதிகள், ஜபங்கள், பாடல்கள், துதி ஆராதனைகளுடன், ஜபங்களோடும், பாடல்களோடும், சாட்சிகளோடும், வேத வார்த்தைகளோடும் வழிநடத்த ஆயத்தமாக வந்திருக்கிறார். அவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வழியிலிருந்த ஊழியரை வரவேற்போம். பிரைஸ் லோட்டமா, உங்களுக்கு மதிய வணக்கங்கள். ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்து கத்துடைய ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக வந்திருக்கிற உங்களை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. உங்களோட கரத்திலே ஒப்புக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ.
2: ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்தாவியானவரை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்ன பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அந்த நம்பிக்கையோட நான் இந்த நேரத்திலே இந்த செய்தியை கொடுக்க நான் வந்திருக்கிறேன். கத்தர் கொடுத்த பாடல் கத்தரின் செய்திதான்.

ஆவியானவரே, நான் அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்கிற தேவன். இந்த நாளில் நீர் எனக்கு உம்முடைய வல்லமையை எனக்கு மேல் ஊற்றி ஆண்டவரே ஒரு அபிஷேகம் தந்து நீர் என்னை நடத்த போற தயவுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன் ஆண்டவரே. மூற்றுமா இந்த வேடத்தை நீங்க பொறுப்பெடுக்கோ. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே அகன்று ஓட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே உடைய நாமம் ஒன்றே மயமேப்பட என்னோட அவசியத்தான் நிரப்பி ஆண்டவரே இங்க பேச போற தயவுக்காக நான் உண்மை சோத்திரித்து சகல துதிகன மயமேலாம் உமக்கு தந்து இயேசுவின் நாமத்திலே ஜெயமெடுக்கிறேன். உடைய பாதார விந்த முத்தம் செய்து எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்திலே ஆமேன் ஆமேன் ஆமேன். 15th March 2019 கால வேளையிலே நான் பெட்டிலே இருந்து எழும்ப முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த பாடல்

ஆம், நான் உண்மையே பாடுவேன், நான் இயேசுவை மட்டும்தான் நான் பாடுவேன், நன்றி சொல்லி நான் பாடுவேன் என்று ஆவியானவர் தொடர்ந்து அந்த பாட்டுக்காக ஸ்தோத்திரம். முதலாவது நாங்கள் ஏன் பாட வேணும், அவரை துதிக்க வேணும், பிரைஸ் காட் ஃபார் ஹூ ஹீஸ். வேதாகமம் எங்களுக்கு சொல்லுகிறது, தேவனை மகிமைப்படுத்த துதிக்கும்படி எங்களை அது வேதம் எங்களை ஊக்குவிக்கிறது. நாங்கள் அப்படி செய்ய வேண்டும். ஏன் ஹீஸ் வேர்தி ஆஃப் பிரைஸ். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்,

பாருங்க, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா, எங்களுடைய ஆண்டவர் மகிமையின் ராஜா, துதிக்கு பாத்திரரான கத்தர். அங்கே சங்கீதம் 95:1-2 வசனங்கள் சொல்லுகிறது. கத்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ராஜன்ய கண்மலையை சங்கீதனம் பண்ண.

ஆம், அவன் மகாராஜனா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அங்கே சங்கீதம் 105:1-3 வசனங்களுக்குள்ளேயே நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள்னு சொல்லி. அவர் வந்து மகிமைக்கு பாத்திரரானவர், துதிக்கு பாத்திரரான கர்த்தர். இங்கே நானும் எல்லா இத்தனை விதமான ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்தும்படி சொல்லுகிறார்.

ஆம், கத்தர் செய்த அதிசயங்களை நாங்கள் தியானித்து பாட வேண்டும் என்று வேதாகமமே எங்களுக்கு சொல்லுகிறது. இன்னும் நாங்கள் எபிரேயர் 13:15 அதிசயம் அழகா சொல்லுகிறார் பவுலா போஸ்தலன், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நாங்கள் இங்கே பார்க்குவோம், இந்த நன்றி சொல்லி நான் பாடுவேன் என்று சொல்லும் பொழுது நமக்கு தேவன் செய்த ஏராளமான கிருபையை நான் இப்ப பாட்டிலேயே சொல்லிவிட்டேன். கர்த்தர் உங்களுக்கு செய்த ஈவுகளுக்காகவும் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் அவருக்கு செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்று அவர் வேதம் அதை அழுத்தி கூறுகிறது. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் அங்கே சங்கீதம் 139 69 சங்கீதம் 30 தாவீது பாடுகிறான், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். நன்றி செலுத்துறது சில வேளைகளிலே துதியோடும் சேர்ந்து வருகிறது, துதியும் நன்றியும் ஒருமித்து வருகிறது. 100 சங்கீதம் 4 சொல்லுகிறது,

இது எங்களுக்கு ஒரு கடமையாகவும் இருக்கிறது. நாங்கள் தேவனை துதிக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு கடமையாகவும் அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே லூக்கா 17:17 வசனத்திலே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:17 நாங்கள் வாசிக்கிறோம், இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கும் போது 10 குஷ்டரோகிகள், குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு முன்பாக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே சாரி எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் போகிற வழியிலே அவர் சுகமாகிறார்கள், போற வழியிலே அவர்கள் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அப்பொழுது இயேசு கேட்கிறார், இவனை பார்த்து, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேரும் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பாருங்கோ, இங்க நாங்கள் பார்க்கிறோம் இயேசு அவர் வந்து எம்மிடம் இருந்து நன்றியை எதிர்பார்க்கிறார். அவ்வளவாக எங்களுக்கு செய்த நன்றிகளுக்கு நாங்கள் எப்படி, ஹவு கேன் வி டேக் இட் ஃபார் கிராண்டட், இவ்வளவு சொல்லி சொல்லி சொல்லி நாங்கள் ஏராளம் நீ செய்த நன்றி நன்மைகள் ஏராளம் சொல்லி நாங்கள் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக தான் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டை நாங்கள் பார்க்கிறோம், சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்.

ஆராதிக்கிறேன் இயேசுவேயும் உம்மையே நான் துதித்திடுவேன். எல்லா விதமாகவும் அவரை துதித்து மகிமைப்படுத்த வேணுமேன். அவர் கூப்பிடும் வேளையில் எல்லாம் எங்களை செவிசாய்க்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் அங்கே நாங்கள் யோனாவில பார்க்கிறோம், யோனாவுக்கு கர்த்தருடைய வசனம் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினிவே கிளம்பிப்போ, அவருடைய அக்கிரமத்தை நான் கேட்டேன் என்று அவர்களுக்கு எதிர்த்து பேசும் பிரசங்கம் பண்ணும்படி. ஆனால் யோனா கீழ்ப்படியாம அவன் தர்சீசுக்கு கப்பல் எடுத்துக்கொண்டு புலியான பக்கமாக அவன் போறான், நினுவேக்கு போகாம. ஆனால் அங்கே கப்பலில் இருந்த பொழுது புயல் வந்து அவனை தூக்கி கடலுக்கு எரிஞ்சாச்சு. ஆனாலும் ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அவன் அந்த மீனின் வயிற்றிலே இருந்து அவன் சொல்றான், இரண்டாம் வசனம், இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றில் இருக்கும் இருந்தும் கூப்பிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லி. ஆனால் அவன் பாருங்க அவன் என்ன செய்யறான், ஒன்பதாம் வசனத்திலே, நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையே செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொல்றேன். ஆண்டவருக்கு இப்பொழுதும் அவர் எங்களுக்கு நாங்கள் கூப்பிடும் வேளையிலே அவர் எங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நாங்கள் நன்றி செலுத்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்த வேண்டியது எங்களோட கடமை. நாங்கள் அப்படி செய்ய வேண்டது வேதாகமும் எங்களுக்கு அதைத்தான் சொல்கிறது. இன்னும் நாங்கள் பாட்டினாலும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். சங்கீதம் அதான் 95:2 நான் பாடிவிட்டேன், துதித்தருடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம்னு நான் பாடினேன். எனக்கும்

ஆமென். நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக அவர் அவ்வளவாக உங்களை நேசிக்கிறார். இனி நாங்கள் பார்க்கிறோம் எபேசியர் 5:19-20 வசனங்களிலே அருமையான வசனங்கள். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து நாங்கள் எப்பொழுதும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேணும் என்று சொல்லி எபேசியருக்கு பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம்

அவனுக்கு அங்க பலனே இருக்கவில்லை. ஆனாலும் நான் ஜெபித்து முடிய பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று எனக்கு கர்த்தர் ஒரு பாட்டை கொடுத்தார். அந்த பாட்டை நான் இப்பொழுது உங்களுக்கு முழுவாக நான் அந்த பாட்டு பாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோதேர

இன்னும் ஒரு பந்தியும் தந்தார். சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் ஜீவம் கொடுத்தவரே சோத்திரம் என்று சொல்லி நான் இந்த பாட்டை பாடி அடுத்த நாள் காலையில நான் அங்கே கூப்பிட்ட பொழுது அவனுக்கு பேசுறதுக்கே பலன் இருக்கவில்லை. நான் பயந்து திடுக்கிட்டு அப்படியே ஜபித்து போட்டு நான் வச்சிட்டேன். 11:30 அங்கே இந்தியாவில இருந்து எனக்கு செய்தி வருகிறது, நிருபா ஜுபராஜ் அவதான் அவனுடைய கார்டியனா இருந்தவ, ருணேஷ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாச்சு, அவன்ட நிலைமை சரியில்லை, இன்ஃபார்ம் ஹிஸ் பேரண்ட்ஸ், எங்களுக்கு செய்தி அனுப்பும்படியாக அவனுக்கு நிலைமை சரியில்லைன்னு. அது உடனடியாக நான் ஏஜின் கோட் பெண்டிகோசர்ச்சிலான் வர்ஷிப் பண்ண அங்கே அவர் எல்லாரையும் கூப்பிட நேரம் ஜபிச்சாரு. ஆனால் எனக்கு உள்ளான உள்ளத்திலே ஒரு ஒரு ஒன்று ஒரு வசனம் பேசி கொண்டிருந்தது. ஆண்டவர் சோத்திரம் பாட்டே முதல் தந்து விட்டபடியார் எப்படியோ தப்புவான்னு சொல்லி 4 நாட்கள் சரியா லாசர்வை போல அன்கான்சியஸா இருந்தவனை உயிர்ப்பித்து ஆண்டவருக்கு சோத்திரம். இன்றைக்கும் அவன் சோபலமா ஜீவனோட இருக்கிறதுக்காக காத்திருக்கு சோத்திரம். ஜெபத்திலே ஆண்டவர் பாருங்க என்ன விதமாக ஏதேனும் நேரத்திலே அது நடப்பதற்கு முன்பதாகவே எனக்கு சோத்திரத்தை பாட்ட தந்ததனால் அதையும் பிடித்து கொண்டேன். கத்தர் எனக்கு வெற்றி கொடுத்தார். இன்னும் நாங்கள் எல்லா விதமான நிலவரங்களிலும் கத்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேணும். விசுவாசிகள் சூழ்நிலை என்னவா இருந்தாலும் நன்றி செலுத்த வேணும். 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் சோத்திரம் செலுத்துங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்கு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லு அவர் சொல்லுகிறார். பவுலப்போஸ்தலன் தெசலோனிக்கேயருக்கு சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு வந்து விடும் பொழுது 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எபேசியர் 5:20 நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இனி அடுத்து நாங்கள் பாடுறோம் பார்க்கிறோம். தேவன் செய்த நன்மைகள் எங்களுக்கு தந்த ரட்சிப்புக்காக அவரை ஸ்தோத்திரிக்க வேணும். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், இயேசு என்னை ரட்சித்ததால் பாட்டு பாடுவேன். ஆமேன். அவர் கொடுத்த ரட்சிப்புக்காக நாங்கள் அவருக்கு பாட்டு பாட வேணும். இன்னும் அடுத்து 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை அவர் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். முட்டும் ஜெயம் கொடுக்கும் தேவனே, ஜெயமாயும் நடத்திடுவீர், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தை ஜெயித்தேன் என்பவரே. மூட்டும் ஜெயம் கொடுக்கும் தேவனே, ஜெயமாயும் நடத்திடுவீர். ஆம், அவர் எப்பொழுதும் எங்களை எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அருகிற அருவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதுறதை பார்க்கிறோம். இங்கே ஜெய

என்றும் நடத்திடுவார். பாருங்க, விளையாடும் உங்களை ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். இன்னும் உங்களை ஆபத்து வேளையிலே நான் இப்பொழுதே பாடிவிட்டேன். ஆபத்து வேளையிலே

என்று நான் ஏற்கனவே நான் பாடியிருக்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். ஆபத்து காலத்துல என்ன கூப்பிடு, நான் உன்னை மகிமை உன் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்து சொல்லப்படுகிறது. இனி நாங்கள் அங்கே சங்கீதம் 34:1

கட்டுமே என்று தாவீது சொல்றான். கர்த்தர் எப்பொழுதும் நீ சோத்திரே, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கட்டும். இனி 103 சங்கீதத்தின் சில வசனங்கள்:

மறவாதேனி மனமே, என் உன் பாவங்களை எல்லாம் மன்னித்தாரே, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினாரே, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டினாரே, நன்மையினால் உன் வாயை திருத்தியாக்குகிறாரே.

ஆமீன். இன்னும் அடுத்து நாங்கள் அவருடைய அவரங்களுக்கு செய்துள்ள நன்மைகளுக்கு அவங்களுக்கு ஜெகுவா ஈரையா இருக்கிறார், ஜெகுவா ராஃபாவா இருக்கிறார். காட்டு புஷ்பங்களையோடு பிப்பவர், ஆகாயத்து

பாடிடுவே. நாளும் பொழுதும் அங்கே நாங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் வந்து 3 அதிகாரத்தின் 1 வசனத்தில் யோவானும் ஜான் பீட்டர் அண்ட் ஜான், எஸ் 2 பேரும் வந்து அவர் போறாரு, இங்கே ஆலயத்துக்கு போறாரு. ஜெப வேளையாகிய 9 மணி நேரம், அதுதான் அவை ஒவ்வொரு முறையும் 9 மணி வேளையிலே அவர்கள் அங்கே போய் ஜெபிக்கிறார்கள் பார்க்கிறோம். தாவீதும் வந்து 63 சங்கீதம் 1 வசனத்தில் சொல்லுகிறான், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே நான் உம்மை தேடுவேன். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் அங்க தானியேலின் புஸ்தகத்திலே, தானியேல் வந்து அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. அவர் வந்து அங்கே அந்த கட்டளை பொருங்க, நான் தானியேல் 6 அதிகாரத்தின் 10 வசனம், தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதும் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து சென்று வந்தபடியே தின 3 வேளை, தானியல் 3 வேளையும் கட்டளைக்கு கூட அவன் பயப்படையில 3 வேளையும் அவன் அங்கே ஜெபிக்கிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் நாங்கள் லூக்கா 6:12 நாங்கள் பார்க்கிறோம், இயேசு அங்கே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரவு முழுவதுமா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசுக்கு அப்படி ஜெபம் பண்ண வேணும்னா நாங்கள் இவ்வளவாக இன்னும் கூடுதலா ஜெபம் பண்ண வேணும். மாக்கு 6:46 தங்க 5000 பேரை போஷித்து அதன் பின் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு பின்பு ஜெபம் பண்ணும்படி போறாரு, அவருடைய வழக்கமா இருந்தது. இனி நாங்கள் பார்க்கிறோம் அங்கே வெளிப்படுத்தல் 4:10-11 வசனங்களை 24 மூப்பர்கள் அங்கே ஆண்டவரை வேஷி பண்ணுகிறார்கள். 5:14 4 ஜீவன்கள், 7:11 தூதர்கள். இப்படி அங்கே கண்டினியூஸ் வேர்ஷிப் ஆண்டவரை நாள் முழுவதுமே அவரை வேர்ஷிப் பண்ணி கொண்டு எவ்ரி செகண்ட் நாங்களும் தான் ஆண்டவரை எப்பொழுதும் எங்களோட ஜெப நேரங்களும் அதிகமான நேரங்களும் எங்களோட வா எப்பொழுதும் ஆண்டவருக்கோடு சூத்தனம் பண்ணி கொண்டு நன்றி செலுத்தி கொண்டு இருக்க உண்மையின் அவ்வளவாக எங்களை அவர் நேசித்து இவ்வளோ அரியங்களை எங்களுக்கு செய்திருக்கிறார். எனக்கும் அதிகாலையிலே நான் 4 மணி அந்த 4:30 ஜெபத்தை விட்டால் எனக்கு அதுக்கு சரி வராது. நான் சொல்லுவேன் ஆண்டவரை என்னை எழுப்பி விடுங்கோ, அவர் நல்லவர், அவருக்கு தெரியும் என்னை எழுப்பி விடுவார். இந்த ஜெபிக்கிறதுக்கு ஸ்ரீலங்கால அதை ஜெபித்து முடிய கோயில் மணி அடிக்கும் பேர்ட்ஸ், ஆனா இங்கே அது ஒன்றும் இல்லை. ஆனாலும் அந்த வேலையை போல ஒரு நல்ல நேரம், அருமையான நேரம், ஒரு சத்தம் இல்லை, அமைதியாக ஆண்டவரை போஷி பண்ற நேரம், கத்திற்கு சோத்திரம். இன்னும் நான் பாடுவேன், அவர் நல்லவர் சர்வ வல்லவர், எங்கள் சேனைகளின் கத்த நல்லவரும் வல்லவருமான தேவனாக இருக்கிறார். சேனைகளின் கத்த நல்லவரே வல்லவரே எனக்கு நல்லவரே, அது ஒன்று ஒரு பாட்டு. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம்

அடுத்து இரண்டாம் சரணம். சத்தம் கேட்டு சித்தம் செய்வேன் உன்னத அனுபவம் தாருமையாம். உம்மாலே செய்யக்கூடாததொன்றுண்டோ உன்னதரே உம்மை உயர்த்திடுவேன். யோவான் 6:38 நாங்கள் பார்க்கிறோம். இங்கே வந்து ஆண்டவர் வந்து அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்வதான் அவருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாக இருந்தது. யோவான் 6:38 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் இயேசு சொல்லுகிறார். தான் வந்த நோக்கம் வந்து பிதாவுடைய சித்தம். என்ன சித்தம்? பாவமான மனுஷனை ஆண்டவர் அவரோடு திரும்பவும் கத்தர் அந்த ஐக்கியத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. இயேசுக்கு தெரியும், வரையக்குள்ள அவர் கஷ்டப்பட போறார், ரத்தம் சிந்த போறார், சிலுவையில் அடைய போ, எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் பிதாவுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படைந்தவர் வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆல்வேஸ் ஹி வாண்டட் டு டு த ஃபாதர்ஸ் வில். அதே போல நம்ம மாக்கு 14:36 பார்க்கிறோம், சப்ஜெக்ட் டு த வில் ஆஃப் காட். அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்தில் இருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின் படியாக கடவுள். பாவம் இவ்வளவு கஷ்டப்படுவார், அந்த நேரம் எங்களுக்காக இவ்வளவு எல்லாம் வேதனைப்பட்டார். ஆனாலும் அவர் என்ன வந்த நோக்க நிறைவேற வந்தவர், அவர் பிதாவுடைய சித்தத்தையே செய்தார். வேதனையையும் பார்க்காமல் பிதாவுடைய கேட்கிறார், கெஞ்சுறார், உங்களுடைய எடுக்கையிலும் உண்டா எடுத்துடுமா, இனிமும் சித்தம் உண்டு. பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த அங்கே யோவான் 4:34 எங்களுக்கு தெரியும். அந்த சமாரிய ஸ்திரியோட பேசி கொண்டிருந்த உலகிலே அவள் வந்து அறிந்து விட்டாள் இயேசுதான். அவர் பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசி இயேசுதான் என்று சொல்லி ஓடுகிறாள். ஓடிப்போ அந்த நேரத்துலதான் சிகிச்சர்கள் சாப்பாடை கொண்டு வருகிறார்களோ, அந்த வேளையில இயேசு இந்த சாப்பாடை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்லுற, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனம், சாப்பாடை போல இருக்குன்னு சொல்லுகிறார். இன்னும் எனக்கும் ஒரு பாடம் இல்லையே,

ஆமேன். என் நண்டனை வாஞ்சி அதான் இந்த பாட்டிலும் நான் பாடுகிறேன். ஆண்டவரே, உம் சத்தம் கேட்டு உம் சித்தம் செய்வேன். உன்னத அனுபவம் ஆண்டவரோடு ஒரு மிக்க இருந்த அவட சத்தம் கேட்கும் பொழுது பவுல போஸ்ல உன்னத அனுபவம் எங்களுக்கு தெரியும். உண்டாம் வானத்துக்கு எடுக்க கொள்ளப்பட்டவர். இவ்வளவோ நாங்கள் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும் பொழுது எவ்வளவோ விதமான உன்னதமான அனுபவங்களை எங்களுக்கு அவர் தர வல்லவரா இருக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்? அவருடைய பாதத்திலே நாங்கள் காத்திருந்து அவரோடு ஐக்கியமா இருக்கும் பொழுது எங்களுக்கு உன்னத அனுபவங்கள் அவர் எனக்கு தருவார். எங்கள் எல்லாருக்கும் அவர் தருவார். உம்மாலே செய்யக்கூடாதது ஒன்றுண்டோ? உன்னதரே உம்மை உயர்த்திடுவேன் என்று நான் பாடுகிறேன். இங்கே ஏரேமியா 32:27 நாங்கள் வாசிக்கும் பொழுதும், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கத்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. லூக்கா 1:37 அங்கே மரியாளுக்கு தேவ தூதன் வருகிறார். காபிரியல் வந்து அந்த சொல்லுகிறார், நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பொறுவா என்று அந்த இயேசுவின் பிறப்பை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். அந்த வேளையில இவள் வந்து அவள் ஆச்சரியப்பட்டு கேட்ட பொழுது தேவதூதன் சொல்லுற லூக்கா 1:37, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது வந்து ஏஞ்சல் வந்து மரியாளுக்கு சொல்றத நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது கடைசி 3வது சரணம் வந்து, கர்த்தாவே உமக்கு புது பாட்டு பாடுவேன், கர்த்தரின் பேர் பிரஸ்தாபப்படுத்துவேன், கர்த்தரே பெரியவர், கர்த்தரே பரிசுத்தர், கர்த்தாவே உம்மை சோதரிப்பேன். கர்த்தர் எங்களுக்கு எவ்வளோ காரியங்களை நன்மையோடு செய்திருக்கிறார். ஆகவே நாங்களும் அவரங்களுக்கு கொடுத்த குரலை பாவித்து அவரை புகழ்ந்து ஆராதிக்க வேணும். அவர் செய்த கிரியையில நாங்கள் வெற்றி தந்திருக்கிறார், எங்களுக்கு சந்தோஷம் தந்திருக்கிறார். ஆனால் எல்லா வேளைகளையும் சந்தோஷமான நேரம் துக்கமான நேரங்களில் கூட அப்படி நாங்கள் பாடல்களை பாடி அவருக்கு புது பாட்டு பாட வேணும். கர்த்தர் எங்களுக்கு செய்த அந்த தந்து அந்த அந்த கிஃப்ட் நாங்கள் அவருக்கு மகிமையாக நாங்கள் பாவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே 33 சங்கீதம் முதல் 3 வசனங்களிலே அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதகாரன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். இனி 40 சங்கீதம் 40 அதே சங்கீதம் 40:1-3 நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையிலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பார்த்து கர்த்தரை நம்புவார்கள் என்று அங்கே தாவிது தான் இந்த இதையும் அவன் பாடுகிறான். கர்த்தருக்கே சோத்திரம். இன்னும் 144 சங்கீதம் 9 வசனம் தாவிது சொல்றான், கர்த்தாவே நான் உனக்கு புது பாட்டை பாடுவேன். 104 சங்கீதம் 33 வசனம், நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லப்படுகிறது. நானும் தான்

ஆமென். இனி நாங்கள் அங்கே பார்க்கிறோம், கர்த்தர் வந்து பரிசுத்தர் என்று பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும் எத்தனையோ இடங்கள்லயே அங்கே அங்கே ஏசாயா 6 அதிகாரத்திலே அங்கே அந்த சேனைகள் கர்த்தர் என்று சொல்லி அந்த தூதர்கள் பாடுகிறார்கள்.

இன்னும் சேனைகளின் கத்த நல்லவரே, வல்லவர் எனக்கு நல்லவரே. இன்னும் தாங்கள் சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நாங்கள் அங்கு பாடுகிறத நாங்கள் பார்க்கிறோம். எல்லாரும் அந்த நேரத்திலே கர்த்தரை இவ்வளவு சந்தோஷமா பாடுகிறார்கள். பரிசுத்தர்.

போமே. ஆம், சேசு வந்து எங்கட ஆண்டவர் பரிசுத்தர், அவரை நாங்கள் கேட்க வேணும். ஆண்டவரே, என்னை உண்மை போல பரிசுத்தரா மாத்தி மட்டும் நாங்கள் கேட்க வேணும். சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆண்டவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அவர் பரிசுத்தர், அவருடைய குணம், அவர் நேச்சர், ஹிஸ் நேச்சர் இஸ் ஹோலி. எல்லா விதமானவற்ற குண அதிசயங்களுக்குள்ள பரிசுத்தம், மகத்துவமான பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் பரிசுத்தர் என்றுதான் எல்லாரும் சேனைகளையும் கத்தரும் பாடுகிறார்கள். கத் சேனைகளையும் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தூதர்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து பாடுகிறார்கள். கத்தாவே உம்மை சோத்தரிப்பேன் என்று நான் கடைசியிலே அந்த மூன்றாவது சரணத்திலே நான் பாடுகிறேன்.

சோத்திரமே. இன்னும் ஒரு பாட்டு, சோத்திரமே சோத்திரமே சோத்திரமே சோத்திரமே, ஜீவன் தந்த கத்தருக்கு சோத்திரமே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிடபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதென்ற

இப்படியே எங்கள் வாழ்க்கை முழுக்க கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேணும். இந்த நாளிலும் இந்த செய்தியில இருந்து நாங்கள் பார்க்க வேண்டியது, நாளும் பொழுதும் நாங்கள் அவருக்கே அவர் செய்த நன்மைகள், ஏராளமான நன்மைகள் ஆறுபடியினாலே நாங்கள் அவருக்கு எப்பொழுதும் ஞாபகப்படுத்தி ஞாபகம். நாங்கள் 34 சங்கீதத்திலே 103 சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பாவங்களை மன்னித்து நோய்களை வியாதியை பிளக்கி அழிவிலே இருந்து எங்களை மீட்ட கர்த்தருக்கு நாங்கள் எப்பொழுதும் மறவாமல் நன்றி செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நான் உங்களோடு சொல்ல வேண்டியது, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்த வேணும். இப்பொழுது நான் இந்த தீம் சோமையை பாடி என் செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். நன்றி சொல்லி

பாடுவேன். ஆம் இயேசுவே, நாளும் பொழுதும் நன்றி செய்து உம்மை பாடிக்கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. ஆயிரம் நாம் இருந்தாலும் உம்மை பாடி புகழனாகு போதாது. ஆயிரம் கரங்கள் இருந்தாலும் உயர்த்தி உம்மை உயர்த்தி ஏத்தி உம்மை மகிமைப்படுத்து. உம்முடைய வார்த்தைகளினால் உம்மை ஆண்டவரே துதித்து உம்மை புகழுவதற்கு ஆண்டவரே நாவுகள் போதாது. இவ்வளவான அருமையான தெய்வமே, நான் இந்த நாளிலும் ஆண்டவரே நன்றி சொல்லி நான் பாடுவேன் என்று நான் பாடினேன். நான் என்ன கேட்டுக்கொண்டிருவளும் கத்தர் செய்த நன்மைகளை நீங்கள் ஒரு நாளைக்கு இருந்து எண்ணி எண்ணி பாருங்கோ. அங்கு இங்கிலீஷ் பதிலும் சொல்றது, நீங்கள் ஓவர் 1000 டாங்ஸையும், அங்கு 1000 நாவுகள் இருந்தாலும் நாள் போதாது, எங்களுக்கு நாட்களும் போதாது. அவர் செய்த நன்மை நன்மையான காரியங்கள் இந்த நாளிலும் ஜீவன் தந்து எங்களை இந்த இடத்திலே எவ்வளவு அருமையா காத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாங்கள் ஒவ்வொன்றும் எங்களை ரட்சிப்புக்காக, பரிசுத்த ஆவியானவருக்காக, தந்தை ஜீவனுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் உறவுகளுக்காக, இப்படிப்பட்ட ஒரு சங்கமம் வானொலியை தந்ததுக்காக நன்றி நன்றி நன்றி இயேசு சுவாமி. அருமையான அன்பான சகோதரர்கள் எல்லாரும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கத்தக்க அந்த அன்புக்காக நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அது சீக்கிரத்திலே நீங்கள் வரப்போறீங்கள். நீங்கள் வரும் பொழுது நாங்கள் எல்லாரும் ஆயத்தமாய் இருக்க வேணும் ஆண்டவரே. இந்த நாளிலும் எனக்கு ஆண்டவரே இந்த செய்தியை கொடுக்க நீர் பெலன் தந்து என்னை பெலப்படுத்தின தயவுக்காக நான் நன்றியோடு நான் உமை ஸ்தோத்திருக்கேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி நன்றி இயேசுவே என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. மீண்டுமே ஆண்டவரே, பிரதர் லெஸ்லியையும் சிஸ்டர் கீட்டாவையும் புள்ளிகளையும் இந்த சங்கமத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களை அருமையா இந்த ஒரு சங்கம் கொண்டு ஏற்படுத்தி தந்தது எனக்காக ஆண்டவரே. நான் இது கூட உங்களுடைய நாமத்தை உயர்த்த நீர் தந்த இந்த கிருபைக்காக சோத்திரம். இந்த சங்கமத்தோடு சேர்ந்து எல்லாவுடைய சகோதரங்களும் ஆண்டவரே எல்லாருக்காக நான் உங்களிடத்திலே பேர் பேரா எனக்கு தெரிந்தவரை நான் சொல்லி ஜெபிப்பது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எல்லாரையும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. ஒரு நாளிலே நாங்கள் எல்லாரும் உங்களோட சனியிலே நிக்கத்தக்கதாக நீரங்களை நடத்த போறதாய்வுக்காக நான் உண்மை சோத்திரித்து சகல துதிகன மைமையெல்லாம் உங்களுக்கு தந்து இன்னும் ஒரு விசம் உங்களுடைய பாதாரம் இந்த முத்தம் செய்து நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த செய்தி தந்ததுக்காக உண்மை சோத்திரித்து துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, இயேசுவின் நாமத்திற்கே மகிமை உண்டாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும்

0: ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
1: ஆமென், ஆமென், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகளோடு பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்தி உங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதித்து அவரும் உங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். துதிகளோடு ஜபங்களோடு பாடல்களோடு சாட்சிகளோடு வேத வார்த்தைகளோடு வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக அடுத்த வாரத்தில் இதே நேரம் சந்திப்போமோ அதுவரையும் தேவ சமாதத்துக்குறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அருமையான உலக இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா அவர்கள் வான்புறாவின் நேரத்திலே இணைந்து வானொலியை அலங்கரித்தார்கள். கடந்த 45 நிமிடங்களாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக அவருடன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சந்திக்க இருக்கிறோம். அதுவரை இந்த வசமாத கோரி விட வருகிறோம். God bless you all. Amen. Amen. God bless you, அம்மா.
2: Amen.
3: Recording stopped.
1: Amen. என்ன தலைப்பு கொடுக்குறீங்க அம்மா?
0: கர்த்தருக்கு பாட்டினால் நன்றி செலுத்தி சொல்லலாமே பிரதர்.
1: அல்லது கத்தரை பாட்டினால், கத்தரை
0: பாட்டினால் நன்றி செலுத்துவேன்.
1: ஆமென்.
0: எனக்கு சொல்ல தெரியல பிரதர், நீங்க சொல்லுங்க ஒரு டைட்டில்.
1: ஆமென்.
0: நன்றி சொல்லி நான் பாடுவேன். ஆண்டவருக்கு நன்றி
1: செலுத்துவேன். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல முன்னதாக என்னோட இந்த ஊழிய சுசேஷகர் எட்வின் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா, பாட்டு கிளியரா கேக்குதா?
4: கேக்குது ஐயா. பாட்டு பாட்டு கேக்க இல்ல, பாட்டு கேக்கல.
1: மியூசிக் வந்தது வரை இல்லையா?
4: என்
5: தெய்வமே,
1: இது வந்ததா?
4: இப்ப வருது ஐயா.
1: வந்ததா? வாய்ஸ்
4: வந்தது ஐயா.
1: நல்லா வந்ததா?
4: நல்லா வருது ஐயா.
1: ஓகே.
4: இப்போ

0: பிள்ளை சொல்லட்டம்மா.
1: ஆமென்.
0: புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்ப வேலை கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் கருத்தில் உங்களை போய்க்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் கத்தர் தாமே சந்தை சந்தையாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராண்டு வாழ்த்தி கொண்டு இந்த வேலையில் உங்களிடம் படைக்கிறோம்மா. வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறவரே ஸ்தோத்திரம். துதிக்கை பாத்திரரே ஸ்தோத்திரம். நீங்க பாத்திரர் பாத்திரர் துதிக்கை பாத்திரரே ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். கிருஷ்ணக்கா ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்துக்கா ஸ்தோத்திரம். ஐயா மகிமைக்கா ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம். துதிக்கை பா மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் மாத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கவும் உங்களை போலவும் உங்களை பாடவும் நாங்கள் மாத்திரம் ஆயிரம் நாவுகள் போதாது கொடி நாவுகளும் போதாது. மகிழ்ந்தவன் மகத்துவத்துன்னு ஒளிந்தவன் சேரக்கூடாது கணக்கூடாது ஒழியப்பா ஸ்தோத்திரம். இப்படியான மகிமைந்தவன் எங்கள் தேவனாயிருக்கிறபடி நான் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம். நாங்கள் மாத்திரம் அப்பா நாங்கள் மாத்திரம். நீங்கள் படைத்த சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும்போது நாங்கள் மாத்திரம் சுவாமி. எங்களை தாத்துறோம் சுவாமி. இந்த ஜப வேலையும் கூட பாதபடியில் தாத்துறோம் சுவாமி. இந்த மாலை வேலைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் சோத்திரமான உங்களை ஜபங்களை கேட்கிறவரே சோதங்களுக்குத்தான பாமன்னை போல மிரக்கங்களும் உண்டு சுவாமி. தகப்பனே நீங்க மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா உங்களோட மாறந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த காலநிலைகளுக்காக சூழ்நிலைகளுக்காக ஜனங்களுக்காக ஜபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. மன்னிப்போல இருக்கங்களுக்கு உண்டு சுவாமி. அப்பா அந்த நாட்கள் இந்த ஜனங்களுடைய காரியங்களும் நீங்கள் சமத்து கொண்டு வரும் சுவாமி. அக்கிரமங்களும் அநியாயங்களும் பாவங்களும் ஆண்டவரே எங்கள் சூழ்ந்திருக்கிற காலமாக இருக்கிறது அப்பா. கொடிய காலங்களாக இருக்கிறது அப்பா. இந்த காலங்களில் வாழ்கிற மக்களுக்காக கூடத்தில் வேண்டிக் கொள்வோம் சுவாமி. ஜனங்கள் மனம் திரும்புவன் மனம் திரும்பணும் சத்தியத்துக்கு சவி சாய்க்கிறவளாய் கீழ்ப்படுகிறவளாய் அப்பா ஒருவரும் மனம் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு இந்த காலங்களை உணர்ந்தவர்களாய் கீழ்ப்படுகிறவளாய் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா ஜனங்களுக்காக வேண்டிய ஒரு வரலாறும் கட்டு போதும் உங்களை சித்தமல்ல என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. பூமியும் கடையாந்திரங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் காண்கிறது தேவன் தாம் ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனும் அவன் கட்டு போகாமல் தீவினையுடைய இவ்வளவா உலகத்தில் அன்பு உண்டான் ஜனங்கள் ஆண்டவரே மனம் திரும்பட்டும் கீழ்படியேற்ற பார்த்தைக்கு சவி கொடுக்கட்டும். ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வருகின் காலமா இருக்கிற சுவாமி தகப்பனே ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஜனங்கள் மனம் திரும்பட்டும் மனம் திரும்பட்டும் தங்களை தாழ்த்தட்டும் தாழ்த்தட்டும் தகப்பனே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் யுத்தங்களும் அப்பா யுத்தங்களின் செய்திகளும் ஆண்டவரே காரியங்களும் ஒன்றும் ஆண்டவரே பயங்கரமான காலமா இருக்கிற சுவாமி. உயிரிழப்புல பாரத்தம் சேர்ந்துகள வாழ்வாதாரங்கள் இருந்து ஜனங்களின் வாழ்க்கை அல்லல் படுகிற வாழ்க்கை ஆண்டவரே ஜனங்களுக்கு ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. எல்லாத்துக்கும் காரணமாயிருக்கிறவர்களுக்கு படியாமை காரணங்களா மன்னித்து மன்னித்து மன்னித்து என் தகப்பனே இவர்களுக்கு இறக்கம் செய்யும்படியாய் வண்டி கொள்ளுறோம் சுவாமி. இறக்கத்தின் தேவன் நீங்க ஆண்டவரே மன்னிக்கிற தேவன் நீங்களா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். ஐயாங்களாக விற்கத்தானப்பா முடியும். ஐயா நீங்களானப்பா இறக்கம் உள்ள தேவன் காரியங்களை வாய்க்க போன்ற தேவன் ஜனங்களை இழுத்துக் கொள்ளுகிற தேவன் நீங்க மாத்திரம் தானப்பா. குமாரன் விடுதலை ஆக்கினாலும் ஐயாவை விடுதலை ஆவார்கள் என்று சொல்லப்பட்ட போறார். உங்களோட வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களோட வார்த்தை ஒன்று ஜீவன் உள்ள ஆண்டவரே அதன்படி ஜனங்களை இழுத்துக் கொள்ளுகிறவளா நீங்க தானப்பா இருக்கிறீங்க சுவாமி. நகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். கிருவை சிங்கமா கிருவை சிங்கங்கள்லாம் அல்லல் பட்டு ஆண்டவர் அழைகிற மக்களும் கண்ணீரோடு வாழ்கிற மக்களும் இந்த தகப்பனே ஒரு விஷய இறக்கம் சிங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் கட்டு அவங்கள சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் சுவாமி. ஐயா அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரட்சிப்பு வரட்டும் சுவாமி. ரட்சிப்பு உங்களுடைய சுவாமி. கண்ணதாலும் கிருபையினால் இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நீங்க எங்களுக்கு தந்த ரட்சிப்பு நாங்கள் கிருபையினால் பெற்ற ரட்சிப்பாப்பா. எங்களுடைய கிரியைகள் அல்ல சுவாமி, உங்களோட கிருபை ஆண்டவரே. அதே தேவன் என்றும் இருக்கிறீங்க சுவாமி. இவர்களுக்கு ரட்சிப்பு வேணும் சுவாமி, இவர்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி. வாழ்க்கையில விடுதலை பெற்று சந்தோஷமும் சமாதானமாய் வாழ வேண்டும் சுவாமி. இவருடைய குடும்பங்கள் ஒருவருக்காக வேண்டிக்கொள்ளும், பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளணும். எங்கெல்லாம் வயது வரம் வந்து ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கிறார்கள் சீம்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் சகோப்பனே. வியாதிகள் அப்பா வியாதியின் கொடுமை அதிகம் ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் வியாதி, புது புது வியாதிகள் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிற காலமாக்கு சுவாமி. வியாதிக்கு காரணமாயிருக்க சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் முறிக்கிறதேவன் நீங்க ஒருவர் மாத்திரம். மனுஷரால் கூடாதப்பா, மனுஷரால் கூடாதப்பா. ஆண்டவரே இறக்கம் செய்யப்பா, வியாதியில் அல்லப்படுற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். பரிகாரியாக கத்தர் நீங்க ஆண்டவரே, சுவப்படுத்துற கத்தர் நீங்க ஆண்டவரே. உங்களிடத்தில் வந்து ஆண்டவரே வியாதியை குணமாக்குன தேவன் நீங்க ஆண்டவர். எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இருக்கிறீங்க சுவாமி, இருக்கிறவரா இருக்கிறேன் என்றவர் இருக்கிறீங்க சுவாமி. விசுவாசம் உள்ளவர்களா எங்களுக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுடைய வியாதிகள் எல்லாம் குணமாக்குற தேவன் சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவரும். எத்தனையோ வியாதியஸ்தர் படுக்கையில் இருக்கிறார்கள் சுவாமி, அநாதரவற்றவர்களாய் கிடைக்கிறார்கள் சுவாமி. இறக்கம் செய்யுங்கப்பா. இவருடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வார்த்தை ஆண்டவர்களே இவர்களுக்கு வேணும் சுவாமி. வார்த்தையே குணப்படுத்தும் ஆண்டவரே. கீழ்படுகிறவளாய் கீழ்படுகிறவளாய் தங்களுடைய பொல்லாத காரியங்களை விட்டு மலர்ந்திருவனாய் விடமாய் நோக்கி கூப்பிட்டு வியாதியை இருந்து குணப்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே அப்படியான தேவன் உலகத்தில் வந்த ஆண்டவர் வியாதியஸ்தர்கள் ஒருவர் தானும் வெறுமையா திரும்பி போவதில்லை சுவாமி. அப்பனே இவர்களுக்கு இறங்குங்கப்பா, இவர்களுக்கு இறங்குங்கப்பா, இவர்களுக்கு இறங்குங்கப்பா. அப்பா முதியோர்கள் ஆண்டவன் ஆதரவாகி ஆதிகளை படுத்திருக்கிற முதியோர்கள் வைத்தியசாலைகள் எல்லாம் நிரம்பி ஒழுகிற முதியோர்கள் ஆண்டவரே தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா. யார் கைவிட்டாலும் நான் கைவிடாதவன். நீங்க ஒருவர் கூட நீங்க ஒருவர் தானப்பா இறக்கம் உள்ள தேவன், ஐயா கிருபை உள்ள தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன். நீங்க ஒருவர் உங்களுக்கு ஆண்டவரே எல்லா வல்லமைகளும் உண்டு சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவர்களுக்காக வேண்டி யாரெல்லாம் அப்படியா நிலையில் இருக்கிறார்களோ சுவாமி, அவர்களுக்கு வேண்டிய ஒத்தாசை காட்டிலே இடுங்க சுவாமி. உங்களை கூப்பிடுவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை சுகத்தை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. சகோபனி மரண தருவாயில் இருப்பார்களானால், கைவிடப்பட்ட நிலையில் இருப்பார்களானால் அப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தடசி நேரத்தில் அவருடைய ஆத்மா ஆண்டவரே அப்ப கொடுக்கப்படட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா, அவர்களுக்காக வேண்டி ஒவ்வொருவருக்காக வேண்டி இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா அப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டி தேசம் எல்லாம் அந்த நாட்களில் ஆண்டவர் வேலை இல்லையப்பா, வறட்சி அப்பா ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் கூக்குரலும் போராட்டங்களும் ஆயிருக்கிற காலமாயிருக்கிற சுவாமி. இவருடைய கூக்குரலும் போராட்டங்களும் உங்களை நோக்கி கூப்பிடுறதாய் மாறட்டும் சுவாமி. எனக்கு தங்களுடைய சுயத்தின்படி போராடாதபடி ஆண்டவரே. தேவனே வறட்சியை நீக்கிற தேவன் நீங்க, செழிப்பை கொடுக்கிற தேவன் நீங்க, பொருளாதாரத்தை கொடுக்கிற தேவன் நீங்க என்று சொல்லி உங்களுடைய போராட்டத்தை திருப்பட்டும் சுவாமி. எங்களை தாழ்த்தி ஆண்டவரே எங்களுடைய முகத்தை தேடுவார்களா நான் சுகமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவனே. அப்படியான நிலையில் அந்த தேசங்கள் இருக்கிற ஜனங்கள் உங்களை நோக்கி கூப்பிடட்டும் சுவாமி, நோக்கி கூப்பிடட்டும். இரக்கம் செய்யுங்க சுவாமி. கூப்பிடுற யாவருக்கும் நீங்க சுதவி செய்யற தேவன் சுவாமி, அவருடைய சத்தத்தை கேட்கிற தேவன் சுவாமி. அப்படியான தேவன் ஆண்டவரே, கூப்பிடுகிற காக்கைக்கும் ஆண்டவரே, உணவளிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் பஞ்சங்கள் அப்பா, பஞ்சங்கள் வறட்சியல் ஆண்டவர். நேர் உணவு இல்லாமல் ஆண்டவர் பஞ்சத்திலே வாழுகிற மக்கள் ஆண்டவர், பசியின் கொடுமை ஆண்டவரே. எந்த அகப்பனை வயது வரம் நன்றி பசியினால் தவிக்கிற மக்கள் ஆண்டவர், இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா அப்பா. பசியின் தாக்கத்தை அறிந்த தேவன் நீங்க ஆண்டவரே. ஐயா நீங்க பூமியில மனிதர்களாக வந்தபோது எல்லா உணர்வுகள் கூட போய் எல்லா உணர்வுகளையும் வாய்ந்த தேவன் சுவாமி, பசி பசி பசி. ஆண்டவரே எப்படியா துணிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யுங்க. ஆனா அந்தரத்துல கூட எந்த ஒன்றுமில்லாமையில் இருக்கையில் எனங்களே ஆண்டவரே பசியினால் அனுப்பிவிடாதபடி போஷித்து அனுப்பின தேவன் நீங்க இருக்கிறீங்க சுவாமி, இருக்கிறீங்க அப்பா, நீங்க இருக்கிறீங்க. நீங்க மாறுவதில்லை, நீங்க மாறுவது ஆதி மந்தமானவர், வல்லாவும் மிகவுமானவர் அப்பா. அன்றும் என்றும் என்றும் நீங்க இருக்கிற தேவனா இருக்கிறீங்க சுவாமி. கூப்பிடுற யாவருக்கும் நீங்க உதவி செய்யற தேவன் சுவாமி, இருக்கும் செய்யற தேவன் சுவாமி. அப்படியான தேவன் ஆண்டவர், அப்படியான தேவன் ஆண்டவரே. அவருடைய பசிக்கு காரணமா இருக்கிற எல்லா சாபங்களும் பாவங்களும் எல்லாவர்களை விட்டு நீங்க அரட்சியா இந்த காலங்களெல்லாம் நீங்க வாழ்வாதாரமான காலங்களாய் மாற்ற வேண்டும் ஜெபிக்கிறோம் சுவாமி. எப்படி ஒன்று ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரையுடைய வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தைகள் எல்லாம் உண்டு சுவாமி. கீழ்படியட்டும், சத்தியத்துக்கு கீழ்படியட்டும், கீழ்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். கீழ்படி ஒன்றே ஆசீர்வாதத்துக்கு காரணம் ஆண்டவரே. கரலுக்கா வேண்டிக் கொள்ளுறவர்களுக்கா உண்டு கிருபை அப்பா, கிருபை கிருபை கிருபை கிருபை கிருபை அப்பா, கிருபை அப்பா. இந்த காலம் கிருபையின் காலமாக இருக்கிற சுவாமி ஆண்டவரே. இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவர்களுக்கு நீங்க இறக்கம் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. நன்றி நன்றி. தேசத்தை ஆண்டவர்கள் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே. நீதி நியாயமற்ற தலைவர்களாயிராமல் நீதி செய்கிற தலைவர்களாக தேவனுக்கு பயப்படும் தலைவர்களாக ஐயா ஜனங்கள் எல்லாம் நீதியே இல்லாமல் ஆண்டவர் அல்லப்படுகிற ஜனங்களாய் தேசங்களில் பெருகி கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அங்கும் இங்கும் ஆண்டவரே நீதிக்காக தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் ஏராளமே ஏராளமே ஏராளம் ஆண்டவரே. நீங்க நீதியும் நியாயம் உள்ள சிங்காசனத்தில் இருக்கிறதவன் சுவாமி, எல்லாம் காண்கிற தேவன் சுவாமி ஆண்டவரே. இந்த ஜனங்களுடைய நீதிக்காக நியாயத்துக்காக வேண்டிய தலைவர்களை நீங்க நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுவோம், நடத்தும்படியாக வேண்டிக் கொள்ளுவோம். தேவபயம் இவர்களும் திருக்கட்டும். தலைவர்கள் எல்லாம் நீங்க கொடுத்த தேசங்களில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படியட்டும். உங்களுடைய வேதத்தை ஆண்டவர்கள் முன்னோதியாக வைத்து ஆண்டவரே அதன்படி ஆளுகை செய்யவர்களாக இருக்கட்டும். இவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே இந்த நாட்களில் ரட்சிப்பு கூட கொண்டு வாங்க சுவாமி. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், இந்த தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிகாரங்கள் எல்லாம் இந்த தேசங்களில் நன்மைக்கு ஏதாவது வைத்தது அந்த நன்மைக்காகவே இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும். இப்படி இவர்களுக்காக வேண்டிப்பனே தேசங்களை காத்து கொண்டிருக்கிறோம். இந்த யுத்த காலங்களில் நிற்கிற ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகப்பனே. தாங்குங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, நடத்துங்கப்பா. இவர்கள் எல்லாம் தேசத்தை காக்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவரே. இவர்களும் தகப்பனே இந்த நாட்களில் கீழ்ப்படிவார்கள், உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். எப்பொழுதும் ஆண்டவர் தேவனுக்கு பயந்தவர்களாய், நீதிக்கு பயந்தவர்களாய், உண்மைக்கு பயந்தவர்களாய் தேவனே இவர்கள் அந்த இடங்களில் நிலை நிற்கட்டும் சுவாமி. இவருடைய குடும்பங்கள் இங்க இருந்தாலும் இந்த தகப்பனே அவர் குடும்பங்களையும் காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணம் தருவாயில் நிற்கிறவர்கள் ஆண்டவரே, எப்பொழுது மரணம் சமைக்கும் என்ற தெரியாத நிலையில் நிற்கிறபடியினால் எப்பொழுதும் தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரை ஆயத்தமுள்ளவர்கள் ஆயத்திற்கு கிருபசிங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிருபை அப்பா, கிருபை கிருபை கிருபை ஐயா. இந்த நாட்களில் இருக்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள், கடைசி நாட்களில் இருக்கிற ஊழியர்கள் அப்பா. தேசம் எல்லாம் ஆண்டவரே எப்படியான நிலையில் நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவர், விசுவாசம் போராட்டங்களும் வஞ்சனையான உபதேசங்களும் ஆண்டவரே, ஜனங்களுடைய முரட்டாட்டங்களும் கஷ்டமாவே இந்த காலத்தில் நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே அமலப்படுத்துங்க, அமலப்படுத்த கொடுத்த ஊழியத்தை அவர் உண்மை உள்ளவர்களாய் உதாரத்தம் உள்ள சானாதிபதிகளாய் ஆண்டவரை செய்யத்தக்க பலனை கொடுங்க சுவாமி. சட்டிப்பான அபிஷேகர்களுக்கு வேணும் சுவாமி. எது வந்தாலும் மோசம் பட்டயமோ நாசமோ மோசமோ வந்தாலும் தகப்பனே சாட்சியுள்ளவளாய் நின்று ஊழியத்தை செய்க விலகத்தை கொடுங்க சுவாமி. நாமம் வாய்மைப்பட வேணும் சுவாமி. சத்ருவானவன் மடங்கடிக்கப்பட வேணும் சுவாமி. தகப்பனே இந்த ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஊழியக்காரர்களுக்காக எங்கெல்லாம் நிற்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் உங்களோட கிருபை உங்களோட தயவு உங்களோட பிரசன்னை அவர்களை தாங்கிக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். தகப்பனே, கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவரே, சத்ருவானவனுடைய எல்லா விதாம்புகளில் இருந்து ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரை தப்பித்துக் கொள்ள வேண்டிய அபிஷேக அவர்களை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, நிரப்பும்படியாக வேண்டி இரட்டிப்பான அபிஷேகம் அவர்களை தூண்டுகொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கெல்லாம் நிற்கிறார்களோ தகப்பனே, வெளப்படுத்துங்க சுவாமி, வெளப்படுத்துங்கப்பா, இரட்டிப்பான அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஜனங்களும் ஆண்டவரே எங்கெல்லாம் அந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் ஜனங்கள் பயமுடையவர்களாய், தாழ்மையுடையவர்களாய், உங்களோட வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களாய் ஆண்டவரே, உங்களோட வருகையின் காலத்தை ஆண்டவரே அவர் உணர்வுகளாய் மாற்றுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, சபைக்கு கொடுத்த விளையாடிகள் நீங்க ஆண்டவர் ரத்தத்தின் கிரியத்தினால் ஒவ்வொரு சபையும் ஆண்டவரே நீங்க கொடுத்தவன் சுவாமி தலைவராயிருக்கிறீங்க தகப்பனே. இந்த சபைகள் ஆண்டவர் ஒவ்வொன்றும் நீங்க வருகையில் எடுத்துக் கொள்ளப்படாது. மனவாட்டி சபைகளா, பரிசு உள்ளவள சபைகளா, ஒவ்வொரு சபையும் அந்த நாட்களில் பரிசுத்தப்படட்டும் சுவாமி. ஒவ்வொரு சபையும் ஆயத்தம் உள்ளவர்கள் அவங்களை வருகையை எதிர்பார்த்து கொண்டுகளா இருக்கட்டும் ஆண்டவரே. சபைகளில் ஆசீர்வாதம் ஒருவனும் அன்பும் உள்ளவர்களாய், சபைகளை காக்குறவளாய், குறிப்படிகளாய் இருக்கட்டும், குடும்பம் குடும்பமாய் நிற்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, ஆவியோடும் உங்களை ஆராதிக்கிறவர் சபைகளில் ஆண்டவர் பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், சபைகளில் நிற்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் ஆண்டவரே. ரசிக்கப்பட்ட ஜனங்கள் ஐயா ஒளியோட்ட வீணாய் போவார் முடிவு வரி என்று காத்துக் கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கள, கிருபை தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சகப்பனே. நன்றி சொல்லுவோம் வெளியில் ஆண்டவரே, நிற்கிற ஜனங்கள் ஆண்டவரே, அப்பா சபைக்கு வெளியில் எத்தனோ மக்கள் ஆண்டவரே நிற்கிறார்கள் சுவாமி. இவர்களும் ஆண்டவர் சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்பட்டு குடராட்சியத்தின் மக்களாக சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டுமென்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆதிய அப்போஸ்தலர் காலத்தில் ஆண்டவரே சபைகளில் சேர்க்கப்பட்டவர்னால் இந்த கடைசி நாட்கள் இந்த உபத்திரவ காலத்தில் இந்த பொல்லாங்கான காலத்தில் நினைங்கள், கண்ணுங்கள் திறக்கப்படட்டும் சுவாமி, காதுகள் திறக்கப்படட்டும் சுவாமி, வார்த்தைகளை கேட்கட்டும் சுவாமி, கீழ்ப்படியட்டும் சுவாமி. இவர்கள் எல்லாம் சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்பட்டு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இருவை செய்யுங்கப்பா, இருவை செய்யுங்கப்பா அப்பா, சபைகளுக்கு போதமாக ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தாங்குங்கப்பா, வெலப்படுத்துங்கப்பா, சபையை மேய்க்கிற மந்தை மேய்க்கிற நல்ல மேய்ப்பர்களாகும், உன்னை உள்ளவர்களாகும் ஆண்டவரே. சபையை காக்கிறவளாய் அவர்களை நடத்துங்க, வார்த்தைகளை நீங்க கொடுங்க சுவாமி. ஜனங்களுக்கு இந்த நாட்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களை பலப்படுத்தவும், ஜனங்களை ஆசீர்வாதம் நடத்தக்கூடிய வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே, சபையில் நிற்கிற போதமாறுகளை உதவியுடைய கார்களை பலப்படுத்துங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க, தாங்குங்க. அவருடைய குடும்பங்களும் சாட்சி உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், தமிழ் மாதிரி உள்ளவர்களாய் இந்த நாட்களில் நிற்கட்டும் சுவாமி. சுகத்தை கொடுங்க, வெள்ளத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சுவாமி. சபை உள்ள போதவர் ஒவ்வொருவருக்காக வேண்டிக்கணும். ஒவ்வொரு பூமியங்களே, ஆந்திரங்களெல்லாம் பார்க்கறது வனே, ஒவ்வொரு சபையையும் காண்கிறது வனே, எல்லாருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், எல்லாருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அவனே விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே, துக்கமான காரியங்கள் ஆண்டவரே, தகப்பனே விழுந்து போன ஊழியர்கள் தேவனே, எங்களுடைய நாமத்தை ஆண்டவரை தூஷிக்காதபடி, எங்களுடைய நாமத்தை மறுதளிக்காதபடி, சத்ருவானவன் சந்தோஷப்படாதபடி தகப்பனே, இப்படியான நிலையில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. இவர்கள் மனந்திரும்பட்டும் எழும்பட்டும் சுவாமி, உலகத்துக்காக அல்ல, தங்களுடைய சுப வாழ்க்கைக்காக அல்ல, தங்களுடைய காரியங்களுக்காக அல்ல சுவாமி, உங்களுடைய காரியங்களுக்காக தகப்பனே. நிற்கிறவளை திரும்பமாய் திரும்பமாய் விழுந்த நிலையில் இருந்து தூக்கிவிடும்படியாய் வேண்டிக் கொள்வோம். இவர்களுடைய ஆண்டவரே குருட்டாட்டமான கண்கள் ஆண்டவரே, மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்படுத்து சுவாமி. இவர்கள் நாளைக்கு இவர்களை விட்டு நீங்கி போட்டு சுவாமி, இவர் குடும்பங்களை எல்லாம் பார்த்து கொள்ளுங்க சுவாமி ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. நன்றி சொல்லுறோம், அப்பனே நன்றி சொல்றேன். சகல யோகனும் கொடுக்கின்ற நாட்களை அறிவிக்கப்படுவோம். நான் நன்றி சொல்லுறோம். இவ்வளவு நல்ல தேவன் சுவாமி, நீங்க இவ்வளவு நல்ல தேவன். இங்கும் ஆண்டு வரை எங்களோட வார்த்தைகள் சொல்லப்படுக்கிறோம். அதுக்குரிய காலத்தை, இந்த டெக்னாலஜி காலத்தை தந்திருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, ஒருவர் தானும் கட்டு போதும் கூட சுத்தமில்லைன்னு சொன்ன தேவனே, எவ்வளவு அன்புள்ள தேவன் சுவாமி, எவ்வளவு கருசனி உள்ள தேவன் சுவாமி. ஆண்டவரே, அப்பா அந்த காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. சகல மக்களும் அறிய வேண்டும் கூட வருகையிலே, ஒருவர் தானும் விட்டு போகாதபடி எல்லாரும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பது கூட வாங்கி. ஆண்டவரே ஐயா, அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அப்பனே.

நடத்துகிறவர்கள் ஆண்டவர் உண்மையும் ஆண்டவர் நேர்மையும் தங்களுக்கல்ல சுவாமி. கூட நாம அமைகைக்காகவே என்ன போராட்டங்கள் இருந்தாலும் என்ன துன்பங்கள் இருந்தாலும் ஆண்டவர் அதில் தாங்கி ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்து உங்களோட வார்த்தைகளை கொடுக்கிற மக்களாய் மாறட்டும் சுவாமி. உங்களோட வார்த்தை ஒன்றே முக்கியம், உங்களோட ராஜ்யம் ஒன்றே முக்கியம், ஆண்டவர்களுடைய குறிக்கோளாய் இருக்கட்டும் சுவாமி. பணியே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். இன்னும் ஆண்டவரே அடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் உண்டு சுவாமி. அங்கு எல்லாம் ஆண்டவரே ஊழியர்கள் வேணும் சுவாமி, மிஷனரிகள் வேணும் சுவாமி. போகக்கூடிய மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. விசேஷமாக வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகளை எழுப்பி கொடுங்க சுவாமி. உலகமும் உலகத்தில் உள்ளதும் ஒன்றுமில்லை ஐயா. அவருடைய இருதயங்கள்ல நீங்க ஆண்டவரே பேசி ஆண்டவரே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளா.

இவருக்கு நீங்க ஒருவர் தானப்பா, நீங்க ஒருவர் தானப்பா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள் தாங்குங்கப்பா, அவருடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், நடத்துகிறவர் நீங்க சுவாமி, ஆசீர்வதிக்கிறவர் நீங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க, உதாரத்தும் உள்ள மக்களை எழுப்பி கொடுங்க ஆண்டவரே, எதுவும் இந்த பூமியில சேர்த்து வைத்து உதவுவதில்லை ஆண்டவர் என்ற சிந்தனையுடைய மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க அப்பா, ஊழிய ஸ்தாபனங்களை எல்லாம் ஆசீர்வதித்து எங்கெல்லாம் ஊழியர்கள் தேவையோடு நிற்கிறார்களோ ஆண்டவரை நிரப்பும்படியாய் வந்திக் கொள்வோம் ஐயா, பூமியின் செல்வம் எல்லாம் அவர்களுக்கு வேண்டியதா இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறீங்க சுவாமி, இவர்களுக்கு இப்போ சேரட்டும் சுவாமி, ஊழியங்களை செய்யட்டும், இவருடைய குடும்பங்களில் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக்கிறோம் அப்பா, அந்த நாட்கள் கடைசி நாட்கள் மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா, கொடுமையான காலம் அப்பா, கடைசி நாட்களை கூடிய காலங்கள் வரும் என்று சொல்ல நிற்கிற மக்கள் அன்பில்லை அப்பா, அன்பு தெளிந்து போன காலத்தில் நிற்கிறார்கள் சுவாமி, இதன் மட்டும் ஆண்டவர் எவ்வளோ துன்பங்கள், இரக்கமற்ற செயல்கள் அப்பா, அப்பா இரக்கமற்ற செயல்கள் ஆண்டவரே, பெற்றோர்களை தூசிக்கிற காலங்கள் ஆண்டவரே, பெற்றோரை அடிக்கிற காலங்கள் ஆண்டவரே, குடும்பங்களை விட்டு பிரிந்து போகிற காலங்கள், கணவன் மனைவியும் பிரிந்து போகிற காலம் ஆண்டவர் எவ்வளவு கொடுமை ஆண்டவர், அன்பு சொலிந்து போன காலமாயிருக்கிறது சுவாமி, இவர்களுக்கெல்லாம் தேவை முடியாது அன்பு சுவாமி, அன்பு அன்பினால் நிரப்பினால் இவர்களுடைய குடும்பங்கள் கட்டப்படும், சமாதானம் உண்டு பண்ணும் ஆண்டவரே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பன், இந்த காலத்தில் இருக்கிற இப்படியான நிலையில் இருக்கிற ஒருவருக்காக மனிதர் இந்த குடும்பங்கள் சேரட்டும் சுவாமி, பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துற பிள்ளைகளாக மாறட்டும் சுவாமி, தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா, உங்களுக்கு நன்றி தான் அப்பா, அவங்களால் சொல்ல முடியும் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் ஆண்டவர், இவர்களுக்காக வேண்டி ஜெபிக்கிறோம், இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யப்பா, அந்த இனங்களை தூக்கி விடுங்கப்பா, ஆண்டவரே நடந்து போன காலத்தில் அவர்கள் செய்கிற காரியங்கள் ஒன்றையும் மன்னித்து, ஒரு விசை மன்னித்து அப்பா, உங்களுடைய இறக்கத்தை ஆவியர்கள் மேல் ஊற்றும்படியாக வேண்டிக் கொள்கிறோம், ஜனங்களை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் தேவன், நீங்கள் தான் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய குடும்பத்தை கட்டுறவர்களாய் மாறட்டும் சுவாமி, உங்களை நோக்கி கூப்பிடுறவர்களாய் மாறட்டும் சுவாமி, வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களை முரட்டாட்டங்களும் கீழ்படியாமை உள்ள காரியங்களில் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும் சுவாமி, எங்கும் வார்த்தை உண்டு சுவாமி, கரங்களில் உண்டு சுவாமி, வீடுகளில் உண்டு சுவாமி, தெருக்களில் உண்டு சுவாமி, சபைகளில் உண்டு, கேட்டு ஆசீர்வாதம் பெற்று மனம் திரும்பி தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, அன்பினால் இறப்புங்க அப்பா, பின்மாரியாக ஒரு விஷயம் தகப்பனே, இவர்களை மன்னித்து உங்கள் அன்பினால் ஊற்றும்படியாக வேண்டிக் கொள்வோம், இவருடைய வருகையின் காலத்துக்கு முன்பாக அவர்கள் அன்பினால் நிரப்பப்பட வேண்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே, வேண்டிக் கொள்வோம் கிருபை கிருபை ஐயா, அந்த நாட்கள் வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம் ஐயா, வாலிய பிள்ளைகளை இந்த நாட்களில் ஆண்டவர் சத்துருவானவன் ஆண்டவரே, இந்த வாலிபர்களை ஆண்டவர் தன்னுடைய வல்லையில இழுத்து ஆண்டவரே சிக்க வைத்து இந்த வாலிய பிள்ளையுடைய வாழ்க்கையெல்லாம் சீர்கட்டுவதா இருக்கிற சுவாமி, தகப்பனே இந்த வாலிய பிள்ளைகளுக்கு இருந்துங்கப்பா, இழுத்தி கொண்டு வாங்கப்பா, இந்த வலையில் இருந்து விடுதலைக்கு கொண்டு வாங்கப்பா, இந்த வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டி எவ்வளவு துன்பப்படுகிறோம் சுவாமி, தங்களை அறியாமலும் எவ்வளவு காரியங்களில் ஈடுபட்டு சுவாமி கண்ணீரோடு வாழுகிறார் சுவாமி, பெற்றோருக்கு கண்ணீர் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க கொடுத்த சுதந்திரம் ஆண்டவர், இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சுதந்திரமாய் மாற வேணும் சுவாமி ஆண்டவரே, இந்த வாலிய பிள்ளைகளுக்கு இந்த வாலிபர் வயதில் ஆண்டவரே, வாலிபர்கள் அந்த வேலை இல்லை படிப்பு இல்லை எவ்வளவு துன்பத்துக்குள்ளா போய் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி, கத்தாவே இறங்குங்கப்பா அப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கவர்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டிய இந்த பிள்ளைகளுக்காக, உங்களோட பாதன் கண்ணீரோடு நிற்கிற பெற்றோர்களாய் மாறட்டு, தங்களோட பொல்லாத வழிகளை விட்டு கீழ்படி இந்த உங்களிடமா இந்த பெற்றோருக்கா பிள்ளைகளுக்காக வேண்டுற பெற்றோராக மாற்றுங்க, இவர்களுடைய கண்ணீருக்கு பதிலுண்டு சுவாமி, நீங்கள் பெற்றோர்களின் கண்ணீரை காண்கிறது சுவாமி, அப்படியான பெற்றோர்களாய் மாறட்டும் சுவாமி, தங்களுடைய சம்பிரதாயங்கள் வழிகள் தங்களுடைய வணக்கங்கள் ஆண்டவரை கீழ்படியாமல் எல்லாவற்றையும் விட்டு சுவாமி, தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உங்களை
நோக்கி கூப்பிட்டு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு உண்டு நிலையம் பண்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே இந்த பெற்றோருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, நன்றி சொல்லுறோம். கருமையப்பா, கிருவை கிருவை.

0: பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க சுவாமி. தகப்பனே தகப்பனே நன்றி. கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம். உங்களுக்கு தந்த தேசம், அங்கட உறவுகளுக்கு அடைக்கலம் கொடுத்த தேசம், இத்தனையோ நாட்டு மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்த தேசம் நன்றியுள்ளவர்களா இருக்கட்டும் சுவாமி. தங்குடைய பொல்லாத வழிகள், ஆண்டவரே சீர்கட்ட வழிகள், எல்லாவற்றையும் விட்டு தேவனே உங்களுக்கு பயப்படுகிறவர்களாய் மனம் திரும்புகிறவர்களாய் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இவர்கள் கொடுத்த நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே இந்த மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இந்த தேசத்தில் உள்ள பாவங்கள், அக்கிரமங்கள், சுசிகளெல்லாம் நீக்கப்பட்ட அப்பா விக்கிரக ஆராதனை இந்த தேசத்தை விட்டு ஒழியும்படியா வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே இந்த தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் மத்தியில் நீரின் நியாயம் உண்மையும் இருக்கட்டும் சுவாமி. பயமும் தேவனுக்கு பயப்படுற பயமும் இருக்கட்டும் சுவாமி. அப்பனே கொடுத்த ஆளுகை ஆண்டவர் அப்பா, அவர்கள் எப்படி ஆள வேண்டுமென்ற ஞானத்தை கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள கடாதேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. எங்கள் இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம் அப்பா. நாங்கள் பிறந்த தேசம் நம்மில் வாழ்ந்த தேசம் இன்று வரை எந்த அப்பனே அந்த தேசத்துல ஆண்டவரே அப்பா இருக்கிற குழப்பங்களும் ஆண்டவரே காரியங்களும் ஒவ்வொன்றும் ஆண்டவரே நீங்க காண்கிற தேவன் சுவாமி. நீங்க ஆசீர்வதித்தால் தான் அப்பா அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம் நன்மை உண்டாகும் ஐயா. நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர், நாங்கள் ஜபிக்கத்தான் செய்ய முடியும், நான் ஜபிக்கத்தான் சம்பிரதாயங்கள் வழியில் வந்த ஒவ்வொரு காரியங்களை மன்னித்து எங்களை முதலாளியர்கள் வழிபட்ட வழிபாடுகள் எல்லாம் நீங்கி தேசம் பரிசுத்தமாக வேண்டும். விக்கிரகங்கள் எல்லாம் ஒளிந்து ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற மக்களாய் எங்களை தேசத்தை மாட்டுங்கப்பா, மாட்டுங்கப்பா. ஜனாதிபதியும் அவரோடு மந்திரி சபையில் இருக்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுவோம் ஆண்டவரே. தேசத்தை நல்ல முறையில் ஆளுகிற நீதி உண்மை உள்ளதாய் மாட்டுங்கப்பா. எல்லா மக்களும் ஒரு மக்கள் ஒரு மக்கள் எங்களுடைய இலங்கை தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பனி. இப்படி ஆவிரண்ட தேசங்கள் அநேகம் கோடி மக்கள் வாழ்ற இந்திய தேசம் ஆண்டவரே இருளுக்குள் இருந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டும் சுவாமி. அறியாமைக்குள் இருந்து ஆண்டவரே அறிவுக்குள் வர வேண்டும் சுவாமி. முரட்டாட்டத்துக்குள் இருந்து முரட்டாட்டம் நீங்கி வர வேணும் சுவாமி. ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய வழி சம்பளதாயம் என்று சொல்லி ஆண்டவரே தங்களுடைய வழிகளில் போகாதபடி தேவனுக்கு பயந்தவர்கள், நீதிக்கு பயந்தவர்களாய், உண்மைக்கு பயந்தவர்களாய், ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று இருக்கிறோம். தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம். தேசத்துல வாழ்க்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இருவே இப்படியாக தேசம் அங்கும் இருக்கிற இந்த தேசம் இல்ல ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் ஆண்டவரே. எப்படியான காலங்களில் நீங்க உங்களுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறீங்க சுவாமி. அந்த காலங்கள் ஆண்டவரை நீண்ட காலம் செல்லாது சுவாமி. வெகு சீக்கிரத்தில் அந்த காலங்களை நீங்க கொண்டு வருகிறபடி நான் நன்றி சுவாமி. இரண்ட மக்கள் எல்லாம், இரண்ட தேசத்து மக்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை கண்டு ரட்சிப்பை பெற்று மனம் திரும்பி ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் உங்களுடைய வருகையினை நிற்கிறவளாய் மாற வேணும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. எல்லா மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கிருபை தானப்பா, கிருபை தானப்பா. தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், பாதுகாப்புக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. மட்டுமாய் ஆண்டவர் தேசத்தை காத்தவரே நன்றி சொல்லுறோம். தேசம் உங்களுடைய சுதாரிக்கு சீரோ சுவாமி ஆண்டவரே. அந்த தேசத்துக்கு உள்ள யூத மக்களும் சமாதான கத்தர் நீங்க என்று சொல்லி ஆண்டவரே ஆசீர்வாதம் பெற்று அந்த தேசத்தை கட்டிக்கொள்ள வேண்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்க முடியும். தேசங்கள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்ளும், எல்லா தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். கிருபையப்பா, கிருபையப்பா. சங்கமன் ரேடியோவை ஆசீர்வதிங்கப்பா. நடத்துற பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகபேலன் ஆசீர்வாதம் சமாதானம் கட்டளிங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை ஆசீர்வதிய, குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இந்த காலங்களில் ஆண்டவரே அவர்கள் பாதுகாக்கப்பட்டு உங்களுடைய சட்டையின் மறைவினால் மூடிக்கொள்ளுங்க, மூடிக்கொள்ளுங்கப்பா. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அப்பா அவர்களுக்காக வேண்டிக் என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பன, இம்மட்டமாய் காத்தவரே நன்றி சொல்லும், நன்றி சொல்லும், நன்றி சொல்லுறோம். ஐயா இந்த புல்லாங்கான காலத்தில் வாலிப பிள்ளைகளாக இருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக கொடுத்து வேண்டிக் கொள், நீங்க தானப்பா பாதுகாப்பு, நீங்க தானப்பா ஆண்டவரை வழி நடத்துறீங்க சுவாமி. உங்களை நம்பி இருக்கிறபடியினால் எங்களை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்ளுறீங்க சுவாமி. உங்களோட வார்த்தை மாறுவது இல்லையப்பா, உங்களோட வார்த்தை மாறுவது, நான் சொன்னதை செய்யும்போது உங்களை கைவிடுவதில்லைன்னு சொன்ன தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் தான் அப்பா. அப்படியே எங்களை நடத்தி வருவீங்க சுவாமி, உங்களோட பிள்ளைகளை நடத்தி வரு, உங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நடத்தி வருவீங்க சுவாமி. அப்பா எல்லா கனமும் துதியுமாயுமே நீங்க தான் அப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவி. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். இந்த ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதே வேளையில் இணைந்து ஜபித்த உங்களையும் கத்தர் தாமே காண்கிறார். இந்த ஜபங்கள் புறப்பட முன்னதாகவே கத்தர் அவற்றை கேட்டு அவற்றுக்கான பதிலை தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கணும். நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம்.
0: உங்களுக்கும் சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாம்படி ஜெபிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவில் இணைந்து ஜெபங்களுக்கு கூட வழி நடத்தினார். கத்திர தாமே இணைந்து ஜெபித்த உங்களையும் மறுவொரு எப்படி செல்கின்ற பொழுதும் ஜெபிக்க போகிற ஒருவரையும் கத்திர தாமே ஆசீர்வாதத்தை வழி நடத்துவார்கள். கத்திரை கரத்திலே அந்த ஜெபங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அவரிடம் விடைபெற்று கொண்டு அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். எங்களுடன் ஊழியர் சகோதரி குலேந்திரம் அவர்கள் நினைவார்கள், அவரை வரவேற்போம். இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட வழி நடத்த கத்தர் உதவி செய்வாரா? அருமையானவர்களே, எங்களுடன் இதுவரை எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி குலேந்திரம் அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. கத்தர் தாமே ஜெபங்களுக்கு கூட வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக, பிரசுத்தாமியான தாமே வழி நடத்துவாரா? இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோமா? வழி நடத்துங்கள். ஆமீன், காட் பிளஸ்.
2: ஆமீன், காட் பிளஸ். காட் பிளஸ். அன்பின் கிருபை மறக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, உங்களை நன்றியுள்ளத்தோடு, உங்களை நன்றியுள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை ஹாத்தை மானுவேலரே இனிமேலும் காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர் உள்ள உண்மை உள்ள உத்தமமான தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆர் மறந்தாலும் நான் என்ன மறவேன் என்று உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை நீங்கள் இனத்தல்றதுக்காக, மறவாமல் இருக்கிறதுக்காக, உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறதுக்காக இந்த வேளையிலே உங்களை அப்பா உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சிதா குமாரன் பரிசுத்தாவியான தெரிய தேவனே உங்களை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்தது கூட எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரே, எங்களுக்குள் வாசம் பண்ணி எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி ஆண்டவரே, பாவங்களை செய்யது விடாதபடி உணர்த்தி வழிநடத்துற பரிசுத்தாவியானவரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்க ராமன்றம் ஆமேன் என்ற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த வார்த்தைகள்ங்கிற கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இந்த கால தொடங்கி இந்த சங்கமம் ஒலியலியே நீங்கள் தடுதாமதமின்றி வழிநடத்தி கொண்ட கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இதில் நாங்கள் ஐக்கியப்பட்டு உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்கு நன்றி செலுத்துங்கள். விண்ணப்பங்கள் வேண்டுதல் ஒப்படைக்கு எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக, உரிமைக்காக, அழியாத உரிமைக்காக, இந்த பாய்க்கத்துக்காக, இந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எந்த விதத்திலும் நாங்கள் தள்ளாடாதபடி அன்பு தேவன், எங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களே காலுண்டு நின்று நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சங்கம மொழியில் இணைந்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நடத்தும் பிள்ளைகளோடும் ஆண்டவரே, உங்களோட பிள்ளைகள் என்று பேர் பெற்று ஒவ்வொருவரையும் விடகட்டி உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தின் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் நீங்க தான் ஐயா எங்களுக்கு தாரீங்கள். சமாதானத்தின் பிறகு சந்தோஷங்களையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் இந்த சங்கமம் ஒலியாலேயே நீங்க இதுவரை தொடக்கி நடத்தி கொண்டிருந்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா, நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க ஏற்றுக்கொள்ள விசுவாசிக்க இன்னும் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிளனாயிருந்தங்களை மர்வப்படுத்தி கொண்டு வர்றதுக்காக, புதுப்பித்து கொண்டு வர்றதுக்காக, வாசிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எத்தனையோ பேருக்கு ஆத்மாக்களுக்கு ஐயா இந்த வார்த்தைகளை வாசிக்க முடியாமல் இருக்கும் ஆத்மாக்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆண்டவரே கேட்கத்தக்கதாக நீங்கள் செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். தொடர்ந்தும் ஆண்டவரே உங்களோட பிள்ளைகள் என்னென்ன விதமாக இதுவரை நேரம் உங்களை மகிமைப்படுத்தினார்களோ, பாடலுக்கூடாகவோ, துதிக்கூடாகவோ, செய்திக்கூடாகவோ, சாட்சி கூடாகவோ உங்களை மகிமைப்படுத்தினார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்கிறாய். அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாது படைத்தாவியானவரே, நீங்கள் அவர்களை இடகட்டி நீங்கள் உங்களை மாமப்படுத்தி உங்களை முன்னுக்கு வைத்தவர்கள் ஒன்று வெளி அவர்களுக்குள்ளாக நீங்கள் வெளிப்பட வேணும் வெளிப்பட்டு கொண்டு வர்றதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த விதத்திலும் அவர்களை பெருமையின் ஆவியை ஆட்கொள்ளாதபடி தாழ்மை உள்ளவர்களாக ஒருதலையும் ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்க பொறுப்படுத்த பரிசுத்தாவே அனைவரே இடையட்டி வழி நடத்துங்கிறாயா அப்பா. தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். புதியல் மத்திய வாசம் பண்ற தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சேராபீன்களமோ கேராபீன்களமோ ஆமல் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து கொண்டிருக்கும் துதியல் மத்தியில் வாசஞ்சை இறங்கள் தூய தேவனே. நாங்களும் உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் இந்த சங்கமும் ஒளியரில் இணைந்திருக்கும் பிள்ளைகள் இந்த இடத்தில் எந்த இடத்துல எங்கிருந்தாலும் எல்லாரும் நாங்கள் பர்வதங்களுக்கு நேராக எடுத்து உங்களை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதியலை விரும்புகிற தேவனே துதிக்க பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். நாங்கள் துதிக்க துதிக்கத்தா துதிக்கத்தா அப்பனே, உங்களோட பிள்ளைகளை ஆகிய எங்கள் முன்னால் என்னென்ன மதில்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விளப்பண்ணி உங்களை நாங்கள் உங்களோடு நித்திய நித்தியமாக வாழத்தக்கதாக அந்த அழைப்பை உங்களால் தான் எங்களுக்கு தந்து வழிநடத்த முடியும் ஐயா, வழிநடத்த முடியும். விரும்புகிற உங்களை நீங்கள் ஆட்கொண்டு பரிசுத்தாவியாரே நடத்திக்கொள்ளுங்கள் ஐயா. நாங்கள் நடந்தால் ஆண்டவரே சரக்கு விழுந்து விடுவோம் ஐயா. நீங்கள் எங்களை எங்களுக்கு வேலை பக்க நடலாக இருந்து உங்களை நீதியின் விளக்கிறது நாள் எங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேணும். வழி நடத்தி கொண்டு வாரது கிருப்பைக்காக வழி நடத்த வல்லவராய் இருக்கிறதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த நடத்தும் ஆண்டு இருத்தினவர் காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் அன்போடும் இந்த சங்கம மொழி என்ற பெயரையை கொடுத்து அதை ஆனவரே உங்களுக்கு கீழ்படி கூடாக இதை கைகோத்துவன நடத்தி கொண்டு வர சகோதரனுக்காக சகோதரிக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக விசுவாசத்துக்காக நன்றி. அவர்களுக்கு கொடுக்க சுவல தைரியம் நேரங்கள் ஒவ்வொன்று தாழ்மை உண்மை ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். அவர்களை நீங்கள் உங்களோட ஆயுதங்களாக பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி அப்பா. அவர்கள் இந்த இரவோ பகலோ நடையாமல் இந்த சங்கம மொழியலில் தொடர்பு கொள்ளும் பிள்ளைகள் ஆத்மாக்களோடு உழவு அன்போடு ஆண்டு தாழ்மையோடு சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு பதிலடக்க அளிக்கத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவர்களை இடகட்டி வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். தேர்ந்தெடுத்தீங்களே, முத்திரை போட்டு வைத்திருக்கிறீங்களே அப்பா, அவர்களுடைய நெத்தியில் உங்களோட நாமத்தை பொறுத்து வைத்திருக்கிறீங்களே ராஜா, அதுக்காக உங்களுக்கு நன்றி. உள்ளங்கையில் விரைந்து வைத்திருக்கிறே உள்ளபடி காக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகளுக்கு ஆக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவள் ஆசீர்வாதத்தோட நேரத்தை நீங்கள் கொள்ள கொண்டு உங்களுக்கென்று அவ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் மகிமைப்பட்டு கொண்டு வர்றதுக்காக நன்றி கொடுத்த இன்னும் கர்லோக ஞானத்தினால் நிறைத்து ராஜா இன்னும் உங்களுக்கு என்று உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு அவ ஒரு ஆண்டவரே ஆயுதமாக நீங்கள் பாவிக்கிறதுக்காக நன்றி, நன்றி கொடுத்து விற்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மகனுக்காக மருமலுக்காக கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சந்ததி ஆசையில் வைட்டீங்களே ராஜா, அதுக்காக நான் இந்த சந்ததி கூட ராஜ்யம் வளர்த்தக்கிறாக நாமப்படுத்தக்கதாக உங்களால் தான் ஐயா கிரியை செய்ய முடியும், கிருபை செய்ய முடியும். கூட கிருபியை ஊட்டி ஊட்டி அந்த பிள்ளைகளை ஆண்டவரே இந்த விதத்திலும் இந்த உலக ஆசவாசம் டெக்னாலஜிக்கு அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்களோட பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ஆண்டவர் பாலாக்காம தலையாக்கி ஆசீர்வதிங்க தரப்பினே. ஆண்டவரே மகனே மருமகளையும் ஆசீர்வதிங்கோ. அவர்களை பிரியாசங்களை ஆசீர்வதிங்கோ ராஜா. எல்லாவற்றுக்கு மேலாக அவர்கள் உங்களை நேசித்து உங்களை ஆராய்த்து உங்களோட பிள்ளைகளாக சாட்சியாக வாழ்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. பொல்லாங்க அணுகாதபடி ஆண்டவரே அவர்கள் ஓடும் வாகனங்கள், வேலை ஸ்தலங்கள், பிள்ளைகள் படிக்கும் பாடசாலைகள், வாசம் பண்ணும் கூடாரம் ஆண்டவரே, இன்னும் சவரன் சதை வாசம் பண்ணும் கூடாரம் ஆண்டு ஓடும் வாகனம் ஒவ்வொன்றையும் ஆண்டு வேரத்தால் முத்திர போட்டு வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. பிரசங்கமும் ஏலிய நடத்தும் ஸ்டூடியோவையும் காத்துவால் நடத்துற சிறுவைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். அந்த தேவனே நீங்கள் அவருக்கு கொடுக்கிற இந்த நேரம் உங்களுக்கு என்று அவர்கள் செலவழிக்கத்தக்கதாக கொடுக்கிற நேரத்துக்காக நன்றி. அவர்களுடைய பிரியாசங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய மனதில் என்னென்ன பாரம் இருக்கிறதோ, ஆறாரை பற்றி ஒரு பாரம் இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியும் ஐயா. அந்த பாரங்களை நீங்க சுமந்து தீர்த்து அவர்களை ஆண்டவிடே உங்களை அறியாத அன்பானவர்கள் சகோதரங்கள் குடும்பங்கள் ஆறாயிருந்தாலும் இந்த சங்கம் ஓலியலில் இணைந்திருந்து வைக்கப்படுபவர் ஆறாயிருந்தாங்களை முற்றாக ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவிரையும் கூட அவசியத்தை பெறாமல் இருப்போர் ஆண்டவிரே பெறத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும். இவர்களுடைய அன்பு கூடாக இவருடைய வார்த்தை கூடாக இவர்களுடைய ஆண்டவரே சிரிப்போடு தாழ்மையோடு உண்மையோடும் பதில் கொடுப்பது கூடாக உங்களுடைய அன்பு இவர்களுக்குள்ளால் பாய்ந்த ஐயா. எத்தனையோ பேரை சங்கம மொழிகளுக்களால் மட்டுமல்ல தொடர்பு கொள்ளும் எத்தனையோ பேரை தொட்டு தொட்டு மர்வப்படுத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி ஐயா, நன்றி. என்னமா தேவனே உங்களோட சங்கம மொழியலையை என்னென்ன விதமாக சிறப்பாக தடவை நடத்த வேண்டும் என்று நீங்க சித்தம் கொண்டீங்களோ சிறப்போடு ஆண்டு உங்களா அதுக்கு வேண்டிய ஒத்தாசை வலைகள் ஒவ்வொன்றையும் திறந்து உங்களால் நடத்த முடியும், நடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தொடர்ந்து இன்றைக்கு இந்த சங்கம ஒலியில் இணைந்திருந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் ஆத்மாக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டு செய்தி கூடாகவோ பாடலு கூடாகவோ துதி கூடாகவோ ஆண்டவரே உங்களை மாமப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சியை கொடுத்து நீங்கள் அவர்களை ஆண்டவரே வளர்த்து நேரத்துக்கு வந்து நேரத்தை தவறி விடாதபடி ஆண்டவர் உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, கிருபை செய்து கொண்டு வாரவர் செய்தவரே, கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாவையும் பொறுப்படுங்கிற ராஜா அவர்களுக்கு இப்படி ஒரு தொடர்பை நீங்கள் கொடுத்தீங்களே, உங்களை மாமப்பட படுத்த அந்த நன்றி உள்ளத்தோடு அவர்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி அவர்கள் சுயத்தில் இதை செய்து விடாதபடி நேரத்துக்கு வந்து ஆண்டவரை உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். அவர்களால் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வரங்கள் எனக்கால் உங்களை மாமப்படுத்தும் பொழுது உங்களோட நாமம் ஒன்றே மாமப்படுத்தக்கதாக இணைந்து கேட்போர் ஐயா சந்தோஷத்தோடு கேட்டு இன்னும் உங்களுக்குள் வளர்த்தக்கதாக ஜீவனுள்ள ஜீவாதிபதியே நீங்க கிருபை செய்து வழிநடத்த முடியும், வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தடதாமதமின்றி அப்பா இந்த சங்கம் ஒலியலியோட நேரத்தை நீங்க பொறுப்படுத்து ராஜா. புது ஆத்மாக்களையும் கொடுத்து புது புது விதத்தில் என்ன புது புது விதத்தில் உங்களை ராஜ்யம் வளர்த்தக்க உங்களை வெளிப்படுத்தி உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கணும், துதிக்கணும், துதிக்கணும், துதிக்கணும் ஐயா. ஐயா எத்தனையோ ஆத்மாக்கள் ரச்சிப்பெறாமல் இருக்கிறார்கள், ரச்சிக்கப்படாதோடு கூட கை குறுகவில்லை ஐயா. உங்கள் நீட்டப்பட்டு கை நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. செவி கொடுக்கிற ஒவ்வொருக்கும் நீங்க செவியை சிருஷ்டித்ததுனே இந்த ஆண்டு செவிகளுக்களால் புகும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் உள்ளத்தில் புகுந்து ஆண்டு விரைவில் பிறந்திரும்ப பண்ணின் ஆண்டவர் 100, 60, 40 பலன் கொடுக்கத்தக்கதாக நல்ல நல்ல நிலத்தில் விதைகளாக இந்த ஒவ்வொரு வார்த்தையும்
3: உங்களே செய்யத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக உடங்கு கொடுக்க முடியாத சமாதானத்தையும் மன ஆறுதலை நீங்க கொடுப்பீங்களன்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. மனந்திரும்புதலை விளம்பரம் அருபப்படுத்தி மனந்திரும்புதலை விரும்புகிற தேவனன்றதை ஆண்டவை அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். அப்பாவான உங்களோட சிங்காசனம் பூமி உங்களோட பாதபடி எல்லாம் உங்களுடைய என்றதை ஆண்டு பொருளோ பண்டமோ பணமோ எல்லாம் உங்களுடையதுன்றதே ஒரு ஆத்மா அறியத்தக்கதாக இந்த சங்கம மூலையில நினைந்து கேட்போர் அறியத்தக்கதாக இந்த உலகம் அறியத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். அப்பா ஒருவரோட உள்ளத்தையும் ஆராய்ந்திருங்க ராஜா, ஆராய்ந்து பார்த்து அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்ப உங்களால் முடியும். இந்த நேரத்தில் தப்பினை வாழ்வு சந்ததிகளுக்காக உங்களை வருவோம். அப்பா வாழ்வு சந்ததி வழங்கால சந்ததி எங்களை நாங்கள் ஆராதிக்கும் சப மத்தியில் எங்களோட சமுதாய மத்தியில் இனசன மத்தியில் இருக்கும் வாலிப சந்ததிகளுக்காக விசேஷமாக உங்களை வருகிறோம். இந்த வாலிப சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்க. வருங்கால சந்ததிகளை அவள் தப்பி போய்விடாதபடி இந்த உலக ஆசபாச வீச்சுகளுக்குள் டெக்னாலஜிகளை அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. நீங்கள் கொடுக்குற ஞான மருகுகளால் உங்களை ஆராய்த்து உங்களை மாமப்படுத்தி உங்களுக்கு சாட்சியாக வாழத்தக்கதாக இந்த வாழ்வு சந்ததிகளால் ஆண்டவரே நீங்கள் சந்ததிகளை தெரிந்தெடுத்து அபிஷேகத்தை நான் நிறுத்தி ராஜா ஆசீர்வதித்து அதுக்கு தீர்க்கதரிசிகளாக மாற்றி உங்களோட சீஷர்களாக வேண்டிய அழைப்பை கொடுத்து ஆண்டவரே இவர்களை வழிநடத்த வேணும், வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இந்த வாழ்வு சந்ததி ஐயா, எத்தனையோ பிள்ளைகள் படித்த பட்டம் பெற்று வேலை வாய்ப்பில் இறங்கி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களை வருகிறோம் ராஜா. மனச்சோர்வோடு உங்களுடைய அன்பில் இருந்து அவர்கள் விலகாதபடி அவர்களை காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டு வாழும் வழியை வக வல்லவர் நீங்கள் என்றதை அவர்கள் உணர்ந்து நடக்கத்தக்கதாக நாங்கள் ஆராதிக்கும் தேவன் நல்லம் உள்ளவர் என்றதை உணர்ந்தவர்கள் உங்களை நம்பி வாழத்தக்கதாக அப்பா உங்களால் தான் அவர்களை வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வார தேவனே உங்களால் முடியும். அதுக்காக நன்றி. எப்படி தாவீதுக்கு வெள்ளமைய கொடுத்தீங்களோ ராஜா, அதே போல இந்த வாலிப பிள்ளைகளுக்கும் நல்ல வல்லமைய கொடுத்து அபிஷேகத்தை ஊட்டி வழிநடத்துங்கோ ராஜா. வழிநடத்துகிறோம், வழிநடத்துங்கோ தாப்பினே, வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம். இன்னும் வாழ்க்கை துணைக்காக இங்கே பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களோட பிள்ளைகளுக்காக ஏற்ற துணைகளை பரலோகத்தில் நீங்கள் விஜயித்த துணைகளை ஆண்டவரே வலுப்படுத்தி ஆண்டவரே அவர்களை ஏற்றுக்கொள்ளத்தக்க நல்ல பொறுமையும் கொடுத்து அந்த ஏற்றுக்கொள்ளும் துணைகளை ஒரே இணைக்கும் துணைகளை அவர்கள் கடைசி மட்டும் ஆண்டவரே சாட்சியாக இருந்து வாழத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஐயா விசேஷமாக பலவீனமாக சுவீனமாக இருக்கும் ஒவ்வொருவருக்காக உங்களை வருகிறோம். அப்பா அவர்களுக்கு பரமகரத்தை நீட்டி உங்களோடத்தை நீட்டி ராஜா நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டு இருக்கு. உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் இங்க கைவிட மாட்டீங்க ராஜா. சுகத்தை கொடுத்து இருக்குன்னால் மட்டும் உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா அந்த சாயக்காக உங்களை வருவோம் ஆண்டு இடியாக்காக செல்லத்துறைக்காக உங்கள் வருகிறோம். அவர்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. விஷமதியா வர்ணத்துக்கு அவருக்கு கொடுத்த சொத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு. இவ்வளவு வேதனையோடு இத்தனை விதமாக இருந்தாலும் கூட அன்பை ஆண்டு விரை வந்து கொள்ளணும் ஒன்று ஆண்டு விரைவரும் ஊழியமும் ஒன்றையும் ஆசீர்வத்திங்கள் சந்ததிகளை ஆசீர்வதி உங்களுக்குள் வல்லண்டத்துற கிருபைக்காக நன்றி. இவர்கள் ஒவ்வொருவருடைய சந்ததியையும் ஆண்டு விரை கைவிடாது காத்து அவர்கள் உங்களை நேசிக்கிறவர்களாக உங்களை ஆராதிக்கிறவர்களாக வாழ்றதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பழுதப்பி போய்விடாதபடி சந்ததியை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, சகோதரி எளிமையே எம்எல்ஏ, நீங்கள் என்ன அற்புதமாக தொட்டீங்கள் ஐயா. உங்களோட ஊழியக்காரருக்குள்ளாக சொட்டிங்கள் அந்த நாட்டை விட்டு விழிக்கும் பொழுதே டாக்டர் புஷ்பராஜாவின் அவருக்கு ஜபித்து அனுப்பினார் ஐயா. அது மட்டுமல்ல ஆண்டவரே பாஸ்வர தினகரனும் அவக்கான ஜபித்து அவங்களோட ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்று என்னும் தள்ளாடாதபடி நீங்கள் அவ காலூன்று நிற்கத்தக்கதாக காத்துவால் நடத்துகிற கிடுவைக்காக நன்றி ராஜா. அந்த கண் பார்வைகளை குந்தித்தாலும் அதுக்காண்டு ஒரு உதவியை கொடுத்து உங்களோட பிள்ளைகளுக்களால் உதவிக்கு கொடுத்து ஓரளவு வாசிக்க பார்க்க நடக்க நீங்கள் கொடுத்த அற்புத பிள்ளைனுக்காக நன்றி. அது மட்டும் இல்லை அவருடைய வாஞ்சியை நிறைவேற்றி பொழுது ஓரல் ரோபோட்டிங் அந்த பைபிள் காலேஜிலே அவள் படிக்கத்தக்கதாக நீங்கள் ஒரு தருணத்தை திறந்திருக்கிறதற்காக நன்றி. படித்து ராஜா உங்களை சாட்சியாக ஒரு சத்தியத்தை படித்து உங்களை சாட்சியாக உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக ஒரு ஊழியக்காரியாக அபிஷேகத்தினால் நிரப்பி நீங்க பாவிக்க போறதுக்காக எத்தனையோ இருக்கிறதால் இது கூடாக நீங்கள் மனந்திரும்பத்தக்கதாக செய்ய வல்லவராக இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை இப்படி பலவீனமாக சோயினமாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் சாட்சியாக வைத்திருங்க ராஜா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்றும் ஜீவனோடு உயிரோடு இருக்கிறதுவினே எப்படி சப்பானிகளை எழுப்பினீங்கள் ஐயா. ஆடை ரூமுகளையே பயசப்பட்டினீங்கள். குரலுக்கு பார்வையை கொடுத்த தேவன், செவடர் காதுகளை துறந்த தேவன் ஐயா. அப்பா என்னும் உங்களால் இப்படி பலவீனமாக இருக்கிற சந்ததிகளை தொட்டு ராஜா உங்களை உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக அற்புத அபிஷேகத்தை கொடுத்து உங்களால் வழி நடத்த முடியும். வழி நடத்த வல்லவரையும் உங்களை துதிக்குறமையா சோத்திருக்கும் அன்பின் தேவனே. உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மாப்பிளவினத்தோடு இருக்கும் பிள்ளைகளுக்காக வருகும் ஆண்டவரே. நிறைவாக நீங்கள் உங்களோட சாயலாக படைத்தின் ராஜா. ஞானக்குறவினால் அவர்கள் ஆண்டவர்களுக்கு ஒரு பேரை சூட்டி ஓட்டிதான் அப்படியான பேரை சூட்டி ஐயா ஆண்டு அவர்கள் ஆண்டு முன்னேற முடியாமல் இருக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஆம்பளை பிள்ளைகளுக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம். எங்களுடைய இனசனை மத்திய சபத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளைகளையும் பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்கோ. இந்த உலகத்தில் அவர்கள் வளர்ந்து கொண்டு வாரார்கள் ஐயா. என்ன விதத்தில் அவர்கள் வாழ்க்கையை கொண்டு போக வேணும் என்றதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதற்கு வேண்டும் வாழும் வழியை வகுத்து நீங்கள் கொடுத்த ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீர்கள் என்ற அறிந்த அந்த வழியில் ஆண்டு பெற்றாரோ அவர்களை நடத்துகிறவர்கள் வழி நடத்தி அவர்கள் இந்த உலகத்தில் சமுதாயத்தில் தள்ளிப்பட்டதாகபடி உங்களோட பிள்ளைகளை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை ஆண்டு எங்கெங்கு இருந்தாலும் இந்த கனடா தேசத்தில் மட்டுமில்லை ஆஸ்திரேலியா தேசம் இலங்கை தேசத்தப்படி ஆன இடங்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஐயா. அவர்களை பொருட்படுத்து வழி நடத்துங்கோ. அப்பா உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஐயா. அவர்கள் உங்களை நேசிக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கு கொடுத்த ஞானம் அறிவு விரங்களுக்களால் அவர்கள் முன்னேறி நடக்கத்தக்க தங்களை தாங்களே பார்க்கத்தக்க வல்லமையை கொடுத்து அவர்களை வழிநடத்த வேணும் என்று பேர் பேராக பேர் பேராக உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். பெற்றாருக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க, பொறுமையை கொடுங்க ராஜா. லேசான காரியம் இல்லை, இவர்களை வழிநடத்துவது லேசான காரியம் இல்லை ஐயா. அந்த அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து சுகத்தை கொடுத்து அவர்களை காத்துக்கொள்ள உங்களை உங்களோட கோலாலையும் தடியாலையும் வழிநடத்த உங்களால் முடியும். நீங்க தான் ஐயா அவர்களுக்கு நல்ல மேய்ப்பர். நீங்க நல்ல மேய்ப்பர் என்ற உணர்ந்து அவர்களை புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த சன்னையிலும் நடத்துவீங்கள் என்ற விசுவாசத்தோடு அவர்களை அப்படி எடுத்து வைக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு அப்பா உங்களை ஆராதித்து அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களோட ஊழியக்காரருக்காக ஆண்டவர் வருகிறோம். அவர்களுக்காக நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் ஐயா. எந்த விதத்திலும் அவர்கள் உங்களோட சத்தியத்தை போட்டு அடித்து விடாதபடி பிறட்டாதபடி ஆண்டவரே தங்களோட இஷ்டத்துக்கு உபதேசம் பண்ணாதபடி பரிசுத்தாவியானவரே நீங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. இடகட்டி வழிநடத்துங்கோ. உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றையும் மகமப்பட வேணும் என்று தங்களை தாழ்த்தி உங்களோட வல்லமுள்ள நாமத்தை உயர்த்தி உபதேசம் பண்றவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யுங்கோ ராஜா, கிருபை செய்யுங்கோ. புலாங்கன் அவர்களை வஞ்சிக்கிற காலம் அப்பா. இந்த வஞ்சனைகளுக்குள் அவர்களை அப்படாதபடி இந்த பொண்ணு பொருளுக்கு பொருளுக்கோ அவர்கள் இடம் கொடுத்து நடக்க முதலிடம் கொடுத்து நடக்காதபடி பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு முதலிடம் கொடுத்தவர்கள் உங்கள் அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களாக ஊழியம் செய்யத்தக்கதாகவும் சபையை நடத்தத்தக்கதாகவும் உங்களாலதான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே, செய்து கொண்டு வாரவரே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் உங்களுடைய அன்பை பாராட்ட வேண்டும் என்று பிரியாணம் பண்ணி வேறு வேறு தேசங்களுக்கு போயிருக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும், ஆண்டு விட அபிஷேகம் பட்டப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் அண்டில் வருகிறோம். அவர்களை உங்களோட பெருமகரத்தினால் தாங்கி பாதுகாத்து கூட்டி கொண்டு போன நோக்கத்தை நிறைவேற்றி அவர்கள் திரும்பவும் தங்களுடைய சபைகளுக்கு வந்து சேர்ந்து சபையில் பொறுப்பெடுத்து நடத்தத்தக்கதாக உலக உங்களை ஆய்வால் நடத்த முடியும். அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கோ. எல்லாவற்றுக்கு மேலாக அவர்களை சுயத்தில் செய்து விடாதபடி பரிசுத்தாவியானவரே, நீங்கள் அவர்களை இடகட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரதேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நாங்கள் பறந்து வளர்ந்த தேசத்துக்காக, இந்த இலங்கை தேசத்துக்காக உங்களை வருகிறோம். அந்த தேசத்தை விட ஓடாதபடி நிலத்திலிருந்து ஊழியம் செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களை நீங்கள் ஆதரித்து ஆசீர்வித்து அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தாங்கி பொல்லாங்கன் கிட்ட அணுகாதபடி கூட ரத்தத்தினால் மூடி காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. அந்த தேசத்தை ஆளுநராவை பொறுப்படுங்கோ, ராஜா பொறுப்படுங்கோ. அந்த கண்ணை துறவுங்கோ, துறந்து ஜீவனுள்ள ஆதவனாய உங்களோட வெளிச்சத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களால் தொட முடியும். தொட வல்லவர், குணமாக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரங்கள். அம்பிந்தவனே, அங்கிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகள் ஆத்மாக்களுக்காக, மடக்கிழப்பு ஊழியம் செய்யும் அந்த ஊழியக்காரனுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, சபைக்காக உங்களிடம் வருகிறோம். அதை ஆசீர்வத்துக்காக வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. என்ன மிஸ்ஸஸ் ராஜா இத்தனைபுரமா நடத்தும் அந்த ஊழியத்துக்காக நன்றி. அவருக்கு கொடுத்த அபிஷேகத்துக்காக, தாழ்மைக்காக, உண்மைக்காக நன்றி ராஜா. அவருடைய சபையை நீங்கள் ஆசீர்வித்து வருத்துற கிருபைக்காக நன்றி. ஒத்துழைப்பு கொடுத்து ஊழியத்தை செய்யத்தக்கதாக என்ன ஜார்ப்பணம் கொடுத்தனையிலும் ஒரு புது சபையை தொடங்கி நடத்தத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. அங்கு போய் உங்களோட அன்பை சிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கோ. சிங்களவரோ, தமிழரோ, சோனவரோ என்று பிரிவில்லாதபடி உங்களை ஆராதிக்கத்தக்க வழியை திறந்ததுக்காக நன்றி. வேலுக்குள் நீங்கள் கொடுக்குற ஐக்கியத்துக்காக நன்றி. இவர்கள் மேல் நீங்கள் ஊற்றுற அபிஷேகத்துக்காக நன்றி. அந்த அபிஷேகம் அன்ன தினமும் ஆத்மாக்களை தொட்டு குணமாய்க்கொண்டு வரகிருவைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். என்ன பாஸ்டர் ஜோஷ் ஆயா ஆண்ட ஊழியத்தை ஆடையார் மகன் பொருட்படுத்து செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் சபைகளை நீங்கள் உங்களுடைய நாட்டினீங்களோ அந்த சபைகளில் ஆண்டிட கூடும் மக்கள் அன்ன தினமும் உங்களை ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து உங்களுடைய மகிமையை கண்டுகொள்ளத்தக்கதாக தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் நீங்கள் செய்யப்படுவார எழுப்புதலுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் இங்கே வாழ வழி இருந்தும் ராஜா ஆண்டு விரைந்த சாதனம் மனைவிற்காக வந்த மகளும் போய் அந்த தேசத்தில் இருந்து சலியும் அந்த ஊழியத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்ல இவ்வளவு பிளவீன சுவீனம் நடக்க முடியாத பிள்ளைகளை அதை மத்தியில் செய்யும் ஊழியத்தை இங்கே அறிந்து ஆசீர்வத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. அவன் பித்தவன் இந்த நேரத்தில் அந்த மனதுருக்கம் சாதனத்துக்காக நன்றி சொல்கிறோம். இத்தனை வருஷ காலமாக 27-28 வருஷ காலமாக நீங்க நடத்தி கொண்டு வந்தீங்களே ராஜா, அதுக்காக நன்றி. அதை பொறுப்பெடுத்து ஆண்டு 27 வருஷ காலமாக பாஸ்டர் ராஜா மனைவியும் அதை வெற்றியோடு நடத்தினார்கள். இப்பொழுது பலவீனமாக திரும்ப ஆண்டு விரை வயது சென்றும் விட்டதையா பலவீனப்பட்டு அந்த கனடா தேசத்துக்கு வந்து விட்டார்கள். அவர்களை காத்துக்கொள்ளுங்க ராஜா. இன்னும் நீங்க கொடுத்த ஞானம் அறிவுக்களால் அவரை நீங்கள் பாவிக்க வேணும். சாட்சியாக அவரை அவருடைய குடும்ப பிள்ளைகள் மத்திய வைத்து பாவிக்க வேணும், பாவிக்க வல்லவர். அதுக்காக உங்கள் அண்டையில் வேண்டுகிறோம். உங்கள் பிள்ளைகளையும் தொட்டு ராஜா சாட்சியாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் அந்த ஆண்டவரே சபனத்தை தொடர்ந்து பொறுப்படுத்து நடத்துவதற்கு நீங்கள் ஆண்டவரே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆத்மாவை தேர்ந்தெடுக்க உங்களால் முடியும் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே அதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா போய் அதுக்கு வேண்டிய காரியங்களை நடத்துவதற்கு வேண்டிய வழிகளை உதவிகளை பெறத்தக்கதாக நீங்கள் அழைத்து கொண்டு போயிருக்க ஊழியக்காரர், ஜெர்மனியிலிருந்து ரெண்டு ஊழியக்காரர், கனடா தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போயிருக்க ஊழியக்காரருக்காக நல்ல போக்கை நிறத்தையும் ஆசீர்வதித்து போக்குவரத்தை இலகுவாக்கி ராஜா வேண்டிய பாதுகாக்க கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோக ஞானத்தை கொடுத்து என்னென்னத்தை தீர்மானித்து என்ன அதை அந்த ஸ்தாபனத்தை நடத்த வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ நீங்க அதை நடத்தி அதில் வழி நடத்துவீங்க, நீங்க முன்னுக்கு நடத்துவீங்க. இத்தனை வருஷ காலமா நடத்தி எத்தனை ஆத்மாக்கள் போய் ஆறுதல் பெறத்தக்கதாக ஆண்டவரே நீங்க வளர்ந்துட்டு கொண்டு வந்த ஸ்தாபனத்தை தொடர்ந்தும் நடத்தத்தக்கதாக ஆசீர்வாதமாக நடத்தத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட நாமம் மகப்படுத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதனைக்கிறோம். என்னும் அன்பின் தேவனே, வருஷ காலமாக நடந்த அந்த மரதனம் இடத்தில் நடந்த அந்த ஆச்சிரமத்துக்காக உங்களுடைய இவ்வளவே ஆத்மாக்கள் போயால் ஆறுதல் அடைந்தவர்கள் ஐயா, ஆண்டு பசியை தீர்த்திங்க. அந்த ஆச்சன மாமா எப்படி நடக்கிறது என்ன நடக்கிறதுன்னு தெரியவில்லை, நீங்களே அதை தொடர்ந்து நடத்தத்தக்கதாக உங்களை பிள்ளைகளுக்கு அழைப்பை கொடுத்து உங்க ஆண்டு வரே உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம். நாங்கள் பிறந்து வளர்ந்த நாடு ஆண்டு வரே உங்களுக்கு எழுந்து பிரகாசிக்க வேணும் ஐயா. இந்த ஆண்டு வரே யாரும் அடிமையாக்காதபடி காத்துக்கொள்ளுங்கோ. உங்களோட ராஜ்யம் வளரத்துக்குதாக கிருபை செய்யுங்கோ ராஜா. அந்த தேசத்தில் எப்படி கடந்த காலத்தில் ஒவ்வொரு காலங்களுக்கு முதல் மிக நிறைவென்று உங்களை அன்பை வெளிப்படுத்தி இத்தனை ஆத்தமாக உங்களை அறியத்தக்கதாக படித்து முன்னேறத்தக்கதாக செய்து எங்களை அப்படி அற்புதம் செய்த தேசத்தை நீங்கள் பொறுப்படுங்கோ. எப்பவும் ஆண்டவரே நீங்கள் அதுக்குள்ள உண்டு பண்ணின போராட்டத்துக்கூடாக உலகம் முழுதும் ஆத்மாக்களை சிதறடிக்க பண்ணி எத்தனை கோடி மக்களை தொட்டீங்களே ராஜா, அபிஷேகம் பண்ணி ஊழியக்காரனை வெற்றிக்கிறீங்களே. இந்த அற்புதத்துக்காக விசேஷமாக இதை எங்கட கண்களால் கண்டு உங்களை துதிக்கத்தக்கதாக செய்த அந்த பெரிய கிருபைக்காக நன்றி. இது கூட அன்பின் உங்களோட பிள்ளைகள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் எந்தெந்த தேசத்தில் இருந்தாலும், இந்த கனடா தேசத்தில் இருந்து, அமெரிக்கா தேசத்தில் இருந்து, ஜெர்மனியில் இருந்து, ஆஸ்திரேலியா தேசம் இருந்து அந்த தேசத்துக்கு ஆண்டவரே கை கொடுத்து உதவும். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நீங்கள் அவர்களுக்கு கொடுக்குற அந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ஒத்துழைப்புக்காக, இந்த ஆசீர்வாதத்துக்கூடாக அந்த தேசத்தை நீங்களாருக்கு அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்து இன்னும் உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக இந்த விக்கிரத்துவ போல எல்லாவற்றையும் முட்டத்து தள்ளி உங்களோட நாம மாமப்படத்தக்கதாக உங்களோட சிலுவை கொடி பறக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். இன்னும் இந்த நாளில் பிரியாணம் பண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்பிடுங்கோ. இங்கு என்ன நோக்கத்தோடு ஆண்டவரே பிரயாணம் பண்ணுகிறார்கள் எல்லாவற்றுக்கு மேலாக, பாடசாலை போகும் பிள்ளைகள், படிக்க போகும், யூனிவர்சிட்டிக்கு போகும் பிள்ளைகள், வேலையை கடமைகளை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் கூட இருங்க ஐயா. கைவிட அவங்களோட ஊழியத்தை செய்து உங்களோட அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று பிரியாணம் பண்ணும் ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து திரும்பவும் அவருடைய இருப்பிடங்களுக்கு சோபத்தரமாக உங்களால் கொண்டு சேர்க்க முடியும். உறங்காமல் தூங்காமல் மனுக்குலத்தின் மேல் கண் வைத்து வழி நடத்துகிற தேவனே உங்களுக்கு நன்றி. திரும்பவும் ராஜாதிராஜனாக வர இருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி. அங்கே கேட்பதுக்கு நினைப்பதுக்கு மேலாக செய்ய வல்லவரே உங்களுக்கு நன்றி. இந்த பீதியான சங்கம மொழியிலே உறப்பிள்ளைகளுக்குடாக ஆண்டவரே உங்களோட நாமம் மகமப்படத்தக்கதாக வெற்றியோடு நீங்கள் நடத்தி முடிக்க வல்லவராக இருக்கிறதுக்காக உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதிகனமாக செலுத்தி மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. உங்களோட பின்னதாக பேசிக்கொள்கிறேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த ஜப வேளையிலே கத்தர் தந்த பரிசுத்தாவியானவர் வழி நடத்தினார். கத்தர் தந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்த உங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தனிமையின் பாதையில் செல்லுகின்ற பொழுதும் கத்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராமா. காட் பிளெஸ் யூ. ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிஸ் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து தேவ ஊழியர் சுசேகர் எட்வின் வானர் அவர்கள் வீத பாடத்தோடு வழி நடத்துவார். முதலில் நாங்கள் பாஸ்டர் லண்டனிசல் ஏப்ரஹாம் அவர்களை அழைப்போம். பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யுகையில் இருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர் எடுத்து வருகிற வார்த்தைகளுக்கூடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்துக்காக கத்தர் உதவி செய்வாராக. ஞாயிற்றுக்கிழமையிலே எங்களுடன் இணைந்து மன்னிக்க வேண்டும், சனிக்கிழமை எங்களுடன் இணைந்து அபிஷேக ஆராதனையிலே புத்தக செய்தி எடுத்து வந்தார். ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே அந்த ஊழியரை பாவிப்பதற்காக நன்றி செலுத்திக் கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். ப்ரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
4: ஜாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இன்றைய நாளிலும் அதை விசுவாசிப்போம். நிச்சயமாய் தேவனுடைய மகிமை காண்போம். ஆமென். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. உயிர்ப்பிக்கிற இந்த வார்த்தைக்காய் நன்றி. எழுந்து பிரகாசிப்பிக்கிற இந்த வார்த்தைக்காய் நன்றி. அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிற இந்த வார்த்தைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே இந்த வார்த்தை எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுக்கிறதற்காக மக்கள் நன்றி. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம். ஜோவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆமேன். அப்ப மிக மிக முக்கியமான காரியம், நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது அது தேவனாகவே செயல்படுகிறதா இருக்கிறது. ஆமேன். நாங்கள் பேசும் பொழுது அவருடைய வார்த்தையை, வாக்கு தத்தத்தை நாங்கள் பேசும் பொழுது நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது, இந்த வார்த்தை தேவனாக இருக்கிறது, தேவனாக செயல்படுகிறதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் பேசும் பொழுது எதை நோக்கி அதை பேசுகிறோமோ, ஒரு சுகயினமா இருக்கட்டும், அப்ப தேவ வார்த்தையை நாங்கள் பேசும் பொழுது சுகம் உண்டாயிருப்பதாக என்று நாங்கள் பேசும் பொழுது அது நம்முடைய வார்த்தை அல்ல. ஏனென்றால் அதற்கு தேவையான கிரியையை நம்முடைய வார்த்தை செய்வதை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தை, தேவனாக இருக்கிற அந்த வார்த்தை கடந்து சென்று செய்ய வேண்டியவைகளை செய்கிறது என்ற சிந்தையுடையவர்களாய் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமேன். தேசத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, விடுதலையாக்கப்படுவாயாக, தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்று நாங்கள் பேசும் பொழுது அந்த வார்த்தை தேவனாகவே செயல்பட்டு அங்கே அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறது. ஆமென். அப்ப கவனியுங்கள், அவர்கள் அப்போஸ்தலர்கள் கேட்கிறார்கள், ஜெபத்தை குறித்து ஆண்டவரே நமக்கு கற்றுக்கொடும் என்று சொன்ன பொழுது கவனிங்கள், அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப பூமி தேவனுடைய ராஜ்யமாய் செயல்படவில்லை என்பதாக அர்த்தம். மாத்திரமல்ல, பூமியை தேவன் இன்னும் என்ன செய்யவில்லை, ஆளுகை செய்யவில்லை. பூமியை ஆளுகை செய்யும்படி மனிதரிடத்திலே கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய சித்தம் பூமியிலே என்ன செய்யவில்லை, நடக்கவில்லை. ஆகவேதான் ஜெபத்தை குறித்து கற்றுத்தாரும் என்று சொன்ன பொழுது இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுல என்ன சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்ப கவனிங்கள், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியை மேற்கொள்ள வேண்டுமானால் நாங்கள் தான் பேச வேண்டும், நாங்கள் தான் வார்த்தையை ரிலீஸ் பண்ண வேண்டும். அப்படி நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிற வார்த்தை தேவனாக நம்முடைய வாழ்க்கையிலே, மற்றவருடைய வாழ்க்கையிலே, தேசத்திலே கிரிகை நடப்பிக்கிறதா இருக்கிறது. ஆமே. அப்ப தேவன் தம்முடைய ராஜ்யத்தை அனுப்புவார் என்று சொல்லவில்லை. தேவனுடைய ராஜ்யம் தானாக வந்து மேற்கொள்ளும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக நாங்கள் பேசினால், ஆமேன், நாங்கள் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னார். அப்ப கவனியுங்கள், அவருடைய ராஜ்யம் வருவதற்கு அழுங்கள், குளறுங்கள், கண்ணீர் வடியுங்கள், கெஞ்சுங்கள் என்று அவர் சொல்லாமல் கட்டளையிடும்படி சொல்லுகிறார். அந்த ஜபத்தை கவனித்து பாருங்கள், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இப்படி சொல்வதே கட்டளை. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல. அப்ப பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய சித்தம் தான் நடக்கிறது, ஆனால் பூமியிலே தேவ சித்தம் நடக்கவில்லை என்பதாக அர்த்தம். ஆகவே இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நாங்கள் பரலோக ராஜ்யம் மேற்கொள்ளும்படி நாங்கள் கட்டளையிடுவோமானால் அந்த ராஜ்யம் வந்து பூமியை மேற்கொள்ளும். அதே சமயம் தேவனுடைய தீர்மானங்கள், தேவனுடைய திட்டங்களும் பூமியிலே நிறைவேறும். அது தேவனுடைய கரத்தில் அல்ல. இதற்கு தேவையான சகலத்தையும் அவர் செய்து முடித்து நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால் தான் சொல்லுகிறார், நம்முடைய நாவிலே, நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. அப்ப நாங்கள் ஜீவனை பேசினால் தேசமே செழிப்படைவாயாக, தேசமே இரட்சிப்படைவாயாக, தேசமே தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருப்பாயாக, சுவிசேஷமே இந்த தேசம் முழுவதையும் நிரப்புவாயாக, தேவன் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களே எழுந்து பிரகாசிப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் பேசினால் அவைகள் நிச்சயமாய் நடக்கும். ஆமே. அப்ப தேவ வார்த்தை தேவனாயிருக்கிறது. ஆமேன். அப்ப நன்மை செய்யும்படி தேவன், நன்மை செய்கிற தேவன், நன்மை உண்டாகும்படி நாங்கள் எந்த இடத்திலெல்லாம் நாங்கள் பேசுகிறோமோ, ஜீவன் உண்டாகும்படி, உயிர்த்தெழுதல் உண்டாகும்படி, சுகம் உண்டாகும்படி, விடுதலை உண்டாகும்படி நாங்கள் எங்கேயெல்லாம் பேசுகிறோமோ அந்த வார்த்தை அந்த இடத்திலே தேவனாய் செயல்பட்டு நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் உருவாக்குகிறது, வர பண்ணுகிறது, மேற்கொள்ளுகிறது. ஆமென். ஆதியிலே அவர், ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப வார்த்தையினால் அல்லாமல் எதுவும் உண்டாகவில்லை. ஆகவே எதெல்லாம் இந்த பூமியிலே உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ, ஈவன் எங்களுடைய சரீரத்திலே என்னெல்லாம் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ, சுகம் உண்டாக வேண்டும், சமாதானம் உண்டாக வேண்டும், சந்தோஷம் உண்டாக வேண்டும், தேசத்திலே எழுப்புதல் உருவாக வேண்டும், தேசம் தேவனை அறிகிற அறிவிலே நிறைந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் நினைக்கிறோமோ, விரும்புகிறோமோ, அதை நாங்கள் பேசும் பொழுது அங்கே உருவாக்கப்படுகிறது, உண்டாக்கப்படுகிறது. ஆமென். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அந்த வார்த்தை மூலமாய் உண்டாயிற்று, வார்த்தையாகிய தேவன் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல், அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப இந்த வார்த்தை தான் கிரியை நடப்பிக்கிறது. ஆமேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஆமேன். அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வந்ததின் நோக்கம் என்ன? ஒளியாக்குவதற்காக, இருளில் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் அகற்றப்பட்டு ஒளியின் பிள்ளைகளாய் நாங்கள் உருவாக்கப்படும்படி செயல்படும்படிக்கே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறார். தேவன் ஜீவனாக இருக்கிறார். ஆமென். மாத்திரமல்ல, நான் உங்களுக்காக மறுபடியும் ஆதியாகமம் 2:2 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனியுங்கள், பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்கிறோம், அநேக வேளைகளிலே அநேக காரியங்கள் இருளாக இருக்கிறது. ஆனால் கவனியுங்கள், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப இருள் இருக்கிறது, ஆனால் அங்கே தேவனுடைய ஆவியானவரும் இருக்கிறார். அற்புதங்களை செய்யும்படி, அதிசயங்களை செய்யும்படி அவர் எங்கேயோ தூரத்தில் அல்ல, எங்களை விட்டு எங்கேயோ தூரமாக அல்ல, அல்லது இருள் இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு அவர் இருளை பார்த்து பயந்து ஓடிப்போய் ஒளிந்து கொள்ளவில்லை. மாறாக ஆவியானவர் அங்கேதான் இருக்கிறார். அப்ப வசனத்தை கவனிங்கள், ஆதியாமம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப ஆவியானவரும் அங்கேதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யவில்லை, இவற்றை பார்த்து ஓடி ஒளியவில்லை, மாறாக இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைக்கிற தேவன், உருவாக்குற தேவன் அங்கேதான் இருக்கிறார். அநேக வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே இருள் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, தடைகள், தாமதங்கள், வேதனைகள், துன்பங்கள், கவலைகள் இவைகள் எல்லாம் வரும் பொழுது, முதலாவது நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. அப்படி யாராவது இடம் கொடுத்து அவர்களை மேற்கொண்டிருக்குமானால் தேவன் என்ன செய்யவில்லை, எங்கேயோ தூரமா இருக்கவில்லை, அங்கேதான் இருக்கிறார். அவர் எங்கும் இருக்கிற தேவன். ஆமென். ஆகவே அங்கேதான் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பேசுவோமானால், சரியான வார்த்தையை பேசுவோமானால், இருளை குறித்து பேசாமல் ஒளியை பேசுவோமானால், ஒளி நிச்சயமாய் வந்து மேற்கொள்ளும். சுகயினத்தை பற்றி பேசாமல் சுகத்தை பேசுவோமானால், ரட்சிப்புக்கு விரோதமாய் கிரியை செய்கிற காரியங்களை பேசாமல் ரட்சிப்பை பேசுவோமானால், நிச்சயமாய் பூமி ரட்சிப்பு பூமியை மேற்கொள்ளும். அல்லேலூயா. கவனியுங்கள், தேவன் எப்படியாய் செயல்படுகிறார் என்று பாருங்கள். இருள் அங்கே இருக்கிறது, ஆனால் தேவன் வெளிச்சம் உண்டாவதா உண்டாக கடவது என்றார். அப்ப தேவன் கட்டளை இடுகிறார், இருள் இருக்கிறது. ஆமென். தேவ வல்லமை, தேவனுடைய ஆவியானவர் அங்கேதான் இருக்கிறார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். அப்ப எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ, தேவனை போல தேவ பிள்ளைகளாக நாங்கள் செயல்படுவோமானால், ராஜாவின் பிள்ளைகள், இளவரசர்கள், அப்ப இளவரசர்கள் போல நாங்கள் செயல்படுவோமானால், நாங்கள் நிச்சயமா இருளை பார்த்து விலகி போ, ஒளி உண்டாவதாக. ஈவன் பாருங்கள், இருளை பார்த்து விலகன்று கூட ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லவில்லை. அநேக வேளைகளிலே பிசாசோடு போராடி கொண்டிருக்கிறோம். பிசாசே போ போ போ என்று பிசாசை போராடுகிறோம். இருள் இருக்கிறது, தேவன் இருளை குறித்து பேசாமல், இருள் போ என்று சொல்லி இருளோடு யுத்தம் பண்ணாமல், மாறாக ஒளி உண்டாவதாக என்று அங்கே சொல்லுகிறார். ஏனென்றால் ஒளி வரும் பொழுது இருள் தானாக ஓடி போகும். ஆகவே நான் இருளோடு யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இருளை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம், நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக ஒளியை நினைத்து அது வருவதாக, உண்டாவதாக என்று சொல்லி, மேற்கொள்ளுவதாக என்று சொல்லி நாங்கள் பேசும் பொழுது உருவாக்குற தேவனுடைய வல்லமை அங்கே மேற்கொண்டு எல்லாவற்றையும் உருவாக்குறதாய் இருக்கிறது. ஆமென். அப்ப கவனியுங்கள், தேவன் வெளிச்சம் உண்டாவதாக என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப தேவனை போலவே, இயேசு கிறிஸ்துவை போலவே செயல்படும்படிக்குத்தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீஷர்கள் என்றால் அவரை போலவே செயல்படுவது. அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்கிற காரியங்களை செய்வார்கள், இதை விட அதிகமாகவும். ஆமென். அதை பார்க்கிலும் இன்னும் அதிகமான காரியங்களையும் செய்வார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, தேவனை போலவே பேசும்படிக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை போலவே செயல்படும்படிக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இருளை பார்த்து தடைகளையும் தாமதங்களையும் சுவையினங்களையும் போராட்டங்களையும் பார்த்து அதை பற்றி பேசும்படி அழைக்கப்படாமல், அந்த இடத்துல எப்பேற்பட்ட விடுதலை எனக்கு தேவையோ அதை நான் பேசினால் அது நிச்சயமாய் மேற்கொள்ளும். ஏனென்றால் அந்த வார்த்தை தேவனாக நீங்கள் பேசுகிற நன்மை, நீங்கள் பேசுகிற சுகம், நீங்கள் பேசுகிற விடுதலை நிச்சயமாய் மேற்கொள்ளும். ஏனென்றால் அதுதான் தேவ சித்தம், தேவ திட்டம். நீங்கள் தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை பேசுகிறீர்கள், ஆகவே நிச்சயமாய் அவைகள் மேற்கொள்ளும். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் இன்றைக்கு பேசுகிற வார்த்தை வெளிச்சம் உண்டாவதாக, விடு

0: நல்லதென்று காண்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் வர வேண்டும், அதை நல்லதென்று காண்கிறார்.
1: ஆமென். அதை தீயது என்று தேவன் பார்க்கவில்லை. நீங்கள் சுகமோடு வாழ்வது நல்லது என்று தேவன் காண்கிறார். ஆமென். நீங்கள் பலத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு வாழ்வது நல்லது என்று தேவன் காண்கிறார். ஆமேன்.
0: உங்களோடு தேவன் இருப்பது நல்லதென்று தேவன் காண்கிறார். ஆமேன். ஆகவே தேவன், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமேன். அதனால்தான் நாங்கள் ஜோவானிலே பார்க்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் நமக்கு ஒளியாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஆமேன். அப்ப இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறாரோ, அவருக்குள் இருக்கிற ஜீவன் நமக்குள்ளே ஜீவனாக ஒளியாக செயல்பட ஆரம்பிக்கிறது. அந்த ஒளி, கவனிங்க, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, இருளால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. மாறாக இருள் நிர்மூலமாகி போகிறது. அப்ப எந்த நிமிஷம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாரோ, அந்த நிமிஷமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள் எல்லாம் அழிக்கப்பட்டாயிற்று. ஆமேன். ஏனென்றால் ஒளி வரும் பொழுது இருளால் அங்கே இருக்க முடியாது, செயல்பட முடியாது, ஒளியை தடுத்து நிறுத்த முடியாது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்படியானால் பாஸ்டர், ஏன் நாங்கள் இன்னமும் இருளிலே இருக்கிறது போல எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஏனென்றால் நாங்கள் இன்னும் விசுவாசிக்கவில்லை. என்னத்தை? அவர் ஒளியாக எனக்குள்ளே இருக்கிறபடினால், அவர் எனக்குள்ளே ஜீவனாக இருக்கிறபடினால் நான் ஒளியாக இருக்கிறேன், எனக்குள்ளே இனிமேல் இருள் இல்லை. அப்ப பிசாசு பொய்யை சொல்லுகிறான், இல்லை இருள் இருக்கிறது, இருள் இருக்கிறது என்று சொல்லுகிறதை நம்புகிறோம். அதனால்தான் எல்லாமே இருளாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் என்றைக்கு நாங்கள் இல்லை, அவர் நமக்குள்ளே ஜீவனாக வந்துவிட்டார், ஆகவே நமக்குள்ளே ஒளி இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த நாள் முதல் நம்மால் ஒளியை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒளி நம்மிடத்திலிருந்து பிரகாசிக்க முடியும். நம்முடைய அவவிசுவாசம்தான் என்ன செய்கிறது? நம்மை இருளிலே வைத்திருக்கிறது. ஆனால் நாங்கள் என்றைக்கு சரியாய் நாங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கு பிசாசுக்கு தெரியும், இனிமேல் இந்த சரீரத்திலே இவர்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது என்று அவன் அறிந்து நம்மை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது நம்மை விட்டு அவன் ஓடி போகிறவனாய் இருக்கிறான். ஆமேன். ஆகவே நாங்கள் எவ்வளவுக்கு தேவ வசனத்தை அறிந்து, தேவ வசனத்துக்கு செவி கொடுத்து, அதை விசுவாசித்து செயல்படுகிறோமோ, அவ்வளவுக்கு அவனுடைய கிரியைகள் நிர்மூலமாக்கப்படும். ஆமேன். ஆனால் அவனுடைய பொய்களை நம்பி இன்னும் தேவன் நம்மத்தியிலே எதுவும் செய்யவில்லை, இன்னும் தேவன் நம்மத்தியிலே இல்லை, நாங்கள் என்னெல்லாம் செய்தால் தேவன் நம்மத்தியிலே வருவார் என்று சொல்லி நாங்கள் தவறாக செயல்படுவோமானால், அல்லது அவவிசுவாசித்து செயல்படுவோமானால், நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண முடியாது. மாத்தாளே மாத்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப விசுவாசிக்கும் பொழுதுதான் இவைகள் நம்மை மேற்கொள்ள முடியும். ஆமென். தேவ மகிமையை நாங்கள் காண முடியும். தேவன் எங்களை விடுதலை ஆக்கியிருந்தும் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளாதவர்களாய்

0: அனுபவிக்காதவர்களாய் நாங்கள் இருப்பதற்கு காரணம், இன்னும் நாங்கள் என்ன செய்யவில்லை, சரியாய் விசுவாசிக்கவில்லை. நாங்கள் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறோம், ஆனால் உண்மையாக விசுவாசிக்கிறோமோ? தேவன் நமக்குள்ளே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இருள் கிரியை செய்ய முடியும்? எப்படி பற்றாக்குறை கிரியை செய்ய முடியும்? எப்படி சுகயீனம் கிரியை செய்ய முடியும்? இவைகளெல்லாம் பிசாசின் கிரியைகள். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் புறப்பட்டு வந்தார். அப்ப அழிச்சிட்டாரா அழிக்கலையா? அவர் நமக்குள்ளே வந்த பிறகும் பிசாசின் கிரியை இருக்குமானால் இன்னும் அழிக்கவில்லை என்பதாக வல்லவா தோன்றுகிறது. அவர் அழித்து விட்டார், ஆனால் அதை விசுவாசிப்பேனானால் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆனால் மாத்தாளை போல இல்லை ஆண்டவரே, இன்னாருமே ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, அந்த கற்களை புரட்ட வேண்டாம், புரட்டினால் நாறுமாண்டவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சிந்தைகளை மாற்றினால், அவர் செய்து முடித்ததை வைத்து எங்களுடைய சிந்தைகள் மாற்றப்படுமானால் எல்லாமே மாற்றப்படும், எல்லாமே சரியாய் செயல்பட ஆரம்பிக்கும். வாசிப்போம் மத்தேயு 5:14. நீங்கள் உலகுக்கு ஒளியாயிருக்கிறீர்கள், இருப்பீர்கள் அல்ல. கவனிங்கள் பிரியமானவர்களே, தயவு செய்து இது இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா என்பதை குறித்து பாருங்கள். நீங்கள் உலகுக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். இப்பொழுதே மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்ப கவனியுங்கள், அவர் ஒளியாக நமக்குள்ளே வந்த பிறகும் நாங்கள் மூடி அவவிசுவாசம் என்ன மூடியினால் மூடி வைத்திருக்கிறோம். அதனால் வீடு முழுவதற்கும் சரீரம் முழுவதற்கும் அந்த ஒளி பிரகாசிக்க முடியாமல் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது. விளக்கை கொளுத்தி, அப்ப விளக்கு எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு, அதே வீட்டுலதான் இருக்கு, அதே அறையில தான் இருக்கு. ஆனால் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல், அவவிசுவாசம் என்னும் மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்ப வீடு முழுவதையும் என்ன செய்யுமா? அந்த வெளிச்சம் மேற்கொள்ளும். வீடு முழுவதையும் வெளிச்சம் மேற்கொள்ளுகிறபடியினால் இருள் அந்த இடத்தை விட்டு ஓடிப்போ. அல்லேலூயா. ஆனால் இப்பொழுதோ அநேகருடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்றால், தேவன் ஒளியாக இருந்தும் தேவன் உயிர்த்தெழுதலாய் இருந்தும் இன்னமும் என்ன செய்யவில்லை, அந்த வல்லமை அவருடைய ஒளி இன்னும் மேற்கொள்ள முடியாதபடிக்கு அவவிசுவாசம் மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய வெளிச்சத்தை காண்போம். ஆமேன். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல், அப்ப ஆருடைய பிள்ளை என்று சொல்லுகிறார்? நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம், மூடி வைக்காதே என்று சொல்லுகிறார். மூடி வைக்காமல் விளக்கின் தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய், கவனிங்கள், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு, தேவன் உங்கள் மூலமாய் கிரிகை செய்கிறதை கண்டு, உங்கள் மூலமாய் தேவ வல்லமாய் புறப்பட்டு போய் மற்றவர்களை குணமாக்குறதை கண்டு, நற்செய்தி உங்கள் மூலமாய் அறிவிக்கப்படுகிறதை கண்டு உங்கள் மூலமாய் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறதை கண்டு, விடுதலை கிடைக்கிறதை கண்டு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். அப்ப தேவன் என்னோடு இருக்கிறார். தேவன் எனக்கு சகல வல்லமைகளையும் வரங்களையும் கொடுத்திருக்கிறார். தேவன் என்னை, என்னுடைய குடும்பத்தை முழுமையாய் விடுதலையாக்கி இருக்கிறார், பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் நாங்கள் செயல்பட முடியாது. விசுவாசித்தால் நிச்சயமாய் நம்மால் செயல்பட முடியும். ஆமென். ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோல் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். அல்லேலூயா. அப்ப தேவன் வாசமாயிருக்கிறாரா பிரியமானவர்களே? அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படி நீங்கள் விசுவாசித்தால் அவரோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டார். கிறிஸ்து இயேசுவை மரித்தோல் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அப்ப நம்மோடு தான் இருக்கிறார், நம்முடைய சரீரத்தில தான் இருக்கிறார். இன்றைக்கு அதை விசுவாசிப்போம், நிச்சயமா அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண்போம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரின் சகலத்தையும் செய்து முடித்து ஒரே பலியினால் எங்களை பூரணமாக்கினதற்காக நன்றி. மாத்திரம் அல்ல, எங்கள் மத்தியிலே, எங்களுக்குள்ளே என்றென்றைக்கும் வாசம் பண்ணுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவியானவர் ஆதியாகமத்திலே இருள் இருந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருந்த தண்ணியின் மேல், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த அதே ஆவியானவர் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய சரீரத்தில் இருந்து எங்களுடைய சரீரங்களை, எங்களுடைய சூழ்நிலைகளை, எங்களுடைய எதிர்காலங்களை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே இன்றைய நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. அவருடைய ஆவியாத்துமா சரீரம், அவர்களுடைய சூழ்நிலைகள், அவர்களுடைய எதிர்காலம் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவதாக. உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுதே மேற்கொள்ளுவதாக. நானே உயிர்த்தெழுதல் என்று சொன்னேன். அந்த வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும், ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும், ஒவ்வொரு குடும்பங்களையும் உயிர்ப்பிக்கட்டும், ஒவ்வொரு ஊழியங்களையும் உயிர்ப்பிக்கட்டும், தேசங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமையினாலே நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அதே வசனங்கள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் நாளைய நாளிலே திரும்பவும் சந்திப்போம் பாசர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாசர். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டன்சிலி அப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருக்கூடாக எடுத்து வரப்பட்ட செய்திகளை, வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். ஊழியரையும் இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர்
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்
1: ரெட்மின் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து அவரை வரவேற்போம். இதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துவோம், வரவேற்போம்.
3: இந்த
1: வேளையிலும் வேத பாட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. உங்களுடைய தலைப்பிற்கு எடுத்து வந்து தலைப்பிற்கு எடுத்து வந்து வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்.
3: ஆமீன். நன்றி ஐயா. கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பதாக. ஆமீன். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய நாளில் உங்களுடைய நாமத்தை மகிழப்படுத்தவும் உங்களுடைய வார்த்தைகளை இந்த நாட்களில் பேசும்படியாகவும் என் அடியினை கொடுத்திருக்கிற இந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்லெண்ணத்திலே இந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களிலே பலன் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அடியனை மறைத்துக்கொள், நீ வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளை சங்கம் இணையதளத்தின் ஊடாக நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாங்கள் அந்த நீதிமான்கள் துன்பப்படுதல் என்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கடைசி பகுதியை இந்த நாட்களை பேசி முடிக்கும்படியாக இந்த நாட்களை நான் வாஞ்சிக்கின்றேன். பாருங்கள், இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்க இருக்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், இந்த நாட்களை பாருங்கள். இங்கே விசுவாசிகளின் துன்பம், அங்கே தேவனுடைய தொடர்பும் என்ற தலைப்பில் இன்றைக்கு இந்த பகுதி வருகிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மனக்கத்தோடு இந்த நாலாவது பகுதி வருகிறது, விசுவாசிகளின் துன்பத்துடன், அதாவது தேவனுடைய தொடர்பு, அதாவது நீதிமான்கள் துன்பப்படுதல் தான் தலைப்பினுடைய, அதாவது பெரிய தலைப்பாக இருக்கிறது. அதில் ஒரு பகுதி தான் நான்காவது பகுதி, அதாவது விசுவாசிகள் இந்த நாட்களை பாருங்கள், துன்பத்து அவர்களுடைய துன்பம் தேவனுடைய தொடர்பு என்ற தலைப்பில் இந்த நாட்களை நான் பேசும்படியாக வாஞ்சிக்கின்றேன். கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், நாம் அங்கே நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கிய முதல் காரியம் என்னவென்றால், நம்முடைய துன்பங்களுக்கு தேவனுக்கும் தொடர்பு உண்டு என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். எப்படி என்றால் பாருங்கள், இங்கே எப்படி என்றால், இந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனான சாத்தானாக இருந்தாலும் தேவனுடைய அனுமதிக்கும், தேவனுடைய அனுமதிக்கும் சித்தத்தோடு தான் அவன் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்களை தர முடியும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப யோவனுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே யோவ பக்தனுடைய வாழ்க்கையிலே அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது என்னவென்று சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே தேவனிடத்திலே போய்த்தான் இந்த நாட்களிலே அனுமதியை பெற்றுக்கொண்டு வந்து அவன் என்ன செய்கிறான், யோவனுடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே சில காரியங்களை இந்த நாட்களிலே போடுகிறான்னு சொல்லி யோவ முதலாம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். யோவ முதலாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே முதலாம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்ன நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், இங்கே ஒன்று ரெண்டு வாசிக்கிறேன், ஊத்தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமன், முதலாவது பாருங்கள் அவனுடைய காரியத்தை, உத்தமனாயிருக்கிறான், சன்மார்க்கனாயிருக்கிறான், தேவனுக்கு பயந்தவனாயிருக்கிறான். மூன்றாவதாக, நாலாவது பொல்லாப்புக்கு விலகி நடக்கிற சபை, நான்கு காரியங்கள் இருக்கிறது யாரிடத்திலே, ஒரு நீதிமன்றத்திலே இந்த நாட்களில் இருக்கிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தோடு பிள்ளைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷனிடத்திலே தான் பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுங்கள் இரண்டாவது பகுதியில் பாருங்கள், அவனுக்கு ஏழு குமார்களும் மூன்று குமாரத்திகளும் பிறந்தார்கள் சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தோடு பிள்ளைகள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அதிகாரம் ஒன்றிலே பார்க்கிற வேளையிலே, அந்த ஜோவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அவனுக்கு இருந்த காரியங்கள், அவனுடைய சம்பத்துகள் எல்லாவற்றையும் இந்த அதிகாரத்திலே தெளிவாக அந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அவர்கள் போஜனம் பண்ணுவார்கள், விருந்து கலைப்பார்கள், இப்படியான காரியங்களை இந்த நாட்களில் செய்கிற வழியில் எதனால் அங்கு சொல்லப்படுகிறது, ஒரு நாள் தேவ புத்திரன் கர்த்தருடைய சன்னதியிலே வந்து நின்ற போது சாத்தான் அவன் நடுவிலேயே வந்து நின்றான். அப்ப கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டான். சாத்தான் கர்த்தருக்கு பிரதிபுத்திரமாக பூமி எங்கு முலாவி அது சுற்றி திரிந்து வருகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோவு மேல் கவனம் வைத்தாயா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிறோமையா, அவன் எப்போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சாட்சி கொடுக்கிறேன். அதற்கு சாத்தான் சொல்லுகிறான், கர்த்தருக்கு பிரதித்திரமாக யோவு பிரிதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான், அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கையின் கிரியர்களை எல்லாம் ஆசீர்வதித்திரே, அவனுடைய சம்பத்து தேசம் எங்கும் பெருகிற்று, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவிரானால் அப்பொழுது அவன் உம்முடைய முகத்துக்கு நேராக உம்மை தூசிக்கானோ பாரும் என்று சொல்லி இந்த நாட்களை இந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கத்துள்ள. அப்ப கத்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றையும் உன் கையிலே இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீ விட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னிதியை விட்டு புறப்பட்டான் சொல்லி பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்படியானால் தேவனை தேடுகிற பிள்ளைகளை இந்த அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம், தேவனை தேடுகிற பிள்ளைகள் தேவனுடைய பிரசன்னத்தை வாங்கிக்க வேண்டும் என்று சொல்லி அவரோடு நடக்க வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கரம் இந்த நாட்களை அவர்களை மூடியிருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கீதம் 91 சொல்லுகிறது எப்படி, நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழல் தங்குவேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்க. அப்படியானால் அந்த உன்னதமான தேவனுடைய மறைவிலே இந்த நாட்களை தேவன் மறைத்து வைத்துதான் இந்த நாட்களை நம்மை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனாலும் இந்த சோதனை என்று சொல்லி, துன்பங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை வருகிற வேளையிலேயே, அந்த துன்பங்கள் இந்த நாட்களிலே தேவன் அந்த துன்பங்களை கொடுக்கிறவர் அல்ல என்பதை தான் இந்த வார்த்தையோடாக பார்க்கவேன். ஆனாலும் ஜனங்களை புடபடும்படியாக தேவன் இந்த நாட்களை சில வேளைகளிலே சோதனைக்கு இந்த நாட்களை அனுமதிக்கிறார். ஆனால் தேவன் சோதிக்கிற தேவன் அல்ல, அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே எந்த இடத்திலும் ஆண்டவர் சோதிக்கிறார்னு சொல்லி இன்றைக்கு சொல்லுகிறேன். இன்றைய பாருங்க, நம்முடைய தேசத்திலே தேசத்தாருடைய வழக்கம் என்ன, ஒரு ஆண்டவர்கிட்ட பிள்ளையா இருந்தாலும் சரி அல்லது நாங்களே ஆண்டவர் அறியாவராக இருந்தாலும் சொல்லி பாருங்க, சில வழியில் ஒரு துன்பம் வந்துச்சுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, கடவுள் சோதிக்கிறாருன்னு சொல்லி. கடவுள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன, கடந்தவர், எல்லாவற்றையும் கடந்தவர், காப்பவர். அநேக பேர்கள் இந்த நாட்கள் அந்த வார்த்தையை கொடுக்கப்பட்டிருக்கிறது அருமையான கத்தோட பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், அந்த கர்த்தர் என்ற வார்த்தையில் இருந்தான் கடவுள் என்று சொல்லி இந்த நாட்கள். ஏன் கடவுள் என்று வந்தால் அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, அவர் எல்லாவற்றையும் இந்த நாட்களை பாருங்க எல்லாவற்றிற்கும் ஆதாரமாய் இருக்கிறவர், எல்லாவற்றிற்கும் முதற்பவராய் இருக்கிறவர் என்பதைத்தான் அங்கே பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர் இந்த நாட்களே ஒரு நாளும் ஒரு மனுஷனை தன்னுடைய கரத்தினாலே உருவாக்கின மனுஷனை சோதிப்பதற்கு அவர் சம்மதிக்க மாட்டார். ஒரு தகப்பன், ஒரு பெத்த தகப்பன் தன்னுடைய புள்ளி அந்த நாட்களை கொண்டு போய் துன்பப்படுத்துவாரா, முடியாதையா பாருங்களேன். ஆனால் இங்கே பிசாசர் அந்த துன்பத்தை கொண்டு வருகிறவன், ஆனால் அந்த நாட்கள் அனுமதி கேட்கிற வழியில கூட அவர் சொல்லிவிடுகிறார், நீ எல்லாவற்றையும் செய் ஆனால் யோவு மேல கையை போடாது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பாருங்க. அருமையான கத்து, அப்ப பாருங்கள் எப்படியாக நமக்காக பருந்து பேசுகிற இந்த பிரதான ஆசாரியராக இருக்கிறார்னு சொல்லி எவ்வளோ ராகத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிறோம். அருமையான கத்துடன் எவ்வளோ அஞ்சாம் அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே எங்க நமக்கு அவர் ஒரு பெரிய பிரதான ஆசாரியராக இந்த நாட்களை இருக்கிறாராம்னு சொல்லி கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகள். அப்ப அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இருக்கிற அந்த கர்த்தர் இந்த நாட்கள்லே நம்மை இந்த நாட்கள்லே ஒருபோதும் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே சோதனைக்குள்ளேயோ இந்த நாட்களே சோதிக்கப்படுவதற்கு அனுமதிப்பாரே ஒழியோ, ஆனால் அவர் சோதிக்கிற தேவன் அல்ல என்பதை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் செய்யற தவறு என்ன, நமக்கு ஒரு கஷ்டம் அந்த விழுந்து போச்சோன்னு சொல்லி சொன்னா இந்த நாட்களை என்ன செய்வோம், அங்க நாங்கள் சொல்லுவோம் விழுந்து போனோம் உடனே சொல்லுவோம் இந்த நாட்களை கர்த்தர் என்ன விழுத்திட்டார், கஷ்டம் வந்தேன்னு சொல்லி நான் என்ன சொல்றது, கத்தர் என்ன கஷ்டத்தை வந்துட்டு கத்தர் கத்த கஷ்டத்தை தரையிலேயா, கஷ்டத்தை சந்திக்கிறது வந்து நீ உன்னாலதான் அந்த கஷ்டம் மாறும். இன்னைக்கு பாருங்க ஒரு மனுஷன் அந்த நாட்களே பாருங்கள் ஒரு பழமொழி சொல்லிக் கொள்வார்கள், விடாமுயற்சி உடையவன் இயற்சி அடையானு சொல்லி பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய ஜனங்கள் மத்தியில ஜனங்களுக்கு ஒரு காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் அந்த விடாமுயற்சி என்ற காரியம் இந்த நாட்களே ஒரு சிலருக்கு இல்லை. இன்றைய பாருங்கள் இந்த தேசத்துல இருக்கிறாங்க, இந்த தேசத்துல வந்துருக்காங்க, இப்ப யூரோப்பா தேசமா தங்கியண்டா இல்ல, இன்றைய பாருங்கள் கூட வந்து நான் நிறைய ஒரு ஃபேமிலியோட அறிந்திருக்கிறேன். அந்த ஃபேமிலியு சொல்லி சொன்னால் வந்த நாளிலிருந்தே வேலை செய்யல, 30 வருஷம் 40 வருஷமா இருக்கிறாங்க, என்னத்துல சீவிக்கிறாங்க, வெல்ஃபியார்ல சீவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனா பாருங்க அந்த நாட்கள் ஏன் என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு அந்த அந்த வேலை செய்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இந்த நாட்களே இல்லை. வெல்வியார தருவாங்கன்னு சொல்லி இந்த நாட்களை அதையே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்க்கறவங்களே வெல்வியார் கொடுக்கப்படுகிற அந்த காசு என்ன செய்யும் சொன்னால் நிறுத்தப்பட்டு அவர்கள் வவுச்சராக இந்த நாட்களை கொடுக்குற வழியில் அவர்களுக்கு கஷ்டம் இருக்கு. அப்புறம் அந்த வவுச்சர் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால் அங்கே எடுத்துக்கொண்டு ஆக்கட்டை கொடுத்துட்டு காசை வேண்டி தங்களுடைய காரியங்களை இந்த நாட்களை பார்ப்பார். 300 ரூபாய்க்கு இருக்கிற வவுச்சரை 200 ரூபாய் கொடுத்து போட்டு காரியங்களை செய்வார். அருமையான கத்துறவர்களுக்கு அப்போ அது வேறு காரியமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் அன்றைய பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் காரியங்களுக்கு உருவாகிறது முக்கியமான காரியம் என்னவென்றால் நாங்கள் தான் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய நாங்கள் இந்த நாட்களில் சோம்பொறியா இருந்தோம்னு சொன்னால் வீட்டிலே அடுப்புக்குள்ள பூனை தான் படுத்திருக்கு, அதைத்தான் இன்றைக்கு பார்க்க வேண்டும். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு நம்மை சோதிக்கிறவர்கள். ஏனென்றால் எபிரேயர் 5வது அதிகாரத்திலே பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது அங்கே பாருங்கள் எப்படின்னு சொன்னால் இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் ஒன்று ரெண்டுல பாருங்க, அன்றியும் மனுஷரிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பயிர்களையும் செலுத்தும்படி மனுஷனுக்காக தேவகிரியர்களை அங்கே நியமிக்கிறான். அங்கே தானும் பலவீனம் உள்ளவரானபடினால் அறியாதவர்களுக்கு அங்கே துறவிகளுக்கு அங்கே இரக்கம் தெரிவிக்கிறான்னு சொல்லி அதன் நிமித்தம் அவன் ஜனங்களை இந்த நாட்களை பாருங்கள் பாவ பயிரிட வேண்டிய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். பாருங்கள் 5வது வசனத்தில் வருது, அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை அங்கே உயர்த்தவில்லை, நீர் என்னுடைய குமாரன் இன்று உம்மை நான் ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னது அங்கே அவரை அங்கே உயர்த்தினார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப கர்த்தர் இந்த நாட்களே பாருங்கள் இப்படியாக ஒரு பிரதான ஆசாரியராக எங்கள் மத்தியில் இந்த நாட்களே இருக்கிறபடினால் இந்த நாட்களே அவர் ஒரு நாளும் இந்த நாட்களே நமக்கு தீமை செய்யார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக நொறுக்கப்பட்டவர், நமக்காக தன்னை சிலுவையிலே அர்ப்பணித்தவர், நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினவர், அப்படிப்பட்டவர் இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களே தண்டிக்கும்படியாக இந்த நாட்களே அவர் அப்படியே இந்த நாட்களே காரியங்களும் செய்ய மாட்டார். இதை ரொம்ப கவனமா இருக்கவர் நாங்கள் சில வேளில் நாங்கள் கர்த்தரனை தண்டிக்கிறான்னு சொல்லி சொன்னால் அப்படி என்று சொன்னால் ஆண்களே சிலுவை மரணத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னே அணி போட்டு நாட்கள் இருக்கலாம். நீ சிலுவர் அடியப்பா அடிபட்டு நீயே பார்த்து உண்ட காரியத்தை பார்த்து உண்ட பாவத்துக்கு நீயே தண்டை அனுபவிச்சு கொள்ளணும் சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிடலாம். ஆனால் அப்படி எல்லாருமே எனக்கு கத்துட பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, இதோ உலகின் பாவங்களை போக்கும் தேவ ஆட்டுக்குட்டியான ஒன்று ஜோவானுஷ்டானும் சாட்சி கொடுக்குற இதோ வருகிறார்னு சொல்லி யாருமே எனக்கு கத்துட பிள்ளைகள். அது மட்டுமல்ல பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்வது பாருங்கள், மனுஷனுடைய அக்கிரமங்கள் பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மறித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். மறித்தது மட்டுமல்ல உயிர்த்து மழுந்தார். அருமையான கத்து ஏன்னு சொன்னால், மனுஷனுடைய அந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாம் பூமியிலிருந்து போக வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னையே அர்ப்பணித்து அந்த சாபங்கள் பாவங்களை அந்த சரீரம் அதாவது மனுஷ சரீரத்திலே இருந்து தன்னுடைய சரீரத்தை அர்ப்பணித்து சரீரத்தை கொடுத்து இந்த நாட்கள் என்ன செய்தார் சொன்னால், அங்கே சிலுவையிலே கொண்டு போய் அடைத்து இந்த நாட்களிலே பிசாசுடைய தந்திரங்கள் பிசாசுடைய காரியங்களை அங்கே சிலுவையிலே உரிந்து வெற்றி சிறந்து அந்த சரீரத்தை இந்த நாட்கள் என்ன செய்தார் விட்டு மறுரூபமாக்கப்பட்டு இந்த நாட்களை என்ன செய்தார் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் சொல்லி அங்கே பார்க்கிறோம். கத்தோட அப்ப சரீரம் என்னத்துக்குரிய காரியம் சொன்னால் பாவத்தை செய்வதற்கு தூண்டுகிற காரியமா இருக்கிறது. ஏவாள் ஏதோன் தோட்டத்திலே வஞ்சிக்கப்பட்டான். அருமையான கத்தோட பிள்ளைகள், இப்போ வஞ்சிக்கிறவன் யார், பிசாசானவன் வஞ்சிக்கிறவன், ரொம்ப கவனமாக நாங்கள் பார்க்க வேணும். அப்போ இந்த வஞ்சனைக்கு உட்பட்டு என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை, வேறு ஒன்றுமே செய்யவில்லை. அந்த கீழ்ப்படியாத நிமித்தம்தான் மனுஷ குலத்துக்கே மனுஷ வர்க்கத்துக்கே இந்த நாட்களை பாவம் வந்து சேருகிறதை பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே மறுமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த பாவம் அந்த சாபங்கள் இந்த நாட்களில் அங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் நீங்காதபடி அங்கு பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் மிருகத்தினுடைய ரத்தங்களை பலியிட்டு காரியங்கள் அதாவது அவர்கள் செயல்படுத்தினாலும் அது ஒரு திருப்தியற்ற வாழ்க்கையாக திருப்தியற்ற காரியமாக இந்த நாட்கள் இருக்கு. அதைத்தான் நாங்கள் புதிய ஏற்பாட்டில் வருகிற வழியிலே அவருக்கு மத்தை 1:21 சொல்லப்படுகிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிட என்றால் ஜனங்களுடைய பாவங்களை அவர் மன்னிப்பார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அதற்கு பின்பாகத்தான் தேவன் அடிக்கப்பட்டு அந்த பாவங்களை மன்னித்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப நீதிமான்கள் துன்பப்படுகிற காரியத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே தேவன் நீதிமானை இந்த நாட்களை காப்பாற்றும்படியாக நீதிமானுக்காக அந்த நாட்கள் என்ன செய்யறார் சொன்னால் அவரை சூழ்ந்து அதைத்தான் அவன் சொல்லுகிறான். அந்த நாட்கள் நீர் அவரை யோவை சுற்றி வேலி போட்டு வைத்திருக்கிறீரே, தடை அதை எல்லாவற்றையும் எடுத்து விடும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இதுலேருந்து நாங்கள் பார்க்க வேண்டும், கர்த்தரோடு நாங்கள் நடக்கிற வேளையிலே கத்தருக்காக அந்த நாட்களை நாங்கள் செயல்படுகிற வழியிலே கத்தர் நம்மை சூழ்ந்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த நாட்களே பார்க்க வேண்டும். எருசலேம் எப்படியாக எருசலேம் அதாவது எப்படியாக எருசலேமை சூழ்ந்திருக்கிறாரோ அதே விதமாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவன் தன்னை நேசிக்கிற பிள்ளைகளை நேசிக்கிற குடும்பங்களை நேசிக்கிற தனிப்பட்டவர்களை இந்த நாட்களே அவர்களை சூழ்ந்து எந்த நேரம் இந்த நாட்களில் இருக்கிறார் என கத்தோடு. ஆனால் பிசாசு வந்து அந்த காரியத்தை கேட்கிற வேளையிலேயே தேவன் ஏன் அனுமதித்தார்னு சொல்லி சொன்னால் ஆண்டவருக்கு யோவை குறித்து தெளிவாக திட்டவட்டமாக தெரியும் என்றால் யோவை இந்த நாட்களை பாருங்க ஒவ்வொரு மனுஷனே ஆண்டவர் உருவாக்குற வழியில் இப்போ என்னையா இருந்தாலும் சரி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களே இருந்தாலும் சரி உருவாக்குற வழியிலே உலக தோற்றத்துக்கு முதலே ஐயா அவரெல்லாம் பிடிப்பே பண்ணி முடிச்சிட்டேன். அது எத்தனை உலக தோற்றம் என்று சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 1,000,000 ஆண்டுகள் 1,000,000,000,000 ஆண்டுகள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த காலகட்டத்திலேயே இன்னார் 1,000,000 ஆண்டு இந்த இடத்திலே வந்து புறப்பார்கள், இன்னார் இந்த 1,000,000 ஆண்டு இந்த இடத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள் என்று சொல்லி தேவன் நிர்ணயித்த நிர்ணயத்தின் படிதான் இன்றைக்கு இந்த நாட்கள் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்காரு கத்தோட பிள்ளைகளை. இன்றைக்கு பாருங்கள் என்னுடைய சாட்சியை நான் சொல்லுகிறேன் பாருங்கள், என்னுடைய அதாவது குடும்பத்திலே பார்க்கிற வழியிலே என்னுடைய தாயார் ரோமன் கத்தலிக், என்னுடைய கிராண்ட்மம் ரோமன் கத்தலிக், அதாவது என்னுடைய கிராண்ட் பாப் அதாவது என்னுடைய கிராண்ட்மம்முடைய கூட பிறந்த சகோதரர் இருந்த நாட்களே அவர் இந்த நாட்களே மெதடிஸ்ட் மினிஸ்டராக இந்த நாட்களே இருந்தார், மெதடிஸ்டாக இருந்தார். அவர் ஒரு பிரசங்கியார், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, யாழ்ப்பாணத்தில் தான் இந்த நாட்களே இருந்தார். ஆனால் பாருங்கள் இந்த நாட்களே அவர் செயின்ட் ஜோன்ஸ் பள்ளிக்கூடத்தில் இந்த நாட்களே அவர் அங்கே வந்து காரியங்களை செய்து பிரசங்கம் பண்ணி காரியங்களை செய்வார். ஆனால் அந்த இடத்திலே நான் அதே பள்ளிக்கூடத்தில் நான் படிச்சு இருந்தாலும் ஆனால் ஒரு சம்பவம் என்னவென்று சொல்லி சொன்னார் எனக்கு கத்துடைய பிள்ளைகளே, எனக்கு அந்த நாட்களில் இந்த காரியத்தை ஆலயத்துக்கு போவேன், ஞாயிற்றுக்கிழமை காரியங்களை செய்வேன், எல்லாவற்றையும் வருவேன், இந்த நாட்களை கரைச்சோம். நான் எனக்கு இந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களே எல்லாரும் இந்த நாட்களே அக்கறை இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் நான் இந்த புஸ்தகங்கள் வாசிக்கிற காரியம் ரொம்ப குறைவு வருமான கத்துடைய பிள்ளைகள். ஆனால் பாருங்கள் அந்த சந்ததி அதாவது எங்களுடைய அந்த அவருடைய சந்ததி அவருடைய சந்ததி இந்த நாட்களை அப்படியே இந்த நாட்களை முடிந்ததற்கு பின்பாக அந்த குறிப்பிட்ட காலத்தில் அதற்கு பின்பாக 1-2 சந்ததி வருகிற வேளையிலேயே அந்த கத்தருடைய வேதம் இந்த நாட்களை பிரசிக்கப்படவில்லை. அருமையான கத்து அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள் இன்றைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களை பிரசங்கித்துக் கொள்வாரு. ஆனா இதுல எனக்கு பின்பாக அந்த நாட்கள் என்னுடைய சந்ததிகள் எப்படி வரும்னு சொல்லி எனக்கு தெரியாது. என்றால் அது தேவனுடைய திட்டமும் தேவனுடைய நியமனமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கும். அதைத்தான் இங்க வேதம் சொல்லுறது, உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் ஒவ்வொருவரையும் நியமித்து நியமித்து இந்த நாட்களை வைத்திருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இப்ப நாங்க நினைக்கலாம், அப்பா இன்ஜினியரா இருந்தா அந்த நாட்களில் மகனும் இன்ஜினியரா வருவார்னு சொல்லி. ஆனா சில பேர் முயற்சி எடுப்பாங்க, முயற்சி எடுத்து ஒரு சிலர் அங்கே தட்டி தவறி அங்கே வருவார்கள். ஆனா அருமையான கத்துல பிள்ளைகளே, அப்படி அல்ல. அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களை செய்கிற காரியம், என்னுடைய தகப்பனார் என்ன காரியத்தை செய்தார் அந்த காரியத்தை இன்றைக்கு நான் அதற்கு எதிர்மாதான காரியத்திலே தான் நான் இந்த நாட்களை இருக்கிறேன். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அவருடைய காரியங்கள், அவருடைய வாழ்க்கை, அவர் எப்படியாக அந்த நாட்களை வாழ்ந்தார் என்பதை பாருங்களேன். ஏனென்று சொல்லி சொன்னால், அவர்களுடைய அந்த அந்த குறிப்பிட்ட காலத்திலேயே அவர்கள் ஆண்டவரை அறியவில்லை, அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக இந்த நாட்கள் இருந்தார்கள். என்னுடைய தாயாரா இருந்தாலும் சரி, என்னுடைய தகப்பனாரா இருந்தாலும் சரி, என்னுடைய சோதரங்களா இருந்தாலும் சரி. ஆனால் தேவன் அந்த இடத்துல என்னை பிரித்து எடுத்து இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால், தன்னுடைய காரியத்தை செய்ய வேண்டும்னு சொல்லி அந்த அந்த அந்த இடத்திலே தேவன் இந்த நாட்களை என்னை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுக்கிறான்னு பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு என்னுடைய அதாவது கிராண்ட் ஃபாதர் அந்த நாட்களிலே ஜெபம் பண்ணி இருப்பார். என்னுடைய சந்ததியிலே ஒரு ஆண்டவரும் ராஜ்யத்தின் காரியங்களுக்கு வர வேண்டும்னு சொல்லி இந்த நாட்கள், ஏன்னா நமக்கு தெரியாது. நாங்கள் சிறு வயதில் அங்கே போய் வந்து வந்திருந்தாலும் நமக்கு தெரியாது அந்த காரியங்களை. ஆனால் இன்றைக்கு அந்த காரியத்தை உணரக்கூடியதான் காரியங்களாக இருக்கு. அருமையான கத்தோடு அதே விதமாக தான் இன்றைக்கு யோவனுடைய வாழ்க்கையை, யோவனுடைய காரியத்தை தேவன் நிர்ணயித்து வைத்திருந்தது மட்டுமல்ல, அவனை சுற்றி ஒரு சின்ன ஒரு வேலி ஒன்று இந்த நாட்களை போட்டு வைத்திருக்கிறார். இரண்டாவது என்ன, என்னுடைய புள்ளியாக இருக்கிறான் சன்மார்க்கன், அதே வேளையிலே பாருங்கள் பயந்தவனா இருக்கிறான். இப்படியான சூழ்நிலை இருக்கிறவரை இந்த நாட்களை நான் காப்பாற்ற வேண்டும் சொல்லி ஆண்டவர் அந்த திட்டத்தை போட்டு வைத்து இருக்கிற வேளையிலே தான் இந்த இடத்திலே வந்து தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களே அங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், இந்த சாத்தானவனும் போய் அந்த இடத்துல நிக்கிற வேளையிலே தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி காட்டுற. என்னுடைய மகனை பாத்தியாப்பா, நாங்க போனோடனே வீட்டில் வந்தோடனே அந்த நாட்களில் சில பேர் சொல்கிறேன் இல்லையா, என்ன எங்கே ஐயா உங்களோட மகன் என்று சொல்லி கேட்டுன்னா, மகா அவர் அவர் இன்ஜினியராக இருக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த நாட்களை சொல்கிறதானே, அவர் இங்கே இல்லையா, அவர் அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், அதை செய்கிறான்னு சொல்லி இந்த கீத தாதப்பன்மார் சொல்லுறதானே. அருமையான கத்தோடைய பிள்ளைகள், அதே விதமாக தான் ஆண்டவரும் அந்த இடத்துல சொன்னேன், அவன் தாசனாகிய யோவை பார்த்தியா, கவனித்து பார்த்தியா என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுற வழியில் அவன் சொல்லுகிற அந்த நாட்கள் நீங்கள் அவனை சுற்றி எல்லாம் சுற்றி வேலி எல்லாம் அடைச்சி வச்சுக்கிறீங்க, அதை கொஞ்சம் சாதம் நீக்கி விடுங்க, அவர் உங்களை நிராகரிக்கிறாரா அல்லது உங்களை ரிஜெக்ட் பண்றாரா ஒன்று பார்த்துருவோம்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் வருமான கத்துடைய பிள்ளைகளே, அந்த காரியத்தில் இந்த நாட்களே அங்கே ஆண்டவர் அந்த இடத்திலே தோத்து போகவில்லை. ஏனென்றால் அங்கே யோபு தேவனுக்கு பிரியமானபடி தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை நடந்த மனுஷனாக அந்த நாட்களை இருந்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். வருமான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்ன சொல்லி சொன்னா பாருங்கள், அங்கே தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அந்த தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், அந்த யோபுவை அவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற வேளையிலேயே ஆனா அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லிவிட்டு அங்கே என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், நீ அவன்லேயே தொட முடியாது, மற்றபடி வேறு காரியங்களும் செய்யன்னு சொல்லுகிற வேளையிலே அவன் அங்கே யோபுவை போட்டு இந்த நாட்களை வாதிக்கிறதை பார்க்கிறோம். அவன் கத்து துன்பத்தை கொடுக்கிறான். முதலாவது பாருங்கள், அங்கே அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய அதாவது ஆடு மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாம் இந்த நாட்களே எல்லாம் இந்த நாட்களே இழக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, எல்லாவுடைய வீடு சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து அவன் அங்கே ஒரு ஓட்டு துண்டோடு இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள், அவனுடைய சூழ்நிலையை பாருங்கள். அப்ப அந்த சூழ்நிலையை கொண்டு வந்தது யாருன்னு சொல்லி சொன்னால், அங்கே சத்ருவானவன் தான் கொண்டு வந்தானே ஒழிய, ஆனால் அதற்கு கத்தர் இந்த நாட்களிலே குற்றவாளி அல்ல. கத்தர் இந்த நாட்களிலே புடமுடும்படியாக அவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தவரே ஒளிய இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே வாருங்கள், கத்தர் சோதிக்கிறவன். நாங்கள் சொல்லுகிற காரியம் தவறான காரியம், ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்ளுகிறோம். இந்த நாட்களே பாருங்கள், நம் பிரச்சனை வருகிறவர்களே, கடவுள் என்ன சோதிக்கிறார், கடவுள் ஒரு நாளும் சோதிக்க மாட்டார் ஐயா, கடவுள் நம்மை அன்பார் என்னன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது. அங்கே யோவான் 3:14 தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து இந்த நாட்களில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்படியானால் இவ்வளவாய் அன்பு கூர்ந்த தேவன் நமக்கு துரோகம் செய்வாரா? இவ்வளவாய் நம்மேலே அன்பு வைத்த தேவன் இந்த நாட்களில் நமக்கு நெருக்கத்தை துன்பத்தை இந்த நாட்களில் கொண்டு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார் ஐயா. ஆனால் அவன் போட்டு நெருக்குகிற வேளையிலே வேதம் சொல்லுறது அப்படின்னு சொன்னால், கர்த்தர் விசனப்படுவாரா? கர்த்தர் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் அவனுடைய காரியங்களை போட்டு மனசாவப்படுவார். அவன் செய்கிற காரியத்தை குறித்து ஒரு மனுஷனை போட்டு துன்பப்படுத்துகிற நோயினாலும் காரியங்கள் நான் துன்பப்படுத்துகிற வேளையிலே இந்த நாட்களை என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் அந்த இடத்துல மனசாவப்படுவாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பவுலடிகளாக இருந்தாலும் சரி, பேதுருவா இருந்தாலும் சரி, அவருடைய மரணம் எப்படியாக அந்த நாட்கள் இருந்தது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். வருமான கத்துடைய பிள்ளைகள் பாருங்கள், அவர்களை இந்த நாட்களை பாருங்கள், அவர் ஆண்டவுடைய பிள்ளைகளா இருந்தாலும் அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஓடுகிற வேலையிலே, வைராக்கியமான காரியங்கள் செய்கிற வேலையிலே பவுல் அங்கே சிரச்சேதம் செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். வருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த சிரச்சேதம் செய்து இந்த நாட்களே பவுலடிகள் மறித்தாலும் அங்கே வேதத்திலே வேதம் சொல்லுகிறது அவரை சிரச்சேதம் செய்து அவர்கள் கொண்டு போட்டார்கள் சொல்லி. ஆனாலும் பாருங்கள் அருமையான கத்துடையவர்களே, அவர் மறித்தாலும் இந்த நாட்களில் எங்கே இருக்கிறான்னு சொல்லி சொன்னால், இவன் என்னதான் துன்பங்களை கொடுத்தாலும், நீதிமானுக்கு நீதிமான் துன்பப்பட்டு இந்த நாட்களே மடிந்தாலும், ஆனால் அவர்கள் அங்கே தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களே அவருடைய ஆத்மா சேருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே நாங்கள் சலிக்க கூடாது. அந்த நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே அந்த துன்பத்தின் மத்தியிலே இந்த நாட்களிலே தேவன் இன்பத்தை கொடுப்பார் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அன்பு பிள்ளைகள் அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், யோவனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், கடைசி அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்படுது, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் சொல்லப்படுவது இழந்த எல்லாவற்றையும். அருமையான பிள்ளைகள் பிள்ளைகளை அல்ல, அருமையான கத்துடைய உடமைகளை இந்த நாட்களில் ரெட்டிப்பாக தேவன் ஆசீர்வதிக்கிறார். இப்ப பாருங்கள் அது எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், இதுதான் தேவனுடைய காரியம். அப்ப நீதிமான்கள் துன்பப்படுகிற வழியிலே அந்த துன்பத்தின் மத்தியிலே தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே அவர்களை தொடரும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சங்கீதம் 23, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்னத்தை காண்பேன், நன்மையையும் கிருபையும் காண்பேன் என்று சொல்லியிருந்தார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நாங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியம் காட்டி நீதிமான்களா இந்த நாட்களை வாழுகிற வேளையிலே, துன்பங்களை அனுபவிக்கிற வேளையிலே நன்மையையும் கிருபையையும் காணும்படியாக தேவன் கட்டாயம் நமக்கு செய்வார் என்று விசுவாசம் நமக்குள்ளே இருப்போமா இருந்தால், பவுலடிகள் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடுவோம், நல்ல ஓட்டத்தை ஓடி முடிப்போம் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் தைரியமாக சொல்லக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் தேவன் நமக்கு நியமித்து வைத்திருக்கிற ஓட்டங்கள், தேவன் நமக்கு நியமித்து வைத்திருக்கிற அழைப்பு, அருமையான கத்துடைய பிள்ளைகள், இவைகளையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், துன்மார்க்கருக்கு கூட இந்த நாட்களை பாருங்கள் அங்கே தேவனோட சில காரியங்களை செய்யும். ஆனால் நீதிமான்களை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவன் என்ன செய்கிறான் சொன்னால், நீதிமான்களுக்கு இந்த நாட்களிலே தேவன் ஒரு விசேஷித்த காரியத்தை இந்த நாட்களை வைத்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இந்த நாட்களே அனுதினம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டு கொண்டு வருகிற நமக்கு தேவன் ஒரு சர்ப்ரைஸ் இந்த நாட்களை வைத்திருக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைக்கு நாளைக்கு ஆண்டவர் ஒருவராக இருந்தால் ஆண்டவரோடு இந்த நாட்களை உண்மையாக நடக்கிற பிள்ளைகள், அவருக்காக இந்த நாட்களை உண்மையாக வைராக்கியம் காட்டிக் கொள்ளுகிற பிள்ளைகள் இந்த நாட்களிலே அந்த ஆண்டோடைய வருகையில் இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்படுவார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் நான் சொல்லவில்லை, வேதம் அப்படியாக சொல்லப்படவில்லை. ஆண்டவருடைய ஆவியின்படி நடக்கிறவர்கள், வேதம் சொல்ல ரோமர் 8:1 பாருங்கள், ஆவியின்படி நடத்துறவர்களுக்கு ஆய்க்க ஆவியின்படி நடப்பவர்களுக்கு ஆய்க்கின தீர்ப்பில்லை என்று சொல்லி. அப்படியானால் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் இந்த நாட்களை பாருங்கள் இவர்களை முன்குறித்து அவர் அழைத்திருக்கிறார். ரோமர் 8:32 சொன்ன பிரகாரம் அவர்களை இந்த நாட்களை என்ன செய்யிருக்கிறாள், அந்த வசனம் இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிப்போம் அந்த வசனத்தை, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர்கள் நிருபம் 8 எங்க நான் காரியத்தை இந்த நாட்களை உங்களை வாசித்து செய்யும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கிறேன். பெருமா கத்துடைய பிள்ளைகளே, ரோமர் 8 பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம் 8 நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 8:32 வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிற காரியம், 8:32 கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள் எப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், எவர்களை 30 இந்த நாட்களை வாசிக்கின்றேன் பாருங்கள், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். அப்படியானால் வேதம் என்ன சொல்லுகிறது, தேவன் அழைச்சி என்ன செய்கிறார், நீதிமானாக்கி இருக்கிறார். அப்ப இவர்களை முன்குறித்தார் முதலாவது பார்க்க வேண்டும், அதாவது அவருடைய அழைப்பு முன்னாக குறிப்பிடப்பட்ட, அதாவது உலக தோற்றத்திற்கு முன்பாக இவர்களை அங்கே அவர் முன்குறித்தாரோ இதான் நாங்க பார்க்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் பார்க்கிற வழியில் கத்துடைய பிள்ளைகளே ரொம்ப வித்தியாசமான காரியம். அப்ப எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் இந்த பூமியில அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அது மட்டுமல்ல பாருங்கள், இவர்களை குறித்து இந்த நாட்களை நாம் என்ன சொல்லுவோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவதை பார்க்கணும். ஏனென்று சொல்லி சொன்ன அருமையான கத்துடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்கும் அவரே இந்த நாட்களை ஒப்பு கொடுத்தவர், கொள்ளுங்கள். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லிவிட்டு தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யான், தேவரே அவர்களை நீதிமானாக்குகிறார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கருத்துடைய பிள்ளைகளை அப்ப பாருங்கள், அப்படியான இந்த நாட்களை பாருங்கள் பாருங்கள், அதாவது பாருங்கள், இங்கே வேதம் சொல்வது பாருங்கள், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவரும், அவரே தேவனுடைய வலது பாரத்தில் இருக்கிறவரும், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதனால்தான் இங்கே சொல்லப்படுற ரோமர் கழுதுகள் வழியில பவுலடிகள் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ நாசமோ இந்த நாட்கள், வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ மோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலும் நம்மை நாமிலே அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்க அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்படியானால் தேவன் இவர்களை அழைத்த தேவன் அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். அப்படி தேவன் அங்கே நீதிமானா இருக்கிறவர் நீதிமானா ஆக்கின பிள்ளைகளுக்கு அங்கே வேதம் சொல்லுகிறது துன்பம் வருகிறது. அது எப்படி என்று சொல்லி சொன்னால், சத்ருவானவன் அங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், ஆண்டவடத்திலே அனுமதியை பெற்றுக்கொண்டு வந்து துன்பத்தை போடுகிறான். அந்த துன்பத்தினுடைய காரியம் என்ன? இந்த சகோதரன் நீதிமானாக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவனா தகுதி இல்லாதவனா என்பது என்று ஒரு சோதனை காரியமாக இருக்கிறது. அருமையான கத்துரை பிள்ளைகள், இப்ப பாருங்கள், ஒரு பவுனை எடுத்துக்கொண்டு வந்து பொற்கொள்ளிடத்துல கொடுத்தால் அவன் என்ன செய்வான் சொல்லி சொன்னால், பவுனை டக்குன்னு பார்த்துட்டு அவனை உருக்குவான், இந்த பவுனை வேண்டிட்டு உடுக்குவான், உருக்கிட்டு என்ன செய்வான் சொன்னா அதுக்குள்ள களிம்பு நாட்களை நீக்குவான். களிம்பளை நீக்கிற வழியில ரம்மன கத்துடைய பிள்ளைகளே, அது ஒருக்கா ரெண்டு தரம் அல்ல, அநேக தரம் இந்த நாட்களை போட்டு செய்யப்படும். அப்படியாக செய்கிற வழியிலே கடைசியாக ஒரிஜினல் பவுன் இந்த நாட்களை என்ன செய்யும்? தரம் பிரித்து இந்த நாட்களை அங்கே இருக்கிறதை பார்க்கும். அப்ப அந்த ஒரிஜினல் பவுன் எப்படியாக இருக்கும்? அது நசிக்கக்கூடியது, அதாவது கொஞ்சம் நசிக்கிற தன்மையிலே இந்த நாட்களை இருக்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப ஏனென்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்ன அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்படியாக இந்த நாட்களை நாங்கள் புடமிட்டு அந்த அதாவது உண்மையான அந்த தங்கம் போல் வருகிற வழியில தான் நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி அங்கே முத்திரை அடிக்கப்படுகிறதை அங்கே பார்க்கும். இப்ப அதுக்கு முன்பாக அந்த நாட்களை பாருங்கள், ஒரு சின்ன பிரச்சனை வந்து நான் விழுந்து போனோட நான் நீதிமான் சொல்ல முடியாது. ஆண்டோட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கொலவப்பட்டனான், அதனாலே நான் நீதிமான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறோமே. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த அதைத்தான் ஆண்டவர் இந்த ரட்சிப்பை கூட கொடுத்து சொல்லியிருக்கிறார், முடிவரை அந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் சொல்லி. இதான் ரொம்ப கஷ்டம் ஐயா. அருமையான கத்துடைய பிள்ளை, அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த நாட்களை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னு பரலோர் ஆட்சியம் த்ரூ டிக்கெட் சொல்லி நாங்கள் நினைக்கிற தவறான காரியம். முதலாவது அவரோடு கூட பாடுகளை அனுபவித்தால்தான் இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களே அந்த ராஜ்யத்துக்கு செல்வதற்கு தகுதி உள்ளவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். அதைத்தான் நீங்க சொல்லுகிற நாசமோ மோசமோ பட்டயமோ எது வந்தால் வேணும்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் நாசம் வரும், கட்டாயம் மோசம் வரும், கட்டாயம் பட்டயம் வரும். ரோமர்களில் அவர் சொல்லுகிறார், அப்ப இப்படியான சூழ்நிலை வருகிற வேளையிலே எதுவும் கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது என்று சொல்லுகிற வேளையிலே தான் அருமையான கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் நீதிமானாக விளங்குகிறதை அங்கே கத்துடைய வார்த்தை நாட்களே நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், அங்கே தேவனுடைய அந்த தெய்வீக பராமரிப்பு என்று பார்க்கிற வேளையிலே பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், தேவனுடைய சித்தம் அங்கே அந்த இடத்திலே நிறைவேறுகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கத்துடைப்பிள்ளைகள், ஏனென்றால் தேவன் இந்த நாட்களே தம்முடைய அதாவது திருவசனத்திலே நம்மை இந்த நாட்களே பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு தேவன் நம்மை சோதிப்பதில்லை. இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப கத்தருடைய வார்த்தையின் அடிப்படையில பார்க்கிற வழியில அதற்கு மேலாக அந்த நாட்களை நமக்கு சோதனை, அப்ப நம்முடைய பலத்துக்கு தக்கதாகத்தான் அந்த சோதனை இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அப்ப எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் என்றால், நாங்கள் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் நமக்கு அந்த பாரம் சுமத்தப்படுது. இப்ப ஆண்டவர் ஏன் சிலுவையை சுமந்த, ரொம்ப கத்தருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாக கேளுங்க, ஏன் ஆண்டவர் சிலுவை சிலுவை சுமக்க வேண்டிய அவசியமே இல்லையே? பாருங்கள், அவரை கொண்டு போய் இந்த நாட்களை பாருங்கள், இவர் போர்ச்சியவர்கள் எப்படி செய்திருக்கலாம் தான், இந்த நாட்களில் சிலுவையை கொண்டு போய் அங்கே வைத்துட்டு அங்கே கொல்கத்தா மேட்டில் வைத்து விட்டு ஆண்டவரை அப்படியே சவுக்காலை அடித்து அடித்து வீதி வழியெல்லாம் இழுத்து இழுத்து கொண்டு போய் இந்த நாட்களில் அங்கே கொண்டு போய் சிலுவையில் வைத்து இந்த நாட்களில் சிலுவை அறைந்திருக்கலாமே. அப்படி அல்ல, சிலுவை ஏன் சுமந்தார் என்று சொல்லி சொன்னால், பாடுகளை சுமந்தார் ஐயா. அந்த பாடுகள் நம்முடைய பாடுகள், அது மட்டுமல்ல இந்த நாட்களில் உலகத்திலே இருக்கிற சகல ஜனங்களுடைய பாவங்கள் பாடுகள் எல்லாம் இந்த நாட்களிலே அந்த சிலுவை இந்த நாட்களிலே பாருங்கள், அந்த சிலுவை பாதையிலே அவர் சுமந்து கொண்டு போய்த்தான் கடைசியாக ஒரு முடிவுக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வந்தார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப அந்த சிலுவை பாருங்கள் எங்கே இருந்து துவங்குகிறது இந்த நாட்களை பாருங்கள், அவருடைய அதாவது அந்த எருசலேமிலிருந்து இந்த நாட்களில் அந்த காரியங்கள் நடக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, பாருங்க அருமையான கர்த்தர், பாருங்கள் அந்த வீதி வழியாக அந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் பாடுகளை சுமந்து கொண்டு போகிறார். ஒவ்வொரு ஜனங்கள் அந்த தெருவீதியில இருந்த ஜனங்களுடைய பாடுகள், என்னுடைய பாடுகள் அந்த இடத்திலே பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இருந்த அவர்களுடைய பாடுகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு போய் அப்படியே அந்த கொல்கதா மேடு, ஏன் கொல்கதா மேட்டுக்கு போனார்னு சொல்லி சொன்னால் அந்த மேடு உயர்ந்த இடத்திலே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள் பழைய பாட்டிலே யாத்ராமத்திலே வெண்கல சர்ப்பமாக வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்ட ஆண்டவர் அந்த இடத்திலே அந்த கல்கதா மேட்டிலே உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப கொல்கதா மேட்டிலே அங்கே அவர் உயர்த்தப்படுகிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அதன் மூலமாய்த்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் நீதிமான்களாக நாட்களை மாற்றப்படுகிறோம். ஏனென்றால் அந்த இரத்தம் தான் நம்மை கழுவி கொண்டிருக்கிறது, அனுகிரமும் கழுவி கொண்டு ஒவ்வொரு சக்கரம் இந்த நாட்களை கழுவி கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் பாவாரிக்கை செய்ய வேண்டும், அனுதினமும் பாவாரிக்கை செய்ய வேண்டும். ரசிக்கப்பட்ட நாள்ல 25 வருஷத்துக்கு முன்பாக பாவாரிக்கை செய்து விட்டு இந்த நாட்களை வந்து நான் நீதிமான் சொல்லிக் கொண்டிருக்கிற அளவுக்கு இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்க ரட்சிக்கப்பட்ட அனுதினமும் இந்த நாட்கள் என்ன செய்யும், ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் புதுப்பித்துக் கொண்டே இந்த நாட்களை இருக்கணும். அருமையான கர்த்தர் அப்டேட் செய்து கொண்டே இருக்கணும். உடைய கம்ப்யூட்டர் எடுத்து பாருங்க, கம்ப்யூட்டர்ல நீங்க அப்டேட் செய்யாட்டி ப்ரோக்ராம் எல்லாம் போயிடும், கம்ப்யூட்டர் வந்து சிக்கு முக்காய் கொண்டிக்கும். அப்டேட் இல்லையானு சொல்லிச்சுன்னா கம்ப்யூட்டர் வடிவா ஃபங்க்ஷன் செய்யாது, ஸ்டார்ட் ப்ராப்ளம் வரும். ப்ரோக்ராம் எதுவும் நாங்கள் டவுன்லோட் பண்ணுறோம்னா அது முடியாது, அது சில வழியை ஸ்ட்ரக் பண்ணி நிற்கும் சில வழியில். அதே மாதிரி அப்போ அனுதினமும் நாங்கள் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அந்த மனம் திரும்புதல் என்ற காரியத்துக்குள்ள இந்த நாட்களை இருக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். அருமையான கர்த்தருடைய, அப்போ தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோன்னு தான் வாழ்வடைவார். இது உண்மையான காரியம். இன்றைக்கு நம் பாவங்களை அறிக்கை செய்து நாங்கள் விட்டு விடுகிறதில்லை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவங்களை விட்டு விடுகிற அளவுக்கு இந்த நாட்களை நம்மால் முடியாது ஐயா. இப்போ பாவம் செய்கிறேன்னு சொன்னால் சில பேர் பார்க்குற வழியிலே, நான் தேசத்தில் இருக்கிற வழியிலே பாருங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த ரோமன் கத்தோலிக் இருக்கிற ஒரு சிலர் இந்த அதாவது இந்த பாஸ்ட் நாட்கள் இருக்கிற 40 நாட்கள், அந்த 40 நாட்கள் வந்து அந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அட்கோல் கடைக்கே பக்கமே போக மாட்டாங்க. அந்த 40 நாளும் அவனுக்கு வியாபாரம் இல்லை, கடையெல்லாம் இழுத்து முடிய காட்டியும். ஆனால் அந்த ஈஸ்டர் சண்டேன்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சு வருது இல்லை, வந்த அப்புறம்தான் வந்தோடனே அவர் எல்லாம் அவங்க காஞ்ச மாடு கம்பில் விழுந்த மாதிரி இந்த நாட்களை என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னால், ஒரு போத்திலுக்கு ரெண்டு போத்தில் வேண்டி அடிச்சு இந்த நாட்களே காணுக்க விழுந்து வை கிடப்பிடும். என்னென்ன தான் 40 நாள் ஒன்றும் இல்லை தானே, காணுக்க விழுந்து வை கிடக்கிறது வெட்டு கொத்து காரியங்கள். அந்த நாட்களில் பெரிய கைகால இழப்புகளும் தலை உடைகிறதும் காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் நடக்கும். அருமையான கர்த்தருடைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் கிறிஸ்தவருடைய சூழ்நிலைக்கு நடக்கிறது ஏனென்று பார்க்கிற வேளையிலேயே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவருடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களை என்னத்தை பார்க்கிறான்னு சொன்னால், இந்த 40 நாளும் சரியா நம்ம பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுக்கிற நோக்கம் இல்லை. பாவங்களை அறிக்கை செய்து 40 நாளும் விட்டு இருக்கிறாங்க, 41 நாள் துவங்கிடுவாங்க. அருமையான கர்த்தர் இது மனுஷனுடைய சர்வசாதாரணம். எனக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அந்த நாட்களை பாருங்க நியூயார்க் வருகுது, நியூயார்க் வரைக்கும் நான் குடிய விட்டுறேன், ஸ்மோக் பண்றதை விட்டுறேன், நான் மனுஷனா திரும்பி ஒழுங்காக நடக்கிறேன்னு சொல்லுவாங்க. சரி, மனைவியோ அல்லது கணவனோ இந்த நாட்களை பார்க்குற வேலையில் இந்த நாட்களை சௌகரங்களும் சரி ஓகேப்பா விட்டுருவோம், பாப்போம் கிறிஸ்மஸ் நியூ இயர் வருதான்னு சொல்லி செல்லுற வேலையை நியூயார்க்கெல்லாம் வந்து நியூ இயர் அண்டு நல்லா இருப்பேன், நல்லா இருந்து காரியங்கள் செய்வேன், செய்துவிட்டு பேருந்து கடைசியாக பார்க்குற வேலையில் 2 weeks 3 weeks 2 கிழமை 3 கிழமை போன அப்புறம் பழையபடி என்ன செய்வார் வச்சுனால் வேலையை போயிட்டு வரைக்கும் சின்ன டப்பாண்டு அடிச்சுட்டு வருவார். அருமையான கத்துடைய பிள்ளைகள் என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், பாவங்களை விட்டு விடுகிறதுக்கு அவர்களால் முடியாது ஐயா. தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும் தான் வேதம் சொல்லுது ஒழிய, பாவங்களை அறிக்கை செய்து இந்த நாட்கள்லே அப்படியே அறிக்கை செய்துட்டு அப்படியே அப்படியே இதான அப்படி நிற்காது நில்லன்னு சொல்லி சொல்லவில்லை, விட்டு விடு கம்ப்ளீட் எல்லாம் மறந்து. அப்ப பழைய பாவங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் இந்த நாட்கள்லே அங்கே ஜலத்திலே மூழ்கி அதாவது ஞானஸ்தானம் எடுக்கிற வழியிலே நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களுக்காக அவரோடு கூட இந்த நாட்கள் என்ன செய்கிறோம், அங்கே அமுக்கப்பட்டு நாங்கள் எழும்புகிற வழியில வேதம் சொல்லுகிறது ஒரு புது சிருஷ்டியாக இந்த நாட்களை எழும்புகிறோம்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இது ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக இந்த நாட்களை இருக்கிறார் என கத்துறை விழிகளை. ஆனால் பாருங்க இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கிற வழியிலே, இன்றைக்கு பாருங்க ஒரு சிலர் பார்க்கிற வழியிலே ஞானஸ்தானம் எடுப்பாங்க, எங்கே தங்களுடைய ஆலயத்தில் எடுப்பாங்க, ஆலயத்தில் போதன் மூலமாக எடுப்பாங்க, பிறகு இஸ்ரவேலுக்கு போவாங்க, இஸ்ரவேலில் போயிட்டு ஜோர்தான் நதியில் ஞானஸ்தானம் விடுவாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் போகிற போகிற இடமெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து கொண்டா இருந்தவர், ஒரே ஒரு முறைதானையா ஞானஸ்தானம் எடுக்கிறது. இன்னைக்கு அதை கேட்டால் பெரிய நியாயங்கள் சொல்லிக் கொள்வாங்க, இது ஆண் பரிசுத்த பூமி பரிசுத்த காரியம்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி அங்கே போய் ஞானஸ்தானம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே எடுத்தார் அதனாலே நாங்களும் எடுத்துருவோம்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுவாங்க. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு முறைதான் இந்த நாட்கள் மனுஷன் ஒரு முறைதான் இந்த நாட்கள், அதாவது மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிறப்பு ஒரு முறைதான், மரணம் ஒரு முறைதான். அருமையான கத்துடன் மரணம் 10 தரம் இந்த நாட்களை வராது, பிறப்பு 10 தரம் வராது, அப்படியான அந்த நாட்களே தேவனுடைய காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களே சரியாகத்தான் அந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஆனால் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனுஷனுடைய நடைமுறைகள், மனுஷனுடைய காரியங்கள், மனுஷனுடைய செயல்பாடுகள் தான் இன்றைக்கு எப்படியாக இருக்கிறார்னு சொன்னால் தவறுதலாக அந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கத்திரி, அதனாலே தான் பாருங்க அருமை பிள்ளைகளே, இதனாலும் வேதம் சொல்லுகிறபடி பாவங்களை அறிக்கையிட்டு இந்த நாட்களை விட்டுவிட வேண்டும். அப்படியானால் தான் பாருங்கள் நீதிமானுடைய காரியத்தில் பார்க்கிறவர்கள் ஏன்னு சொல்லப்படுகிறது பாருங்கள், நீதிமானுடைய பேர் கொடுக்கப்படுகிறேன்னு சொன்னால் அவன் மறுபடியும் பாவம் செய்ய மாட்டான் என்பதற்காகத்தான் அந்த காரியத்தில் அந்த நீதிமான்ற பெயரே இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ துன்மார்க்கிற பெரிய ஆண்டு சொல்லவில்லை, நீதிமானைத்தான். துன்பேதம் சொல்லுது பாருங்க, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று ஏசாயாவில் சொல்லப்படுது. ஏனென்று சொல்லி சொன்னால் அவருடைய அந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது ஐயா. நீதிமானுக்குள்ளே சமாதானம் இருக்கு. அப்ப அவன் துன்மார்க்கனுக்குள்ள சமாதானம் இல்லாத அப்படின்னா அவன் சமாதானத்துக்குரிய காரியமாக தனக்கு சாதகமாக இந்த காரியத்தையும் செய்து கொள்ளுவான். ஆனா நீதிமான் அப்படி அல்ல, நீதிமானுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் நீதிமான் மறுபடியும் அந்த நாட்களை நடக்கிறான், அதனாலதான் அவன் துன்பத்தை அனுபவிக்கிறான். ஆனா துன்மார்க்கன் துன்பத்தை அனுபவிக்கிறானா? அனுபவிக்கிறே இல்லை. எத்தனை நாங்க பார்க்கவன் ஒரு துன்மார்க்கன் வீதியில போய் கொண்டிருப்பான், அவனோட போய் நாங்கள் ஒரு பிரச்சனை எடுப்போம்னு சொல்லி சொன்னால் என்ன செய்வான், அவன் திருப்பி அந்த காரியத்துக்கு அடிச்சோ இதோ காரியத்தை செய்வான். நீதிமான் அப்படி இல்லை, நீங்க நீதிமான போய் பேசி பாருங்க அந்த நாட்கள் அவன் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னா பேச மாட்டான் திருப்பி, அப்படியே அந்த நாட்களை மறந்து அப்படியே விட்டு விட்டு போவான். அருமையான கத்துரை பிள்ளைகள், இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் எதிர்மாறாதான காரியமாக அந்த நாட்கள் இந்த உலகத்திலே இருக்கிறத இங்க காணும். அப்படியானால் பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, அருமையான கத்துரை, அப்ப தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு இந்த தேவையாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால் இங்கே தேவன் தம்முடைய திருவசனத்தை நாம் இந்த நாட்களை பொறுத்து கொள்ள வேண்டிய பொறுத்து கொள்ள முடியாத அளவு தேவன் நம்மை சோதிப்பதில்லை என்று கூறியிருக்கிறார். ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 10 அதிகாரத்திலே வாசிப்போமா இருந்தா வாசிக்கிறேன் பாருங்க அருமையான கத்துரை பிள்ளைகளே. ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 10 அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் 10 அதிகாரத்திலே 13 வசனம் சொல்லுகிறது எப்படி என்ன பாருங்க, அதை நான் வாசிக்கணும் பாருங்கள். 13 வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனைகள் உங்களுக்கு நேரிடவில்லை. ஏனென்றால் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக போக்கையும் உங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் கத்தோடு. அப்ப தேவன் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் இந்த சோதனைகளை தாங்குற அளவுக்கு தேவன் அங்கே ஒரு லிமிட்டை தந்திருக்கிறார் நமக்கு. அருமையான கத்து, அதே வழியிலே பாருங்கள் அந்த சோதனையில இருந்து இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் தப்பித்துக் கொள்ளுவதற்கு கூட இந்த நாட்கள்லே தேவன் ஒரு போக்கை உண்டாக்கி இருக்கிறார். அப்ப பாருங்கள் எல்லாவற்றுக்கும் நாங்க போய் மாட்டுப்படக்கூடாது. இந்த ஒரு சிலர் இந்த நாட்களை பாருங்கள் சில காரியங்களை மோட்டுத்தனமா போய் தன்றது. உதாரணத்துக்கு விசுவாசி எடுத்து பாருங்க, ஆண்டோட பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லுகிறார் போய் இந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் அதாவது போயிட்டு ஒரு வட்டிக்கு காசை வேண்டுவாங்க. வட்டி காசை வேணும்னா இந்த நாட்கள் அவன் வந்து கேட்பான் இந்த நாட்கள் எங்க ஐயா வட்டி பணம் எங்க வட்டி பணத்துக்கு வட்டி பணத்துக்குரிய வட்டி எங்கன்னு சொல்லி கேட்கிற வழியில தரலாம்னு சொல்லுவார். எப்ப சொல்லுவாரு, நான் என்னுடைய பின்னரம் தாரன்னு தான். ஆனால் அவன் பின்னரம் கொடுக்க மாட்டான். இதனே அந்த சோதனைக்கு சோதனை நமக்கு வருகிற காரியம், துன்பங்கள் வருகிற காரியம். அப்ப இதனால வந்து இந்த நாட்களை ஆண்டவரே நான் உம்மை நம்பித்தான் கடன்பட்ட நான் ஆண்டவரே இந்த நாட்களே, அதனால அந்த கடன் காரியத்துக்கு கடன்காரன் பாரா ஆண்டவரே என்னை மறைத்துக் கொள்ளும் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவர் மறைத்துக் கொள்ளுவாரா? எதனாக பார்க்க முடியும்? ஏன்னு சொன்னால் ஆண்டவர் கேட்பார், ஐயா உன்னை நான் சொன்னா நான் கடன் பண்ண சொல்லி நீ எதற்காக உன்னுடைய திராணிக்கு மேலாக இந்த நாட்களை காரியத்தை செய்தான். இன்றைக்கு அருமையான கத்துடைய பக்கத்து எடுக்கிற வாகனம் வேண்டி வச்சுக்கிறான்னு சொன்னா நீ அது வேண்டும் பண்றதுக்கான நீ வாகனத்துக்கு வாகனம் பண்றதுக்கான கடனை பண்ற அப்படி அல்ல. அருமையான அதுதான் தவறான காரியங்கள். அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது எப்படி சொன்னா அந்த குருந்தியில சொல்லப்படுது, தெளிவாக சொல்லப்படுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனையும் உங்களுக்கு நேரிடவில்லை. அப்படியான அந்த சோதனை இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாடாக இந்த நாட்களே இல்லை. ஏனென்றால் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கூடாமல் பாருங்கள், திராணிக்கு மேலாக வசனத்தை பார்க்க உண்மையா, திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு இடம் கூடாமல் என்ன செய்கிறாரா, சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அவர் தப்பித்துக் கொள்ளும்படியாக போக்கையும் உண்டாக்கி வச்சுக்கிறார். இதை நாங்கள் பார்க்கணும். அப்ப இந்த வலையிலே நாங்கள் விழாதபடி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தேவன் வழியை வச்சுக்கிறார். அந்த வழியை நாங்கள் தேவனோடு நடந்தோம்னா அந்த காரியத்தை கண்டுபிடித்திடுவோம், கண்டுபிடித்தால் நாங்கள் நீதிமான்களாக அந்த நாட்களை ஒதுங்கிக் கொள்வோம் என்று பார்க்கிறார். வரம பிள்ளைகளே பாருங்கள், வேதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களை பாருங்கள், அவருடைய காரியங்கள், அவர் செய்த அற்புதங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் மறைந்து இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் அவரை கொண்டு போய் ஒரு மலையிலே கொண்டு போய் இந்த நாட்களை தள்ளி அவரை கொல்லும்படியாக அந்த நாட்களை வகுத்து. ஆனா வேதம் சொல்லுது பாருங்கள், அவர் அந்த இடத்துல மறைஞ்சு போயிட்டார். ஐயா ஆண்ட இடத்துல ஆண்டவர் நின்றுக்கலாம் தானே, அவர் கடவுள் தானே ஐயா, அவர் கர்த்தர் தானே, அவர் ஒன்றும் நடந்திருக்காது, மலையிலிருந்து தள்ளி விடுவாங்க, அவர் செத்து போயிருப்பாரா, முடியாது. ஆனா ஏன் நிக்கவில்லைன்னு சொல்லி சொன்னால், அவர் அந்த அவங்களுடைய அந்த சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளுவதற்கு அவர் வகை தேடி இந்த நாட்களே அதுக்குள்ள இருந்து மாறிட்டார். அருமையான கத்திரப்பிள்ளை, அப்ப இதுதான் பாருங்க, அவர் அந்த சில காரியங்களை நமக்கு தேவன் இந்த நாட்களை கற்றுத்தருகிற அருமையான கத்திரப்பிள்ளை. அதனாலே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆகியால் எனக்கு பிரியமானவர்கள் விக்கிராரதனைக்கு விலகி ஓடுங்கள். அருமையான கத்திரப்பிள்ளை ஏனென்று சொல்லி சொன்னா, அருமையான கத்திரப்பிள்ளைகளே, இந்த காரியங்கள் நிமித்தந்தான் இந்த நாட்களே அங்கே சில சோதனைக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் அங்கு அகப்படுகிறோம். விக்கிராரதனை என்றா என்ன, நாங்கள் இந்த நாட்கள் எதை நேசிக்கிறோம், ஒரு வீட்டையோ ஒரு பொருளையோ இந்த நாட்களில் ஏதாவது உடையோ அல்லது ஒரு வாகனத்தையோ என்ன காரியத்தை செய்தாலும் அது விக்கிராரதன் தான் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இந்த நாட்கள் விலகி ஓடவும். ஏனென்றா பாருங்கள், உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை நீங்கள் அங்கு நீங்களே நிதானித்து பாருங்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஏனென்று சொல்லி சொன்னா, அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே நமக்கு இந்த நாட்களிலே சோதனையை சகிக்கக்கூடிய அளவுக்கும் சோதனையை தாங்குகிறதற்கும் இந்த நாட்களில் தேவன் அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல இந்த வார்த்தை நாட்களை நமக்கு திண்டவட்டமாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னா பாருங்கள், அங்கே தேவன் நம்மை சோதிப்பதில்லை என்று இந்த நாட்களை கூறுகிறார். ஏன்னு சொன்னார், இரண்டாவதாக நேசித்து அங்கே தமது கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர்களுக்கு இந்த நாட்களை அனுபவிக்கும் துன்பங்களிலிருந்து நம்மை இந்த நாட்களே அங்கே கிடைக்க செய்கிற, அதாவது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், யோசேப்பை குறித்து பார்க்கிறவர்களே இந்த சத்தியத்தை இந்த நாட்களை பாருங்கள், தன் துன்ப வேளையிலே அனுபவித்து உணர்ந்தான் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆதிகாம் 50 அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையில், அனுமதிக்கப்பட்ட காரியங்கள், ஆனால் யோசேப்பு அங்கே மரணத்தை சந்திக்கவில்லை, அதாவது துன்பப்பட்டார், சிறையில் இருந்து துன்பப்பட்டார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஏன் அவர் நீதிமானாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்த்தார். அப்ப அதாவது இந்த நாட்களே, அதாவது போத்திபாவுடைய மனைவியினுடைய இச்சைக்கு இடம் கூடாதபடி, அருமையான அப்ப பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறது, இச்சைக்கு அப்ப நீதிமானுக்கு வரும் துன்பம் இச்சை அனுபவி என்றுதான் அந்த இடத்துல வருகிறது. ஆனால் என்ன செய்யறான், விலகி ஓடுறான் ஐயா, துண்டை விட்டுட்டு போடுறான். அப்ப இந்த விலகி ஓடுகிற வேளையிலேயே துன்பம் வருகிறது. என்ன துன்பம் வருகிறது, அநியாயமான குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே போடப்படுகிற துன்பம் இந்த நாட்களே வருகிறது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த துன்பத்திலும் கூட கத்தர் யோசை போட்டிருந்தார்னு சொல்லி அருமையான. அப்ப பாருங்கள், இந்த காரியம் இதுதான் ஒரு சத்தியமான காரியம். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த நாட்களே நிறைந்த பகுதிகளை இந்த நாட்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே வளர்ச்சிக்கு இந்த நாட்களை தருகிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் பாருங்கள், மேலும் பாருங்கள், மரணம் இருள் அங்கே பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்கிற வேளையிலே சங்கீத 23 சொல்லப்பட்டது போல தேவன் நம்மோடு இந்த நாட்களை துணையாக இருக்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அருமையான கத்திரப்பிள்ளைகளே, வாழ்க்கையில் வாழ்க்கையை இந்த நாட்களை சோதனைகளை தாங்கிக் கொள்ள பலத்தையும் போதுமான கிருபையும் இந்த நாட்களை தேவன் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 10 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களிலே நாங்களுக்கு, அதாவது எங்களுக்கு, அதாவது வேதனைகளை அதாவது பகிர்ந்து கொள்ளுகிறார். இயேசு எங்களது வேதனைகளை இந்த நாட்களை தான் அந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வேதனைகள் வருகிற, துன்பங்கள் வருகிற வழியிலே அவர் நம்மை ஆற்றி தேற்றி இந்த நாட்களை நடத்துகிறதையும் இங்கே இந்த இடத்திலே நாங்கள் காணுகிறோம். ஏனென்றால் நம்முடைய அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் பாருங்கள், ஏசாயாவின் புத்தகம் 43 நாங்கள் வாசிப்போம். அந்த வார்த்தை ஒரு கசட்டு, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 43 கத்தடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 43 நான் வாசிக்கினேன் பாருங்கள். ஏசாயாவின் புத்தகம் 43 ஏசாயாவின் புத்தகம் 43 அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன சொல்லி சொன்னால், 2 சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவர்கள் உண்மையில் பிறழுவதில்லை, நீ அக்கறையில் நடக்கும் போது போகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன்னை பற்றாது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. பாருங்கள் இந்த வார்த்தை, ஆண்டவர் இந்த சோதனையின் மத்தியிலே இங்கே ஆண்டோட நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் இந்த காரியத்தை இந்த நாட்களை சொல்லுகிறான் சொல்லி இங்கே பார்க்கிற மாதிரி கத்திரப்பிள்ளைகள் அவர் எப்படியாக பேசுகிறான் சொல்லி சொன்னால், முதலாவது தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடைய கூட, அப்படி என்றால் வெள்ளம் உன்னை அள்ளி கொண்டு போவாது, இதனாக பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நீ ஆறுகளை கடக்கும் போது அங்கே என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் அவைகள் உண்மையில் அங்கே தண்ணி அந்த ஆறுகளை பாருங்கள், இந்த காரியம் ஐயா அந்த இடத்திலே பாருங்கள் நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்லியிருக்கிற, எப்படி என்று சொன்னா பாருங்கள், நீ அக்னியிலே நடக்கும் போது வேகாம இருப்பா அக்னி சுவாலை உண்மை பற்றாது. இப்ப பாருங்கள் இங்கே முதலாவது தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருக்கிறேன், எங்கே சிவந்த சமுத்திரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்தார்கள், தேவன் அங்கே வேதம் சொல்றது அவர்களுக்கு முன்னாக கண்மலையாக சென்றார்கள் சொல்லி ஏற்பன கத்துடைய பிள்ளைகளை. அப்பா வேத பாருங்க அந்த வசனத்தை பாருங்க, யாத்ராமத்தை எடுத்து பாருங்கள், ஆண்டவர் அந்த சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பிரிக்கிற வேலையில் அது வெட்டாந்தரையை போல இருந்தா ஐயா, அது நான் அந்த காரியத்தை குறிச்சு நான் யோசிச்சு பார்த்தேன், எப்படி ஆண்டவர் ஒரு கடல் உடனே டக்கண்டு காஞ்சி எப்படி வெட்டாந்தரையை போல வாரதுன்னு சொல்லிச்சுன்னா அது எப்படி நாங்களை இமேஜின், நாங்கள் அதை நினைத்து கூட இந்த நாட்களை பார்க்க முடியாத அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏனென்றால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஒரு கடல் இந்த நாட்களை இப்ப பிரிஞ்சு வேண்டா, மிஞ்சி போனா கிட்டத்தட்ட ஒரு கிழமை ரெண்டு கிழமை அதுக்கு மேலதான் செல்லும் அந்த சதுப்பு அந்த சேர்கள் எல்லாம் இந்த நாட்கள்ல காயறதுக்கு. ஆனா இங்க என்ன நடக்குனா வெட்டாந்தரையை போறது இவங்கெல்லாம் அப்படி நடந்து போறாங்க பாருங்க, அவங்களோட வண்டில்கள் மாடுகள் ஆடுகள் எல்லாம் காவி கொண்டு போறாங்க, சேரும் இல்லை சுருதியும் இல்லை, அது எப்படி என்று உண்மையா நினைக்கவே முடியாது. ரெண்டாவது ஆறுகளை கிடைக்கும்

என்ன நடக்கும் போது ஓகாம இருப்பா? இப்ப என்ன நடந்தது? தானியருடைய நண்பர்கள் சாத்சாக் மேசாக் அவர்களுக்கு என்ன நடந்தது? அக்னியில போட்டாங்க. ஆனா அந்த இடத்துல அவர்களுக்கு அங்கே வேகம் இல்லை, அக்னி ஜுவாலை அவர்களை பற்றவும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பாருங்கள் எப்படி ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம். அப்ப தேவன் இப்படியாக அந்த நாட்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை பாதுகாப்பு கொடுக்கிறார். ஆனா இன்றைக்கு ஜனங்கள் இந்த நாட்களை அதை குறித்து உணர்வதில்லை. அருமையான கத்தோடைய கத்தர் சோதிச்சுட்டார். ஒரு காரியம் நடந்ததுன்னா கத்தர் சோதிச்சுட்டார். கத்தர் அது செய்துட்டார். கத்தரேனையா உன்னை சோதிக்கிறார்? அவருக்கு வேற வேலை இல்லையா? உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர், உன்னை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்களை அருமையான கத்தோடைய அந்த சோதனைகள் வருவதற்கு முக்கியமான காரியம் இந்த நாட்களை அருமையான கத்தோடைய நீதான் அந்த சோதனைக்கு அங்கே காரணனா இந்த நாட்களில் இருக்கிற நீ சில பிள்ளைகளை செய்கிற தவறுகளை நிமித்தம் உடைய வாழ்க்கையில் இந்த நாட்களை இருக்கு. இப்ப யோவனுடைய காரியம் வேறு விதமாக இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கத்தோடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய காரியம் வேறு விதமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் கடன்களை வேண்டி சில காரியங்களை செய்த நாட்களை என்ன செய்கிறோம்? நாங்கள் சோதனை என்று சொல்லப்படுகிற அந்த வலைக்குள்ள இந்த நாட்களை போய் நாங்கள் சிக்குப்பட்டு போய் இந்த நாட்களை இருக்கிறோம். இன்னைக்கு எடுத்து பாருங்க ஜனங்களை, இன்றைக்கு பார்க்கக்கூடிய அநேகர் இந்த நாட்கள் வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பின்பாக ஒரு 25-30 கிரெடிட் கார்டு வச்சிருப்பாங்க. அந்த விசா கார்டு, இந்த மாஸ்டர் கார்டு, இந்த ஒவ்வொரு கார்டுலயும் டக்கு டக்குன்னு எடுக்கிறது மாறி மாறி. இதுல காசு இல்லாட்டி அதுல, அதுல காசு இல்லாட்டி இதுல, இப்படியாக ஒரு ரொட்டேஷன்ல காரியம் போய்கொண்டே இருக்கும். அருமையான கத்திரவிலே இப்ப இதை குறித்து நீங்கள் சற்று நம்முடைய தேசத்துல இருக்கிற நாட்கள்ல இருந்து பாருங்க. அந்த நாட்கள்ல பாருங்கள், அந்த தகப்பனார் உழைக்கிற ஒரு சொற்ப சம்பளத்துல அந்த நாட்கள் என்ன செய்யும்? ஒரு பெரிய குடும்பமே இந்த நாட்களே காரியத்தை செய்துன்றும். ஆனால் உடைகள் இருக்கிறது, எல்லா உணவு இருக்கிறது, எல்லா காரியம் இருக்கிறது, திருப்தியான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. ஆனா இன்றைக்கு பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை வெளிநாடுகளுக்கு வந்து இந்த நாட்களை நாங்கள் அந்த நிம்மதியை இழந்து விட்டோம். அருமையான கத்தோட பிள்ளைகள், எல்லா காரியங்களும் இருக்கிறது ஆனா நிம்மதியை இழந்து சொல்லி சொன்னால் இரவும் பகலும் வேலை வேலை வேலை வேலை என்று சொல்லி இருந்தாங்க. அங்க பாக்குற வகையில இலங்கை தேசத்துல 6 மணித்தாலமோ 7 மணித்தாலமோ வேலை செய்து கொண்டு திருப்தியாக அந்த நாட்களை நிம்மதியா சாப்பிடு, நிம்மதியா காரியங்கள் செய்வாங்க. அருமையான கத்தோட பிள்ளைகள், அப்ப இதுதான் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்களும் சோதனைகளும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அநேகர் இன்றைக்கு நான் பார்த்துருக்கேன் 2 நேரம் 3 நேரம் வேலை செய்வாங்க. 40 வயசு 45 வயசுல ஹார்ட் அட்டாக் ஆக்கள் பூச்சி எழுந்துருவாங்க. அருமையான கத்தோடைய பிள்ளைகள், என்ன ரீசன்? அருமையான கத்தோடைய பாருங்கள், என்ன உழைத்துள்ளது கடைசியாக அந்த அந்த உழைச்ச அந்த பணத்தை கூட இந்த நாட்களை அவர் தன்னுடைய குடும்பத்தோட இருந்து இந்த நாட்களை என்ன அனுபவிக்க முடியாத நிலப்பாடுல மனைவியும் பிள்ளைகளையும் விட்டு இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? அப்படியே அவர்கள் மறித்து போறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகள், அது வேற பகுதியா இருக்கு. இப்ப அதனாலே பாருங்கள் இங்க வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த வேதனைகள் சோதனை நம்முடைய வாழ்க்கையில வருகிற வேதனைகள் சோதனைகள் நம்முடைய வளர்ச்சியை இந்த நாட்களை நன்மையை பயன்படுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்தோடைய பிள்ளைகள், அப்ப இங்க நம்முடைய துன்ப நேரத்திலும் பரிசுத்தாவியான மூலமா இந்த நாட்களை நமக்கு ஆறுதல் அளிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையிலே இந்த நாட்களை சோதனைகளை தாங்கிக் கொள்ளும் பலத்தை இந்த நாட்களே அங்கே பலத்தையும் போதுமான கிருபையும் இந்த நாட்களே தேவன் கொடுக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகள், அப்ப தேவன் அந்த கிருபை இந்த நாட்களை கொடுக்கிறார். பவுலடிகளுடைய வாழ்க்கையிலே வருகிற வேளையிலே நெருக்கம் வந்து விட்டது. ஆண்டவருக்கு பவுலடிகள் கேட்கிற, ஆண்டவரே எனக்குள்ளே அந்த முள்ளு இருக்கிற அந்த முள்ளே இருக்கா தவிர எடுத்துருங்க, ஆண்டவர் நீக்கிவிடுங்கன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் இவர் ஜோம் பண்ணி மூன்றரை ஜோம் பண்ணியும் ஆண்டவர் அங்கே மறுபடி கொடுக்கவில்லை. கடைசியாக சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். இவ்வளவுதான் ஐயா மறுமொழி. அப்படின்னா நீ அனுபவிக்க வேண்டும், ஏன்னா புடமுழுகிறான். அதான் அதோடைய காரியம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்ப அந்த காரியத்தை பார்க்கிறவர்கள், அப்ப தேவன் அந்த இடத்துல அந்த காரியத்தை அனுமதிக்கிறார், புடமிடுகிறார். ஆனால் இந்த நாட்களை அவர் சொல்லுகிறார், அதற்கு பின்பா பலடிகள் சொல்லுகிறார், அங்கே இந்த நாட்களே அவரே இந்த நாட்களை தேவன் அங்கே பொன்னாக விளங்கும்படியாக இந்த நாட்களை செய்கிறார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்திரப்படுகள், முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நீதிமான்களாய் இந்த நாட்களை நாங்கள் வாழ வேண்டும், நீதிமான்களாய் இருக்க வேண்டுமா இருந்தால் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் புடமிடப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த பாத்திரத்தில் இந்த நாட்களை போட்டு தேவன் புடமிடுகிற வேளையிலே இந்த நாட்களை பாருங்கள் பொன்னாக விளங்குவோம் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெட்சமனை தோட்டத்திலே வியாகுலப்பட்டு அழுதார். அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, என்ன ஜெபம் செய்தோம்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், பிதாவே என்னுடைய சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படி. என்ன காரணம் பாருங்க அருமையான கத்தோடைய பிள்ளைகள். ஆனால் அந்த ஜெபத்துக்கு இந்த நாட்களே பதில் எதுவும் வந்ததா? இல்லை. அந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவரத்திலே இந்த ஒரு எந்த விதமான மறுமணியும் இல்லை. அருமையான கத்தோடைய பிள்ளைகள், ஏனென்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அந்த பாத்திரத்தை அவர் இந்த நாட்களே சுமக்க வேண்டும். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, ஏனென்றால் நீதிமான்கள் துன்பப்படுகிறவர்களே நீதிமானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்ய வேண்டும்? அந்த துன்ப பாத்திரத்தை, அந்த சிலுவை மரண பாத்திரத்தை அவர் அங்கே சுமக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது

0: தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சித்தமும் இந்த நாட்களில் இருக்கிறதுனால் இன்றைக்கு நாங்கள் கூட இந்த நாட்களில் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களா இந்த நாட்களில் இருப்போமா இருந்தால் அங்கே பிதாவுடைய வலது பாரசத்தில் இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது போல ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களில் நாங்கள் இருப்போம் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலே போராடுவோம், நல்ல ஓட்டத்தை ஓடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், நாங்கள் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான்களாக இன்றைக்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிற நாங்கள் இந்த நாட்களிலே துன்பம் வருகிற வேளையிலே, சோதனைகள் வருகிற வேளையிலே, அந்த சோதனைகள் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் அங்கே என்ன செய்ய வேண்டும்? தேவனை மறுதளிக்காமல் தேவனை இந்த நாட்களை பற்றி கொள்ள வேண்டும். அப்படியாக பற்றி கொள்ளுகிற வேளையிலே தான் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது. அங்கே இந்த நாட்களை எப்படின்னு சொன்னால், நாங்கள் இந்த நாட்களிலே அவருடைய பிரகாரம் இந்த நாட்களிலே அந்த புடமுடப்பட்டு இந்த நாட்களிலே நாங்கள் பொன்னாக இந்த நாட்களை விளங்குகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதே போலத்தான் இங்கே சொல்லப்படுகிறது, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வேதனைகளை இந்த நாட்களை பகிர்ந்து கொள்கிறார் என்பதை நாங்கள் மறக்க கூடாது. நாம் அவரிடத்திலே ஜபிக்கும் போது இரக்கம், அதாவது அந்த நம்மீது இரக்கம் கொள்ளும் அங்கே மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். பலவிதமான நம்முடைய சோதனைகளையும் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை ஜபிக்கும் போது இந்த நாட்களை பாருங்கள், அங்கே துன்பங்களையும் அவர்தாமே அனுபவிக்கிறான்னு சொல்லி எபிரேயர் 4:15 சொல்லப்பட்ட பிரகாரம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை இந்த நாட்களில் சுமந்து கொண்டார் என்று ஏசாய 53:4 சொல்லப்பட்ட பிரகாரமும், நம்முடைய மீறுதலை நினைத்து அவர் காயப்பட்டு அக்கிரமங்கள் நினைத்து அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய தொழும்புகளினால் குணமான ஒன்று ஏசாய 53:5 இந்த நாட்களில் சொல்லப்படுகிறோம். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே வருகிற துன்பங்கள் கஷ்டங்கள் இந்த நாட்களிலே என்ன காரணம் என்றால், அடுத்தபடி நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு இந்த நாட்களிலே நமக்குள்ளே இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே எப்படி என்று சொல்லி சொன்னா பாருங்கள், அங்கே சில காரியங்களை நாம் அங்கே பரிசீலிப்போம், சோதனைகளையும் துன்பங்களையும் இந்த நாட்களை அனுபவிக்கும் போது அவற்றை இந்த நாட்களை சந்திக்கும்படி நாம் என்ன நடக்கையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளு அங்கே அவைகளை வெற்றி கொள்ளலாம் என்பதை முதலாவதாக இன்றைக்கு கவனிக்க வேண்டும். முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், மனிதர்கள் இந்த நாட்களை துன்பம் இந்த நாட்களை அனுபவிக்க காரணங்கள் எவைகள் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த காரணங்கள் எப்படி இந்த நாட்களை அங்கே பொருத்தமாக இந்த நாட்களை இருப்பது என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதற்கேற்ற மாற்று வழிகளை இந்த நாட்களை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அருமையான கர்த்தர், அப்ப சோதனை வருவதற்கு முக்கியமான காரியம் என்ன, அதற்குரிய மாற்று வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அந்த சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானவர்களா இருந்தாலும் தேவன் அங்கே மிகுந்த கவலையோடு இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே என் விசுவாசி இப்படியாக நெருக்கப்படுகிறானே என்று சொல்லி இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதே போலதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் அனுபவிக்கும் துன்பங்கள் இந்த நாட்களிலே நம்முடைய தேவன் நம்மீது இந்த நாட்களில் வைத்துள்ள அன்பை இந்த நாட்களிலே மறுதளித்து விட கூடாது என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே அந்த காரியத்தில் விளங்குறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே எப்படியாக அவர் இந்த நாட்களிலே நம்மை புறக்கணித்து விட முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப பாருங்கள் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், தேவனுடைய முகத்தை தேடி ஊக்கமாக இந்த நாட்களை நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய துன்பத்திலே இருந்து அவர் நம்மை விடுவிக்கும் வரை ஜெபத்திலே இந்த நாட்களை தெரிவித்திருக்க வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கம், நீதிமானா நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறபடியினால் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள் துன்பங்கள் இந்த நாட்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அங்கே தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலிருந்து ஜெபம் பண்ண வேண்டும். மரியாள் மாத்தா ரெண்டு பேர் இருந்தாங்க பாருங்க, ஒரு மேலும் சொல்றது மரியாள் என்ன, ஆண்டவுடைய சமூகத்தில பாதத்திலே இருந்தார். மாத்தாள் பற்பல காரியங்களை குறித்து இந்த நாட்கள் என்ன செய்ய கவலைப்பட்டுருந்தார். ரெண்டு பேரும் சகோதரி தானே ஐயா, ரெண்டு பேருக்கும் இந்த நாட்கள் ஒரே காரியங்கள். ஆனா பாருங்கள், இந்த பற்பல காரியங்கள் நிமித்தம்தான் மாத்தாளுக்கு பிரச்சனை வந்துட்டு, மாத்தாள் டென்ஷன் நினைக்கிறார், மரியாள் டென்ஷன் இல்லையோ ஒன்றும் இல்லை, மரியாள் சிம்பிளா இருக்கிறா, இதான் நடந்த காரியம். வருமான கத்திரிட்டு அப்ப ஆண்டோடைய பாதத்தில் இந்த நாட்களில் நாங்கள் இருப்போமா இருந்தால் அங்கே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள் இந்த எல்லாவற்றுக்கும் இந்த நாட்களிலே ஒரு முடிவு இருக்கு என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதா இருக்கு. அப்ப நம்முடைய துன்பத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் வரை அதை இந்த நாட்களை தாங்கிக் கொள்ளும் சக்தியை தரும்படியாக ஆண்டவடத்திலே இந்த நாட்களை வேண்டிக் கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய, அப்ப ஆண்டவடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். அந்த துன்பத்திலேருந்து நமக்கு ஒரு விடுதலை தேவன் கொடுக்கும்படியாக அருமையான கர்த்தர். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுவது இவைகள் எல்லாவற்றையும் நம்மை நாம் அன்பு கூறுகிறவர்களே முற்றினாலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இந்த நாட்களே இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கும். அப்படியானால் அங்கே கிறிஸ்தவ விசுவாசம் பலவீனம் துன்பம் ஏற்படுவதில் அல்ல. இந்த நாட்களே மனிதன் பலவீனத்தில் தேவனுடைய வல்லமையை இந்த நாட்களே வெளிப்படுவதிலேயே இருக்கிறது என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமே கத்துள்ள. மனிதனுடைய அந்த காரியத்தில் அந்த பலவீனத்திலே தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமா இருந்தால் ஒன்று 2 கொரிந்தியர் 4:7 சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கே இந்த துன்ப வேளையிலே இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனையே நோக்கி இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அப்ப துன்ப நேரத்திலே ஆறுதல் தரக்கூடிய தேவ வசனங்களை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்க வேண்டும். அந்த வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் உறுதியாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அது மட்டுமல்ல இந்த நாட்களே துன்பம் வருகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தெய்வீக அந்த சுகமளிக்கிற காரியத்தை இந்த நாட்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய அடுத்ததாக அந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் நம்முடைய துன்பங்கள் மத்தியிலேயும் விசுவாசியின் வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு என்று அங்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை இந்த நாட்களை நினைவு கூற வேண்டும். அதைத்தான் இங்கு வேதம் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த நாட்களில் உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துடைப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை வாசிக்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யோவான் 16:33 பார்க்கிற வழியிலே அவர் இந்த நாட்களில் நம்முடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைத்து இந்த நாட்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறார், அவருடைய கண்ணீர் யாவும் தேவன் துடைப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை கடைசியாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்திலே வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 21 நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் 26:4 பாருங்கள், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்திரைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று விளம்பினது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை நாங்கள் பிரச்சனை நெருக்கங்களை இந்த நாட்களை சகிக்கிறோமா? அப்படியானால் அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனத்தை வசனங்கள் சத்தியமும் உண்மையுமாயிருக்கிறபடினால் இவைகளை எழுது என்றார் சொல்லிப்படுறார். அப்படியானால் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற என் தேவனாய கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்ட இன்றைய நாட்களிலே கேட்டுக் கொண்டிருக்கிற மறுவலிப்பிலே கேட்க இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் இந்த நாட்களில் குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி எல்லாவற்றையும் தேவன் அவர் புதுப்பிக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே சோர்ந்து போகாதீர்கள். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதம் சொல்லுகிறது. யாக்கோபிலே ஜீவ கிரீடம் சூடும் போது என்ன பேரின்பம் சொல்ல, அப்படியானால் சோதனைகள் வருகிற வேளையிலே அதை தாங்குவதற்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க ஐயா, மனுஷனிடத்துல போய் கேட்காதீங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் வகை வகையாக ஒரு காரியங்களை சொல்லி தருவார், இப்படியாக செய்யுங்கள், இது தப்பித்துக் கொள்வதற்கு வழி இதுவேன்னு சொல்லி கற்றுத்தருவார். அதனாலே கிறிஸ்துக்கள் அன்பான அன்பு பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான அன்பு பிள்ளைகளே இன்றைய நாட்களை நாங்கள் பார்த்த காரியம் நீதிமான்களுக்கு வரும் துன்பம் என்ற பகுதியில் 4வது பகுதியை இந்த நாட்களே பார்த்தோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்போம். ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தையிலும் நீதிமானுக்கு வரும் துன்பம் என்ற தலைப்பிலே பேசி கொள்ளும்படியாக நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை மறுவோலப்பிலே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வருகிற சோதனைகள் உபத்திரவங்களுக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத அடிப்படையிலே அவர்கள் அந்த வார்த்தைகளை இந்த நாட்களை பார்த்து அதன் நிமித்தம் இந்த நாட்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அவர்கள் மறுபடியுமாய் திருப்பிக் கொள்ள நீங்கள் அந்த கிருபையை கொடுக்கும்படியாக ஜோபிக்கிறேன். இந்த ஆண்டவரை இந்த வேளையை யார் யார் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள் அவர்களுக்குள்ளே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஆண்டவரை நெருக்கங்கள் துன்பங்கள் பிரச்சனைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கி போகும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தரின் நாட்களிலே வேதம் சொல்லுகிறபடி வெளிப்படுத்தல் 21:5 சொல்லப்பட்டபடி வேதம் சொல்லுகிறபடி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ சகல் நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்க, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பின்னும் அவர் இந்த வசனம் சத்தியம் உண்மை உள்ளவைகள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்படியானால் அவருடைய வார்த்தை உண்மையும் சத்தியமாய் இருக்கிறபடினால் என் தேவனாய கர்த்தர் சகலவற்றையும் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா.
1: Praise the Lord, praise the Lord, Pastor, praise the Lord.
0: Amen.
1: Amen, amen. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக இணைந்து இந்த மாலை வேளையிலே விடுதலை வெளிச்ச நேரத்திலே அருமையான வார்த்தைகளுக்கு ஊடாக வழி நடத்தினீர்கள். சோதித்த பின் பொன்னாக விளங்குவோம் என்று சொல்லி சோதனை சைக்கிற மனுஷன் பாக்கியவான், நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் ஏராளம் என்று சொல்லி அப்படியாக ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி துன்பங்களோடு கேட்டுக்கொண்டிருந்தாலும் மறு ஒளிபரப்பில் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்தீர்கள் பாஸ்டர். கர்த்தர் தாமே அப்படியாக வழிநடத்தி உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் குடும்பங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்திலே உங்களை வாழ்த்தி கொண்டு நாங்கள் மீண்டும் நாளைய தினத்திலே சந்திப்போம் பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.
0: Thank you. அம்மா கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Amen. Thank you. God bless you.
1: Amen. அருமையானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான மாலை நேர நேரடி ஒளிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 3:34. இதுவரை நேரமாக எங்களோடு தேவோழிய பாஸ்டர் வானர் ஜெர்மன் தேசத்திலிருந்து அருமையான வார்த்தைகளுக்கு ஊடாக வழிநடத்தினார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். வழிநடத்திய பாஸ்டரையும் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான மாலை நேர நேரடி ஒளிபரப்பு. இப்பொழுதும் தொடர்ந்து நேரம் 3:35. நாங்கள் தொடர்ந்து ஸ்கை பிரீம் மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனலோடு இணைவோம். தேவ ஊழியர்கள் இணைப்பிலே இணைந்திருக்கிறார்கள், அவர்களை இணைப்புக்கு கொண்டு வருவோம். இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.
2: பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். பின்பு பவுல் ஜப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதமளவும் தேவனுடைய ராஜ்யத்து கடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி உத்தி சொல்லிக் கொண்டு வந்தான். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிடத்திலிருந்து பிரித்துக் கொண்டு திறன்னு என்னும் ஒருவனுடைய வித்யாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போகின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியையுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கெதோனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியதென்று சொல்லி தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய தீமோதேயுவையும் எரஸ்துவையும் மக்கெதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னஞ்சில காலம் ஆசியாவிலே தங்கினான். அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. எப்படி என்றால், தேமேத்திரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலைப் போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடிவரச் செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறதென்று அறிவீர்கள். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி, எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்திக் கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல், மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும், ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாயிருக்கிறது என்றான். அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து, எபேசியருடைய தியானாளே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மகதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாய் இருந்த போது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. ஆசியா நாட்டு தலைவரின் அவனுக்கு சிநேகிதராயிருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். கூட்டத்தில் அமளியுண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்த போது, எபேசியருடைய தியானாளே பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியரே, எபேசியருடைய பட்டணம் மகாதேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிர் பரிசாரகியாய் இருக்கிறதை அறியாதவன் உண்டோ? இது எதிர்பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் பதறிச் செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள். இவர்கள் கோவிற் கொள்ளைக்காரரும் அல்ல, உங்கள் தேவியை தூஷிக்கிறவர்களும் அல்ல. டெமேத்திரியுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு. தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள். ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடிக் கொள்ளட்டும். நீங்கள் வேறே யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும். இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்லுகிறதற்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகள் ஆகிறதற்கு ஏதுவாயிருப்போமே என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான். 20 அதிகாரம். கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கெதோனியாவுக்கு போக புறப்பட்டான். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி,
3: சோத்ரமாண்டவரே, நன்றியப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்தரே, சர்வ வல்லவரே, அப்பா, இரக்கமுள்ள தகப்பன் ஆண்டவரே, கர்த்தாவே, நரிமையான நேரத்துக்காக எங்கள் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, இரக்க நிறைந்தவரே, மனதிற்கு நிறைந்தவரே, அப்பா, மகிமை ராஜா, உங்கள் பிதாவே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. அப்பா என்று அழைக்கிற உரிமையை தந்தவரே சோத்திரம். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே சோத்திரம். அண்ட சுராசுரங்களையும் உண்டாக்கின தேவனே சோத்திரம். உருவாக்கினவரே சோத்திரம் ஐயாப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துறோம் ஐயா, உம்முடைய நாமத்தை போற்றுறோம் ஐயா, உம்முடைய நாமத்தை போலுறோம் இயேசுவே. உம்முடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்துறோம் கர்த்தாவே. இந்த அருமையான நல்ல ராத்திரி வேலைக்கு ஆண்டவரை துதிக்கிறோம் ஐயாப்பா. உம்முடைய கிருபைகளுக்கு இரக்கங்களுக்கு இயேசுவே, உள்ளத்தின் ஆளுக்கு நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஆவியானவரே. நன்றி நன்றி நன்றி அச்சாரமானவரே, நன்றி அதிசயமான கர்த்தரே, நன்றி ஆலோசனை கர்த்தரே, நன்றி எலியாவின் தேவனே, நன்றி எல்சாவின் தேவனே, நன்றி யாக்கோவின் தேவனே, நன்றி இஸ்ரவேலின் தேவனே ஐயாப்பா. இதுவரை நடத்தின தேவனை நாங்கள் உயர்த்துறோம், நன்றியோடு உயர்த்துறோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, சூத்திரம் சூத்திரம் ஐயா. மகிமை எல்லாமக்கே செலுத்துறோம், துதி எல்லாமக்கே செலுத்துறோம் ஆவியானவரே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா. உங்கள் அடைக்கலமான தேவனே நன்றி சொல்லுறோம் ஐயாப்பா. உங்கள் பெல்லாய தேவனே, இந்த ராத்திரி வேலைக்காய் நன்றி. இந்த பகல் பூரா எங்களோடு ஆண்டவரே நீங்க கூட இருந்தப்பா. இயேசு எங்களை வழி நடத்தி வந்தவரே, சோத்திரம் ஆண்டவரே, நன்றியப்பா. நன்றியுள்ள மனதோடு துதிக்கிறோம், நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்தரே சோத்திரம் அப்பா, பிதாவே ரட்சனிய பொம்மே சோத்திரம், ரட்சனிய கண்மலி அப்பா, உங்கள் மேற்பரே இயேசு எங்கள் மேற்பர் ஆண்டவரே ஐயா, இயேசு எங்கள் போதவர் ஆண்டவர் ஐயா, கர்த்தாவே உங்கள் வழிகாட்டி ஆண்டவர் ஐயாப்பா, நன்றி நன்றி அப்பா. நல்லவரும் வல்லவரும் எங்கள் ரட்சகருமா இயேசு அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம், நன்றி சொல்லி துதிக்கிறோம், நன்றி ஆண்டவரையாம். இதுவரை நடத்தினவரே சோத்திரம் ஆண்டவரே, எங்களை குறைவன்றி காத்தவரையா இயேசுவே, உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்கினவரே அப்பா, உங்கள் நிறைவாக்கும் உங்கள் நிறைவே உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரையா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரையாம். அபிநேசரே மக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. எல்சடாய் உண்மை துதிக்கிறோம், எல்சடாய் உண்மை துதிக்கிறோம் ஐயா இயேசுவே, எங்களை காண்கிற தேவனே உண்மை துதிக்கிறோம் ஐயா, கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் ஐயா, நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே, ஹாலேலூயா ஹாலேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே, கர்த்தாவே சோத்திரம் கர்த்தாவே சோத்திரம், உங்களை காண்கிற தேவனே சோத்திரம் ஐயாப்பா, உங்களை காக்கிறவரே சோத்திரம் ஆண்டவரே, நீங்கள் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, உறங்காமல் தூங்காமல் எங்களை வழி நடத்துற கர்த்தரை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நன்றி அப்பா இயேசுவுக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, வழி நடத்துகிற ஆவியானவரே உமக்கு நன்றி, வாக்கு கொடங்காத பெருமைச்சோடு எங்களுக்கு ஜெபிக்கிறவரையா இயேசுவே, எங்கள் துணையாளர் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரையா, நன்றி அப்பா அபிநேசரையா அபிநேசர் ஆண்டவரையா, இதுவரை எங்களை நடத்தின கர்த்தர் நாங்கள் ஆண்டவரே சோத்திரங்களை செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம் ஐயா, உன்னதமான தேவனே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே, நன்றியப்பா. என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தீர், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தீர், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தீர், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், உலகமெல்லாம்

உம் அன்பை ருசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே, ஏசையாம் உம் அன்பை ருசிக்கையிலே, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்தீர், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை

உயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு ஆண்டவரே, என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை

0: என்னுயிரோடு கலந்தேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன் இயேசுவே, என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரான உயிரான உயிரான இயேசு ஆண்டவரே, நன்றியப்பா இயேசுவே, நன்றியப்பா, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு ஆண்டவரே, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்தீர், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, நன்றியப்பா இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா இயேசுவே, உம்மை போற்றுகிறோம் இயேசுவே, உம்மை நாங்கள் புகழுகிறோம் இயேசுவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் இயேசுவே, நாங்கள் வணங்குகிறோம் ஐயாப்பா, நன்றி அப்பா இயேசுவே, இந்த நாளை தந்திங்களப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா, நன்றி அப்பா, இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவையா, உம்முடைய கிருபைகளுக்காய் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரையா, விட்டு விலகாத உம்முடைய கிருபைக்காய் சோத்திரம் ஆண்டவரே, நல்ல பங்காகி உம்முடைய கிருபைக்கு ஆண்டவரை துதிக்கிறனையா, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தாய் பெரியது ஆண்டவரையா, உம்முடைய தாய்வினால் எங்களை காத்து கொண்டவரே சோத்திரம் ஆண்டவரையா, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை, தேற்றிடம் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, தேற்றிடம் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை, தேற்றிடம் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, தேற்றிடம் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை, மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் உங்கரத்தில், மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் உங்கரத்தில், கொள்ளை நோய் விலகணும் ஜனங்கள் வாழணும் உம் நாமம் உயரணுமே, கொள்ளை நோய் விலகணும் ஜனங்கள் வாழணும் உம் நாமம் உயரணுமே, உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா, உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா, தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை, பலவீனங்களை குறித்து பரிதவிக்கும் மிகப்பெரிய பிரதான ஆசாரியரே, பலவீனங்களை குறித்து பரிதவிக்கும் மிகப்பெரிய பிரதான ஆசாரியரே, ஏற்றவேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியேன், கிருபாசனம் வந்திருக்கிறேன். ஏற்றவர்களை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா, உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடுங்கிருவையும் உயிர்ப்பிக்குங்கிருவையும் விலகாத மாறாத கிருவையும் தேற்றிடுங்கிருவையும் உயிர்ப்பிக்குங்கிருவையும் விலகாத மாறாத கிருவை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருவை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருவை. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் குற்றங்களை அகற்றுகின்ற கிருபை உள்ள நல்ல தகப்பனே, கிழக்கு மேற்கு உள்ள தூரம் குற்றங்களை மன்னிக்கின்ற கிருபை உள்ள நல்ல தேவனே. பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு கிருபை உயர்ந்தது. பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு கிருபை உயர்ந்தது. உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா, உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடுங்கிருபை உயிர்ப்பிக்குங்கிருபை விலகாத மாறாத கிருபை. தேற்றிடம் கிருபை உயிர்ப்பிக்குங்கிருபை விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. இயேசுவே ஆண்டவரையா, ஒவ்வொரு நாளும் புதிதான் நம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரையா. இயேசுவே மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. திருப்பாதம் காத்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் மனதுருகும் நல்ல தகப்பனே, திருப்பாதம் காத்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் மேல் மனதுருகும் நல்ல தகப்பனே. பஞ்சத்திலே பசியாற்ற நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாயிருப்பவரே, பஞ்சத்திலே பசியாற்ற நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாயிருப்பவரே. உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா, உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. இயேசுவே கிருபைக்காய் சோத்திரமையா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரையா, நன்றி அப்பா இயேசுவே. இயேசுவே நன்றியோடு ஆராதிக்கிறோமையா. கத்தாதி கத்தரே உம்மை துதிக்கிறோம். ஆவியான தேவனே, அச்சாரமான தேவனே, அப்பா பரிசுத்தரே, நித்திய பிதாவே, இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோமையா. நன்றி நன்றி ஆண்டவரையா. எனக்கா யாவை நீங்க செய்து முடித்தவரே ஆண்டவரையா, பெரியவரே, காரியங்களை நடப்பிக்கிறவரே கத்தாவே, என் பிள்ளனாகிய தேவனே உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி நன்றி ஆவியானவரையா, உயிருள்ள தேவனே நன்றி, உலகத்தின் ஒளியே நன்றி, மங்கிடாத மகிமையப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா இயேசுவே. ஹாலேலூயா ஹாலேலூயா. இயேசுவின் ரத்தஞ்சியம், இயேசுவின் ரத்தஞ்சியம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தஞ்சியம், இயேசு கிறிஸ்துவே வல்லமுள்ள முடி ரத்தத்துக்காய் சோத்திரம் ஆண்டவரையாம். பெரிய காரியங்களை செய்கிறவரே ஆண்டவரையாம், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தவனே, ஓ அற்புதங்களின் ராஜா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. கத்தாதி கத்திர நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னை காண்கிறதுவனே எங்களை காக்கிறவரே அப்பா இயேசுவே. இஸ்ரவேலை காக்கிறவர் நீங்கள், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இயேசுவே. உறங்காமல் எங்களை தூங்காமல் வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. ராஜா மக்கு நன்றி, ராஜாதி ராஜாவே நன்றி அப்பா. ஓ அற்புதர், நீங்கள் அற்புதர் ஆண்டவரையா, நீங்க அதிசயமானவராண்டு, நீங்க ஆலோசனை கத்திரையா இயேசுவே. எலியாவின் தேவனே சோத்திரம், எலிசாவின் தேவனே சோத்திரம், ஜாக்கோவின் தேவனே சோத்திரம் ஐயா. ஈஸ்டர் விளையாளன் பிரபு அப்பா உமக்கு நன்றி, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரையா இயேசுவே. நன்றி அப்பா அடைக்கலமானவரையா இயேசுவே, எங்கள் வெள்ளானவரையா இயேசுவே, எங்கள் கோட்டையானவரையா இயேசுவே, எங்கள் கண்மேல நாங்கள் நம்பி இருக்கிறவரையா, எங்கள் ஜெகுவா ராப்பா ஜெகுவா ரூபாவே ஆண்டவரே, எல்லாம் பார்த்து கொள்கிறையா, எல்லாம் செய்ய ஆண்டவரே. நீங்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறீங்க ராஜா ஆண்டவரையா, எங்களை வழி நடத்துற ஆவியானவரா இருக்கிறீங்க ராஜா ஆண்டவரையா. உடைய பிரசன்னத்துக்காய் நன்றி கத்தாவே, உடைய மகிமைக்காய் நன்றி, உடைய வல்லமைக்காய் நன்றி அப்பா. அழைத்த உண்மையங்களை அப்படியாய் நடத்துறீங்களே ராஜா. கத்திர உயர்த்துறோம் எங்கள் தேவாதி தேவன், நாங்கள் உயர்த்துறோம் எங்கள் ராஜாதி ராஜாவே, சாரோனின் ரோஜாவே அப்பா. எங்கள் லீலி புஷ்பமே உம்மை துதைக்கிறோம் ஐயா, லீலி வளரே உம்மை துதைக்கிறோம் ஆண்டவரையா, உயிரோட ராஜா உம்மை துதைக்கிறோம் ஆண்டவரையா. கத்தர் பெரியவர் பெரியவர் பெரியவராய் இருக்கிறீங்கப்பா. உங்கள் குற்றங்கள் குறைகள் தவறுகள் பாவங்கள் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு கிருபையாய் மன்னித்தவரே அப்பா ஆண்டவரே. உங்களோட சொந்த குமாரன் எங்களுக்காக இந்த அடைய பூமிக்கு அனுப்பி வைத்தவரே சோத்திரம் ஐயா அப்பா. உடைய அப்பா கதாப்பனே, உடைய குமாரனுடைய ரத்தத்தினால உங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவினவரே ஆண்டவரையா இயேசுவே. எங்களுடைய அப்பா எங்களை வெளியேறப்பட்ட ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்தியர்த்த ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம் ஐயா இயேசுவே. நன்றி நன்றி நன்றி அப்பா. உம்மையத்துறம் உம்மையத்துறம் ஆண்டவரே இயேசுவே. உம்மையத்துறம் ஐயா, உரியத்துறம் ஆண்டவரையா. பரிசுத்தரே மையத்துறம், பாவிகளை ரட்சிக்க வந்தவரே மையத்துறம் ஐயா. இழந்து போனதை தேடந்தவர் ஐயா, இந்த மட்டும் காத்தவரையா. தொடர்ந்து இந்த அப்பா இணைப்பு உடைய கரங்கள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரையா. இந்த இணைப்பின் மேல கத்தாவே இயேசுவே ஆண்டவரையா அப்பா. ரத்த கோட்டைகளாய் நாங்கள் மூடி மறைக்கிறோம் ராஜா. இந்த இணைப்பை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த இணைப்புல இருந்து நாங்கள் வைக்கிற ஒவ்வொரு செபங்களையும் ஆண்டவரே நீங்கள் கேட்டு கத்தாவையா இயேசுவே. ஆண்டவரே கத்தாவே, பரிசுத்த ஆவியானவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. ஓ நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே நன்றி. பாலா கமலங்கள் தலையாக்கின தேவன் நன்றி இயேசுவே. கீழா கமலங்களை மேலாக்கின ராஜா உமக்கு நன்றி. பள்ளிகளப்பா துதி வழிகளை சோத்திர பள்ளிகளை நாங்கள் செலுத்துறோம் ஆவியானவரையா. கத்தர் தொடர்ந்து மங்களை வழி நடத்துங்க ஆவியானவரையா. தொடர்ந்து மங்களை தாங்கிக் கொள்ளுங்க, தொடர்ந்து மங்களை ஏந்தி கொள்ளுங்கப்பா இயேசுவே. எங்களை சுமந்து கொள்ளுங்க ராஜா ஆண்டவரையா. எங்களை சுமக்கிறவரே சோத்திரம் ஆண்டவரையா. நிறங்களை சுமந்து வருகிறவரே சோத்திரம் ஆண்டவரையா. தொடர்ந்தும் இந்த நாளைய பணி அற்புதமாய் வழி நடத்துங்க ராஜா ஆண்டவரையா. அதிசயமா எங்களை நடத்துங்க சிவமே. நன்றி சொல்லி கத்தரை உயர்த்துறோம் இயேசுவை. நாங்கள் கனப்படுத்தி மகிமையை படுத்துறோம் ஆண்டவரையா. நீர் பெருக நாங்கள் சிறுகம் ஐயா. உடைய நாமம் ஒன்று ஐயா. இந்த நாட்களை மகிமைப்பட மாவியானவரே. தொடர்ந்தவங்களை நடத்துங்க, எங்கள் பிள்ளைகளை நடத்துங்க, எங்கள் குடும்பங்களை நடத்துங்க கத்தாவியானவரையா. இயேசுவின் ரத்தஞ்சயம், இயேசுவின் ரத்தஞ்சயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தஞ்சயம், ரத்தஞ்சயம், ரத்தஞ்சயம், ரத்தஞ்சயம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரையா. எங்களை மீட்டவரே நன்றி அப்பா. ஓ இயேசுவே மக்கு நன்றி. சோத்திரங்களை செலுத்துறோம் ஐயா. துதிவேலிகளை நாங்கள் செலுத்துறோம் ஆண்டவரே. சூத்திரத்தினால் அப்பா நன்மையும் கிருபையும் விசுவாசம் எங்களுக்குள்ள பெருகும்படியா செய்கிற ஆண்டவரை உயர்த்தி வைக்கிறோம் ஐயா. ஆவியான தெய்வமே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஐயா. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிக்கும்படியா வந்திருக்காருமையான சௌரி சுமித்ரா அவருடைய கருத்துல ஒப்புக்கொடுக்க பயன்படுத்துங்க. வல்லமையான காரியங்களை மகத்துவமான காரியங்களை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மற்றும் இந்த ஆறுதனோடு கூட உயர்த்தி இயேசு நாமத்தினை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட் அம்மா சுமித்ரா.
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், ஹவ் ஆர் யூ?
0: ஐ அம் ஃபைன் அண்ட் யூ?
1: ஐ அம் ஆல்சோ ஃபைன்.
0: ஓகே இட் வர்க் அவுட். யா குட்.
1: ஓகே
0: கேன் ஓகே கேன் வி ஸ்டார்ட் நவ?
1: எஸ் எஸ்
0: ஓகே அம்மா. யா யா காட் bless you.
1: हालेलुया प्रभु, धन्यवाद करते इस सुंदर समय के लिए, तेरे नाम को ऊंचा उठाते क्योंकि तू अद्भुत है, तू पराक्रमी है, तू सारे जहां का है प्रभु। तो अति करुणामय है, अद्भुत है, तेरे जैसा कोई नहीं। हम तेरा धन्यवाद करते इस रात के समय में प्रभु, तेरे संगति में लेकर आए से धन्यवाद करते। तेरे नाम को ऊंचा उठाने के लिए तुम्हें तैयार किया ऐसे धन्यवाद करते। पवित्र आत्मा हम इस रात के समय स्वागत करते तेरा, हमारे एस पी इंटरनेशनल वर्ड ऑफ मिनिस्ट्री में सभी लोगों का स्वागत करते, मंजुमा का और उनके सारे टीम की लोगों का ताबा तेरे हाथ में देते प्रभु। अरे खट्टी जो तू लेकर आता है प्रभु, हर रात दिन हम तेरी महिमा करते, स्तुति करते, तेरे नाम को जयजयकार करने के लिए प्रभु तुम्हें तैयार करता है। ये तेरी कृपा है प्रभु, ऐसे ही हमें यूज कर प्रभु, और होने दे प्रभु हम इस राज्य को बढ़ाने में हमारी मदद कर, और अलौकिक आशीर्वाद से सब लोगों को ब्लेस कर, मदद कर। हमारी हर एक प्रार्थना विनंती हम तेरे करीब लेकर आते, स्तुति आराधना तेरे चरणों पर लेकर आते प्रभु, हमें तैयार कर। आत्मा सच्चाई से स्तुति करे, तेरी आराधना करे, तेरे नाम को ऊंचा उठाए, जय जयकार करे, क्योंकि तू आराधना के योग्य है, तू महिमा के योग्य, तू स्तुति के योग्य, तेरे जैसा कोई नहीं प्रभु। हम इस समय मदद मांगते, सहायता कर। धन्यवाद राजा, धन्यवाद, धन्यवाद। ओरा बारा शिखारा बारा शंदरा बारा अरे खंदा बारा कुंद गुरु शिखेरे गिरे शबारा बाबा बा ईरा बारा अरे खंदा बारा कुंद गुरु शिखेरे गिरे रे रे शंतना हो रा बा केंद्री नमा शुक्रु नमा शबारा बाबा बा ईरा बारा अरे खंदा बारा कुंद गुरु शिखेरे गिरे। धन्यवाद धन्यवाद धन्यवाद धन्यवाद करते, तेरी महिमा करते, तेरी स्तुति करते, तेरे नाम को ऊंचा उठाते प्रभु। धन्यवाद धन्यवाद प्रभु, धन्यवाद। हालेलुया, थैंक यू जीसस, धन्यवाद धन्यवाद धन्यवाद धन्यवाद धन्यवाद धन्यवाद प्रभु। हालेलुया, बरा शिखरा बरा चंदर बरा। धन्यवाद और बरा शिखरा बरा। धन्यवाद धन्यवाद धन्यवाद धन्यवाद धन्यवाद।

0: आसमान गिर जाएंगे, ऊंची उड़ान भरोगे, ऊंचाई पार होगे, इंतजार के दिनों का प्रतिफल तुम पाओगे, जो तुमने खोया उसे दुगना पाओगे, जो तुमने खोया उसका दुगना पाओगे, जो तुमने खोया उसे दुगना पाओगे, ऊंची उड़ान भरोगे, ऊंचाई पर होगे, इंतजार के दिनों का प्रतिफल तुम पाओगे। यस प्रभु, जो तुमने जो हमने खोया प्रभु, उसी तुमको दुगना देगा प्रभु। यस प्रभु, दुश्मन के पैरों के नीचे राख बन जाएगी, जितने सारे दुष्ट है बिजली की समान गिर जाएंगे। यस प्रभु, हम प्रार्थना करते समय धन्यवाद प्रभु। यस परमेश्वर, तूने हमें आनंद से घेर रखा है, पवित्र शान हमें ऊंचा उठाएगी, स्वर्गीय संपत्ति को तो हमें देता है, आसमानी द्वारों को तो हमारे लिए खोलता है प्रभु। हम धन्यवाद करते, धन्यवाद प्रभु इस रात के समय के लिए हम धन्यवाद करते। जितने बीमार है वो सब चंगे हो जाएंगे, जितने दुष्टों ने घेर के रखा थे वो सारे द्वार तो बंद कर देगा, और तेरे आशीष के द्वार तो हमारे लिए सबके लिए खोल रहा है, इसे हम धन्यवाद करते। हर बीमारी जा रही है, हर गड़बड़ी परिस्थितियां प्रभु निकल जा रही है यीशु के नाम से, इसे हम घोषित करते हैं प्रभु। धन्यवाद, धन्यवाद, हम धन्यवाद करते इस स्तुति के लिए, इस आराधना के लिए प्रभु। तेरे नाम को ऊंचा उठाते, तू तो अद्भुत है, तू तो पराक्रमी है, तू तो विलम्ब से क्रोध करने वाला प्रभु। हम प्रार्थना करते प्रभु, जितने बीमार है वो सब चंगे हो जाए, जितने पीड़ा में है उन्हें तो आनंद से भर दे। आज कितने लोग प्रभु बीमारी की अवस्था में अपना समय बिता रहे, मुश्किल घड़ी में गुजर रहे प्रभु, उन सबको याद कर प्रभु। ऐसे हम प्रार्थना करते प्रभु, तू तो मदद कर, तू तो अनुग्रह का आत्मा हमारे ऊपर तूने उंडेला है, हमारी परिस्थिति को तूने बदला है, हमारे जीवन को तूने बदला है, हमारे हर एक हालातों को तू बदल रहा है। हम धन्यवाद करते प्रभु, मेरे पति का तावा तेरे हाथ में देती, उसके सारे दर्द से उसको आजाद करते, उसकी पीड़ा से उसको आजाद करते प्रभु। हम मांगते हैं प्रभु, आज कितने लोग मेरे पति के हर्निया का जो दर्द हो रहा है वो निकाल दे प्रभु, उसकी जख्म सूखने दे प्रभु, उसकी जख्म जो उससे जो भी प्रभु उसको दर्द हो रहा है, तूने उसके जीवन में हानि के लिए नहीं, तूने अच्छाई की योजना बनाई है प्रभु, तूने उसके लिए अच्छी योजना रखी है प्रभु। ऐसे हम प्रार्थना करते प्रभु, इस समय हम प्रार्थना करते प्रभु, जितने लोग पीड़ा में है, एक नील करके बहन है प्रभु, उसकी दोनों आंखों से वो देख नहीं पा रही है प्रभु, तूने अंधों को आंखें दिया, बहरों को सुनने दिया, ऐसे हालातों को उसको बचा ले प्रभु। हम किशोर की माँ के लिए भी प्रार्थना करते हैं, वो पीड़ा में है प्रभु, वो कैंसर से पीड़ा में है, और उसके पिता प्रभु, उसके हस्बैंड मोक्ष के बीमारी से जकड़े हुए, ऐसे बंधन से तो प्रभु उनको आजाद कर दे, उन्हें आजाद कर दे प्रभु। तेरी महिमा करते हैं प्रभु हम, उसके बेटे किशोर का भी ताबा तेरे हाथ में देते हैं। और ऐसे कितने प्रभु, एक आला करके भाई है प्रभु, उसकी भी जीवन में कार्य कर, उसकी आंखों के ऑपरेशन का ताबा तू ले, उसकी सर्जरी अच्छे से होने के लिए मदद कर, कोई भी कॉम्प्लिकेशन न आने पाए प्रभु। ऐसे हम प्रार्थना करते प्रभु, तूने प्रभु उस 38 साल के भाई को ठीक किया है, वो अंधा था बचपन से ही, लेकिन उसको तूने रोशनी दी। आज यही रोशनी हम हमारे भाइयों के जीवन में, बहनों के जीवन में, कितने लोग प्रभु ब्लाइंडनेस का जीवन बिता रहे, ब्लाइंड में जीवन बिता रहे प्रभु, उन्हें दे प्रभु विश्वास से उनकी नजर वापस आने के लिए मदद कर। ऐसे हम प्रार्थना करते प्रभु, हम घोषित करते कितने इंडिया में लोग बीमार है, कैंसर से पीड़ा में है, टीबी से बीमार है, ऐसे सभी बीमारी को हम तेरे हाथ में देते प्रभु, और इस दुनिया से सारी कैंसर को हम कैंसल करते प्रभु, हर बीमारी आने वाली आत्मा को कैंसल करते, ऐसे हम प्रार्थना करते प्रभु। ऐसे कितने बच्चे प्रभु परिस्थिति में गुजर रहे प्रभु, हालात खराब है प्रभु, कई बच्चे जॉब के लिए प्रभु कोशिश कर रहे, उन्हें सबको आशीर्वादित कर, सैराज के जीवन में भी कार्य कर, उसके काम का ताबा तो ले प्रभु, उसके रास्ता खोल दे प्रभु, तूने रास्ता खोला है उसके लिए प्रभु, जो भी उसका प्रोसेस है प्रभु वो सही ढंग से होने के लिए, उस माँ का भी ताबा तेरे हाथ में देते, सोनल के जीवन में कार्य कर, वो अपने इलेक्ट्रिसिटी का बिल खुद के नाम पे करने के लिए प्रभु, कम से कम पैसे में उसका काम होने के लिए मदद कर प्रभु, बेटी परेशान है उसका ताबा तू ले, उसके जीवनों में तू कार्य कर प्रभु, ऐसे हम प्रार्थना करते, हमारे सारे देशों को तेरे हाथ में देते, जो गड़बड़ी मची हुई है, बीमारी भरी हो रही है हमारे देशों में प्रभु, तेरी अच्छाई प्रकट होने के लिए मदद कर, बुराई को हटा दिया है तूने, पापों को हटा दिया है प्रभु, आंसुओं को तूने पोंछ डाला है प्रभु, और तू फिर से प्रभु, तू आंसू पोंछता भी, तूने मृत्यु को हरा दिया, बीमारी को हरा दिया, अशांति को हरा दिया, आज हम प्रार्थना करते, जो नीतू करके बहन है प्रभु, उसके पति का ताबा तेरे हाथ में देते, उसके बिजनेस में तो उसको आशीर्वादित कर, उसका बिजनेस बनने के लिए मदद कर, जो भी फाइनेंशियली उनको रुकावट आ रही है प्रभु होने दे, उनको अच्छे से अच्छे प्रभु क्लाइंट्स मिलने के लिए मदद कर, ताकि उनका जी उनको फाइनेंशियली में प्रभु तो आजाद कर दे, आजाद तो प्रभु हर कमी घटी को तो पूरा करने वाला परमेश्वर है, आज उस बहन ने विश्वास के साथ प्रभु हमें प्रार्थना करने के लिए बोली है, और हम विश्वास से आज प्रार्थना करते उस भाई के जीवन में कार्य कर, उनके लिए रास्ते खोल, इतने रास्ते खोल प्रभु, तुझे अपना पाए प्रभु, तेरी महिमा करने पाए प्रभु, उनके आत्मिक आंखें खोल, और प्रभु उनकी जरूरत पूरी कर, आज ऐसे कितने लोगों के बिजनेस स्लो डाउन हुए, फाइनेंशियली में बाउंडेज आ चुका है प्रभु, ऐसे सारे बिजनेस को हम तेरे हाथ में देते, नौली के वेनियार को भी तेरे हाथ में देते प्रभु, इस साल हमने गया साल सब कुछ खोया प्रभु, लेकिन आज हम मांगते इस साल हमारा प्रॉफिट होने के लिए मदद कर, मेरे हमारा विन्याण में तू तरकीब लेकर आ, वेदा सही होने के लिए मदद कर, कोई भी सिकनेस या कोई भी दुष्ट शक्ति का कार्य विन्याण में न होने पाए, वैसे उस बहन ने जो बोला है हमको, ऐसे कितने जन प्रभु नौकरी में सफलता में की आशा रख रहे, बिजनेस में सफलता की आशा रख रहे प्रभु, बीमारी से आजाद होने की आशा रख रहे प्रभु, और हम प्रार्थना करते प्रभु, बच्चे बच्चे जवान बच्चे प्रभु अपनी पढ़ाई से लेकर परेशान है, उन्हें आशीर्वादित कर प्रभु, यस प्रभु हम मांगते प्रभु, इस हम प्रार्थना करते प्रभु, जो बेटियां गरबा के लिए रुकी हुई है, उन हर एक की बेटी का गरबा का फल मिलने दे, अन्ना ने रोक कर प्रार्थना की, खुद के लिए भी और अन्य बेटियों के लिए भी प्रभु, उसके आंसू तूने पोछे, उसकी पीड़ा को ले लिया, उसके दर्द को ले लिया, और तूने उसको इसहाक से शमिल से आशीर्वादित किया, आज ऐसी कितनी बेटियां प्रभु शमिल पाने की आशा रख रहे, इसहाक पाने की आशा रख रहे प्रभु, जॉन पाने की आशा रख रहे, ऐसे हम प्रार्थना करते प्रभु, ऐसे हर एक बेटी के गरबा को छूले, और आज हम विनती करते प्रभु, हर एक बेटी के लिए मासू बहा रहे प्रभु, उनका उपाय कर, हर बेटी का उपाय कर, हर बहन का उपाय कर, और ऐसे कितनी बेटियां शादी के लिए रुकी हुई है, एक रिबका करके बहन है प्रभु, उसका रिश्ता होने के लिए मदद कर मेरी की प्रभु। उस वो एक रिफ्यूजी, एक अलग देश के इंसान से प्रभु, जो भी कॉम्प्लिकेशन है शादी के लिए वो सारे दूर कर दे। उसी समय में पूनम के लिए भी मांगती हूँ प्रभु, इस साल उस बेटी की शादी होने जा रही है, तूने उसके अच्छे रिश्ते से आशीर्वाद किया, उसके साथ जुड़ी हुई सारी बातें तेरे ओर से पूरे होने के लिए मदद कर। ऐसे हम प्रार्थना करते प्रभु, घोषणा करते कि तू हमारा सहायक है, तू चंगा करता परमेश्वर, तूने हमारे हर एक बीमारी को, हमारे अधर्म को ले लिया, हमारे खानदान में होने वाले हर एक बीमारी से, हर एक पीड़ा से हमें सभी को आजाद किया तूने। ऐसा हम प्रार्थना करते प्रभु, तूने हमें हर बुराई से बचा के रखा, हर बंधन से बचा के रखा, इससे हम धन्यवाद करते प्रभु। यीशु मसीह के नाम से मांगते, हमारे हर एक जरूरत तो पूरी कर रहा है और आगे भी करेगा, ऐसा हम विश्वास से प्रार्थना करते प्रभु। सहायता कर, मदद कर हमारे एसपी इंटरनेशनल में जितनी भी बेटियां सुबह से लेकर शाम तक प्रार्थना करती, उनके परिवार को, उनके बाल बच्चों को, उनकी अवस्था को तो बदल दे प्रभु। ऐसे में प्रार्थना करती प्रभु, सहायता कर, मदद कर, तेरे अनुग्रह का आत्मा हमारे सभी के ऊपर बनाए रखना। तेरा आनंद ही हमारी ताकत है, हमारा भरोसा तुझ तक है, तुझ पे है प्रभु। ऐसे हम प्रार्थना करते प्रभु, सहायता कर, मदद कर, यीशु मसीह नासी के नाम से मांगते। धन्यवाद धन्यवाद धन्यवाद प्रभु। आइए आइए इस समय वचन की तरफ जाते, हालेलुया हालेलुया। आज के वचन के लिए प्रभु हम मांगते, सहायता कर, मदद कर। तेरा वचन दोधारी की तरह चोखा है प्रभु, हमें मदद कर तेरे वचन की अगुवाई होने के लिए प्रभु। हम मांगते, सहायता कर, मदद कर। आइए हम पढ़ेंगे आज फिलिपिन चैप्टर का पहला अध्याय से कुछ वचनों को हम देखेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद धन्यवाद प्रभु। हालेलुया लॉर्ड, थैंक यू जीसस। आज हम पढ़ेंगे पढ़ेंगे फिलिपिन चैप्टर का 1 का 5वां वचन पढ़ेंगे। हालेलुया धन्यवाद प्रभु। आज का वचन कहते हैं फेलोशिप इन द गॉस्पल। यस, प्रभु में हमें फेलोशिप करना है, उसकी महिमा करना है और उसकी स्तुति करके उसके राज्य को हमें बढ़ाना है। आज हम प्रार्थना वचन पढ़ते हैं फिलिपिन चैप्टर 1 वर्स 5। आज भी पढ़ेंगे। इसीलिए इसीलिए कि तुम पहले दिन से लेकर आज तक सुसमाचार का फैलाने में मेरे सहभागी रहे हो, मुझे इस बात का भरोसा है कि जिसने तुमसे अच्छा काम आरंभ किया है वही उसे यीशु मसीह के दिन तक पूरा करेगा। आमीन। देखो, यह पौलुस प्रार्थना कर रहा है और प्रभु का धन्यवाद भी कर रहा है और यहाँ ये समझा रहा है फिलिपिन लोगों को कि मुझे इस बात का क्या है भरोसा है कि तुमने अच्छा काम आरंभ से किया, जो यीशु मसीह के आने के दिन तक, प्रभु यीशु मसीह आने के दिन तक पूरा करेंगे। ऐसा परमेश्वर आज हमें और आपको ये समझाने की कोशिश कर रहे हैं। आज तक जो प्रभु ने हमें सुसमाचार देकर हमें उसके सहभागी कर दिया है, इधर पोल से हो रहा है कि हमें उसने सहभागी, हम सभी लोग उसके सहभागी रहे हैं प्रभु यीशु के बीच में। प्रभु यीशु ने हमें सहभागी बना दिया और इतना ही नहीं कि और इधर पोल कह रहा है फिलिपिन लोगों के, मुझे इस बात का भरोसा है कि तुमने अच्छा आरंभ किया है। जरा हम अच्छा आरंभ कर रहे हैं तो प्रभु यह एक बात और भी बता रहे हैं कि उसे यीशु मसीह के दिन तक पूरा करेगा। इसीलिए हमें यीशु मसीह आने तक हमारे सारे कामों को पूरा करना है। जिस तरह यीशु मसीह ने सभी लोगों को सुसमाचार सुनाया, उसमें पुत्र पिता पुत्र पवित्र आत्मा का बपतिस्मा दिया उन्हें हर एक को संतान होने का अधिकार प्राप्त हुआ, अनंत काल का जीवन प्राप्त हुआ। यही प्रभु चाहता है कि हर एक अनंत काल का जीवन प्राप्त करे। आइए हम और एक वचन पढ़ते हैं। धन्यवाद धन्यवाद प्रभु। इसीलिए इधर पॉल्स बता रहा है हमें, हम ये एक और वचन पढ़ेंगे, 1 कुरिन्थियों का 12:12 का, 1 कुरिन्थियों 12:12 वचन पढ़ते, 12:12-13 पढ़ते। इधर क्या बोलता है, क्योंकि जिस प्रकार देह तो एक ही है, उसके अंग बहुत है, और एक देह के सब अंग बहुत होने पर भी सब मिलकर एक ही देह, इसी प्रकार मसीह भी क्या है, एक ही है। क्योंकि हम सबने, क्या यहूदी क्या यूनानी क्या दास क्या स्वतंत्र, एक ही आत्मा के द्वारा एक ही देह होने के लिए हमने क्या किया, बपतिस्मा लिया। इसलिए पॉल फिलिपिन को क्या समझा रहा है कि जितनों ने उसको भर जित जब जितने दिन जब तक तुम्हें सुसमाचार मिला है, उसका बपतिस्मा लिया है, उसके आरंभ होने तक, प्रभु आने तक उसे पूरा करना है। हमें सुसमाचार प्रभु आने तक पूरा करना है, लोगों को वचन सुना के प्रभु में तैयार करने का आरंभ में पूरा करना है, लोगों को प्रभु तक आने का आरंभ पूरा करना है। और यहाँ पोल इधर कुरिन्ते में क्या समझा रहा है कि हमें एक, हमारा परमेश्वर क्या, एक ही परमेश्वर है, एक ही बपतिस्मा, एक ही देह है। और सब, और हम सबको एक ही आत्मा पिलाया गया है, हमें पिलाया भी एक ही, हमने एक ही बार कम्युनियन लिया, हम कम्युनियन भी एक ही लेते, 10 कम्युनियन नहीं लेते। इसलिए प्रभु ने अपने अपने स्मरणार्थ किया, अपने लहू का और अपना प्याला, हमको प्याला पिलाया गया, वो भी एक ही है। इसीलिए पॉल इधर समझा रहे, हम सबको एक ही आत्मा को पिलाया गया है। हमने, प्रभु यीशु ने अपने अपने शरीर और लहू का गवा कर हमें उसने पिलाया है। इसीलिए हम लोग बपतिस्मा लेने के बाद हम उसकी रोटी और प्याला को तोड़ते और खाते हैं, क्योंकि वो हमारे पापों की उद्धार की निशानी करके उस शरीर को हम याद करते हैं उस समय। इसीलिए ये इधर पोलिया समझा रहा है। और एक बात, उसमें हम 1 कुरिन्थियों का 1:9 भी पढ़ेंगे। हालेलुया, धन्यवाद। 1:9 में देखो क्या कह रहा है प्रभु। परमेश्वर कैसा है, सच्चा है, जिसने तुमको अपने पुत्र हमारे प्रभु यीशु मसीह के संगति में बुलाया। पहले हमने किया, उसका एक ही प्याला हमें पिलाया। और यहाँ प्रभु क्या बात कर रहा है, इधर पॉल एक ही बात समझा रहा है हमें कि प्रभु हमारा कैसा सच्चा है, जिसने तुमको अपने पुत्र हमारे प्रभु यीशु मसीह की संगति में बुलाया। पहले उसने हमको प्याला पिलाया, उसके आने तक उसने हमें सुसमाचार सुनने का आरंभ में पूरा करने के लिए कह रहा है। फिर हमने बपतिस्मा लिया, उसके लहू का प्याला हमको पिलाया गया। और यहाँ फिर कहता है प्रभु कि प्रभु हमारा कैसा है, सच्चा है, जिसने अपने पुत्र यीशु मसीह के नाम से हमें उसकी संगति में बुलाया, उसके साथ फेलोशिप करने के लिए दिया, हमें उसके पुत्र पुत्री होने का हमें अधिकार दिया, उसने हमें अपने घराने का वारिस बनाया। पढ़ेंगे 1 जॉन 1:3, 1 जॉन में 1:3 पढ़ते हैं। जो कुछ हमने देखा सुना और उसका सोचा तुम्हें हमें दे तुम्हें भी देते, इसलिए कि तुम हमारे साथ सहभागी हो। हमें सुसमाचार इसीलिए दिया गया है ताकि हम प्रभु यीशु में सहभागी हो सके, और हमारी यह सहभागिता पिता के साथ और पुत्र यीशु मसीह के साथ है। हमारी सहभागिता किसके साथ है? हमारे परमेश्वर के साथ और उसके पुत्र यीशु के साथ है। इसीलिए बातें इसीलिए लिखती है कि हमारा आनंद यीशु में पूरा हो। और आत्मा और हमारा आनंद किस में पूरा हो सकता है? यीशु में हो सकता है, और कोई कोई संसार की बातों में नहीं, लेकिन परमेश्वर में हमारा आनंद पूरा हो सकता है। उसी में हम 1 का 7 भी पढ़ते, और जॉन का 1 का 3 और 1 का 7। 7वां वचन देखो क्या कहता है। यदि हम कहे उसकी यदि हम कहे कि उसके साथ हमारे सहभागिता है और फिर अंधकार में चले, तो हम क्या है? झूठे और सत्य पर नहीं चलते। यदि यदि जैसा वह ज्योति में है वैसे हम भी ज्योति में चले, तो एक दूसरे की सहभागिता रखते हैं। उसके पुत्र यीशु का लहू में हम सब पापों पे शुद्ध करता है। यदि हम कहे कि उसमें से कुछ भी पाप नहीं, तो हम अपने आप को धोखा देते और हम सत्य को नहीं जानते। आमीन। देखो ये हम बात सारी बातें इधर लिखी है। 1 का 3 से हम लेकर 7 तक पढ़ते, तो उसमें प्रभु यही, पहले तो हमें उसकी ज्योति में चलना है, उसका सुसमाचार हमें दिया गया है उसमें हमें चलना है। फिलिपिन 1:5 कहता है कि उसका सुसमाचार हमें सुनाया गया, फिर उसके सहभागिता होने के लिए गया, फिर हमें उसका प्याला हमें पिलाया गया, और प्रभु आने तक हमारा आनंद पूरा हो, और प्रभु यीशु में हमारा आनंद पूरा हो, ऐसा प्रभु आज हमें समझा रहा है। पौल हमें समझा रहा है कोरिन्थियों में भी, उसका आनंद हमारा आनंद प्रभु में पूरा होगा होगा। आइए हम आंखें बंद करते, 1 मिनट सोचे कि आज हमें क्या करना है। क्या हमें ऐसे चुप बैठना है कि प्रभु का सुसमाचार लोगों तक पहुंचाना है, पहुंचा के उनके उनमें उन्हें भी स्वर्ग राज्य के अधिकारी होने के उन्हें मार्गदर्शन करना है। प्रभु हम धन्यवाद करते सुंदर वचन के लिए। हमारे पापों को तूने उठा लिया, दर्द को ले लिया, पीड़ा को ले लिया, और फिर से एक बार प्रभु तूने हमें मौका दिया तेरे संतान होने का, तेरा सुसमाचार बांटने का, और जितने लोग आज अंधकार में है वो उजाले में आ जाए, जितने बीमार है चंगे हो जाए, जितने अशांति में फंसे हुए हैं उन्हें तो शांति में लेना लेकर आना चाहते हैं, ताकि उनका तेरा आनंद उन सब लोगों के बीच में पूरा हो। तू तेरा आदर करना चाहता है प्रभु, तूने हमें अपना प्याला पिलाया, हमें बपतिस्मा दिलाया। यस प्रभु, आज हम धन्यवाद करते, ऐसे वचन से मैं आशीर्वादित किया, इसे धन्यवाद। तूने हमसे बातें की इसे धन्यवाद करते, ऐसे पवित्र आत्मा हम तेरा स्वागत करते, हमें आशीर्वादित कर, हमारे मन को बदल, हमारे विचार को बदल, हमारे परिस्थिति को बदल प्रभु, ऐसे हम प्रार्थना करते यीशु मसीह नासी के नाम से मांगते। आमीन आमीन। प्रेज द लॉर्ड।
1: Praise the Lord, Sumita.
0: Praise the Lord, sister. God bless you. How
1: Thank you for the word and the prayer. God bless you. Hope everything is fine with you. How is your husband? How is his health?
0: He's not well because his hernia operation finished, no, 2 weeks back. yes, night is not well, is so much paining.
1: Okay, we pray. Also, we pray for her husband and Hilda. Also, my brother is not much well.
0: Every day I'm praying for Kishore's mothers and
1: She is still in the hospital, but she's okay, but the doctor says better see in the hospital. Because the house is not good for her. The house is, in Paris and Italy, the people make the house in the garage. You know, the car garage. They make the house like this, the house they have, but it's not good for her health. So they already talked to the sociale. The sociale, they are searching a house. I think better she be in the hospital than the house. It's God's will, and we pray for your husband. And what about the Madame Christine?
0: She has now another next treatment. That is, we have to pray for her that another treatment can cover her body, and she will complete. Yeah, that is the next step.
1: Okay. Yeah. Okay, we pray for everything, huh?
0: Yes.
1: Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. We praise you, Father. Hallelujah. Heavenly Father, we praise you. We glorify your name, Father. We exalt your name, O Father. Thank you, Father, for your grace, for your forgiveness, for your protection, O Father. Thank you for your mighty love. Thank you that you send your only Son, Jesus Christ, to the cross and to be loved. Lord, we are loved. Yeah, you loved us so much. Thank you, Father. Thank you for this time that Sumita here. She worship you. She give praises to you, O God, and she share the word of you. Father, Lord, thank you for the wisdom and knowledge, the anointing, the timing that you gave it to her. Lord, give her more strength and more words and more anointing, protector. We pray for her husband, Brother Olive. Father, Lord, every day she's praying for the sick people, and also she's praying for her family members. And we pray also, Brother Olive, Father, head to heart, feet, we hand over to you. You know the pain. You know, Lord, the pain in the body. Lord God Almighty, Lord, you heal him. Lord, give him the strength to bear the pain. Oh God, Jesus, you was on the cross. Lord, you bear all the pain in your body and your soul because of the sinners. Father, Lord, through your Lord, the stripes, we are healed. That's Bible say. We believe it. Heal completely, Brother Olive. Take away the pain on his body. Give him peace and joy and bless, O God. And I pray for his brother also. Lord, heal him. Give him good strength, Father. Give them long life, Father Lord. Give them long life. Let them praise you. I pray for my brother in Paris. He also not very well these days, Father. He said there's very cold in their own now. Now he's not very well. Oh God, morning 4 o'clock, he had to go to work. And Lord, the situation, the weather make him a little bit sick. Hand over to him. Lord, heal him, give him good health. Let him go tomorrow to work with, oh God, full, completely healing. Father, we pray for Madam Christine. Oh God, the next level, the next treatment they are going to do for her, that you keep your hand and help her. Lord, leave them. Let them live long life. Let them glorify you, Father Lord, and heal her. We remember Janardhan, you can change the man to be loud with the family. Lord, we pray for her, his wife and child also. Lord, give peace to that family. Let them enjoy together your presence, your love, Father. Change, Lord, the man O God, let him fear of you. Father Lord, we pray for all Sahil and all the people who are sick or who are in hospital or at home. O God, everybody we hand over to you. Whoever is sick in the SPM Gospel International, the families, oh God, heal wherever they are. Heal them, Father Lord. Lord, bless them. Bless Sumita to pray for the sick people. Lord, see praying for sick people every day, the needy people. Oh Lord, answer her prayer. Answer her prayer, oh God. And heal the people and release the people. Break every chain from the people. Whenever to whom she is praying, let every chain, the darkness, break in your name, Father. Bless her abundant day. Lord, whoever, Lord, the online prayers, the pastors and the leaders who are joining with us, Father, from Canada, from India, from Denmark, from Italy, from, oh God, Paris, from Doha, Qatar, from other countries who are listening. Bless each and everybody. Bless all of them. May glorify your name. Father, thank you. Continue to bless me. Lord, I'm going to pray for Israel and Europe countries, sick people, all the countries, all of ministers and churches. Oh, Lord, bless me. Give me more strength. Lord, pour your prayer spirit unto me. Lord, bless you. Bless me abundantly. Lord, let her walk with you. Let her hear your voice every day. Oh, God, as a father and a daughter, let see, Lord, let you hold her hand and, Lord, walk with her. Thank you, Jesus. Thank you for everything. All the glory belong to you. In Jesus' name we prayed. Amen, amen, amen. Thank you, Sumita.
0: God bless you, sister.
1: God bless you, too. Hallelujah. Amen. Good night. Amen. Hallelujah. Kathrudiya. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். அன்பானவர்களே, இந்த இரவு நேரம் எனக்கு இரவு, பல தேசங்கள் உங்களுக்கு மாலையா இருக்கலாம். தேவன் இந்த நாளிலே நம்மளை தேவ சமூகத்திலே கர்த்த நம்மை ஒன்று சேர்த்து ஒன்றிணைத்திருக்கிற கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு விஷயம், நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், அவரை ஆராதிப்போம். இம்மட்டுமாக வந்து ஜெபித்து கடந்து சென்ற ஒவ்வொருவருக்காக நம்ம முதலாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த இணைப்பிலே வந்து இம்மட்டுமாக நின்று ஜெபித்த ஊழியர்கள், ஊழியக்காரர்கள், ஆன்லைன்ல இருக்கிற ஊழியக்காரர்கள், குடும்ப மஞ்சனமா திருச்செல்வம் ஐயா, இன்னுமாக 24 மணித்தியாலங்களும் வந்து நின்று ஜெபித்து கடந்து சென்றவர்கள் இருக்கிற இடங்களிலே அவர்கள் பாதுகாப்புக்காக, குடும்பங்களுக்காக, ரட்சிப்புக்காக, சுகத்துக்காக ஜெபிப்போம். நித்திரைக்கு போயிருக்கிற, நித்திரைக்கு போக இருக்கிறவர்களை தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாக கூட ஜபிப்போம். நம்மளுடைய குடும்பங்களுக்காக, குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி, பாவங்களை மன்னிக்கும்படி ஜபிப்போம். இஸ்ரவேல், ஐரோப்பா தேசங்களுக்கான இந்த ஜப இணைப்பிலே, இஸ்ரவேலுக்காக, யுத்த நாடுகளுக்காக, ஐரோப்பா தேசங்களுக்காக, ஐரோப்பா தலைவர்கள் மக்களுக்காக ஜெபிப்போம். சபைகளிலே தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாக ஜெபிப்போம். சத்துருனுடைய வல்லமைகள், அந்தகார வல்லமைகள் கட்டப்படும்படி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பான தேவனே, அருமை ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, உன்னதமானவரே, உயர் வரைவில வாசம் பண்ணுகிற என் அன்பு அப்பாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த இரவு நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி, இந்த பொழுதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ்பிஎம் காஸ்பல் இன்டர்நேஷனல் தமிழ் ஊழியங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 24 மணித்தியாலங்களும் சமூகத்தில் நின்று ஜெபித்து துதித்து ஆராதித்து வார்த்தைகளை கொடுத்து பரிந்து பேசி கடந்து சென்ற ஒவ்வொரு தேவ ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம். அப்பா உங்களுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறோம். இம்மற்றும் பாதுகாத்து வந்தீங்க நன்றி. கிருபைக்குள் மூடிக்கொண்டீங்க நன்றி. பலவீனங்கள் எடுத்து போட்டீங்க நன்றி. பலத்தை கட்டளையிட்டீங்க நன்றி. மனித தயவுகளை தந்தீங்க நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கள் கால் சறுக்காத படிக்க பாதுகாத்து கொண்டீங்க நன்றி. எங்கள் உயிர் இன்னும் எங்கள் உடலிலே வைத்திருக்கிறீங்க நன்றி நன்றி நன்றி நன்றி. அப்பா உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. இயேசு தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த 24 மணித்தியாலங்களும் ஜபங்களை நடத்த நீங்க தெரிந்தெடுத்த ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களுக்காக நன்றி. ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் குடும்பங்களுக்காக நன்றி அப்பா நன்றி. யாரெல்லாம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்களோ உங்களை துதித்து ஆராதித்தார்களோ அடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம். உயர் மறைவிலே வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவரே ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள தெய்வமே ஸ்தோத்திரம். பரலோக ராஜாவே ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்லவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக ஜபித்து கடந்து சென்ற ஒவ்வொருவரும் எந்த நாடு நகரங்களில் இருந்தாலும் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. சத்துருவின் திட்டங்களுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. உள்ளாதவர்களின் திட்டங்களுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. கொலைக்காரர்கள் திருடர்கள் கொள்ளையர்களுடைய ஆண்டவரே அப்பா கைகளுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த நாட்டில் இருந்தாலும் ஆண்டவரே உடைய பாதுகாப்பு உடைய தூதர்கள் அவர்களை பாதுகாக்கட்டும். உடைய சமூகத்திலே நின்று ஜபித்து கடந்து சென்ற ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே கொடுக்கிறேன். பொறுப்படுங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படி பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கெல்லாம் அவர்கள் ஊழியத்துக்கு போயிருந்தாலும் அங்கெல்லாம் உடைய பாதுகாப்பையும் ஆண்டவரே உடைய கிருபைகளையும் கட்டளையிடுங்க ஸ்தோத்திரம். இதோ நித்திரைக்கு போயிருக்கிற ஒவ்வொருவரையும் போக இருக்கிறவர்களையும் உடைய கருத்திலே கொடுக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நல்ல நித்திரியை கொடுங்கப்பா. சுகமான நித்திரியை கொடுங்கப்பா. ஆண்டவரே வழிகள் இல்லாத நித்திரை. அநேகர் வழிகளிலே துடித்து கொண்டிருப்பார்கள் நித்திரை இல்லாமல். அவர்களுக்கு நல்ல நித்திரியை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்க. ஆண்டவரே காலையில் இருந்து நன்றியுறுதித்தோடு உங்களை துதிக்க உதவி செய்யுங்க ஸ்தோத்திரம். கள்ளர்களுக்கும் இரவின் பயங்கரங்களுக்கும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே எஸ்பிஎம்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்கள் தேவதாசர்கள் தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். மஞ்சுளம்மா திருச்செல்வம் ஐயாவை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியங்களை கொடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல நித்திரியை கொடுத்து நாளைய தினத்திலே அவருடைய ஊழியங்கள் தொழில்கள் குடும்ப காரியங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருந்து அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கட்டும். இதோ ஆண்டவரே சங்கம வானொலி அரசியல் ஐயாவுடைய மனைவி பிள்ளைகள் அவர்களுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியங்களை கொடுங்க. சரீரத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும் எடுத்து போட்டு பலத்தால் அவர்களை இடை கட்டுங்க. நீடிய ஆயுளை கொடுங்க. அவர்கள் செய்கிற ஊழியங்கள், ஆன்லைன் ஊழியங்கள், வாட்ஸ்அப் ஊழியங்களை மென்மேலும் பெருகச் செய்ங்க. அநேகர் வந்து அந்த இடத்திலே ஆவியோடும் உண்மையோடும் உங்களை தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. அப்பா அவர்களுக்கு நல்ல சுக பலனை ஆரோக்கியங்களையும் கொடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காஸ்பல் டிவி அம்மாயாக்காக ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், அவர்கள் செய்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்கள் செய்கிற எல்லா ஆண்டவரே டிவி ஊழியங்களிலும் உடைய நாம மகிமைப்பட அநேகர் ரட்சிக்கப்படட்டும். அநேகர் தினம் தினம் கிறிஸ்து வண்டியிலே சேர்க்கப்படட்டும். உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்கிற கருவி ஆகியவர்களை பாவியுங்க அப்பா. இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத நாடு, நகரங்கள், தேசங்கள், பட்டணங்கள், கிராமங்கள், ஜனங்கள், ஜாதிகள் மத்தியிலே இவர்கள் மூலமாக, எஸ்பிஎம் மூலமாக, சங்கம வானொலி மூலமாக, கோஸ்பல் டிவி மூலமாய் ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ள ஜனங்களுடைய கண்கள், இருதயங்கள் திறக்கப்படட்டும். இவர்களுக்கெல்லாம் நீடிய ஆயுளை கொடுங்க, நல்ல சுக பலத்தை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மானுவேல் ஐயாக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியங்களை கொடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. அவருடைய தொழிலை ஆசீர்வதிங்க, நீடிய ஆயுளை கொடுங்க. அவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படவும், ரட்சிக்கப்பட்டவங்கள் அபர்ணாவுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகளை கொடுத்து ஆண்டவரே அவள் கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதித்து ஆண்டவர் கிருபையால் நிறைத்தருளுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரவி ஐயாவை நினைவு கூறுகிறோம். அவருடைய பலவீனத்திலே பலன் கொடுங்க, சுகவீனத்திலே சுகம் கொடுங்க. அவர் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய ஆவி ஆத்தும சரீரத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, கிருபைக்குள் மூடி கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இளைஞர் இருக்கிற நாட்கள் அவரோடு கூட இருந்து சுகபத்திரமாக அந்த 6 மாதங்களும் பாதுகாத்து மீண்டும் ஜெர்மன் தேசத்துக்கு வரவும், அங்கு அவருக்கு ஒரு நல்ல வீட்டை, கூலி வீட்டை தேவன் ஆயத்துப்படுத்தி கொடுக்கப்படியும் செவி தொப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹில்டாவை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவள் இன்னும் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்லியிருக்கார்கள். ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறவும் அவளுக்கு கூலிக்கு ஒரு வீட்டை இந்த சோசியல் மூலமாக கிடைக்க உதவி செய்யுங்க. கிஷோருடைய விசா காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இதோ என் சகோதரர் ரவிக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய சரீர பலவீனங்களை எடுத்து போடுங்க. சரீரத்துக்கு ஆவி ஆத்துமா, சரீரம், நரம்பு, நார், ஊனு, உறுப்புகள், தசைகள், நார்கள், நரம்புகள், இரத்த நாளங்கள், இரத்த குழாய்கள், இயேசுவே உடைய இரத்தத்தை தெளிக்கிறேன். உடைய இரத்தம் தெளிக்கும் இடத்திலே வல்லமை இறங்கற்றும். மகன் காலையிலிருந்து வேலைக்கு போவதற்குண்டான சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுங்க. வேலை செய்யற இடத்திலே அந்த எஜமான் எஜமாட்டியின் கண்களிலே அதிகமான தயவு கிடைக்கச்சும் ஆண்டவரே. அதிகமான தயவு மகனுக்கு கிடைக்கச்சும். சத்துருவின் திட்டங்கள், மனித திட்டங்கள், பொல்லாதவர்களின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்பட்டு போகட்டும். அந்த இடத்தில் உடைய மகனை நீங்கள் உயர்த்தி வைத்து உயர் அடிக்கலத்திலே வைத்தருளுங்க. நீதிமான் தள்ளாடப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை. ஆண்டவரே உடைய மகனை அந்த இடத்திலே உயர்த்தி வைத்து ஆண்டவர் அற்புதம் செய்து நல்ல சுகம் காலில் எழும்பும் போது பரிபூரண சுகத்தோடு எழும்பி வேலைக்கு போக கர்த்தர் உதவி செய்யுங்க. பிதாவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சொல்லுகிறோம். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் மாட்சிமைக்கும் பாத்திரரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. இந்த எல்லா விண்ணப்பங்களையும் உடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ஆளுகையின் கரத்திலே, அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உங்களை துதிக்கிறோம், ராஜா உங்களை துதிக்கிறோம், இரட்சகரே உங்களை துதிக்கிறோம், ஆவியான தேவனே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், அருமையானவரே உங்களை துதிக்கிறோம், இனிமையானவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை துதிப்போம். அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையிலே தேவன் அனுதினமும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று தாவீது ராஜா சொல்வது போல, நானும் நீங்களும் கர்த்தர் நல்லவர் மட்டுமல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை ருசித்திருக்கிறோம். நம்மளுடைய பலவீனங்களிலே பலன் கொடுத்த கர்த்தர், நம் சுகவீனத்திலே சுகம் கொடுத்த கர்த்தர், நம்முடைய பாரங்களை அவர் சுமந்து நம்மளை இலகுவாக்கின கர்த்தர், நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து சிலுவையிலே அவர் நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தெய்வம், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நானும் நீங்களும் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை அல்லவா? அந்த கிருபைக்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். ஆண்டவர் மட்டும் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறாரே, அதற்காய் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். நாம் அவரிடத்து இந்த கிருபை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்களாய் இருந்தும் நம்மளை தகுதிப்படுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னைக்கு பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், உத்தமர்கள், நல்லவர்கள் மரிக்கிற போது ஆண்டவர் நம்மை இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போம். நீங்கள் எந்த நாடு, எந்த தேசம், எங்கு, எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, எந்த இடத்திலிருந்து கர்த்தரை துதிங்க, ஆராதிங்க. வாய்களை திறந்து அப்பாவுக்கு நன்றின்னு சொல்லும். அப்பா, இந்த நாளுக்கு நன்றின்னு சொல்லுங்க. இந்த நேரம் வரையிலும் பாதுகாத்தீங்களே, நன்றின்னு சொல்லுங்க. அப்பா, சத்துருவின் கையிலிருந்து எங்களை பாதுகாத்த தேவனே, உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். இருளின் ஆதிக்கங்களிலிருந்து நம்மளை பாதுகாத்த கர்த்தருக்கு நன்றின்னு சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, ஆவிக்குரிய யுத்தத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம். ஆவிக்குரிய ஒரு போராட்டம், நமக்கு அதை கண்களிலே மாமிச கண்களால் பார்க்க முடியாது. ஆவிக்குரியவர்களே, ஆவிக்குரிய கண்களால் மாத்திரமே பார்க்க முடியும். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சத்துரு அவன் என்ன செய்கிறான்? பவுலடியார் சொல்லுவது போல, அவன் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவனுடைய அக்கினி ஆஸ்திரங்களை வீழ்த்தி கொண்டுதான் இருக்கிறான். தேவ ஜனத்தை தோற்கடிக்க விளைச்சல சபைகளை இல்லாமல் பண்ண, சபைகளிலே குழப்பத்தை உண்டு பண்ண, சாட்சியற்ற வாழ்க்கை வாழ. இப்படி ஆனாலும் அங்கு பவுலடியார் சொல்வது போல, விசுவாசம் என்னும் கேடகத்திலே கையில் பிடித்தவர்களாயும் நில்லுங்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க. விசுவாசம் என்பது ஒரு வரமாயிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் உண்டு. எப்படின்னா, தங்கள் ஜபங்களுக்கு பதில் கிடைச்சிட்டா அவங்களுக்கு கர்த்தர் மேல விசுவாசம், தங்களுடைய வியாதி குணப்பட்டுட்டா கர்த்தர் மேல விசுவாசம், தாங்கள் கேட்ட காரியம் நடந்து விட்டால் அவர்களுக்கு கர்த்தர் மேல விசுவாசம். நல்ல காரியம்தான் அது. இன்றைக்கு அற்புதம் நடந்தால் ஜனங்கள் விசுவாசிப்பாங்க. இயேசப்பா மனு உருவெடுத்து இந்த பூமியில் இருந்த நாட்களும் அப்படித்தான். ஜனங்கள் இயேசப்பா அற்புதம் செய்த போது அவரை விசுவாசிச்சாங்க. அவர் பின்னுக்கு ஓடி வந்தாங்க. கடற்கரையில திரளான ஜனங்கள், வீதிகளில் எங்கெல்லாம் இருக்கிறாங்களாம் ஜனங்கள் கூட்ட கூட்டமா தேடி போனாங்க. ஏன்னா சுகம் பெற்றுக்கொள்ள அநேக வியாதியஸ்தர்கள், நோயாளிகள் தேவனிடத்திலே கொண்டு வந்தாங்க அவருடைய அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. பேதுருவின் வாழ்க்கையை பார்க்கும் போது, பேதுருவின் நிழல் பட்டு ஜனங்கள் சொஸ்தமானாங்களாம். ஹல்லேலூயா. அந்த பெரிய வல்லமையை கர்த்தர் பேதுருக்கு, அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்திருந்தார். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே என் அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் கூட தேவ ஊழியத்திலே நிற்கிறோம், நல்லது. ஆனால் நாம் ஜெபிக்கும் போது ஜனங்கள் சுகமடைய வேண்டும், விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், கற்றறுக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, அதற்கு அபிஷேகத்தின் ஆவி தேவை, வல்லமை தேவை. சுமிதா இந்தி பாஷையிலே அங்கு கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே காரியங்களை அவர்கள் கற்று கொடுத்தார்கள். தேவ அபிஷேக வல்லமையை குறித்து இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் இல்லாமல், வல்லமை இல்லாமல் நம்மளால் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்து வாழ்க்கை வாழ முடியாது. அன்புக்குரியவர்களே, கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா, ஆராதிப்போமே. ஒரு மனதோடு நம்ம கர்த்தரை துதிப்போமே, ஒரு மனப்பட்டு கர்த்தரை துதிப்போமே, ஒரு மனமாய் கர்த்தர் ஊழியத்தை செய்வோம். அல்லேலூயா, ஸ்தோத்தரிப்போம், ஆராதிப்போம். பரிசுத்தமுள்ள அப்பா பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம், உயர் மறைவிலே வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம், சர்வ வல்லமை உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹலமந்தூரா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் பிதா, குமாரர், பரிசுத்தாவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீவன் உள்ளவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீவிக்கிற தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னதத்தின் தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் அசைவாடிக்கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம் அப்பா, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். வடிகள் எடுத்து போட்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்துருவின் மத்தியில் எங்களுக்கு பந்தி அமைத்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் மேய்ப்பராயிருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்க்கிறவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களை துதிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு ஆய் பருந்து பேசி கொண்டிருக்கிற பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனத்தில் எங்களுக்கு பலன் தருகிற பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி. பரத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உடைய ஆவில் ஆகும் என்று சொன்னீங்களே சேனைகளின் கர்த்தாவே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உடைய ஆவில் ஆகும் என்று சொன்னீங்களே சேனைகளின் கர்த்தாவே. உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சரீர பலவீனங்கள் எடுத்து போட்டவரே, வலிகள் எடுத்து போட்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்துருவின் திட்டங்களை, பொல்லாங்கனின் திட்டங்களை, பொல்லாத மனிதருடைய திட்டங்களை, பொறாமையுள்ளவர்களுடைய திட்டங்களை முறியடித்து போட்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். பதில் தந்தமைக்கு நன்றி. எங்களை உயர்த்தி வைத்தமைக்கு நன்றி. எங்களை பல தேசங்களிலே கொண்டு வந்து வைத்தமைக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி, ஆவியானவரே நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உம்முடைய பாதத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்தும்படியாக உம்முடைய பாதத்துக்கு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே, உங்களை துதிக்கும்படியாக உம்முடைய பாதத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம், உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.

സുഖമായി അങ്ങത്തേടുവേ സിലു

Suavity, we have said.

they know.

Dream. Inertu venire

Oh, bébé, me de toi, Anne Gassel.

Então,

Mana, mana.

سامي.

سبب دوه دوشا تيه دو ما هتا يدي كيلي

Yeah.

Subir. ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய பாதத்திலே வரும்போது எங்களுக்கு அப்பா விடுதலை உண்டு, ஆனந்தம் உண்டு, பேரின்பம் உண்டு. அதிசயமானவரே, அற்புதமானவரே, அதிசயங்களை செய்தவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு உரியவரே, துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய பாதத்துக்கு நாங்கள் வரும்போது எங்களுடைய எல்லா பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் நீங்குகிறது ஆண்டவரே. எங்கள் பாரங்களை உடைய பாதத்தில் இறக்கி வைக்கும் போது எங்கள் பாரங்களை சுமந்து எங்களை விடுதலை ஆக்கி எங்களுக்கு சமாதானத்தை தருகிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தூயாதி தூயவரே, உங்களை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய திருப்பாதத்திலே வந்து நிற்கும் போது எங்க பாவ பாரங்கள் நீங்கி போகிறமைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீங்கள் எங்கள் கட்டுகளை அறுக்கிறவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். யுத்த நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கெல்லாம் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் யுத்த சத்தங்கள் கேட்கிறதோ, பரலோக தந்தையே, இதோ உன்னை பாதத்தில் வருகிறோம், கெஞ்சுகிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யுத்தங்கள் நடக்கிற எல்லா தேசத்திலும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுங்க. சமாதானத்தின் பிரபுவும் நீங்க, சமாதான பாத்திரரும் நீங்க ஆண்டவரே. நீங்க சமாதானத்தை கொடுங்க ஜனங்களும், சமாதானம் ஜாதிகளுக்குள், ஜனங்களுக்குள், ராஜாக்களுக்குள், அதிகாரிகளுக்குள், தேச தலைவர்களுக்குள், இராணுவத்திற்கு மத்தியில சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. யுத்தங்கள் ஓய்ந்து ஜனங்கள் சமாதானமாய் வாழ சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுங்கப்பா என்று செவித்து ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தை, இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற தேசங்கள், ஜெருசலேம் உடைய கருத்திலே கொடுக்கிறோம். ஈரான், ஈராக், ரஷ்யா, அமெரிக்கா உடைய கருத்திலே கொடுக்கிறோம். மத்திய கிழக்கு தேசங்கள் உடைய பாதத்தில் வைத்து செவிக்கிறோம். இந்த தேசங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தெய்வமே, எல்லா யூத மக்களும் ரட்சிக்கப்படுவோம். வரப்போகிற மேசியா இயேசு கிறிஸ்து என்பதை யூத மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யூதர்கள் இயேசப்பா மனம் திரும்பவும் ஆண்டவரே, ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலுக்காக பார்வோனின் சேனையை முறியடித்து செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை கால்நடையாய் அழைத்து வந்த தேவனே, இஸ்ரவேலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொன்னவரே, இஸ்ரவேலே பயப்படாதே என்று சொன்னவரே, இன்னைக்கு இஸ்ரவேல் சத்துருவின் கையில் விழுந்து விடவோ, பாவத்துக்கு அடிமையாகி விடவோ கூடாது. கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் அங்கு நடக்க கூடாது. எல்லா மக்களும், ஜாதி ஜனங்களும், தலைவர்களும், பிரபுக்களும், அதிகாரிகளும், சிறியோரும் பெரியோரும், யூத ஜனங்களும், யூதர் அல்லாத ஜனங்களும் கர்த்தரை துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும், ரட்சிக்கப்படட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா யூத மக்களை ஒப்புக் கொடுக்கிற இஸ்ரேல் இராணுவத்தை, இஸ்ரேல் ஜனங்களை, இராணுவ குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதிகாரிகள், பிரபுக்கள், ராஜாக்கள், ராஜ குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லார் மத்தியிலும் ஒரு சமாதானத்தை தேவன் உண்டு பண்ணுங்க அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா மக்களும் அமைதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கி கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே,
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேற்ற வாழரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் ஜபத்தை கட்டுமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, கனடாக்காக, அமெரிக்காக்காக, பிரேசிலுக்காக, பின்லாண்டுக்காக, ஆஸ்திரேலியாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்வீடனுக்காக ஜெபிக்கிறோம், லண்டனுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வல்லரசு தேசங்கள் தலைவர்கள், மக்கள், அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசங்களை எல்லாம் செழிக்க ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. இந்த தேசங்கள் ரட்சிக்கப்படட்டும், தலைவர்கள் அதிகாரிகள் ரட்சிக்கப்படட்டும், பிரபுக்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, தேசங்களிலே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணுங்க. தேசங்களிலே ஆண்டவரே, அப்பா, அநேக ஆவிக்குரிய சபைகள் எழும்பட்டும். ஆண்டவரே, ஆவிக்குரிய சபைகளை இதன் உருவாக்கி தாங்க. ஏசப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றவாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவிக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம். ஜீவன் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா, இந்த தேசங்களிலே அநேக ஆவிக்குரிய சபைகள் எழும்பட்டும், ஆவிக்குரியவர்கள் எழும்பட்டும். எல்லா வீடுகளிலும், எல்லா இடத்திலும், தெருக்களிலும், வீதிகளிலும், வீடுகளிலும், டவுன்களிலும், சிட்டிகளிலும் இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று ஜனங்கள் கூக்குரல் இட்டு உங்களை துதிக்கட்டும். எல்லா வல்லரசு தேச தலைவர்களும் ஆண்டவர் அறிந்து கொள்ளவுடைய கண்கள் திறக்கப்படட்டும். வளர்த்து தேசங்களிலே ஆவிக்குரிய சபைகள், ஆவிக்குரியவர்கள் எழும்பட்டும். ஆண்டவரே, இந்த தேசங்களிலே வாலிபர்கள், யுவதிகள் மனம் திரும்பி கிறிஸ்துவண்டிலே ஒளிவரட்டும். ஆண்டவரே, இங்க இருக்கிற எல்லா சபைகளை ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஐரோப்பா தேசங்கள், ஐரோப்பா நாடுகள், நகரங்கள், தலைவர்கள், பிரபுக்கள், ஞானிகள், அதிகாரிகள், ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற வாலிபர்கள், யுவதிகள், கன்னிகைகள், பெரியோர்கள், சிறியோர்கள், மூப்பர்கள், பிரபுக்களை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஐரோப்பா யூனியன், யூனியனில் இருக்கிற தலைவர்கள், யூனியன் லீடர்ஸ், உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஜாதிகள், ஜனங்கள், மக்களையும், தமிழ் மக்களும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஐரோப்பா முழுவதும் எழுப்புதல், ஐரோப்பா முழுவதும் ரட்சிக்கப்படவும், விடுதலையும் வரட்டும். இருள்கள், அந்தகாரங்கள் நீங்கட்டும். எல்லா ஓரின சேர்க்கைகளும் ஆண்டவரே, அப்பா, தடை செய்யப்பட்டு ஆண்டவரே, தெய்வமே, ஜனங்கள் மனம் திரும்பட்டும். ஜனங்கள் உங்களை துதிக்கட்டும், ஜனங்கள் உங்களை ஆராதிக்கட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றவாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா ஐரோப்பா தேசங்களிலும் தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும், சபைகளுக்குள் ஒரு எழுப்புதல் வரட்டும். ஆண்டவரே, சபைகள் எல்லாம் மனம் திரும்பவும், சபைகள் எல்லாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றட்டும். ஆண்டவரே, அப்பா, உங்களை துதிக்கிறோம். ராஜா, உங்களை துதிக்கிறோம். இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம். உன்னதமானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உயிரோடு இருக்கிற தெய்வம், உயிருள்ள தெய்வம், எங்கள் இயேசு தெய்வமே. ஆண்டவரே, அப்பா,
ஆண்டவரே, ஐரோப்பா தேசங்களில் எல்லாம் ஆண்டவரே இருக்கிற வாடிபர்கள் யுவதிகள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். எங்கள் ரட்சிப்பின் தேவனை துதிக்கட்டும், துதிக்கட்டும். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹாலிலூயா, ஹாலிலூயா, ஹாலிலூயா, ஹாலிலூயா, ஹாலிலூயா, ஹாலிலூயா. ஒவ்வொரு ஆண்டவரே கத்திலை காலியங்களும் ஆவிக்குரிய அலங்களாய் மாறட்டும். ஆண்டவரே வைக்கிற ஆராதனை இடங்கள் எல்லாம் ஆவிக்குரிய இடங்களாய் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இருளின் அந்தகாரங்கள் நீங்கட்டும், சாத்தானின் கோட்டைகள் இடிந்து விழட்டும். ஆண்டவரே இருளின் ஆதிக்கங்கள் இடிந்து செயலிழந்து போகட்டும். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அன்பானவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே உங்களை துதிக்கிறோம். பரலோகத்தின் ராஜாவே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உங்களை துதிக்கிறோம் அப்பா. ஜபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம். ஐரோப்பா முழுவதிலும் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுங்க. ஐரோப்பா ஜனங்களுக்குள் ஒரு எழுப்புதல், வாலிபர்கள் யுவதிகளுக்குள் எழுப்புதல், ஐரோப்பா சபைகளுக்குள் ஒரு எழுப்புதல் வரட்டும். சபைகள் எல்லாம் சுத்திகரிக்கப்படட்டும். ஆண்டவரே சபையார் எல்லாரும் ஆவியோடு உண்மையோடு உங்களை தொழுது கொள்ளட்டும். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தெய்வமே நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே ஓரின சேர்க்கைகள் எல்லாம் செயலிழந்து தடைப்படுத்தப்பட்டு போகட்டும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அந்தி கிறிஸ்துவின் வல்லமைகள் செயலிழந்து போகட்டும். ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பாவ அக்கிரமங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள் செயலிழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்திலே. அப்பா எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகி அல்லாரியாந்துரி ஷபாக்காரி மந்து சந்திரி காபா எல்லா ஜனங்களும் ஜாதிகளும் கத்திரே தெய்வம் என்று இயேசுவே உங்களை தொழுது கொள்ளட்டும். உங்களை ஆராதிக்கட்டும். ஆராதிக்கிற நாட்கள் ஆண்டவரே கர்த்த எல்லா ஜனங்களும் உங்களை ஆராதிக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். சபைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க, விசுவாசிகளை எல்லா கத்திற்கு சாட்சியாய் நிறுத்துங்க. ஒவ்வொரு சபையும் தெய்வ பயத்தோடு ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு உங்களை தொழுது கொள்ளட்டும். ஆண்டவரே சபைகளிலே ஜனங்கள் விசுவாசிகள் ஊழியர்கள் நியாய தீர்ப்பை குறித்த ஒரு பயம் உண்டாகட்டும். ஆண்டவரே பயத்தோடு நடுக்கத்தோடு உங்களை தொழுது கொள்ளட்டும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். சத்ரு யார் யாரை வஞ்சித்து வைத்திருக்கிறான் அந்த வஞ்சக வழியிலிருந்து உடைய பிள்ளைகள் விடுதலை ஆகட்டும். ஆண்டவரே ஊழியர்கள் விடுதலை ஆகட்டும். பண ஆசைகள் ஆண்டவரே பொருள் ஆசைகள் இயேசுவே அப்பா ஒவ்வொரு தேவ ஜனத்தை விட்டும் நீங்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற ஆண்டவரே. பண ஆசை எல்லா தீமை ஒன்று என்று சொல்ல முடியும். அத்தனை தீமைக்கும் பண ஆசை வேறாயிருக்கிறது. சில ஊழியர்கள் பண ஆசை நிமித்தம் ஆண்டவரே தங்கள் பரிசுத்தத்தை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா நீதியை விட்டு விலகினவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் அநேகரே நான் அறிவேன் சுவாமி. எல்லாரையும் உடைய கருத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். அநேகர் பண ஆசையினாலே சபையை விற்று போட்டவர்கள் இருக்கிறார்கள். அல்லது சபையை விட்டு ஓடி போய் வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஐரோப்பா தேசங்களிலே நான் பார்க்கிறேன். அருமையான ஊழியங்களை விட்டுவிட்டு இங்கு வந்து ரெஸ்டாரண்ட் வேலை செய்யறாங்க. ஆண்டவரே வீட்டு வேலை செய்யறாங்க, தோட்ட வேலை செய்யறாங்க. ஆண்டவரே நீங்கள் அடைத்தது உடைய ராஜ்யத்துக்காக அவைகளை விற்று ஆண்டவரே பண ஆண்டவரே தேவை நிமித்தம் இப்படி இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் அவர்கள் மனம் திரும்பி நீங்கள் கொடுத்த அந்த பொறுப்பை சரிவர செய்வதற்கு அவர்களோடு இடைப்படுங்க. நிறைய பேர் ஆண்டவரே இங்கு வந்து
கொஞ்சம் மக்களை கூட்டி அதில் வருகிற பணத்தை சம்பாரித்து அவங்க ஹோலிடே போகிறது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, வீடு வாங்குறதுன்னு இருக்கிறத நான் பார்க்குறேன். இவர்களை பெயர் சொல்லி உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் பெயர்களை அறிவீர்கள், அவருடைய நிலைமைகளை அறிவீர்கள். ஆண்டவரே, நியாய தீர்ப்பை குறித்து ஒரு பயத்தை கொடுங்கப்பா, கொடுங்க. நீங்க அழைத்தது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு என்பதே, அவர்களுக்கு நீங்க வெளிப்படுத்துங்க. இப்படி ஒவ்வொரு சபைகளையும் சுத்திகரிங்க. சபைகளுக்குள் ஒரு பயமும் ஒரு ஒரு எழுப்புதலும் வரட்டும் ஆண்டவர். எல்லாரையும் உங்களுடைய கருத்திலேப்பு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐரோப்பா முழுவதிலும் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க. ஜப ஆவி நிறைந்தவர்கள் எழும்பட்டும். துதி ஆவி, ஜப ஆவி உள்ளவர்கள் எழும்பி வரட்டும். கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்புள்ளவர்கள் எழும்பி வரட்டும். இயேசு தெய்வத்தை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எஸ்பிஎம் ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உலகத்தின் பல நாடு நகரங்களில் இருந்து ஜனங்கள் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. அப்போஸ்தலர்கள் காலத்திலே பரிசுத்த ஆவியானவரே, நீங்க தான் ஜனங்களை தபைக்கு சேர்த்தீங்க. இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்களை நீங்கள் கொண்டு வந்து உங்களுடைய பாதத்தில் இணைத்து எஸ்பிஎம்லையும் இணைத்தருளுங்க, சபைகளுக்குள் இணைத்தருளுங்க. ஜனங்கள் மனம் திரும்பி வந்து உங்களை துதிக்கட்டும். இயேசு ரட்சகர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும். இயேசு ஜீவன் உள்ளதவன் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும். இயேசுவே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வருகையில் ஒரு சபை கூட கைவிடப்படக்கூடாது. நான் உன்னை அறியேன் சொல்லிவிடக் கூடாது. ஒவ்வொரு சபைகளும் பரிசுத்தமாய் கத்திருக்கு ஆண்டவரே. கத்திரை ஆராதிக்க ஒளியல் செய்யட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனை வீரர்கள் எல்லாரும் ஆவியோடு உண்மையோடு உங்களை தொழுது கொள்ளட்டும். ஒவ்வொருவரும் உங்க பார்வையிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஊழியர்கள் மாத்திரம் அல்ல, விசுவாசிகள் என்று ஆராதனை வீரர்கள் ஒவ்வொருவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அல்லவா ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபைக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், மனதுருக்கத்துக்காக ஸ்தோத்திரம், மன்னிப்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், நீங்க தந்த சுகத்துக்காக, பலத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆறுதலுக்காக, சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் கைகளின் பலனை ஆசீர்வதித்தமைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எப்படி ஆய் தேசங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். பொறுப்படுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், துணையாளரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றவாளரே, ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தீ கரபந்தூரா, ஷிகாரி அந்தூரா, ஜபாஹா மந்தூரா, சகல பரந்தூரி சந்தரளபரா. உங்களை துதிக்கிறோம். ஜபத்தை கேட்டு பதில் தந்து கொண்டிருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜாவே, நன்றி. இப்படியாக சத்துருவினுடைய எல்லா திட்டங்களையும் முறியடித்து போடுங்கப்பா இயேசுவே. ஆண்டவரே, ஆவிக்குரியவர்கள் ஆவியோடு உண்மையோடு உங்களை தொழுது கொள்ள கிருபை கொடுங்க இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் தேவதாசர்கள், தேவ ஊழியர்கள், ஊழியக்காரிகள் பின்மார்க்கமாய் போயிருக்கிறார்களோ, மனம் திரும்பி வரட்டும், மனம் திரும்பி வரட்டும், மனம் திரும்பி வரட்டும். சத்துருவின் கையிலிருந்து விடுதலை ஆகி வரட்டும், பல்லாங்கரின் கையிலிருந்து விடுதலை ஆகி வரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துதி மகிமை கனு மகிமை இயேசுவுக்கு செலுத்துகிறோம். அல்லேலூயா அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜா, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு தெய்வமே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.
துணையாளரே, ஸ்தோத்திரம், ஆராதனைக்குரியவரே, உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனையின் வேந்தனே, உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். அவங்களை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அவியானவரே, உங்களை துதிக்கிறோம். அன்பானவரே, உங்களை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம், தேற்றரவாளருக்கு ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரம், படைத்தவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் இயேசு தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் இயேசு ராஜாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். படைத்த தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். படைத்த தெய்வத்துக்கு நன்றி, படைப்பின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே, உங்களுக்கு நன்றி. எங்கள் ராஜாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக உலக தலைவர்களுக்காக, உலக பிரபுக்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகை ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக முழுவதையும் உடைய கருத்திலே வைக்கிறோம். உலகத்து மக்கள், உலக அதிபதிகள், உலக தலைவர்கள், உலக பிரபுக்கள், எல்லா தேசங்கள், நாடுகள், நகரங்கள், வாசைக்காரர்கள் உடைய பாதத்திலே வைக்கிறோம். நினிவே பட்டணத்தை நினைத்த தெய்வம், எத்தனையோ பட்டணங்கள் இருந்தது, நினிவே பட்டணத்தை நினைத்த தெய்வம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதற்காக யோனாவை தெரிந்தெடுத்த தெய்வம் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளையும் நினைத்தருடுங்க, அத்தனை பட்டணங்களையும் நினைத்தருடுங்க, அத்தனை ஜாதிகளையும் ஜனங்களையும் வாசைக்காரர்களையும் நினைத்து உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும், நாடுகள் ரட்சிக்கப்படட்டும். நாடுகள் கத்திற்காக கும்பலாய் கும்பலாய் தேவ சமூகத்துக்கு வரட்டும் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ராஜாக்கள் ராஜ குடும்பங்களோடு பேசுங்க, அதிகாரிகளோடு பேசுங்க, பிரபுக்களோடு பேசுங்க, தரிசனமாகுங்க. நீங்க அவங்களுக்கு வெளிப்படுங்க, உடைய வல்லமையை வெளிப்படுத்துங்கப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றரவாளருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா நன்றி. உலக தேச நாடுகளெல்லாம் பொருட்படுத்தமைக்கு நன்றி, ஆசீர்வதித்தமைக்கு நன்றி, ரட்சித்தமைக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் இயேசுவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்தை கேட்டமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஜபங்களுக்கு பதில் தந்தமைக்காக ஸ்தோத்திரம். எஸ்பிஎம் ஊழியங்களை ஆசீர்வதிங்க, அநேகர் வந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ள ஆன்லைன்களை ஆசீர்வதிங்க, ஃபேஸ்புக் ஊழியங்கள், வாட்ஸ்அப் ஊழியங்கள், இன்ஸ்டாகிராம் ஊழியங்கள், ஆண்டவரே கர்த்தாவே ஆன்லைன் ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட, ஜனங்கள் மனம் திரும்ப, ஜனங்கள் தேவநடைக்கு ஓடி வரட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் துணையாளரே, எங்கள் தேற்றரவாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, ஜனங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவ சமூகத்துக்கு ஓடி வரட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே மெய்யான கடவுள் என்பதை ஜனங்கள் அறிந்து அப்பா அவங்க பாதத்துக்கு ஓடி வரட்டும். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை நன்றி ஹிருதயத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், நன்றி உணர்வோடு துதிக்கிறோம். ராஜாவே, நன்றி சொல்லுகிறோம். அப்பா ஆண்டவரே, எஸ்பிஎம்லே யாரெல்லாம் ஜெப விண்ணப்பங்கள் சொன்னார்களோ, எந்தெந்த காரியங்களுக்கு ஜெபிக்க சொன்னார்களோ, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவரின் விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஜெப விண்ணப்பங்கள் வைத்தார்களோ, எல்லா விண்ணப்பங்களும் தேவ சமூகத்திலே கொண்டு வருகிறோம். ஸ்தோத்திரம், துதியோடு ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி தெய்வமே. இயேசுவுக்கு நன்றி, ராஜாவுக்கு நன்றி, இரட்சகருக்கு நன்றி, பரிசுத்தருக்கு நன்றி, படைத்தவருக்கு நன்றி நன்றி நன்றி சொல்லுகிறோம். நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே சோத்திரம், தேற்றரவாளரே சோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே, உங்களை துதிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜா, நன்றி இரட்சகரே, நன்றி பரிசுத்தம் உள்ளவரே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ஜபங்களை கேட்டமைக்காக நன்றி, எங்கள் ஜபங்களுக்கு பதில் தந்தமைக்காக நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. துணையாளருக்கு நன்றி, தேற்றரவாளருக்கு நன்றி. எங்களை தேற்றுகிற தெய்வமே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம். எல்லா ஜபங்களையும் எங்கள் தேவன் கேட்டீங்க, எல்லா ஜபங்களுக்கும் எங்கள் கர்த்தர் நீங்க பதில் தந்தீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா, உங்களை துதிக்கிறோம். ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம். அன்பானவரே, உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம். படைத்த தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமையும் உங்களுக்கு தான் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இரட்சகரே உங்களுக்கு நன்றி. எங்கள் ஜபங்களை கேட்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி செலுத்தி மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரிசுத்தமல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நிச்சயமாய் அவர் அற்புதம் செய்கிற தேவன். நன்றி செலுத்துவோம். வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தை இந்த நாளிலே வாசிப்போம். பின்பு நான் பார்த்தபோது, இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டி அனைவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 240,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லேலூயா. அல்லாமலும் பெருவெல இறைச்சல் போலவும்
பலத்த இடி முழக்க போலவும் ஒரு சத்த வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம், சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஒளியைப் போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் நான்கு ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 244,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. ஸ்திரிகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டி ஆனவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே நிற்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினான். அல்லேலூயா, க்ளோரி லார்ட். வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது. தன் வேசித்தனமாகிய உச்சிதமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தங்கள் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவர்கள் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரகமாகிய மதுவை குடித்து பலத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அல்லேலூயா, க்ளோரி டு தி நேம் ஆஃப் தி லார்ட். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விற்று ஒளிந்து இளைப்பாறுகிறார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவலம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிறசின் மேல் பொற்கிரீடத்தையும் தன் கையிலே கருக்குள்ள அறிவாளி உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருந்தவரை நோக்கி, பூமியின் பயிர் முளைத்தது,
பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது. ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் அங்குள்ள அறிவாளை பிடித்து கொண்டு, கருக்குள்ள அறிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாளை பிடித்திருந்தவனை நோக்கி, பூமியின் திராட்ச பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேல் நீட்டி தேவனுடைய கோபாக்கியனை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்துக்கு புறம்பேயுள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 சாதி தூரத்திற்கு இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. ஹல்லேலூயா, கர்த்தரை துதிப்போம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாள் பயங்கரமான நாள், யுத்தத்தின் நாள், ஆண்டவருடைய கோபாக்கினையின் நாள். அந்த நாட்கு முன்பு நிற்கத்தக்கவன் யாரும் இல்லை. அன்புக்குரியவர்களே, அந்த நாளுக்காக பயப்படுவோம். அது எத்தனை பயம் நிறைந்த நாள். ஹல்லேலூயா. மகா பெரிய இந்த அனைவரும் நடக்கும் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த நியாயத்தின் நாளிலே நாங்கள் வைக்கப்படாத வடிக்கே உடைய சமூகத்திலே நாங்களும் வந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்டமைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜபங்களுக்கு வந்து தந்தமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகன மகிமை உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தரை துதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம். நம்முடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்டது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். அவர் அற்புதர். அவர் அற்புதத்தின் தேவன். அவர் அற்புதம் செய்கிற தேவன். அவர் அற்புதம் செய்தார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். அநேக தனி விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. தனி விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்ப அங்கத்தவர்கள் உலகத்தில் எங்கிருந்தாலும்
கர்த்தர் அவர்களை சுற்றி வேலி அடைக்கும்படி பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிப்போம். ஆபிரகாம் ஜெபித்த போது லோத்து மீட்கப்பட்டார். லோத்துவை தேவ தூதர்கள் சென்று தூக்கி கொண்டு வந்து வெளியிலே அந்த தேசத்தை அவர்கள் அழிக்கும் போது ஆபிரகாமின் ஜெபம் கேட்கப்பட்டு அது லோத்துவை அந்த அழிவிலிருந்து மீற்றது. இன்றைக்கு நம் குடும்பங்களுக்காக, நம் உறவுகள், நம்முடைய உடன்பிறப்புகள், நம்ம கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். இந்த நாட்களே குழந்தை பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுவோம். வாலிபர்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். வாலிபர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். சத்துரு வாலிபர்களை பிடித்து தன் வஞ்சக வழியிலே விரட்டி அவன் அடித்துக் கொண்டிருக்கிறான். தற்கொலைகள், கொலைகள் பெருகி வருகிறது. நாச மோசங்கள் பெருகி வருகிறது. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். படைப்பின் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம். எங்கள் இயேசு தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் துணையாளருக்கு ஸ்தோத்திரம், எங்கள் தேற்றரவாளருக்கு ஸ்தோத்திரம். எங்களை தேற்றுகிற தெய்வமே, நன்றி. இதோ எங்கள் குடும்ப அங்கத்தவர்களுக்காக நாங்கள் வருகிறோம். எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக, உலகத்தில் எந்தெந்த பகுதி பாகங்கள் நாடுகள் நகரங்களில் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் ஒவ்வொருவரையும் ரத்தத்தினாலே மூடி கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, சத்துருவின் கையில யாரும் விழுந்து விடக் கூடாது. பொல்லாங்கன் யாரையும் தொட்டுவிடக் கூடாது. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உன்னுடைய இரத்தத்தினாலே மூடி மறைத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, ஊழியம் செய்கிறவர்களும் ஊழியம் செய்யாதவர்களும், ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும், ஆண்டவரே அப்பா, தெய்வமே, இயேசுவே, உங்களுடைய திரு கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இயேசு தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இயேசு ராஜாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். படைத்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். படைப்பின் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துணையாளரே அப்பா, எங்கள் குடும்பங்களிலே விசேஷமாக ரட்சிக்கப்படாதவர்களை ஆண்டவரே, அவருடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள், அநியாயங்கள், அச்சுழியங்களை மன்னித்து ஆண்டவரே, அவர்களை எங்கிருந்தாலும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்களுடைய ஜெபத்தி நிமித்தம் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அதே போல ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு வரையும் ரத்தத்திலே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துருவின் திட்டங்களுக்கு, பல்லாங்கனின் திட்டங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. அவருடைய மனபாரங்கள், மனவேதனைகள், துக்கங்கள், துயரங்களில் இருந்து விடுதலை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களை சுற்றி உம் நிறுத்தத்தினாலே வழி அடைத்துக் கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் கூடாரங்களை வாதை அணுகாத படிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மோரியாந்துரி ஷபாக்காரி கந்தூரி சந்திரலரிய பரத்தூரா ஹாலிலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசுவே உங்களை துதிக்கிறோம், ராஜாவே உங்களை துதிக்கிறோம், இரட்சகரே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம், பரலோகத்தின் ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம், உன்னதமானவரே உங்களை துதிக்கிறோம், உயிரோடு இருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் நன்றி. யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலே வியாதிப்பட்டு இருக்கிறார்களோ எல்லா வியாதியத்தர்களையும் குணப்படுத்துங்க, எல்லா வியாதிகளையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா வியாதிகளில் இருந்து அவருடைய வியாதியின் படுக்கையை மாற்றி போடுங்கள் ஆண்டவரே. நல்ல சுகபரத்தையும் நேடிய ஆயுளையும் கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர் பிள்ளைகளையும் ரத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. வாலிபர்கள் பாவத்திலே விழுந்து அழிந்து விடாத படிக்கே ஆண்டவரே. வாலிபர்கள் எல்லாரும் தெய்வ பயத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. அப்பா உங்களை துதிக்கிறோம், ராஜா உங்களை துதிக்கிறோம், இரட்சகரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஆவியான தேவனே உங்களை துதிக்கிறோம், அன்பானவரே உங்களை துதிக்கிறோம், எங்கள் இயேசு தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தேற்றவாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உன்னதத்தின் தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல எங்கள் குடும்பத்தில் ஒரு வியாதியஸ்தர்கள் கூட இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எகிப்தியருக்கு வரும் வியாதியில ஒன்றும் இஸ்ரவேலுக்கு வருவதில்லை என்று சொன்னது போல ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே அப்பா கர்த்தாவே வியாதியஸ்தர்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, நல்ல சுக பலன் ஆரோக்கியங்களை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தேற்றவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம்.

ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இயேசுவே, எங்கள் தெய்வமே, எங்கள் ராஜாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் இருக்கிற குழந்தைகள், வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியோர்கள் என்று எல்லாருக்காக ஜெபிக்கிற எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் எந்தெந்த நாடு நகரங்களிலே இருக்கிறார்களோ அப்பா, எல்லாரையும் நீங்க பாதுகாக்கணும் அப்பா. எல்லாருடைய ரத்தத்தினால நீங்க மூடன் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றவாளரே ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை தேற்றுகிற தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தம் உள்ளவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் இயேசு ராஜாவே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். படைப்பின் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே, ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சகரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே அசைவாடிக்கொண்டிருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு பிள்ளைகள் கூட வழி தப்பி போய்விடக் கூடாது ஆண்டவரே. பிள்ளையான வழிகளிலே போய்விடக் கூடாது ஆண்டவரே அப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து போய்விடக் கூடாது ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டுமே. வாலிபர்களும் யுவதிகளும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டுமே அப்பா அப்பா அப்பா. கர்த்தருக்காக வாழ தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவுக்காக வாழ தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவன் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம். ஜீவிக்கிற தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். யாவையும் எங்களுக்காக செய்து முடிக்கிற தெய்வம். அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடிக்கிறார்கள் ஆண்டவரே. ஐயா, தங்கள் பிள்ளைகள் பிள்ளையான வழியிலே போகிறவர்களுக்காக, போதைக்கு அடிமையாயிருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே, எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அதிகமாக தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, வியாதியுள்ள பிள்ளைகளுக்காக, கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, கர்த்தாவே, பிள்ளையான திருமணங்கள் செய்து கொள்கிற பிள்ளைகளுக்காக, இப்படி பெற்றோர்களுடைய கண்ணீர்களை கர்த்தர் கண்டு பதில் கொடுத்து ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டு ரட்சி தருவீங்கள் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கணவன் குடிகார கணவன் கீழ்ப்படியாத பிள்ளை நிமித்தம் கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுடைய கண்ணீருக்கு பதில் கொடுங்கள் ஆண்டவரே. அவருடைய கண்ணீரை கண்டு அற்புதம் செய்யுங்க. ஜோனத்தானுடைய மனைவி ஜோனத்தானுக்காக ஜபிக்கிற ஜபத்தை கேட்டு, ஜோனத்தானுடைய துன்மார்க்கமான அந்த வாழ்க்கையை மாற்றி தன் மனைவியோடு இணைந்து வாழ உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் இயேசு ராஜாவே, எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீங்க செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. எங்கள் குடும்பத்திலே வியாதியஸ்தர்கள் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் நீங்கள் குணப்படுத்துங்க ஆண்டவரே. நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகம் அவற்றிலிருந்து பாதுகாக்கிறவரே, உங்களுடைய நீதிமான்கள் எல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் ஒருவராவது பசி பட்டினியோடு இருக்கக்கூடாது என்று ஜெபிக்கிறேன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து

பற்றினியாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைவில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தரின் மேய்ப்பராயிருக்க நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்ன வார்த்தையின்படி என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன தாவீது ராஜாவை போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்க, எல்லாருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. ஆண்டவரே, ஒரு நேரம் உனக்கு கஷ்டப்படுறவர்கள் உண்டு. கிராம ஊழியங்கள், மலை பிரதேச ஊழியங்கள் ஆண்டவரே, அப்பா இன்னும் காட்டு பகுதி ஊழியங்கள், நிறைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே உங்களுக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே அவர்களை எல்லாம் நினைத்து ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய பண தேவைகளை சந்தித்தருளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே உபவாசத்தோடு ஜெபிக்கிற பாஸ்டர் லெனினையும் அவரோடு கூட இருக்கிற அந்த குழு இலங்கை முழுவதுக்கும் சென்று ஜெபித்து விட்டு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே நீங்கள் பாதுகாப்பாக ஒருவரை வீடு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்க, நன்றி. இப்பொழுது அவர்கள் உபவாசித்து காலையும் மாலையும் ஜெபிக்கிறார்கள், காலையிலே வீடுகளிலே ஜெபிக்கிறார்கள், மாலையிலே ஆலயத்திலே ஒன்று கூட செவிக்கிறார்கள். ஆண்டவரே சபை வளர்ச்சிக்காக, ஆவிக்குரிய காரியங்களுக்காக, தேசத்துக்காக, மக்களுக்காக செவிக்கிற அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய ஜபங்களை கேட்டு தேசத்திலே தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். பற்ற தயாக்காக, பற்ற சுரேனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பிரதர் ரவிக்குமதினிக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராசாத்தியுடைய கணவனுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா இன்னும் பெரித்தேச ஊழியக்காரர்கள், ஹாலன் இருக்கிற ஊழியக்காரர்கள், டென்மார்க் ஆண்டவரே, சுவிஸ் ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, இத்தாலியில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்கள் புகடுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். சேகர் பிரமிழாக்காக ஜெபிக்கிறோம், அவர்கள் கனடாவிலே செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆப்பிரிக்கர்கள் மத்தியிலே, ஆண்டவரே சிங்களவர்கள் மத்தியிலே, தமிழர்கள் மத்தியிலே செய்கிற அந்த ஊழியத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுங்க, பெருக செய்யுங்க, பழுக செய்யுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியங்களை கொடுங்க ஆண்டவரே, நல்ல மனநிலைகளை கொடுங்க ஆண்டவரே, மனத்துக்கு சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தெய்வமே சாம்காக, மரியாக்காக ஜெபிக்கிறேன், ஜூடி நிவோக்காக ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நீங்கள் வெளிநாடுகளிலே கொண்டு வந்து வச்சிங்க ஆண்டவரே அப்பா. ஜூடி அந்த அந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவரே அவளுக்கு அப்ளை பண்ணிருக்கிற அந்த தொழில் கிடைக்கவும் ஆண்டவரே, அவளுடைய யூனிவர்சிட்டி படிப்பை அவள் நல்லபடியாக முடித்து கிராஜுவேஷன் எடுக்கவும் அவளுக்கு நல்ல ஞான அறிவு புத்தியை கொடுங்க. அந்த கைகளுக்கு கை வீக்கங்கள் வராது படிக்க இந்த எக்ஸாம்கள் எழுத கைகளுக்கு நல்ல ஆண்டவரே ஞான நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. நெமோவுக்கு நல்ல

இன்று மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சங்கம வானொலியில் இருந்து வார்த்தையின் வெளிச்ச நேரம் உதயமாகின்றது.

என்று வார்த்தைகள் வெளிச்சத்தில் ஞானத்தை கொடுப்பவர்கள் ஆரம்ப ஜபம் பிரதம் மகேந்திரன், துதி சோஸ்திர பாடல் சிஸ்டர் கிரேஸ் ஸ்ரீலங்கா, அதனைத் தொடர்ந்து சிஸ்டர் கிரேஸ் தியான பகுதியை வேத வாசிப்பை வாசித்து தியான பகுதியை நடத்துவார். அதன்பு கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ஊழியருக்கான ஜபம் சிஸ்டர் டோனி.

வார்த்தைகள் வெளிச்சத்தில் வார்த்தைகளை என்று உலகம் அங்கே விதைப்பவர்கள் 7:30 பாஸ்டர் சுகிர்தா அராலி நோர்த் ஸ்ரீலங்கா முதல் தலைவியாக கடந்து கொள்கிறார். 8:00 பாஸ்டர் சுதாகர் கிளிநொச்சி ஸ்ரீலங்கா முதல் தலைவியாக கலந்து கொள்கிறார். 8:30 சுவிசை ஜெசிந்தா ஒன்டாரியோ. 9:00 பாஸ்டர் விக்

0: அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே சங்கம வானொலியிலே இந்த வார்த்தையின் விளைச்ச நேரத்தை சுவாமி உமது பாதபடியில் வைத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த வார்த்தைகள் வெளிவரும்போது அந்த வார்த்தை உலகமெங்கும் விதைக்கப்பட நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இருளான வாழ்க்கைக்கு இந்த வெளிச்சம் தேவை ஆண்டவரே, இருளான உலகத்துக்கு இந்த வெளிச்சம் தேவை ஆண்டவரே. இந்த வார்த்தையை கொடுக்கும் ஒவ்வொரு குடியக்காரரை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் என்று முதல் தடவையாக சிஸ்டர் சுகிருத சிஸ்டர் சுத பிரத சுதாகரன் வார்த்தையில கொடுக்கும் பொழுது சுவாமி, அந்த வார்த்தையை யார் யார் கேட்டார்களோ அந்த வார்த்தை அவர் உள்ளத்தில் ஊடுருவி செல்ல நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, அந்த சங்கமா வானொலி நிலையம் இந்த வார்த்தைகளை விதைக்கும் நீர் ஆண்டவரே. உலகமெங்கும் வார்த்தைகளை விதைக்க நாங்கள் வெளிக்கிட்டு இருக்கிறோம் சுவாமிக்கு தாவே, எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி தொடக்கம் முதல் முடியும் வரை உமது பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இதிலே கலந்து கொண்ட தேவதாசர்கள், தாளந்த கொடுக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த சங்கம வானொலியின் தொனியின் வார்த்தைகள் உலகமும் கேட்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும், எல்லோரும் ரசிக்கப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு இரவு பகலாக கண்ணீரோடு நாங்கள் செய்கின்ற ஊழியத்தை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, இந்த நேரத்தில் சுவாமி ஒரு பிரசன்னம், இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம், வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தாழ்ந்திருக்கிற பிள்ளைகள், துதி ஆறாத எடுக்கிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம் பிரகட்டமானவரே. ஒரு பிரசனம் நமக்கு தேவை. சங்கம வானொலியை ஒரு பிரசனத்தால் நிரப்பு ஆண்டவரே. இன்றைய நாள் வார்த்தைகள் ஆண்டவரே முன்மாறி பின்மாறியாக பொடிய நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தால ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென், ஆமென். அடுத்ததாக துதி சோஸ்தரன் பாடலை ஏறெடுத்து அதன் பின்பு வேத வாசிப்பு வாசித்து தியான பகுதியை நடத்துவார் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோன்டாரியோ. அந்த சகோதரியை வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
1: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க?
0: இன்றைய நாளிலே துதி சோஸ்திர பாடலை எழுத்து வேத வாசிப்பை வாசித்து தியான பகுதியை நடத்துங்கள். கத்தர் உங்களோடு கூட இருப்பார்,
1: நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஐயா இந்த இடத்திலும் ஆண்டவரே தகப்பனே, இந்த வெளிச்சம் வெளிச்சம் எப்பொழுதும் ஆண்டவரே சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. உங்க வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியும் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிற ஆண்டவரே இந்த வானொலி ஊடாக அநேகருக்கு அந்த வெளிச்சத்தை ஆண்டவரே அநேகர் தேடி வரக்கூடியதாக, உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் சொன்ன எல்லா ஜனங்களும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட இந்த நாட்களே ஆண்டவர் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் என்ற தேவன் பரிசுத்த ஆவியானவர் தாமே கூட இருந்து ஒருவரையும் வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி. ஹலலூயா, நன்றி ஆண்டவரே. ஹலலூயா. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையாம், உமக்காய்வா

உயர்த்துவேன் துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தரே நீர் பெரியவர், வானங்களில் நீர் உயர்ந்தவர், உலகம் தோன்றும் முன்னிருந்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர். கர்த்தரே நீர் பெரியவர், வானங்களில் நீர் உயர்ந்தவர், உலகம் தோன்றும் முன்னிருந்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர். நீர் இருந்தவர், இருப்பவர், முடிவு இல்லாதவர். நீர் இருந்தவர், இருப்பவர், முடிவு இல்லாதவர். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். வானங்கள் உமது சிங்காசனம், இந்த பூமி உந்தன் பாதபடி, சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டியின் நாயகனே. வானங்கள் உமது சிங்காசனம், இந்த பூமி உந்தன் பாதபடி, சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டியின் நாயகனே. நீர் அதிசய அற்புத சர்வ வல்லவர், நீர் அதிசய அற்புத சர்வ வல்லவர். துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலே இன்பவும் ஏற்றதும் ஆண்டவரே, மக்குள்ளாக துதித்து துதிகள் ஏறெடுக்க என் வாதி தேவனே நன்றி செலுத்துகிறோம். அசத்தியங்கள் சாத்தியமே தேவாகுங்க.

அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும்

பிறனக்காக உழைப்பவரே, தோற்காம துணை நின்று காப்பவரே, சோராமல் எனக்காக உழைப்பவரே.

எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுக்கே, எனக்காய் பேசும் இயேசுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுக்கே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நில பெயர்ந்தாலும் கிருபை விலகாதே, சமாதானம் நில பெயராதே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நில பெயர்ந்தாலும் கிருபை விலகாதே, சமாதானம் நில

கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர், கோபம் கொள்வதில்லை என்று வாக்களித்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர், பாவங்களை மன்னித்தீர், பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை, இயேசு எனக்காய் பலியானதினால், கோபம் கொள்வதில்லை என்று வாக்களித்தீர், கடிந்து கொள்வதில்லை.

எழும்புமாயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் எழும்புமா

0: பாதையாம் நன்றி ஆண்டவரே, கிருபையினால எங்களை வழி நடத்துற தேவன். கிருபை எங்களை விட்டு விலகுவதும் இல்லை ஐயா, கிருபையும் சத்தியம் எங்களை விட்டு விலகுவதில்லை. உங்கள் கழுத்திலே பூண்டு இருதயம் ஆகிய பலகையில் எழுதி கொள்ளுங்கள். அப்பொழுது தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயமும் நற்புத்தியும் பெறுவீர்கள் என்று நீதிமொழியில சொன்ன இந்த வார்த்தையின்படி கிருபை விலகாது. அவரே கிருபை. என் தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்தி துதிகன மகிமே எல்லாம் மக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால என் துதியை ஏறெடுக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இப்பொழுது நான் 91வது சங்கீதத்தை வாசிக்க போறேன். 91வது சங்கீதம். உன்னதமானவனின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாங்கள் கர்த்தரை நோக்கி நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை, எங்கள் தேவன், நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுவோம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே நாங்கள் அடைக்கலம் புகுவோம். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நாங்கள் பயப்படாதிருப்போம். எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் எங்கள் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது எங்களை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கும் வர பலனை காண்பாய். உனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கத்தர் உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன். இந்த வார்த்தையின்படி இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன்னை வேடனுடைய கண்ணி. இப்ப வேடன் என்று சொல்லியக்குள்ள நாங்கள் எங்கு நடந்து போனாலும் பாழாக்கும் கொள்ளை நோய் என்று சொல்லி இந்த நாட்கள் நடக்கிற எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நோக்கி அந்த அவர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை, எங்கள் தேவன், நாங்கள் நம்பி இருக்கிற அவர் கூடார மறைவில் எப்பொழுதும் வைத்திருக்கிற அந்த செட்டையின் ரயில் ஆரோக்கியம் வெளியே புறப்பட்டு போன வளர்கிற கொளுத்த கன்று காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. நீதியின் சூரியனாகிய இயேசு எங்கள் மீது உதிக்கிறார். அப்ப இந்த 91வது சங்கீதத்துல அவர் சிறகுகளாலே எங்களை மூடி இருக்கிறார், அவர் செட்டைகளின் கீழே நாங்கள் அடைக்கலம் பூந்திருக்கிறோம். அவர் புகுவாய் என்று இருக்குது, ஆனா அடைக்கலம் பூந்திருக்கிறோம் நாங்கள். அவருடைய சத்தியம் எங்களுக்கு பரிசையும் கேடமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்பு இருளில் நடமாடும் கொள்ளை நோய் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் இப்படியான எத்தனையோ இடையூறுகள் வந்தாலும் இரவில் உண்டாகும் பயங்கரமா இருக்கும். என்ன பாதைகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. கோணலும் மாறுபாடுமான பாதைகள் இருந்தாலும் அவர் சொல்றார், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்பு இருளில் நடமாடும் கொள்ளை நோய் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு நாங்கள் பயப்படாது இருப்போம் என்று சொல்றார். பயப்பட தேவையில்லை. எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது எங்களை அணுகாது. ஏனென்றால் ஆண்டவர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருந்து உன்னதமான கர்த்தர் தாபரமாய் எங்களுக்கு இருக்கிறபடியா பொல்லாப்பு நேரிடாது, வாதை எந்த வருத்தமோ எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் எந்த நோயோ எந்த இதுகளோ வந்தாலும் ஆனா வாதை உன் கூடாரம், எங்களோட சரீரத்தை தான் கூடாரம் என்றவர் சொல்ற, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வழிகள் எல்லாம் காக்கும்படி தேவ தூதர்கள் ஏந்தி பாதுகாக்கிறேன். அப்படியாக இந்த 91வது சங்கீதம் ஒரு முக்கியமான சங்கீதம். ஏனென்றா எங்களுக்கு கேடவும் மரணம் கோட்டையும் மறைவிடம் தஞ்சமாய் அவர் இருந்து எங்களை பாதுகாத்து நித்தமும் வழி நடத்துறதுக்காக இந்த வார்த்தைகளை வாசிச்ச நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளே துதி ஆராதனை ஏறெடுத்து சுகந்த வாசனையாக பரலோகத்துக்கு அனுப்பினீர்கள். அது மட்டுமல்ல, இந்த 91வது சங்கீதத்தை அருமையான ஆழத்தை சத்தியத்தை கற்று தந்தீர்கள். அடுத்த முறை உங்களோட பிரசங்கத்துக்கு கூப்பிடலாம் போல தெரிகின்றது. அப்படியா உங்களோட கருத்துக்கள் எனக்கு தெரிகின்றது. கத்துருங்களே உங்களோட ஊழியங்களே இந்த ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
0: ஆமேன். கிருபியாய் நாங்கள் வழி நடத்தப்படுறோம்.
1: ஆமேன்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ.
1: நன்றி சிஸ்டர். இதுவரை நேரமும் துதி சோத்திர பாடலை பாடி சங்கீதத்தை வாசித்து அதற்கு தியான பகுதியை விவரமாக சொன்னவர் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ ஒன்டாரியோ. நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக சிஸ்டர் ரஜினி அலங்காரமனை அழைக்க போகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக 110 நாடுகளிலே 1988 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கூடிய கேட்பார்கள். அவர்களுக்காக பாடுபட்டு ஜெபித்து ஜெபிக்க அழைக்கிறோம் சிஸ்டர். அழைப்போமா சிஸ்டர் ரஜினி அலங்காரமணியம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணியம்.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளஸ் யூ.
1: காட் பிளஸ் யூ டு யூ ஆல்.
2: Thank you, Lord. Thank you, Master, Father in heaven. Thank you, Lord, for this great privilege, Lord, that you would enable us, Lord, to come and walk right into your very throne of grace, where which, Lord, you have given us, Lord, such boldness to enter into the throne of grace, according to your word, Lord. Even as, Lord, Sister Grace J. Ranjan, who has been reading Psalm 91, it's a beautiful psalm. Lord, we have been hearing it, Lord, and we have been blessed by it, Lord, and also the singing that had been already going on to worship, Lord. So we thank you for all of that, Lord, that you have brought us, Lord, into this very evening, Lord, as Vartha in Velicham that goes into 210 nations and about 1,988 people that are listening to it, Lord. So this is nothing but your grace. This is nothing but your love and grace and mercy towards those, Lord, that would, Lord, look unto you, the author and the finisher of our faith, that you would want to come into their lives. You would want to touch them, set them free, Lord, from all their distress and calamities, whatever they might be facing, Lord. No matter how much money they might have, no matter how much of comfort they might be still having, Lord, to be able to bring them out, Lord. Or even, Lord, discomfort, Lord, distresses, Lord, can come to each and every soul that you created here on earth, Lord. As long as we breathe, Lord, you have not promised us, Lord Jesus, a bed of roses. But Lord, despite of all the comfort, we can go through these emotions, we can go through this pain, we can go through all of these things that you have, Lord Jesus, somehow, Lord, because of the fallen nature and the fallen world that we are living in, Lord, because of the Adamic sin that had come into the world, oh God, that we have been bombarded by these things, oh God. But you have given us, Lord, you have said, Lord, even as we look unto you, the author and the preacher of our faith, we will not turn to the right or to the left, but look unto you and you alone. From where cometh our help? Our help comes from the Lord God Almighty, the maker of heaven and earth. And Lord, you have said you shall do valiantly. And Lord, because of that, Lord, all your promises are yea and amen in Christ Jesus. Therefore, Lord, you have also said in your word, Lord Jesus, it is not by might nor by power, but by my spirit, saith the Lord. Every mountain shall crumble and fall and become plain in the name of Jesus. Thank you, thank you, thank you, Jesus. Now I pray, Lord Jesus, even as the listeners are listening, Father, Lord, this is a time, Lord, they can come, Lord, no matter where they are at, no matter what time zone it is, Lord, in these nations of the world that are coming and gathering and listening and tuning in, Lord Jesus, into Vartha and Velicham at this very moment, Lord, that you would, Lord, touch their hearts and their lives, Lord. No, and just as much, Lord, your word has been coming forth, Lord, encouraging us, Lord, even according to Psalm 91, Lord. And those who, Lord, know that psalm can go and also find nuggets, find more of what you have offered to us, Lord Jesus. And also come in, Lord Jesus, in the ways only you can provide for us. You are our God, our provider, our the Jireh God who provides for us, and you will never leave us nor forsake us. That is your promise, Lord. Even as you're touching them, Father, mind, body, soul, and spirit, Lord, emotionally, mentally, physically, every way, Lord Jesus, you can provide for them. You can touch them. You can heal them physically in many hospitals, in many states, Lord Jesus, in the states of conditions that they are in, oh God, in their homes, even, Lord Jesus, bedridden or any other way, in a wheelchair or any other way, Lord, because of sicknesses, illnesses, you can touch them. You are touching them at this very moment, because Lord, you have said in Isaiah 53, he was wounded for our transgressions, he was bruised for our iniquities, our chastisement was laid upon him, and by his stripes we are healed. Therefore, Lord, I pray, Lord, by your stripes, Lord Jesus, you're penetrating through these bodies, Lord, that are sick at this very moment, Lord, and you are touching them and healing them and completely bringing them out of their distresses, out of their whatever state of condition it is, for the healing you are providing for them, Lord. Nothing is too big for our big God. No mountain is too big for our God, who can provide and heal and set us free. So we thank you for that, Lord. We also thank you, Lord, for the monetary funds, Lord, people that are unemployed or anything that they have been incurred, Lord Jesus, through to pay their debts and also come into the ways, Lord, that they can, Lord, have financial liberty and freedom, Lord, in their lives. I pray, Lord, in Jesus' name, decree and declare upon their lives in Jesus' name that they will be coming out of it in the name of Jesus Christ. Set them free from it, Lord, and I thank you for that deliverance that is coming upon their lives. I also thank you, Father, for the way only you can, Lord, minister through this power, the anointing power of the Holy Spirit that breaks every yoke and sets every person free, all the chains falling off them, Lord Jesus, according to the power that is in it, Lord Jesus, that you can do it, Lord. That is the maker of heaven and earth, the most powerful entity that we can have is the power of the Holy Spirit coming through the power of the salvation that is going to be even preached through the word that is going to come forth, Lord, through the lips of the servants that you have lined up, Lord. And also thank you, Lord Jesus, even as Sister Dolly would come and pray for these servants, Lord, you would anoint their lips, Lord Jesus. You would set them, Lord Jesus, in a place, Lord, only your Holy Spirit will come through and speak through them, Lord, the words of power and liberty and freedom. Where the Spirit of the Lord is, there is victory and freedom. And Lord, even as the word goes forth into these hearts and lives, Lord, prepare the soil of their hearts, Lord, as they receive them, Lord Jesus. They will not, Lord, let a single word fall by the wayside, but bring forth much fruit, Lord Jesus. That is the purpose of the word. It will not return to us by void, but accomplish the thing it which was sent to. Therefore, Lord, you will do that work, Lord, through the power of your Holy Spirit. They will find liberty and freedom. They will be set free. They will find much solace and comfort, because it's the word of the living God, that cuts through every vain imaginations, Lord, and cuts us under, Lord, and brings us much of the life-giving comfort and love and peace and joy. So we thank you for that, Lord. In the name of Jesus, I pray. I also pray, Lord Jesus, that the teamwork that is going on, Father, even as Brother Mahendran, who is hosting today, Lord, Vartha in Valicham today, Lord Jesus, even as he has been pioneering Nitya Valicham, Lord, you have also given him, Lord, Vartha in Valicham, Lord, on Tuesdays, and he's hosting it along the team that is coming alongside with him, Lord, to host it. So we thank you, Father, for that, and also anoint him, Lord, be with him, lead him, guide him, strengthen, quicken, and revive every part of his being, Lord, even as he's spending his time and his energy, Lord, according to your call and according to your anointing that is bestowed upon his life, Lord. Protect him, Lord. Keep him strong and, Lord, be able to, Lord, minister to you, Lord, day and night. He calls out to you, Lord, and wants to serve you, Lord, and the way in which you have put that burden of souls upon his heart, Lord, is what he is fulfilling in his life, Lord. Bless him and his family and his children, grandchildren, great-grandchild, all of them, Lord. Thank you, Lord, for him being the pioneer of this very work and also very family that you have given to him, Father. So we thank you for that. We also thank you, Lord, for Brother Leslie and Sister Rita, Lord, how they have been, Lord Jesus, coming into the very place of which you gave them this radio gospel, Lord Jesus, radio, Lord, to be able to come into the nations of the world. It is nothing but the work of the Holy Spirit. It is nothing but the calling of the power of the living God coming upon their hearts and lives, and especially with Brother Leslie, Lord. I pray, Lord Jesus, that you would anoint him, Lord, from the crown of his head to the soles of his feet, Lord. Let the power of the Holy Spirit, Lord, enable him. Let the Holy Spirit alone give him the victory and the freedom upon his heart and life. In the name of Jesus, this is not a man. This is of the living God Almighty, who set him apart, called him, and made him, Lord Jesus, go into these nations, Lord, to, Lord, enable him, Lord Jesus, to bring the network into these nations. So we thank you for that, Lord. And thank you, Lord, even as Sister Rita, his wife, stands by him and helps him with all the coordinations and all the program that goes on, Lord, with the help of Brother Mahendran alongside, Lord. So we thank you, Lord, for this teamwork and the networking that goes on, even that it goes into YouTube and Facebook, Lord. This is a way in which you use the media network in such ways, Lord, they can go into many places, into the prisons and the hospitals and places that people can walk in easily and minister. But these networks can be opening up into their hearts and lives, Lord, if they can have this way in which they can open up their radios, open up their links, Lord, be able to connect with it. In Jesus' name, I pray. I also thank you, Father, for Sister Dolly, who's able to now come and pray, Lord, for the workers, Lord Jesus. Be with her and anoint her too, Lord, and help her, Lord Jesus, to do the service in which she has been called. Also, I pray and I thank you. All things, Lord, when we ask it in your name, you said, Lord, you will give it to us. Therefore, I thank you, my Lord and Savior, in the name of Jesus and Jesus alone. Amen and amen.
1: Amen. Thank you, Sister Rajani Alangarmani, for your prayer. உண்மையிலே சிஸ்டர் ரஞ்சனி அலங்காரமணி, நீங்கள் இப்படி ஜபிக்கும் பொழுதுதான் அநேக தெய்வ ஊழியர்கள் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இலங்கையில் இருந்து சுகிர்தா அராலினோத், சுதாகர் இவர்கள்லாம் புதிய ஆட்கள் இன்று கலந்து கொள்ள இருக்கிறார். அது மட்டுமல்ல, நேற்றைய நாளில் ஒரு சகோதரி ஜெர்மன் நாட்டில் ஸ்டுக்கா தேசத்தில் இருந்து, ஐயா உங்களுடைய நிகழ்ச்சியில நானும் கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், எனக்கு ஒரு இடம் தாருங்க. முன்பின் எனக்கு அவரை தெரியாது அந்த சகோதரியை. அந்த சகோதரி நெற்றி அனுப்பி இருந்தேன், என்னோட கதை சொன்ன, ஓம் நான் வந்து கலந்து கொள்கிறேன் சொன்ன. அப்படியாக இந்த சங்கம வானொலியை நான் உண்மையா உத்தமமா ஊழியம் செய்யக்க 1988 பேர் கேட்கிறார்கள். 210 நாடுகள் மட்டுமல்ல, உலகத்தோட எல்லா தமிழ் மக்களும் இந்த இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் சங்கம வானொலி எங்களுக்கு தந்திருக்கு. அதுக்காக சங்கம் நான் சொல்றேன், தொடர்ந்து சிஸ்டர் டோலி அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி.
3: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைக்கு ஊழியருக்கான ஜபம், புதிய புதிய ஊழியர்கள் இன்றைய நாளை கலந்து கொள்ள இருக்கிறார்கள். சுகிர்தா அராலி நோ ஸ்ரீலங்கா, பாஸ்டர் சுதாகரன் கிள்நொச்சி, இவரோட புதிய ஊழியர்கள் இன்றைய நாளில் இருக்கிறார்கள். இலங்கை மண்ணில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இந்த அழக தேசத்திலிருந்து வார்த்தையை கேட்க போறோம். அப்படியான தேசத்திலிருந்து அதுக்காக பாடுபட்டு ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு சிஸ்டர் அகலியா, ஜெர்மனியிலிருந்து தொடர்பு கொண்ட சிஸ்டர் அகலியா, அந்த சகோதரியும் தானும் இதில் வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு கேட்டிருந்தார். அவருக்கு நெற்றி அனுப்பியிருந்தே காரணம் இல்லாமல் ஜெபம், இந்த ஊழியருக்கான ஜெபம். தொடர்ந்து ஜெபத்தை ஏடுங்கள். ஆவியான உங்களோடு கூட இருந்தார். ஜபத்தை ஏறுக்க எடுக்க உண்மையாக உத்தியோகமாக எடுக்க அநேக தெய்வ பிள்ளைகள் அனைத்து தேவதாசர் கலந்து கொள்வார். இப்ப ஒப்புக்கொடுக்கிற சிஸ்டர் நீங்க வழி நடத்துங்களா. ஆமேன்
4: ஆமேன் ஆமேன் ஐயா. ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நேற்று மீண்டும் மாறாதவரே, எங்களுடைய வாக்குத்தம் உங்களுடைய வாக்கு தத்தங்களை ஆண்டவரே, நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் கிரியை செய்கிறதா அப்பனா இருக்கப்படியா நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி கத்தாவே. கத்திரை நாங்கள் காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நன்றி அப்பா. ஆமேன். உங்களோட துதியலின் மூலமாக எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தகப்பனே, உங்களுக்கு நன்றி நன்றி. நான் கத்திரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமீன் அப்பா. இயேசுவே, நான் இப்பொழுது ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க எங்களுக்கு பயத்தினாவிய கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறபடியா நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் மேலையும் ஊழியக்காரர்களை நீங்க அழைத்த மகா பிரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே, வரப்போற ஊழியர்கள் மைந்திரன் ஐயா கூறிய அந்த ஊழியக்காரங்க ஆண்டவரே, புதிதாக ஜெர்மனிலிருந்து இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்காலிருந்து வர்ற அந்த புதிதான ஊழியக்காரங்க ஆண்டவரே, அவரால் நாங்கள் உங்களுடைய கரத்தில் புதிதாக இந்த மாலை நேரம் ஒப்பு கொடுக்குறேன். ஜெர்மனிலிருந்து வரப்போகிற சிஸ்டரை அப்பா, உங்களோட நோக்கத்தின்படி நீங்கள் அழைத்து வரப்போகிற கிருபைகளுக்கு நன்றி. நீங்கள் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்படியாப்பா. இந்த ஊழியக்காரங்கிற உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. உங்களோட அபிஷேகத்தினால உங்களோட கிருபையின் மூலமாக அவங்களுக்கு உங்களோட புதிதான கிருபையை கொடுத்து வழி நடத்துங்க அப்பா. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே, உங்களோட சத்தத்தை மட்டுமே, அந்த உங்களுடைய இனிமையான அந்த குரலை, இனிமையான அந்த சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவரே, அதிகமாக அநேகர உங்களை உங்களை இழுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க உண்மையில தகப்பன், அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. நாங்க வெற்றி கொடி பிடித்து நடப்பதற்கு யாவருக்கும் அப்பா நீங்க வெற்றி கொடி பிடித்து வெற்றியான ஜீவியம் ஜீவிப்பதற்கு கொடுத்த அந்த மகா பிரதான தயவுக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. ரசிக்கப்பட்டவள் ஆண்டவரே, நீங்க உங்களோட வலது கரத்தினால தாங்கி நடத்தி வந்த கிருபைகளுக்காண்டி நன்றி ஐயா. உன்னதமான மறைவில் இருக்கிறவரே, இந்த ஊழிய ஊழியக்காரர்கள் மூலமாக உங்களோட உன்னதமான மறைவில் வைத்து உங்கள் இரத்த கோட்டைகள் மறைத்து வைத்து எங்களுக்கு புதிதான ஆகாரத்தை கொடுக்க போற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமே படுவதாக என்று கூறி யாவருக்கும் ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலவன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். கத்தரங்களுக்கு எப்பொழுதும் ஒவ்வொரு நிமிடம் வெற்றி கொடுக்குற வெற்றி கொடுத்து எங்களை வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். வெற்றி கோடி பிடித்திடுவேன், நாம் வீரனடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதி என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். ஆயிரம் தம் துன்பம் வந்தாலும் அணுகாது, அணுகாது. ஆவி என் பட்டயம் உண்டு,

0: நடந்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆமேன் அப்பா. அழைத்தவர் உண்மையுள்ளவரான அப்படியா அப்பா? இந்த ஊழியக்காரங்க, இந்த பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா நடத்துற அப்படிங்க அவர்கள் மூலமாக அப்பா இந்த ஊழியத்துக்கு அழைத்து தங்கமம் வானொலியை திறந்து கொடுத்த எங்களுக்கும் அப்பா அந்த கிருபியை கொடுத்து, அவர்களும் கிருபியை கொடுத்து வழி நடத்தி வர்ற கிருபிகளுக்காக நன்றி செலுத்துறேன். மகேந்திரன் யாவே மாண்டவரே, இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அவர்கள் அப்பா. இன்றைக்கு வார்த்தையின் வெளிச்சமாக நீங்க எங்களுக்கு ஒளியாக வந்து எங்களுக்கு ஆண்டவரே நீங்க உங்களோட தரிசனத்தை கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி உங்களுக்குரியவளாக மாற்றி எங்களை வழி நடத்தி கொண்டு வர கிருபிகளுக்காக நன்றி செலுத்துறேன். எல்லா கன மகிமே உங்களுக்கே உரியது. யாவரின் இரத்த கோட்டைகள் மறைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளே சங்கம வானொலியிலும் நித்திய வெளிச்சத்திலும் வார்த்தையின் வெளிச்சத்திலும் செய்து கொடுக்கிற ஊழியருக்காக பாடுபட்டு ஜெபித்து ஒரு அருமையான பாடலை பாடுவீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
0: ஆமென்,
1: ஆமென். இதுவரை நேரமும் வார்த்தைகளின் வெளிச்சத்திலே துதித்தோம், ஆராதித்தோம், பாடல்களை பாடினோம், தேவட நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து வருவது வார்த்தைகளின் வெளிச்சத்தில் வார்த்தைகளை இன்று உலகமெங்கும் விதைப்பவர்கள். இன்றைய நாளில் உண்மையில் ஒரு சந்தோஷமான நாள், ஒரு மகிழ்ச்சியான நாள் எல்லோருக்கும். காரணம், இலங்கை மண்ணில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அழகிய தேசத்திலிருந்து வார்த்தைகளை கேட்கும் பொழுது இருதயம் கொழுந்து விட்டு எரியும். எமது மண்ணில் இருந்து வார்த்தைகள் உலகமெங்கும் ஒழிக்கும் நேரம், விதைக்கும் நேரம், கேட்கும் நேரம் என்று அருமையான நிகழ்ச்சி. மிக ஒரு சந்தோஷமான சந்தோஷமான நாள். இப்போ முதல் முதலாக இந்த வார்த்தையின் வசத்திலே முதலாவது செய்தியை கொண்டு வருகிறார் பாச சிகிர்தா அராலினோ ஸ்ரீலங்கா. முதல் தடவையாக அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார். அவருடைய ஊழியத்தை நான் நன்றி அறிந்திருக்கிறேன். லெஸ்லி பிரதர் அறிந்திருக்கிறார். அவரை சங்கம வானொலியின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிற பிள்ளைகளும் சார்பிலும் வருக வருக என அவரை வரவேற்போம். அவரை ஒருமனப்பட்டு அழைப்போமா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சீகிருதா.
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட்,
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அராலி ஸ்ரீலங்காவில் இருந்து உங்களுடைய வார்த்தை வருகின்றது. உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தின அருந்ததி கூட ஒரு செய்தியை கேட்க வந்திருக்கிறேன், அதுக்காக சோசனம். இப்பொழுது சிஸ்டர் கூட ஒப்புக்கொடுக்கிறேன். முதலில் உங்களை அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்திட்டு உங்களுக்கு 30 நிமிடங்கள் கொடுக்கிறேன். செய்தியை சொல்றீங்க, அறிமுகப்படுத்துங்க. அதாவது நீங்கள் எங்கிருந்து பேசுறீங்க, என்ன ஊழியம் செய்கிறீங்கள், குடும்பம் என்ன மாதிரி, 5 நிமிஷத்துக்குள்ளே சுருக்கமாக சொல்லிவிட்டு இன்று எங்களுக்கு அவருடைய வார்த்தை
2: மேலாக இந்த தருணத்தை எனக்கு கொடுத்ததான என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் தேவனுடைய நாமத்தை நான் உயர்த்தி எனக்கு சந்தர்ப்பத்தையும் வாய்ப்புகளையும் தருணங்களையும் தருகிறதான அந்த மகா உன்னதமான தேவனுக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் நான் கொடுக்கிறேன். அடுத்ததாக இந்த வாய்ப்பினை உண்டாக்குவதற்காக பாவிக்கப்பட்ட பாத்திரமாகிய அருணதி சிஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஐயா உங்களுக்கும் நன்றிகள். இந்த இடத்துல நிற்கிற அனைவருக்கும், இந்த வார்த்தையை கேட்க போகிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் லெனின் சுகீர்தா. என்னுடைய கணவர் ஒரு தேவனுடைய தேவ மனிதன், தேவதாசன், தேவ ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு ஸ்ரீலங்காவிலே நாங்கள் அசம்பிளி ஆஃப் கோட் ஸ்தாபனத்திலே தேவனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த திருச்சபையிலே நான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். அதே போல வேதாகம கற்பித்தல் ஊழியங்கள், அதிலே நான் ஈடுபடுகிறேன். சபை ஊழியங்கள், சுவிசேஷ பணிகள்.

0: அபிஷேக ஆராதனைகள் இப்படியாக விசுவாசித்தமான தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவான ஒவ்வொரு துறைகளிலும் தேவனுடைய பணி செய்ய தேவன் எனக்கு மிகுந்த கிருபைகளை கொடுத்தபடினான் அவருக்கு நான் கனத்தை கொடுக்கிறேன். அதோடு கூட கணவனும் நானுமாக சேர்ந்து சபை ஸ்தாபித்தல் ஊழியங்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு 2 கிளஸ் சபைகளும், அதை விட எங்களுடைய சபை அராலி, நோத் அராலி வட்டுக்கோட்டை என்கிறதான அட்ரஸிலே தேவடைய அங்கே பணிமனை இருக்கிறது. அதற்கூடாக நாங்கள் பணி தேவ பணிகளை செய்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு 2-3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் பிள்ளையும் உண்டு. இப்படியாக குடும்பமாய் சேர்ந்து நாங்கள் தேவடைய நாமத்தையும் மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அசம்பிளி போர்ட் ஸ்தாபனத்திற்கு கீழாக நாங்கள் தேவடைய பணிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஊழியம் சுவிசேஷம், அடுத்தது கற்பித்தலிலே ஒரு லெக்சரராயிருந்து தேவடைய பணிகளை நான் செய்து வேதாம கல்லூரியிலே பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். அதோடு கூட அபிஷேகமாக விடுதலையின் ஊழியங்களை ஆண்டவர் கரங்களிலே கொடுத்திருக்கிறார், அவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இன்னுமாக வாலிபர்கள் சிறுவர்கள் மத்தியிலும் ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக எங்களோட ஊழியங்கள் கடந்து செல்கிறது. எனவே நான் ஒரு சிறிய அறிமுகத்தை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய கணவருடைய பெயர் சுப்பிரமணியம் வில்லேனே, அவர் தேவனுடைய ஊழியராயிருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். எனவே நான் என்னுடைய அறிமுகத்தை மிக சுருக்கமாய் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். ஏனென்றால் மிகுதியான நேரத்தில் தேவனுடைய தெய்வீகமான வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் இந்த அறிமுகம் இவ்வளவும் போதும் என்று. தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். பரிசுத்தாவியானவர் மட்டு நேரங்களோடு கூட இருந்து எங்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்தார். தொடர்ந்தும் அவர் செயலாற்றப் போகிறார். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை மக்களுடைய இருதயங்களிலே கடந்து சென்று பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்களை விடுவிக்கத்தக்கதாய் அவருடைய மகிமையின் கரம் எங்கள் மத்தியிலே தொடர்ந்து கிரியை செய்யட்டும். அவருடைய பூரண ஆளுகைக்கு நேராக ஒரு களம் அர்ப்பணம் செய்வோமா? தேவனுடைய பாத்திரங்களை தேவன் தம்முடைய சித்தத்தின்படி எடுத்து பாவிக்கும்படியாய் ஒரு கணம் நாங்கள் செபத்தோடு கூட கடந்து செல்லலாம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் கொடுத்த வாய்ப்புகள் தருணங்களை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லிக் கொண்டு அப்பா இந்த நேரத்தை நான் பூரணமாக உம்முடைய கட்டுப்பாட்டுக்கு நேராக நான் அர்ப்பணம் செய்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினால் அவருடைய வசனம் என் நாவில் இருக்கிறது என்கிறபடி உடைய ஜீவன் உள்ள வார்த்தையோடு எங்களோடு பேசுங்க. உடைய சத்தத்தை கேட்க நாங்கள் ஆவலாய் நிற்கிறோம். உடைய ஜீவன் உள்ள மன்னா இந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பொழியப்படுவதாக வல்லமையும் ஆண்டவரின் மகிமையான கிரியைகளையும் நாங்கள் இந்த நேரத்தில் காண எங்களுக்கு கிருபை தாரும். நீர் ஊழியம் செய்யும், உடைய கரத்தில் அடிமையையும் வைத்து பாவியும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நேரத்தில் இந்த இடத்திலே தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து நம்மை நடத்துகிற கடவுளாய் இருக்கிறார். எங்கள் மத்தியில் அவர் தொடர்ந்து வேலை செய்வார். இந்த நல்ல நேரத்தில் நான் தேவனுடைய வார்த்தையிலிருந்து சிறிய காரியத்தை தியானம் செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு ஒரு தலைப்பை நாம் கொடுப்பேனால இருந்தால், வலிமையான ஜெபம் வல்லமையை கொண்டு வரும். வலிமையான ஜெபம் வல்லமையை கொண்டு வரும். இன்றைக்கு நாம் பார்க்கும் தேசங்கள் எங்கிலும் அங்கே ஒரு ஜெபம் தேவை என்பதை நாம் உணர்கிறோம். ஆனால் மாறாக அப்படிப்பட்ட வலிமையான ஜெபம் வல்லமையான ஜெபங்கள் இன்றைக்கு மருவிக்கொண்டே போகிறது, குறைந்து கொண்டு போகிறது. காரணம், பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான இயற்கையின் அனர்த்தங்கள், பலவிதமான போராட்டம் நிறைந்த வாழ்க்கைகள், பலவிதமான குறைவுகள், பலவிதமான இன்னல்களும் நெருக்கங்களும் மக்களுடைய இருதயங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற இந்த காலத்தில் ஜெபம் தணிந்து போகிறது. அங்கே மாறாக கூட வேண்டிய இடத்திலே குறைவுபட்டு கொண்டு போகிறது. எனவே இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனுடைய அந்த உன்னதமான மகிமையான வல்லமை இறங்கி வலிமையான ஜெபத்தை ஏறெடுக்கும்படியான பாக்கியத்தையும் சலாக்கியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார். நாம் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வாக்கியத்தை நாங்கள் வாசித்து அதற்கூடாக பேசப்பட்ட அந்த காரியத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். யாக்கோப்பு எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட காரியங்களை பேசினார் என்பதை நாங்கள் சற்று நிதானித்து பார்த்து கொண்டு இந்த வார்த்தையின் நிறைவேறுதல் எத்தகையதா இருக்கிறது, எப்படி நடந்தது என்கிற காரியங்களை இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். யாக்கோப்பு எழுதினதான அந்த நிருபம் 5:17 வாக்கியம் நான் வாசிக்கிறேன். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இந்த வார்த்தை ஏன் எழுதப்படுகிறது, எதற்காக எலியா இங்கே பேசப்படுகிறார் என்பதை நான் சற்று கூறிக்கொண்டு வார்த்தை பகுதிக்குள் கடந்து செல்கிறேன். எலியாவின் ஜெபத்தை குறித்து அதை அறிமுகப்படுத்துகிற பொழுது இந்த எழுத்தாளர் தன்னுடைய வாசகர்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறார், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கர்த்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அவருடைய ஜெபம் இங்கே மேற்கோள் காட்டப்படுகிறது, கருத்துள்ள ஜெபம். கருத்தாய் அவர் ஜெபம் பண்ணினார், அப்பொழுது காரியம் நடந்தது என்று சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பதாய் அவரை எப்படி சொல்கிறது, அங்கே பாடுகள் நம்மை போல பாடுகள் பட்டவர், பாடுள்ள மனுஷன் என்று சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதாயிருக்கிறது. ஏன் இந்த பாடுகளை குறித்து அவர் பேசுகிறார் யாக்கோப்பு? அதிலே நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த வாசகர்கள் மிகவும் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். மிகவும் நெருக்கங்களாய் இருந்த ஒரு காலம், மக்கள் மிகவும் சோர்வடைந்து நலிவடைந்து விசுவாசம் குறைவு பட்டு அங்கே ஒரு பெரிய நெருக்கடிக்கு தேவ பிள்ளைகள் முகம் கொடுக்கிற பொழுது யாக்கோப்பு தன்னுடைய வாசகர்களை உற்சாகப்படுத்தும்படி கர்த்துள்ள ஜெபம் கர்த்தருடைய வல்லமையை கொண்டு வரும் என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மக்களை உற்சாகப்படுத்துவதற்காய் இந்த விசுவாசிகளை அங்கே பொது நிருபம் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த யாக்கோப்பு எழுதின நிருபம், இந்த பொதுவான நிருபத்திலே பொதுவாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய அந்த சூழ்நிலையை அவர் கருத்தில் கொண்டு இவைகளை அவர் எழுதுகிறார். உங்களுடைய விசுவாசங்களை தைரியப்படுத்தும்படி, உங்களுடைய விசுவாசத்திலே பலனடையும்படி, உங்களை போல ஒரு பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் கருத்தாய் ஜபித்தான், அவன் கருத்தாய் ஜபித்த ஜபத்தை கடவுள் கேட்டு அவனுக்கு மகிமையான பதிலை அளித்தார் என்பதை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த ஆக்கியோன் தன்னுடைய வாசகர்களுக்கு தெளிவுபடுத்துவதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இதனாலே தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு அந்த பக்தர்களுடைய வாழ்க்கை ஈடாடி போய் இருந்தது. யாக்கோப்பு தலை துண்டிக்கப்பட்டு மறித்து விட்டார். அதே போல அப்போஸ்தலர் காலத்திலே பெருமான சிதறடிப்புகள், பல போராட்டங்கள், விசுவாசிகள் எல்லாம் அதைரியப்பட ஆரம்பிக்கிறார்கள். சபைகள் எல்லாம் உடைந்து நொறுங்கி மிகவும் தண்டிக்கப்படுகிற பொழுது சபையானது பெரிதான ஒரு நெருக்கடிக்கு உலகத்தில் முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்படி நிலையை கருத்தில் கொண்டு தன்னுடைய வாசகர்களுக்கு, இதை கேட்போருக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்படி ஒரு மனிதன் இருந்தான். எலியா என்பவன் பெயரை கூட சொல்லி அழகாய் சொல்கிறார், எலியா என்றவன் ஒருவன் இருந்தான், அவனும் இப்படி பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டவன். ஆனால் அந்த பாடுகளுக்குள் உட்படுத்தப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் நடந்தது, சூழ்நிலைகள் மாறினது, அது கருத்தான ஜெபம் என்பதை தெளிவுபடுத்துகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த வாசகர்களை உற்சாகப்படுத்தியது போல யாக்கோபு அந்த விசுவாச கூட்டத்தாருக்கு பலனை அளிக்கும்படி இந்த வார்த்தை எழுதப்பட்டது போல இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அங்கே வலிமையான ஒரு ஜெபம் தேவைப்படுகிற நேரமாயிருக்கிறது. உலகம் எங்கிலும் பயங்கரங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, நெருக்கடிகள் பெருகிக் கொண்டிருக்கிறது, விசுவாச கூட்டம் நலிவடைந்து கொண்டு போகிறது, விசுவாசங்கள் உடைக்கப்படுகிறது, விசுவாசங்கள் சிதைந்து போகிறது, விசுவாசிகள் பின்வாங்கி போகிறார்கள். இதை பார்த்து பேசிக்கொண்டு இருப்பதை பார்க்கிலும் அந்த மக்களுக்கு தேவனுடைய வல்லமையை கொண்டு வர வேண்டிய தேவ மனிதர்கள், தேவ மனுஷிகள் இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரே கருத்தான ஜெபம், வலிமையான ஜெபம் வல்லமையை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வலிமையான ஜெபம் வல்லமையை கொண்டு வரட்டும். அப்படிப்பட்ட பாத்திரங்கள் பாவிக்கப்படட்டுக்கு. அது யாராய் இருக்கலாம், எந்த தேசத்தாராய் இருக்கலாம், எந்த பாஷைக்காரராய் இருக்கலாம், கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற கருத்துள்ள ஜெபங்கள். சில பேர் வேதம் சொல்றது ஜபத்தில் அலட்டக்கூடாது, அறையை பூட்டி ஜபி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே அந்தரங்கத்தில் ஜபி, ஜபம் ஜபம் ஜபம் என்று வாழ்நாள் முழுவதும் அவர் பேசிவிட்டு சென்றிருக்கிறார். சீஷர்களை பார்த்து முதலாவது தம்மோடு இருக்க என்று அவருடைய அழைப்பே தம்மோடு இருக்க வேண்டும் என்பதாக. சீஷர்களை அழைக்கிற பொழுது 12 பேரும் தம்மோடு இருக்கவும் வேண்டுதான். பிசாசுகளை துரத்துவது, வியாதிகளை சுகப்படுத்துவது, இதெல்லாம் தானாய் வரும். இன்றைக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே எண்ணம், எப்படியாயிலும் ஏதாவது ஒரு அற்புதம் நம் மூலம் நடந்து விட வேண்டும், காரியங்கள் நடக்க வேண்டும், பேய்கள் ஓட வேண்டும், வியாதிகள் சுகம்பட வேண்டும். இது விரும்புவது தவறல்ல, ஆனால் இவைகளுக்கெல்லாம் வித்திடுவதும் அஸ்திபாரமாயிருப்பதும் இந்த பவுண்டேஷன். அது ஜெபம், இந்த ஜெபம் இன்றைக்கு நலிவடைந்து குறைவடைந்து போகிறது, கருத்தில்லாமல் போகிறது, பலன் இல்லாமல் போகிறது, ஒன்றை இழந்து உதிக்கிறது. ஜெபம், ஜெபத்தை நாம் கூட்ட வேண்டும், ஜெபத்தில் நாம் கட்டப்பட வேண்டும். இதே அவர் சுட்டிக்காட்டிய பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நீங்கள் பார்த்தால் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரம் 1 வாக்கியத்தில் அங்கே மேற்கோள் காட்டின அந்த சம்பவமானது எழுதப்பட்டிருக்கிறது வேதத்திலே. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரம் 1 வாக்கியத்தில் இருந்து நாங்கள் வாசிக்கிற பொழுது நாங்கள் தேவனுடைய செயலை அங்கே காணலாம். எலியா எப்படி ஜெபித்தார், எதற்காக ஜெபித்தார், ஏன் ஜெபித்தார், எந்த வண்ணமாய் ஜெபித்தார், அந்த ஜெபம் என்ன காரியம் செய்தது என்பதை குறித்து இங்கே யாக்கோபு சுட்டிக்காட்டின அந்த பகுதி இங்கே நடக்கிற சம்பவம் 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து ஆரம்பமாகிறது. நாங்கள் படித்து பார்க்கலாம். நாங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரம் 1 வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். கீலேத்தியன் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். இந்த அங்கே கிலேத்தியனாகிய கிலேத்திலே குடிகளாகிய குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா என்று அவரை சொல்லப்படுகிறது. யாக்கோபு சொல்லுகிறார் எலியா, இங்கே சொல்கிற அந்த திஸ்பியனாகிய எலியான்றது ரெண்டும் ஒரே நபர் தான். இந்த திஸ்பியனாகிய எலியா என்று ஏன் இங்கே தெளிவாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? திஸ்பியன் என்பதற்கு அந்த ஹீப்ரு வேர்டிலே சொல்லப்படுகிறது அங்கே சிறைக்குள் இருப்பதை போன்றவன், சோதனையில் அகப்பட்டு இருக்கிறவன் என்று பொருள்படுகிறது. அதாவது ஒரு சிறை போன்ற வாழ்க்கைக்குள், சிறை போன்ற ஒரு அனுபவத்திற்குள் இந்த எலியா இருக்கார். திஸ்பியன் என்றால் இங்கே சிறை, இல்லாவிட்டால் பாடுகள், சோதனை என்று பொருள் கொள்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிற பொழுது திஸ்பியன் என்றால் சிறையாளி, சிறைப்பட்டவன் என்று பொருள் கொண்டவன். எலியா என்றால் கர்த்தரே தெய்வம் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. இந்த திஸ்பியன் ஆகிய எலியா என்றால் யோசித்து இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து பாருங்கள். சிறையாளியாகிய கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிப்பவன். எதில் சிறைப்பட்டான்? ஆய்வுகளின்படி அவன் ஒரு சிறை போன்ற மிகவும் பொருளாதார சிக்கலுக்குள் அகப்பட்டதாகவும், அவருடைய வாழ்க்கை மிகவும் பாடுகள் நிறைந்ததாகவும், நெருக்கடிகள் நிறைந்ததாகவும், தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களை ஈடு செய்ய முடியாதபடி அவர் மிகுந்த துன்பகரமான ஒரு சூழ்நிலைக்குள் இருக்கிறார், இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே திஸ்பியன் என்றால் சிறையாளி என்று பொருள்படுகிறது, எலியா என்றால் கர்த்தரே தெய்வம் என்று பொருள் கொண்டு வருகிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது யோசியுங்கள், அவர் இருப்பதோ ஒரு சிறை போன்ற அனுபவம். அவருக்குள் பொருளாதார நெருக்கடிகள், பயங்கரமான பிரச்சனைகள், மிகவும் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளே இந்த எலியா முகம் கொடுக்கிறார். ஆனால் இவருக்குள் ஒரே ஒரு வைராக்கியம், கர்த்தரே தெய்வம், என்று நிரூபிக்கும் அளவுக்கு ஒரு அனல் அவருக்குள்ளே பொங்கி எழுகிறது. இந்த வசனம் நான் வாசித்த ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை நாம் நன்றாய் படித்து பார்த்தால் ஒரு ஆச்சரியமான காரியத்தை அவதானிக்க முடிகிறது. இஸ்ரவேலின் தேவனே தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். 2வது வசனம் சொல்கிறது, பின்பும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் அவரோடு பேசுகிறார், அவர் தேவனோடு பேசுகிறார். இந்த மனுஷன் செய்த காரியம் என்ன சொல்லுகிறார், மழையும் பனியும் பெய்யக்கூடாது. இஸ்ரவேல் தேசத்திலே அநேக பயிர்கள் பனியினால் வளர்கிறது. எங்களுக்கு தெரியும், ஒரு இடத்தில் மழை இல்லாவிட்டால், நல்ல நீர்கள் கிடைக்காவிட்டால் அந்த தேசத்தின் பயிர் வகைகளும் பயிர் செய்கைகளும் அப்படியே முற்றும் முடங்கடிக்கப்படும், எல்லாம் அழிந்து அங்கே மிகவும் வறட்சியும் வறுமையும் அந்த தேசத்தை அந்த இடத்தை பிடிக்க ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மழையும் பனியும் பெய்யக்கூடாது என்று இந்த மனிதன் செபித்த செபத்தையும் கடவுள் கேட்டு நிப்பாட்டி விட்டார். ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, ஒரு வருடம் அல்ல, ரெண்டு வருடம் அல்ல, 3.5 வருடம் மழையும் பெய்யல பனியும் பெய்யல. யோசித்து பாருங்கள், எவ்வளவு வறட்சியாயிருக்கும், எவ்வளவு கஷ்டமாயிருக்கும், எவ்வளவு பஞ்சம் அந்த இடத்தில் உருவாகி இருக்கும். ஏன் கடவுள் இந்த ஜெபத்தை கேட்டார் என்று நமக்கு தோன்றவில்லையா? காரணத்தை சொல்கிறேன், கவனியுங்கள். அன்றைக்கு எலியா ஜெபித்தார், அவர் சொல்லுகிறார், நான் தேவனுக்கு முன்பதாய் நின்று கொண்டு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், வானமே நீ மழையையும் பனியையும் இந்த இடத்தில் கொளிக்க கூடாது, வரக்கூடாது, மழையும் பனியும் பெய்யவே கூடாது. இப்படி என்று ஒரு வைராக்கியமான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஏன் ஏறெடுக்கிறார்? கவனிங்கள், காரியத்தை பகிர்ந்தளிக்கிறேன். இங்கே ஆட்சியிலே ஆகாப் ராஜா இருக்கிறார். அவர் ஜெசபேல் என்கிறதான பெண்ணை திருமணம் செய்து விட்டார். இவள் ஒரு அந்நிய பெண். இந்த பெண்ணுடைய வழிபாடு முற்றிலும் வேறுபட்டது. ஆனால் இந்த பெண்ணை திருமணம் செய்ததால் இந்த ராஜாத்தி தன்னுடைய மக்களை கவர்ச்சிகரமான ஒரு காரியத்திற்குள் நடத்த அவள் முனைகிறாள். அந்த காரியம் என்ன? இவள் சொல்லிவிட்டால் இங்கே வானத்தின் அதிபதி பாகால் என்கிற ஒரு வழிபாட்டுக்குரியவற்றை அறிமுகப்படுத்துகிறாள். இந்த பாகால் என்றால் வானத்தின் அதிபதி என்பது பொருள். இப்பொழுது எல்லா மக்களுக்கும் கடவுளை மெய் தேவனை ஆராதிக்கிற ஜனக்கூட்டத்திற்குள் இவள் ஒரு வதந்தியை, ஒரு பொய் தகவலை கொடுத்து விட்டால், கொடுத்தது ஒரு ராஜாத்தி. அவள் எப்படி கொடுத்தால், இந்த பாகால் என்கிற கடவுள் இந்த வானத்தின் சகல ஆஸ்திகளையும் ஆசீர்வாதங்களையும் மழையையும் பனியையும் கொடுப்பவர் இதே பாகால் தான். இந்த பாகாலின் பேருக்கு அர்த்தமே வானத்தின் அதிபதி. இந்த வானத்தின் அதிபதியினால் தான் மழையும் பனியும் பொழிகிறது, தேசம் செழிக்கிறது, நீங்கள் வாழ்கிறீர்கள். உங்களுக்கு நல்ல செழிப்பு வர வேண்டுமா, உங்களுக்கு வாழ்க்கை ஈடேற வேண்டுமா, உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டுமா, அப்படியானால் வானத்தின் அதிபதியாகிய பாகாலை சேவியுங்கள் என்ற செய்தியை அவள் பகிர்ந்தளித்தாள். ஜனங்கள் ஈர்க்கப்பட்டார்கள், ஈர்த்து கொள்ளப்பட்டார்கள், வழிபாடுகளை செய்ய ஆரம்பித்தார்கள், அங்கே படைத்த கடவுளை மறந்தார்கள், இவ்வளவு காலம் நடத்தி வந்தவர்களை வந்தவரை மறந்தார்கள். எல்லாவற்றையும் மறந்து தெய்வம் உண்மை தெய்வத்தை தொழுது கொள்வதற்கு பதிலாக அவர்கள் எல்லாரும் வானத்தின் அதிபதியாகிய பாகாலை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். அந்த நய வசனிப்பான அந்த வஞ்சகமான வார்த்தைகளினால் பிடிபட ஆரம்பிக்கிற பொழுது அந்த காலகட்டத்திலேதான் ஏலியா நின்று கேள்விப்படுகிறான், ஓ வானத்தின் அதிபதியாகிய பாகால் தான் வானத்திலே இருந்து ஆசீர்வாதங்களை பொழிகிறான், அவன்தான் கடவுள், அவர்தான் தெய்வம், அவரை பின்பற்ற வேண்டும், அவரை விட்டுவிட்டால் இந்த வானத்தின் நன்மைகள் இங்கே மழையும் பனியும் பொழியாது என்று ஜனங்கள் நம்பிக்கை கொண்டு வளர்கிற வேளையிலேதான் எலியா என்கிறவன், இந்த சிறைப்பட்டு போனவன், இந்த கண்ணீரிலே சிக்கப்பட்டு கிடக்கிறவன், பல துயரங்களை துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவன், நஷ்டங்களையும் கஷ்டங்களுக்குள்ளும் நடந்து கொண்டு போகிற இந்த தேவ மனிதன் கேள்விப்படுகிறான். இதை கேட்டதும் எலியா என்றால் எழுந்து வருகிறான், கர்த்தருடைய நாமத்திலே வருகிறான். என் பாடுகள் ஒருபுறம், என் கஷ்டங்கள் ஒருபுறம், எனக்கு இருக்கிற வேதனைகள் ஒருபுறம், என் வாழ்க்கையில் இருக்கிற சிறைகள் ஒருபுறம், ஆனால் என் கர்த்தர், என் தெய்வம், அவர் சீரி அவர்தான் வானத்திலும் பூமியிலும் மகிமையான கடவுள். அங்கே சங்கீதம் 19 அதிகாரம் வேதத்திலே சொல்லப்படுகிறது, வானங்கள் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது. அங்கே யாவும் அவருடைய கைவண்ணங்களாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே இதை அறிந்த எலியா கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்க வேண்டிய இடத்தில் அவன் அமைதியாய் நிற்கவில்லை. சொன்னது ராஜாத்தி என்று தெரிந்தும், சொன்னது ராஜா அரண்மனையில் இருந்து பிறந்த செய்தி என்று அறிந்தும், திரையை நோக்கி பார்க்காதபடி, தன் சூழ்நிலையை பார்க்காதபடி, அன்றைக்கு ஜனங்களுக்கு முன்பதாய் சொல்லுகிறான், கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிறேன் நான், அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், வானமே நீ மலையையும் பனியையும் பொழிய கூடாது, கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவருக்கு முன்பதாய் நிற்கிறவன் சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்தில் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். ஒரு மாற்று செய்திக்கு பதிலளிக்கும் முகமாய் வல்லமை உள்ள கடவுளை நிரூபிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிற பொழுது அவன் அழகாத ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். தேவனே வானமே மலையை நீ பணியையும் கொடுக்க கூடாது, தேவனுடைய கட்டுப்பாட்டுகள் அவைகள் எல்லாம் இருக்குது என்பதை அந்த மக்களுக்கும் அந்த ராஜ அரண்மனைக்கும் அந்த ராஜாத்திக்கும் செய்தியை கொடுக்கும்படி ஒரு வல்லமையான செபத்தை ஏறெடுத்து காரியத்தை செய்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவருடைய செபத்தை கேட்டு பதிலை கொடுத்து வானம் மலையையும் பணியையும் கொடுக்காதபடி 3.5 வருஷம் அடைத்தார். அல்லேலூயா! தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டிய இடத்தில் நாம் தேவனுக்கு முன்பதாய் நின்று கொண்டு அவருடைய ஜீவனுள்ள நாமத்தை பிடித்து கொண்டு பேச வேண்டிய இடத்தில் நாம் பேசித்தான் ஆக வேண்டும். ஆண்டவருடைய வல்லமையை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் நிரூபித்து தான் ஆக வேண்டும். செத்து மணி என்று சொல்லுவார்கள். தேவனுக்காய் ஜீவனையும் அர்ப்பணித்து வந்தனும் வாழ்க்கையில் தேவனுடைய வலிமையான காரியங்களை, வலிமையான செயல்களை இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டிய நேரத்துக்குள் நின்று கொண்டிருக்கிறோம். எப்படி நம் ஜெபங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது? சுயநலம், பெருமை, வேற்றுமை, எப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது? வல்லமையை வலிமையாய் கொண்டு வர வேண்டிய நேரத்திலே இவைகள் எல்லாம் மங்கி மலங்கி போய்கொண்டிருக்கிறதே. தேவ சரங்களை சிந்தனை செய்வோமா? ஹல்லேலூயா! ஒன்றை சொல்லட்டுமா? எந்த மனுஷன் வைராக்கியமாய் நின்றானோ, எந்த மனுஷன் சிறையாளியாய் இருந்தாலும் கடவுளுடைய நாமத்திலே அவன் காரியங்களை செய்தானோ, அந்த மனிதனை தேவன் கைவிட்டதாய் சரித்திரம் சொல்லவில்லை. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. 3 வசனம் சொல்லுகிறது, நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையாகிய நீ என்ன செய்ய வேண்டும்? கீழ்த்திசையாகிய கீழ்த்திசைக்கு நீ கீழ்த்திசையை நோக்கி போய் ஜோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே ஒழித்து கொண்டிரு. ஆண்டவர் சொல்லுகிறார், வைராக்கியமாய் நின்றவனே, எனக்காக வல்லமையாய் செயல்பட்டவனே, என் கரத்திலே மகிமையான காரியங்களை எதிர்பார்த்தவனே, இப்பொழுது பஞ்சம் சம்பவிக்க போகிறது, வறட்சிகள் வரப்போகிறது, ஆனால் உனக்கு ஒரு ஆற்றண்டையை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு நீர்நிலையை வைத்திருக்கிறேன், உனக்கேற்ற ஒரு இடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த இடத்திலே நீ போய் அங்கே ஒழித்துக் கொண்டிரு. கேரி சென்றால் அதன் அர்த்தம் கொள்ளப்படுகிறது, இடுக்கண், அதாவது நெருக்கம் என்று சொல்லப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கை சுறையா இருந்தாலும் இந்த இடுக்கண் போல, நெருக்கம் போல இருக்கிற அந்த கேரியத்திலே நீ ஒளித்துக் கொண்டிரு. உனக்கு வேண்டியதை நான் அங்கே அனுப்புவேன். வேதம் சொல்கிறது, தேவன் அங்கே பேசி அவரை தைரியப்படுத்தி அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த நெருக்கத்திலும் இடுக்கத்திலும் கேரி சண்டையிலே போய் ஒழித்துக் கொள்வதற்கு தேவன் காரணம் என்ன தெரியுமா? அப்படி சொன்னதற்கு அங்கே வைத்து, அந்த இடுக்கனில், அந்த நெருக்கத்தில் வைத்து அங்கே எலியாவை தேவன் அழகாய் போஷிக்கிறார். காலையும் மாலையும் காக்கா ரச்சியும் ரொட்டியும் கொடுத்தது. அந்த பறவை கொண்டு கொடுத்ததும் அவன் சாப்பிட்டான். காலையும் மாலையும் அங்கே முன்னே இருந்ததை விட எப்பொழுது கர்த்தருக்காய் வல்லமையாய் பேசி வல்லமையை நிரூபிக்கும்படி நல்ல ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தானோ கடவுள் அவரை பக்குவமாய் போஷிக்கிறார். காலையும் மாலையும் போஷிக்கிறார். நீர் ஊற்றண்டையிலே போய் நல்ல தண்ணியை கொடுக்கிறான். நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு தேவைகள் சந்திக்கப்பட்ட வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையில் குறைவுகள் நீக்கப்பட்டதாய் அவன் அங்கே மிகவும் மகிழ்ச்சிகரமாய் தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டு போறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுக்காய் வல்லமையாய் நிற்கிற ஒரு மனுஷனுக்காக என் தெய்வம் அவனுக்காய் நன்மையான காரியங்களை ஒரு நாளும் செய்யாமல் இருக்க மாட்டார். அவருடைய தேவைகளை சந்திக்காமல் இருக்க மாட்டார். அவனை நிற்கதியாய் விட்டதாக சரித்திரம் சொல்லவில்லை. அவனுக்கு வேண்டியதை தேவன் கொடுத்து கொடு, தேவனே கொடுத்து அனுப்பினார். எவ்வளவு ஆச்சரியம்! காக்கா எப்பவுமே தட்டி பறிப்பது தான் அதோட பழக்கம், அது கொடுத்து பழக்கம் அல்ல. ஆனால் அதை கொண்டு எது முடியலையோ, முடியாததை கொண்டு முடிய பண்ணுகிறவர் தான் என்னையும் உங்களையும் படைத்த அந்த மகிமை உள்ள கடவுள். இந்த நல்ல நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, எந்த சிறைக்குள் நீங்கள் அகப்பட்டுக் கொண்டிருந்தாலும் தேவனுக்காய் வைராக்கியமாய் காரியங்களை செய்வதனால் வந்த நிந்தனைகள், வந்த அவமானங்கள், வந்த போராட்டங்கள், வந்த கண்ணீர்கள், வந்த கவலைகள், அவைகள் நடுவில் என்ன கண்பான என் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியனே, ஊழிய காரியே, இந்த நல்ல நேரத்தில் தேவன் உனக்கு அனுப்புகிற செய்தி என்ன? நீ வைராக்கியமாய் இருந்ததற்கு, நீ கரத்தாய் ஜெபிப்பதற்கு நான் பதிலை கொடுப்பது மட்டுமல்ல, உன்னை போஷிப்பேன். ஹல்லேலூயா. காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாச்சுவீரே. அழகாய பக்தன் பாடுகிறார், நம்மை காப்பாற்றுகிற ஒரு காவலன், நம்மை அயராமல் நீர் பாச்சுகிற ஒரு தேவன் இந்த காலை இந்த நல்ல நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பொழுதிலே தேவன் நம்மளை நடத்துவார். எந்த சிறை இருப்புகளை மாற்றுவதும் அவருக்கு லேசான காரியம், லேசான காரியம். அழகான மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒன்று ராஜாக்கள் அதே 17வது அதிகாரத்தில் 9வது வாக்கியம் சொல்கிறது, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு, சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். சாரிபாத், சீதோனுக்கு அடுத்த சாரிபாத், சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்று சொல்லப்படுகிறது. இந்த சாரிபாத் என்றால் பாதுகாக்கும் இடம், பதுங்கும் இடம். அந்த நாட்களிலே பெரிய யுத்தங்கள் நடக்கும். படையிலே இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுடைய மெயின் தளங்கள், மிக முக்கியமான முகாம்கள் அந்த சீதோன், சாரிபாத், இதெல்லாம் ரெண்டு அடுக்கடுக்கான நகரம், ரெண்டு ரெண்டு ரெண்டு பகுதிகள், ரெண்டு பிரதேசங்கள், அடுத்தடுத்த பட்டணங்கள். சீதோனுக்கு அடுத்த சாரிபாத். ஏன் இந்த சீதோனை அவர் பாவிக்கிறார் என்றால், சீதோன், சாரிபாத் இது ரெண்டும் கிட்ட கிட்ட உள்ள பட்டணம். இந்த சாரிபாத் என்றால் படைகளுக்கு பாதுகாக்கும் இடம், படைகளின் பதுங்கும் இடம் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. ஒரு படையாளி தேவனுக்காய் ஒரு வீரன் நிற்கிற பொழுது அந்த பட்டணத்திலேதான் அங்க போய் அவன் தங்கி அவங்களுக்குரிய மிக முக்கியமான தளங்களும் முகாம்களும் பாதுகாப்பு இடங்களும் வகுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தால் அங்கே 16வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த ஜெஸ்தபேலுடைய இடம் அந்த சீதோனா இருக்கிறது. இங்கே நான் எதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்றால், ஒரு மனிதன் கடவுளுக்காய் வைராக்கியமாய் பேசினவன், வல்லமையாய் பிரகாசித்தவன், தேவனால் நடத்தப்பட்டவன், தேவனுக்கு அங்கே மிகவும் பரிசுத்தமாய் மிக மேன்மையான காரியத்தை செய்து கொண்டவன் மோதின இடம், அந்த பெரிய ராஜ்யத்தோடும் பெரிய ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா ராஜா குடும்பத்தோடு வந்து விட்டது. இதனால் தேவன் அங்கே உணவை கொடுத்து, உடைய அங்கே பாதுகாப்பை கொடுத்து, வறட்சியான காலத்தில் அவனை போஷிப்பது மட்டுமல்ல, அவனுக்கு வேண்டிய பாதுகாப்பு இடமாய் புகலிடத்தையும் பாதுகாப்பையும் பதுங்குமிடத்தையும் தேவன் கொடுத்து, எந்த ராஜாத்தி துரத்துவாளோ, எந்த ராஜாத்தி எதிர்க்கிறாளோ, எந்த ராஜாத்திக்கு விரோதமாய் பேசினானோ, அவளுடைய சொந்த இடத்திலே வைத்து தேவன் அவரை பாதுகாத்தார். ஜெசபேலின் சொந்த இடத்தில் வைத்து 3 வருடமாய் அங்கே எலியா தங்கி இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. சாப்பாடு தண்ணி கொடுப்பது மட்டுமல்ல தேவனுடைய நோக்கம், அவருக்கு வேண்டிய அத்தனை பாதுகாப்பையும் அவ்வளவு காரியத்தையும் அவர் மிகவும் அழகாய் பராமரித்து தேவன் அவரோடு கூட இருந்து நடத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த மனுஷன் கர்த்தரே தெய்வம் கர்த்தருக்காய் நான் நிற்பேன் என்று சாட்சியாய் சவாலிட்டு சொன்னானோ அந்த மனிதனை தேவன் மிகவும் அருமையாய் பராமரித்து போஷித்து அவரை காப்பாற்றி அவருக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்துகிறார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என் பின்னே வர விரும்பினால் ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அனுதினமும் அனுதினமும் சூழ்நிலைகள் நம்மை பிரிக்கத்தான் பார்க்கும், காரியங்கள் நம்முடைய கடவுளிடத்து அன்பிலிருந்து நம்மை அங்கே எடுத்து விடத்தான் பார்க்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டியது கடவுளுடைய வார்த்தை, அவரோடு இருக்கிற உறவை நாம் பலப்படுத்த வேண்டும், வல்லமையான செபங்களை நாங்கள் ஏறெடுக்க வேண்டும். இன்றைக்கு பாடுகள் உண்டானால் பரமனின் வெற்றியும் நிச்சயம் என்பதற்கு சான்று பகிர்ந்தது எலியாவின் வாழ்க்கை. இதிலே அநேக விடயங்களை எனக்கு மிகவும் பின்னணி காரியங்களோடு பேச அழகாய் பேச முடியும். எனக்கு கொடுத்த நேரத்தில் மிக சுருக்கமாய் இந்த ரெண்டு பகுதிகளையும் நான் பேசி தேவ நாமத்திலே எங்கள் தேவ மனிதர்களாகிய தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்த நான் விரும்புகிறேன். இந்த நாள் எனக்கும் ஒரு மிகுந்த பலனாயிருக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் மிகவும் அங்கே கடுமையான சவால்களை எங்களுக்கு விடுக்கிறது. தேவைகள் ஒரு பக்கம், நெருக்கங்கள் இன்னொரு பக்கம், ஆனாலும் தேவ முகத்தை தேட வேண்டிய தேவ பிள்ளைகளே இந்த நேரத்தில் உணர்வழியுங்கள். உங்கள் சிரமம் எப்படி இருக்கிறது? தேவநாமம் தூஷிக்கப்படுகிறது, தேவ ராஜ்யம் உடைந்து போகிறது, விசுவாச கூட்டத்தார் பின்வாங்கப்படுகிறார்கள், விசுவாசிகள் அங்கே பின்வாங்கி வேறு காரியங்களுக்குள் தங்கள் வாழ்க்கையை இட்டுச் செல்லும் செய்திகள் பலமாய் காணப்படுகிறது. இந்த நேரத்தில் நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பும் சகாயமும் வேறு வழியாய் வரும் என்று மொர்தகாய் அன்றைக்கு எஸ்தருக்கு சொன்னது போல, இந்த நாட்களில் நாங்கள் மௌனமாயிருந்தால் தேவன் தன்னுடைய கரத்தின் கிரியைகளை வேறு விதமாய் பாவிப்பார், வேறு மனிதர்களை பாவிப்பார், குழந்தைகள் பாலகர்களை பாவிப்பார், வாலிபர்களும் சுவதிகளை பாவிப்பார், பலனாய் வேலை செய்யும்படி அர்ப்பணித்தவர்களை தேவன் பாவிப்பார். நீங்களோ வெட்கமடைந்து போய் நின்று விடுவீர்கள். தேவடி நாமத்தில் அழைக்கப்பட்டவர்கள் எந்த சிறைகளாய் இருந்தாலும், எந்த கடுமையான வழிகளாய் இருந்தாலும், எந்த கண்ணீரின் பாதைகளாய் இருந்தாலும், அல்லேலூயா, உடைக்க உடையையும் உணவையும் தேடி அலையாதபடி அவைகளை கொடுக்கிற கடவுளுடைய கரத்தில் இருக்கிற பொழுது அவர் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த காலை பொழுதில், இந்த நல்ல நேரத்திலே பல தேசங்களில் இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தை நாங்கள் தேவ கரத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். தேவனை ஆளுகை செய்யும் என்று சொல்லுவோம், பரிசுத்திரியங்களை பொறுப்படும் என்று சொல்லுவோம். சவால் நிறைந்த உலகத்திலே கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்க கருணை செய்யும். கடவுளே, நீமுடைய கரத்தில் தருகிறேன் என்று சொல்லி முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஒரு கணம் தெய்வ பாதத்தை நாடுவோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தில் கேட்ட ஜீவனுள்ள வார்த்தை, ஒவ்வொரு மக்களுடைய வார்த்தை வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை விடுதலை அளிக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. நாங்கள் பலவீனம் அடைந்து சோர்வடைந்து நின்ற நேரங்களை நினைக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதும் தருகிறோம். மறுபடி எங்களை உயிர்ப்பியும், திரும்பவும் எங்களை உயிர்ப்பியும், திரும்பவும் எங்களை கட்டும், திரும்பவும் எங்களை எடுத்து பாரியும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வேலைக்காய் நன்றி. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்போம். அடிமையை உம்முடைய கரத்தில் வைத்து பாவியும். இயேசுவின் நாமத்தில் துபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
1: ஆமென். நன்றி லெசிகிருந்த அவர்களே. இன்றைய நாளே பின்மாறி முன்மாறி ஜெபம் மலை கூட செய்தி, அருமையான செய்தி. அதாவது எலியா கிளியத் நாட்டின் திஸ்பி என்னும் ஊரில் பிறந்தவன். இவன் ஆகாப் அகசியா என்னும் இஸ்ரவேல் ராஜாக்களின் காதல் தீகசம் இருத்தவன். இன்றைய நாளே நீங்கள் அந்த யாக்கோப்பு 5:17 பழைய ஏற்பாட்டு வசனத்தை எடுத்து புதிய பழைய புதிய ஏற்பாடு யாக்கோப்பு 15 வசனத்தை எடுத்து பழைய ஏற்பாடு ஒன்று ராஜாக்கள் 11 தொடர்படுத்துகிறீர்கள், அது மிகவும் ஆசீர்வாதம். உங்கள் செய்தியிலே ஆழமான கருத்து என்னவென்றால், பாகால் வானத்தின் அதிபதி என்று எல்லோரும் அறியத்தக்க பாகால்தான் தெய்வம், அவர்தான் வானத்தின் அதிபதி, மணியை கொடுக்கிறவர் பணியை கொடுக்கிறவர் என்று மக்களை ஏமாற்றி நம்ப பண்ணினான். அப்ப எல்லோரும் பாகாலத்தான் வணங்கினார். காரணம் என்ன? வானத்தின் அதிபதி, அவர்தான் மழையை கொடுப்பார் பணியை கொடுப்பார். ஆனால் இதை எளிய அறிந்து ஆவி உணர்ந்து எதிர